ராஜா, நன்றி ராஜா, நல்லவரே நன்றி அப்பா. ஆண்டவரே இயேசுவே நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா, இதோ உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிற ராஜா. ஆண்டவரே நீங்க இல்லாம எங்களுக்கு வேறொரு வழி இல்லை ராஜா. ஆண்டவரே நீங்களே எங்களுடைய வழி சுவாமி. ஆண்டவரே இதோ எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சம் காட்டுகிற தீபம் நீங்கப்பா. ஆண்டவரே வெளிச்சம் நீங்கப்பா, எங்கள் பாதைக்கு வெளிச்சம் அப்பா. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இருளை போக்குகிற வெளிச்சம் நீங்கப்பா. அப்பா அந்த நம்பிக்கையோடு கூட உடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிறோம் ஆண்டவர, உமை துதிக்கிறோம் ஆண்டவர. இதோ தைரியமாய்க்கு பாசன தண்டையிலே வரத்தக்கதாய் தகுதி படுத்தி நம்முடைய குமாரனுடைய ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சுய பலத்தின் மேல் அல்ல, சுய நீதியின் மேல் அல்ல, உமையே சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் பாவ கட்டுக்கள், வியாதியின் கட்டுக்கள் ஆண்டவரே, சாப கட்டுக்கள், பரம்பரை சாப கட்டுக்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே உங்களுடைய குமாரனுடைய சிலுவை மரணத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீரே. மரணத்திலே ஆண்டவரே ஜீவனை வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மரணத்திலே ஜீவனை தந்தவரே, அல்லேலூயா. ஆண்டவரே இயேசப்பா எங்கள் சிந்தனைக்கும் எட்டாத வியாகுலங்களை வகுக்கிறவரே உமை துதிக்கிறோம். அவாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குகிறவரே உமை துதிக்கிறோம். மனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குகிறவரே உமை துதிக்கிறோம். ஆண்டவரே சாரோனின் ரோஜாவே உமை துதிக்கிறோம். லில்லி புஷ்பமே உமை துதிக்கிறோம். ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறவரே உமை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே எங்களை மகிமையில் கொண்டு சேர்ப்பவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை மறுரூபம் ஆக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம். தினந்தோறும் அண்ணாவினாலே எங்களை போஷிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் அருணோதயமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ராஜா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே குமாரன் வறுமொழியில் கோபம் கொள்ள தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவரே உம்மை துதிக்கிறோம். இதோ குமாரனுடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவ தண்ணீரை தந்தவரே ஆண்டவரே, அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் ஜீவ தண்ணீரே உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் எப்பொழுதும் வாழ்ந்திருக்கவே விரும்புகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் மீண்டுமா எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனர்களை கொண்டு ஆண்டவரே, இதோ ஆண்டவரே பைத்தியங்கள் கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தை தெரிந்து கொள்ள ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் இரட்சகரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய சொந்த ஜனமாய் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இதோ அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்மையின் ஈவை பெற்றுக்கொண்டவர்களா எங்களை மாற்றி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அனாதி சிநேகத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய அடைக்கலத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் அடைக்கல பட்டணமே ஸ்தோத்திரம். எங்கள் எதிராளிகளை மடங்கடிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ எங்கள் சத்துருக்களை சிதறடிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே எங்கள் கட்டுக்களில் இருந்து விடுதலை செய்கிறவரே உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் விடுதலையின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துதியில் மத்தியில் வாசம் செய்பவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையில் பிரியம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேக நாதரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வறண்ட நிலங்களை வயல்வெளி ஆக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்மையும் தீமையும் எங்களை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு அந்த சுயாதீன ஞானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ எங்கள் நாவிலே நன்மையும் ஜீவநதியும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, அதை பகுத்தறியத்தக்கதான நன்மையும் தீமையும் ஆண்டவரே எங்கள் முன்னாலே நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாவிலே சொல்லப்படுகிற வார்த்தையின்படியே அப்படியே ஆகும் என்கிற வல்லமையை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மண்பாண்டத்துக்குள்ளே உம்முடைய பொக்கிஷத்தை நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று
என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அகாப்பை அன்பினாலே எங்களை ஆண்டவரே நிரப்பி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பேரின்ப நதியினாலே ஆண்டவரே எங்கள் தாகத்தை தீர்ப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது வலது பாரிசத்திலே உம்முடைய பேரின்ப நதி ஓடிக்கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ அந்த ஜீவ நதி போகிற இடமெல்லாம் அச்சங்கள் உயிர்வடையும் என்பதாய் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தை கொடுத்தீரே அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா, வல்ல வாக்கு தத்தங்களை தந்தவரே நன்றி. ஆண்டவரே இயேசப்பா எங்களை உடன்படிக்கையாளர்களாய் நீ தெரிந்து கொண்டீரே அதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீ உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே அதற்காக ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ இந்த வேளையிலும் ஆண்டவரே இதோ உமக்கு சிங்காசனம் அழைத்திட ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை இந்த இடத்திலே அழைத்திருக்கிறோம். இதோ உடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் நான் வந்து உங்களை ஆண்டவரே உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலே ஆண்டவரே இதோ உடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே நீ நிரப்புகிறவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. இதோ உடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்தை மூடட்டும். இதோ உடைய பிரசன்னம் ஆண்டவரே மலை போல் இருக்கிற எல்லாவற்றையும் மெழுகு போல உருகச் செய்கிற உம்முடைய தேவனுடைய பிரசன்னம். இதோ உமக்கு சிங்காசனம் அமைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த இடத்தை நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. இந்த காற்றலையிலே ஆண்டவரே இந்த சத்தம் போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே இதோ மச்சங்கள் உயிர்வடையட்டும் ஆண்டவரே. வனாந்தரம் வயல்வெளி ஆகட்டும், அவாந்தரம் ஆறுகளாய் மாறட்டும் ஆண்டவரே. கண்ணீர்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ராஜா. இதோ இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உமை அறிகிற அறிவிலேயவர்கள் வளரவும், உமை நேசிக்கிற நேசத்திலேயவர்கள் வளரவும் ஆண்டவரே. இதோ அவர்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஓவக்கமசாய் இருக்கத்தக்கதான ஒரு தேவ ஞானம் ஆண்டவரே. அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இதோ இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை மகிமை ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் ராஜா. இதோ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே இதை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே குமாரனுடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன், சுத்திகரிக்கிறேன், பரிசுத்தப்படுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இதோ இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாய் நூறத்தனையான பலன் கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். நாம் இன்றைய நாளிலும் சங்கீதம் 59 வாசித்து விட்டு நாம் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். ஹலேலூயா. சங்கீதம் 59. சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்து ஓடி திரிந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும். சேலா. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர். புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே, எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அவர்களை கொன்று போடாதேயும். என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும்.
அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். அவர்கள் சாயங்காலத்திலே திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றித் திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக

இருக்கிறார். ஆமேன், ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இது உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் ஒரு காரியத்துல நீதி செய்ய வேண்டும். இதோ ஏன் என் வாழ்க்கையில இப்படி தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றான இடுக்கண் வந்து கொண்டே இருக்கிறது. நான் தேவனை நம்பி இருக்கிற பொழுதும் ஏன் என் வாழ்க்கையிலே வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது? இந்த வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், எத்தனையோ அற்புதங்களை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ வசனங்களை நாம் கேட்கிறோம், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம், நாமும் வாசிக்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்படியாகவா இருக்கிறது? இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதன் படி இப்ப ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார் என்று சோதித்து அறிந்து நம்மளுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்க தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சோதிக்கிறார் நம்மளை இந்த பூமியில, நம்மளை வைத்திருக்க நல்லபடியா வைத்திருக்க தான் நம்மளை வந்து புடம் போடுகிறார் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம் என்று சொன்னா, நம்ம கண் முன்னாலே எத்தனையோ பேரை பாக்குறோம், கடைசி வரைக்கும் மண்டை போகிற வரைக்கும் புடமிட்டு கொண்டேதான் இருக்குது வாழ்க்கை. அப்ப அந்த புடமிட்டதனுடைய ரிவார்ட நம்முடைய கண்களிலே நாம் பார்ப்பது இல்லை. அப்ப ஆண்டவர் புடமிட்டு நம்மளுக்கு ஒரு ரிவார்ட தர்றாருனா, அது இந்த பூமியிலே நம்ம அந்த ரிவார்ட பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிறதுக்கு தாண்டி தானே அந்த பாடுகள். எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய அந்த முடிவு, நம்ம ஒரு நம்மளை நெருக்கி வருகிற காரியங்களினுடைய முடிவு தேவனுடைய வல்லமையும் மகிமையும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமே தவிர, அதுவும் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றியிருக்கிறவர்கள் காணும்படியாகவும் புறஜாதிகள் காணும்படியாகவும் தேவனுடைய வல்லமை அவருடைய மகிமை கீர்த்தனம் பண்ணும்படியாக இருக்க வேண்டுமே தவிர, புறஜாதிகள் பார்த்து நகைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்க கூடாது தேவ ஜனமே. சோ அப்ப நம்ம எந்த இடத்திலே நாம் அந்த பிழையை விடுகிறோம், இதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வேற வேறு வார்த்தைகள் மூலமாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக நாம் என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை நியாயம் தீர்க்க கூடாது. இது வந்து நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, 100% நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குது, ஆனா அவங்க சொல்றதுதான் தப்பு, அவங்க செய்யறதுதான் தப்பு, நம்மள நோகடிக்கிறாங்க, அவங்க நம்மளை குறித்து மற்றவர்களிடத்திலே தவறாக காரியங்களிலே அவதூறு பரப்புகிறார்கள். நாம் அவர்களை நேசிக்கிற பொழுதும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம நம்மளிடத்திலே நன்மை பெற்றும் கூட நம்மளை யாரோ போல ஒரு ஒரு ரிஜெக்ஷனுக்குள்ள நம்மளை வந்து தள்ளுறாங்க. நம்முடைய அன்பிற்காக, நாம் அன்பிற்காக ஏங்கி செய்கிற பொழுதும் நம்மளை வேறு பிரித்து நம்மளை விட்டு எங்கேயோ தூரம் போகிறார்கள். நமக்கான நியாயம் இல்லாமல் நம்முடைய வேதனையில எமோஷனல்ல நம்ம அழுது கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாம் அவர்களை குற்றம் சொல்லாத படிக்கு, நாம் அவர்களை நியாயம் செய்யாத படிக்கு, நாம் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே நாம் இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து, என் தேவனே நீதி பெறர், அவரே அதை வாய்க்க பண்ணுகிறவர், எனக்கு நீதி செய்கிறவர் என் தேவன், இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கிற பொழுது அதை இயேசு பார்க்காமல் இருந்தாரா? நம் பிதாவாகிய தேவன் அவர்கள் நம்மளை ஹெல்ப் பண்ணும் போது கண்ணை கட்டிட்டு உட்கார்ந்திருந்தாரா? இல்ல, நம்ம போன பாட நம் தேவன் பார்க்கிறார், என் பிள்ளை இந்த சூழ்நிலை அவள் என்னை நம்பி என்ன காரியத்தை செய்ய போகிறாள், அல்லது சுய பலத்தின் மேல் சாய்ந்து தனக்கு தெரிந்த நீதியிலே அவர்கள் மேல் கோபமாகவோ திட்டியோ அவர்களை சபித்தோ இவ எப்படியாக இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ண போறா, இதைத்தான் தேவன் பார்க்கிறார். அப்போ நம்ம முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனுடைய இளைப்பாறுதலிலே, அவருடைய இளைப்பாறுதல்ல அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நீங்க பாட்டுக்கு சண்டை போடுங்க, நீங்க பாட்டுக்கு செய்யறத செய்யுங்க, ஏன்னா நீங்க பலவீனப்பட்டவங்க, நீங்க மனுஷங்க, உங்களுக்கு தெரிஞ்ச புத்தியில நான்லாம் மனுஷன்ப்பா என்னப்பா செய்வேன் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய பாடு மனுஷனை போலதான் இருக்கும். ஆனா நீங்க மனுஷர்கள் அல்ல, தேவனை அறிந்திருக்கிற பொழுது, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் அறிந்திருக்கிற பொழுது, நீங்களும் நானும் வெறும் தேவனுக்கு
வெறும் நம்ம மனுஷர் மனுஷர் என்று சொல்லி மனுஷர் பக்கம் சாயாம உங்களுடைய ஃப்ரெண்டு யாரு, உங்களுடைய சிநேகிதர் யாரு, உங்களுடைய அப்பா யாரு, உங்களுடைய ஆத்ம மாணவன் யாரு என்பதை நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க. அப்போ நீங்கள் சிந்தித்து அது அந்த சிந்திக்கிற பொழுது வருகிற ஞானம், அந்த அறிவு உங்களை விடுதலை செய்யும். சோ நம்மளுக்கு

0: தேவன் நம்முடைய பிதா, நம்முடைய ஆத்தும மனநலன், ஆத்தும நேச்சர், என்னுடைய சிநேகிதர், எல்லாமே ஒருவரே இந்த சர்வ சிருஷ்டியை உருவாக்கின தேவன். அப்பொழுது என்னுடைய நியாயத்தை அவர் செய்யாம இருப்பாரா? நிச்சயமாகவே நம்முடைய நியாயத்தை அவர் செய்வார். அப்போ நம்மளுக்கு இடுக்கன் வருகிற பொழுது அப்ப என்ன செய்கிறது? அப்ப எனக்கு ஞானத்தை ஆண்டவர் தானே கொடுத்திருக்கிறார், எனக்கு இப்படியான ஆலோசனைகளையும் தேவன் தானே கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் எது நன்மை தீமையை உங்கள் முன்னாலே வைத்திருக்கிறார், நீங்கள் அவரை சார்ந்திருக்க போகிறீர்களா, அல்லது உங்களுடைய சுய பலத்திலே நீங்கள் முடிவை எடுக்க போறீங்களா? அப்ப உங்களுடைய சுய வில்ல, உங்களுடைய சுய விருப்பத்துல நீங்க எடுக்கிற முடிவுக்கு, அதன் வருகிற விளைவுக்கும் நீங்களே பொறுப்பாளி. அப்போ நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தேவனை சார்ந்தே இருக்க வேண்டும். அவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒன்றுமே செய்ய கூடாது. ஆண்டவர் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடும், ஆனாலும் செய்யக்கூடாது என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இருக்கிற பலத்துல இப்ப நம்ம காலையில எந்திரிக்க முடியும், செய்ய முடியும், போக முடியும், இப்படி இந்த ரொட்டீன்லயே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால எது முடியும் எது முடியாதுங்கிறதே நம்மளுக்கு தெரியல. நம்ம எல்லாமே ரொட்டீன்ல, இதுதான் ரொட்டீன், நான் எந்திரிக்கிறேன், நான் பல்லு விளக்குறேன், நான் வேலைக்கு போறேன், வெளியில நான் போறேன், எனக்கு வந்து வேலைகளை நான் செய்து வருகிறேன். அப்பொழுது நம்முடைய சுயபலத்துல நான் தான் எந்திரிக்கிறோம், நம்ம தான் செய்யறோம்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க எந்திரிக்கும் பொழுது நீங்க பட்டுன்னு அந்த ஒரு கால் தடுக்கப்பட்டு கீழே விழுகிறீங்க, கால் சுருக்கிக்குது. அப்போ இது யாரு காரணம், இது என்ன நடந்துச்சு, உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? உங்களால முடியும் தானே, எந்திரிக்க முடியும், நடக்க முடியும், அப்ப ஏன் என்ன நடந்துச்சு அன்னைக்கு? சோ நம்ம வாழ்க்கையில நம்மளால ஒன்றுமே முடியாது, ஆனா இதை எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும், ஆண்டவருடைய துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்முடைய சுயத்தை நம்ம எம்டி ஆக்கி ஆக்கி நம்முடைய மறைத்து நாம் இருக்கிற பொழுது நாம் அநேக கோதுமை மணிகளை கொடுக்கிறதாய், நாம் தேவனோடு கூட உயிர்த்தெழும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே வருகிற பலத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை நம்ம மேலோங்கி கூட இருக்கும். சோ இன்றைக்கு இந்த சங்கீதம் 59 நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா, சவுல் வந்து சவுல் தாவீதை கொல்வதற்காக அங்க இருந்த அங்க அப்ப ஆட்களை அனுப்புறாரு. அந்த சிச்சுவேஷன்ல தாவீதை இந்த பாடலை பாடுகிறார். அப்ப இந்த பாடலை பாடும் பொழுது அங்கே சங்கீதம் 59:11 இதப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை என்ன பண்ணும், நம்மளை ஆறுதல் படுத்தி நம்மளை விடுதலை செஞ்சு சந்தோஷித்து மகிழ பண்ணும். ஆனா ஆண்டவருக்கு விரோதமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது அதே வல்லமை என்ன பண்ணும்னா சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும் என்று சொல்கிறார். ஹம்பிள்னஸ் எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. ஆண்டவருடைய அந்த வல்லமை நம்மளை சிதறடித்து அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயில் பாவமாய் இருக்கிறது, அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகள் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பொய் பேசுறோம், சாதாரணமா ஒரு வார்த்தை பேசுறோம், ஆனா இந்த வார்த்தை பாவமாகுதான், அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் எங்க வந்து அங்க கனெக்ட் ஆகுது, பெருமையில அகப்படுவார்கள். அப்போ அந்த பெருமையில அகப்படும் பொழுது அங்கே யார் நமக்கு எதிரியா இருக்கிறார்? அங்கே சத்ரு வந்து உங்க வாழ்க்கையை நாசம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க தேவன் கரத்துல இருந்து தள்ளி விடப்பட்டவர்களாய் நீங்க இருக்கீங்க. தேவனுடைய கரம் அந்த இடத்துல தேவன் உங்க பக்கம் இல்லாதவர்களாய் நிர்பாய், அதனால என்ன சொல்லுவாங்க, எந்த ஆயுதம் நிராயுத பாணியாய் நீங்க அப்படியே ஒன்றும் இல்லாதவர்களாய் நீங்க நிக்கிறீங்க. ஏன்னா அங்க தேவன் உங்க பக்கம் இல்ல, கர்த்தர் உங்களோடு இல்லாவிடில் நீங்கள் வைத்திருக்கிற கேடகமும் பட்டயமும் பாதுகாப்பும் உங்களுடைய ஞானமும் விருதா தேவ சொன்னமே. சோ இங்க பெருமை வருகிற பொழுது நாம் என்ன நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்குள்ளே பெருமை இருக்கிற பொழுது சத்ருவானவன் உங்க வாழ்க்கையை சீரழிக்கிறானா, அல்லது தேவனே உங்களுக்கு தேவன் இல்லாத ஒரு எம்டினஸ்னால நீங்க வந்து கஷ்டப்படுறீங்களா, இல்ல தேவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறதுனால நீங்க கஷ்டப்படுறீங்களா? இப்ப நான் இன்னொரு ஒரு உதாரணத்தோடு கூட நான் சொல்லுகிறேன். இப்ப மீன் வந்து தண்ணிக்குள்ள இருக்கு, அப்ப அந்த தண்ணிக்குள்ள இருக்கும் பொழுது அது நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல சுவாசம், நல்ல அது ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை தன் அப்படியே அந்த இதை வந்து அப்படியே அது ஸ்விம் பண்ணிக்கிட்டு நீந்தி நீந்தி அந்த சிறகுனால அந்த இறகுனால அது அப்படியே நீந்தி நீந்திக்கிட்டு அது போகலாம். மீன் வந்து அது சரியில்லை அப்படி நீந்திக்கிட்டு போகலாம். ஆனா இந்த இந்த தண்ணியை விட்டு இந்த மீன் வெளியே வர்ற பொழுது அங்க என்ன நடக்குது, அதனுடைய ஜீவனே போயிடுது. அப்படியே கொஞ்சம் ஐஸ் கட்டி கொஞ்சம் ஏதோ ஒரு இதுகளை நம்ம தண்ணி கொஞ்சம் ஒரு தண்ணி தொட்டியில தண்ணி போட்டு வச்சாலும் அதனுடைய அந்த எவ்வளவு தூரம் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய வாழ்க்கை அந்த குறுகின பெட்டிக்குள்ளத இருக்கிறதாயும் எப்பொழுதும் அந்த பெட்டிக்குள்ளுக்குள்ளேயே போய் போய் சுத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையே அது மாறி போடுது. அதே போலதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை, நீங்க தேவனோடு இருக்கும் பொழுது, ஏசப்பாவோடு இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையோடு இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க ஒன்றும் இல்லாதவர்களாய் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா நீங்க இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு இணைந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய அன்புக்குள்ள நீங்க இணைந்து இணைந்து நீங்க இருக்கீங்களோ அது அவ்வளவு காலம். இன்னும் 3 வருஷம் இல்ல, 5 வருஷம் இல்ல, ஏன் இன்னும் ஒரு வாரத்துல, இன்னும் 10 நாள் இல்ல, இன்னும் ஒரு மாசத்துல, 3 மாசத்துல, அப்படி என்று சொல்லி நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரோடு உங்களுடைய அன்பையும் அந்த உறவையும் நீங்க ஏற்படுத்தி கொள்கிறீங்களோ அந்த அளவு வேகமாய் தேவன் உங்க வாழ்க்கையில விடுதலை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார் தேவ ஜனமே. சோ இன்றைக்கு நீங்க தேவனோடு கூட ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இந்த சும்மா மற்றவர்களை குறை சொல்லி, அப்பா அவங்க செஞ்சது தப்புதான் ஆண்டவரே, ஆனாலும் அதை நான் நியாயப்படுத்தி நான் என்னுடைய நீதியை நான் என் கையில எடுத்த நாட்களை மன்னிங்க ஆண்டவரே, நான் செய்தது சரி என்றுதான் நான் இவ்வளவு நாள் நான் அதை பண்ணுனேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கு நான் உதவி செய்தும் என்னுடைய சொத்தை அபகரித்தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இது எப்படி நியாயமாகும் ஆண்டவரே? எனக்கான ஒன்றை அவர்கள் எனக்கு தரவே இல்லையே ஆண்டவரே. நான் அதுக்காகத்தானே நான் கோபப்பட்டேன் ஆண்டவரே, நியாயமான ஒன்றுக்காகத்தானே நான் கோபப்பட்டேன் என்று கூட நீங்க சொல்லலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு அந்த நியாயத்தை கர்த்தரிடத்திலே தேடுங்கள். அந்த நியாயத்தை உங்களிடத்திலே நீங்கள் தேடாதபடி, உங்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்கள் அவர்களிடத்திலே கோபமாய் பேசாதபடி, அவர்களை திட்டாதபடிக்கு நீங்க இன்றைக்கு அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போட்டு நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, இது எல்லாம் நீங்க பேசுனது எல்லாம் என்ன ஆகி இருக்கு என்று சொன்னா, இந்த காற்று மண்டலங்களில உங்களுக்கு எதிராக சாட்சிகளை உண்டாக்கும்படியா இன்றைக்கு தேவனுடைய கரம் உங்க வாழ்க்கையில கிரிய செய்ய முடியாதபடிக்கு இந்த வார்த்தைகள் அங்கே தொங்கிக் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அந்த வான மண்டலத்திலே உங்களுக்கு எதிராய், எனக்கு எதிராய் தொங்குகிற வார்த்தைகள், நமக்கு நாமே பேசின விரோதமான வார்த்தைகள், நாம் மற்றவர்களை விரோதமாய் பேசின வார்த்தைகள் எல்லாவற்றிற்காகவும் இன்னைக்கு தேவனிடத்திலே மன்னிப்பை கேட்டு, அப்பா நான் இந்த இந்த பூமியில நான் வாழும் வரைக்கும் உங்களுடைய ஜோயி லைஃபை நான் என்ஜாய் பண்ணணும். அப்பா, நீங்க எப்படி ஏசப்பா இந்த பூமியிலே வாழ்ந்தாரோ ஆண்டவரே, எதற்காக இந்த ஏசப்பா மரித்தாரோ ஆண்டவரே, எதற்காக ஏசப்பா மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அந்த சிலுவையிலே நடந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே, அந்த சிலுவையில ஒரு ட்ரேடு நடந்துச்சு இல்லப்பா, அப்ப அந்த சிலுவையில மரணத்தினால எங்களுக்கு ஒரு எட்டர்னல் லைஃப நீங்க கொடுத்தீங்கல்ல ஆண்டவரே, அந்த சிலுவை மரணத்துல ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆண்டவரே, வியாதிக்கு பதிலா ஒரு ஆரோக்கியத்தை நீங்க கொடுத்தீங்கல்லப்பா ஆண்டவரே, தரித்திரத்துக்கு பதிலாக ஐஸ்வர்யத்தை நீங்க கொடுத்தீங்கல்லப்பா. அப்பா, எங்களுடைய பரம்பரை கட்டுக்கள் எல்லாவற்றையும் நீங்க சாபத்தை எல்லாவற்றையும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்காக அப்பா இதோ ஒரு சாபமானதே ஆண்டவரே, ஆண்டவரே அதனால நான் சாபமோ துக்கமோ வேதனையோ வியாதியோ என்னை அணுகுவதே இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் ராஜா. அப்பா இந்த நாளிலும் இந்த ட்ரேடை நான் பெற்றுக்கொள்ளணும், அதற்கு என்னென்ன காரியங்கள் என்னிடத்திலே தகுதி இல்லாம என் வாழ்க்கையில சத்ருவானவன் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறானோ, என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் எது எது உம்முடைய அன்பை ருசி பார்க்க விடாம உம்முடைய வல்லமைய பெற்றுக்கொள்ளாம உம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம என்னோடு போராடி கொண்டு இருக்கிறதோ, அப்பா எனக்கு ஒன்னொன்னையும் தேடி தேடி கண்டுபிடிக்கிறதற்கு எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, என்னுடைய நாட்களை நான் இத்தனை நாட்கள் நான் வீணாக்கி விட்டேன்ப்பா, அப்பா இன்றைக்கு இந்த சத்தியத்தை நான் கேட்டதின்படி அதற்கு ஒப்பு கொடுத்து நான் கீழ்ப்படிந்து ஆண்டவரே இதோ என் வாழ்க்கையில என் ஆண்டவரே நல்லா செத்தா நல்லா இருக்கும், ஏன் இவ்வளவு நாட்கள் வாழுகிறேன், ஏன் என்னத்துக்கு உயிரோட இருக்கிறேனே தெரியல, இப்படி எல்லாம் பாடோடு அனுபவிச்சு என்று சொல்லி என் வாயினாலே எனக்கு நானே சாபம் வருவிக்கப்பட்டதை மன்னிங்க ராஜா, மன்னிங்க ராஜா என்று சொல்லுவோமா? இதோ இந்த நாட்கள் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி நீர் கொடுத்த இந்த சரீரத்தை ஆண்டவரே நான் மதிக்காதபடி இருந்ததை மன்னியும் ஆண்டவரே, இதோ இந்த ஆலயத்தை கெடுக்கிறவர்களை இதோ நீ நிர்மூலமாக்கி போடுவேன் என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் தங்குகிற இந்த ஆலயம் ஆண்டவரே சரீரமாகி இந்த ஆலயத்தை ஆண்டவரே இதோ நாங்கள் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி அப்பா இதோ நாங்க என்னென்ன காரியங்கள் உம்மை துக்கப்படுத்தினோமோ ஆண்டவரே, இதோ நாங்க குட்டையா இருந்தா கூட இதோ எவ்வளவு பேர் நெட்டையா இருக்காங்க என்று சொல்லி ஆண்டவரே, இதோ நாங்க கம்பாரிசன் பண்ணின நாட்களை மன்னிங்க, இதோ நம்ம இவ்வளவு நெட்டையா இருக்கோம் இவ்வளவு குண்டா இருக்கோம் என்று சொல்லி ஆண்டவரே, மற்றவர்கள் எல்லாம் இவ்வளவு ஒல்லியா இருக்காங்க என்று சொல்லி நாங்க கம்பேர் பண்ண நாட்களை மன்னிங்கப்பா, இதோ நீங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவரே உங்களுடைய யூனிக் டிசைன்ல ஆண்டவரே உங்களுடைய யூனிக் பேட்டர்ன்ல ஆண்டவரே, இதோ எனக்கு இப்படியான கால் இருக்கணும், எனக்கு இப்படியான காது இருக்கணும், எனக்கு மூக்கு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே நீங்க படைச்சிருக்கிறீங்கப்பா, அப்பா நாங்க அத ஆண்டவரே இன்னைக்கு நாங்க அக்னாலேஜ் பண்றோம்ப்பா ஆண்டவரே, ஐ ஆம் யுவர் ஓன் மாஸ்டர் பீஸ் டாடி காட், இதோ நீங்க எங்களை வரைந்திருக்கிறீங்க, எங்களை நீங்க அழகுபடுத்தி இருக்கிறீங்கப்பா, இதோ நான் அதை ரசிக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் அதுக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா, அப்பா இன்றைக்கு ஜீவனை கொடுத்து உம்மை துதிக்கும்படியா நீர் வைத்திருக்கிறீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே, இதோ இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட யார் யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இதோ அவர்கள் அறியாமல் பேசின நாட்களை மன்னிங்க ஆண்டவரே, இதோ அறியாமல் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கைக்கு சாபத்தை வருவித்த வார்த்தைகளை பேசினதை மன்னிங்க ஆண்டவரே, இதோ மற்றவர்களுடைய ஆண்டவரே அந்த வலியினாலையும் துக்கத்தினாலையும் ஆண்டவரே பேசின வார்த்தைகளை அந்த பாவமான வார்த்தைகளை நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எங்களுக்கு எதிராய் சாட்சி சொல்லாத படிக்கு இதோ அது எங்கள் காற்ற மண்டலத்திலே எங்களுக்காய் ஆண்டவரே தொங்கிக் கொண்டு இல்லாத படிக்கு இன்றைக்கு கர்த்தருடைய கரம் அறுத்து போடட்டும், இதோ எல்லாவற்றையும் வெட்டி போடுங்க டாடி காட், இதோ வான மண்டலத்திலே எங்களுக்கு எதிராய் தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை வெட்டி போடுங்க, இதோ நாங்க வாழ்ந்திருக்கும்படியா ஆண்டவரே நீர் உம்முடைய குமாரனை மறிக்க பண்ணினீரே, இதோ நாங்க இந்த பூமியிலே நீர் வருமளவும் வாழ்ந்து உம்முடைய சத்தியத்தை சொல்லி உம்முடைய அற்புதத்தையும் உம்முடைய வல்லமையும் எங்கள் கண்கள் காணணும், எங்க வாழ்க்கை அனுபவிக்கணும், இதோ இந்த பூமியில இருக்கிற சகல ஜனங்களுடைய காதுகளும் இந்த சத்தியத்தை கேட்க வேண்டும் அப்பா, இதோ நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா, இதோ இதோ ஆண்டவரே என்னோடு கூட ஜெபித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும் அப்பா, இதோ அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும், இதோ வியாதி படுக்கைகள் மாறட்டும், செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவரே நீங்க ஒரு பெர்ஃபெக்ஷனை நீங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க யூனிக்கா நீங்க வச்சிருக்கிற அந்த பெர்ஃபெக்ஷன் ஆண்டவரே, அந்த பிரேக் த்ரூ ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வரட்டும் என்று நான் கேட்கிறேன் ஆண்டவரே, இந்த சடன் பிரேக் த்ரூ ஐ டிக்ளேர் அப்பா ஆண்டவரே, இதோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன் ஆண்டவரே, உம்முடைய த சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங், த சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே வரட்டும் என்று நான் கேட்கிறேன், இதோ நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் வேண்டியது வரும்போதோ ஜீவ வெறிச்சம் போல இருக்கும் என்றே, இதோ அப்பா நெடுநாளாய் இந்த கிட்னிக்காக காத்திருப்பது சுவாமி இருதயத்தை இழைக்க பண்ணினாலும் ஆமேன். கர்த்தர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏற்ற காலத்திலே அவர் சகலத்தையும் செய்து முடிக்க போதுமானவர். என்னுடைய காலத்தின் கரங்கள் கர்த்தர் கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. இதோ ஆண்டவரே, இன்னும் யார் யார் காத்திருக்கிறார்களோ, என்னென்ன வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும், என்னென்ன பினான்சியல் பிரேக் த்ரூல இருந்து விடுதலை வேணும் என்று சொல்லி காத்திருக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய விடுதலையை நான் கேட்கிறேன். உம்முடைய சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கேட்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேப்பா. இதோ கேட்ட யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் அருமையான செய்தி, அருமையான செய்தி. வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையை வெளிப்படுத்தினீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். சங்கீதம் 59 சங்கீதத்தின் அடிப்படையில் நிச்சயமாக அங்கே எதிரிகள் அழுவப்பட்டு அனுப்பப்பட்டாலும் நமக்கு எதிராக, ஆனால் தேவனு உங்களுக்கு ஆவியானவர் கொடியேற்றி ஜெயித்து தருவது தகப்பன். நாங்கள் மனம் பதறி வேண்டாத வார்த்தைகளை பேசிவிடாதபடி நாங்கள் தேவனுடைய பாவ நாமத்தை பார்த்து நான் துதித்து அவரை மகளிருக்கும் போது அவர் எங்களுக்காக ஜெயத்தை கொடுத்து நம்மை மகிமைப்படுத்துவது தகப்பன். தன்னை மகிமைப்படுவது எங்கள் மூலமா அவர் மகிமைப்படுவது தகப்பன் ஆயிருக்கிறார். அதற்காக இந்த சோதரிக்கிறேன். எளிமையான சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் அது கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானது. நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய், கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவர்களாய் எங்கள் வாழனும் சாட்சி அவலங்கன் அதுவேது வந்து எதிர்பார்க்கின்றார். அருமையான வார்த்தை, ஆழமான சத்தியம் அடங்கியது கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் குடும்பங்களையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தர் சித்தமான இன்னொரு அழைப்பில் சந்திக்க வேண்டிய சமாயத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர்.
0: நன்றி, நன்றி சிஸ்டர், தேங்க்யூ.
1: அவனே அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நிச்சயமாக இந்த சங்கீதக்காரன் தாவீது அவர் கண்ட சூழ்நிலைகள், அவர் அவருக்கு எதிராக எழும்பின ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கத்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு முன்னால எதுவுமே வாய்க்காதே போ, எதுவுமே வாய்க்காது என்று சொன்னார். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தாவீது மேல ஊற்றிவிட்டார். தாவீதை தெரிந்து கொண்டார் தேவன். அவர் தன்னுடைய பிள்ளைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அங்கே காண்கிறார். முடிப்பட்ட தாவீது இந்த சவுலால என்னதான் வந்தான, இன்னைக்கு சவுல் போல சில பிரச்சனைகள் சில சூழ்நிலைகள் எதுதான் எங்களுக்கு எதிரியானவன் எந்த காரியம் செய்தாலும் நம்முடைய தகப்பன் எதிரி போல உள்ளம் போல சத்துருவன் ஆவியான் கொடியேற்றுவான். இதனால கொடியேற்ற தகப்பன் கொடியேற்றி ஜெயத்தை நமக்கு தருவார். அவருடைய நாவம் நமக்கு அமைய உண்மை. அந்த உண்மையான சத்தியத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். எப்படி அனுபவிக்க வேண்டும் சொன்னால், கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணும்படியாக நாம சும்மா இந்த அமர்ந்திருக்கவன், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறியுங்கள் என்று சவர் சொன்னார். நிச்சயமா அந்த வார்த்தை இருக்கிற அந்த வார்த்தையின்படி நாங்கள் அமர்ந்திருந்து அவரை தேவன் அறியும் போது நிச்சயமா கத்தர் என்ன செய்யற எங்களுக்காக யுத்தம் பண்ண. அதான் மோசி சொன்னார், பையனார்கள் நீங்க சும்மா எங்களுக்காக கிரியை நடத்துகிறதும் அவர் கரத்தின் கிரியை எண்ணுகளை விடாதிருப்பார். அந்த அவருடைய கரத்தின் கிரியை வெளிப்படும்படியாண்டா நாங்கள் அமர்ந்திருந்து நாங்கள் அவரை அறிவோம். திறமையான வார்த்தை வெளிச்சம் எனக்கு ஆசீர்வாதமாயிருந்து உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நான் கத்திற்கு விசுவாசிக்கிறேன். இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க, அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை பெற்றுக் கொள்ளட்டும், வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும். ஆமே. நாங்கள் இணைந்திருப்பது வாசையும் வெளிச்சத்தோடு. வார்த்தையும் வெளிச்சத்தின் ஏற்று செய்தி எடுத்து வந்ததான் அவர்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஒன்றிய மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வார்த்தையும் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர் வெங்கட் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் ஒளிய காலை அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்களும் அப்படி அகிச்சாத்தோடு எங்களுக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். அப்படியா கற்றுக் கொடுக்க உங்களை வார்த்தையும் வெளிச்சத்தின் நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கிறோம் பாஸ்டர்.
2: நன்றி அம்மா. ஒரு ஜெபத்தோட ஆரம்பிப்போம். Father, we come to you this wonderful evening in the mighty matchless name of Jesus Christ, our Lord and our Savior. I ask you, Father, by the power of your Holy Spirit, to teach us your word and give us the revelation knowledge in your word, O Lord. Let your word minister to your people. In Jesus' name we pray. Amen. நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து 1 Samuel 30, 1 Samuel 30 1:2 இதை பார்க்க போறோம். இது ரொம்ப பிரபலமான கதை. இது நான் படிக்கிறேன். அதை தாவீதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இப்ப இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை நண்பர்களே, நேர்களே. தாவீதும் அவனுடைய மக்களும், அவனுடைய போர் வீரர்களும், தாவீதும் அவனுடைய இராணுவமும் இங்க வந்து அகிஷ் அப்படிங்கிற ஒரு ராஜா கிட்ட போய் அவர் வந்து இருக்கிறாரு. இப்போ இஸ்ரேலை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, பாலஸ்தீனியன் ராஜா கிட்ட இருக்கிறாரு. அவங்க வந்து தாவீத சண்டைக்கு கூட்டு போக முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால அவர் வேற இடத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு அமலகேட்ஸ் இது பண்ணிட்டு முறியடிச்சுட்டு திருப்பி அவர் இருந்த இடத்துக்கு வர்றாரு. அவங்க சிக்லாகிறது வந்து அவங்களுடைய சொந்த ஊர். இப்ப சிக்லாக் அப்படிங்கிற எபிரேய படத்துக்கு என்ன, ஹீப்ரு வேர்டுக்கு என்ன அர்த்தம் பார்க்க பார்த்தீங்கன்னா, பார்க்க போனீங்கன்னாக்க சிக்லாக் அப்படின்னாக்க வைண்டிங், வளைவான பாதைகள் அப்படின்னாக்க கரடு முரடான பாதை, வளைஞ்சு வளைஞ்சு போகுது அந்த மாதிரி பாதை. அந்த மாதிரி பாதை தான் அவங்களுக்கு வந்து சொந்த ஊரா இருந்துச்சு அப்ப அவர் தாவீது ஓடி ஒழிந்து கொண்டிருக்கும் பொழுது. இப்ப இந்த சிக்லாக்கு அவங்க திருப்பி வராங்க. யாரு? தாவீதும் அவர் கூட இருக்க போர் வீரர்கள்லாம் வர்றாங்க. வந்து பார்த்தாக்க அவங்க மனைவிகளை காணும், பிள்ளைகளை காணும், பெரியவர்களை காணும், யாரையுமே காணும். யாரையுமே வந்து அமலேக்கியர் வந்து கொன்று போடலை, ஆனால் அவங்கள பிடிச்சிக்கின்னு போயிட்டாங்க. இதை நம்ம புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் பார்க்க போனாக்க நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும், சடனாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் பேர் வெளில சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. இங்க வந்து அமெரிக்கால வந்து கென்னத் ஹேக்னு ஒரு போதகர் இருக்காரு. அவர் சொல்லுவாரு, லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் அண்ட் யூ கேனாட் பிளே டெட் அப்படிம்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பஞ்சு மெத்த ரோஜா மெத்த மாதிரி கிடையாது. அதுல வந்து நீங்க வந்து ஜாலியா தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே போராட்டங்கள் உண்டு. ஆனாக்க அந்த மாதிரி போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம வந்து நமக்குள்ள இருக்கிறவர் யாரு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த போராட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, பாருங்களேன், இப்ப ஒரு குத்துச்சண்டை வீரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து குத்துச்சண்டைக்கு போகணும். அவர் வருஷம் முழுக்க தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எந்த விதமான உடற்பயிற்சியும் பண்ணாம கடைசியில வந்து சம்மர் டைம் வருது. இப்ப குத்துச்சண்டை நடக்கிற நேரம் இப்ப அமெரிக்கால இப்ப வந்து ஜூன் ஜூலை வருது. அப்ப வந்து குத்துச்சண்டை பந்தயம் வருது. அப்ப அதுல போய் வெற்றி பெற முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் பயிற்சி பண்ணல. அதனால நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம தயாரா இருக்கணும். இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன் எப்பவுமே நம்ம வந்து ஆவியில பலன் கொண்டு தயாராக இருக்கணும். எப்போவாது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தா கூட சடனா ஒரு பிரச்சனைகள் வந்தாக்க அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியணும். எப்ப தெரியும் நமக்கு? நம்ம வந்து நமக்குள்ள இருக்கிறது யாரு? ஹீ ஹூ இஸ் இன் அஸ் இஸ் கிரேட்டர் தென் ஹீ ஹூ இஸ் இன் தி வேர்ல்ட். 1 John 4:4 போட்டிருக்கோம், நம்மில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனோட பெரியவர். அந்த ஞானத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணும். நமக்கு இருக்க அதிகாரத்தை, அத்தாரிட்டி நமக்கு இருக்கு, அந்த அத்தாரிட்டி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னாக்க இயேசு கிறிஸ்து மத்தேயு 28 சொல்றாரு இல்லையா, ஆல் பவர் இஸ் கிவன் அன்டு மீ, எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படின்னா என்ன, உங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது, பிசாசுக்கு வல்லமை கிடையாது, எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுத்துருக்கு, அதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படிங்கிறாரு. அதனால நமக்குள்ள இருக்கிறது யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்ப தெரிஞ்சுக்கணும்? யுத்த நாள் அன்னைக்கு கிடையாது, குத்துச்சண்டா நடக்கிற அன்னைக்கு கிடையாது, அதுக்கு முன்னாடி அணுதினமும் ஆண்டவரை அணுகி ஆவியிலே திளைத்து நல்ல ஒரு ஆராதனை பண்ணி முக்கியமா வசனத்தை தெரிஞ்சுக்கணும். வசனத்தை படிக்கணும். வசனத்தை ஒரு வெளிப்பாட்டு ஞானத்தோடு படிக்கணும். படிக்கிறதோட இல்லாம அந்த வசனத்தை பயன்படுத்தணும். பாருங்களேன், இப்ப நமக்கு தெரியுது இந்த வசனம், உன்னில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனோட பெரியவர் அப்படின்ட்டு. ஒரு சின்ன பிரச்சனை வந்ததும் நம்ம வந்து ஆஹா இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னா போச்சு. ஏன்னாக்க நீங்க வந்து எப்போ உங்க வார்த்தையை வெளியே விட்டு சொல்றீங்களோ அப்பவே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை பெருசாயிரும். அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. பிரச்சனைகளை பார்த்து நடுங்காமல், என்னில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவர் பெரியவர், ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார் இந்த விஷயத்துல அப்படின்னு நம்ம வந்து அறிக்கையிடணும். ஹீ ஹூ இஸ் இன் அஸ் இஸ் கிரேட்டர் தென் ஹீ ஹூ இஸ் இன் த வேர்ல்ட், தேர் ஃபார் ஐ வில் பி விக்டோரியஸ் இன் திஸ் அப்படின்னு நம்ம வந்து அறிக்கையிடணும். அப்படி அறிக்கையிடும் பொழுது நமக்கு வரும் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். இப்போ இந்த கதைக்கு வருவோம். சிக்லாக் இருக்கு, அதுல வந்து அமெரிக்கர் வராங்க. அமெரிக்கர்னாக்க இங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அமெலகேட் தக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சில கமெண்ட்ரியில. அமெலகேட் தக்ஸ்னாக்க எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க, அமெலேக்கியர்கள் வந்து ஒரு தக்ஸ்னாக்க ஒரு ரவுடிங்க மாதிரி. அப்படி பார்க்கும்பொழுது அமெலேக்கியர் வந்து இந்த இடத்துல சாத்தானை குறிக்குது. சாத்தானும் அவனை சேர்ந்தவங்க தான் அமெலேக்கியர்கள். அவங்க அவங்க வர்றாங்க, ஜிக்லாக்கு வராங்க. தாவீது அங்கே இல்லாத போது அமெலேக்கியர்கள் வந்து கொள்ளையிட்டு போயிடுறாங்க. எல்லாத்தையும் ஊரெல்லாம் எரிச்சுட்டு மனைவிகளும் பிள்ளைகளையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த 30வது வசனத்தை இங்கே பார்க்க போனீங்க, 30வது அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னாக்க 6வது 7வது வசனம் என்ன போட்டிருக்குனாக்க, அவன் கூட இருந்த தாவீதின் கூட இருந்த மக்கள், அவனுக்கு ரொம்ப லாயலாக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் ரொம்ப மனம் கசந்து தாவீதை கல்லை வச்சு எறியலான்னு ஸ்டோன் ஸ்டோன் பண்ணி தாவீதை கொல்றதுக்குள்ள கொல்ற அளவுக்கு போயிட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களை மனம் கசஞ்சிட்டாங்க. ஆனாக்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது இங்கே போட்டிருக்கோம், David encouraged himself in the Lord. கர்த்தருக்குள் தாவீது அவனை திடப்படுத்தி கொண்டான்னு தமிழ போட்டிருக்கோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம வந்து ஆண்டவர் விட்டு ஓடி போகக்கூடாது. என்ன நடக்குதுனாக்க, ஒரு பிரச்சனைன்னு வந்த பிறகு உடனே மக்கள் வந்து மனம் முடிஞ்சு போயிடுறாங்க. மனம் முடிஞ்சு போயிட்டு உடனே அவங்க வந்து ஆண்டவர் விட்டு போயிடுறாங்க. ஆண்டவர் இந்த பிரச்சனைகளை எதிர்க்கு நமக்கு கொண்டு வரல. அவர் வந்து நல்ல தகப்பன். அவர் நமக்கு வந்து பிரச்சனைகளை கொண்டு வரதில்ல. நம்ம வந்து ஒரு விஷயத்துல கிளீனா இருக்கணும். என்ன விஷயம்னாக்க, இப்ப வந்து டெவில் என்ன பண்ணுனாக்க, அந்த சாத்தான் வந்து அவனுக்கு ஒரு 3-fold மினிஸ்ட்ரி இருக்கு. 3-fold மினிஸ்ட்ரி என்னன்னாக்க, ஸ்டீல், கில் அண்ட் டெஸ்ட்ராய். இப்ப யோவான் 10:10 போட்டிருக்கு பாத்தீங்களா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். எதை திருட வர்றான்? எதை திருட வர்றான்? வசனத்தை திருட வர்றான். இப்ப வசனத்தை நம்ம கிட்ட இருந்து சாத்தான் திருடிட்டாக்க நமக்கு வந்து வல்லம போயிருச்சு. வசனம் இல்லை அப்படின்னாக்க அவன் ஸ்டீல் பண்ணிட்டான். அப்படி பண்ணிட்டாக்க ஆளை கொள்றது ஈஸி. வசனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆளை கொள்றது ரொம்ப ஈஸி. ஆளை கொண்டாக்க ஆளுக்கு இருக்க டெஸ்டினி, ஆண்டவர் வச்சிருக்க அழைப்பு அழிஞ்சு போயிடுது. அதனால ஸ்டீல் பண்றான் எதை, வசனத்தை. கில் பண்றான் எதை, ஆளை. ஆளை க்ளோஸ் பண்ணிட்டாக்க அவன் அந்த ஆள் பண்ண வேண்டிய மினிஸ்ட்ரி, அந்த காலிங், அந்த டெஸ்டினி வந்து அழிஞ்சு போயிடுது. அதை வந்து பண்றதுக்காக ஆண்டவர் அந்த அதை பண்றதுக்காக சாத்தான் வரும்பொழுது நம்ம வந்து ஆஹா ஆண்டவர் பண்ற நம்ம நினைக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட்ல போட்டிருக்கோம், ஆக்ட்ஸ் ஆஃப் காட் இஸ் நாட் கவர்ட்னு போட்டிருக்கோம். ஆக்ட்ஸ் ஆஃப் காட்னாக்க என்ன, புயல், வெள்ளம், சேதம், அதெல்லாம் ஆக்ட்ஸ் ஆஃப் காடுங்கிறாங்க. இது ஆக்ட்ஸ் ஆஃப் காட் கிடையாது, இது ஆக்ட்ஸ் ஆஃப் டெவில். அந்த டெவில் பண்ற வேலை தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பண்றது. எதுக்கு பண்ணுது? அப்பதான் மக்கள் மனமுடைஞ்சு போயிடுவாங்க. மக்கள் மனமுடைஞ்சு போனாக்க ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவாங்க. ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டாக்க அவங்களுக்கு எந்த விதமான உறுதுணையும் கிடையாது. அப்போ வந்து அவங்களை அழிக்கிறது ஈஸி. பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணம் எடுப்போம். ஒரு பையன் இருக்கான், அவங்க அப்பா பெரிய பில்லியனர், இலான் மஸ்க்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பில்லியனர். இந்த பையன் வந்து கொஞ்சம் காசு வச்சிருக்கான். சடனாக அவங்ககிட்ட இருக்க காசு தொலைஞ்சு போயிடுது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு $100 தொலைஞ்சு போயிடுது. தொலைஞ்சு போனால் அவன் நினச்சிக்கிறான் அப்பா தான் எடுத்துட்டாரு அப்படின்ட்டு அப்பா விட்டு போயிடுறான். அப்பா ஏன் எடுக்கப்படுறாரு? அப்போ பெரிய பில்லியனர், அவங்ககிட்ட இருக்க காசு அப்பா எடுக்க போகிறது இல்லை. போயிட்டா யாருக்கு நஷ்டம்? அந்த பையனுக்கு தான் நஷ்டம், அப்பா விட்டு போனாக்க. ஆனால் அப்பா கிட்டக்கு போனாக்க அப்பா கிட்ட செல்வாக்கு இருக்கு, செல்வம் இருக்கு, அப்பா வந்து மகனை பாதுகாக்க முடியும். அதனால நம்ம வந்து யார் எதிரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்ப நமக்கு மனச்சோர்வான காரியங்கள் பண்றதுக்கு மனச்சோர்வா வருதோ அப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது வந்து சாத்தானின் வேலை, ஆண்டவர்கிட்ட நம்ம பிரிக்கிறதுக்கான வேலை. அப்பத்தான் நம்ம வந்து வைராக்கியமா ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் விட்டு விலைக்கு போகக்கூடாது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி அமெரிக்கர் வர்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிடுறாங்க. கடைசியில இவங்களுக்கெல்லாம் ரொம்ப மனம் கசிஞ்சு தாவீதே அடிக்க போறாங்க. தாவீது வந்து டைப் ஆஃப் கிரைஸ்ட், அவர் கிரைஸ்ட் கிறிஸ்து மாதிரி தாவீது. இப்ப பாத்தீங்கன்னாக்க 1 Samuel 2 Samuel படிச்சீங்கன்னாக்க தாவீதோட கதைகள் அருமையா இருக்கும். டேவிட்ஸ் மைட்டி மேன் ஸ்டோரி எல்லாம் பயங்கரமா இருக்கும், ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நல்ல கதைகள், நல்ல ஒரு ஒரு போர் வீரன், மக்களுக்காக மனந்துருகிற ஒரு தலைவன் தாவீது. அவரே கல்லறிய போறாங்கிறாங்க, கடைசி அவர் தான் போய் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்குறாரு. இந்த கதை உங்களுக்கு தெரியும், படிச்சு பாத்தீங்கன்னாக்க அவங்க போய் மனைவிகளையும் பிள்ளைகளையும் மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. அதனால நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மனச்சோர்வுன்னு வரும் பொழுது நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும், இது வந்து ஆண்டவர் அனுப்பல, சாத்தான் தான் அமைச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அப்பதான் நம்ம ஜபத்தை கூட்டணும், துதிய கூட்டணும், நம்ம ஆராதனை கூட்டணும். இப்ப சங்கீதம் 149 ஆறாவது வசனத்துல போட்டிருக்கோம், சத்தமாய் பாடு சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன, நம்ம சத்தமா ஆராதனை பண்ணி ஆண்டவரை வர்ஷிப் பண்ணி நம்ம ஜெயம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல ஜெயம் எடுக்கணும். எடுக்கும் பொழுது நமக்கு எதிர்க்க வர்ற சாத்தான் வந்து சங்கிலியால கட்டப்படுவான். அப்பத்தான் நம்ம வெற்றி கொள்ள முடியும். அதனால முக்கியமான கருத்து இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்க, நமக்கு எப்ப எப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதோ, எப்ப எப்ப நம்ம சிக்லாக் மாதிரி தோணுதோ, அப்போ வந்து நம்ம ஜபத்தையும் துதியையும் கூட்ட வேண்டும், வசனத்தை கூட்ட வேண்டும். வசனத்தை கூட்டினாக்கத்தான் வெற்றி பெற முடியும். வசனத்துல வெளிப்படுத்தினா தான் வெற்றி பெற முடியும். வசனம் இல்ல, நம்ம இல்ல, அவுட். எனிதிங் தட் வி ரிசீவ், வி ஷுட் ரிசீவ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட், பிகாஸ் வேர்ட் நெவர் ஃபெயில்ஸ். ஆண்டவர் கமனன் ப்ராமிஸ் கொடுத்துட்டாரா, அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஆண்டவர் வந்து மனம் மாற மனுபுத்திரன் கிடையாது. ஹி இஸ் நாட் அ மேன் டு சேஞ்ச் இஸ் மைண்ட், ஹி இஸ் நாட் அ மேன் டு கோ பேக் ஆன் இஸ் வேர்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். அதனால நம்ம வந்து எப்ப பிரச்சனை வருதோ அப்பயும் புரிஞ்சுக்கணும், ஆண்டவர்கிட்ட இப்ப அதிகம் கிட்டி சேருவதற்கான தருணம் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கிட்டி சேரணும். அப்ப நான் ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். எப்படின்னாக்க, அந்த கிட்டி சேரணும் அப்போ வந்து நமக்கு வந்து தெரியும், அதுக்கு இந்த எப்பவுமே நம்ம வந்து நாம் யாருன்னு மறைஞ்சுக்கணும். புதிய ஏற்பாடை படிச்சு நமக்கு இருக்க அதிகாரம் என்ன, எபேசியர் புக்க எபேசியர் புத்தகத்தை படிச்சா தெரியும் நமக்கு. சாத்தன் நம்ம காலை கீழே, ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கோம், ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நமக்கு வந்து வல்லமை இருக்கு, நமக்கு வந்து அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து அதை தியானம் பண்ணி ஒரு வெளிப்பாட்டு ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வெறும் மென்டல் அசன்ட்டை சும்மா படிக்கக்கூடாது. பைபிளை ஆழமா படிச்சு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்றேன். எப்படின்னாக்க, இந்தியாவில் ஒரு பெரிய பாஸ்டர் இருக்காரு, இந்தியா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் திருப்பி சொல்றேன். அவர் வந்து பெரிய போதகர், அவர் கிறிஸ்தவர்கள் வைப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேர் வருவாங்க. நார்த் இந்தியா சவுத் இந்தியா இடத்துல வைப்பாரு, முக்கியமா வட இந்தியாவிலாம் பண்றாரு கிறிஸ்தவரை. எக்கச்சக்கத்துக்கு மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க, எக்கச்சக்கத்துக்கு ஹீலிங் ஆகும், பயங்கரமான உள்ளேக்காரர். அப்ப என்ன ஆச்சுனாக்க, ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து மனம் ரொம்ப நொந்து போயிடுச்சான் அவருக்கு, அந்த எலைஜாக்கு வந்த மாதிரி. இப்ப எலைஜா பாருங்களேன், 50 பால் ப்ராஃபிட்ஸ அடிச்சு கொள்றாரு ஆண்டவரே. அவர் நிறைய எலைஜா கதை நமக்கு தெரியும். அவர் வந்து நல்லா பண்றாரு, பண்ண பிறகு ஜெசபெல் பார்த்து பயந்து ஓடி போறாரு, மனம் டிஸ்கரேஜ் ஆகி போயிடுறாரு. அந்த மாதிரி இந்த பெரிய தேவ மனுஷன் சடனா அவருக்கு வந்து டிஸ்கரேஜ் ஆயிருது. மக்கள்லாம் மட்டுமா பேசுறாங்க, மக்கள் துட்டுறாங்க, நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. அவர் சொன்னாரா, ஆண்டவரே பாருங்க, உங்க மக்களை பாருப்பா, என்னெல்லாம் அவங்கெல்லாம் நமக்கு சகோதரர், ஒரே ஒரே பாடின்னு சொல்லிட்டீங்க, ஒரே சரீரம், நம்ம எல்லாம் கிறிஸ்துவால் இணைக்கப்பட்டவர்கள், ஒரே சரீரமா இருக்கிறோம், பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க, நம்ம எல்லாரையும் பரிசுத்தாவியர் கனெக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டீங்க, நம்ம எல்லாரையும் சரீரத்துக்குள்ள கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இணைத்தவர் பரிசுத்தாவியார்னு சொல்லிட்டீங்க, அதெல்லாம் சரி, ஆனா உங்க மக்கள் பண்றத பாருங்க. அவர் அப்படி சொல்றதே தப்பு, ஏன்னா நம்ம மக்கள், தேர் ஆல் அவர் பீப்புள், ரைட், வி ஆர் ஆல் வி ஆர் ஆல் இன் கிறிஸ்ட். அவர் என்ன சொல்லிட்டாரு, பாருங்க இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி பண்றாங்க, எனக்கு வந்து ஊழியம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நான் வந்து படிச்ச இன்ஜினியர், நான் வேலையை பார்த்து நான் போறேன், ஊழியத்தை அட்டை கொடுத்துட்டு அப்படின்னு அவர் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நேரம் கோச்சுக்கிட்டானோ, கோச்சுக்கிட்டு அவர் தூங்க போயிட்டாரு. தூங்க போனாங்க, சடனா ஒரு கனவு வருது. அந்த கனவு என்ன பாக்குறாருனாக்க, அவர் வந்து ஒரு பெரிய கோட்டையை பாக்குறாரு. அந்த கோட்டையில ஒரு பெரிய ஆர்மரி, ஆயுதங்கள் வைக்கும் இடத்தை பாக்குறாரு. அந்த ஆயுத கிடங்குக்குள்ள அவர் போறாரு, இந்த போதகர், இந்த கிறிஸ்தவர் பண்றவர் போறாரு. போனாக்க அது வந்து ஒரு சாத்தானின் ஆயுத கிடங்கு, அதுல பலவிதமான ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, பொய் சொல்றது, திருடுறது, அந்த மாதிரி மேலிஸ் ஆங்கர் கோவப்படுறது, அதெல்லாம் வந்து பலவிதமான ஆயுதங்கள். அதெல்லாம் ஒரு கிளாஸ்ல போட்டு வச்சிருக்காங்க, ஒரு கிளாஸ் கேஸ் மாதிரி, மியூசியத்துல வைக்கிற மாதிரி கிளாஸ் கேஸ் போட்டு அதுக்குள்ள பொய், திருடுதல், கோபம், வன்மம், அதெல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டே போறாரு. பார்த்தாக்க நடுவில் ஒரு பெரிய ஒரு பெடஸ்டல் மாதிரி போட்டு அது மேல ஒரு ஒரு ஆயுதத்தை வச்சிருக்காங்க. என்ன ஆயுதம்னு அவருக்கு தெரியல. பார்த்தாக்க அந்த ஆயுதத்தை சுத்தி 4-5 குட்டி சத்தான் ஈட்டியோட நிக்குது, பக்கத்துல போக முடியாம. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் அந்த போதுகிற மேல கூட்டு மேல உயர்த்துறாரு. அப்படியே மேலேருந்து போதுகிறதுக்குள்ள பாக்குறாரு, அதுக்குள்ள என்ன எழுதிருக்கு தெரியுமா அன்பார்ந்த நேர்களே, டிஸ்கரேஜ்மெண்ட், மனச்சோர்வுன்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன, சாத்தானோட நம்பர் ஒன் ஆயுதம் மனச்சோர்வு. அந்த மனச்சோர்வு தான் வந்து பல மக்களை வந்து பின்வாங்கி போக வைக்குது. அதனால நம்ம வந்து மனச்சோர்வு ஏற்படாம கவனமாக இருக்க வேண்டும், ஆவியிலே நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 1 Samuel 30 தாவீது போட்டிருக்க மாதிரி நாம் ஆவியிலே திடம் கொள்ள வேண்டும். வி ஹாவ் டு என்கரேஜ் அவர் செல்ஸ் இன் த லார்ட். கர்த்தருக்குள் நாம் திடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வந்து வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்க முடியும். எப்ப எப்ப சிக்லாக் வருதோ அப்போ ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பான். ஒரு சின்ன ஜெபத்தோட, தேங்க் யூ ஃபாதர். ஃபாதர் வி பிரேஸ் யூ ஃபாதர், ஆஸ்க் யூ ஃபாதர் டு கிவ் அஸ் த கரேஜ் லார்ட். David encouraged himself in the Lord. Like that, help us to encourage ourselves in you. Help us to grow in the Spirit. Help us to grow in the revelation knowledge regarding who we are in Christ. Your word says, he who is in us is greater than he who is in the world. Help us to realize that, O Lord. Help us to know who we are in Christ. Help us to know the authority that we have. According to the book of Ephesians 1, 19 and 3:20. We ask you, Father, to give us a spirit of wisdom and revelation knowledge to know you intimately and personally, and to know the power that is residing within us, O Lord, your mighty power that raised Christ from the dead. Thank you, Father. I ask you, Father, to bless everyone who is listening. Let their desires be granted. Let them be healed, O Lord. In the name of Jesus Christ, Son of the living God, we pray. Amen.
1: Amen. Amen.
2: Thank you,
1: Pastor. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் அருமையானது செய்தி ஆழமான சத்தியத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள். சிக்லாக் அனுபவம் நிச்சயமாக 1 Samuel 30 30 அடிப்படையில் இருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்குள்ள தாவீது எல்லாவற்றையும் விழுந்தாலும் கர்த்தருக்குள் அன் திடப்பட்டார். அந்த திடம் எனது நமக்கு தேவை, கண்டிப்பா தேவை. இந்த சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்கிற சம்பவங்கள், சூழ்ந்திருக்கிற காரியங்கள், நமக்கு எதிராக எழும்புற காரியங்கள், எல்லா ஆயுதங்கள் இருந்தாலும் கர்த்தருக்குள் நாங்கள் திடப்பட்டார். திடமனதோடு அவரோடு அவருடைய ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தும் போது இந்த மற்ற ஆயுதங்கள் ஒன்றுமே வைக்காதே போகும். அருமையான சத்தியத்தை அழகாக கற்றுக் கொடுத்தீர்கள். எல்லோரும் கதையை கடுத்து எங்களை இன்னும் சத்தியத்தின் ஆழத்துக்குள்ள நடத்தினீர்கள். அருமையான வார்த்தையின் வெளிச்சம், அருமையான செய்தி பாஸ்தர் கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் சபை ஊழியங்களையும் எல்லா காரியம் கதை நிறைவு ஆசீர்வதிப்பதாக கதை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்க வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
2: நன்றி அம்மா.
1: ஆமே நன்றி. அருமையான வார்த்தையும் வெளிச்சம், உண்மையிலே இந்த சிக்லா அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. யாரும் பிரச்சனை இல்ல, மனச்சோர்வு இல்ல, மனதுல நான் நல்ல தைரியமா இருக்கிறேன். யாரும் நம்மை நாம் ஏமாற்றி விடக்கூடாது. நிச்சயமாகவே சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும். சொன்ன வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் உள்ளதுதான், பள்ளம் மேடு கடந்ததுதான். ஆனா அப்பா சொல்ற, நீ திட்டம் கொண்டு பலம் கொண்டு திட்டமானதான். யோசுவாவை அப்படித்தான் பலப்படுத்தான். நான் மோசி எழுந்த உன்னோடு இன்றைக்கு எங்களுக்கும் அப்படித்தான் அப்பா சொல்ற. நீங்க திட்டமான, நான் உலகத்தினும் ஜெயித்தேன், நான் ஜெயித்தேன் உங்களோட இருக்கேன். அதனால நாங்க திட்டப்பட்டு எப்படி தாவிது திட்டப்பட்டு சகலத்தையும் திருப்பி கொண்டேன். அதே போல இந்த சூழ்நிலை என்ன, சொந்திருக்க மனுஷன் என்ன, இதனால எந்த ஆயுதம் என்ன, எல்லாத்தையும் முறியடித்து ஜெயித்து அவருக்குள்ள ஜெய இருப்போமா. மற்றவர்களும் திடப்படுத்துவோம். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கு. சனியாற்று நேரம் 8:57 நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு. நிச்சயமாக இந்த நாள் மேலேயே நான் ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்படுகிறேன். ஏன்னு சொன்னால் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி ஆயிருக்கிறேன். எவ்வளவோ சூழ்நிலைகள் மாறினாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்துல கர்த்தர் அவ்வளவோ காரியங்களை எனக்கு ஜெயம் கொடுத்து என்னை நடத்துகிறதை, நான் என் ஆவிக்குள்ளாக வெற்றி கொண்டு நாமத்தை உயர்த்துறதை கர்த்தர் காண்கிறார். நிச்சயமா கர்த்தருக்கு சோஸ்திரம். அருமையான வார்த்தையை வெளிச்சம் என்னோடயே பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், என்னை இன்னும் திடப்படுத்துகிறார். உங்களையும் திடப்படுத்த நான் சுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் வார்த்தை வெளிச்சத்தோடு இணைவோம். உங்களோட பாஸ்டர் அண்டன் ராசன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைத்திருக்கும் உடைய காரிய அழைப்புகள் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் பிரைஸ் லார்ட். பாஸ்டர் பிரைஸ் லார்ட். மைக் எடுத்துட்டு பேசுங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். மைக் எடுத்து விட்டு பேசுங்கள் பாஸ்டர். நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். நாங்கள் இன்னொரு இனிய பாடலோடு இணைந்து வார்த்தை வெளிச்சத்தோடு இணைவோமா?
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வார்த்தையின் வெளிச்சத்தை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாக இருக்கிறோம். எடுத்து வாருங்கள் பாஸ்டர்.
3: ஆமீன். நாங்கள் இன்றைக்கு மெய்யான தேவனை எப்படி அறிந்து கொள்வதென்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நாங்கள் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் ஒன்றான மெய்த்தேவனே, நீர்தான் இந்த உலகத்தை படைத்த தேவன். வானத்தையும் பூமியையும் சகல உயிரினங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் படைத்த தேவன் என்று ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல சொல்லி இருக்கிறீர். ஆவியானவரே, ஒன்றான மெய்த்தேவனே, இந்த மக்கள் எங்களுடைய மூதாதையர்கள் செய்த தவறின் விளைவாக அவர்கள் மத வழிபாடுகள், தவறான மார்க்கங்கள், மதங்கள் இப்படியாக வாழ்ந்து இந்த கடைசி காலத்தில ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில வாழுகிற விசேடமாக ஒவ்வொரு தமிழ் மக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து, அந்த இரட்சகர் மூலமாக அந்த இரட்சிப்பை பெற்று உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு வரும்படியாக நீர் எங்களுக்கு ஒரு கட்டளையை தந்திருக்கிறீர். இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ஊடாக மற்றும் ஒவ்வொரு ஊழியக்காரர் ஊடாக இந்த சுவிசேஷம் பரப்பப்பட்டு அவர்கள் இந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள, இந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்வீராக. உம்மோடு நாம் வாழும் வாழ்வு ஒரு நிரந்தர வாழ்வு, சமாதானமான வாழ்வு, பலவீனத்தை பலனாய் மாற்றுகிற வாழ்வு, அந்த வாழ்விலே நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்விலே அந்த ஆயிரம் வருட ஆட்சியில வாழுகிற வாழ்வை இந்த தமிழ் மக்கள் இழந்து போகாதபடி, மதத்துல வாழுகிற பாரம்பரியமாக பிசாசனுடைய அடிமைத்தனத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் மெய்யான தேவன், விடியலை தேவன், விடியலை நோக்கி இந்த ஒவ்வொரு தமிழ் மக்களையும் இயேசுதான் அந்த விடியல் என்பதை ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ஆதியாக முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்துல இந்த மெய்யான தேவன் இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று முதல் வசனமே சொல்லுகிறது. பாருங்கள், மனிதன் மதங்களை சிருஷ்டித்தான். தேவன் இந்த உலக தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தான். மனிதன், பாருங்க, மனிதன் வஞ்சிக்கப்பட்ட மனிதன், பிசாசினால தவறான பாதையில இழுத்து செல்லப்பட்ட எங்களுடைய மூதாதையர்கள் ஆதாம் ஏவாளில இருந்து அவன் வஞ்சிக்கப்பட்டு அந்த முதல் பெற்றோரை வஞ்சித்து இன்றை வரைக்கும் பாருங்கள் எத்தனையோ மதங்களூடாக 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே இருந்த அந்த மத வழிபாடுகளில் இருந்த அந்த ஐடல் வர்ஷிப்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பல தமிழர்கள் இன்றைக்கு நீங்கள் அடிமைத்தனத்துல, மத அடிமைத்தனத்துல விக்கிற வழிபாடுகள்ல இன்றைக்கும் வாழுகிறீர்கள். இந்த வழிபாடுகளில் இருந்து தேவன் ஆபிரகாமை பிரித்தெடுத்து போல உங்கள் ஒவ்வொருவரையும் இப்படியான மத வழிபாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பிரித்தெடுக்கும்படியாக அவர்களை அழைத்து அந்த மெய்ப்பொருளை அறிந்து கொண்டு அந்த மெய்யான தேவனோடு வாழுகிற வாழ்வுக்கு உங்களை அழைக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். எரேமியா 10:11 வசனத்துல பார்க்கும் பொழுது இன்னைக்கு மனிதனால உண்டாக்கப்பட்ட தெய்வங்களை பற்றி இந்த எரேமியா 10:11 வசனம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த மரங்களில வாழுகிற மக்களுக்கு தேவனோட கட்டளையை சொல்லும்படியாக எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எரேமியா 10:11 அதிகாரம் 1:1 தேவன், இந்த மெய்யான தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று சொல்லி இருக்கிறார். எரேமியா 10:11 இந்த மனிதனால உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மரங்களும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், இதை மனிதன் உருவாக்கினான். இந்த தெய்வங்களை பற்றி இந்த வானத்தின் கீழ் இராதபடி அழிந்து போகும் என்பதை சொல்லுங்கள். ஒரு நாள் உங்களுடைய தெய்வங்கள் எல்லாம், உங்களுடைய மதங்கள் எல்லாம் அழிந்து போகும். ரெண்டு பாதை தான், ஒன்று இயேசுவின் பாதை, அடுத்தது நரகத்தின் பாதை. இந்த நரகத்தின் பாதையில பிசாசு, இந்த நரகம் ஒதுக்கப்பட்டது பிசாசுக்காக. நீங்கள் மத்தேயு 25 பார்த்தீர்களாக இருந்தால் பிசாசு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். அது மனிதனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அல்ல. பாருங்கள், நாங்கள் எங்களுடைய தேவன் இரக்கம் உள்ளவராக தன்னுடைய சாயலிலேயும் ரூபத்தின்படியும் தான் மனிதனை படைத்தார். இதனாலதான் அவர் மனிதர்களை நேசிக்கிறார், எங்களுடைய தேவன். இப்படியான தேவனை நீங்கள் விட்டு விடக்கூடாது. அந்த மெய்யான தேவன், உங்களை உருவாக்கின தேவன், உங்களுடைய தேவனுடைய சாயலாகவும் இயேசுவின் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இந்த கடைசி காலத்தில மனம் திரும்பி அந்த மெய்யான தேவனிடத்துல வர வேண்டும் என்பதற்காக உங்களுடைய மதங்கள் அழிந்து போகும். அதனால் அதை தொடர்ந்து நம்பாதீர்கள். அந்த மெய்யான தேவனிடத்துல அப்போ சில 4:12 தண்டிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை அறிந்து கொண்டு அந்த மெய்யான தேவனிடத்தில் வரும்படியாக உங்க அன்போடு அழைக்கிறார். அன்பின் கட்டளையை தந்திருக்கிறார். அவரை நாங்கள் அந்த மெய்யான தேவனை இறுதிய பூர்வமாக நேசிக்க வேண்டும். முழு இறுதியத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நாங்கள் அவரை அன்பு கூற வேண்டும். அதே போல நாங்கள் பிறரையும் தேவனை அன்பு கூற வேண்டும். அதே போல நாங்கள் பிறரையும் அன்பு கூற வேண்டும். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளையாக இருக்கிறது. எரேமியா 10:12 அவரே பூமியை தம்முடைய வல்லமையால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். பாருங்கள், வானத்தை அவரோட திரை போல, அவ்வளவு ஒரு வல்லமை உள்ள தேவன், கையினால திரையாக ஒரு கேட்டினை விரிப்பது போலதான் அவர் வானங்களை விரித்தார் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. அவர் தான் மழையை வர்ஷிக்க தருகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 10:13 அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். பாருங்கள், மழையை வர்ஷிக்கத்தக்க தேவன் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். எரேமியா 14:23 பார்க்கும் பொழுது வீணான தேவர்களுக்கு, நீங்க மதங்களில் வாழுகிற வீணான தேவர்களுக்கு மழை வர்ஷிக்க தக்கவர்கள் உண்டோ என்று ஒரு கேள்வியாக கேட்கிறார். நீங்கள் வழங்குகிற இந்த தேவர்களுக்கு, இந்த ஐடல்ஸ் வர்ஷிப்புக்கு மழையை வர்ஷிக்க தன்மை உண்டோ என்று கேட்கிறார். நான் அல்லவோ ஒரு மழையை உருவாக்குற தேவன், மழையை தருகிற தேவன். இன்றைக்கு இந்த தேசங்களில் சேமத்தை தருவதற்கு அவர் இந்த பலகணிகளை துறந்து மழையை எங்களுக்கு தருகிறார். ஆமோஸ் 4:13 பார்க்கும் பொழுது காற்றை சிருஷ்டித்தவர், பர்வதங்களை உருவாக்கினவர், பண்டக சாலையில அவர் காற்றை வைத்திருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிறோம், சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை எங்களுடைய நாசியில ஊதி விட்ட தேவன் தான் எங்களுடைய தேவன். இன்றைக்கு நாங்கள் நிற்பது, நிர்மூலமாக இருப்பது, உயிரோடு இருப்பது, அவர் தந்த சுவாசத்தில எங்கள் இதயம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அப்படியாக எங்களுக்கு உயிரை தந்திருக்கிறார். ஒவ்வொரு உயிரினங்களும் இன்னைக்கு சுவாசிப்பது தேவனுடைய சுவாசமாக இருக்கிறது. அவர் சுவாசத்தை நிறுத்தும் பொழுது மனிதனுடைய உயிர் பிரிகிறது, உயிரினங்களின் உயிர் பிரிகிறது. பாருங்கள், நாங்கள் இதேமியா 10:14 எங்களுடைய மூதாதையர்களை பற்றி எழுதியிருக்கிறது. அதை பின்பற்றுகிற இன்னைக்கு மதங்களில மதங்கள் உருவாக்கப்பட்டது. மூதாதையர்கள், ஆபிரகாம் தகப்பன் ஒரு மத வழிபாடு உள்ள ஒரு மனிதன், அந்த ஒரு குடும்பத்தில் இருந்தான் ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். இதே போலதான் பல மதங்கள் இன்னைக்கு 1500 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட மதம் தான் முகமதியருடைய மதம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து கிறிஸ்டியன் என்பது ஒரு 30ஆம் ஆண்டுல ஆப்டர் கிரைஸ்ட் ஒரு 38-40 இயர்ஸ்ல கிறிஸ்டியன் என்ற கிறிஸ்தவ இது ஸ்தாபிக்கப்பட்டது. பாருங்கள், அதற்கு பின்பு 700 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த முகமது அவர் தான் இந்த மதத்தை உருவாக்கினவர். ஆனால் அவர் கடவுளை, வேதாகமத்தில் இருக்கிற கடவுளை அவர்கள் எடுத்து கொண்டார்கள். பாருங்கள், இயேசுவை பற்றிய கொள்கைகளை அந்த அவர்களுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய இயேசுடைய சிலுவையை பற்றிய உபதேசத்தை தவறாக எழுதியிருக்கிறார்கள். இயேசு மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை. பாருங்கள், எங்களுக்கு 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில வாழுகிறவர்களுக்கு, மதங்களில வாழுகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. எங்களுக்கோ அது தேவ பலனை தருகிறது. நாங்கள் அவரோடு அவருடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது, அவரில் ஜபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, அது எங்களுக்கு ஒரு தேவனுடைய பலத்தை தருகிறதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது எரேமியா 10:14 மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்கள் ஆனார்கள். தட்டார் அனைவரும் வாற்பித்த சுருவங்களினாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வாற்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. பாருங்கள், உயிர் இல்லை. உயிரில்லாத ஒரு சட பொருளை வைத்து, பாருங்கள், இன்னும் வேறு இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மரத்திலே இருந்து இப்படியான விக்கிரகத்தை செய்கிறார்கள். அந்த ஒரு பகுதியை உணவுக்காக எரிக்கிறார்கள், மறுபகுதியை விக்கிரகமாக உருவாக்குகிறார்கள். இப்படி வேதாந்தமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைக்கு ஆபிரகாமனுடைய தகப்பன் குடும்பம் ஒரு ஹிந்து, ஒரு மத வழிபாடுள்ள, இசு விக்கிர வழிபாடுள்ள ஒரு குடும்பத்தில் இருந்துதான் ஆபிரகாமை பிரித்தெடுத்து, பாருங்கள், கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இன்றைக்கு எங்களை அந்த மெய் பரம கானான் தேசத்துக்கு, இன்றைக்கு பின்பு மறுமையில அந்த மெய்யான தேவனோடு வாழுகிற வாழ்வு, இயேசு கிறிஸ்து இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு, ஒரு கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த வாழ்வை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. இப்படியான மாயைகள், இத்தனமான கிரிகைகள், இவைகளை நம்பி நீங்கள் உங்களுடைய வாழ்வை, ஒரு நித்தியமாக வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. எங்களுடைய இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர். நீங்கள் செய்த தவறுகளை அவர் மன்னிப்பார். இப்படியான ஒரு எங்களுடைய ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்து பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து எங்களுக்கு பலன் தந்து, அவருடைய பலத்தில தான் நாங்கள் ஓடுகிறோம். அவருடைய சுவாசத்தில, அவர் தருகிற ஞானத்தில, அவருடைய வசனத்தில, எரேமியா 10:15 அவைகள் மாயையும் மகா எத்தனை கிருகையுமாயிருக்கிறது, அவைகள் விசாரிக்கப்படும் நாளில் அழிய ஒரு நாள் எங்களுடைய மெய்யான தேவன் இந்த விக்கிரகங்களை, இந்த தேவர்களுக்கு எல்லாம் தண்டிப்பார். ஒரு விசாரி கேட்கும் பொழுது அவைகள் அழிந்து போறதாக இருக்கிறது. ஆதலால எங்களுடைய இயேசு கிறிஸ்து உயிர் உள்ளவர். மரித்தேன், நாங்கள் வெளிப்படுத்த 1:18 சொல்கிறது, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். பாருங்க, நாங்கள் எரேமியா 10:16 பார்க்கும் பொழுது, யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் இவைகளை போல இல்லை, இந்த மதங்களை போல இல்லை. அவர் சகலத்தையும் உருவாக்கினவர், இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பாருங்கள், இஸ்ரேல், இஸ்ரேல் தான் நடுவில் இருக்கிறது. இந்த மத்திய ரேகை, இந்த ரேகையில ரெண்டு ரேகைகளும் நட்டு சிறிய நாடாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு அந்த தேசத்துல தான், இந்த உலகத்தின் நடுப்புள்ளியில் இருக்கிற அந்த தேசத்துல தான் முதல் முதலாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு முன்பாக அதே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இப்படியாக அப்போஸ்தலர்கள் தொடர்க்க முறைக்கு 2026 ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த கடைசி காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலேயும்

புதிய பூமியில நாங்கள் 1000 வருடங்கள் வாழ முடியும். இந்த உலகத்தில் ஒரு 80 ஒரு 100 வருடங்கள் மட்டும்தான் வாழுகிற வாழ்வு. அதன் பின்பு நீங்கள் மதத்தில வாழ்ந்து இப்படியே வாழ்வை முடித்துக் கொள்வீர்களாக இருந்தால் பிசாசு நரகத்துக்கு எழுந்து செல்கிறவனாக இருக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பாவத்தை தொடர்ந்து செய்து தேவனுக்கு விரோதமாக செய்து பிசாசுக்கு சார்பாக செய்து பிசாசை நீங்கள் உங்களுடைய குடி பழக்கத்தால பாவ பழக்கத்தால தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் அது பிசாசு உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்லும். பாருங்க, பிசாசனுடைய தொழில் 10:10 சொல்லுகிறது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். உங்களுடைய ஆத்துமாவை திருடுகிறான். இந்த ஆத்துமா எங்கள் மெய்யான தேவனுடைய சொத்து. அவன் தான் அதை உருவாக்கினவர். இந்த ஆத்துமா பிசாசினால திருடப்பட்டு விடக்கூடாது, நரகத்துக்கு போய்விடக்கூடாது. மீண்டுமாக அந்த உருவாக்கப்பட்ட தேவனிடத்துல இந்த சரீரம் பாவத்துக்கு பின்பாகத்தான் இந்த சரீரம் வந்தது. தேவன் முதன் முதலாக படைக்கும் பொழுது ஒரு ஒளியுள்ள சரீரத்தோடு பரலோக சரீரத்தோடு தான் மனிதனை படைத்தார். நித்திய நித்தியமாக வாழுகிற சரீரத்தோடு தான் தேவன் படைத்தார். அந்த சரீரத்தை நீங்கள் மீண்டுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பரலோகத்துல வாழுகிற சரீரத்தை இயேசு மீண்டுமாக எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அந்த சரீரம் சரீரத்தை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். அவர் எங்களுக்கு இயேசுதான் எங்களுக்கு அந்த பரிசுத்தமாக இருக்க உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 சொல்லுகிறது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாம போயிட்டு. இந்த உலகத்தை படைத்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாம போயிட்டு. இதற்குத்தான் உங்களுக்கு இப்படியான ஒரு புதிய வானம் புதிய பூமியில வாழ்கிற வாழ்வுதான் இயேசு தருகிற வாழ்வு. இதற்காகத்தான் அவர் இருளில் உள்ள மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதுதான் பிசாசின் அதிகாரம். இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து இயேசுதான் உங்களை ஒளியான ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார். கொலோசியர் 1:13 பார்க்கும் பொழுது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை தோத்தரிக்கிறோம். பாருங்கள், இப்படியான ஒரு இருளான அதிகாரம், உங்களை பாவம் செய்ய வைக்கிற அதிகாரம், தீமைகளை இந்த உலகத்துல செய்ய வைக்கிற அதிகாரம், இன்றைக்கு உக்ரைன் ரஷ்யா யுத்தங்கள், இருள், இப்படியான தீமை, இருளின் அதிகாரம்தான் 2 பக்கத்திலேயும் மனிதனை கொலை செய்ய வைக்கிறது. பாருங்கள், ஒவ்வொரு தேசத்திலேயும் நடக்கிற யுத்தங்கள் கொலைகள் எல்லாம் ஒரு இருளின் அதிகாரத்தில, திருடுவது கொல்லுவது அழிப்பது. இந்த இருளின் அதிகாரத்திலே இருந்து எங்களை இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை சோதரிக்கிறோம். பாருங்கள், இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த மீட்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருந்தான் எங்களுக்கு கிடைக்கிறது. கொலோசியர் 1:14 குமாரனாகிய இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7 சொல்லப்படுகிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, இயேசு அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ முந்தின பேரானவர். பாருங்கள், இயேசுதான் மீண்டுமாக வந்து இந்த அவருடைய ராஜ்யத்தை அமைக்க போகிறார். இந்த உலகத்துல முதற்றம் வரும் பொழுது எங்கள் ஒவ்வொருடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, எங்கள் ஒவ்வொருடைய பாவத்திற்காக இயேசு காயப்பட்டார். எங்கள் மனுக்குலத்தின் அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். எங்களுக்கு சமாதானமான ஒரு ராஜ்யத்துல வாழ் சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினையை இயேசு அந்த சிலுவையில் ஏற்றிக்கொண்டார். அவருடைய தள்ளம்புகளால நாங்கள் குணமாகிறோம். அவருடைய

இயேசுவை தழும்புகளை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அவருடைய தழும்புகளை உயர்த்த வேண்டும். அவர் இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டும். அவருடைய இரத்தத்தை உயர்த்த வேண்டும். அவர்கள் திட்டத்தையும் தழும்புகளை நாங்கள் ஆராதனை செய்யும் பொழுது, உயர்த்தும் பொழுது பிசாசு அந்த இடத்திலே இருக்க முடியாது. We worship you, Lord, your blood, Lord. We worship your stripes, Lord. இப்படியாக தன்னுயிரை கொடுத்து எங்களுடைய உயிரை மீட்டு கொண்டார். எங்களுக்கு ஒரு வாழ்வு, மரணத்துக்கு பின் ஒரு வாழ்வு இருக்கிறது. எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிருள்ளவராக எழுந்த, அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வருகையில ரக்ஷரின் போது எடுத்து கொள்ளப்பட்டு அவரோட நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக் கூடாது. கொலோசியர் 16:16 ஏனென்றால் இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதே, பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர்கள் இயேசுவை கொண்டும் இயேசுவுக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. கொலோசியர் 16:17 இயேசு எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இயேசுவே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி இயேசுவே ஆதியும் மருத்துவரிலிருந்து எழுந்த முதற் பெருமானவர். பாருங்கள், இயேசுதான் ஆபிரகாம் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள், முதல் மனிதன். இதனால பாவம் இந்த உலகத்துக்கு வந்தது. நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழுகிற அனைத்து மக்களும் ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாக பாவ சரீரத்தோடு ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போன. ஒரு பாவம் செய்தாலே இயேசு இந்த பார்வையில பாவி. பாருங்கள், இயேசு மட்டும்தான் பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து ஒரு பாவம் கூட செய்யாதவர் தான் இயேசு. பாவிகளாகிய எங்களுக்காக அவர் பாவமானார். சாபம் இல்லாத இயேசு, சாபமான மனுக்குலத்திற்காக அவர் சாபமானார். சாபம் இல்லாதவர் தான் சாபமான மக்களுக்காக பாதாள முடியும். பாவம் இல்லாத இயேசு தன்னுயிரை கொடுத்து அந்த சிலுவையில. இதற்கு தான் சிலுவையை பற்றிய உபதேசம் உங்களுக்கு பேலனை தருகிறது. பாருங்கள், அவர் உயிர்த்தெழுந்த 50வது நாளில பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறார். பாருங்கள், இப்படியான தேவனை நீங்கள் விட்டு விடக்கூடாது. இந்த மெய்யான தெய்வத்தை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இரட்சகராகிய இயேசுவை நீங்கள் உங்களுடைய இந்த வானத்தில பாருங்கள், இந்த வானத்தில இந்த பொல்லாத அசுத்த ஆவிகள் இருக்கிறது. வானத்தில சொல்லப்பட்டிருக்கிறது 6:12 துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த ஆவிகள் எப்பொழுதும் இந்த பொல்லாத ஆவிகள், தீமை செய்கிற ஆவிகள் தான் இன்னைக்கு மதங்களில பல மனிதர்கள் இருக்கிறது. எங்களுடைய தேவன் தருகிற ஆவி பரிசுத்த ஆவி, சமாதானத்தின் ஆவி, அன்பின் 9 விதமான அன்பின் கனிகளை கொடுக்கிற ஆவி, வரங்களை தருகிற ஆவி. ஒரே ஒரு ஆவி தான் தேவனுடைய ஆவி. அது பெலத்தை பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது அந்த பெலத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். எங்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பெலனை தருகிறார், ஒரு நம்பிக்கையை தருகிறார். இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு. அந்த பலன் மனித பலன் பலம் அல்ல, ஆவியானவருடைய பலம். அதொரு ஞானத்தோடு கூடிய பலம். ஞானம், புத்தி, அறிவு இவற்றோடு நாங்கள் காரியங்களை செய்யும் போது இலகுவாக ஒரு காரியங்களை செய்து விட முடியும். பாருங்கள், இந்த கிறிஸ்தவ நாடுகளில் அந்த டெக்னாலஜிகள் வளர்ந்ததற்கு காரணம்
அவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய ஞானம் புத்தி அறிவின் மூலமாக இந்த தொழில்நுட்பங்களை கொடுத்து இன்றைக்கு பல நாடுகள் அதை கோப்பி பண்ணி பாருங்கள். அந்த நாடுகளும் சில தவறுகளை இந்த கிறிஸ்தவ நாடுகள் தங்களுடைய தொழில்நுட்பங்களை சைனா போன்ற நாடுகளுக்கு கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவதன் நிமித்தம் பல தொழில்நுட்பங்களை இழந்து விட்டார்கள். இந்த புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடியாமல் விட்டு விட்டார்கள். பாருங்கள், இப்படியாக அந்த மெய்யான தேவனோடு உறவாடும் பொழுது அவர் அந்த கிறிஸ்தவர்கள் தான் அநேகமான தொழில்நுட்பங்களை கண்டுகொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இந்த மெய்யான தேவனை ஆராதிக்கிற நாங்கள் பாருங்கள், சங்கீத 115:15 நாங்கள் இப்படித்தான் மற்றவர்களை ஆசீர்வதிப்பது. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அந்த மெய்யான இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது அந்த மெய்யான தேவனிடத்தில் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், மறுபடியும் கேட்க போற ஒவ்வொருவரும், வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த மெய்யான கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்கள், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனு புத்திரருக்கு கொடுத்தார். இப்படியாக வானங்கள் கர்த்தருடையவைகள், இந்த பூமி மனிதனுடையது, இந்த தேவன் இந்த பூமியில அவருடைய கட்டளையை நாங்கள் அவரின் கட்டளைகளின்படி நடந்தோமானால் இந்த பூமி ஒரு பரலோகமாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கு இந்த மதங்களுக்கூடாக பிசாசின் வழியில வாழ்வதன் நிமித்தம் இன்றைக்கு இந்த உலகத்திலே அத்தனை தீமைகளும் நடக்கிறது. நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

ஒவ்வொரு கணமும் தலை நிமிந்து வாழச் செய்கிறீர். உம் தோளில் நான் சாயும் ஒவ்வொரு

உம் கிருபைகள் அளவில்லாததே, நீர் தருவது இணையில்லாததே, அதை தினம் எண்ணி எண்ணி என்னுள்ளம் துள்ளுதே. தகப்பனாய் தாயாய் உறவாய் என் உயிராய், நேற்று மன்றும் என் நாளையும் நீர்தான். தகப்பனாய் தாயாய் உறவாய் என் உயிராய், நேற்றும் இன்றும்

நான் விரும்பிடும் சிநேகம் காற்றாய் மழையாய் நினைவாய் நிழலாய் என் நாவின் சொற்கள் நான் சொல்லாமல் அறிவே. நான் இங்கு யாரோ என் எல்லாமே நீர்தான். விலகாத மேகம் நான் விரும்பிடும் சிநேகம் காற்றாய் மழையாய் நினைவாய் நிழலாய் என் நாவின் சொற்கள் நான் சொல்லாமல் அறிவே. நான் பிறக்கும் முன்னே

0: பெருமக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவர்கள் அந்த ஒன்றமானத்தை பூமியையும் உண்டாக்கிற அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்துல இரட்சகராகிய இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள அவர்கள் அறியாமையில் காலாதி காலங்களாக இந்த மூதாதியர்கள் செய்த மதங்களுக்கூடாக அந்த சாபங்களுக்கூடாக வாழ்ந்த வாழ்வை இந்த கடைசி காலத்தில் அவர்கள் உணர்ந்து தங்களுடைய மூதாதை பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் தொடக்கம் செய்த அந்த ஒவ்வொரு தவறுகளுக்கூடாக வந்த மதங்கள் வழிபாடுகள் இப்படியான தீமையான காரியங்கள் பிசாசின் கிரிகைகள் துரைத்த ஆவிகள் அதிகாரத்தின் ஆவிகள் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. இயேசுவே, இருந்த உலகத்தில் இருந்த பொழுது டெம்டேஷனை பிசாசு தந்த பொழுது வார்த்தையினால ஜெயித்தீரே. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையினால பிசாசை ஜெயித்தீரே. அதே போல இந்த மரங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், வானத்தை பூமியை உண்டாக்காத தெய்வங்களை நம்பி வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அந்த வார்த்தையை அறிந்து அந்த வார்த்தையினால இயேசு வெற்றி சிறந்தது போல அவர்களும் வெற்றி சிறந்து வாழுகிற வாழ்வை கொண்ட பீராக இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் இயேசு சிலுவையில எனக்காக மடித்தார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே தெய்வம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்ற உணர்வை கொடுக்கும்படியாக அந்த உணர்வின் மூலமாக அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது உடைய பரிசுத்த ஆவியை இந்த நேரத்தில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை தேடும்படி, உம்மை தட்டும்படி, உம்மை நோக்கி பார்க்கும்படி நீ வாசற்படியில நின்று எங்களுடைய இருதயங்களை தட்டி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு தமிழ் மக்களும் தங்களுடைய இருதயங்களை திறந்து உடைய பரிசுத்த ஆவியை இந்த நேரத்துல பெற்றுக் கொள்வார்களாக. அந்த அன்பின் ஆவியை, இரக்கத்தின் ஆவியை, மன்னிப்பின் ஆவியை, நன்மைகளை செய்கிற அந்த ஆவியை, எங்களுடைய கடினமான இதயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல சதையான இருதயங்களாக, நவமான இருதயங்களாக, சதையான இருதயமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாமாகும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் இந்த நேரத்தில் நிரம்புகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரை நிரப்புச்சதுல இந்த உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்பி பரவசப்படுத்தும். நோய்கள் முகங்கள் முறிக்கப்படுவதாக, அபிஷேகத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளின் நிறைவாகுவதாக, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்பட்டு உம்மை நோக்கிய பார்வையில அந்த வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வார்களாக. மரண இருள், பாவ இருள், சாப இருள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில மாறுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், யெஷுவா, யெகோவா, மெர்சிஃபுல் காட், மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ், ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சி கட்டுகின்ற ஒவ்வொருவர் மேலும் மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன். உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். மனம் திரும்புதலை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையில் வலிச்ச அழமான சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்கள் வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். நைத்தியம் சதாகாலம் உயிரோடு இருக்கு என்று சொன்ன தேவனி இன்றும் ஜீவிக்கிறார், நமக்குள்ளே ஜீவிக்கிறார், நம்ம உலாவுகிறார். அவியானவரே, அவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான வார்த்தையும் வெளிச்சம். அவர் நேற்று மன்றம் என்று மாறாதவராய்க்கு. அவர் தான் ஒன்றான மெய் தேவன். இன்னைக்கு அந்த மெய் தேவனை அறிய விடாமல் சத்துரு என்ன மாதிரி எல்லாம் திருடுகிறான், நேரங்களை திருடுறான், காலங்களை திருடுறான், மனுஷர்களுடைய செயலை திருடுகிறான், இப்படி வஞ்சகமான வேலைகளை செய்கிறான், அழிக்கிறான். ஆனாலும் இதற்காக நாங்கள் வயதாக்கிய நிற்கும் பொழுது நிச்சயமாக அந்த மெய்யான தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு வாழ முடியும். அருமையான வார்த்தையின் வெளிச்சம், ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிற அந்த வார்த்தையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்து உங்களையும் ஊழியங்களையும் கைட்டுச்சல் எல்லா காரியங்களும் சபை ஊழியங்களையும் கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. அத்தனை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவசமாற்றி கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். God
0: bless you, Subhanallah. God bless you, Nehekali.
1: Amen. Amen. God bless you, Pastor. அருமையான வார்த்தையின் வெளிச்சம். நிச்சயமாக அந்த ஒன்றான மெய்த்தேவன் என்று அறிய விடாமல் எத்தனையோ வஞ்ச வலைகள், எத்தனையோ பாவ காரியங்களுக்குள்ள சத்ருவான் வலை வீசுகிறான். ஆனாலும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறென்று கும்பரான். நானும் அவர்களுக்கு ஜீவன் தான். அந்த ஜீவன் பரிபூர்ண படம் வந்து சொல்லி சிவான் பத்து பத்து சொல்றேன். அப்படியான தேவனுடைய அந்த மெய்யான தேவனை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். அதுதான் நமக்கு சுவிசேஷ பாரம், ஆத்தும பாரம். அவருடைய வார்த்தைகள் வருமே திரும்புவதில்லை. நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இருந்திருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் நான் ஒன்றை மையப்படுவதாக. மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். நம் சுவிசேஷ பாரம் நெருக்கியப்பட்டு அமேன். கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியா, நேரம் 9:35 இதுவரை நேரம் நடத்தினே வினீசருக்கு நன்றி செலுத்துகிறேன். தடைகளை தகர்த்து காரியங்களை வாய்க்க பண்ண கத்தாதி கர்த்தனுக்கு வாய்தவருக்கு சோசனம் செலுத்துகிறேன். என்னாலும் தேவனும் மட்டும் நடத்தினார். 7:10 தொடங்கியது எங்களுடைய நேரடி ஒளிபரப்பு. 9:36 இதுவரைக்கும் உதவி செய்த அந்த எபினேசருக்கு நன்றி. இமானுவேல் நாம் கூட இருக்கிறது, அவருக்கு நன்றி செலுத்தி நாங்கள் முடிவு ஜெபம் நன்றி ஜெபமாய் ஓரெடுப்போம். என்னோடு இணையுங்கள், நன்றி ஜெபம் ஓரெடுப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோஸ்ரம் சோஸ்ரம் இவ்வாறான கிருபை கொஞ்சம் அல்ல கத்தாவே. இந்த நாள் இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பை ஆசிரியர் அந்த கிருபைக்காக நன்றி. தடைகளை தகர்த்தீரே, விளவினங்களை எடுத்து போட்டீரே. வெள்ளம் போல சத்துருவன் வந்தாலும் ஆவியால் கொடியேற்றினீரே. அதுக்காக நன்றி. நேரத்தை கொடுத்து ஜெபயாங்கள் ஜெபத்தை கேட்டு மீட்பை தந்த மெய்ப்பரே உமக்கு கொடி கோடி சோஸ்ரம் அல்ல. நாலு வறுமையான சத்தியத்தின் ஆழத்துக்கூடாக அப்பாங்கள் வேலைகளை வீசும்படியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டாங்க. கதாவே ஓயா, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்ன உங்களுடைய ஆளுகை உடைய வல்லமை கிரியை செய்ததப்பா, கிருபை அளித்தீரப்பா. அப்பா அந்த வல்லமையான கிரியையை, கரத்தின் கிரியையை நாங்கள் அறிந்து கொண்டோம், உணர்ந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொண்டோம். அப்பா அந்த கிருபைக்காக நன்றி, நன்றி. நெத்தரப்பின் வாசலுக்காக நன்றி, திறந்த வாசலுக்காக நன்றி இயேசப்பா. நாளிலும் சங்க வாழ்க்க நன்றி செலுத்தி உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கதாவே இந்த ஊழியத்தை ஆசிரியம் கனப்படுத்தும், வழி நடத்தும். இன்னும் ஆண்டவரே புதிய தொழில் வசதி ஏற்படுத்தி கொடும். இன்னும் அந்நேக ஆத்துமாக்களை கொள்ளப்புற பங்கிட்டுக் கொள்ளவும் ஊழியர்களை ஊழியம் செய்யும்படி எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா இந்த சங்கம் வானொலி ஊழியரும் ஸ்தாபகருமா இல்ல ஸ்ரீபிரதற்காய் யுத்தாசிற்காய் பிள்ளைகளுக்காய் பேர பிள்ளைகளுக்காய் அவருடைய உடன் ஊழியர்களுக்காய் நன்றி செலுத்துறோம். கொடுத்த தரிசனங்கள், வெளிப்பாடுகள், ஒருமனப்பாடுகள், ஐக்கியப்பாடுகள். அப்பா இன்னும் ஆண்டவர் அந்த ஆத்துவம் பாரம் ஆண்டவர், சுவிசேஷ பாரம் ஆண்டவர், எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துறோம். கேட்டால் அவருடைய ஆசீர்வதிங்க, பள்ளிக்கு பெருக செய்யுங்க, தெய்வ பாதுகாப்புக்குள்ள மறைத்து கொள்ளுங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்துல போய் செபிக்கிறனப்பா. நாலு மறைமா இருந்து செய்யற அந்த ஊழியத்தை ஆசீர்வதி அப்பா. தகப்பனே ஒளிப்பதிவு செய்த ஊழியத்தை ஆசீர்வத்தை கனப்படுத்துவீர்கள். அந்த மறு ஒளிபரப்பு ஆசிரியர் தாங்க அந்த ஒளிபரப்பு எங்கெல்லாம் செல்கின்றதோ எங்கெல்லாம் சங்கமிக்கின்றதோ இந்த உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கின்ற அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்க இரிய செய்யுங்கப்பா. தகப்பனே இந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவுகள் ஒளிபரப்பாகும் போல் தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ணி ஒருமுறை திரும்பாத வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரிய செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இந்த மறைமான ஊழியத்தை கனப்படுத்தி வழி நடத்து மறுவழி செவிக்கிறோம் இயேசுவினாலும். கதாவே இந்த நேரடி ஒளிபரப்பை மட்டும் நடத்தின எபினேசருக்கு நன்றி செலுத்துறோம். ஆரம்பிச்சபம் பாட துதிகளுக்கு கூட நடத்தினீங்களே அப்பா, சிஸ்டோலி இணைத்தீங்களே கத்தாவே. நீங்க முன் குறித்தீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவர். அவர் இந்த மட்டும் இணைந்திருக்கிறார்களே, அதுக்காக நன்றி ஆண்டவர். அவரை கொடுத்த அந்த பாரத்துக்கா இந்த ஊழிய வாஞ்சிக்கா நன்றி செலுத்துறேன். சோரிய முற்றுமாவடத்திற்கு தருகிறனுடைய கணவன் பிள்ளைகளை தருகிற இருக்கிற வீடு போல வாய்க்கால் ஊழியங்களை ஆசிரித்து எல்லைகளை விசாலப்பட்டு ஆசிரித்து மகளப்பண்ண இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செய்து செவிக்கிறான். அப்பா அதை போற கத்தால் அடியாளுக்கு தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தின் தந்தீங்களே, துதிக்க தந்தீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவர். நாம் வயப்படும் பாத்திரம் விளங்க செய்தீரே கோடி கோடி சோஸ்ரம் ஆண்டவர். தொடர்ந்தும் அப்பா கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசுரி பருவத்துக்கு நேரம் என்ற பகுதி கூட உங்களை வழி நடத்தி நீங்கள், அதுக்காக நன்றி அப்பா. செபித்த சௌதரிக்கா டோலிக்கா நன்றி செலுத்துவோம். அந்த வாத்தும் பாரம் பிறருக்காய் செபிக்கிற அந்த நேரம் அப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாளிலும் அப்பா நாங்கள் எல்லா விண்ணப்பங்களை சோதனத்தோடும் தெரியப்படுத்தினோம் ஆண்டவர். நீராம் என்றும் ஆமேன் என்றும் உங்களை பல் தந்த அந்த திறப்பின் வாசல்ல உம்முடைய கண்கள் திறந்திருக்கிறதா? உம்முடைய செவிகள் அப்பாங்களை நோய் அவருடைய கண்கள் நோக்கி நோக்கமாயிருக்கு. அவருடைய செவிகள் திறந்திருக்க நன்றி செலுத்துவோம் ஆண்டவர். திறப்பின் வாசல்ல நீர் இந்த ஸ்தலத்துல ஐயா நீர் ஆயத்தப்படுத்துகிறதுக்காய் நன்றி ஆண்டு. நல்ல கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி அந்த கண்களை ஏறெடுப்பு பகுதி ஆசீர்வதி. இன்னும் அண்ணியை ஊழியர் இணைந்து செபிக்கத்தக்க ஒருமுகப்படுத்தக்க இருவர் பாராட்டு. தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். காரியத்தை வாய்க்கப்படுற கத்தனை ஒப்பு கொடு செபிக்கிறனப்பா இயேசுவின் நாமத்தினால. அதே போல கதாவை வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி ஆசிரியர் தந்தி நன்றி ஆண்டவரே. முதலாவது செய்தி எடுத்து வந்த சகோதரி பிருந்தாக்கா நன்றி செலுத்துறோம். தோறி இணைத்தீங்கள் அந்த கிருவைக்காக நன்றி. அப்பா 59 சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு அப்பாங்களுக்கு எதிராக ஆயுதங்கள் வந்தாயினா ஓய்விட்ட மனுஷர்கள் வந்தாயின எல்லா ஆயுதங்களும் அவித்து போடுகிற வல்லமை உள்ள தேவன் நீர் ஒருவரே அப்பா. இதனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை சூழ்ந்திருக்க பேச்சுகளா இருந்த சூழ்ந்திருக்க பிரச்சனை எல்லாவற்றையும் அங்க முறியடித்து ஜெயித்து உம்முடைய நாமத்தை வாயப்படுத்தும் பாத்திரங்களாகவே விளங்கத்தக்க கற்றுக் கொடுத்தீங்களே கத்தாவே. அந்த சூழ்நிலையை பார்த்து நீ முறுமுறுக்காதே. என் பாதத்தில் அமர்ந்திருந்த நானே தேவன் அறிந்து கொள், ஜெயித்து கொள், வார்த்தையை பிடித்துக் கொள், விசுவாசத்துல ஓடு. கண்டு தட்டி கொடுத்தாங்களே ஆண்டு, தட்டி கொடுக்க வச்சீங்களே ஆண்டவரை, கட்டி எழுப்பி நீங்களே அப்ப அந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டு. கற்றுக் கொடுத்த சகோதரியும் குடும்பத்தை ஊழியங்களை ஆசைகளை விசாலப்படும் நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தீ காய்ச்சை கட்டவுத்து செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால். அதே போல இரண்டாவது வார்த்தையை வெளிச்சத்தை செய்தி எடுத்துன பாஸ்டர் வெங்கட்டுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டு. அகப்பனே அருமையான வார்த்தையும் வெளிச்சம் அப்பா அகப்பனே என்று ஒன்று சாமி புஸ்தகம் 30 அடிப்படையா வச்சு அந்த சிக்லாக்கில தாவி இது எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை அவன் இழந்தால உமாக்குள்ள திட்டப்பட்டவனே அந்த திட்டமானதை கொடுத்தி திட்டப்படுத்தின நீங்க இருதயத்துக்கு ஏற்றவனான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரத்துக்கு முன்னால எதுவும் மேற்கொள்ள முடியாத ஐயா உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்த அது உன்னை அண்ணுகால் என்று சொன்ன தகம் அண்ணுகாதபடி நீர் காத்தீர் சகலவற்றையும் திருப்பி கொடுத்தீரே அப்பா ஜெயத்து கொடுத்தீரே தாவீதுக்கு. அப்பா அருமையான வார்த்தையின் வெளிச்சம் எங்களுடைய சிக்கலாக்க அனுபவங்களை நாங்கள் ஜெயம் எடுத்து நிற்க திட்டம் கொண்டு நிற்க யோசுவா அவலப்படுத்த திட்டம் என்று சொன்னதோ நாங்கள் திட்டம் கொண்டு ஜெயித்து நிற்க செய்ய அப்படியாக உங்கள் மனங்களை திட்டப்படுத்து மாட்டோம். அப்படியாக ஐயா கற்றுக் கொடுத்த அருமையான கதை கூட திராளத்தை இன்னும் ஆழமாக கற்றுக் கொடுக்க விளங்கி விளக்கத்தை கொடுத்து விளங்க வைத்தாரு விளக்கத்தை கொடுத்தாரு அந்த கற்றுக் கொடுத்த ஊழியக்காரனை ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசு. அப்படியாக நீங்க ஆசீர்வத்த எல்லைகளை விசாலப்படுத்த முடியும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி செபிக்கிறேன். மூன்றாவது வார்த்தைகளை செய்தி எடுத்து வந்த அண்டன் பாஸ்டருக்கு நன்றி செலுத்துறோம். கதாவை அந்த ஒன்றான வைத்து அவன் மறித்தேன் சதா காலங்களும் உயிரோடு சொன்னது இன்றும் ஜீவிக்கிறான். இன்னைக்கு மதவரி பிடித்தவர்கள் தங்கள் மதங்களை போதித்து மதத்தினால் அந்த மதத்தை பற்றி கொண்டிருக்க அதுல ஒன்றுமே இல்லையா? ஆனால் நீரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிறவரா இருக்கிறவர் அப்பா எங்கள் மத்தியில உலாவது எங்கள் உள்ளத்துல இருக்கிறீர் எங்கள் இல்லத்துல வாசம் பண்ணு. அந்த ஆவியான தெய்வத்துக்கு சோசரம் அந்த மெய்யான தெய்வத்தை அறிய விடா திருடன் திருடுறான் நேரங்களை காலங்களை சூழ்நிலையில வச்சு அப்பா அழிக்க நினைக்கிறான அழிக்கிறான் ஆண்டவர். அப்படிப்பட்ட அழிக்காதபடிக்கு திருடாதபடிக்கு அந்த திருடன் வாழ்க்கைக்குள்ள நுழையாதபடி குடும்பத்துக்குள்ள நுழையாதபடி பிள்ளைகளுடைய ஆவியாத்மம் சரசிந்துன சோசைகளுக்கு நுழையாதபடிக்கு ஊழிய பாதையில சபைகளுக்குள்ள நுழையாதபடிக்கு வானலை ஊழியத்துக்குள்ள நுழையாதபடிக்கு வேலி போடுவீர் அக்கினி முதலாயிருப்பீராக என்றானமைத்தவரை அறிவித்து கொண்டிருக்கிறியா. 24 இந்த சங்கவான் இந்த ஊழியத்தை ஆசீர்வதி திருடன் திருடாதபடி எல்லைகளை போடுங்கப்பா ரத்தத்தால மூடுங்கப்பா இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம். கற்றுக் கொடுத்த ஊழியக்காரனை ஊழியத்தை அவருடைய கையின் பிரியாசன் ஆசீர்வதி எல்லைகளை விசாலப்படுத்துவீரா பாவம் நடத்துவீரான இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி கரத்தில் ஒப்பி செபிக்கிறான். கத்தாவே, ஐயா நீர் மறுபடி போய் மாசத்திற கிருபிகளுக்கு நன்றி. நாளை ஒளிபரப்பு யாவிடத்திற்கு தருகிறோம் கத்தாவே. காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதிங்க அப்பா. இன்னும் கத்தாவே இடவழியா இருக்கிற நேரங்களை ஆசிர்வதி தாங்க. ஊழியர்கள் எழுப்புங்க, ஐயோடு உண்மையோடுமே ஆராதிக்கிற ஊழியர்கள் அப்பா, புத்தியுள்ள ஆராதனை செய்கிற ஊழியர்கள் கத்தாவே. உம்முடைய நாமத்தை மையப்படுத்துற பாத்திரங்களாய், கனமுள்ள பாத்திரங்களாய் எழுப்பி தாங்காண்டவர் அப்பா. உம்முடைய சித்தம் செய்ய சத்தம் கேட்கிற ஊழியர்கள் மட்டும் ஆண்டவர் அப்பா, அப்படிப்பட்ட அந்த நேரங்களை ஆசிரித்து தரும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. மாலை நேரத்தை வெளிச்சத்தின் மீது ஆசை தாங்காண்டவர் நீங்க பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க. இம்மட்டும் உதவி செய்து எபினியஸரே, தொழில் வசதிகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி சொம்மியா நேர்த்தியா செய்து முடிக்க வைத்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காய் நன்றி, வழி தந்தமைக்காய் நன்றி, தொடர்ந்து வழி நடத்த போற கிருபைக்காய் நன்றி செலுத்துறோம். நம்முடைய வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான வேலைகளை ஆசிரியத்து மகளை பண்ணும் அப்பா, சமாதத்தோடு படுத்து கொண்டு செய்வீர். நீ ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தைக்கிறேங்க. அப்படியாக எங்களை வழி நடத்தி அப்பா. நாளே நாள் உம்முடைய கரத்துல இருக்கப்பா. நீ கண்ட நாளை, நீ கண்ட நேரங்களை, நீ கண்ட காரியங்களை நாங்கள் காணும்படியாக எங்கள் கண்கள் திறக்கப்படும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிலப்புற நல்ல தகப்பனும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கலும் செபதைக்களும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நாங்கள் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி.
2: பாடலை பாடும் பொழுது

0: testify in the coming week. வருகிறவாரம் நீங்க எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. Hallelujah. Believe it and receive it in Jesus' name. கரங்களை நன்றாக தட்டி, we praise you Lord. We thank you.
1: அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGC-ஐ தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGC-யின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தென்றல் இதம் தரும், இயேசுவின் அன்போ எல்லாம் தரும். அது இயேசுவுக்கு லேசான காரியம் என்று பாடியவர்தானே நமது அன்பு சகோதரர் வியாசர் எஸ் லாரன்ஸ். இசைத்தென்றல் இம்மானின் ரம்யமான இசையமைப்பில் கேட்டு மகிழுங்கள். கண்மலை ராகங்களின் புதிய படைப்பு என்னை தேடி. அகத்தின் மகிழ்ச்சி முகத்தில் தெரியும் என்பார்கள். சீயோன் குமாரத்தியின் மகிழ்ச்சியோ சிரசில் இருக்கும் என்று திருமறை சொல்லுகிறது. நாங்களும் அதைதானே பாடுகிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாங்கள் உம்மை வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே முதாக்கிரியின் சட்டைகளை அடித்து எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே, வேந்தை கோஸ்ட நாளில் இறங்கியது போல அக்கினியின் நாவுகளாய் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்க

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அவரை பாடி புகழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இனிய பிரசன்னம் நமது மத்தியில் வருவதும் உறுதி. எனவே இப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவரிடம் இப்பொழுது நம்முடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். அவரும் விரும்பி கேட்பார், நம் கண்ணீரை துடைப்பார், நம்மை பரவசப்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய மலர் பாதங்களில் இந்த அன்பு சகோதரர்களை சகோதரிகளை அவருடைய குடும்பத்தின் மக்களை நான் கொண்டு வருகிறேன். அப்பா, இந்த பாடல்களை கேட்கும் பொழுது, என்னோடு கூட அந்த பாடல்களை அவர்கள் பாடிய பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி, சமாதானம், சாந்தி தொடர்ந்து நிலவட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, அதிலே உம்முடைய தெய்வீக அமைதியை அருளி செய்வீராக, அந்த காயங்களை கட்டுவீராக. தகப்பனே, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று உம்மை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமாகவே மாறிவிட்டார் என்று வேதம் சொல்கிறது. தகப்பனே, நீர்தாமே எங்களுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறல்களையும் உம்மேல் சுமந்தி என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, கொடிய மரண பயத்தையும் நீர் கடந்து சென்றீர். வேதனையான மரண கசப்பை அருந்தினீர் எங்களுக்காக என்றும் வேதம் சொல்கிறது. எங்கள் நிமித்தம் நீர் அனுபவியாத பாடு ஒன்று இந்த உலகில் இல்லவே இல்லை. அப்பா, உமக்கு நன்றி. இவற்றையெல்லாம் ஒரு விசை நினைவுபடுத்தி கொண்டு இந்த அன்பு மக்களை அணைத்துக் கொள்ளும். அவருடைய கண்ணீரை துடைத்தரணும். யாரோடைய கண்ணீரை துடைப்பார் உமையன்றி? யாருக்கு அவை விளங்கும் ஆண்டவரே உமையன்றி? இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இப்பொழுதே அப்படி செய்யும். ஒவ்வொருவரை அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதி. அவள் விரும்பும் நன்மைகளை கொடுத்து அவர்களை பரவசப்படுத்தும். விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுடைய தேவனே, அப்படியே செய்வீராக. அவருடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் துடைக்கப்படட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானம் சாந்தி உள்ளத்தை நிரப்பட்டும். தூக்கமில்லாத இரவுகளினி மாறி அவள் படுத்து நித்திரை செய்யும் பொழுது அவருடைய நித்திரை இன்பமாயிருக்க அருள் புரியும். இன்றோடு அவருடைய வேதனைகள் ஒழியட்டும், இன்பத்தின் நாட்கள் மலரட்டும். நம்முடைய இனிய பிரசன்னம் 24 மணி நேரமும் அவளோடு கூட இருக்கட்டும், அவளை ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. ஆமென். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய அருமை பிதாவின் தெய்வீக அன்பும் அரவணைப்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத ஐக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.

0: என்பது போல ஒவ்வொரு திருச்சபைகளிலும் அந்தந்த இடங்களில் உலகத்தை கலக்கிறவர்களாக உண்மையோடும் ஆவியோடும் தேவனுடைய வார்த்தையை மக்கள் கேட்க பிரசங்கிக்கிறவர்களாக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஊழியக்காரர்களை வெளியாட்களோ குறைவு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஊழியக்காரர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையோடு முத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடு இந்த ஊழியத்தை கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஊழியங்கள் இந்த ரேடியோ வித்ய வெளிச்சம் சங்கம் ரேடியோ ஊடாக கேட்கிறோம் ஒரு மனிதர்கள் ரட்சிக்கப்பட மதம் ஒரு வழி அல்ல. இன்மைக்கு பின்பு மறுவாழ்வு இருக்கிறது. இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, ஆயிரம் வருடம் வாழுகிற இந்த உலகத்திலே ஆயிரம் வருடம் வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வுகளை விசேடமாக தமிழ் மக்கள் இழந்து போகாதபடி ஒவ்வொரு தமிழ் மக்களும் இயேசுவை இரட்சகராக கொண்டு ஒரு விடியலை தேடி, இயேசுதான் தமிழ் மக்களுடைய விடியல் என்பதை ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. வேறு வழிகள் தவறான பாதைகளுக்கு நரகத்து கழுத்துக்கு செல்கிறது என்பதை மக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜபிக்கிறேன், கணவருக்காக ஜபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்த இந்த ரேடியோவுக்குடாக கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஒழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் கற்குட சாலிகளாக மாற்ற எங்களுடைய இதயங்களை உம்முடைய ஆவியை நீரப்படி வாழ்ந்து காட்டினோ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உம்முடைய உம்முடைய ஒத்தாசையோடு நாங்கள் இந்த ஊழியத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. இந்த காலத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை பலப்படுத்தும், திடப்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோதிரத்தோடு கூடிய ஜபத்தோடு ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் பதில் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஷா கத்தர் உங்களோடும் உங்கள் ஊழிய பாதையிலே கத்தர் வெளிச்சத்தையும் வல்லமையையும் தந்து நடத்துவாராக. அமேன்.
0: God bless you, sister. God bless you, everybody.
1: அமேன் அமேன். நாங்கள் டாலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் லார்ட் டாலி சிஸ்டர்.

0: நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சாந்தி சிஸ்டர் நீங்கள் இலங்கை தேசத்திலே இந்திய நாட்களிலே பரவி கொண்டிருக்கிற அந்த டெங்கு காய்ச்சலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்திலே அந்த நிலைமை மாற்றப்பட அந்த மக்கள் மனம் திரும்ப தேவனுடைய கோபம் அங்கு இறங்கி விடாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். அந்த கிருமிகள் எல்லாம் அகற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த நுழம்புகளின் ஆதிக்கங்கள் அதிகாரங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க உங்கள் இலங்கை தேசத்துக்காக அங்க டெங்கு காய்ச்சல்னா பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: அப்பா சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே உண்மை இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த நேரங்களை தந்ததுக்கும் ஆண்டவரே அப்பா துதி எடுத்ததுக்கும் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கவும் இந்த நேரங்களை தந்தமிக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. உமை போட்டுகிறோம் ராஜா தி ராஜா உண்மை வணங்குகிறோம் ராஜா அப்பா தாகப்பனை உண்மை துதிக்கிறோம் ராஜா உமக்கு ஆராதனை செய்கிறோம் ராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வேளையிலே ஐயா கோடான கோடான நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரே உங்களோட பாதத்துல வைக்கிறோம் தகப்பனை ஏறெடுத்து ஆண்டவரே ராஜா சுவாமி எங்களுக்கு உடனுக்குடன் பதில் தாரவராய் இருக்கிறீர் என்றே நீங்க பதில் தந்ததுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு ராஜா அப்பா இந்த ஜெபத்து ஆண்டவரே கத்தாவே இந்த இலங்கை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இலங்கையில் பரவி இருக்கிற டொங்கு காய்ச்சல ஆண்டவரே கத்தாவே அப்பா நீர் பார்த்து அந்த நோயை நீரே அகற்றி விடுகிறதுக்காக ஆண்டவரே அந்த நோயை கடல்ல தூக்கி போடுகிறதுக்காக அந்த தொட்டாதபடி மற்றவர்களுக்கு தொட்டாதபடி ஆண்டவரே எப்படி இருந்து வந்ததோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நீர் அகற்றி விடுகிறவராய் இருக்கிறீரப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா அப்பா நீர் அந்த நோயை தூக்கி எறிகிறவராய் இருக்கிறீர் ராஜா அப்பா அப்பா தகப்படி உமை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா அப்பா எங்களை நோக்கி பாக்குறதுக்காக அந்த இலங்கை ஜனங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் ஆண்டவரே தகப்ப வயது போனவர்கள் அப்பா கஷ்டப்படுகிறத பாக்குறீங்க அங்கு வசதி இல்லாம இருக்கிறத நீங்க பாக்குறீங்கப்பா எந்த விதமான வசதியும் இல்லாமல் அந்த நோயில இருந்து தப்பிக்க வைக்கிறவரா இருக்கிறீரப்பா உமை தவிர எங்களுக்கு யாரும் இல்லையே அந்த இடத்துல ஆண்டவரே அந்த இலங்கை தேசத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் தாய்மார்கள் ஆண்டவரே அவர்கள் இருந்து இந்த தொற்று நோய் வராதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொட்டு பொட்டி பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் பாப்பா சுற்றி வேலையம் போடுறதுக்காக சோத்திரம் அப்பா அப்பா அந்த தொற்று நோயில இருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாதி ராஜா அப்பா தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு எந்த தொற்றும் வராதபடி ஆண்டவரே வலையல் வேண்ட காசு இல்லாம இருக்கிறவர்களுக்கு நீர் வலைய வாங்கி கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா பாதுகாப்பு மருந்துகள் ஆண்டவரே மருந்துகள் ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா உலகம் முழுவதும் அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்களை அனுப்ப நன்றி ராஜா நன்றி ராஜா அப்பா அந்த நோய் இனிமேல் அந்த இடத்துல வராது தாப்பன இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா அப்பா நீங்க இந்த நோய்க்கு கட்டளை வராதபடி கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா அப்புறமே அகற்றி விடுகிறவராக இருக்கிறீரப்பா அப்பா அப்பா தகப்பனே அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா நன்றி நன்றி நன்றி நன்றி எத்தனையோ நோய்களை நீர் ஆண்டவரே புனியாளிகளை நோய்களை நீர் ஆண்டவரே பாதுகாத்தவராக இருக்கிற அந்த நோயில இருந்து விடுவித்தவராக இருக்கிற உங்களோட வஸ்திரத்தை தொட்டவுடனே அப்பா அந்த நோய் நீங்கிச்சு சொல்லி ஆண்டவரே கத்தாவே அப்பா உமக்கு நன்றி சொல்லுறேன் ஆண்டவரே கத்தா நீர் அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்காக சோதரம் உண்மை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா அப்பா எந்த நோயும் பாதையும் அந்த தேசத்துக்கு வராதபடி அப்பா வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல வாதை அந்த தேசத்துக்கு அணுகாது ஆண்டவரே எந்த தீமையும் அங்கு வராது ராஜா உம ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா உம ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா எந்த தீங்கும் அங்க வராது ராஜா எந்த நோயும் தீண்டாது என்று சொன்னவரே அப்பா அப்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எந்த நோயும் தீண்டாதபடி பாதுகாக்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா அப்பா உண்மை நம்ம வந்துக்கிறோம் அப்பா அப்பா நீர் கைவிடாத தேவனப்பா இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா உம்மிடத்துல வைக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே வீணாக உம்மிடத்துல இருந்து திரும்பி வராதுன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு தந்தவராய் இருக்கிறீரப்பா அப்பா நாங்க அந்த வாக்கு தத்துவத்தை நம்புகிறோம் ஆண்டவரே அப்பா விசுவாசிக்கிறோம் ராஜா உம்முடைய ஜெப அப்பா உம்ம ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா விசுவாசிக்கும் கட்டுகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்மிட்ட இருந்து உதவி கிடைக்கிறதாய் நாங்க பாக்குறோம் ராஜா அப்பா நாங்க உம முழுவதுமாய் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ராஜா, உம இறுக்கி பிடித்து கொண்டோம் ராஜா. அந்த நோயில இருந்து அந்த ஜனங்களை அன்றே விடுதலை செய்யுங்க ராஜா. அந்த நோயில இருந்து இன்றே ஜனங்களை நீங்க விடுதலை செய்யறதுக்காக சோத்திரம் சொல்றோம் ஆண்டவரே. அப்பா இன்றே நீங்க விடுதலை செய்யுங்க ஐயா. அப்பா உம கெஞ்சி கேட்கிறோம், இறங்குங்கப்பா இறங்குங்க, அந்த தேசங்களுக்காக இறங்குறவரே சுவாமி, சுவாமி நீங்க இறங்குங்க ராஜா. அது ராஜா அப்பா அப்பா கோடான கோடி நன்றி சொல்லுறோம் ஐயா, கோடான கோடி சோத்திரம் ஐயா. அந்த நோயில இருந்து ஜனங்களை ஆண்டவரே நீர் விடுதலை செய்யறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. இன்றே அந்த நோய்களை திரத்தி விடுகிறவராய் இருக்கிறீரப்பா. அந்த ஜனங்களை பாதுகாப்புகளையும் ஆண்டவரே தேவையான வசதிகளை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனை மறந்து வகையிலும் வேலை வகையிலும் அப்பா ஒவ்வொன்னு சுத்தமாய் இருக்க ஆண்டவரை கட்டுக் கொடுக்கிற ஜீவ ஆவியானவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் சுத்தமாயிருக்கிறதுக்காக ஆண்டவரே அந்த இடங்களை சுத்தப்படுத்தி ஆண்டவர் தாங்கள் இருக்கிற இடத்தை சுத்தம் சுத்தம் செய்து வச்சுக்கொண்டு இருக்கிறதுக்காக அந்த ஞானத்தை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்றேன் முழு தேசமும் ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே, முழுவதும் அப்பா உம்முடைய ரத்தத்தால பரிசுத்தப்படுத்துறதுக்காக ஆண்டவர், அந்த நோயிலிருந்து விடுதலை செய்யறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. விடுதலை செய்யுங்க ராஜா, விடுதலை செய்யுங்க ராஜா. அப்ப நீர் எங்களோட இருக்கிறவரா இருக்கு, உங்களோட பாதம் நாங்க சரணடைந்தோம் ஐயா. நாங்க உங்க அடிமை ராஜா, உம்முடைய பாதம் சரணடைந்தோம் ராஜா. நாங்க உங்க அடிமையா ராஜா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்களும் வருத்தங்களும் நோய்களும் வந்தாலும் ஆண்டவரே அகன்று போக மாட்டோம் ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்க அகன்று போக மாட்டோம் ராஜா. நீர் எங்களோட கூட இருக்கிற தெய்வம் அப்பா. இந்த சோதனையை சைக்கிரங்களை தேசத்துக்கு பலத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீரப்பா. இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் பெரிய பலமா இருந்து பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. நன்றி சொல்ற அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணியும் நல்ல சாப்பாடும் ஆண்டவரே, நல்ல மருந்து ஆண்டவரே கொடுக்கிற அந்த கொடுக்க வைக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம் ராஜா. எல்லா நாடும் அந்த நாடுகளுக்கு உதவி செய்ய ஆண்டவர், இலங்கை தேசத்துக்கு உதவி செய்ய வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி, நீர் நல்லவரா இருக்கிறதுக்காக நன்றி. நீர் சர்வ வல்லவரா இருக்கிறீரப்பா. அப்ப சகலத்தையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிற தேவர் அப்பா, இதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் என்ற மாதிரி ஆண்டவரே. ஆனாலும் அதுல இருந்து நீர் விடுதலை செய்தவராய் இருக்கிற ஜனங்கள் யாரும் முறந்து போகாதபடி அப்பா அந்த குடும்பங்களுக்கு, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களை கையில வைக்கிறோம் ராஜா. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், வாலிப பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும், அந்த நோயில அவதிப்பட்ட பிள்ளைகளையும், அந்த ஆஸ்பத்திரி அவ்வளத்தையும் ஆண்டவரே அப்பா இன்றே நீங்க சுத்தம் செய்யறதுக்காக அதுல அப்பா இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரை நோயாளிகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குறதுக்காக சோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பார்த்தாலே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ராஜா, நாங்க சுகமாய் பலனாயிருவோம் ஆண்டவரே அப்பா. எங்களை கண்கொண்டு பாருங்க ஐயா, ஏறெடுத்து பாருங்க எங்களை ராஜா. நீங்க ஏறெடுத்து பாக்குறதுக்காக நன்றி ராஜா. நன்றி அப்பா. இந்த சங்கம வானொலியில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு அம்மாவையும் அப்பாவுக்களையும் ஆண்டவர் சகோதரிகளையும் நான் உங்க பாதத்துல வைக்கிறோம் அப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீரப்பா. அவர்களை அப்பா நீங்க பாதுபாய் நோயோடியில இருந்து நீங்க பாதுகாக்கிறவரா இருக்கிறீங்க. அவர்களுடைய பிள்ளைகள், ஜெனசிஸ்டருடைய பிள்ளைகள் அவா எங்களுக்கு இந்த வானொலியில எங்களுக்கு தருகிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பாதுகாக்கிறதுக்கு அவோட துணை நின்று ஆண்டவரே, இன்னுமா இன்னுமா அவ சுக பலத்தோடு எங்களுக்கு இந்த ஜெபத்தை தாரத்துக்காக நன்றி சொல்லுறோம். அவ பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவங்க குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா, அவங்களோட பேர பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஐயாவை ஆண்டவரே, ஐயா அண்டனையாவை உங்களோட கரத்துல வைக்கிறோம் அப்பா. சுக பலத்தோடு எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா ஒவ்வொருவரையும் லெசி ஒவ்வொருத்தரையும் நான் உங்க கரத்துல தாரமப்பா. அப்பா இந்த சங்கமத்துல என்று வராதவர்களை உங்களோட கரத்துல தாரமப்பா. வினோவை தாரமாப்பா, அவன் மகனோட கல்யாணத்தை உங்களோட பாதத்துல தாரமாண்டவரே. நீரே சாட்சியாயிருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும்படியாக ஆண்டவரே, எப்போதும் அந்த குடும்பம் நல்ல சந்தோஷமா சமாதானமா உங்களுக்குள்ள கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் நாங்க தன் வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா, இந்த ஜெபத்தை எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஆவியானவரே நீங்க இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. ஏசப்பா நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.
0: மேனங்க ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென்,
1: ஆமென்,
0: ஆமென், ஆமென். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், டோலி சிஸ்டர் மேக் ஆஃபில இருக்குது. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். காரியங்களின் படி விவாதங்களை ஏற்படுத்துற மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஊழிய பாதையிலே ஊழியர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விவாதங்கள், உதருக்குதர் விவாதங்கள், இந்த விவாதங்களை விட்டு விட்டு இது கடைசி நாட்கள், இந்த நாட்கள்லே நாங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளே செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கமாய் கொண்டு அவர்கள் இருதயங்கள் சிந்தைகள் தேவனால் ஆளப்பட்டு அப்படியாய் செயல்பட இந்த நாட்கள்லே அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலேயும் வழி நடத்துங்க.
2: ஸ்தோத்ர ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோமையா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் இமட்டமாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்துகிற தயவுக்கு மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. அப்பா அந்த சங்கம ஊடகத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே பல பல அரப்பு மக்களுக்காகவும் பல தேச மக்களுக்காகவும் ஆண்டவரே எங்களுடைய சொந்த தேசங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் உலகத்தினுடைய ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே அப்பா போராட்டங்கள் ஆண்டவரே நிந்தைகள் அவமானங்கள் போர்கள் சண்டைகள் இப்பொழுது இப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டுக்காகவும் ஜெபிக்க எங்களை நீர் ஏற்படுத்தி இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலமாய் வழிநடத்துகிற தயவுக்கு மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாய் ஆண்டவரை இணைந்து ஒரே முடிய தகப்பனுடைய பிழையாய் சேர்ந்து ஆண்டவரை உமை நோக்கி பார்க்கிறோம். கர்த்த தந்த ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வாதங்களும் ஆண்டவரை அவர்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்த தந்திருக்கிற பணியை ஆண்டவரை திறம்பட ஆண்டவரை செய்யத்தக்கதான ஞானத்தை தந்து என் தேவனாகி கர்த்தர் நீர் வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களோடு கொண்டிருந்து நீர் ஆண்டவரை நடக்கிற நடப்பிட்டு ஆண்டவரை வருகிறதான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே அவர்கள் உண்மையோடு ஆண்டவரே நேர்மையோடு கொடுக்கத்தாவே பயத்தோடு பக்தியோடு செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். யாரோடு கூட தேவன் இருக்கிறாரோ யாரை அழைத்தாரோ அவர்களை ஆண்டவர் தேவன் உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் உத்தமத்தோடு உண்மையோடு தேவனுக்கு ஊழிய செய்யும்படியான ஆண்டவரே தேவனுக்கு தரக்கூடியதான கனத்துக்காக தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அடைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் நேசிக்கிறார் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற கண்மலையா இருக்கிறார் என்பதை உணர்ந்து இவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே புறஜாதி மக்கள் மத்தியிலும் அநேக இடங்களிலும் சென்று உம்முடைய ஊழியத்தை செய்கிறதான வேளையில இவர்களுக்கு நீர் துணையாயிரும்பா. இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வேறுபாடுகள் ஒருவர் மேல் ஒருவர் அந்த வைத்திருக்கிறதான் அந்த குரோதமான எண்ணங்களை எல்லாம் எடுத்து போட்டு இவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் எல்லாம் சமமான ஊழியக்காரர்கள் என்று எண்ணுகின்ற எண்ணத்தை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பொறாமை நாலு ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியம் ஆண்டவரே மிகவும் திறம்பட அந்த இடத்துல செய்கிறபடியால் அவர்கள் மேல் ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு கசப்பான எண்ணங்கள் வரும் உண்டு. சிலர் ஆண்டவரை தவறான ஆண்டவரை போதனைகளை மக்களை ஆண்டவரை திசை திருப்புகிற ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவரை இப்படியான ஒரு கோபம் வருவது அது நியாயமாக இருக்கலாம். ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பராமரித்து வழி நடத்தி அவர்களை திடப்படுத்தி தினமும் வழி நடத்துகிற தேவனாகி கர்த்தர் கர்த்தர் நீர் அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நே ஆண்டவரே உமக்க பயந்த நடுங்குகிற ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தரும்படி ஆயிடுச்சு பிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தைகளுடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் கிரிய செய்யத்தக்கதான ஊழியத்தை இவர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிடுச்சு பிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வார்த்தை என்பது அது வெறுமையான வார்த்தை அல்ல என்பதை இந்த உலகத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படி ஆயிடுச்சு பிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே அது ஜீவனோடு இருக்கிறபடி அது மரித்தாலும் பலரை உயிர்ப்பிக்கிற ஒரு வசனமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே இந்த ஊழியக்காரன் மத்தியில் இருக்கிறதான கலைகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. இவர்கள் ஒற்றுமையோடு கூட ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். இப்படியா ஆண்டவரே அநேக ஊழியங்கள் நாட்களிலே ஆண்டவரே அது பின்னோக்கி சென்றுட்டு கொண்டிருக்கிறபடியா உமக்கு தருகிறதான அந்த ஸ்தானத்தை ஆண்டவரே உமக்கு தருகிறதான இடத்தை அவர்கள் தராததின் நிமித்தமாக அநேக ஊழியங்கள் பின்மாறி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை அழைத்த தேவனுக்கு நான் உண்மையாகவும் உத்தமமாகவும் நான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரே இவள் வாழ்க்கையிலே இவள் நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோங்கப்பாவே. அப்படியாய் பவுலை அழைத்த தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தையின் முடியாத நல்ல போராட்டத்தை போராடினேன் என் ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொன்ன அந்த தைரியமான ஒரு வார்த்தையை இந்த ஊழியக்காரர்கள் சொல்ல அவர்களை நீ தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஒரு வேற்றுமையான இருதயத்தை எடுத்து போட்டு அந்த இடத்துல தேவன் தந்திருக்கிறதான அன்பான இருதயத்தை தந்து அனைவரையும் நேசிக்கிற ஒரு குணத்தை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இப்படியாக ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே இவர்கள் ஒற்றுமையாயிருந்து ஊழியம் செய்வார்கள். ஆனால் ஆண்டவரே இந்த உலகம் கொள்ளாதையா இந்த உலகம் கொள்ளாதையா கிறிஸ்தவர்கள் எங்குமே ஆண்டவரே நிறைந்திருக்கிற ஒரு கூட்டமா இருக்கும் அப்பா. அவர்களுக்கு எதுக்கு நிற்க இந்த உலகத்திலே சாணி இல்லாமல் போயிடும். ஆனால் ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறதான இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த ஊழியங்கள் எல்லாம் வளரக்கூடாத வெடிக்கும் புறஜாதிகள் சில இடத்திலே கேலி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளுகிறார்கள். அப்படியாய் அந்த சூழ்நிலை எல்லாம் மாறட்ட ஆண்டவரே அடுத்தவர்கள் பார்த்து இவர்களை பரியாசம் பண்ணக்கூடாதபடி ஆண்டவரே இவள் ஊழியத்தை செய்யவும் கனமான ஊழியத்தை செய்யவும் திறமையான ஊழியத்தை செய்யவும் தேவன் தந்திருக்கிற அந்த ஊழியத்தை அவர்கள் விரிவாக்கவும் கர்த்தர் தாமே அவர்களை வழிநடத்தும்படி ஆயிச்சு பிடிக்கிறோம். அப்படியா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒற்றுமையோடு உடைய ஊழியத்தை செய்து நீர் ஆண்டவரே அவர்களை அழைத்தவர் என்பதை அறிந்து ஆண்டவரே இவர்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மாற்றம் இந்த ஊழியத்தை ஆண்டவரே செய்யாதபடிக்கு உலகத்திலே நமக்காக சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே அப்பா நமக்காக தந்த நம்முடைய பாவங்களுக்காக தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் ஆண்டவரே அநேக ஜனங்களிலே ஆண்டவரே அநேக இடங்களிலே அதை சொல்லத்தக்கதான ஞானத்தை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க வழி நடத்தும்படி ஆயிச்சிருக்கிறோம். அப்படியாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை செய்யத்தக்கதாக ஆண்டவரை வழி நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. அந்த ஞானத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு அதன்படியாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சிபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் அவருக்கு துணையாயிருங்க. அது அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. காத்திருந்து ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீ தேவன் ஆண்டவரே நீங்க துணையாயிருங்கப்பா. எல்லோரையும் நேசிக்கிற தேவன் எல்லோரு கூட இருங்க. இவர் தேவைகளை சந்திங்க. இவர் செய்யிட்டு செய்யற வேலை எல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். அப்படியா இந்த வேலையில் கொடுக்க தாவே அப்பா இந்த அருமையான ஜப ஊழியத்தை தந்து ஆண்டவரே நடத்துகிறதான சங்கமும் ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே, அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை ஆண்டவர் உயர்த்தி வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நறுமையான ஜப வேளை ஆண்டவரே, தொகுத்து வழிகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் என் தேவனாக கத்த நீங்க அபரீதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தென் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமே. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு அன்றைக்கு பவுலிடத்திலே அங்கு யூதர்கள் பொறாமை கொண்டு கலகம் பண்ணினது போல இன்றைய நாட்களிலும் அப்படியாய் பொறாமை கொண்டு கலகம் பண்ற அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் வரக்கூடியதாய் கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்தும்.
3: அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்து எபிநேசரே இனியுமாய் பாதுகாத்து எங்களை வழி நடத்தும்படியாக தாழ்மையோடு முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாட்களிலே ஆண்டவரே அப்பா, யூதர்கள் எப்படி பொறாமை கொண்டு பவுலையும் அவர்கள் அப்போஸ்தலர்களையும் அவர்களை பொறாமைனாலே அவர்களை பொறாமை கொண்டு அவர்களை கலங்க வைத்ததற்காக அதே போல இல்லாதபடிக்கு எந்த கலகமும் இனி எந்த ஊழியர்கள் மத்தியில் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவர்கள் நேசித்து ஆண்டவரே அவர்கள் அறிய தேவனை அறிகின்ற அறிவிலே வழி நடத்த உதவி செய்யினப்பா. அவர்கள் மத்தியிலே ஒரு மாற்றங்கள் காணப்படட்டும், மாறுதல் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோப்பா. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறீர். அதனாலே இந்த ஊழியர்கள் மத்தியிலே எந்த போராமையும் இல்லாத படிக்க ஆண்டவரே, இந்த யூதர்களை போல இல்லாத படிக்கப்பா. எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லாரும் நேசித்து அவர்களிடம் அன்பு கூர்ந்து வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அமேசுராஜா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது தேவரே நீர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற யாவரும் அவர்களோடு வருவார்கள் என்று சொல்லி இருக்கிற காரியத்தை வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த போராமையின் எண்ணங்கள் அப்பா, கலகத்தின் எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வருகிற சைத்தான்கள் ஆண்டவரே அப்பா, தெய்வம் தெய்வ ஊழியர்கள் மத்தியிலே இருக்காதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் நீர் அவர் உமது அன்பு அப்பா, உமது சமாதானம், என்னுடைய சமாதானம் உங்களுடனே இருக்கும், விட்டு போகிறேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி தேவன் தாமே நீர் மது சமாதானத்தினாலே இந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஊழிய செய்யற மக்கள் ஆண்டவரே அப்பா, உமை விசுவாசிக்கிற மக்கள் யாவரையுமாய் தெய்வம் தாமே வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. வேண்டாத தீய எண்ணங்களினாலே அப்பா, இருதயங்களிலே கொண்டிருக்கிறதான பொறாமையின் எண்ணங்களினாலே அவர்கள் மற்றவர்கள் செய்கிற அந்த கலகங்கள் இவைகள் எல்லாம் விலக்கி போட்டு தெய்வ ஆவியானவர் தாமே ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் ஐக்கியத்தை நிறூற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் மத்தியிலே அப்பா பெரிய காரியங்களை தேவரீர் நீ செய்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறேன். உமாலே எல்லாமே கூடும் என்ற வார்த்தையின்படி தெய்வன் தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்திலேயே செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறீர் நீர். இந்த வேலையிலப்பா மக்கள் மத்தியில் இருக்கிறதான எல்லா போராமைகளின் ஆவிகள் விலகி போகட்டும். கலகத்தின் ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. கலகத்தின் ஆவி உள்ளவர்கள் செய்வினையை செய்கிற ஆவிக்கு சமம் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் கலகங்கள் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே இவர்கள் எல்லோர் மத்தியிலே ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து மக்கள் எல்லோரும் சமாதானத்தோடு வாழ்ந்து நல்ல மாறுதலை கண்டு அப்ப கர்த்தாவே உமது அன்பை ஒருவருக்கு ஒருத்தர் செலுத்தி வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமும் ஊடகத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இதனை நடத்துகிற தான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பேர பிள்ளைகளையும் குடும்பத்தார் யாவரையும் சொந்த

0: எல்லா துதி கன மகிமை ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமீன்.
1: ஆமீன். கேட்டதும் எனக்கு சோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தரங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்.
0: ஆமீன். ஆமீன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பார.
1: ஆமீன். நாங்கள் கேக்குது ஊழியக்காரருக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. ஆமே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் உயிருள்ள தேவன் அப்பா. இப்பொழுதும் எங்களுக்குள்ள ஜீவிக்கிற தேவன், உலகத்தில் உள்ளவர்களும் பார்க்க உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், நல்லவர், போதுமானவர் அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி அப்பா. நேற்று மன்று மாறாதவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து உங்களோட சித்தத்தின் பிடி நடப்பதற்கு ஆண்டவரே யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறனப்பா. நேற்று மின்று மாற விளிம்புகளுக்குள்ள உயிர் கொடுத்த தகப்பனே அப்பா, இப்பொழுது ஆண்டவரே இவங்களுக்குள்ள ஒரு ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்து ஓ தினமும் காலை நேரம் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு ஆண்டவரே செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றுங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நாங்க பரிசுத்தமாக இருப்பதுதான் உங்களோட சுத்தமா இருக்கிறபடியினால் ஆண்டவரே எங்களை பரிசுத்தத்துக்குள்ள அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் நல்லவர் அப்பா. அப்பா நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. காலை நேரம் இந்த ரெண்டு நாளும் என்னை மியூட்டுக்கு தடை வந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவற்றையும் அத்தட்டுகிறேன்ப்பா. அப்பா நீங்க கைவிடா தகப்பனே, கைவிடா நாதனே, மக்கு நன்றி நன்றி. கரம் பிடித்து வழி நடத்துற ஒவ்வொரு தரையும் ஆண்டவர் வரப்போற ஊழியக்காரோட தேவலை சந்தித்து ஆண்டவர் பிரதர் லெஸ்லி அவங்க நடத்துற இந்த ஊழியங்களை ஆண்டவரை யாவற்றையும் ஆண்டவர் அவங்களுக்கு பலனையும் தைரியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான அபிஷ தைலத்தினால ஊற்றி அவர்களை உரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரையும் கூட சித்தத்தின் படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. ஆமே. நன்றி நன்றி. ஆமே. God bless you. ஜெபங்களை கேட்டதும் எனக்கு சோத்திரம் நன்றி டாலி சிஸ்டர். ஒடுக்கத்தின் மத்தியிலும் வந்து ஜெபித்த உங்களை கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
0: ஆமே. நன்றி நன்றி. கத்தர் விட
1: மாட்டார். நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசத்திலே தேவனுடைய ரட்சிப்பு பெரிதாய் விளங்க அந்த மக்கள் மனம் திரும்ப நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவரே தேவரீர், தலைமுறை தலைமுறையாக உங்களை கிடைக்கலமா இருக்கிறார் அப்பா. தகப்பனே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இலங்கை தேசம் உம்மது தேசம் அப்பா. அப்பா தகப்பனே, நீர் படைத்த தேசம் அப்பா. அன்பான தகப்பனே, இன்றைக்கு நல்ல ஒரு செய்தியை அப்பா நாங்கள் காண்போம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அப்பா இருக்கிறார்களே அப்பா தகப்பனே, அவர்கள் மேலும் அது கரங்கள் இருப்பதாக அப்பா தகப்பனே. இந்த மறியல் கோட்டைக்குள்ளே அப்பா 100 பேருக்கு மேல சுட்டு சா கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. 200 பேருக்கு மேல அப்பா காயப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று எனக்கு நல்லாக தெரியவில்லை. அதிலே அப்பா போட்டு காட்டும் போது அந்த தாய் தகப்பன் குளறு குளறிய பார்க்க முடியவில்லை. ஏசப்பா நீரேனப்பா இப்படியான கொடூரங்களை நாங்கள் காண வைக்கிறீர் தகப்பன். ஆவியானவரே, இந்த கொடுமைகளில் இருந்து மக்கள் ஆறுதல் அடைய திரளும் தகப்பன். எப்ப இந்த அப்பா மறியலால் வருவார்கள் என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே இப்படியான கொலைகள் அப்பா. அப்பா தகப்பனே, 100 பேர் அநியாயமறந்து போனார்களே அப்பா. அப்பா 200 பேருக்கும் மேற்பட்டு காயப்பட்டிருக்கிறார்களே தகப்பனே. ஆவியானவரே, இந்த கொடுமைகளிலிருந்து பாதுகாரும் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, அந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் தலையிலே

0: போடுகிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே, அன்பான தகப்பனே. ராஜாக்கள் மந்திரிமார்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த நாட்டை ஆசீர்வதியும் அப்பா. இலங்க தேசத்திலே இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே, நீ காண்கிற தெய்வமாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா கூவி அழைக்கிறோம் அவர்கள் மேல் இருக்கும் பெய்யும் தகப்பனே. ஆவியானவரே மதுகரங்களை நீட்டும் தகப்பனே. அப்பா அந்த தகப்பன் தாய்க்கு ஒரு ஆறுதல கொடும் தகப்பனே. அப்பா அந்த காயப்பட்டவர்கள் அப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் சுகமடைய வேணும் என்று ஜபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த காயப்பட்டவர்கள் மேலும்போது கரம் இருப்பதாக. ஆவியானவரே உமது கரம் அவர்களோடு இருப்பதாக. அப்பா தகப்பனே, என்ன பிரச்சனை என்று தெரியவில்லையே தகப்பனே. அப்பா சுட்டு போட்டார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, வாகனங்கள் ஓடும் போதும் இறக்கிறார்கள் தகப்பனே. இப்படியான கொடூரங்களில் நடந்து கொண்டிருக்கிறதே தகப்பனே. ஆவியானவரே உமது கரங்கள் அவரோடு இருப்பதாக. பரிசுத்தாவி அவர்கள் மேலே அனுப்பும் தகப்பனே. உமது ரத்தங்களை அவர்கள் மேல் தெளியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அந்த தாய்மார்களுக்கு நீரே ஒரு ஆறுதல கொடும் தகப்பனே. அப்பா இலங்க தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. இலங்க தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த மக்களை நீர் பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே, மதுகரங்களில் அவர்களுக்கு மதுகரங்களிலே ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் கேட்கிற வரங்கள் எல்லாம் நல்ல ஒரு ஆதரவாயிருக்க செய்தும் தகப்பனே. நாங்கள் கண்ணீரோடு கேட்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, என்ன நடந்தது என்று தெரியவில்லையே. அப்பா என்ன கொடுமையில் நடக்கின்றது தகப்பனே. பதைக்க துடிக்க சாகுறார்களே தகப்பனே. அன்பான தகப்பனே, அப்பா தகப்பனே, இலங்க தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக நமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, வினோ சிஸ்டரை ஆசீர்வதியும் அவன் குடும்பத்தை அப்பா, அவன் மகளின் கல்யாண நாட்களை நீரே பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அவோடு கூட இருந்து நீ வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா அவங்கி தவிக்கும் வேளையிலும் நீர் கூட இருந்து அவவோடு பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அவக்கு எந்த ஒரு தீங்குகளோ எந்த ஒரு குறுகுற்றமும் இல்லாம அப்பா நீர் வழி நடத்துற வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவியானவரே அவளோடு கூட இருந்து அவளோடு கூட இருந்து அவளை வழி நடத்துறதுக்காக அப்பா அவையும் மகளையும் மதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, கனாஸ் லேசிய குடும்பத்தை உமதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த சிங்கம்ம வானொலி எங்களுக்கு தந்ததுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனாசீக்கர் குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா தகப்பனே. அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களின் தேழ்வுகளை சந்திக்கும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அவரை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா எங்களை உமது கரங்களில் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்.
0: ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். இன்னும் யாரும் இல்லாததுனால் நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். மூன்று ஜப விண்ணப்பம் இதிலே வந்திருக்கிறது. லெனின் என்ற ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்கும்படி, செபிலோன் என்ற பிள்ளைக்காக ஜெபிக்கும்படி, வளர்மதிக்காக ஜெபிக்கும்படி மூன்று விண்ணப்பத்தை நாங்கள் இங்கே வந்திருக்குது எனக்கு. அதனால அந்த குடும்பத்துக்காக நாங்கள் பாஸ்டர் அவர்கள் நீக்கிறீர்கள். நீங்கள் பாஸ்டர் இந்த மூன்று குடும்பத்தையும் கத்த பொறுப்பேற்று அவர்களை ரட்சித்து அவர்களை நடத்தும்படி கத்ததாமே பொறுப்பேற்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அவையானவரே, இந்த மூன்று குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, உம்முடைய கரங்களில் இருந்து அவர்களை குடும்பங்களை வழிநடத்தும்படியாக, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ, ஆவியானவரே இந்த நேரத்துல நீர் அவர்களோடு பேசும்படியாக, அவர்களுடைய குறைவுகளை நீர் நிறைவாக்கும்படியாக, பரலோகத்தில இருந்து நீர் ஒத்தாசை அனுப்பி தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கூட இடும் நீர்தான் ஒன்றான மெய்த்தவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டு இரட்சகராக இயேசுவை இறுக்கமாக பற்றி கொண்டு இயேசு நடந்த வழியில தவறுகளை, ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், குற்றங்கள் செய்திருந்தால், இந்த நேரத்தில் அவர்களை மன்னித்து அவர்களை மீண்டும் எழுந்து நடக்க கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.
1: நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து இந்த குடும்பங்களுக்காக ஜெபித்தீர்கள். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன கஷ்டமோ, என்னென்ன துன்பமோ, என்னென்ன வியாதியில இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் ஒருவர் அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை ஏற்ற நேரத்திலே செய்து முடிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்வார். ஆகவே நஞ்சவத்தோடு கூட எல்லாவற்றையும் நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்னுமாய் புரோக்ராம்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் ஆண்டவரே எப்பொழுதும் உயர்ந்திருக்க செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மூன்று குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். லெலினுக்காய் ஜெபிக்கிறோம், செபலானுக்காய் ஜெபிக்கிறோம், வளர்மதிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னென்ன காரியமோ எங்களுக்கு தெரியலே ஆண்டவரே, உம்முடைய காரியமாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சுகபல ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே வாழ்வு இருக்குது என்பதை இவர்கள் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கர்த்தாவே அவர்களுக்கு மனோவாஞ்சிய கடலடிவீராக கர்த்தாவே. உம்முடைய கடத்திலே ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே தனித்திருந்து ஆண்டவரே விடாய்த்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு, ஆறுதல் இன்றி இருக்கிறவர்களுக்கு அப்பா நீங்க நல்ல ஆறுதலை கொடுத்து நல்ல மனுஷர்களை அவர்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களை குணமாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நீ காயம் கட்டுற தேவன் காண்டவரே கர்த்தாவே. அவர்கள் கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நெகுக்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்க வல்லவரே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளும் கர்த்தாவே எத்தனை பேர் வேதனையிலே, கவலையிலே, கண்ணீரிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே, தனிமையிலே இருந்து வாடிக்கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே. அவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை நீர் செய்வீராக, நன்மையான காரியங்களை நீர் செய்வீராக. எல்லாவற்றையும் அறிந்தவரப்பா, உம்முடைய கரத்திலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் ஜெபங்களை நடத்தி தந்தீரப்பா. இந்த மூன்று பேருக்காக நாங்கள் ஜெபிக்க தந்தீராண்டவரே. அந்த குடும்பம் ஆசீர்வதித்து நாங்க ஜெபித்தோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படி சங்கம் வானொலிக்காய் லேஷ்டியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரித்து துதித்து கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே அப்பா வல்கி பெருக பண்ண கத்தாவே உமால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் கத்தாவே. என்ற தகப்பனே வந்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேர் வேறா குடும்பம் குடும்பமா சந்ததி சந்ததியா சந்தித்து ஆசீர்வதியும் கத்தாவே. ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன், மூன்றாம் நாலாம் தலைமுறையை விசாரிக்கிற தேவன், நீரங்களை விசாரிக்கிறவரானபடியால் எங்கள் கவலைகள் எல்லாம் உம்மண்டையிலே வைத்து விடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வராமல் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய இடங்கள்ல அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கலாசீலனுக்கு இருக்கிற வியாதிகள் குணப்படுவதாக கத்தாவே ஆண்டவரே. இன்னுமாய் தகப்பனே வினோவுக்கு இருக்கிற காரியங்கள் வேலைகள் கத்தாவே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஞானமாய் அறிவாய் புத்தியாய் செய்யக்கூடிய ஒரு கிருபையும் ஆண்டவரே, மனுஷ உதவிகளையும் கத்தாவே, பண தேவைகளையும் தேவனே பிள்ளைக்கு சந்தித்து கத்தாவே. இந்த திருமண காரியத்திலே உம்முடைய கரம் கூட இருந்து அப்பா திருமணத்தை செய்து கொடுக்க போறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தோடு மகத்துவத்தோடு அந்த வாழ்க்கையில இணைகிற இந்த இரண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இனிமாய் கத்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இனி வருகிற புரோக்ராமோடு ஒவ்வொன்றும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப ஏமிய நாங்கள் கனனால் காணவில்லை கத்தாவே, ஏமிய வந்து ஜெபிக்க கூடியதாய் கத்தாவே, பிள்ளைக்கு நல்ல மனநிலைமையை கடலிடும், என்னென்ன வியாதியோ வேதனையோ கவலையோ கண்ணீரோ கத்தாவே நீங்க அறிவிங்க கத்தாவே. அதை எல்லாம் சாதகமாக்கி ஆண்டவரே சூழ்நிலைகளை சீராக்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர்
3: குரூப்பாக குடும்பமாக இணைந்து வழி நடத்திய உங்களை கத்திரதாமை காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமை உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சௌரி கரட் அவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடி கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே இணைந்து ஜபிக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் தாமே எல்லாவற்றையும் இணைய போகிற ஒருவரையும் அனுகூலமாக வழி நடத்தி ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
4: நாங்கள்
3: இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம்.

கணித ஆராய்ச்சி நேயர்களாகிய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று 1 பேதுரு 4:5-12 வரை சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன் பாடலை கேட்போமா?

கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஒன்று பேதுருவை நாம் கற்று வருகிறோம். இன்று ஒன்று பேதுரு 4:5 முதல் சிந்திக்க போகிறோம். வாசிக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். முழு உலகமும் உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று பேதுரு சொல்கிறார். அவர் விசுவாசிகளையுமா நியாயம் தீர்ப்பார்? ஆம், அவர்களையும் நியாயம் தீர்ப்பார். ஆனால் அவர்கள் பெற்ற ரட்சிப்பிற்காக அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டார். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆனவுடனேயே இது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் விசுவாசிகளாய் இருந்து பாவம் செய்தவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் தேவன் உலகத்தை பாவத்திற்காகவே நியாயம் தீர்க்கப் போகிறார். அதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை உலகத்தில் வைத்தே நியாயம் தீர்க்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார். அவிசுவாசிகள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு இதை செய்கிறார். மேலும் தான் ஒரு நாளிலே நியாய தீர்ப்பிற்காக வருவதாக தேவன் எச்சரிக்கை செய்கிறார். நீங்கள் நியாய தீர்ப்பிற்கு தப்பிக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். 1 பேதுரு 4:6 பாருங்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதற்காக என்று சொல்லப்படுகிற வார்த்தை முந்தின வசனத்தில் உள்ள நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வரப்போகும் நியாய தீர்ப்புக்காகவே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்க செவி சாய்க்கவில்லை என்றால், அல்லது சுவிசேஷத்திற்கு சரியான பதிலை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் ஏற்கனவே அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிறார்கள் என்று தேவன் தெளிவுபட கூறியிருக்கிறார். அவர்களும் மாம்சத்தில் உள்ள மனிதர்களைப் போல நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்றும் சொல்கிறார். அதே வேளையிலே அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்கள் ஆவியிலே தேவ சித்தப்படி வாழ முடியும். யோவான் 5:24 இயேசு என்ன சொல்கிறார்? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவன் மரித்த நிலையிலே வாழ்கிறான். இதே காரியத்தை சற்று விளக்கமாக லாசருவின் மரணத்தின் பொழுது இயேசு சொல்கிறதை யோவான் 11:25-26 பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 11:25-26, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் எந்தெந்தைக்கும் மரியாமலும் இருப்பான் என்கிறார். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்களும் நானும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது இதை குறித்து தான் சொல்லுகிறார். எபேசியர் 2:1 பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆம், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாயிருந்தோம். பவுல் தொடர்ந்து 2:3 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இந்த 4:6 சொல்லுகிறதும் இதே காரியம்தான். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவ்வாறு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது இரண்டு விதமான காரியங்கள் நடைபெறுகின்றன. சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனுக்காக வாழ்வார்கள், நித்தியத்திலும் பங்கு கொள்வார்கள். சிலர் சுவிசேஷத்தை புறக்கணிப்பார்கள். இது இரண்டாவது வகை. யார் யாரெல்லாம் சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலே மரித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நித்தியமாக தேவனுக்கு மரித்தவர்களாக இருப்பார்கள். அதாவது அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறதா, உறவு இருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:7 பாருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இங்கே
எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற தினத்திலிருந்து இது உண்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரத்திலே நிகழக்கூடியது என்று பவுல் சொல்லுகிறதை நாம் தீத்து 2:13 பார்க்கிறோம். அந்த வசனத்தை கவனியுங்கள். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பேதுரு சொல்கிறார். தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது இந்த உலகத்தை ஸ்தம்பிக்க செய்ய போகிறார். தேவன் தம்முடையவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வார். இதற்கு தேவன் விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவர் சரி செய்ய வேண்டியதாயிருக்கிறது. தேவன் இவர்களை எடுத்துக்கொண்ட பின்பு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு போவார்கள். அவர்கள் ரட்சிப்பு நிமித்தம் அங்கே செல்லாமல் பரிசு நிமித்தம் பெறப்போகிற பலனை நிமித்தம் செல்வார்கள். அவர்கள் தேவனுக்காக உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை நிமித்தமாக நியாயாசனத்தின் முன் செல்வார்கள். நாம் நியாயாசனத்தின் முன் வருவோம் என்ற ஒரு காரணத்திற்காகவும் நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று பேதுரு சொல்கிறார். நீங்கள் புத்திசாலியான தேவனுடைய பிள்ளைகளாய் இருங்கள் என்று அவர் சொல்கிறார். ஒரு புத்திசாலியான விசுவாசியானவன் வேதத்தை மிகவும் நன்கு அறிந்த ஒருவனாயிருப்பான். பொதுவாக நாம் வேதத்தை வாசிக்க வாசிக்க நாம் எவ்வளவு தூரம் வேத வசனத்தை குறித்த அறிவற்றவர்களாய் இருக்கிறோம் என்ற உணர்வு தான் ஏற்படுகிறது, இல்லையா? அருமையானவர்களே, புத்திசாலியான விசுவாசி தெளிந்த புத்தி உள்ளவன். தேவனுடைய வார்த்தை குறித்து எவ்வளவுக்கு அதிகமாக அறிய முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறான். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் புத்திசாலிகளாக இருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து மத்தேயு 10:16 கூறுகின்ற வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஆம், அருமையானவர்களே, நீங்கள் இந்த சர்ப்பங்களைப் போல ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு இல்லை என்றால் மற்றொரு சர்ப்பம் உங்களை கடித்துவிடும். எனவே நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். எப்படி? ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அதாவது ஜபத்திலே ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமது ஜபத்திலே காணப்பட வேண்டும். நாம் இவ்வாறு எதிர்பார்ப்போடு இல்லாததால், அவரை நோக்கி பார்க்காமல் இருக்கின்றதால் தான் நம்முடைய ஜப கூடுகை உயிரற்றதாயிருக்கிறது. அவர் ஜீவன் உள்ள கிறிஸ்து. நாம் அவரோடு பேச வேண்டும். ஏனென்றால் நாம் பின்னொரு நாளிலே அவரோடு கூட பேச போகிறோம். நியாய தீர்ப்பின் நாளிலே அவர் நம்மோடு பேச போகிறார். நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஜபத்திலே கிறிஸ்துவோடு பேசுகிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். நமது ஜப வேளைகள் அர்த்தமற்றதா இருக்கிறதா? அல்லது ஆண்டவரிடத்திலே எதிர்பார்த்து, அவருடைய வருகையை எதிர்பார்த்து, அவர் கொடுக்க போகிற பதிலை எதிர்பார்த்து ஜாக்கிரதையோடு ஜபிக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். 1 பேதுரு 4:8 எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இங்கே அப்போஸ்தலனாய் பேதுரு விசுவாசிகளான நமக்குள் இருக்க வேண்டிய உறவை குறித்து பேசுகிறார். நீதிமொழிகள் 10:12 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். சபைக்குள்ளே இருக்கின்ற பகை விரோதங்களை உண்டாக்கும். அது பல பிரிவுகளை, சிறு சிறு குழுக்களை ஒரே சபைக்குள்ளே உண்டாக்கும், இல்லையா? இந்த குழுக்களிடையே போட்டிகள், பொறாமைகள் அவைதான் காணப்படும். ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று வாசிக்கிறோம். ஒருவர் செய்கிற செய்கை அல்லது அவருடைய தோற்றம் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. ஒரு சபை ஊழியரின் தலைமுடி அலங்காரம் சிலருக்கு பிடிப்பதில்லை. அவருடைய பேச்சு, அவருடைய சத்தம் சிலருக்கு பிடிக்கிறதில்லை. இப்படி பல சின்ன சின்ன பிரச்சனைகள். ஒரு சபை போதகரின் சிகை அலங்காரம் ஒரு சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லையாம். அவர் தலையை சீவும் போது சிறிது முடி நெற்றியின் மீது வந்து விழுந்து கொண்டிருக்குமாம். அது அந்த சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லை. ஆகவே அவர், இனி அவ்வாறு தலையை சீவி கொண்டு வந்தால் நாங்கள் சபையை விட்டே வெளியேறி விடுவோம் என்று பாடகர் குழுவினர் அறிக்கை விட்டார்களாம். ஆகவே போதகர் அடிக்கடியாக சலூனுக்கு சென்று நெற்றியிலே விழும் முடிகளை வெட்ட வேண்டியதாகிவிட்டது. இது கதையல்ல, நடந்த சம்பவம். பார்த்தீர்களா? அன்பு அவர்களுக்குள் இல்லாததால்
இந்த சிறிய பிரச்சனையெல்லாம் பெரிதாகிவிட்டது. அவர்கள் இருதயத்திலே அன்பு இருந்தால் இது ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை, இல்லையா? உங்களுடைய அன்பு சகல பாவத்தையும் மூடுகிறதா என்பதை எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:9 முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இங்கே உபசரிப்பை குறித்து பேதுரு சொல்கிறார். தமிழ் மக்கள் பொதுவாகவே உபசரிப்பிலே பெயர் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். இந்த காரியம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சிறப்பாய் காணப்பட வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் மற்றவர்களை, குறிப்பாக சக விசுவாசிகளை, ஊழியர்களை அவ்வாறு உபசரிக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 12:13 கூறியிருக்கிறதையும் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஆம் அருமையானவர்களே, நாம் மற்றவர்களை உபசரிப்பதிலே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இதுவும் ஆவிக்குரிய காரியம்தான். இதை நாம் உலக பிரகாரமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் அந்நியரை உபசரிப்பதின் மூலம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். நாம் கொடுப்பதின் மூலமே அன்பை வெளிப்படுத்த முடியும். நாம் அன்பு கூறாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்று பொதுவாக சொல்லப்படுவது போல மற்றவர்களை உபசரித்து அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இதை நாம் முறுமுறுப்பில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் உபசரிப்பின் ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடியதே இந்த முறுமுறுப்பு தான். ஆகவே முறுமுறுப்பு இல்லாத ஒரு உபசரிப்பை இன்றிலிருந்து சக விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு, ஏன் அந்நியர்களுக்கும் வழங்க நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? 1 பேதுரு 4:10 பார்ப்போம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வரம் என்பது குறிப்பிட்ட ஆவிக்குரிய வரத்தை குறிக்கிறது. அநேக ஆவிக்குரிய வரங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12:12 பவுல் இதை குறித்து விளக்கமாக சொல்லியிருக்கிறார். ஒரே சரீரமும் அதிலே அங்கே அநேக உறுப்புகளும் இருக்கிறது என்றும், அதே போல சபை என்பது ஒரு சரீரமாகவும் அதிலே அநேக உறுப்பினர்கள் இருக்கிறதாகவும் வரங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். உங்களை பற்றியோ நீங்கள் என்ன வரம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் நிச்சயமாகவே இருக்கும். ஒரு வரமும் ஒரு தாழ்ந்தும் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். அதை நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி அடைய உதவுவதற்கு பயன்படுத்த வேண்டும். சரி, வசனம் 11 என்ன சொல்கிறது? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஒருவன் தேவனுடைய வார்த்தையை பேசாவிட்டால் அவன் பிரசங்க மேடையிலே ஏற வேண்டிய அவசியமில்லை. அவனுக்கு அங்கே இடமே இல்லை. நாம் தேவனுடைய வசனத்தை உண்மையாகவே உபதேசிக்காமல் வேத உபதேசம் செய்கிறோம் என்று கூற வேண்டிய அவசியமில்லை. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். வேறு விதமாக கூறுவோம் என்றால் ஒவ்வொருவரும் வேதத்தை ஒவ்வொரு முறையிலே பிரசங்கிப்பார்கள். முறை வேறாயிருந்தாலும் சத்தியம் ஒன்றுதான். ஆனால் நீங்கள் எனக்கு இந்த மனிதர் பிரசங்கத்தையே பிடிக்காது, அவரெல்லாம் பிரசங்கமா செய்கிறார், எனக்கு அது பிடிக்கவில்லை என்று சொல்வது சரியில்லை. ஏனென்றால் உங்களுக்கு பிடித்தமானவருடைய பிரசங்கம் வேறு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமில்லாதவருடைய பிரசங்கம் பிடிக்கலாம். ஆகவே நாம் தேவன் தந்தருளும் பலத்தின்படி எதையும் செய்ய கடவோம். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதன் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து பேதுரு ஒரு வித்தியாசமான உபதேசத்தை குறித்து சொல்ல இருக்கிறார். பேதுரு சிதறப்பட்ட யூதர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அவர்கள் அப்பொழுது நீரோ மன்னனால் உண்டான உபத்திரவமாகிய புயலின் கீழாக சென்று கொண்டிருந்தார்கள். நீரோ கிறிஸ்தவ விசுவாசிகளை துன்புறுத்துவதை ரோமாபுரியில் ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டிருந்தான்.
அது இப்பொழுது அந்த ரோம சாம்ராஜ்யம் முழுமைக்கும் பரவ ஆரம்பித்தது. அவர்கள் அந்த உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து செல்லும் நிலை ஏற்படும் என்று பேதுரு தம்முடைய யூத விசுவாசிகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் இரத்த சாட்சிகளாக மரிக்காமல் இருக்கலாம். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கும் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அதன் வழியாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும். 1 பேதுரு 4:12 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அன்பான சகோதரனே, சகோதரியே, உபத்திரவம் நம்மேல் குறுக்கிடும் பொழுது அதை நாம் புதுமை என்று நினைக்கிறோம் இல்லையா? நம்மை போன்ற பாடுகளை வேறு எவருமே இந்த உலகத்திலே படவில்லை என்றுதான் சிந்திக்கிறோம். நமக்கு மாத்திரமே இப்படிப்பட்ட உபத்திரவம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறது என்றும் எண்ணுகிறோம். நாம் ஊழியத்து நிமித்தம் சில குடும்பங்களை சந்திக்கும் பொழுது இவ்வாறுதான் சொல்கிறார்கள், ஐயா எங்களுக்கு ஏன் ஐயா இந்த வேதனை? எங்களைப் போல உபத்திரவப்படுகிறவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். அநியாயம் செய்கிறவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்களும் கூட அநேக வேளைகளிலே இவ்வாறே சிந்தித்திருக்கலாம். அல்லது உங்கள் உதடுகளை திறந்து இவ்வாறு கூறியிருக்கலாம், என்னுடைய உபத்திரவம் வித்தியாசமானது, என்னுடைய பாடுகள் புதுமையானது என்று கூறியிருக்கிறீர்களா? இதற்கு முன்பு வேறு யாரும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்லவே இல்லை என்று உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் எந்த உபத்திரவத்தின் எந்த பாடுகளின் வழியாக போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது புதுமையானது அல்ல என்று என்னால் உறுதிபட சொல்ல முடியும். நீங்கள் போய்கொண்டிருக்கும் இந்த பாதையின் வழியாக மற்றவர்களும் போயிருக்கிறார்கள். வேறு எவரும் பாடுபட்டதற்கு மேலாக நீங்கள் பாடுபடவில்லை. தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்த பொழுது இவ்வாறுதான் கூறினார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9:16 அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆம், பவுல் உபத்திரவத்தின் கடைசி எல்கைக்கே சென்று விட்டார். நீங்கள் அந்த ஒரு எல்கைக்கு செல்லவில்லை. உங்களுடைய பாடுகளை புதுமையானதாக கருதுகிறீர்கள். ஆம், நாம் அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட தவறான கண்ணோட்டம் உள்ளவர்களாய் ஆகிவிடுகிறோம். ஒரு தேவ ஊழியரை பார்த்து மருத்துவர் மருத்துவ ஆய்விற்கு பின்பு உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொன்னார். அதை அவரால் நம்ப முடியவில்லை. புற்றுநோய் என்பது வேறு யாருக்காவது வரக்கூடியதாகும் என்று அவர் நினைத்தார். அவருக்கே அது வந்ததை அவரால் நம்ப முடியவில்லை. அது அவருக்கு புதுமையாக தோன்றியது என்று எழுதுகிறார். இந்த வசனத்திலே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து என்று சொல்லியிருக்கிறார். சோதிக்கும்படி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதித்துக் கொண்டிருக்கிற என்று மொழிபெயர்க்கப்பட்டால் அதுதான் சரியான அர்த்தமுடையதாயிருக்கும். இதை ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று தொடர்ந்து சொல்கிறார். பேதுரு குறிப்பிட்டு எழுதுகின்ற இந்த விசுவாசிகள் ஏற்கனவே பாடுகளினாலே சோதிக்கப்பட்டிருந்தார்கள். பாடு உபத்திரவமானது திடீர் என்று ஏற்படுகின்ற புதுமையான அனுபவம் அல்ல. இது சாதாரணமான கிறிஸ்தவ அனுபவமே. பேதுரு சொல்கிறார், நீங்கள் இந்த அனுபவத்தை வித்தியாசமானதாக புதுமையானதாக கருத வேண்டாம். ஏனென்றால் இது விசுவாசிகளின் சாதாரண அனுபவங்களில் ஒன்றுதான் என்று சொல்கிறார். இங்கே பற்றி எரிகிற அக்னி என்றும் குறிப்பிடப்படுவது உலையில் வைத்து உருக்குவதை சொல்லுகிறது. தாவீது இதை குறித்து கூறுகிறதை சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் தன்னை சோதிப்பது வெள்ளியை உலையிலே வைத்து உருக்கி சுத்திகரிப்பதை போன்று இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் இந்த ஒரு கருத்தை வேதம் முழுவதிலேயும் பார்க்க முடியும். மேலும் பேதுரு இந்த ஒரு கருத்தை அடிக்கடி சொல்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். பேதுரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த பாடுகளை பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சிலுவையிலே இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய நிலைமையிலே இருந்தார். பொன்னை கவனித்து பாருங்கள். அது சுரங்கத்தில் நின்று இருளிலிருந்து ஈரமான இடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. பின்னர் உலையிலே இடப்பட்டு பொன் மணிகள் வெளியே வருகின்றன. பின்னர் அது நசுக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக இருக்கும் அளவிற்கு தாழ்த்தப்படுகிறது. அப்பொழுது அதற்காக இறக்கப்படுவார் யாரும் இல்லை, நம்புவதற்கு யாரும் இல்லை. உருக்கப்பட்ட பொன்னானது அடிக்கப்படுகிறது. இது ஒரு சிறந்த பொருளாக உருவாகும் என்ற நம்பிக்கை அதை பார்க்கிற எவருக்கும் உண்டாகப் போவதில்லை. இந்த பற்றி எரிகிற அக்னிக்குள்ளாக இந்த பொன்
என்ன தவறு செய்தது? சுத்திகரிக்கப்பட்ட பொன்னானது உருளையின் வழியாக முத்தரிக்கும் இடத்திற்கு செல்கிறது. அங்கே சுதந்திரத்திற்கு அடையாளமாக முத்திரை வைக்கப்படுகிறது. அதிலே எந்த குறைவும் இன்றி வெளியே அழகான உருவத்தை பதித்துக் கொண்டு தங்க நாணயமாக வெளிவருகிறது. கவனித்தீர்களா? உலையிலே வைத்து சுத்திகரிக்கப்பட்ட பின்னர்தான் அது அவ்வளவு பயனுள்ளதாய் மாறுகிறது. அதற்கு முன்பு தங்கமானது பல சோதனைகளை கடந்து வருகிறது. அருமையானவர்களே, நீங்களும் இந்த நாட்களிலே பாடுகளின் வழியாக, வேதனைகள் வழியாக, துன்பங்கள் வழியாக, துயரங்கள் வழியாக வந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும். பின்னர் அதிலுள்ள அசடுகள் நீங்கும். உங்கள் அவிசுவாசங்கள் எடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நீங்கள் சுத்தமானவர்களாக. கர்த்தருக்காக பரிசுத்தமானவர்களாக வழிநடத்தப்படுகிறீர்கள். தேவன் நம்முடைய உபத்திரவத்திலே ஒரு நோக்கமுடையவராயிருக்கிறார். தேவன் காரணமில்லாமல் நம்மை சோதனைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறதில்லை. அதிலே ஒரு மேலான நோக்கம் உண்டு. அந்த நம்பிக்கை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக வந்து கொண்டிருந்தார்கள்?

0: திருப்பதேசங்கமும் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு இணைந்திருக்கிறோம். ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த 7ஆம் தேதி ஆடி மாதம் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும்
1: கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு அப்படியே அன்பான சகோதரர் சங்கமம் மாநில இடத்தின் அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரர் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம் மாநிலிய கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏ விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு அன்பான தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஈசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயாவும் இருக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா திராமல் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதர்களுடைய பிரசன்னம் அனைத்து உறவுகளையும் பயிர் பயிராக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி கோடி நன்றி தகப்பனே. சோத்திரன் ராஜா மற்றும் தகப்பனே, அநேக ஆண்டுகளாக ஐயா திருமணத்தில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அனுதினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனுடைய கற்பத்தின் கனிகளை எசப்பா நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே தொடுங்க ராஜா, அவர் வீசி தொட்டு அப்பா குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா, நீக்கி போடுங்க ராஜா. குடும்பத்தை விருத்தி பண்ணுங்க, விருத்தி பண்ணுங்க. அதுக்காக நான் சொல்லத்தான் ராஜா. சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். பலியும் சத்தியமும் ஜீவனும் நானே, பலியும் சத்தியமும் ஜீவனும்

ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். ஒருபோதும்

சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்ப

ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஷ்டவேலே பயப்படாதே, நானே.

எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு, பலியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஈஸ்டர்

நீயும் கடக்கும் போதும் ஆறுகளை நீயும் கடக்கும் போதும்

0: சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமீன் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன். அருமையான பாடல் கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. நாளைய நாளிலே இதே வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாகக் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர், காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: அதேபோல் பிரதர், உங்களையும் உங்களை சேர்ந்து ஒளிஞ்சிற எல்லா குடும்பங்களையும் மற்ற எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதங்கள்
1: வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளைய நாளிலே இதே வேளையிலே சந்திக்க இருக்கிறோம். அதுவரை இந்த வசமாகத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன், ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமீன்,
0: ஆமீன். காட் பிளஸ் யூ பிரதர். ஆமீன்,
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பாடலோடு இணைவோம்.
3: High priest forever, I praise you. Holy Lord, I worship you. Holy, holy, holy, Lord God Almighty, we lift up your holy name. The Holy Spirit who moved on the face of the waters, we praise you. Image of God, we worship you. Immortal, we thank you. Emmanuel, we worship you. Incarnate Word, we lift up your holy name. Oh, the one who redeems us from death in famine, we lift up your holy name. The one who has established your throne in heaven, we worship you. The one who executes judgment and justice on the earth, we exalt you. The one who spoke in the pillar of cloud, we lift up your holy name. Invisible God, I praise you. Invisible King, I worship you. Jehovah, Almighty God, we lift up your holy name. Jehovah Jireh, we praise you. Jehovah Nissi, we exalt you. Jehovah who sees, we worship you. Jehovah Rapha, we adore you. Jehovah Shalom, we lift up your holy name. Jehovah Shammah, we exalt you. Jesus, we worship you. Jesus, our friend, we lift up your name. Jesus, the author and finisher of our faith, we love you. Jesus, the beloved Son, we adore you. Jesus, the bridegroom, we welcome you. Jesus, the healer of all diseases, we lift up your holy name. Jesus Christ of Nazareth, we worship you. Jesus, the same, yesterday, today, and forever, oh, we worship you. Oh, Jesus, the Son of God, we love you. Jesus, the apostle of our profession, we lift up your holy name. Jesus, who descended from heaven and who is in heaven, we exalt you. Jesus, who holds the keys of hell, we lift up your holy name. Jesus, who will come in the glory of the Father, I praise you. Jesus, who performs all things he has promised, I worship you. Jesus, who saves us from sin, we adore you. Jesus, who suffered for us, I exalt you. O Judge of Israel, we lift up your holy name. Judge of all the earth, we praise you. The just judge of righteousness, we exalt you. The justifier of him who believes in you, we adore you. O King, we praise you. King eternal, eternal, immortal, and invisible, we worship you. King of heaven, we exalt you. King of Israel, we glorify you. King of kings,

0: ஹலோ,
1: பேசலோட்டம்மா. வழி நடத்துவாராக, உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
0: Amen, amen, amen, amen. எல்லாம் கூட கிருபை ஐயா, கூட பலனங்களை தாங்கிறபடினால் கிருபை ஐயா, கிருபை கிருபை காலதோறும் உங்களோட கிருபை எங்களுக்கு புதிதா இருக்கிறபடினால் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்ல நன்றி சொல்லை. மட்டுமாய் காத்து மட்டுமாய் வழி நடத்தின மட்டுந்தமாய் உதவி செய்த விநேசரே நன்றி சொல்லும். நன்றி சொல்லுறோம். போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவையாயிருக்கிறீங்க சுவாமி. உங்களுக்கு இரவை சொல்ல முடியாத அந்தவர், எங்களுடைய இரக்கங்கள் முடியாத அந்தவர், சொல்லி முடியாத இரக்கங்கள் ஆண்டவர். கிருபையாப்பா, கிருபையாப்பா, கிருபையாப்பா, எங்களுக்கு கிருபைதான் வேணும் அப்பா. தகுதி ஏற்ற மக்களுக்கு ஆண்டவரே, உங்களுக்கு கிருபைதான் அப்பா வேணும். வேணும் எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை கிருபையினால் எங்களை சூழ்ந்து ஆண்டவரே இருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்கிறோம். அவியானவரே, இந்த வேளையிலும் தகப்பனே, எங்களை ஜெபங்களோட நடத்துறவன் நீங்க ஆண்டவரே. இருக்க வேண்டிய காரியங்களை ஒவ்வொன்றையும் நடத்துறவன் நீங்க சுவாமி. எங்கட சுயம் வேணாம் ஆண்டவரே, எங்கட மாமிசம் வேணாம் சுவாமி. உங்கட சித்தமே நிறைவேறுவதா, உங்கள சித்தமே வழி நடத்துவதாக அப்பா நன்றி. எங்களை இப்ப கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி, உங்க பாதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி. எவங்களை கேட்கிறவரே, மன்னிக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுறோம். நன்றி, நன்றி. உங்களோட அன்பு அளவு கடந்த அன்பு, அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காணக்கூடாதோழி, சேரக்கூடாதோழி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சிகுகாரத்தை எங்களுக்கு தந்தவரே நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்ல அப்பா பிதாவே என்று இந்த காலையில் கூப்பிடுகிறோம் சுவாமி, கூப்பிடுகிறோம் சுவாமி. உங்களோட சமூகத்திலிருந்து கூப்பிடுகிறோம் சுவாமி. கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா, நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, ஆயிரம் கோடி நாவுகள் போதாதப்பா, போதாதப்பா, போதாதப்பா, கூட நன்மைகளை சொல்ல முடிய போதாதப்பா. கிருபை அப்பா, கிருபை, கிருபை, கிருபை. நாட்கள் உள்ள சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் ஆண்டவரே, கொடிய காலங்கள் வரும் என்று சொன்ன தெய்வமே, இந்த கொடிய காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்களுக்கு மன்னிப்புகளும் இரக்கங்களும் கிருபைகளும் உண்டென்று உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டி இந்த காலங்களில் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவரே நீங்க காண்கிறீங்க, ஆண்கிறீங்க. மனந்திரும் பட்டும் சுவாமி, மனந்திரும் பட்டும் சுவாமி. அக்கிரமா அக்கிரமமான காரியங்கள், பாவமான காரியங்கள், கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே, அநியாயங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், நீதிக்கு பயப்படுவர்களாய், உண்மைக்கு பயப்படுகிறவர்களாய், தகப்பனே இந்த காலங்களில் இருக்கிற எல்லா கொடுமைகளையும் ஆண்டவரே ஜனங்கள் நீங்கி மன சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழவேண்டும் ஜெயிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, பயங்கரமான காரியங்களை எல்லாம் ஆண்டவரை நீக்கி போட்டு ஆண்டவரை சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே இந்த ஜனங்கள் மத்தியில் வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். கிருபைதானப்பா, கிருபைதானப்பா. பூமியின் கடையாந்திரம் எல்லாம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவர்கள்தான் கெட்டு போவது உங்களை சுத்தமல்லாதவரே. அப்படியான சேவன் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே உங்களை சுத்தமாயிருக்கிற சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா கிருபை, கிருபை, தகுதியற்றவங்களுக்கு கிருபை, இந்த மக்களுக்கு கிருபை அப்பா. இந்த கிருபையின் காலத்தில், இந்த அனுக்கிற காலத்தில் ஆண்டவரே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பட்டது சுவாமி. அந்திரும்பட்டு நன்மையான காரியங்களை காணட்டும் செய்யட்டும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் யுத்தத்தினாலே ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள்ல பட்டு கண்ணீரோடு அழைகிற மக்கள் உண்டு சுவாமி. இவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படவன், சாபங்கள் எல்லாம் நீக்கப்படவன் ஆண்டவரே. எங்களுடைய முகத்தை தேடி சுமத்தை பெறவன சுவாமி கத்தாவே. எங்களுடைய இருதயங்களில் எல்லாம் நீங்க நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த மக்களுக்கு வேண்டியான ஆறுதலும் தயவும் நீங்க தான் அப்பாங்கள். இந்த பகுதியில் இருந்தாலும் தகப்பனே இவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே இவர்களை காரியங்களும் வந்து மன்னித்து சுமத்தை ஆண்டவரை கட்டளையிடும்படியாய் வண்டிக் கொள்வோம் சுவாமி. நாட்களில் ஆண்டவரே சத்தியம் ஆண்டவரே இவங்களை இறுதி எங்களை நிரப்பட்டு சுவாமி இறப்பட்டு கீழ்படுகிறவளாய் அதன்படி நடக்கிறவளாய் தகப்பனே தங்களை ஒப்பு கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். வியாதி அப்பா வியாதி கொடுமை ஆண்டவரே வியாதி வெள்ளப்படுகிறையானங்கள் ஆண்டவரே குக்குரல் ஆண்டவரே கண்ணீர் ஆண்டவரே வியாதியின் கொடுமையினால் ஆண்டவரை தவிக்கிற மக்கள் பெருகிக்கொண்டே போறாள் சுவாமி. பாவமும் சாபங்களும் இவர்களை விட்டு நீங்கி ஆண்டவர் இவர்கள் சுகம் பெற்று ஆசீர்வாதம் பெற்று தகப்பனே பாலுடைய வேண்டும் என்று உங்களுக்கு ஜபிக்கிறோம் சுவாமி. இவருடைய வாழ்க்கையில நீங்க தான் சுகம் அளிக்கிற கர்த்தர், நீங்க தான் பரிகாரி, நீங்க தான் தேவன் என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மன்மாதிரியாக உங்களை வைத்து தங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறவளாய் மாறி சுகத்தை பெற வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. அவளுக்கு தேசிங்கப்பா தேசங்களுக்கு வந்த ஆண்டவரை வியாதியத்தரும் ஒருவர் தானும் பெருமையாய் போனது அப்படியான தேவன் சுவாமி. ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குற தேவன் சுவாமி. தகப்பனி அப்படியான காலம் இந்த காலத்தில் உண்டு சுவாமி. உங்களிடமாய் ஆண்டவரை நோக்கி வருகிற ஒருவர் தானும் ஆண்டவரை கத்தாவே சுகம் பெறாமல் போனதில்லை ஆண்டவர். அப்படியான தேவன் சுவாமி தங்கள் சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி, சுகத்தை பெற்றிருக்கிறார் சுவாமி. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டு, நாங்கள் சுகமும் சந்தோஷமும் சமாதானமாய் ஆட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி. தேவைகளோடு சந்திக்கிற வியாதியஸ்தர்களுக்கு உதவிகளை அனுப்பி கொடுங்க சுவாமி. உதவியாற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்குகிற மக்களை அனுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். முதியோர்கள் அப்பா வியாதி படுக்கையில் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களாய் அனாதைகளாய் ஆண்டவரே இருக்கிற முதியோர்கள் உண்டு சுவாமி. தகப்பனே வைத்திய சாலைகள் நிரம்பி வழிகிற முதியோர்கள் உண்டு சுவாமி. என் தகப்பனே பரிகாரியை கத்தர் ஆறுதல் படுத்துற நீங்க, யார் கைவிட்டாலும் கைவிடாத கத்தர் நீங்க என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை காத்து கொண்டு வாரீங்க சுவாமி. அதுக்காக நான் செய்கிற நன்மைகள் ஆண்டவரை சொல்லி முடியாத இவுகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர். தகப்பனே இவர்களுக்கு அந்த இவுகளையும் நன்மைகளை நீங்க கொடுக்கிறபடி நான் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்வோம். வியாதிகளை நோக்கி பார்க்கிறபடி நான் நன்றி சொல்லுவோம். ஆதரவை நீங்க செய்திருக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அங்கள நன்றி சொல்லத்தான் முடியும் ஆண்டவரே. தகப்பனே இறங்குற தேவன் நீங்க, உதவி செய்கிற தேவன் நீங்க அப்பா, நீங்க அப்பா. உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவர், அப்படியான தேவன் இரக்கத்தின் தேவன், கருணையின் தேவன் ஆண்டவரே, தயவன் தேவன் அப்பா. உங்களை போல ஒரு தேவன் இல்லையப்பா. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே மரண தருவாய் இருப்பார்களான தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அவர்கள் உங்களமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களை ராஜ்யத்தை சேர்த்து கொள்ளப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் கிருபையப்பா. அப்பா தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கோம் தலைவர்களுக்காக வேண்டிக்கும் நீதியும் உண்மையும் ஆண்டவரே இவர்களுடைய ஆளுகள் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. தேசங்களில் உள்ள மக்கள் எத்தனையோ மக்கள் நீதிகள் புரட்டப்பட்ட அநீதியான அக்கிரமத்தினாலும் தவித்து கண்ணீரோடு அலையிற மக்கள் அப்பா. தகப்பனே, நீதி செய்கிற தலைவர்கள் தேசத்தை ஆளுநர்களாய் மாறட்டும். ஆண்டவர், நீதியும் நியாயம் அந்த மக்களுக்கு கிடைக்கிற தலைவர்களாக வழி நடத்துங்க சுவாமி. தேவ பயமுகர்களுடைய இருதயத்தை நிரப்பட்டு, நீதி நிரப்பட்டும். இவருடைய கரங்கள் வேதம் இருக்கட்டு சுவாமி. ஆண்டவர், அப்படியாக ஆளுகிறவர்களாய் இவர்களை நடத்துங்க சுவாமி. தலைவர் ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்வோம். அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, நீதி நியாயம் வேண்டிய அதிகாரத்தில் இருக்குது சுவாமி. ஆளுகை எல்லா அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு ஏதுவாக வைத்தது சுவாமி. எல்லாம் நன்மையாக ஆசீர்வதிக்கப்படட்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் தகப்பனே. தேசங்களில் நிற்கிற ராணுவ வீரர்களுக்காக எந்தெந்த யுத்த காலத்தில் நிற்கிறார்களோ சுவாமி, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய ஆத்மா அவங்களுடைய கரங்களில் இருக்கிற சுவாமி, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுற சுவாமி, வேண்டிக் கொள்ளுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, தேவனே, இவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் நாட்களில் ஆண்டவரே பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனே, அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் நீங்க நீதியாக விளங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. வார்த்தைகளுக்கு செய் கொடுக்கிற மக்களாய் வாழட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே, வேண்டிக் கொள்ளுறேன் தாப்பனே. ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா. இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களும் கூட ஊழியத்தை ஆண்டவரே தியாகத்தோடும் உண்மையோடும் செய்கிறவர்களாய் எங்கெங்கெல்லாம் நிலையில நிற்கிறார்களோ ஆண்டவரே, ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களாய் ஏற்றப்படுத்துகிறவளாய் இந்த கடைசி நாட்கள் இந்த கிருபையின் காலத்தில் காலத்தை ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் எங்கெல்லாம் நிற்கிறார்கள் உரியம் செய்யத்தக்கதான வாஞ்சியையும் பலத்தையும் கற்றலிடுங்க சுவாமி. வேண்டிய சுகத்தை கொடுங்க சுவாமி, சமாதானத்தை கொடுங்க சுவாமி. தகப்பனே, இவர்களுக்காக வண்டி ஊழியத்தை விட்டு விழுந்து போன ஊழியர்களாண்டவரே தகப்பனே, பெருகிக்கொண்டிருக்கிறார் சுவாமி. சாத்தானுக்கு சவி கொடுத்து, பிரியான உபதேசங்களை சவி கொடுத்து, தங்களுடைய சுய காரியங்களுக்காக ஊழியங்களை விட்டு ஆண்டவரே விழுந்து போய் ஆண்டவரே எங்கெல்லாம் சுவாமி சந்திங்க சுவாமி. இவருடைய இருதயங்களில் ஆண்டவரே உங்களுடைய அன்பு ஊற்றப்படட்டும் சுவாமி. உங்களுடைய மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே இவருடைய இருதயங்களை ஊற்றப்படட்டும் சுவாமி. இவர்களும் பெற்றும் சுவாமி இன்னமாய் சத்துருவானவன் ஆண்டவரே தூஷிக்காதபடி ஆண்டவரே இவர்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவளாய் பாடந்திரும் பட்டும் ஆண்டவரே ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மன்னிப்புடைய ரகங்களும் உண்டு சுவாமிகளை பாதபடியில் வந்து கத்தாவே இவர்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று இவர்கள் பிள்ளைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நன்றி, நன்றி சொல்லு தகப்பனே. ஆண்டவரே இந்த நாட்கள் எனக்கு இருக்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆண்டவரே சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும் சுவாமி. எங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தை ஒன்றே ஆண்டவரே சபைகளில் சொல்லப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே தங்களுடைய இஷ்டத்தின்படி ஆண்டவரே தங்களுடைய வழிகளின்படி ஆண்டவரே சபையை ஆண்டவரே நடத்தாதபடி ஆண்டவரை போதவர் மாடுகளும் ஊழியக்காரர்களும் ஆண்டவரே தேவ வசனத்தை கவனமாக ஆண்டவரே பயபக்தியோடு உண்மையோடு ஆண்டவரே ஜனங்களுக்கு சபைகளுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும். பரிசுத்தப்படுத்தும் சபைகளை ஒவ்வொன்றையும் ஆண்டவரே மனவாற்றி சபைகளாக ஆண்டவரே எங்களுடைய வருகையில் எடுத்து கொடுப்பது சபைகளாக ஒவ்வொரு சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சபைகளில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே பிரிவினைகள் ஆண்டவரே பாவங்கள் வசதிகள் எல்லாம் சபையை விட்டு நீங்கி ஆண்டவரே மக்களெல்லாம் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே ஆவியோடும் மேயோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களை ஆதாயிக்கிறவர்களாய் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறவர்களாய் ஒருவரே நடத்துங்க. ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே நீங்க கொடுத்த விலை அதிகம் ஆண்டவரே, நீங்க எவ்வளவோ கிரியம் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்களுடைய சபைகள் தகப்பனே, இந்த நாட்களில் நாளைக்கு நாள் பரிசுத்தப்படட்டும், உலகத்தோடு ஓடாதபடி ஆண்டவர் ஐயா உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய வழிகளில் ஆண்டவர் ஓடத்தக்க வேலத்தை ஆண்டவர் சபைக்கு கொடுங்கப்போ சத்துருவானவை எங்கொள்ளாதபடி ஆண்டவர் ஆண்டவரே சபை காக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம். சபைகளுக்காக வேண்டி போதமாருக்காக வேண்டிக் கொள்ளும், ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். வெலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆத்துகளை கொடுங்கப்பா, பந்தய காக்கிற நல்ல மேய்ப்பர்களாக நடத்துங்கப்பா. அவர்களுக்காக வேண்டி இவருடைய குடும்பங்கள் இந்த நாட்களில் மற்றவர்களுக்கு ஆண்ட முன்மாதிரியாக சாட்சி உள்ளவர்களா, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அப்பா அந்த நாட்களில் நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, குடும்பங்களை எல்லாம் நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் பனி. நன்றி ஆண்டவர், தேசங்கள் எல்லாம் வறட்சி ஆண்டவரே, வேலை இல்லையப்பா, ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவர், போராட்டம் ஆண்டவர், பற்றாக்குறை ஆண்டவர், இதுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே ஜனங்களை விட்டு நீங்கி தேசம் வாழ்வடைய வேண்டும் என்று வைக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும், உங்களை நோக்கி கூக்குரலட்டும், தங்களுடைய மாமிசத்தின்படி அல்ல ஆண்டவரே. தகப்பனே வறட்சி நீங்கிற கத்த நீங்க, ஆண்டவரே செழிப்பை தருகிற கத்த நீங்க என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய முகத்தை உங்களிடமாய் திருப்பி ஆண்டவரே தேசத்துக்காக ஆண்டவரை வேண்டுகிற மக்களாய், தங்களுடைய வாழ்வுக்காக வேண்டுகிற மக்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இருக்கிற ஒரு நேர உணவு இல்லாமல் ஆண்டவரே பசியின் கொடுமையாண்டும் ஆண்டவரே இருக்கிற மக்களுடைய சாபங்கள் முறிக்கப்படட்டும், பாவங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய பசியை போக்கத்தக்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா ஜீவனுள்ளோர் எல்லோருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன், அப்படியான தேவன் சுவாமி, பசியினால ஜனங்களை வருந்த விடாத தேவன், வனாந்தரத்துல கூட வந்தவரே ஆண்டவரே உங்களிடமாயிருந்த மக்களை ஆண்டவரே போஷித்து அனுப்பின தேவன், இவர்களும் ஆண்டவரே உங்களிடமாய் வந்து நீங்க போஷிக்கிற தேவனாய் அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதென்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் சொல்வார்களாக, ஒவ்வொருவரும் சொல்வார்களாக, கிருபைதான் அப்பா, கிருபைதான் அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே, சகப்பனே, இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சால யாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய ஆண்டவரே ஒருவர் தான் உங்களோட வருகையிலே கட்டு போய்விடாதபடி ஆண்டவரே அடிக்கத்தக்கதாய் அவ்வளவாய் நீங்க அன்புள்ளதவனாயிருக்கிறீங்க சுவாமி, அவ்வளவு அன்புள்ளதவனாயிருக்கணும். அன்பு கால அகல உயரம் இல்லை சுவாமி, நாங்கள் மாத்திரம் ஆண்டவர், ஜனங்களும் மாத்திரம் ஆண்டவர். தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும், இவர்களுக்கு வேண்டிய மன்னிப்பு இறக்கங்களும் நீங்க தான் சுவாமி, மன்னிக்கிறதில் நீங்கள் தலை சிறந்த தேவன் சுவாமி, தயவில தயவு பெருத்தவர் நீங்க சுவாமி. தகப்பனே மன்னிங்க சுவாமி ஆண்டவரே, இந்த நாட்களில் உங்களை சுவிசேஷம் ஆரம்பிக்கப்படுகிறபடினால் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆனால் அதற்குரிய காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவர் இவ்வளவு வேகமாய் ஆண்டவர் எங்களை வார்த்தைகள் சொல்ல முடியும். அவ்வளவான காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. எல்லாங்களால் ஆனாலும் மனிதனால் ஒன்றும் இல்லை. இப்ப நீங்க கொடுத்த அறிவு ஆண்டவரே, நீங்க கொடுத்த அறிவு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஐயா இவர்கள் ஆண்டவரே பெரிய ஊழியம் வந்து வேணா ஆண்டவரே, மீடியாக்கள் உண்டு, டெலிவிஷன் உண்டு, இன்னும் எத்தனையோ விதமான ஊழியங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டி கொள்ளுறோம். தங்களுக்கு ஆண்டவரே, தங்களுக்கு என்றெல்லாம் உங்களுக்காக, உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக, உங்களுடைய மாமத்தின் மகிமைக்காக செயல்படத்தக்கல ஒவ்வொரு ஊழியங்களையும் சீர்களாய் நடத்துங்க. இவர்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க பார்த்து கொள்வீங்க சுவாமி. குடும்பங்களை எல்லாம் நடத்துவீங்க சுவாமி. இப்போ ஒரு வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொன்றும் பிரயாசப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே விநாயகர் தாய் போகாதபடி தகப்பன ஒரு கேட்கிற இதயங்களை எல்லாம் தொட்டு குணமாக்கும்படி மனம் திரும்புதல் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் நாட்களில் ஆண்டவரே எங்களை ஊழியத்துக்கு இன்னும் ஆண்டவரே ஜனங்கள் தேவை சுவாமி. உட வார்த்தையை சொல்லுற மக்கள் வேணும் சுவாமி. தகப்பனே இந்த நாட்கள் மக்கள் ஆண்டவரே எந்த இடத்திலும் தகப்ப வேலைகளோ பலசாலைகளிலோ காங்கிர மக்களிலோ உங்களுடைய அன்பை செய்யலோ சொல்லக்கூடிய ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை காட்டிடுங்க சுவாமி. பயத்தை எடுத்து போடுங்க சுவாமி. எப்பொழுதும் உங்களோட நாமத்தை ஆண்டவை வச்சுறவுளாய், உங்களோட நாமத்தை சொல்லுறவுளாய் இவர்கள் வழி நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். எல்லாம் தேவையான இடங்களுக்கு போகக்கூடிய மிஷனரிகள் ஊழியர்கள் தேவை சுவாமி, தேவை. உலக வேகமாய் உங்களோட ஆண்டவரை வார்த்தை சொல்லப்படுகிற இடங்களுக்கு தேவையோ சுவாமி. இந்த நாட்களில் வேணும் சுவாமி. உங்களோட வருகையோ மிக சமீபம் ஆண்டவரை. காலங்களும் சூழ்நிலைகளும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கொண்டே இருக்கிற சுவாமி ஆண்டவரே, நீங்க தான பாதவி செய்யவன். இந்த இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஊழியர்களை எழுப்பி கொடுங்க. இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கண்ணீரோடு நிற்கிறார் சுவாமி, அடிக்கப்படுகிறார் சுவாமி, வியாதியோடு இருக்கிறார் சுவாமி. தாங்குங்க, ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. கஷ்டமான பிரதேசங்களான தேவைகளோடு நிற்கிறார் சுவாமி. தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. உதாரத்தம் உள்ள மக்களை எழுப்பி ஆண்டவரே, இந்த நாட்களில் ஒன்றும் பூமிக்குரியது ஒன்றும் உதவாது சுவாமி. அப்படியான உணர்வை ஆண்டவரை ஜனங்களுக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறவர்களாய் மாறச்சு சுவாமி. தேவையோடு நிற்கிற ஊழியர்களுக்கு ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தினால் உதவி செய்து அந்த ஊழியங்கள் வளரும்படி செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி அந்த இடத்து மக்களும் ஆண்டவரே அப்பனே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்படுவேன் சுவாமி. ஒவ்வொரு இரண்ட சேசங்களும் ஆண்டவரே இவர்களிலிருந்து வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, வெளிச்சத்தை காண வேணும். அதனுடைய காலங்கள் எங்களுடைய ஆதீனத்தில் உண்டு சுவாமி, ஆதீனத்தில் உண்டு சுவாமி. நீதியின் தேவன், நியாயத்தின் தேவன் சுவாமி, நீதியின்படி ஆண்டு அதின் காலத்தில் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்ய வருகிற தேவன் சுவாமி. அப்பா நீங்க மாறுவதில்லை அப்பா, நீங்க மாறாதவர் அப்பா, அன்றும் ஒன்றும் இருக்கிறவராய் இருக்கிற தேவன் சுவாமி. சகபனே இரண்ட சேஷங்கள் இருக்கும் மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும், இரண்ட சேஷத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும், இரண்ட சேஷங்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஜனங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாவதா, வெளிச்சம் உண்டாவது. நீங்க தானப்பா அந்த வெளிச்சம், உங்களுடைய வசனம் தானப்பா வெளிச்சம். சகப்பனே உதவி செய்யப்பா, உதவி செய்யப்பா. இந்த நாட்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும், அந்த காலத்து நிக்கிற மக்கள் அப்பா, அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து பெற்றோர்கள் எல்லாம் அங்குமிங்குமாய் கண்ணீரோடு தெரிகிற அன்பற்ற காலத்தில் இருக்கிறார்கள் சுவாமி, இருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சுக்கிரவ சுவாமி தகப்பனே, ஒரு விஷயம் கூட அன்பினா நிரப்புங்கப்பா, உங்களோட அன்பினா நிரப்பும் கூட அன்புதானப்பா இவர்களை சரிப்படுத்த முடியும். சாண்டவரே சகலத்தையும் தாங்க செய்ய முடியும். நிரப்புங்கப்பா, ஒரு விஷயம் கூட அறிவிக்கும் அன்பா, அன்பினாவிய ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. சுத்தாவியானவரே பின்னாரியாவர்கள் மேலும் கூட அன்பினாவை ஊற்றுங்கப்பா. அன்பு வரட்டும் சுவாமி, அன்பு ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பு வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்வோம் சுவாமி. அப்பா வாலிய பிள்ளைகளை சத்தாவே இந்த நாட்களில் ஆண்டவரே, அப்பா அவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் வியாயங்கள் சுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிற சுவாமி. சத்துருவானவன் கையில் விழுந்து ஆண்டவரே இந்த வாலிய பிள்ளைகளை நாளிந்து கொண்டு போறாங்க சுவாமி. மீட்டுக் கொள்ளுங்கப்பா. உளாலாகும் ஆண்டவரே, இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுற பெற்றோர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க சுவாம். அவருடைய கண்ணீர் இவருடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாம். தகப்பனி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். கிருவை செய்ங்க, கிருவை கடாதேசத்துக்காக வேண்டிக் கொள்ளணும். தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளணும். தேசமங்களுடைய சுவாம் பாவங்கள் சாதங்கள் எல்லாம் ரத்தத்தினால் கழுவப்படணும். ஒரு விசை கழுவுங்கப்பா, ஒரு விசை கழுவுங்கப்பா. எல்லா சிசுகளும் மன்னித்து, எல்லா பாவங்களையும் மன்னித்து, எல்லா மறுதல்களையும் மன்னித்து, ஒரு விசை என் தகப்பனே உங்கள் இரக்கத்தின் கண்கள் அப்பா அவங்களை கிருவையுங்க அந்த தேசத்துக்கு இரக்கம் செய்யும்படியாகி வண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர தேசத்தின் தலைவர்களையும் நடத்துங்க சார். தேசத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகளையும் நடத்துங்க சார். எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்களோ எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும், மணந்திரும்பட்டும் சுவாமி. எங்களுக்காக வேண்டிக்கொள். ஆண்டவரே இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும், இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும், இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும். தகப்பனை தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. ஆசீர்வதிக்க இன்னும் இன்னும் ஆண்டவரே தேசம் ஆண்டவரே கெட்டு போய் கூடாதபடி தகப்பனை ஜனங்கள் மனம் திரும்பி தங்களுடைய வழிகளை எல்லாம் விட்டு விக்கிரகாராதனைகள் எல்லாம் நீங்கி பாவங்கள் அசுத்தங்கள் அநீதிகள் எல்லாம் தேசத்தை விட்டு ஜனங்கள் ஆண்டவரை விடுதலை பெற வேண்டும் மனுஷி விற்கிறோம். அப்பா இறக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, தேசத்துக்கு நன்மையை தாங்கப்பா. ஜனாதிபதியும் அவரோடு இருக்கிற மந்திரிமார்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சேர்வதிங்க இரண்ட தேசமாகிய ஆண்டவரே, இந்திய தேசம் குருட்டாட்டம் நீங்கட்டும் ஆண்டவரே, குருட்டாட்டம் நீங்கட்டும் ஆண்டவரே. இருள் நாதிக்கமெல்லாம் நீங்கி மனந்திரும்ப கோடி மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி. கோடி மக்களுடைய கண்களும் திறக்கப்படட்டும் சுவாமி. இந்திய தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும், எப்படியாக தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் நன்மைக்காக, சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளும், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. நன்றி சொல்கிறோம். எப்படியாக ஆண்டவரே ஒரு ஜதங்களை எங்கள் சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி. உங்களுடைய சமூகத்தில் தான் தகப்பனே வைக்கிறோம் சுவாமி. தகப்பனே ஆசீர்வதிங்க கிருபையின் கண்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவர். அன்னை போலம் இறக்கங்களும் தயவும் கொடுத்துருந்து சுவாமி. இவர்களுக்காக வந்து தங்கமன் ரேடியோக்காக வேண்டிக்கும், நடத்துற பிள்ளைகளுக்காக வேண்டிக்கும், கடைஞ்சிருக்க ஊழியர்களுக்காக வேண்டிக்கும். தேவைகள் எதுவும் நடத்த வேண்டிய வழிகளும் பரிசுத்தாவியானவரையும் என்னென்று நடத்தி அப்பா இன்னமாய் ஆண்டவரே அவருடைய காரியங்கள் ஒன்றையும் ஐயா நீங்க வழிபடுத்தி சுவாமி ஐயா அவங்கள சித்தத்தின்படி நடத்த உதவி செய்யுங்க சுவாமி. அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எங்கிருந்தாலும் தகப்பனே உங்களுடைய பாதுகாப்பின் கரம், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களை மூடுவதாகும். எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வண்டிக்கொள்ளும், என் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வண்டிக்கொள்ளும். ஏமாட்டு மாயபத்தை கேட்டு அப்பா அவங்களை சமாதானத்தினால் எங்களை நிரப்பி இம்மாட்டு மாய வழி நடத்துறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் நீங்க தானா, எல்லா கணமும் நீங்க தானா, எல்லா புகழும் நீங்க தான்ப்பா. பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், சொல்லிக்கிறோம் ஐயா, சொல்லிக்கிறோம் அப்பா பிதாவே. எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே எங்களை சமாச்சலாம் கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி. கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுறோம். எல்லா கணமும் துதியும் மகிம் தான் உங்களுக்கு தான், ஏசு கிறிஸ்து நாமத்தில் வந்திக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். நன்றி அம்மா. இன்னொரு இன்னொரு நேரடி ஒலிபரப்பிலே ஜெப வேளையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவச மாத்துக்குறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்தை சந்ததியாக ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாரான்னு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். கத்தர் உங்களையும் வழிநடத்தி ஆசீர்வாதத்தை காத்துக் கொள்வாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே தேவ செய்தி எடுத்து வருகிறார் சகோதரி சசிகலா ருபேகா அவர்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
1: ஆமீன், ஆமீன்.
3: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவன் உங்கள் சேவையை மதிக்கிறார். ஆரம்ப வசனமாக கொலோசேயர் 3:23 பார்ப்போம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக செய்யும் ஒவ்வொரு காரியமும் அவருக்கு மிகவும் முக்கியமானது. சபையில் உதவுவது, ஜெபிப்பது, பாடுவது, காணிக்கை கொடுப்பது அல்லது மற்றவர்களிடம் அன்பாக நடப்பது எதுவாக இருந்தாலும் தேவன் அதை எல்லாம் பார்க்கிறார். அதனால் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். வேதாகமம் 1 கொரிந்தியர் 3:9 சொல்கிறது, நாங்கள் தேவனுடைய உடன் வேலைக்காரர்கள் என்று. அதாவது நீங்கள் தேவனோடு சேர்ந்து வேலை செய்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் செய்வது மிகவும் சிறிய காரியம் என்று நினைக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது மிகவும் மதிப்பு மிக்கது. உங்கள் வார்த்தைகள், செயல்கள் மற்றும் நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவுகள் மூலம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். அதனால் தான் தேவன் மகிழ்ச்சியுடனும் சிறப்புடனும் நல்ல இருதயத்துடனும் அவருக்கு சேவை செய்யும்படி விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான் அவருக்கு சேவை செய்வது. எனவே சந்தோஷத்துடனும் விருப்பமுள்ள இருதயத்துடனும் உங்கள் சிறந்ததை செய்யுங்கள். உங்கள் சேவை தேவனுக்கு மிகவும் அருமையானது. அவர் உங்களில் மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான கர்த்தாவே, உமக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. என்னிடம் ஒப்படைக்கப்படும் ஒவ்வொரு பொறுப்பையும் நான் உண்மையுடன் செய்கிறேன். என் சேவை உமக்கு ஸ்தோத்திரத்தையும் மகிமையையும் கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உங்கள் வசனத்தின் மூலம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட பேசியதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். இன்னுமாய் உங்கள் காரியங்களில் ஈடுபட தங்கள் அழைப்பை அழைப்பின் நிச்சயத்தை அறிந்து கொண்டு உங்கள் பரிபூர்ண சித்தப்படி ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்காக ஏறெடுக்க அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ராஜா, உங்கள் கிருபை கிருபை போதும் என்று அந்த கிருபையால் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் முடிசூட்டுங்க. இன்றைய நாளுக்குரிய கிருபையால் தாங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 7th of July 2026, and the topic for today is God Values Your Service. The opening scripture is taken from Colossians 3 verse 23. And whatsoever ye do, do it heartily as to the Lord and not unto men, knowing that of the Lord ye shall receive the reward of the inheritance, for ye serve the Lord Christ. Hallelujah. Everything you do for God is important to Him. When you help in church, pray, sing, give, or show kindness, God sees it and He is pleased. The Bible says in 1 Corinthians 3 verse 9, for we are God's fellow workers. That means you're working with Him. You may sometimes think what you do is so small, but to God it matters very much. Your words, actions and choices can show His love to others every day. That's why God wants you to serve Him with joy, excellence and a good heart. God has a beautiful plan for your life, and serving Him is part of that plan. So do your best with joy and a willing heart. Your service is precious to Him and He delights in you. Hallelujah. Let's look at another scripture from 1 Corinthians 15 verse 58. Therefore, my beloved brothers, be steadfast, immovable, always abounding in the work of the Lord, knowing that in the Lord your labor is not in vain. Glory to God. Please repeat after me. Let's pray. Thank you, Lord, for the opportunity to serve you. I am faithful in all that I am asked to do, and my service brings praise and glory to you. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.

ஜெபத்துக்கு கதை சொல்கிறேன். தூரலும் இல்லை மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். தூரலும் இல்லை மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். வலிய கரமொன்று என் கண்ணீரை துடைக்கிறதே, என் ஆனந்தமே என் இன்பமே நன்றியப்பா. கோபம் மோகம் காமம் பாவம் சாபம் இவையெல்லாம் அதிகாலை ஜெய ஜபத்தீயின் சுருக்கம். நாம் வார்த்தையினும் ஆயுதத்தை கையில் எடுப்போம், வானங்கள் வசப்படும் நம் கைகளுக்குள், எல்லா திசைகளும் நமக்குள் அடங்கும். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரின் குரலை கேட்கும் காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். அதிகாலை ஜெபத்தில் நாமும் கேட்கலாம் அவர் குரலை. அப்போது உள்ளத்தில் ஆனந்தம் உள்ளுக்குள் உரடுக்கும். வசந்தம் வீசி வரும் வானம் வசமாகும் எம்மிடம். அதிகாலையில் ஆவியானவரின் மேன் தொடுதலை உணர முடியும். அப்போது தெய்வீக சமாதானத்தால் ஆட்கொள்ளப்படுகிறோம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இதயம் வலிக்கும் நோவுகளை கொண்ட இடவுகளால் நமது தோள்களும் தளர்ந்து கால்களும் தள்ளாடி மூச்சு திணறும் அவல நிலை கூட தோன்றலாம். ஆனாலும் விடியல் ஒன்று காத்திருக்கிறதே. பாடுகள் நிறைந்த இரவுகள் மாறி பாட்டுக்கள் நிறைந்த பகல்கள் வரும் என் அன்பு உறவுகளே. ஜெபத்தின் மூலம் அதிகாலை ஜெபத்தின் மூலம் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். ஆவியின் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். வெறும் மரங்கொத்தி பறவையாய் வாழலாமா என் சொந்தங்களே. நம்மை நேர்படுத்த உதவும் அற்புத மார்க்கம் என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியுதிங்கே அதிகாலை ஜெபத்தில். என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியுதிங்கே அதிகாலை ஜெபத்தில். அழுகை நிருள்கள் அப்போது இடம் தெரியாமல் மறைந்துவிடும். நமக்காக ஜாவையும் செய்து முடிக்க போற தேவனை நம்பி விடியலுக்கு உயிர் கொடுப்போம். திசைகள் எங்கும் சுசேஷ ஒளி பரவட்டும். என் நண்பரே இருட்டோடு போராடி அதிகாலையே நான் எழுந்து உம் முகம் தேடுகையில், மலைச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்மில் சொக்கி போகும் ஐயா. என் அப்பனே இருட்டோடு போராடி அதிகாலை நான் எழுந்து உம்முகம் தேடுகையில், மலைச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்முன் சொக்கி போகுமையா. நாம் ஜெபத்தில் கேட்பதை மட்டுமல்ல கேட்காததையும் பெற்றுக் கொள்ள முடியும் அவர் சித்தத்தில். என் கண்களில் நீர் மல்கிய போது என் கண்ணீரை துடைக்கும் என் தகுப்பனே, எப்படி கைமாறு செய்வேன் அப்பனே. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில் என் மனதோடு மனசாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில் என் மனதோடு மனதாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. வெண் பனி கொட்டு மிரவின் நடு நிசையிலே என் கால்கள் மண்டி போட மன்னவா நான் மனதார ஜெபிக்கையிலே, அழாதே என் அரவணைக்கும் என் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. அழாதே என் அரவணைக்கும் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. காற்றின் பேர் செய்யும் மலை பாடும் பாடலும் கோடி கீர்த்தனமும் கவிகோர்த்த வார்த்தைகளும் அதிகால ஜெபம் போல் இன்பம் தருமோ. எனக்குள்ளேயும் ஒரு பிடிவாதம் நான் விட்டு கொடுப்பதாயில்லை உம் வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கையை. அடையில் தான் தேன் இருக்கும், ஆலையில் தான் முத்திருக்கும், அதிகாலையில் தான் ஆண்டவா உம் தரிசனம் இருக்கும், அதிகாலையில் தான் ஆண்டவா உம் தரிசனம் இருக்கும். கர்த்தாவே உமக்காகவே காத்திருக்கிறேன் தரிசனம் வேண்டி ஒவ்வொரு நிமிடமும். உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலை விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே.

0: நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலமே விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. எளிமையில் வாழ்ந்திடும் அதிகால ஜெபத்தின் வலிமையும் ஓரழகு. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? என் அப்பனே, ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா. ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றி அப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு இந்த மாதிரி காலையில எழும்பி நாங்கள் ஜபிக்கும் ஜபத்தின் வார நன்மைகளை பற்றி நன்றாக ஒரு கவிதையை ஏற்றி வந்து பகிர்ந்து கொண்டீர்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். கர்த்தர் உங்களையும் அந்த உங்களுக்கு கொடுத்த வரத்தின் மூலமாக இன்னும் நிறைய தாளந்துகளையும் இயற்றுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து இன்னும் கொண்டு வந்து உங்களை உபயோகிப்பாராக. நித்திய வெளிச்சத்துல மட்டுமில்லை, எல்லா இடத்துலயும்.
2: நன்றி சிஸ்டர் ரஞ்சினி, நன்றி உங்களுக்கு, நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். ஆமென்,
2: ஆமென்.
1: அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலி அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். I would like to invite Sister Dolly at this moment to be able to come and pray for the workers. Sister Dolly, வாருங்கள், வந்து ஜெபிங்க. பார்ட் டைம் பாடுங்க. டைம் இன்றைக்கு டைம் கொஞ்சம் குறைந்து இருக்கிறபடியால் நீங்கள் ஜெபித்து விட்டு போகலாம். நானும் அது முதலாவது வார்த்தையும் கொண்டு வரவும் வேணும் என்று அத்துடன் நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்க வேணும் என்றபடியால் நீங்கள் ஜெபித்து விட்டு நான் அதை தொடர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி.
3: Yeah, praise the Lord, praise the Lord. I unmuted it and again it's got up. Thank you, Lord Jesus. Nandri, Nandri, Yesuve, Nandri, Appa. Appa, Ungala Thudigalin Moolamaga Engalukku Padil Koduthu Engalukku Andavare Andha Nithya Jeevan Engalukku Koduthu Valinaduthira Kiribeyalukkaani Nandri Seluthuren. Appa, Varapora Ovvoru Ooliyakkarangalum Pudidaga Varapora Vandirukkiravargalum Varaporavargalukkum Andavare Ungala Vellamaiyum Kiribaiyum Ungala Sathiyathaiyum Velippaduthi Adhigamaga Ungala Unnathathin Arulai எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் ஆண்டவரே, கர்த்தரே என் பலனும் என் கீதமும், அவர் எனக்கு இரட்சகருமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். அப்பா, ஒவ்வொருவருக்கும் உங்களோட அநாத அன்பை கொடுத்து ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து அழைத்து வந்த ஊழியக்காரர்களை இப்பொழுது நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே வெளிச்சமாக ஒளியாக எங்களுக்குள்ள வந்து கிருகை செய்யற கிருபைகளுக்கு அவனி நன்றி செலுத்துறேன். அப்பா, உங்களோட கிருபை, உங்களோட கிருபை எப்பொழுது நல்ல துதிக்கும் பொழுது அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையின் மூலமாக ஆண்டவரே நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, நீங்க ஆதியும் அந்தமும் அல்பாவும் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற கர்த்தரே, இப்பொழுதும் எங்களுக்கு ஆதியும் அந்தமா இருந்து ஒவ்வொருத்தரோட ஊழியக்காரங்கள தேவைகளை சந்தித்து அவர்களை உங்களுக்கு உகந்த வாசனையாக அவர்களை நீங்க அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, நீங்க நன்றியுள்ள தகப்பனே, இப்பொழுது ஆண்டவரே புதிதான காரியங்களை ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே பெரிதான அற்புதமான காரியங்கள் செய்த ஆண்டவரே, நாங்க அறிந்தும் அறியாததும் இருக்க அப்பா மறைவில் இருக்க இரகசியங்களை அப்பா வெளிப்படுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமப்படுவனும். புதிதான காரியங்களை நீங்க நடத்தி வர்ற கிருபைகளுக்கான நன்றி. காலை தொடக்க இப்பொழுது வரையும் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துறேன். உங்களுக்கு என்று வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உலகத்தை வெறுத்து உங்கள் சிலுவையை முன் எடுத்து சென்று உங்களை மட்டுமே மகிமப்படுத்துவதற்கு யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கூறி உங்களோட பரிமள தைலத்தை ஒவ்வொரு உள்ளங்களின் புதிதாக கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஒரு வசனம் வந்து இதை பாடுறேன் கர்த்தருக்கு. இன்றைய காலம்பற புதிதான அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அது காணி நன்றி செலுத்துற ஒவ்வொருதையும் இரத்த கோட்டத்துல மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தையே மட்டுமே உயர்த்துவதற்கு நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொருதரையும் லெஸ்ட்ரி சிஸ்டர் ரீட்டா அழைத்து வந்து இந்த பெரிதான வானொலி ஊடாக இந்த கூலியம் செய்வதற்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அவங்களை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. மகேந்திரன் ஐயாவை மாண்டவரே, அவங்க கூடி நடத்துற இந்த ஊழியம் பெரிதானது. உங்களோட பார்வைக்கு இது பெரிதில்லை ஆண்டவரே. உமால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. இப்பொழுது எங்கள் மத்தியில் அபிஷேகம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த ஊழியங்கள் அப்பா அற்புதமாகவும் அதிசயமாகவும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுது எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதி கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்தி யாரையும் உட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. புதியப்பா ஒரு ஒரு பந்தி மட்டும் பாடுற கர்த்தர் இதை இவ்வளவு அழகா எங்கள் யாவரையும் அவர் இரத்தத்தினால கழுவினார். அந்த அந்த இரத்தத்துல ஒவ்வொரு வல்லமை உள்ளது என்று மட்டுமே அதை சொல்லிட்டு நான் வைக்கிறேன். ஆமென். அப்பா புதிய வாழ்க்கையை கொடுத்த தகப்பனே மக்கு நன்றி. புதிய வாழ்வில ஆண்டுவிலே நீங்க உங்களோட ஞானத்தையும் அன்பையும் தேவ பயத்தையும் கொடுத்து இந்த பாடலை புதிதாக இன்றும் இந்த நேரத்திலும் புதிதாக ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க புதிதாக்கி அழைத்து வந்த கிருவையும் கொடுத்து புதிதான காரியங்களை தெரியப்படுத்துகிற கிருவைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட சித்தம் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று கூறி சிறிய ஒரு பாடல் பாடுறேன். ஆமே.

கிணிலும் பெரும் காற்றும் நீ ரே.

பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் சிந்திய ரத்தத்தினாலே எங்களை கொடுத்த ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் மூலமாய் கொடுத்த அன்புக்காய், பாதுகாப்புக்காய், ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய், ஆண்டவரே சுகபல ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவை இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, இதயத்தை ஒருமுகப்படுத்துங்க அப்பா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. இன்னையும் ஆண்டவரே சிலுவைக்கு பின்பாக மறைத்து என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாம் உம்மடு சித்தப்படியும் உம்முடைய திட்டப்படியும் பேசத்தக்கதாக ஆண்டவரே என் வாயிலே வார்த்தைகளை வைப்பீராக. சிலுவைக்கு பின்னாக மறைத்து நீரே உயர்ந்திரும் ஆண்டவரே, நீரே பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நாங்கள் அதிகமாக பார்க்கும் போது நான் எங்களுடைய ஜெப குழுவுக்கு அதிகமாக வந்த செய்திகள் என்னென்றால், அநேகர் புதுவிதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயும் அவர்களுக்கு சுகம் இல்லாததுனாலே படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மிகவும் அதிகமாக பிளீடிங் செல்கிறது. இவ்விதமாய் அநேக செய்திகள் எங்களுக்கு ஜெபிக்கும்படியாக வந்ததுண்டு. இதை பார்க்கும் போது உண்மையாகவே ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருப்பதை நான் பார்த்தேன். ஆகவே கர்த்தருடைய பாதத்திலே இதை நான் ஒப்புவித்து ஜெபித்தேன். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுவிதமான வியாதிகள், சில வியாதிகளுக்கு மருத்துவர்களே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே, ஆனால் பரம வைத்தியராகிய நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அல்லவோ? ஆகவே நீர் இவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அனுதினமும் அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்பது வழக்கம். இந்த வேளையிலே கர்த்தர் அந்த நாட்களிலே என்னை இந்த வார்த்தைக்கூடாக தேற்றி பலப்படுத்தினார். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். இந்த நீதியின் சூரியனை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போவோம். இவர் யார்? நீ கேட்டுக்கொண்டிருக்கிற புதிதாக கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த நீதியின் சூரியன் யார்? இவருக்கு நாங்கள் இறைவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கும் பொழுது இந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார். அவருடைய சட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்குமா? ஆகவேதான் இந்த நீதியின் சூரியன் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நம் எல்லோருக்கும் தெரிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த போது இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னவாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவானிலே 1:9 இவ்விதமாய் கூறுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று கூறுகிறார். இந்த ஒளியை நாம் கேட்கிறவளாக மட்டுமல்ல, இந்த ஒளியை நாம் அனுபவிக்க வேண்டும், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய புத்திரராக மாற முடியும். அவருடைய வார்த்தை கூறுகிறது யோவானிலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த நீதியின் சூரியனை நாம் அறிவது மட்டுமல்ல, நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நீதியின் சூரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். எப்படி நாம் பூமியில் காண்கின்ற சூரியனை நாங்கள் பார்க்கிறோம், அது ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போது இருள் தானாக அகன்று போகிறது. இரவை பார்க்கிறோம், இரவிலே எல்லோரும் தூக்கத்துக்கு சென்று விடுவோம், பட்சிகள் கூட உறங்கிவிடும், மிருகங்கள் கூட படுத்துவிடும். அந்த வேளையிலே இந்த சூரியன் காலையில் அதிகாலையில் உதிக்கிற வேளையிலே என்னவாம் அந்த இருள் தானாக அகன்று போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் அவரை இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியனை ஏற்றுக் கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் கடன் என்கிற இருள், பொருளாதார பிரச்சனை என்கிற இருள், பயம் என்கிற இருள்,
வியாதி என்கிற இருள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்கிற இருள், இன்னும் குழப்பங்கள் பிரிவினைகள் என்ற இருள் எல்லாம் தானாகவே விலகி போகும். எப்படி என்றால், உலகம் சூரியனின் வெளிச்சத்தை பெற்று இந்த உயிரினங்கள் என்னவாம் காலையிலே புத்துணர்ச்சியை பெற்று பட்சிகளின் சப்தம், கடமைக்கு செல்பவர்களின் சப்தம், வாகனங்களின் சத்தம் எல்லாம் கேட்கிற வேளையிலே எப்படி ஒரு உலகம் விழித்தெழும்பி ஒரு உயிரோட்டம் உள்ளதாக காணப்படுகிறதோ, அப்படித்தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் போது அவரை விசுவாசித்து ஏற்றுக் கொள்ளும் பொழுது அன்பானவர்களே, அவருடைய வாழ்வு ஒரு புத்துணர்ச்சியை பெறும், ஒரு உயிர் பெறும், அதாவது லைஃப் உண்டாகும். அவர் நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தை என்னவா, ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை சொல்றது ஆவியும் ஜீவன், அதை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாறுவது மட்டுமல்ல, விடுதலையையும் வெளிச்சத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆர்வத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். இயேசு வருத்தங்கள் வேதனைகள் அனுபவிக்கும் மக்களை பார்த்து அந்த இயேசுவாகிய நீதியின் சூரியன் என்ன கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இப்படி கூறிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த உங்களுடைய வருத்தம் பாரமா, வியாதியா, வேதனையா, கவலையா, துன்பமா, தனிமையா, மரணமா, எதுவானாலும் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு ஆறுதல் உண்டு. இன்றைக்கு உலகம் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறதை பார்க்கிறோம். எங்கும் போர் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் வியாதியின் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் பஞ்சத்தின் சத்தங்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் நிறைந்த இந்த கொடுமையான இந்த உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்திலே இருந்து நாம் தப்பி சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் கூறுகிறார் அவருடைய ஒரே பேரான யோவான் 3:16 அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று சொல்லும் போது உங்களில் எண்ணில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு என்னவா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை இந்த உறவு. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் மரணத்தின் பின், இந்த உலக வாழ்க்கையின் பின்பு நாங்கள் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியாக அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற நாம் கெட்டு போவதில்லை, நம்முடைய ஆவி ஆத்மா கெட்டு போவதில்லை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுடைய ஒழுங்கின்படி இந்த காண்கிற இந்த சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உதித்து ஒளியை கெடுக்கிறதோ, அவ்விதமாகவேதான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்பவர்களின் வாழ்வில் இருள் தானாகவே அகன்று போய் விடிவு உண்டாகும், புது நம்பிக்கை புது வாழ்வு மலர்கிறது. நியாயாதிபதி 5:31 இப்படி கூறுகிறார், அவரில் அன்பு கூறுகிறவர்களே வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று அங்கே இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்ற போது நியாயாதிபதிகளிலே பாடுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் இந்த சோதனைகளை வெற்றி பெற வேண்டுமே ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஒளி கொடுக்கிற நீதியின் சூரியனை விசுவாசிக்கும் போது நாமும் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்று பிரகாசிப்போம். நீதிமொழிகள் 4:18 விதமாய் கூறுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அவருடைய ஒளி என்று நாங்கள் பார்க்கும் போது அவருடைய கிருபையை குறிக்கிறது. அது அவருடைய கிருபையை பெற்று நாங்கள் நீதிமான்களாக மாறும் போது அதிகம் அதிகமாக உங்களுடைய பாதைகள், உங்களுடைய வழிகள், உங்களுடைய கிரியைகள் பிரகாசிக்கும். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் மறைந்து அவருடைய ஒளிக்கு முன்பாகவே எதுவும் நீக்க முடியாது.
இருள் எப்படி சூரியன் சாதாரண நம்ம கண்களால் பார்க்கிற இந்த சூரியன் மூலமாக இருள் எவ்விதமாய் தானாய் அகன்று போகிறது, அவ்விதமாக வீதியின் சூரியனாய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது அவருடைய கிரியையினாலே நாங்கள் நிறையும் பொழுது எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதா, நடுப்பகல் வரைக்கும் பாதைகள் உங்கள் வழிகள் கிரியைகள் எல்லாம் பிரகாசிக்கப்படும். அது மட்டுமல்ல, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது ஏசாயா 60:19 கூறியபடி, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையும் ஆயிருப்பார். அன்புள்ளவர்களே, எவ்வளவு பாக்கியம் பாருங்கள், எங்களுக்கு நீ இந்த சூரியன் வெளிச்சம் இல்ல, பகலுடைய அந்த வெளிச்சம் இல்ல, சந்திரன் இரவுல வெளிச்சம் இல்லவா, எங்களுக்கு யாராம் வெளிச்சம், கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், அவருடைய தேவன் நமக்கு மகிமையும் ஆயிருப்பார். என்ன சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள். ஆபக்கூக்கிலே அவர் கூறுகிறார், 3:4 அவருடைய பிரகாசம் சூரியன் போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அவருடைய பராக்கிரமம் அங்கே மறைந்திருந்தது, அவருடைய கையிலே பராக்கிரமம் மறைந்திருந்தது. இஸ்ரவேலரை வழி நடத்தும் போது அவருடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கும் போது அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் தான் அவ்விதமான காரியங்களை செய்தது என்று பார்க்கலாம். 10 வாதைகள், அந்த 10 வாதைகளும் இஸ்ரவேலரை தாக்காதபடி எதிரிகளை மடங்கடித்தது. எதிரிகள் வெட்டுண்டும் விழுந்தார்கள், எதிரிகள் அங்கே சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். பாருங்கள், அவர்களுக்கு எதிராய் வந்தவர்கள் மறைந்து போனார்கள். அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பாருங்கள், அவருடைய மகிமையான கிரியைகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், 2வதாக அதன் செட்டைகளின் மறைவிலே என்ன இருக்குமா, ஆரோக்கியம் இருக்கு. யாத்திராவும் 19:4 நாங்கள் பார்க்கிறோம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அந்த எகிப்திலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் விக்கிரக வணக்கங்களிலே ஈடுபட்டிருந்த பொழுது, அவர்கள் மற்ற எதிரிகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த போது அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் கழுகளை போல செட்டைகளின் மேல் உங்களை சுமந்து நான் என்னண்டையிலே சேர்த்து கொண்டேன். இவ்வளவு பெரியான ரட்சிப்பு பாருங்கள். அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அங்கே தேவன் பதில் கொடுக்கிறார். என்னவா, மோசையை அனுப்பி அந்த அடிமை தனத்திலிருந்து 10 வாதைகளினாலே அங்கே அவர் மேற்கொண்டு அந்த பிசாசின் பிடியில், சத்துருவின் பிடியில், பாவத்தின் பிடியில், விக்கிர ஆராதனையின் பிடியில் இருந்து அவர்களை விடுதலை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதான் அவர் சொல்லுகிறார், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய சிட்டையின் மேல் சுமந்து வந்ததை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அது மட்டுமல்ல, நாங்கள் உபாமம் 32:11 பார்க்கும் போது அவருடைய செட்டு என்னவாம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி என் தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நம்மை சுமந்து வருகிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, சுமந்து கொண்டது போல அவர் சுமக்கிறார். எவ்வளவு பெரிதான அற்புதம் பாருங்கள். கழுகு என்ன செய்யுமாம், கூட்டை கட்டி அங்கே குஞ்சுகளை வச்சிருக்கும் போது உணவு கொடுக்கும், அது வளர்ந்து வரும்போது அவைகளை பறக்க பழக்கும்படியாக அது என்ன செய்யுமா, அது அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து மேலே கொண்டு சென்று பின் செட்டைகளின் மேல் அது சுமந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். அவங்கள் பறக்கிற வேளையிலே பறக்க பழகும் போது அது மறுபடியும் போய் தன் செட்டைகளிலே சேர்த்து சுமந்து கொண்டு போய் இவ்விதமாய் அவைகளை பழக்க பழக்குமாம். இப்படித்தான் ஆண்டவரும் நம்மை தம்முடைய காரியங்களை வளரும்படியாக ஒரு தகப்பனை போல அவர் நம்மை சுமந்து வருகிறதை நாங்கள் காண முடியும். அன்பானவர்களே, ரூத்துடைய சரித்திரத்தை நாங்கள் பார்ப்போமானால் 2:12 சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய
கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அங்கே போவாஸ் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய்த்தான் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாம் அறிவதினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினால், நீதியின் சூரியனுடைய சட்டைகளின் கீழ் நாம் வரும்போது அவர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு நிறைவான பலனை அதன் மூலமாக கிடைக்கும்படி செய்வார். இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம், மற்றவர்கள் நன்றியற்று போனார்கள், எனக்கு பலன் அதனால் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர் தேவனின் நாமத்தை அறிந்து அந்த ரூத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனை அறிந்து அவள் வந்தபடியினால் அந்த யூத குலத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியான ஒரு பாக்கியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதத்திலே தாவீது ராஜா, அவர் ஒவ்வொரு முறையும் வெற்றியை காண்பதற்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவர் தான் தேவனை பார்த்து ஜபிக்கிறார், ஒடுக்குற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொண்டுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்று, பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். என்னை காப்பாற்று, பாதுகாத்தருளும் என்று ஜபிக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் மது செட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன். அவருடைய வெற்றியையும் அவர் ஆண்டவர் கொடுத்த வெற்றியாக நினைத்து அங்கே களி கூறுகிறதை பார்க்கிறோம். எவ்விதமாய் அவர் தேவனுக்கு பக்தி வைராக்கியமாய் அவருடைய நீதியின் சூரியனாகிய அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு அவர் பயந்து நடந்தாரோ, அப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தீமையா எதிர்த்து வந்த எதிராளி ராஜாக்களிடத்தில் இருந்து, எதிர் பகஞ்சரிடத்தில் இருந்து அவரை பாதுகாத்தார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் தேவனே, உமது சட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டையின் நிழலிலே வந்தடைவார்களாக, வந்தடைகிறார்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். பாருங்கள், தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அவருடைய சட்டை எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் வியாதியின் என்ற கொடுமையினாலே நீங்கள் வருந்துகிறீர்களா? அவருடைய சட்டையின் நிழலிலே வாருங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், உமது கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சட்டையின் மறைவிலே வந்தடைவேன் என்று அங்கே இவர் சொல்லுகிறார். 91 சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோமானால் அவர் சொல்லுகிறார், அவர் சட்டையின் நிழலிலே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், நீ அடைக்கலம் புகுவாய். அன்பானவர்களே, இன்றைக்கு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது அவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? அவருடைய சட்டையின் நிழலிலே வந்த நமக்கு அவர் அடைக்கலம் தர விரும்புகிறார், அவர் ஆதரவாயிருக்க விரும்புகிறார். ஒரு தாயை போல் தேற்றுகிற தேவன் தகப்பனை போல் சுமக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி என் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்கிறார். உங்கள் சட்டையின் கீழ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமானவருடைய மறைவுக்குள் நீங்கள் வந்திருப்பீர்களானால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் அவருடைய சட்டையின் ஆரோக்கியம் இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். கேட்ட வார்த்தை வீணாய் போகாதபடி, அது நல்ல நிலத்திலே விழுந்து பயன் கொடுக்கிற, விதை கொடுக்கிற, பலன் கொடுக்கிற கனிகளாக, பலன் கொடுக்கிற மரங்களாக, விருட்சங்களாக அது ஆரோக்கியமாக வளரத்தக்கதாக இந்த நாட்களிலே கேட்ட வார்த்தையை கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய சட்டையின் நிழலிலே உங்களை மூடி பாதுகாப்பாராக. அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கட்டும், அவருடைய சட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கட்டும் என்று கூறி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய கரத்துல கேட்ட வார்த்தைக்காய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக உண்டு அறியாமல் இருந்தால், நீதியின் சூரியனாகி உம்மை பற்றி அறிந்தோம் ஆண்டவரே, சூரியன்

0: பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சட்டையின் கீழ் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கீழ்படுகிறவர்களாகவும் கை கொள்ளுகிறவர்களாகவும் மாற்றுங்க. அப்பொழுது நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்போம் சுவாமி. உடைய கரத்துல முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை, நித்திய வார்த்தையின் வெளிச்சத்தை ஆண்டவரே ஊழியமாய் செய்கிற ஒவ்வொருவரையும், இந்த சங்கமம் ஊழியர் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியம் இருப்பதாக சட்டையின் நிழலிலே வந்திருக்கிற அவர்களை தீக்க ஆயுசோடு ஆண்டவரை பாதுகாத்து அவர்களுக்கு சுகமும் பலனும் எப்பொழுதும் இருக்கும்படியா உம்முடைய நாமத்திலே ஜபிக்கிறேன் அப்பா. நீ தாழ்த்தி உடைய சமூகத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி வல்லமையுடைய உயிர்த்தெழுந்த எங்களுக்காய் மீண்டும் பெறப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி, அருமையான ஒரு வார்த்தையை வேதாம தொகுத்து மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: Amen. God bless you. Thank you, brother. Thank you. God bless you.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தார் சிஸ்டர் அருந்ததி காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அழைக்க போறோம். தயவு செய்து பேரை பேப்பரில் அடுத்துக் கொள்ளுங்கள். செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டாண்டி அழைக்க போறோம். தயவு செய்து ஒவ்வொருவரும் ஒரு நோட்புக்கை எடுங்கள், பேரை எடுங்கள், குறிச்சு கொள்ளுங்கள். வேத பாடம் நடந்து ஒரு மணித்தியாரம் நடக்க போது வேத பாடம். இந்த வேத வாரத்துல ஒவ்வொருமே குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்க வழங்கப்படுத்துறாங்க. தயவு செய்து அப்படி செய்யும். நான் இப்போது பாஸ்டர் சாமி நாளைக்கு பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சாமி
2: பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட்
1: பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே கடந்த காலத்துல உங்களுடைய செய்தியை அநேகர் கேட்டிருக்கிறார்கள், குறிப்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் அநேகருக்கு அதாவது 97 ரேடியோ தொடர்படுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
2: ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும், சங்கமம் வானொலி மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் உங்கள் மத்தியிலே வேத பாடம் எடுப்பதற்கு கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடைசி காலமாய் இருக்கிறபடியினால், கடைசி காலம் என்று சொல்லுவதை விட கடைசி காலத்தினுடைய அந்த மணி துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், எப்படி ஆகிலும் ஒரு கூட்டத்தை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்திட தகுதிப்படுத்திட இந்த வேத பாடம் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே உயர்த்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகமானது அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றை கவனியுங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர், அதாவது ரகசியங்களை, மறைபொருள்களை, தேவனுடைய இருதயத்தின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாய். யாரை பற்றி வெளிப்படுத்துகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அது விளங்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் யோவான் மூலம்.

வாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி காட்டுகிறது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த பல விசேஷங்களை உள்ளடக்கின புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். கடந்த வாரத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து யோவான் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் யோவானுடைய வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இருந்த 7 சபைகள், அந்த 7 சபைகளை குறித்தும் 2 அதிகாரத்திலும் கர்த்தர் தெளிவாக அநேக வார்த்தைகள், அநேக காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதிலே இன்றைய காலகட்டத்தில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், பெர்கமு என்கிற ஒரு சபையை குறித்து நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 புத்தகங்களில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். அடுத்தது சிமிர்னா சபையை குறித்து பேசுகிறார். 3வது பெர்கமு சபையை குறித்து பேசுகிறார். 4வது சர்தை சபையை குறித்து பேசுகிறார். 5வது தியத்திரா சபையை குறித்து பேசுகிறார். 6வது பிலதெல்பியா சபையை குறித்து பேசுகிறார். 7வது லவோதிக்கேயா சபையை குறித்து பேசுகிறார். இது இன்றைய கால துருக்கி பட்டணத்தில் இந்த 7 சபைகளும் இருந்ததற்கான அடையாளங்கள் இன்றும் இருக்கிறது துருக்கி தேசத்தில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் மகேந்திரன் அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், நான் நேரடியாக நான் துருக்கி போய் அந்த 7 சபைகள் இருக்கக்கூடிய இடங்களை நான் பார்த்து வந்தேன் என்று என்னிடத்தில் சொன்னார். நான் நேர் பார்த்ததில்லை, ஆனால் அவர் பார்த்திருக்கிறார். இந்த வேத பாடம் அவருக்கு மிகவும் பிரயோஜனமாயிருந்தது, எனக்கும் மிகவும் பிரயோஜனமாயிருந்தபடியினாலே எப்படியாயினும் இதை அநேகருக்கு கடத்த வேண்டும், அநேகருக்கு இது பிரயோஜனமாயிருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து இந்த நாளிலே இந்த வேத பாடத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். நான் கொஞ்சம் வேகமாக போகாமல் சரியாக நிதானமாக விளங்கி கொள்ளும் வண்ணமாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு முக்கியமான ஒரு ஒரு கீவேர்டு இருக்கிறது, கருப்பொருள் வார்த்தை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த மாதிரி வார்த்தை 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை அங்கே மிக தெளிவாக ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். இந்த புத்தகத்தினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் 3 பகுதிகளை உள்ளடக்கினது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீ கண்டவைகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இருக்கிறவைகள். 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். இவ்வளவுதான் இந்த 3 பகுதி தலைப்புகளின் அடிப்படையிலே இந்த
வெளிப்படுத்தின விசேஷம் ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீ கண்டவைகள் என்று சொல்லுவது முதலாம் அதிகாரத்தில் மாத்திரம் இருக்கிறது. கண்டவைகள், இப்ப நீ தரிசனத்துல என்ன நீ பார்க்கிறாயோ, யோவானே உனக்கு கொடுக்கப்படுகிற இப்ப வெளிப்படுத்தல்கள், உனக்கு காண்பிக்கக்கூடிய தரிசனம், இந்த தரிசனத்துல என்னென்ன காரியங்கள் நீ கவனிக்கிறாயோ, என்னென்ன காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு காட்டிக்கொண்டிருக்கிறதோ, இப்ப லிட்டர்லா நீ பார்க்கிற காரியத்தை உடனடியாக நீ அதை எழுது. அந்த விஷன் என்ன நான் உனக்கு சொல்லுகிறேனோ, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார், தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவர் அதை என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார். அதுதான் கண்டவைகள். அதனாலதான் சொல்லுகிறார் 11 வசனத்திலே, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி, ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சருதை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ என்ன அவர் பார்க்கிறாரோ, என்ன காண்கிறாரோ, அந்த காண்கிற காரியத்தை அவர் எழுதுகிறார். இரண்டாவது பாருங்க, இருக்கிறவைகள் என்று சொல்லப்படுவது தான் அந்த 7 சபைகள். இந்த 7 சபைகளில் என்ன இருக்கிறதோ, அந்த சபையினுடைய காலகட்டங்கள், அந்த சபையினுடைய தீர்க்க தரிசன பார்வை, அந்த சபை சார்ந்திருக்கிற, அந்த சபை வந்து எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த இயற்கையாய் சார்ந்திருக்கிற அந்த நிலை, அவருடைய வாழ்வாதாரத்தை ஒத்திருக்கிற காரியம், அவருடைய ஆவிக்குரிய நிலை, இவைகளை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதையெல்லாம் என்ன பண்ணுகிறார்னா, இருக்கிறவைகள், அந்த கால யோவான் வாழ்ந்த காலத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்படும் பொழுதுதான், நீங்கள் 4 அதிகாரம் முதல் வசனத்தை கவனித்து பார்த்தால், இவைகளுக்கு பின்பு என்று ஒரு வசனம் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இவைகளுக்கு பின்பு என்று 4 அதிகாரம் முதல் வசனத்தில் பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு என்று நாம் சொல்லுவோமானால், சபையின் காலம் உலகத்தில் முடிவடைகிற காலத்துக்கு பின்பு நடக்கிற காரியங்கள். இந்த உலகத்திலே இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது திருச்சபையின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவரின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சபையின் காலம், கடைசி காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம், சரிங்களா, கிருபையின் காலம். ஏன் கிருபையின் காலம் என்று சொன்னால், இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் எங்க ஆரம்பித்து எங்க முடிவதென்று என்னைக்கும் யாரால் கணிக்க முடியல. அவர் கிருபையாய் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், எல்லாரும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பி அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், திருச்சபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த திருச்சபையை யாருடைய கட்டுப்பாட்டுக்குள், இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த திருச்சபைகள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் ஒட்டுமொத்த திருச்சபையும் இருக்கிறபடியினால், இந்த சபைகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும்படி, தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற ஒரு வருகை, அதுக்கு ராப்சர் என்று சொல்லுகிறார்கள், ரகசிய வருகை என்று சொல்லுவார்கள். சபையை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி, அந்த சபையை சேர்த்து கொண்ட காலத்துக்கு பிற்பாடு நடப்பதுதான் 4 அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் முடிய நடக்கிற காரியங்கள். ஆகவே நாம் வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்தை வைத்து நாம் படிப்போமானால், நமக்கு எளிதாக இந்த காரியங்களை விளங்கி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பொதுவாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க அநேகர்கள், அநேக தேவதாசர்கள், அநேக பரிசுத்தவான்கள் இந்த புத்தகத்தை விளக்கி அநேக விளக்க உரைகளை எழுதியிருக்கிறாங்க, அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிற அவருடைய கர்த்தர் தந்திருக்கிற அந்த ஞானத்தின் அடிப்படையிலே, அனுபவங்களின் அடிப்படையிலே, ஆண்டவரோடு கூட சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வைத்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நான் சொல்லுகிறேன்
ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்துகிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய இந்த பாடம், இந்த ஏன் நான் இந்த முன்னுரையாக நான் இன்ட்ரோடக்ஷனாக சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கிறது என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரமே இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த ஏழு சபைகளை குறித்து பேசப்படும் பொழுது அங்கே ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏழு விதமாய் அறிமுகப்படுத்துகிறார். நன்றாக கவனிங்க, ஏழு விதமாய் தம்மை சபைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எபேசு சபைக்கு ஒரு முறை ஒரு விதமாய் என்ன செய்கிறார், ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சிமிர்னா சபைக்கு சொல்லும் பொழுது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவரும் ஆனவர் சொல்லுகிறதாவது ஒரு அறிமுகம், அவரை குறித்து அந்த சபைக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த பெர்கமு சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது என்ன சொல்லி வருகிறார் என்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, அறிமுகம் இந்த ஏழு சபைகளுக்கும் ஏழு விதமாக ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ தம்மை அறிமுக இந்த பெர்கமு சபைக்கு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் நான் யார் என்று கேட்டால், நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக இந்த பெர்கமு சபைக்கு நான் வந்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, ஒருவேளை கடந்த வாரத்தில் கவனிக்காதவர்கள், அது விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருந்தால் இந்த நாளில் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். பெர்கமு என்றால் என்ன அர்த்தம் என்றால், கலப்பு திருமணம், உலகத்தோடு ஒத்து வாழுகிற இசைந்து போகிற ஒரு ஒரு சபை. ஒரு சபை பெர்கமு என்றால் ஒத்து போவது, கலந்து போவது, இசைந்து போவது, திருமணம், கலப்பு திருமணம் என்று சொல்லுவார்கள். அப்படியான இந்த பெர்கமு என்பது இப்படி அந்த தலைப்புல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோட இந்த சபையின் காலத்துல நான் வர்றேன். ஏன் என்று கேட்டால், இந்த சபை நன்றாக வளர்ந்த வந்த சபை, நன்றாக உருவாக்கப்பட்ட சபை, நல்ல விசுவாசத்தில் இருக்கிற சபை என்று ஆண்டவர் இந்த சபையை புகழுகிறார். முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார் முதல். இரண்டாவது, இந்த ஏழு சபைகளையும் ஆண்டவர் புகழுகிறார். ஒவ்வொரு சபையையும் ஒவ்வொரு விதமாக புகழுகிறார். புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கும்னா, வசனம் சொல்லுகிறது 13 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனத்தில் குடியிருந்தாலும் நீ உண்மையுள்ள சபையாய் நீ இருக்கிறாய். எப்படி சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த சபையை புகழுகிறார். இந்த சபை சாதாரணமான சபை இல்லைங்க. அதாவது சத்துருவினுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. நன்றாக கவனிங்க, ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. இங்க அந்திப்பாய் என்கிற ஒரு நபர் இருக்கிறார். அந்த அந்திப்பாய் என்பவர் ஒரு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு நபர். இந்த பெர்கமு சபையானது உலகத்தோடு ஒத்து போக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உலகத்தினுடைய காரியங்களுக்கு அந்த பெர்கமுனுடைய காலத்துல வாழ்ந்த அந்த அரசனுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு ஒத்து போய் அந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ள வரும் பொழுது அதை மிகவும் பயங்கரமாய் எதிர்த்தவர் யாருன்னு அந்த அந்திப்பா. அப்பொழுது அவரை என்ன பண்ணுகிறார்கள், கொலை செய்கிறார்கள். இரத்த சாட்சியாய் அங்க மறிக்கிறார். அப்படி இரத்த சாட்சியாய் மறிக்கப்படும் சபையே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நின்னது. அப்படி வைராக்கியம் பாராட்டி நின்ன சபை, ஆண்டவரை மறுதலியாமல் நின்ன சபையை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சபையை புகழுகிறார். நல்லா கவனிங்க, இது சபையை புகழுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகள்,
ஆண்டவருக்கு பாராட்டுகிற வைராக்கியங்கள், ஆண்டவருக்காக நாம் நம்ம கொடுக்கிற விலைக்கிரயங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த ஏழு சபைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவியான சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது 17 வசனத்திலே. அதனாலே கர்த்தர் இந்த வார்த்தையை, இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை உங்களுக்கும் எனக்கும் ஏன் காட்டி கொடுக்கிறார் என்றால், நீங்களும் நானும் ஒரு சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பெர்கமுவின் காலம் என்பது கடினமான ஒரு காலம், கடினமான காலம். சாத்தான் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல தேவ சபையை அரிக்கிற, தேவ சபையை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு தந்திரமான காரியத்தை செய்த ஒரு காலம் அது. நன்றாக கவனிக்கணும், காலம் அது. இந்த சிமிர்னா சபை இருக்கு, பெர்கமுக்கு முன்னாடி இந்த சிமிர்னா சபை உபத்திரவத்துல எழும்பின சபை. அதனாலதான் அந்த சபையை குறிச்சு ஆண்டவர் ஒரு குறை சொல்லியிருக்க மாட்டாரு. உபத்திரவம், பாடுகள், ரத்த சாட்சிகளின் மூலமாய் ஊடாக வளர்ந்த சபை, தியாகமாய் தன் ஜீவனை கொடுத்த ஒரு சபை. அந்த சரித்திரத்தை எல்லாம் படித்தோம் என்றால் நமக்கு தூக்கம் வராது. அந்த உபத்திரவத்தின் குகையில இந்த சபை மிளிர்ந்த ஒரு சபை தான் சிமிர்னா. அந்த காலம் முடிந்து, அந்த உபத்திரவ காலம் பிசாசு பார்க்கிறான், எவ்வளவு நொறுக்குனாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், எவ்வளவு அழித்தாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், அழிக்க முடியவில்லை என்று பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த சபையை இனி இந்த உபத்திரவத்துக்குள் நெருக்காதபடி இந்த சபையை தந்தரமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவன் உலகத்தை சபைக்குள் கொண்டு வந்து தேவனை என்ன செய்கிறான், சபையிலிருந்து வெளியே பிரிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு காலகட்டம் இருந்தபடியினாலே, இன்றைக்கும் இந்த பெருகமுனுடைய காலத்தினுடைய சம்பவங்கள் உலகம் முழுவதும் எல்லா சபைகளுக்குள்ளும் அது பெருகி இருக்கிறதை கர்த்தர் உணர்த்தி உங்களையும் என்னையும் கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தும்படியாக இந்த பெருகமு சபையின் சம்பவங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். அந்த சபையை புகழுகிறார். உங்களுடைய ஆண்டவருக்காக நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எங்க குடியிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தைரியமா ஊழியம் பண்ணுங்க, தைரியமா கர்த்தருக்காக நில்லுங்க, தைரியமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்க. பாடுகளா, நிந்தைகளா, அவமானங்களா, நெருக்கங்களா, கண்ணீரா, ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே ஆதி சபைகள் கடந்து வந்த பாதையின் வழியாக என்னையும் நீர் கொண்டு போவீரனா, நான் சந்தோஷமாய் அந்த பாதையில் பயணிக்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் முன்னேற்றத்தின் பாதையை கர்த்தர் திறக்க போதுமானவராயிருக்கிறார். ஆமென். மூன்றாவது, இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லப்படும் பொழுது இந்த சபை செய்கிற தவறு, நிந்தனை, இந்த சபையினுடைய நிந்தனையை என்ன செய்கிறார் என்றால், அங்க ஆண்டவர் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையினுடைய நிந்தனையை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், 14 வசனத்தை சொல்லுகிறார், ஆகிலும் நீ நல்ல உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய வைராக்கியத்தை பார்க்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட சில குறைகள் இருக்குதுங்கிறார். குறைகள், நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். உன்னிடத்தில் சில குறைகள் இருக்கிறது. நிக்கோலாய், அதாவது என்ன சொல்றோம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக்கி என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நன்றாக கவனிங்க, இந்த பீலையாமினுடைய போதகம் என்பது நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் இந்த பெர்கமுனுடைய காலத்துல பீலையாமுடைய உபதேசம் ஆளுகை செய்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பீலையாமனுடைய உபதேசம் இன்றைக்கும் உலகம் முழுவதும் பல சபைகளை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறபடியினாலதான் இந்த சபையின் காலத்தில் நடந்தவைகளை, இந்த சபையின் காலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் இன்றைக்கும் நமக்கு அப்படியே தீர்க்க தரிசனமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆதங்கத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆதங்கத்தை தான் இந்த சங்கமம் மூலமா, வானொலி மூலமாக, ஆமென், உங்களோடு கூட இந்த காரியங்களை கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறார். என்ன சொல்ல வருகிறார், சில குறை இருக்கு. என்ன குறை இருக்கு? அநேக காரியங்கள், வேசித்தனம்,
விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதும் விக்கிரக வழிபாடுகளோடு கூட இசைந்து போவதும் இது சபைக்குள் விற்கக்கூடாத தேவ அருவறுப்பான காரியத்தை சபை செய்ய ஆரம்பிக்கிறது. சபைக்குள் அருவறுப்புகள் நுழைகிறது. இன்னைக்கு எத்தனை சபைகளில் அருவறுப்புகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அருவறுப்புகளை ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த சபைக்குள் அந்த அருவறுப்பு இருந்தது. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த சபையினுடைய குறைகளை அதனுடைய நிந்தனைய வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான்காவது, இந்த சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்? 16 வசனத்துல சொல்றாரு, மனம் திரும்பு. நல்லா பாருங்க, மனம் திரும்பு, அல்லது என் வாயின் பட்டயத்தால் என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மனம் திரும்பு என்கிற வார்த்தை முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக வார்த்தை வசனமே இல்லாமல் ஒரு இருண்ட காலமாய் காணப்பட்ட ஒரு காலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான அந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயு புஸ்தகத்துக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட கால அளவு என்பது 400 ஆண்டு கால அளவுகள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆமே, அதுல நிறைய சரித்திர சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த நாட்களில் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பிரத்யட்சமாய் வார்த்தை இல்லாதபடியினால் ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கிலே தங்களுக்கு இஷ்டமான காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வசன ஒரு வார்த்தை 400 வருடங்கள் கழித்து இறங்கி வருகிறது, மனம் திரும்புங்கள். கவனிங்க, யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி வருகிறான். அவனும் எதை குறித்து பிரசங்கம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கழியோடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கழியோடுங்கள். அப்ப இந்த மனம் திரும்புதல் என்பது இந்த உலகத்துக்கு வந்த இந்த புதிய பாட்டு காலத்துக்கு வந்த முதல் வார்த்தை, பரலோகத்திலிருந்து வந்த முதல் வார்த்தை. நன்றாக கவனிக்கணும், அந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்கிறது, இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற காணொளி மூலமாய் வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற, மனம் திரும்புங்கள். தவறு தொடர்ந்து தவறு செய்கிறீர்களா, மனம் திரும்புங்கள். தொடர்ந்து பாவம் செய்கிறீர்களா, மனம் திரும்புங்கள். தொடர்ந்து தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறீர்களா, மனம் திரும்புங்கள். தவறான பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இது தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு, ஒரு கால் என்று நான் சொல்லுவேன், ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் இந்த சபைக்கு எச்சரிக்கை வான் பண்றார், தயவு செய்து மனம் திரும்பியிரு. உலகம் முழுவதும் எங்கு பார்க்கிற இடங்கள்லாம் அழிவுகளை நாம் பார்க்கிறோம். பல தேசத்துல அழிவு, இந்தியாவிலும் பல வட மாநிலங்களிலும் பலத்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. பல தேசங்கள் நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்தும் நாம், எனக்கு இதுவரைக்கும் வரல, என் ஏரியாவுக்கு என் வீட்டு பக்கத்துல இதுவரைக்கும் அழிவு வரல, அதனால நான் இருக்க ஜாலியா இருந்துக்கலாம், என்னை ஒன்றும் பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க. எந்த நிமிடத்திலும் அழிவு வரலாம், எந்த நிமிடத்திலும் பாதிப்புகள் வரலாம், எந்த நிமிடத்திலும் பேரழிவுகள் வரலாம். இயற்கையின் மூலமாய் வருகிற ஒரு பேரிடர், மிகப்பெரிய பெரிய பேரழிவு. ஆமேன். தேசம் எங்கும் வந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த சத்தம் உங்களை தொடட்டும், இந்த சத்தம் உங்களை சந்திக்கட்டும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏனென்றால் இது கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால மனம் திரும்புங்கள். உபதேச கோளாறுகள் அதிகமாக இருக்கிறது, தவறான உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிக்கோலாய் மதஸ்தரினுடைய உபதேசம் வந்திருக்கிறது. இந்த பெர்கமோனுடைய காலகட்டத்தில் தான் கத்தோலிக்க மதத்தினுடைய, கத்தோலிக்க சபையினுடைய சரித்திரம் ஆரம்பமாகிற காலம் தான் இந்த பெர்கமோ சபையின் காலம், பெர்கமோ சபையின் காலம். அதனால அந்த கத்தோலிக்கம் என்பது உருவான ஒரு காலம். அந்த அந்த அந்த அந்த எப்படி இது உருவானது? கடந்த வாரத்தில் நான் பேசி இருக்கிறேன், அதனுடைய வீடியோ இருக்கிறது, அந்த லிங்கை பிரதர் அனுப்புவார்கள், நீங்க அதை கேட்டு பாருங்கள், கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு விளங்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கை மாத்திரம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். என்ன ஒண்ணுன்னா சொல்லுகிறார்,
ஜெயம் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும்ங்கிறார். ஜெயம் கொள்ள வேண்டும், என்ன ஜெயம் கொள்ள வேண்டும்? வசனம் சொல்லுகிறது 17, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 சபைகளும் சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற இந்த வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்போ நாம் வாழுகிற இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை, இந்த நாம் வாழ்ந்து நம்முடைய மாம்ச சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொண்டு ஜெயம் எடுத்து ஜெயித்து வா, உனக்கு இருக்கிற சவால்களை நீ ஜெயித்து வா. ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முறையிலும் பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு, ஆவிக்குரிய தாக்குதல்கள் உண்டு. சோ இந்த ஆவிக்குரிய தாக்குதல்களை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுங்கள். எப்படி ஜெயம் கொள்ளுவது? நாம் அதை படிக்கலாம். அந்த ஜெயம் கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு பலன் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரின் துணையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெயம் கொண்டு வந்தால் நான் உனக்கு ஒரு 2 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொல்றார். ஜெயம் கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்றாரு? மறைவான மன்னாவை நான் உனக்கு கொடுப்பேன். மறைவான மன்னா. 2வது சொல்லப்படுகிறது, வெள்ளை குறிக்கள் அறியக்கூடாததான ஒரு புதிய நாமம், யாருக்கும் தெரியாத ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொன்ன அந்த 2 விதமான மேலான ஆசீர்வாதங்கள், மேலான ஆசீர்வாதங்கள். அந்த மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில். அதை குறிச்சுதான் கொஞ்சம் படிக்க போறோம். நான் இதுவரை நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன், இந்த புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம். இந்த புத்தகத்தினுடைய பெர்கமு சபையினுடைய சத்தியம் என்னவென்றால், ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு, ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு. ஒரு ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ண வேண்டும், அதுதான் இன்னைக்கு நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, ஜெயம் கொள்ளுங்கள், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயித்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயம் எடுத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், அதற்காக உங்களை தகுதிப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். அந்த அதனால இன்றைக்கும் அந்த 17 வசனத்தை மையப்படுத்தின ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனிக்க கத்திருக்கிற வருவாராக. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் அதை திரும்பவும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி, கொஞ்சம் அதில் விட்ட காரியங்களை தொடர்ச்சியாக பேசி ஒரு அதை அதனுடைய முழுமைக்குள் நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். எவ்வளவு நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக நாம் கவனிக்கலாம், நன்றாக கவனிக்கலாம். இந்த 17 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். இந்த மறைவான மன்னா என்றால் என்ன என்பதை குறித்தும் கடந்த வாரத்தில் நம்ம படிச்சிட்டோம். 2வது ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்றனா, வெண்மையான குறிக்கல்லை நான் கொடுப்பேன். வெண்மையான குறிக்கோள், பெர்கமு என்றால் வெண்மை என்று அர்த்தம். பெர்கமு என்றால் வெண்மை. அந்த பெர்கமு அந்த பட்டணத்துக்குள் போனாலே அங்க வெண்மை என்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த பிரகாரமே அந்த பட்டணம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். உயர்ந்த கட்டடங்களாய் இருக்கலாம், வானளாவிய கோபுரங்களாய் இருக்கலாம். இப்ப தற்காலத்தில் பார்த்தால் அங்க ஒரு மசூதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், சபையும் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அங்கே போய் பார்த்தால் வெண்மையான காரியங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே வெண்மையான காரியம்தான் அங்கு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கும். விலை உயர்ந்த வெண்மைக்குரிய காரியங்கள் அதிகமாய் இந்த பெர்கமுல பார்க்கலாம். அதனால் பெர்கமு என்றால் வெண்மை என்று பொருள்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா?
இந்த பட்டணமானது, இந்த பெர்கமு பட்டணம், அந்த பட்டணத்தினுடைய கலாச்சாரம், அந்த பெர்கமு பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, இவைகளை வைத்தே கர்த்தர் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனிக்கணும், ஒவ்வொரு சபைக்கும் அதான் காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பெர்கமு சபையின் காலத்தில் இருந்தவைகள் இன்றைக்கு அதிகமாக தேவ ஜனத்தை பிடித்திருக்கிறது, பற்றி பிடித்திருக்கிறது என்பதை மையப்படுத்தித்தான் இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் அதை நமக்கு ஞானமாய் நடத்தி தர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெர்கமு சபையை குறித்து பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக கவனிங்க, வெண்மை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப அந்த வெண்மை என்கிற காரியமானது பிரதானமானது, பிரதானமானது வெண்மை. அந்த பட்டணம் முழுவதும் வெண்மையான காரியங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே அந்த வெண்மை கல் என்பது, வெள்ளை கல் என்பது ஒரு விலை உயர்ந்த கல்லுக்கு ஒப்பா, எப்படி இன்றைக்கு தங்கம் நமக்கு எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கிறதோ அதுபோல அங்கு இருக்கிற அந்த வெண்மை கல் என்பது அந்த காலகட்டத்தில், யோவான் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த வெண்மையான கல் என்பது மிகவும் பிரபலமாகவும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாகவும் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு வெண்மை கல் என்பது அவனோட வாழ்க்கை முறையோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு காரியம், வெண்மை கல். அவர்கள் அந்த வெண்மை கல் என்பது அவனுடைய வாழ்க்கையோடு கூட இணைந்து பின்னி பிணைந்ததாய் இருந்தது. எந்த காரியத்தை செய்தாலும் அவர்களுடைய உலக வாழ்க்கையாய் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், எந்த வாழ்க்கையாய் இருந்தாலும் அந்த வெண்மையான கல்லை மையப்படுத்தியே அவனோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் அங்கு இருந்தது. இந்த வெண்மையான கல்லை குறித்து எட்டு விதமான காரியங்கள் அன்றைய காலகட்டத்தில் அவருடைய பழக்க வழக்கத்தில் இருந்தது. எட்டு காரியங்கள் இருந்தது. கடந்த வாரத்திலே ஒரு ஆறு காரியங்களை வேக வேகமாய் அதை நாம் பார்த்தோம் என்று நான் நினைக்கிறேன். அதை திரும்பவும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் இந்த வெள்ளை கல்லிலே ஒரு புதிய நாமத்தை எழுதி நான் கையில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் கிடைக்கிற விலை உயர்ந்த கற்களை இன்றைக்கும் பெர்கமுவில் போனால் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்தாலே பிரம்மாண்டமாய் இருக்கும். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை அந்த இடத்தை அந்த விலை உயர்ந்ததாய் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக அந்த வெண்மையான கற்களை வைத்து அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அலங்காரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வெண்மைதான் அவங்களுடைய அலங்காரமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில எவையெல்லாம் உனக்கு அலங்காரமாய் தோன்றுகிறதோ, இந்த பூமியிலே எதெல்லாம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதாய் தோன்றுகிறதோ அதை சுற்றியே என்னோட வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆனால் நான் பரலோகத்திலிருந்து ஒரு வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த கல்லில் நான் ஒரு பெயரை எழுதி கொடுக்கிறேன். ஒருவனும் அறிந்திராத, வேறு ஒருவனும் அறியக்கூடாத ஒரு புதிய நாமத்தை அதில் எழுதி நான் உன் கையில் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு இது விளங்கல, எதுக்கு இந்த கல்லுல உனக்கு இந்த காலத்துல போய் கல்லுல பெயர் எழுதி கொடுக்கிறேங்கிறாரே, என்ன செய்வது, அதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போறேன், எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை பெர்கமுக்கு சம்பந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு, இந்த பெர்கமுக்கும் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே என்று நீங்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறபடியினாலே இந்த பெர்கமுல ஆண்டவர் சொன்ன காரியம் சத்தியம். அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கி வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறபடியினாலே நான் தைரியமாக இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கவனிக்கலாம், அந்த எட்டு விதமான காரியத்தை நான் ஆறு காரியத்தை நான் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் அதனுடைய ரெண்டு காரியத்தை பார்க்க போறோம் எட்டுல. ஒன்னு, ஆண்டவர் ஏன் இந்த வெள்ளை கல்லை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்க வேண்டும். ஒன்று, அப்போ அந்த வெள்ளை கல்லினுடைய வழக்கங்களை நம்ம படிக்க போறோம்.
ஏன் அந்த வெள்ளைக்கல் அவனுடைய வழக்கத்தில் இருந்தது? பெர்கமுவின் காலத்தில் அந்த வழக்கத்தில் ஏன் இருந்தது? அது எந்த முறையில் இருந்ததை என்று நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இரண்டாவது அதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தையும் பார்க்க போறோம். ரெண்டையும் நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அதுபோல நன்மையும் அதனுடைய தீமையும். இரண்டாவது அதனுடைய உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் இந்த வேத பாடம். அந்த வேத பாடம் எப்படி நமக்கு இது கற்றுக் கொடுக்கிறது? உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன? இதை நாம் கணிக்க தவறுகிறதுனால்தான் அநேக நன்மைகளை நாம் இழந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண போறோம், பேலன்ஸ் பண்ணி தியானிக்க போறோம். அப்பதான் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது புரியும். அப்ப அவங்களுடைய நம்பிக்கையை என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சு வாழாத, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழாத, பரலோக தேவனை நம்பி நீ வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு காட்டி கொடுக்கிற சத்தியம். ஓகேங்களா? இப்ப நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், வெளிநாடுகள்ல நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சது. அந்த வேலையை நம்பி எல்லாத்தையும் நம்ம செய்வோம். குடும்பங்களை பார்ப்பது, பராமரிப்பது, நம்முடைய தேசங்கள் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பது, எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், எல்லாத்தையும் செய்யறோம். ஆனால் ஆனால் ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன? எதற்காக கர்த்தரனை கொண்டு போனார்? ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு என்னை அழைத்து கொண்டு போயிருப்பார், தேசங்களுக்கு கொண்டு போயிருப்பார். அந்த சித்தத்தை, அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா? இல்லை, இன்னமும் நான் என்னுடைய மாம்ச காரிய உலக காரியத்திற்காகவே எனக்கு கொடுத்த ஆயுச நாட்களையும், எனக்கு கொடுத்த பலத்தையும், எனக்கு கொடுத்திருக்கிற பணத்தையும் நான் அப்படி செலவு பண்ணி கொண்டிருக்கிறேனா என்கிறதை பேலன்ஸ் பண்ண, ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்ச ரீதியாகவும் உங்களை வைத்திருக்கிற அந்த பொசிஷன்ல எப்படி இருக்கிறீங்கிறதை நிலைப்படுத்தி காட்டுவதுதான் இந்த வேத பாடம். நன்றாக கவனிக்கணும். அதனால கொஞ்சம் நான் விளக்கமாக இதை கொஞ்சம் ஆணித்தரமாக நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது பார்க்கப்படும் பொழுது இந்த எட்டு அர்த்தத்தில் முதல் அவங்கள் வாழ்க்கையோடு இணைந்திருந்த முதல் காரியம் என்னவென்றால், இந்த வெள்ளைக்கல் என்ன, எதற்கு அடையாளமாக அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது என்று கேட்டால், அன்றைய நாட்களில் அந்த பெர்கமு பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய விக்கிரக கோவில்கள் அங்கு அதிகமாக இருந்தது. விக்கிரக கோவில்கள் அங்கே பலவித வியாதியுடையவர்கள் சுகத்திற்கு வேண்டி பெர்கமுக்கு வருவார்கள். நன்றாக கவனிங்க, சுகம் கிடைக்க வேண்டும் என்று பெர்கமு பட்டணத்துக்கு வருவார். அங்க பெர்கமுக்கு வரும்பொழுது அங்க விசேஷம் என்னவென்று கேட்டால், அங்க ட்ரீட்மெண்ட் என்னன்னா, வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பம் தான், வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை. அப்ப அந்த வலு சர்ப்பம் வந்து எங்களை விடுதலையாக்குகிறது, இந்த வலு சர்ப்பம் தான் எங்களுக்கு எங்களை வந்து பூரணமாய் சுகப்படுத்துகிறது என்பதை அவர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை. வலு சர்ப்பத்தின் ஆவி, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பட்டணம் பெர்கமு. அவர்கள் அதை நம்பினார்கள். அதனாலதான் பாருங்க, மருத்துவ உலகை இன்னைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது வலு சர்ப்பம். அதனாலதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அந்த வலு சர்ப்பத்தினுடைய இந்த டாக்டர் மெடிக்கல் WHO சொல்றாங்கல்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க பாருங்க, WHO என்று நீங்கள் கூகுள்ல போய் தேடி பார்த்தால் அங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, ஒரு லோகோ போடப்பட்டிருக்கும். அந்த லோகோவில் பாருங்க, இரண்டு வலு சர்ப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். வலு சர்ப்பம் சுத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம். இரண்டு ஒரு ராட் இருக்கிறது போல இருக்கும், அதுல ரெண்டு வலு சர்ப்பம் சுத்தி தன்னுடைய வாய் எப்படி வைத்துக் கொண்டு இருக்கிறது போல இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் பாருங்கள், யாரிடத்திலாவது போய் கேட்டு பாருங்கள், அதன் அர்த்தத்தை போய் கேட்டு பாருங்கள், தெரியாதும்பாங்க. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கத்த சொல்கிறார், மருத்துவ உலகை அன்றைய காலகட்டத்தில் இருந்து இது எங்க உருவாச்சுன்னா, பெர்கமுல உருவாச்சு. பெர்கமுல
அப்ப அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, வலுசற்பம்தான் விடுதலை கொடுக்கக்கூடியது. அப்போ வெளி தேசங்களில் இருந்து பல இடங்களில் இருந்து வியாதியுள்ளவர்கள் வரும் பொழுது அந்த வியாதி சுகமடைந்தது என்று நம்புகிறார்கள் பாருங்க. அப்படி அவர்கள் நம்பும் பொழுது அவர்களுக்கு விலை உயர்ந்த ஒரு வெள்ளைக்கல்லை கொடுத்து, அந்த வெள்ளைக்கல்லில் அவர்களுடைய யாருக்கு சுகமடைந்ததோ அவருடைய பெயரை எழுதி அவர்கள் கையில் கொடுப்பார்கள். அப்படி நின்னர்த்தம்னா, அந்த கல்லை அவன் பெற்றுக்கொண்டால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நோயில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு கல்லை அவன் பெற்றுக்கொண்டு வருவான். ஓகேங்களா? அப்ப அவனுடைய பாரம்பரிய மத நம்பிக்கையாக இருந்த அந்த நம்பிக்கையை அந்த பெர்கமு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் நம்பினார்கள். அப்பொழுது அங்கு ஏராளமான பேர் அங்க போக ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த வலுசற்பத்துடைய வல்லமை தீவிரமாய் அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எதற்கு உனக்கு இந்த வெள்ளை கல்லிலே புதிய நாமத்தை எடுத்து உன் கையில கொடுக்கிறேன்னா, வலுசற்பம்தான் தன்னை விடுதலையாக்கினது என்று நினைத்து கொண்டிருக்கிற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்கமு சபையே, நான் உனக்கு ஒரு வெள்ளை கல்லை கொடுக்கிறேன், நான் தான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய மெய்யான விடுதலை என்னால் தான் கொடுக்க முடியும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்கிற அந்த சத்தியத்தை இருக்கிறபடியே மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார்னா, ஆவிக்குரிய விளக்கம் என்ன? அந்த வெள்ளை கல்லினுடைய உலக வழக்கம், அவர்கள் வலுசற்பத்திலிருந்து விடுதலை ஆவது உலக வழக்கம், மாம்ச காரியம். ஆவிக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார், நான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், உங்களை அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், நான் உங்களை உலகத்தினுடைய அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கேன். சங்கீதக்காரன் சொல்றவர், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தாவே சொல்றார். உளையான சேற்றில கிடந்தேன், பாவ சேற்றில கிடந்தேன், பல விதமான வியாதியில் நான் இருந்தேன், அந்த வியாதியிலிருந்து கர்த்தரனை முழுமையாக என்னை விடுதலையாக்கி என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், ஒரு புதிய நாமத்தை எழுதி கொடுக்கிறேன். இந்த பெர்கமுனுடைய ஆளுகையில் இருக்க கூடிய அந்த சட்டங்கள் ஆளிகைகள் கொடுக்கிற வெள்ளை கல்லை விட பரலோகத்தில் இருந்து கொடுக்கிற வெள்ளைக்கல் விலையேற பெற்றது என்பதை காட்டி கொடுப்பதற்கு தான் இந்த வெள்ளைக்கல் என்பதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பெர்கமுக்கு. இது முதல் காரியம். அப்படி நின்ற முதல் கல் விடுதலையின் கல். இந்த வெண்மை கல் வந்து விடுதலையின் கல்லாக அவர்கள் பார்த்தார்கள். அது உனக்கு நிரந்தரமான விடுதலையின் கல் அல்ல, அது அந்த அரசாங்கத்தால் பெர்கமு பட்டணத்தாரால் கொடுக்கப்படுகிறதே ஒழிய, நான் உனக்கு கொடுக்கிறேன், ஜெயித்து வா. இந்த விக்கிரக வல்லமைக்கும் வலுசற்பத்தின் வல்லமைகளுக்கும் இடம் கூடாமல் நானே உன் பரியாரியாக கர்த்தர் என்று நம்பி என்னிடத்தில் வா, ஜெயித்து வா, இந்த வல்லமைகளுக்கெல்லாம் விலகி நீ வா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த கல் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, இந்த கல் எதற்கு அவர்கள் அடையாளமாய் கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அந்த இரண்டாவது கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், ரேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ரேஷன். இந்த அதாவது இது வந்து அவர்களுக்கு ஆதாரம் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு ஏழை ஜனங்கள், வறுமை கீழ இருக்கிற ஜனங்கள், ஏழை ஜனங்கள் போஷிக்கப்படுவதற்கு ஆதாரத்திற்கு அந்த பெர்கமு பட்டணத்தார் ஒரு வெள்ளை கல்லை பெயர் எழுதி கொடுத்தால் அந்த கல்லை கொண்டு போய் அவர்கள் கொடுப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ரேஷன் கிடைக்கும், பொருட்கள் கிடைக்கும். வறுமையில ஆகாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த ஜனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால் அந்த ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மேண்டாவதாக, அந்த ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த ஒரு கல் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற கல் வந்து உனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்குது, ஏழை ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு உங்க அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் எழுதி கொடுக்கிற அந்த கல் உனக்கு நிரந்தரமான ஒரு போஜனத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே ஜீவனுள் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன், அந்த கல்லிலே இந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான் என்று சொல்லப்படுகிறோம். நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், அது உன்னை போஷிக்கும் ஒரு கல்லாக, ஒரு போஷிக்கும் கல்லாக நான் அந்த கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த கல்லை, விலை உயர்ந்த கல்லை, இந்த உலகம் கொடுக்கிற அந்த பெர்கமோட கொடுக்கிற கல்லுக்கு இணையாக ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார், நானே உன்னை போஷிக்கிறவர், அந்த கல் உன்னை போஷிக்காது, நான் உன்னை போஷிக்கிறேன்.
வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிறது, இந்த கல் வந்து எதற்கு கொடுக்கப்படுகிற, வெள்ளை கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள், இந்த கோர்ட்டுகளில் பயன்படுத்தினார்கள், நியாய சங்கத்தில் பயன்படுத்தினார்கள். அங்கு குற்றவாளி வரும்பொழுது அங்கே இரண்டு விதமான கல்லை வைத்திருந்தார்கள், கருப்பு நிற கல் வைத்திருப்பார்கள், வெள்ளை நிற கல் வைத்திருப்பார்கள். அங்கே குற்றவாளி என்று அவன் தீர்ப்பு வருமானால் அவனுடைய கையில கருப்பு நிற கல் கொடுக்கப்படும், அவன் குற்றவாளி ஆவான். அவனுக்கு வெள்ளை நிற கல் கொடுக்கப்படும், அவன் விடுதலையாகி விடுவான். அந்த கல்லை வெள்ளை கல்லில் அந்த பெயர் எழுதி கொடுக்கப்பட்டால் அந்த குற்றத்திலிருந்து நான் விடுதலையாகி இருக்கிறேன் என்பதற்கு அவன் பேசவே வேண்டாம், அந்த கல்லை காட்டினால் போது நான் விடுதலையாகிவிட்டேன். அப்ப அவர் என்ன நினைச்சார்னா, எனக்கு ஒரு பிரச்சனை நான் மாட்டிட்டேன்னா எனக்கு ஒரு வெள்ள கல்லு கிடைச்சதுனா போதும், நான் விடுதலை ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த வெள்ளைக்கல் உன்னை இந்த குற்ற வழக்குகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கும், ஆனா நான் கொடுக்கிற இந்த வெள்ளைக்கல்லோ உன்னை பரலோகத்துக்கு குற்றவாளியாய் வரவிடாமல் உன்னை பரிசுத்தவானாய் வர வைப்பதற்கு இந்த கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த கல் உனக்கு எதுக்கு, உன்னை பரிசு உன்னை விடுதலையாக்குகிற கல். நானே உன்னை விடுதலையாக்குகிறேன், நான் விடுதலையாக்குகிறேன். யாத்திராகமம் 31 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். குற்றவாளினா குற்றவாளிதான், குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக விடமாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்தின் மூலமாக, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையின் மூலமாக குற்றவாளிகள் நிரபராதிகளாக வெளியே வந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வையில் குற்றவாளி என்றால் குற்றவாளிதான், தப்பிக்கவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு எதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்னா, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் குற்றம் செய்து நான் அதில் மறைந்து விட்டேன், நான் அதில் காப்பாற்றி விட்டேன், யாருக்கும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வா, ஜெயித்து வா, நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன். அந்த கல் உனக்கு எதற்கு அடையாளம் என்றால், நீ குற்றவாளி அல்ல, நீ பாவத்தில் இருந்து, உலகத்தினுடைய தண்டனையில் இருந்து, நியாய தீர்ப்புகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டதுக்கு அடையாளமாய் நான் உனக்கு பெர்கமுவே, உனக்கு நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த வெண்மை கல்லை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். அடுத்ததாக அந்த வெள்ளைக்கல் எதற்கு அடையாளம் என்ன, ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உலக காரியத்து அந்த உலக பயன்பாட்டில் இருக்கிற காரியத்தையும் அதற்கு ஆவிக்குரிய விளக்கத்தையும் இணைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அடுத்த காரியம் பார்க்கப்படும் பொழுது, விளையாட்டில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்படும். விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு விலை உயர்ந்த அந்த வெண்மைக்குரிய கல் கொடுக்கப்படும். அது அவர்களுக்கு பெருமை. நம்ம இப்படி வீட்டில் ஒரு சாம்பியன் சொன்னோம்னா, ஒரு மெடல் வாங்கி வைக்கிறோம் பாருங்க, ஒரு ஷீல்டு வாங்கி வீட்டில் வச்சிருப்போம் பாருங்க, ஒரு ஷோகேஸ்ல வச்சிருப்போம் பார்த்திருக்கீங்களா, அந்த ஷோகேஸ் நம்ம வச்சிருப்போம், அந்த நம்முடைய வெற்றி பெற்று நம்ம பரிசு வாங்கியிருப்போம், அதெல்லாமே வச்சிருப்போம். அதே போல அவர்களுக்கு இந்த விளையாட்டுல ஜெயிச்சானது வெண்மை நிற கல்லில் பெயர் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குமானால் அதை அவர்கள் தங்களோட வீட்டுல உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க, உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கிறவர்களுக்கு அங்க கொடுக்கப்படும். நீதான் வெற்றியாளன், நீதான் சாம்பியன் சொல்லி கொடுக்கப்படும். இவர் தான் இந்த ஓட்ட பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றார் என்று கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெயித்து வா, ஆவிக்குரிய ஓட்டத்தில் நீ வெற்றி பெற்று வா, நீ உன்னை நான் வெற்றியாளனாய் நான் பார்க்கிறேங்கிறாரு. நீ தோற்கிறவனாய் இருக்கக்கூடாது, நீ ஜெயிக்கிறவனாய் இருக்கணுங்கிறாரு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயித்து வா, எனக்கு என்ன கிடைக்கும், ஜெயிச்சா கேக்குறீங்களா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய நாமத்தை, ஒருவரும் அறிந்திராத புதிய நாமத்தை, ஒரு வெண்மை கல்லை நான் உனக்கு கொடுத்து நான் உன்னை வரவிக்கிறேன். எதற்கு என்பதை நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எதற்கு இந்த கல்லை குறித்து நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆழமாக இந்த காரியத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன் என்றால், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 5 ஆனாலும் தயவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்று கேட்டால், இந்த கல்லினுடைய சம்பவ இந்த பாடத்தோடு நான் அதை முடித்து அடுத்த பகுதிக்குள்ள இந்த பெர்கமோனுடைய அடுத்த காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். இந்த சரித்திரத்தை நாம் படிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் இது எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது, வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு இந்த கல் கொடுக்கப்படும். வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிற ஒரு கம்பெனியில வேலைக்கு சேருகிறார்கள் என்றால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படுது அல்லவா, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு வெண்மை நிற கல்லிலே பெயர் எழுதி கொடுக்கப்படும். நீ இந்த வேலைக்கு தகுதியான உன்னத கம்பெனியினை சேர்த்துக் கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை கொடுப்பார்கள். அதை அவன் சந்தோஷமாய் பெற்றுக் கொண்டு வருவான். யாரிடத்திலும் கொடுத்து விட மாட்டான். அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பெருகமூல் இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலையில எனக்கு அந்த கல் கிடைச்சதுன்னா நான் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு அடையாளம் என்னன்னா அந்த கல்.
ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த அரசாங்கம் கொடுக்கிற கல்லுக்காக நீ போராடிட்டு நிக்காத, போராடிட்டு நிக்காத. நீ ஏற்கனவே என்னுடைய ராஜ்யத்துல நீ உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்க, ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு போதகனாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். தேவ பிள்ளையாக நான் உன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த கல்லுல வச்சா நீ பரலோகம் போக முடியாது. ஆனால் நான் கொடுக்கிற கல் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குது. என்ன அப்பாயின்மெண்ட்? தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுக்கு பயந்த குடும்பம் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுடைய ஊழியன் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு அடையாளமாக அந்த கல்லை ஆண்டவர் என்ன பண்ற, ரிலேட்டடா காட்டி கொடுக்கிறாரு. உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிற அந்த கல்லை நம்பி ஓடாத. அந்த கல்லுக்கு பதிலாக என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு விலையேறப்பட்ட பரலோகத்துல உனக்கு பெயர் எழுதி வச்சிருக்கிறேன். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட உன்னதர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக விரைந்தோடி வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஐந்து கல், ஐந்து விதமான கல்லினுடைய காரியங்களை பார்த்தோம். ஆறாவதுடைய கல்லின் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்குமே உண்டாவதாக ஆறாவது காரியம் என்னவென்று கேட்டால், என்னவென்று கேட்டால், அங்கே அந்த பட்டணத்தை பார்க்க வருகிறவர்கள், என்ட்ரி உள்ள வருக, பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வெண்மையான கல் கொடுக்கப்படும். ஒரு விலையேறப்பட்ட கல்லிலே பெயர் எழுதி கொடுப்பார்கள். அதுதான் ஒரு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும், பாஸ்போர்ட் வேணும், விசா வேண்டும் அல்லவா, அந்த விசாவுக்கு அடையாளமா, பாஸ்போர்ட்டுக்கு அடையாளமா அங்கே ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல் இருந்தால் அந்த தேசத்தை சுற்றி வரலாம், தேசத்துக்கு போகலாம். அதனால அங்க அந்த பட்டணத்துக்கு என்ன வேணும், அந்த கல் நமக்கு வேணும், ஒரு பாஸ்போர்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலைவார்கள், போராடுவார்கள். அது வந்து அப்படியானால் அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலையிற அந்த கல்லினுடைய மேன்மையை ஆண்டவர் எதற்கு ஒப்பனையா சொல்லுகிறாருன்னா, நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஆவிக்குரிய விசா வச்சிருக்கிறேன். அந்த விசா எதுக்கு தெரியுமா, பரலோகத்துக்குள்ள வருவதற்கு. பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன், வெண்மை நிற கல். நான் கொடுக்கிற அந்த கல்லை ஜெயித்து வா. மறைவான மன்னாவை கொடுத்து இந்த வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த காலகட்ட பெர்கமோன் காலகட்டத்துல அது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருந்த அனுபவத்தை ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார், ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார், ஆவிக்குரிய அனுபவமாய். எங்க போனாலும் உனக்கு அது என்ட்ரி வேணுமா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு, மறந்துடாத. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரியில நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சவனுக்கு தான் உள்ள வர முடியும், சாதித்தவனுக்கு தான் உள்ள வர முடியும். உலகத்துல தேசத்துக்குள்ள போகணும்னா படிப்பு இருந்தா போயிடலாம், சில சொந்தக்காரங்க இருந்தா உள்ள தேசத்துக்குள்ள போயிடலாம். ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும்னா அவர் கொடுக்கிற அந்த கல் இருந்தால் மாத்திரம் தான் உள்ள போக முடியுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த சத்தியத்தை எழுதி கத்த கொடுத்திருக்கிறார். ஏழாவது காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஏழாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மிக முக்கியமான காரியம். ஏழாவது காரியம், திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு முன்னால திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும், என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா நம்முடைய தமிழ் மரபு படி பல இடங்கள்ல மோதிரம் மாற்றுவாங்க. பல பேர் வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க, வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க. சில பேர் வாட்ச் மாத்துவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல அடையாளமாக கணவன் மனைவியா இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக வாட்ச், இரண்டு ஆண்கள் கட்டுகிற வாட்ச், பெண் அதை ஜோடியா வாங்கிட்டு வந்து அதை ஜபம் பண்ணி அந்த வாட்ச ரெண்டு பேர் கட்டிக்குவாங்க. கட்டுப்படும் பொழுது

இருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. எனக்கு அருமையான

0: சிலர் மறந்து போயிருப்பர். வேறு சிலரோ செய்ய முடியவில்லை என்று வாக்குறுதிக்கு மன்னிப்பும் கேட்டிருப்பர். அவற்றை நம்பின காரியங்களில் தோல்வியும் விரக்தியும் பொருள் நஷ்டமும் மனதளவில் துன்பங்களும் கண்ணீரும் கசப்பான அனுபவங்களில் விடாய்த்து போய் காணப்படுவீர்களானால் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆகவே கைவிடாத கர்த்தர் இன்றைக்கு சொன்னதை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் சொன்னதை எப்படி நிறைவேற்றினார், அற்புதம் செய்தார், ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், சதிகளை முறியடிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பிற்கு அவன் சகோதரர்களால் நேர்ந்த சதிகளை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பின் சொப்பனத்தின் அர்த்தத்தினால் பொறாமை கொண்டவர்கள் அவனை கொல்ல நினைத்து நிர்வாணியாய் குழியிலே தள்ளி 20 வெள்ளி காசுக்கு அடிமையாக விற்று போட்டதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் போத்திபாரின் மனைவியின் சதிகளாலும் சிறைப்பட்டான். கர்த்தரோ யோசேப்பினுடைய சொப்பனத்தின் மூலம் தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக எல்லா சதிகளிலும் தப்பிக்கும்படி செய்து ஜீவனோடு பிழைக்கச் செய்தார் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் சத்துருவானவன் உங்களின் ஆசிர்வாதங்களை நன்மைகளை கெடுக்கும் பொருட்டு பல வழிகளில் பொறாமை கொண்டு மனிதர்கள் மூலமாகவோ அல்லது தன்னுடைய தந்திரங்களினாலோ பல சதிகளை உங்களுக்கு எதிராய் செயல்படுத்தி வியாதி, வறுமை, பற்றாக்குறை, சமாதான குறைவு போன்றவைகள் படுகுழியிலே தள்ள நினைத்தும் சிலர் அதன் வழியாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் அவைகளை விலக்கி போடுகிறார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து பெயரை பெருமைப்படுத்தி சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், சவால்களை சாதனையாக்குகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் கூறும் பொழுது, யோசேப்பை கொன்று படுகுழியிலே போட்டு துஷ்ட மிருகம் பட்சித்தது என்று சொல்லுவோம், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று சவால் விட்டவைகளை கர்த்தர் எகிப்திலே யோசேப்பின் வாழ்க்கையில் சாதனையாய் மாற்றினார். உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கையில் உலகம் உங்களுக்கு எதிராயும் ஏளனமாயும் சவால்களான வார்த்தைகளோடும் உங்களை எதிர்த்து கொண்டு பேசியிருக்கலாம். அதனால் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து பயத்தோடும் துக்கத்தோடும் சமாதானத்தை இழந்து போயும் காணப்படுவீர்களானால் சவால்களாக இருப்பவைகளை இன்றைக்கு சாதனையாக மாற்றுகின்றார். முடியாது என்று இருந்தவைகளை முடிய பண்ணி நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கலாம், சிறையிருப்புகளை சிறப்பிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் யோசேப்பு தான் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான், நிர்வாணியாய் தள்ளப்பட்டான், பாவத்திற்கு விலகி ஓடுகையில் சிறைப்படுத்தப்பட்டான். இப்படியாய் பல சிறையிருப்புகளை சந்தித்தான். ஆனாலும் கர்த்தரிடத்தில் உறுதியாய் உண்மையாய் எல்லாவற்றிலும் தன்னை காத்து கொண்டமையினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரிய சித்தியை வாய்க்க பண்ணி தயவை கொடுத்து சிறையிருப்புகளை மாற்றி அதிபதியாய் உயர்த்தினார் என்று வாசித்தருகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சதிகளையும் சவால்களையும் சிறையிருப்புகளையும் சந்தித்து வருகிறோமே என்றும் என்றைக்கு விடுவிக்கப்படுவோம் என்று பல கேள்விகளோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் தாம் சொன்னதை உங்களுக்காய் நிறைவேற்றுகின்றார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளினால் கைவிடப்பட்டு விட்டோமே என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்களே, கர்த்தர் தாம் சொன்னதை செய்யும் அளவும் புயலை போன்ற எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் உங்களுக்காய் யுத்தம் செய்து வழக்காடி பரிந்து பேசி தாம் வாக்கு பண்ணின ஆசிர்வாதங்களை உங்களுக்காய் நிறைவேற்றி ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். வார்த்தையை விசுவாசிங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின்

வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கின்றீர். சங்கீதம் 142:3. பிரியமானவர்களே, இந்நாட்களில் பலவிதமான பாடுகளினூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். சஞ்சலமும் நெருக்கமும் உங்களை சூழ்ந்திருக்கலாம். என்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை, நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன், என் பாரங்களை தாங்குகிறவர் யார், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன் என்று போராடி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் சரீரம் பலவீனம் அடைந்த வேளைகளில் உங்கள் ஆவி உற்சாகமாய் இருந்திருக்கலாம். இப்போது உங்கள் ஆவியே உங்களுக்குள் தேங்குவதனால் சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? உங்களை போலவே பலவிதமான பாடுகளினூடாக கடந்து சென்ற தாவீது இப்படி பாடுகின்றார். என் ஆவி எனக்குள் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கின்றீர். தேவ பிள்ளைகளே, சில வேளைகளில் எங்கள் வழிகள் அனைத்தும் சிக்கலாக மாறிவிடும் போது நாம் போகும் பாதைகள் சரியானதா என்ற கேள்வி எங்களை பெரிதும் குழப்பத்திற்கு உள்ளாக்கி விடலாம். எம்முடைய தேவன் எம்மோடு இல்லையா என்ற சந்தேகமும் கூட உண்டாகலாம். அருகில் தேவன் இருப்பதை நம்ப முடியாத இக்கட்டான வேளைகளில் கூட அவர் எமக்கு மிகவும் அருகில் இருந்து எம்மை முற்றிலும் அறிந்தவராய் நடத்துகின்றார். அவரை பற்றிய எமது நிச்சயமும் தைரியமுமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவருடைய மாறாத வாக்குத்தத்தம் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பாதையை அறிந்திருக்கின்றார். ஆகையால் கலங்காதிருங்கள். உங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உங்களுக்கு தருவார். நீங்கள் போகும் பாதையை அவர் அறிவார். சஞ்சலங்களும் நெருக்கங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வேளைகளில் கர்த்தர் உங்கள் அருகிலேயே இருக்கின்றார் என்பதை கண்டு கொள்ளுங்கள். அவரை துதித்து தரிசிக்க விசுவாசத்தோடு உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் இருதயம் துதியினால் நிரம்பட்டும். உங்கள் ஆவி உங்களுக்குள் தியங்கும் போதெல்லாம் நீங்கள் போகும் பாதையை அறிய முடியாமல் தியக்கும் போதெல்லாம் அவர் உங்கள் விசுவாச கண்களுக்கு முன்பாக வழியை தெளிவாக காண்பிப்பார். அவரே உங்களுக்கு வழிகாட்டியும் வழிகாட்டுகிறவருமாயும் இருக்கின்றார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.

0: எட்டாம் தேதி, ஏழாம் மாதம், எட்டாம் தேதி, ஆடி மாதம், எட்டாம் தேதி, ஜூலை மாதம், 2026 ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:31. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன் இந்தந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்திரதாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்திரைய கரத்திலே புதிய நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் மீதியான காரியங்களை கூட கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஆமேன். ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். ஏசாயா 62:5 அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். ஆமேன். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், 1 சாமுவேல் 20, ஏசாயா 64, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் மற்றும் 9வது அதிகாரம். அதிகாரங்களை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனிடம் ஒரு மனிதன், தேவனிடம் ஒரு நிமிடம் மற்றும் வாக்கு தத்துவம் வெற்றி நாங்களும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக, அதே வேளையிலே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக ஊழியர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து சத்தியவேத திருச்சபையின் சார்பாக இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்றுக் கொண்டு, அதே வேளையில் எங்களுடன் அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி டோலி, மாலை வேளையில் இணைந்திருக்கிற சாந்தி நோர்வே தேசத்திலிருந்தும், மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார், சகோதரி ஐரீன் அவர்கள் இரவு வேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார், சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு என்று இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் நகோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர்கள் காலை நேரத்திலே கத்தருடைய அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, தேவ வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். அவரை காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைசலோட்டம்மா. இணைப்பு சென்று விட்டது.
1: துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகார தன்மை எங்களை தந்தவரே, நீர்தான் எங்களுக்கு அப்பா தகப்பனே. அப்பா அப்பா என்று வாயார கூப்பிடுகிறோம் ஐயா, அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஐயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் விட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன்னு சொன்னவரே, எங்கள் இருதயம் எங்கள் சிந்தனை எல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறது அப்பா. அப்பா அப்பா அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஐயா ராஜா. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் எங்களை மறவாத தெய்வமே, உண்மை அல்லாமல் வேறு ஒரு வழியும் இல்லையப்பா ராஜா. தகப்பனே ஐயா, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கூட்ட, நாங்கள் நம்பி இருக்கிறவர், நீர் எங்கள் தேவன் என்று சொல்லுகிறோம் ஐயா. நீர் எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பு வைக்கிறவர் ஆண்டவரே. முக்கு சூத்திரம் சமயத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனப்பா. என் அப்பாவே, என் ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஐயா உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, காலை தோறும் உள்ள இரக்கங்கள் புதியதாயிருக்கிறபடினால் புதிய இரக்கத்திலே எங்களை வழிநடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். ஆமேன். ஆமேன். அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமலி நம்பாலிருப்பீனோ. இந்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். ஊழியக்கார பத்மநாபா அவர்கள் அந்த காலத்திலே எழுதி படித்த பாடல். ஹலேலூயா. அப்படின்னா எல்லோருக்கும் இது தெரிந்த பாடல். காலை வேளையிலே நான் எழும்புகின்ற வேளையிலே அநேகமான நேரங்களில் இந்த பாடல்கள் சத்தம் என்னுடைய ஆவியிலே வெளிப்படும். ஆவியானவர் உங்கள் ஆவியிலே ஒரு பாடலை கொண்டு வருவாரா இருந்தால், ஒரு வார்த்தையை கொடுப்பாராக இருந்தால், அதை நீங்கள் திரும்ப தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அதற்குள்ளேதான் உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய வெளிச்சமும் இருக்கிறது. ஹலேலூயா. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ, இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். மேகாவலி ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, சத்ருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய ரட்சிப்பை நான் காண்பேன் சொல்லி. அலேலூயா. இந்த வேளையிலே கூட அந்த பாடலை பாடி நாங்கள் துதிக்க போறோம். இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து, அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய், தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, என்னே சரென்றும் என்னோடிருப்பார், என்னே சரென்றும் என்னோடிருப்பார், நம்பாமல் இருப்பீனோ, நான் நம்பாமல் இருப்பீனோ, அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பீனோ, நான் நம்பாமல் இருப்பீனோ. அல்லேலூயா. எங்களுடைய வழிகளில் எல்லாம் அல்லேலூயா, தேவன் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அவருடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அல்லேலூயா. எங்கள் கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார். காக்கின்ற தேவன் எங்களை ஆண்டவரே எங்களை விட்டு உறங்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த தேவனே எங்களுடைய நினைவுகள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் வாயின் வார்த்தைகள் அப்பா உம்மை நோக்கி கொண்டிருக்கிறத நீர் காண்கின்ற தேவன் அப்பா. ஆகாருக்கு ஆண்டவரே தண்ணீர் ஊற்றை காண்பித்தாதே ஆண்டவர். நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்கிற தெய்வம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், இல்ல அன்பு கூறுகிறோம், உங்களுடைய அன்பை உமக்கு வெளிப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மேல் ஆண்டவரே நாங்கள் வைத்திருக்கிற அன்புக்காக ஆண்டவரே அப்பா தேவனே நீரங்கள் மேல் வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆவியானவரே இயேசு என்கிற நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின ஆவியானவரே உம்மில நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா ராஜா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலையும் உண்டப்பா. ஈருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து, ஈருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி நம்மை வழி நடத்து, அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய், தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, என்னே சரென்றும் என்னோடிருப்பார், என்னே சரென்றும் என்னோடிருப்பார், என்னே சரென்றும் என்னோடு இருப்பார், என்னே சரென்றும் என்னோடிருப்பார், நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹாலேலூயா. ஆண்டவரே நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது ஆண்டவரே தேவனே எங்களை தப்புவிக்கிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே அலைகளையும் திரைகளையும் தாண்ட பண்ணுகிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், நிறங்களை செழிப்புள்ள இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் ஐயா. எத்தனையோ இடர்கள் ஆண்டவரே, எத்தனையோ முட்கள் ஆண்டவரே, எத்தனையோ கல்லுகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போதெல்லாம் ஆண்டவரே தேவனே தேவரே ரொம்ப நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் எங்களை தப்புவித்திரப்பா, தப்புவித்திரப்பா. ஆண்டவர் ஆகிய தேவனே முக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா. கடனே வாங்காயே, கடனே கொடுத்துடுவாய். ஆண்டவரே நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. வாருங்கள், என்னோடு வழக்காட வாருங்கள் சொன்னீரையா ராஜா. உம்முடைய வார்த்தைகள் வெறுமனே திரும்புவதில்லை என்று சொன்னீரையா. அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு திரும்பும் சொன்னீங்களையா. காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்புங்கிற சொன்னீங்களே ஐயா ராஜா. என் ஆண்டவரே அப்பா நீயும் கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாயின்னு சொன்னீங்களே ஐயா ராஜா. உன் களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்பும் என்று சொன்னீங்களே ஐயா. ஆண்டவரே நாங்கள் கைட்டு செய்யும் வேலைகளிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே அப்பா நாங்கள் பெற்ற பிள்ளைகளிலும் ஆண்டவரே உடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும் என்று சொன்னீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே கைட்டு செய்யும் வேலையிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜாங்கள் கற்பத்தின் கனியிலும் ஆசீர்வாதங்களை கட்டளிடுவேன் என்று நீங்க தானே சொன்னீங்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நெருக்கத்திலே உங்களை நாங்க நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. நிறங்களை விசாலத்திலே வைக்கிற தேவனையா ஆண்டவரே, எங்கள் நினைவும் சிந்தனையும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறதப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோம் ஆனால் ஆண்டவரே எங்களை இருதயத்தை நீர் அறிய மாட்டீரோ தகப்பனே. எங்களை இருதயத்திலே இருப்பது நீங்க ஒருவர் தானப்பா ராஜா. எஸ்அப்பா சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அநேகருடைய சூத்திரங்களை நான் கிருபை பெருகுமன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. நாங்கள் சூத்தரிக்கிறோம் ஐயா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவர் ஒவ்வொரு பகுதிகளையும் இருந்து கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசத்தை நீர் ஆக்கிரமியும் அப்பா, பிள்ளைகளை ஆக்கிரமியும். எங்கள் தமிழ் ஜனங்கள் ஆண்டவரே எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் தகப்பனே அந்தந்த தேசங்களிலே இருக்கிற எங்கள் உடன் பிரபா தமிழர்களை ஆண்டவரே நினைத்தருளும் ஆண்டவரே. பாலிவ பிள்ளைகளை நினைத்தருளும், குழந்தைகளை நினைத்தருளும் ஐயா ராஜா. ஆண்டவரே ஒருவன் சொந்த வீட்டையும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆண்டவரே சொந்த ஜனங்களையும் ஆண்டவரே விசாரியாமல் விட்டால் அவன் ஆண்டவரே அவிசுவாசியிலும் கெட்டவனும் சொல்லப்படுகிறது ராஜா. எங்கள் சொந்த ஜனங்கள் ஆண்டவர் எந்த தேசங்களிலிருந்து இவர்கள் கூப்பிடுகிறார்களோ அந்த தேசங்கள் இருக்கிறவங்கள் தமிழ் ஜனங்களை ரட்சியும் ஐயா, விடுதலை பண்ணும் ஆண்டவரே. அப்பா இந்த உலகம் மண்ணுக்காகவும் ஆண்டவர் எதற்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா. நாங்கள் ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்கள் ஜனங்களுக்காகவும் இடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. விக்கிற ஆராதனை என்கின்ற ஆண்டவரே மதில்கள் உடையட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே பெருமைகள் ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரே தேவனே எத்தனையோ காரியங்கள் நம்முடைய தமிழ் ஜனங்களிடம் இருக்கிறது ஐயா. அவை எல்லாவற்றையும் சத்ருவானவன் கொண்டு வருகிறானப்பா. அந்த சத்ருவை இயேசு நாமத்தை கடிந்து கட்டுகிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயம் கொள்ளுவீர்கள் சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. சொல்லி இருக்கிறீங்கள ஐயா, சொல்லி இருக்கிற வார்த்ததானங்களுடைய பதிலப்பா ராஜா. என் தகப்பனே முக்கு சூத்திரம், என் ஆண்டவரே முக்கு சூத்திரம், என் அற்புதமே முக்கு சூத்திரம், ஆலோசனை கத்தரே முக்கு சோத்திரம் ஐயா. ஆறு இக்கட்டுகளுக்கு விளக்குகிறவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதென்று சொன்னவரே முக்கு சோத்திரம், விடுதலை தருகிறவரே முக்கு சோத்திரம், விண்ணப்பங்களை கேட்கிறவரே சோத்திரம், மகாதேவனே சோத்திரம், மரித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவரே முக்கு சோத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. ஆண்டவரே கடந்த உள்ளங்களிலே பிள்ளைகள் காரியங்களிலே உணர்வுகளிலே சிந்தனைகளிலே ஆண்டவரே வேதனைகளிலே மறுத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க உயிர்ப்பிக்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே ஜோபு சொன்னானையா, ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல அவருடைய சூழ்நிலை மாற்றப்பட்டதப்பா. தகப்பனே உமக்கு சோத்திரம், தகப்பனே உமக்கு சோத்திரம். ஜோபுடைய பின்னிலை முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பணுகிறேன் ஆண்டவரே. எங்கள் கிராமங்கள்ல ஆயிரம் ஆயிரமான ஆடுகள் ஆண்டவரே பெருகுமென்று சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. எங்கள் சபைகளிலே ஆடுகள் பெருக்கம் அடைவதாக, வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல ஆண்டவரே எங்கள் ஊழியங்களிலே பெருக்கங்களை நாங்கள் காணும்படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே பெருக்கங்களை காணும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. அன்னால் கேட்டதையா ஒன்று ஆண்டவரே நீர் மூன்று நாலுமாய் ரெண்டு மூன்றுமாய் கொடுத்தீரே ஐயா ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம், இடத்தை கேட்கிறோம் ஐயா, பெற்றுக் கொள்ளுகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு சூத்திரம், சத்ருவானவனே சந்தோஷப்படாதே. நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம், நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் சபைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் தமிழ் ஜனங்களை விடுவிப்பார். ஹாலே லூயா, அவருடைய ரட்சிப்பை நாங்கள் காண்கிறோம். ஹாலே லூயா ஆண்டவரே உமக்கு சூத்திரம், காண்கின்ற தேவனப்பா, காண்கின்ற தேவனப்பா ராஜா. ஹாலே லூயா, கடனே வாங்காயே கடனே கொடுத்துடுவாய், உண்ணாமல் நான் உன்னை போசித்திடுவேன், உறங்காமல் நான் உன்னை காத்திடுவேன். ஜீவாப்பம் நானே, ஜீவாப்பம் நானே, என் வள்ளல் என்றும் என்னோடிருப்பார், என் வள்ளல் என்றும் என்னோடிருப்பார் நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆம் யானவரே எழுதி கொடுத்திருக்கிறபடியாலும் ஆராதிக்கிறோம் ஐயா. அப்படியே நீர் செய்வீர். உம்முடைய வார்த்தைகள் தீவிரமாய் செல்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மலைகளையும் பேர்க்கும் ஆண்டவரே. அப்பா மலையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும் சொன்னது அப்படி ஆகும்னு சொன்னீரையா ராஜா. கடன்கள், பில்லுகள், மோட்கேஜ்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறது. பிள்ளைகளுக்குரிய தடைகள், திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதப்பா ராஜா. ஆண்டவரே அத்திமரத்தை சபித்தது போல ஆண்டவரே சத்ருவானம் கொண்டு வருகிற பகைகள், விரோதங்கள், கோபங்கள், ஆத்திரங்கள், எரிச்சல்களை இயேசுவின் நாமத்தின சபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் சொன்ன தேவனே, ஹாலேலூயா. எங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் எங்கள் பட்சத்தில் வருகிறார்கள் ஐயா. எப்பொழுதும் மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாருமாண்டவரே. உம்முடைய சுபாவத்தை எங்களுக்கு தாருமையா. சிநேகிதனே என்று கூப்பிட்டு அன்பு ஊர்ந்தாதே அன்பு எங்களுக்கு தாருமாண்டவரே. என் ஆவியானவரே உமக்கு சோத்திரம், என் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஒரு நாள் கலைந்திடலாம். அந்த ஒரு நாள் இன்றைக்கு தானப்பா ராஜா. எங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் தேவன் என்று நீ சொல்லுகிற தேவனப்பா ராஜா. தேவனே சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாட்சியா இருக்கும், கர்த்தர் நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹாலேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைந்து செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இடப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்பா ராஜா, என் தகப்பனே, என் ஆண்டவரே, என் பிதாவே, என் தேவனே, எங்களுக்கு அன்புக்குரியவரே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே, கூப்பிடுகின்றவர்களிலே குரல் கொடுக்கிறவரே, அன்புள்ள தெய்வமே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா என்று ஆராதிக்கிறோம். எரேமியாவில சொல்லப்படுகிறது ஐயா ராஜா. தேவனே அப்பா உன் பிள்ளைகளுக்காக உன் கரத்தை எடுன்று. ஹாலேலூயா. ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் சபைகளுக்காக கரத்தை எடுக்கிறோம் ஐயா. எங்களுக்கு அன்புக்குரியவர்களுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் தேசங்களுக்காக கரத்தை எடுக்கிறோம் ஐயா. என் தகப்பினே உமக்கு சூத்திரம், என் ஆண்டவரே உமக்கு சூத்திரம், எங்கள் விடுதலையே உமக்கு சூத்திரம், எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே உமக்கு சூத்திரம் ஐயா. நாங்கள் விரும்புகிறது உம்மாலே வரும் என்று சொன்னவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. எங்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தினவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை இன்றைக்கு காண செய்கிற தேவனையா. அதிசயமானவரப்பா, அற்புதமானவரப்பா. கானாவு கல்யாணத்திலே ஐயா வெறும் ஆண்டவரே ஜாடியில தண்ணீரை நிரப்பி ஆண்டவரே அதை திராட்சை ரசமாக மாற்றி கொடுக்கிறது, மாற்றி கொடுத்தவரப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் களஞ்சியங்களை நிரப்பமான் முடியும் ஐயா. ஆண்டவரே எங்கள் சபைகளை கட்டவுமான் முடியும் ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஜனங்கள் நடுவிலே துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஓர் நாள் கலைந்திடலாம். உன் பேல வீணத்தில் என் பேலன் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் அல்லோ. நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ, நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ. உயிரோடு இருக்கும் என் இயேசுவை நான், உயிரோடு இருக்கும் என் இயேசுவை நான், உயிரோடு இருக்கும் என் இயேசுவை நான் நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹாலேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார், எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை ஆண்டவரே தேவனே அவரை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேல் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் தேவனை பார்த்தார்கள், இயேசுவை பார்த்தார்கள், இயேசுவோடு நடந்தார்கள், இயேசுக்கு இயேசு செய்த அற்புதங்களை கண்டார்கள், உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு கூட அவருடைய தரிசனத்தை பார்த்தார்கள். ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் பார்த்ததை கேட்டதை உணர்ந்ததை வைத்து ஹாலேலூயா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஹாலேலூயா. ஆனால் நாங்கள் காணாது நம்புகிறோம். ஹாலேலூயா. ஆண்டவர் அங்கே தோமாவுக்கு சொன்னார், ஹாலேலூயா, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று. ஹாலேலூயா. காணாமல் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும், எங்கள் மேல் கிருபையாயிரும் ஐயா. நிறையங்களை விடுவிக்கிறவர், எங்கள் தலையர்களை உயர்த்துகிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா நீங்க தான் ஆண்டவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே முக சோத்திரம் ஐயா, நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே உடைய ஆண்டவரே நாமத்தினாலே நாங்கள் கையெடுக்கிறோம் ராஜா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹாலேலூயா. ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கையெடுக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. எதிரி ஒரு வழியா வந்தவன் ஏழு வழியா ஓடி போவான்னு சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. ஆண்டவரே கைது செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளவேன்னு சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. உங்களுக்கு குரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் பாய்க்காதே போமன்னு சொன்னீருங்கள ஐயா ராஜா. ஹாலேலூயா. உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்படப்படுகிற கர்த்தர் நானே என்று சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. ஆண்டவரே தேவனே ஆவியானவரே அசவாடுவீராக ராஜா. ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த கால வேளையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நாள் முழுவதும் உடைய தியானமங்கள் வாழ்க்கையில இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. இனி என் கண்ணீர் களிப்பாய் மாறும் இயேசுவின் மார்பினிலே. இனி என் கண்ணீர் களிப்பாய் மாறும் இயேசுவின் மார்பினிலே. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. அப்பா உமக்கு சூத்திரம். ஆண்டவரே மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உதவி செய்யும் ஐயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபதாரும் என் அப்பாவே, என் தகப்பனே, அப்பா என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுயர தன்மையை தந்தவரே, அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு எல்லாம் தகப்பனாயிருக்கிறவரே, என் ஆண்டவரே, விதவைகளும் என்னை நம்புவார்களாக சொன்னவரே ராஜா. திக்கற்ற பிள்ளைகள் என்னிடத்தில் இறக்கப்படுகிறார்கள் சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே மெத்துதிக்கிறோம், மெத்துதிக்கிறோம், மெத்துதிக்கிறோம், மெத்துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மெய் சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. நோய் நொடிகள் அணுகும் போது நேசரின் வைத்தியரின் பேர். நோய் நொடிகள் அணுகும் போது நேசரின் வைத்தியரின் பேர். ஆபத்தில் உன்னோடி இருப்பேன் என்ற ஆத்ம நேசரவர், ஆபத்தில் உன்னோடி இருப்பேன் என்ற ஆத்ம நேசரவர், ஆத்ம நேசரவர். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. பாரம் என்னை அழுத்தும் போது பரனின் தன் தஞ்சமே. பாரம் என்னை அழுத்தும் போது பரனின் தன் தஞ்சமே.

0: தீபமே மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. உலகின் வாழ்வு வெறுமை என்று எண்ணினான் மாய்கையிலேயே, உள்ளத்தில் ஏன்ப நித்திய வாழ்வு எங்கே செய்தாரே, எங்கே செய்தாரே. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலேயே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை சுற்ற சூழ இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ரட்சிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவனே, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரும் தகப்பனே. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவானம் சொல்லி இருக்கிறீங்களே யாராச்சா. ஆண்டவரே, அந்த ஞானத்தை எங்களுக்கு அருளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலேயா அந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஐயா. உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, தேவனே, அப்பா மோசையோடு இருந்தது போல் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னவரே ராஜா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொன்னவரே. ஊழலானவர்களே, ஆண்டவரே, தேவனே, நேரான பாதையினை வழி நடத்துகிற தெய்வம் நீங்க தான் அப்பா ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய அன்பு எல்லாவற்றையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம் தகப்பனே. எங்களை ஆண்டவரே, உமக்கு சோத்திரம், நன்றி, நன்றி, நன்றி ஐயா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இன்னும் ஒரு நாளை, புதிய நாளை தந்து ஆசீர்வாதமாக வழி நடத்திய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கர்த்தருடைய இந்த துதிகளை, ஜபங்களை, பாடல்களை, வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு மிஷன் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், சேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த புதிய நாளையும் ஒப்புவிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன்.
1: ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து அருமையான பாடலுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை
2: கேட்டார்,
1: அந்த விசுவாசத்தோடு கர்த்தரண்டை ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இந்த வேளையிலும் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, அதே வேளையில் இஸ்ரவேல் தேசத்துக்காக விசேடமாக ஜபிக்க இணைந்திருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு ஜப குறிப்பை இருக்கிறது. ஒரு 42 வயது சகோதரி ஒருவர் இங்கே கனடாவில் தான் இருக்கிறார், டொரண்டோவிலே. அவர் டாக்டராக இருக்கிறார். 42 வயது டாக்டராக இருந்தவர் திடீரென அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து பேரலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவர்களுக்காக வாரத்தோடு எல்லோரும் ஜெபியுங்கள். 42 வயது, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்னு சுவாசிக்கிறோம். டாக்டர், ஆனால் அவருக்கு திடீரென ஸ்ட்ரோக் வந்து விட்டது, பேரலைஸ் ஆகிவிட்டார். ஆமேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தருடைய கரத்திலேயே போய்ப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆமேன். ஏசாய 62:5 கூறப்பட்ட அந்த வசனம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எங்கள் தேவன் எங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறாராம். ஆமேன், ஆமேன். அவர் தந்த ஆத்மாவை அவர் பத்திரமாக பாதுகாக்கிறவர். ஆமேன். எல்லா இடரல்களுக்கூடாக, அக்கிரமங்களுக்கூடாக, அக்கிரம சிந்தைகளுக்கூடாக கடந்து செல்ல முடியாமல் காக்கிறவர். ஆமேன். அவர் எங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருக்க நாங்கள் அவருக்கு உதவி செய்வோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்காக 365 நாளில் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 1 சாமுவேல் 20, இசாயா 64 வழியேற்பாடுந்தும் புதிய ஏற்பாடு, மத்தேயு 9வது அதிகாரம். வேற்று நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோவோடாக இணைந்து ஜெபிக்க போகிற கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நேரம் இப்பொழுதும் காலை 8 மணி என்று 8ஆம் தேதி 7ஆம் மாதம், 8ஆம் தேதி ஆடி மாதம், 8ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். சௌரி டோலி அல்பர்டா கனடாவிலிருந்தும் அதிகால வேளையிலே காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசன் அவர்கள், டொரண்டோ கனடாவிலிருந்தும் மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி மினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்களில் ஒரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஜெபங்களை வழிநடத்த ஆயத்தமாய் வந்திருக்கிற சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இந்த ஜெபத்தை மறந்து விடாதீர்கள். 42 வயது டாக்டர் அவர் திடீரென ஸ்ட்ரோக் வந்து பரலைஸ் ஆகிவிட்டார். இந்த மூளையில் இருக்கிற போகின்ற நரம்புகள், கால் வரை போகின்ற நரம்புகள் திடீரென வேலை செய்யவில்லை. அப்படியாக இந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனாலும் கத்தர் இருக்கிறார். கத்தரை அறிந்தவர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்த வேண்டும். திரும்பமாக அவரை எழுப்பி மறுபிறவி கொடுத்து எழுப்ப வேண்டும். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதற்காக எல்லோரும் வாஞ்சியோடு அப்தாகத்தோடு ஜெபியுங்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் சௌரி ஜனரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே எங்களுடைய அவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியன்னா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் இந்திய நாளிலே தீஸ்பியனாகிய எலியாவை குறித்து பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் தீஸ்பியன் என்றால் அங்கு மிக முக்கிய அடமொழியாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டிலே அக்கினியின் தீக்கதர்சி என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் தீஸ்பி என்றால் இவ்ரேயத்திலே தீஸ்பே ஊரான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதிலே அங்கு தீஸ்பே ஊரான் அங்கே குடியிருக்கிறவன் அல்லது அந்நியன் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அவர் ஊரின் பின்னணியிலே இருந்து வந்தவர் தான் அந்த தீஸ்பியன். தீஸ்பியன் என்றால் அவருக்கு சொந்த பேரிலே அவர் இடத்தின், அதாவது எங்கிருந்து என்பதை குறிப்பிட்டு அந்த பட்ட பேர் தான் அவருக்கு. அந்த காரியத்துக்கு அர்த்தம் மனம் திரும்ப செய்கிறவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17:1 கீலியத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்திலே வேதாகமம் எலியாவை அறிமுகப்படுத்தும் போது கீலியாத்தின் குடிகளிலே தீஸ்பியனாகிய எலியா என்று தெளிவாக அங்கு பதியப்பட்டிருக்கிறது. இது மறைந்திருக்கும் சரித்திரங்களை குறித்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. திஸ்பே என்ற ஊர் அங்கு ஜோர்டான் நதிக்கு கிழக்கே உள்ள கீலியாத் மலைப்பகுதியிலே அமைந்திருக்கிறது. இந்த கீலியாத் பகுதி எப்படிப்பட்ட இடம் என்றால் கரடு முரடான மலைகளும் காடுகளும் நிறைந்த இடம். இந்த இடத்திலே தான் அவர் ஊழியத்தை அங்கு அதிகமாய் செய்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கீலியாத் ஊர் வந்து அங்கு மிகவும் அந்த நாட்களிலே ஒரு முக்கியமான இடங்களாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 1:8-9 அதுக்கு அவர்கள், அவன் மயிர் உடியை தரித்து வார்க்கச்சியை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தார் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்வியனாகிய எலியாதான் என்று சொல்லி என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இந்த பாருங்கள், இந்த திஸ்வியனாகிய எலியா அவன் அங்கு சொகுசான வாழ்க்கை வாழவில்லை. அவன் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது எப்படியோ அப்படியே அந்த கரடு முரடான அந்த மலை பகுதியிலே அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அந்த திஸ்வியனாகிய எலியாவின் தோற்றமும் அவனுடைய பேச்சும் மிகவும் கடினமாயும் நேரடியாகவும் இருந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் அவன் விலங்கு தோலைத்தான், அவன் உடுப்பாய் உடுத்தி மேன்மையான வாழ்வை அல்ல, ஆண்டவருக்காக தன்னுடைய பணிவிடியை கரடு முரடான இடத்தில அல்லது கரடு முரடான இருதயமுள்ள மனுஷர் மத்தியில அல்லது பாகாலின் விக்ராதனைகள் மத்தியில அவன் நின்றான் என்று சொன்ன கண்டால் அவனுடைய கடின பகுதியை நாங்கள் சிந்திக்க கூடியவர்களாய் அங்கு அந்த காரியத்தை நாங்கள் நினைக்க கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே திஸ்பியனாகிய எலியாவை போல இன்றைக்கு நாங்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அந்த கடின பகுதியிலும் அவன் எப்படியாய் கடினமாய் இருந்த வேளையிலும் கத்தரோடு நின்றான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த திஸ்பியன் குறித்து நாங்கள் பார்த்தோம், அவனுடைய ஊர் எப்படிப்பட்டது, அவனுடைய இந்த இடத்தில் இருந்து அவன் வந்தான், எப்படியான கரடுமுரடான செங்குத்தான இடத்துல இருந்து அவன் அந்த ஊழியத்தை செய்தான் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறதாகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கத்ததாமே எங்களோடு கூட இருக்கட்டும். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த திஸ்வியனாகிய எலியாவை போல இந்திய நாட்கள் ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நம்பி ஊழியங்களை செய்ய கத்தர் உதவி செய்யும்படிக்கு நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எலியாவின் தேவனே, எங்களோடு வருகிற தேவனே, இந்த கடைசி காலத்தில ஒவ்வொரு ஊழியக்காரனையும் எலியாவை போல மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எலியா ஜெபித்த பொழுது கர்த்தரே கேட்டருளும், கர்த்தரே கேட்டருளும், கர்த்தரே கேட்டருளும், உம்முடைய அக்கினி இறங்கி அற்புதத்தை செய்தது. ஆண்டவரே, இந்த காலங்களில இயேசுவே, நீர் இந்த உலகத்தில எங்களுக்கு அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்னீரே. அதன்படி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பேசும் பொழுது அந்த உம்முடைய அக்கினி, அந்த அபிஷேக அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசத்துல தமிழ் மக்கள் வாழுகிறார்களோ அந்த தேசத்துல எப்படியான பகுதியாக இருந்தாலும், கரடுமுரடான பகுதியாக இருந்தாலும், உமக்காக ஊழியம் செய்ய அவர்களை பயிற்றுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு எழுப்புதலை காண ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் வழியும் சத்தியமும் என்று அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் எலியாவின் ஆவியை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த கடைசி காலத்துல நடந்து ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உன்னுடைய வசனத்தின்படி என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. நீர் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரே. இந்த கடைசி காலத்துல வாழ்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரும் இப்படியான காரியங்களை செய்ய கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி ஒவ்வொருவரும் இயேசுவிடத்துல வர, அந்த பட்டணங்கள் ஒவ்வொன்றும் நன்கொடசாலிகளாக மாற உம்மை போன்று ஒவ்வொரு ஊழியக்காரனும் உதவி செய்ய கிருபை செய்வீராக. டாக்டருக்காக ஜெபிக்கிறோம். அந்த வியாதியில இருக்கிற டாக்டரோடு நீர் இடைப்படும்படியாக எலியாவின் ஜெபத்தை கேட்டு நீர் உயிரோடு எழுப்பினது போல இந்த அந்த டாக்டரை நீர் எழுப்பும்படியாக, உம்மிடத்துல விசுவாசம் வைத்திருக்கிற மகனாக இருக்கிறபடியால் அந்த டாக்டரை குணப்படுத்தி உம்முடைய தள்ளும்புகளால குணப்படுத்துகிற தேவன் நீர்தான் ராஜா. லாசரசை மறித்த லாசரசை உயிர்த்தெழுத்துகிற தேவன், அந்த டாக்டரையும் நீர் உயிர்த்தள வைத்து ஒரு அற்புதத்தை செய்து டாக்டர்ஸ் உலகத்துக்கு ஒரு சாட்சியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிதி வெளிச்சம் சங்கமாய் நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த ஊழியம் இன்னும் வளர, இன்னும் பல மக்கள் இயேசுவிடத்துல வர கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக அவர்களோடு கரம் பிடித்து நடத்தி உடைய வருகை வரைக்கும் ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், நீர் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூட்டுதி கன மகிமை உண்டானமைத்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவர் நட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
0: எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் சபையோடும், சபையிலே தேவனுடைய அக்கினியானவர் தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.
3: God bless you, sister. God bless you, everybody.
0: ஆமென், ஆமென். Praise the Lord, Dolly sister. லைன் அங்கேயோ போய் கொண்டிருக்குது. ஓகே வினோ, நீங்கள் Praise the Lord. வினோ,
4: Praise the Lord அக்கா.
0: இந்த கடைசி காலத்தில் தேவ அக்கினி எல்லா ஜனங்களுக்குள்ளே இறங்க கர்த்தருடைய காரியங்கள் இந்த நாட்கள்ல நடக்க இருக்கிற தடைகளை நீக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமாண்டவரே, மகான் பூமிரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா இன்றைய நாளை தந்ததுக்காக ஆண்டவரே, தகப்பனே கர்த்தாவே, இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி எங்கள் ஜீவனை காத்து மட்டும் வரைகளை ஜீவனோடு கிருமைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில் என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்து எங்களுக்கு பதில்களை தந்து கொண்டிருக்கிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும், நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும், நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும், நாங்கள் செல்கிற இடங்களிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் உமக்கு சித்தமானதாக செய்ய ஆண்டவரே, எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எப்போதும் எங்கு சென்றாலும் ஒளியுள்ள பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என் தகப்பனே நாங்கள் சென்று வர எங்களோடு நீங்கள் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் அறியாமல் செய்கிற சகல மீறுதல்களை மன்னித்து ஆண்டவரே, ஒரு விஷயங்களை கண்ணோக்கி எங்களை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா உம்மை நம்பி ஓடி வர ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. அப்பா, நோபாவும் கூட தகப்பனே உங்கள் பேச்சை கேட்டு, உங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்டு நடத்தபடினால் அவரை அவர் குடும்பத்தை மீட்டீங்கள் ஆண்டவரே. தேவனே, அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பேச்சை, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு நடக்க ஏன் தேவனே எங்களுக்கு உதவியாக இல்லையாவே. அதே போல கர்த்தாவே, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா மீட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்மை அறியாத மக்களும் கூட தகப்பனே உம்மை அறிந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியானவன் நோவாவின் காலத்தில் நடந்தது போல அப்பா இந்த மக்களுக்கு மேற்படாதபடி தகவனே கர்த்தாவே, அவர்களுக்கு புத்திய ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவர், உம்மை நோக்கி நித்தமும் கூப்பிடுகிற பிள்ளைகளாக அப்பா உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவர். அப்பா, இந்த உலக ஆசைகள், இந்த உலக காரியங்கள், இந்த உலக அத்துமீறல்கள் சத்துராதியின் கிருபையிலிருந்து அப்பா, சத்துராதியின் அப்பா தகப்பனே, இப்படியான அசுத்தமான காரியங்களிலிருந்து இந்த மக்கள் மனிதர்கள் மீட்டுக் கொள்ளும்படி, மீட்கும்படி தகப்பனே ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுத்து உம்முடைய வேதத்தை அறிந்து உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக ஏன் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்காண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகளாண்டவரே. சத்ருவானவன் விற்கப்பட்டு போகும் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்காண்டவர். தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, தகப்பனே நடக்கிற அட்டூழியங்கள் அநியாய நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனே கர்த்தாவே, இப்படியாக நடக்காதபடி, இப்படியாக சந்ததி சந்ததியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படியாக அநியாயங்களை மேற்கொள்ளாதபடி, என் தேவனே உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக என் கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்காண்டவர். எங்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு வெறும் சோதனைகள் உபத்திரவங்கள் தகப்பனே, சத்ருவானவன் கொண்டு வருகிற செயல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர். தகப்பனே நித்தம் நீங்கள் எங்களை எங்களுக்கு முன்பாக செல்லும்படி உம்முடன் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களை கைவிடாமல் அனைத்து காக்கிற தகப்பன் ஆண்டவரே, கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு விசை கண்ணோக்கி எங்கள் பாவ சாபங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளுங்காண்டவரே. உங்களுடைய திரு ரத்தத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவுங்காண்டவரே. நீங்கள் ஒவ்வொருவற்றை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்ல தேவனாண்டவரே, நீங்க செய்து முடிக்க போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே, இந்த இடத்திலே எங்களையும் அப்பா நீங்கள் கூட்டி அமைத்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க அப்பா நீங்கள் தந்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்கள் அன்பால் எங்களை அணைகட்டி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த இணைப்பின் ஊடாக எங்களை இணைத்து ஆண்டவரே, மற்றவர்களுக்காக தேசங்களுக்காக அப்பா நாடுகளுக்காக ஜெபிக்க கூட்டி அமைத்திருக்கிற தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே எங்கள் ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் ஆண்டவரே. கருத்தோடும் ஞானத்தோடும் ஜெபிக்கிற ஜெபங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதை நடத்துகிற இந்த சகோதரனையும் இந்த சகோதரி குடும்பத்தையும் அப்பா இந்த இது குடும்பங்களை உம்முடைய கரத்தினால மூடி அப்பா எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் இன்னும் அதிகமாக இந்த இணைப்பிலே ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஊழியக்காரர்களும் அப்பா ஜனங்களும் பெருகட்டும் ஆண்டவரே. தகப்பனே இந்த ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே. தகப்பனே அப்பா உம்முடைய பரிசுத்த நாமம் அப்பா மகிமை படட்டும் ஆண்டவரே. தேவனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இருதயங்களில் என்னென்ன காரியங்கள் என்னென்ன வேதனைகள் இருக்கிறதோ நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தேவனே ஒரு விசை கண்ணோக்கி அப்பா அந்த இருதயங்களை தொட்டு ஆண்டவரே சமாதானப்படுத்தி அப்பா தகப்பனே அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று அறிந்த தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடியுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இங்கு வர முடியாமல் தடை செய்திருக்கிற அப்பா இங்கு வந்து செபித்தும் ஆண்டவரே வர முடியாமல் தடை செய்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. என்னென்ன காரணங்கள் என்னென்னவோ நாம் அறியும் ஆண்டவரே, நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே திரும்பவும் ஆகவர்கள் வந்து இந்த இடங்களில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே அவர்களுக்கும் இருதயங்களை அப்பா தகப்பனே இருதயங்களை அப்பா நல்ல இருதயங்களை கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்கே இருவர் மூவர் உம்முடைய பரிசுத்த நாமத்தினால ஒன்று கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த சங்க வானொலியின் ஊடாக தகப்பனே அப்பா நாங்கள் ஒருமித்து கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் நடுவிலே இருப்பீங்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. துதி கன மகுமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளையோடும் பிள்ளையோட திருமண காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
6: ஆமேன் ஆமேன்
5: ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோ. டோலி சிஸ்டர் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் காக்கப்பட தேவனே பாதுகாக்க கூடியதாய் தேவனுடைய வல்லமையும் பலனும் அவர்களுக்குள்ளே இறங்க லேசியா நான் சொன்ன அந்த 42 வயதுடைய டாக்டருக்காக நீங்கள்

0: என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்பா, அதன்படி எங்களுடைய நம்பிக்கையின் தேவன் நீங்க தான் அப்பா. அப்பா, இவர்களை நீங்க நோக்கி பாருங்க. முதலாவதாக இந்த சகோதரனுக்கு அவன் வருகிறேன் அப்பா. அந்த சீனியர் எங்க இருக்கிறாரோ அந்த ஹோம்ல இருந்தப்பா, அவருக்குள்ள ஒரு அற்புதத்தை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உங்களால முடியாத காரியங்கள் ஒன்று ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க அதிசயம் செய்யற தகப்பனா இருக்கிறபடியே நன்றி அப்பா. எல்லா விதமான பிளவீனங்களையும் அகற்றும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஜீவனை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று கூறிய தகப்பனே, உங்களுக்கு அவர்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை அவருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, பிகாஸ் யூ லிவ் வி கேன் ஃபேஸ் ஃபார் அனதர் டே. நீங்க ஜீவிக்கிறபடியா நாங்க இன்னொரு நாளை சந்திக்க கூடியதா இருக்கிறதப்பா. அந்த சகோதரனும் ஆண்டவரே இன்னொரு நாளை உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு உங்களுக்குள்ள உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவரே அவரை உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட இரத்தத்தினால எல்லா விதமான பிளவீனங்களையும் அகற்றி அப்பா நீங்க அவர்களை ஒரு உயிரை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். அப்படியே உங்களோட வாக்கு தத்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வர தகப்பனே, உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அழைத்து வந்த ஊழியக்காரர்களோட ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அது வெற்றி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. பிலவீனத்துல பிளன் கொடுத்து அவருக்கு ஒரு இன்னொரு தருணத்தை கொடுக்க போறபடியா நன்றி அப்பா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமப்படவளதும் மகிமப்படவன் அப்பா. எல்லா ஊழியக்காரர்களும் எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே ஒரு தேவ பயத்தை கொடுத்து வழி நடத்துங்க. எல்லா விதமான தீங்கான நேரங்களிலும் ஆண்டவரே நீங்க காக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறனப்பா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களை உங்க அப்பா புட்ட வால் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்பா. உங்களோட வேலி அடைத்து அவர்களை காத்துக்கொள்ளுங்க. அவங்க போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. அவங்க உங்களுக்காக இன்னும் எழுந்து பிரார்த்திப்பதற்கு பலவீனம் உள்ளவர்களுக்குள்ள பெலனை கொடுத்து யாரா இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை நீங்க உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவருக்கு இன்னொரு நாளை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. போக்கிலும் வரத்திலும் இருக்கிற தகப்பனே எங்களுக்கு அப்பா எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபாரமாக கொண்ட என்று சொன்னபடி நாங்க உங்களை ஆண்டவரே நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு நீங்க உயர்ந்த அடைக்கலமா இருந்து எங்க அழைத்த ஒவ்வொரு ஊழியக்கரங்களை ஆண்டவரே நீங்க தான் பாதுகாக்கணும். நீங்க தான் எல்லா விதமான தீமையில இந்த அகற்றி இந்த கடைசி காலத்துல இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவில இந்த விலைக்கு காற்றும்படி உன்னதமான மறையில் இருக்கிற நீங்க நிழலாக அவர்களுக்கு இருக்கிறபடியா நன்றி சொல்லுவதே. உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அப்பா. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் எல்லா விதமான பயத்தை எல்லா விதமான தீங்கான காரியங்கள் வந்தபடியா அப்பா ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாரு அப்பா. அது மட்டுமில்ல ஆண்டவரே, பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, இரவு காலை நேரத்தை பார்க்காத வண்ணமாக மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமப்பட வேணும். யாவரே ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. யாவரே ஆசீர்வங்க ஜன சிஸ்டர் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பாக்குற வந்திருக்கிற சிஸ்டர் பிரதர்ஸையும் அப்பா அவரோட தேவையின் சந்தி யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து நீங்களே எங்களுக்கு நிழலா இருந்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான கிருபையினால் இந்த காலை நேரம் மாலை நேரமா இருந்தாலும் சிலருக்கு அப்பா யாவரையும் உங்களோட மறைவுல வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த நன்றி செலுத்தி இன்னைக்கு புதிதான கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமே பட வேண்டும் என்று கூறி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிற ஒத்தாசை உங்களிடத்தில் மட்டுமிருந்தே வரக்கூடியதா இருக்கிறதுக்கு இருக்கிறதாண்டவரே எல்லா கண மகிமையும் உங்களுக்கே உரியது. இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். கேட்டதும் நன்றி தொழில் சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் வல்லமையா வழி நடத்துவாராக. ஆமென்
2: சிஸ்டர். அந்த டாக்டர் ஒரு சகோதரி என்று சொன்னேன், சகோதரி அவர் 42 வயது சகோதரி. அவர் பொது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார், சீனியர் ஹோம்ல இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமேன்.
1: நாங்க அயரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு

0: ப்ரைஸ் லார்ட் இலங்கை தேசத்திலே கலக்கங்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, டெங்கு காய்ச்சல் அதிகமா பரவி கொண்டிருக்கிறது என்று அறிந்தோம். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த பராமரிக்கிற டாக்டர் மேர் நர்ஸ் மேர் அவைகளுக்கும் பரவி விடாதபடி கத்ததாமே அதை தடுத்து நிறுத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: ஸ்தோத்திரமாண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்ப அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜா. வேண்ட நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, பாவம கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே சுவாமி. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே சுவாமி, கத்தாவே இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய இலங்கை தேசத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாத்திரம் அறிந்திருக்கிறீங்க ராஜாவே. அப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அதிகாரிகளுடைய கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகளுக்கு வேண்டிய நல்ல இரக்கத்தை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஒரு நிமிஷம் சிஸ்டர். சரி, ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே அப்பா இலங்கை தேசத்தின் தலைவர்கள் மந்திரிமார்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நடக்கிறதான கலவரங்கள் குழப்பங்கள் கர்த்தாவே எல்லாவற்றையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே நடந்திருக்கிறதான கர்த்தாவே எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா யாரெல்லாம் ஏதோ எல்லாம் காரணங்கள் எல்லாம் சொன்னாலும் கர்த்தாவே ஆனா உண்மையான காரியம் என்னண்டு தேவன் நீங்க ஒருவருக்கு மாத்திரம் தெரியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்க இருக்கிறதான அதிகாரிகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அதே போல சிறைச்சாலையில இருக்கிற மற்ற கைதிகள் கர்த்தாவே அப்பா பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தாக்கப்பட்டு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கைதிகளுக்கும் தேவன் நீங்க பரிபூர்ண சுகத்தை விடுதலையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா 25 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க தகப்பனே. அப்பா மறித்து போன அந்த குடும்பங்களிலே கர்த்தாவே அந்த தாய் தகப்பன்கள் மனைவி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாய் பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு அப்பா துக்கத்தோடு வேதனையோடு அந்த இடத்துல இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க எல்லாருக்கும் தேவன் நீங்க ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடங்களிலே கர்த்தாவே மீண்டும் இப்படியான கலவரங்கள் வராதபடிக்கு தேவன் அந்த இடத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த கலவரங்களை தூண்டுவிக்கிறதான கர்த்தாவே அப்பா அந்த மனிதர்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களிடத்திலே ஒரு மன மாற்றத்தை தேவன் நீங்க உருவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே இப்படியான காரியங்கள் தேசத்திலே நிலவாத படிக்கு தேவன் தேசத்தையும் ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே கர்த்தாவே இந்த காரியங்களுக்கு எல்லாம் நீதி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கலவரங்கள் பிரச்சனைகள் தேசத்திலே நிலவாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா இப்படியான காரியங்களை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடுங்க. அவங்க எல்லாரும் ரட்சிப்படைய தேவன் உணர்ந்து உங்களை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா டெங்கு காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு கர்த்தாவே 50,000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தகப்பனே. அநேகர் இறந்து போயிருக்கிறாங்க கர்த்தாவே. அப்பா வைத்திய சாலை நிரம்பி வளைந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நோயிலே இருந்து கர்த்தாவே அப்பா பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். மீண்டும் யாருக்கும் இந்த வைரஸ் காய்ச்சல்கள் பரவாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அங்கே வேலை செய்யறதான கத்தாவே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைத்தியர்கள் தாதிமார்கள் தூய்மை பணியாளர்கள் கத்தாவே இப்படியாய் அங்கே வேலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களையும் இந்த வைரசுகள் கிருமிகள் அண்டாத படிக்கு தேவன் உடைய பாதுகாப்பு கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா உடைய கல்வாரி ரத்தத்தினாலே பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனை. உடைய கல்வாரி ரத்தம் கடந்து சென்று கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவங்களுடைய அந்த பிளட் கவுண்ட் எல்லாம் அதிகரிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் நீரே பரம வைத்தியர் நீரே ஔஷதம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் பெரியவர் நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா நீங்க தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா கால் கை வலி வேதனையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி தகப்பனே. நீர் கொடுத்துட்ட சுகத்துக்காய் பலத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தை முற்றிலுமாக முதலத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தில் இருக்க ஒவ்வொருவரும் உடைய ரட்சிப்பை காண தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி நன்றி நன்றி கத்தாவே. அப்பா அந்த ஜெப நேரத்தை தேவன் எனக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுக்க பொறுப்படியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஊடகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க. அநேக ஊழியக்காரர்கள் இதுல இணைந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் இதுல பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் குடும்பத்தின் தேவைகள் கையின் பிரயாசிகள் தொழில்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலும் ஜெப வேலையை கொடுத்ததுக்காய் நன்றி தகப்பனே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து விட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கிட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐரின். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரோடும் அப்படியே இருப்பார்.
0: நாங்கள் சிசிலியம்மாவை ஏற்றுக்கொண்டு பிரைசலோட் சிசிலியம்மா நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசத்தை தேவன் இந்த நாட்களை பாதுகாக்க வேண்டும். அந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டும். ரட்சிப்பை அந்த இடத்திலே மென்மேலும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரே நான் காலத்திலும் சோத்திருப்பேன். அவர் துதி என் எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்பா பிதாவே அன்பான தகப்பனே இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அம்மா அப்பா பிதாவே உமது சிறகுகளாலே அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பன். அப்பா இந்த சண்டையிலிருந்து நிதானமாக அப்பா நீரே உமது கரங்களை நீட்டி ஓய பண்ணும் தகப்பன். ஆவியானவரே பதைக்க துடிக்க அநியாயமாக இருந்து கூறார்களே அப்பா பிதாவே. அப்பா பிதாவே நீர் பான்கிறதுவனாயிருக்கிறவர். அப்பா அவர்களை காப்பாற்றும் தகப்பனே. அப்பா இந்த சண்டையில் எல்லாவற்றின் நிப்பாட்டும் தகப்பனே, அப்பா நிப்பாட்டும் தகப்பனே. கடைசி காலம் என்று சொன்னாலே இவையெல்லாம் நிகழ்கிறதா என்பது எனக்கு உங்களுக்கு தெரியவில்லை தகப்பனே. அப்பா உம்மால் தான் எல்லாம் அறியக்கூடியவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே எங்கே ஒரு சமாதானத்தை கொடுக்கும் தகப்பனே. அன்பான தகப்பனே எங்கே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே அங்கே எல்லோரும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து அப்பா அங்கே ஓங்கி ஒலிக்க செய்யும் தகப்பனே. அப்பா அப்போதுதான் இந்த நாட்டில் ஒரு சமாதானமும் ஒற்றுமையும் அப்பா உண்டாகும் தகப்பனே. ஆவியானவரே அங்கங்கு எங்கு சென்றாலும் உமது நாமத்தையே அவர்கள் ஜெபிக்க அவர்களுக்கு நீரே கட்டளையிடும் தகப்பனே. அப்பா நீர் சொன்னால் போதும் அப்பா, அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. ஆவியானவரே இது ஓயும் ஓயும் என்று அப்பா ஓயாதா சண்டையாகவே இருக்கின்றது தகப்பனே. ஜனத்துக்கு எவ்வளவோ தலையிடியும் அப்பா அவ்வளவோ பிரச்சனையுமா இருக்கிறதே தகப்பனே. ஆவியானவரே நீர் இதெல்லாவற்றையும் நிப்பாட்ட வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே உம்மாட்டான் முடியும் தகப்பனே, யாராலும் முடியாது தகப்பனே. அப்பா பிதாவே நீர் அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே. ஜனமெல்லாம் அப்பா உமது நாமத்தை உச்சரித்து எங்கு சென்றாலும் உமது ஓலமாக எல்லா இடமும் நடக்க செய்தும் தகப்பனே. ஆவியானவரே உமது நாமம் அங்கு எங்கு சென்றாலும் உச்சரிக்க வழி செய்யும்படியாக உம்மை சோதரிக்கிறேன் தகப்பன். அப்பா தகப்பனே உம்மை உம்மை நேசிக்கிறேன் தகப்பனே. உண்மையா வணங்குகிறேன் தகப்பனே. இந்த லங்கை தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பன். அப்பா தகப்பனே லங்கை தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அங்க நடக்கிற கொடுகுரங்கள் எல்லாவற்றையும் காண்கிற தெய்வமாயிருக்கிறீர் நாளுக்கு நாளா. அப்பா அந்த திருத்தானிலே சண்டைகளும் பிரச்சனையும் சாவுகளுமாயிருக்கின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே சிறுச்சாலையில் இருக்கிற அவர்களின் தாய் தகப்பன் பெஞ்சாதி பிள்ளைகள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா உமது கரங்களால் அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே நீர் காண்கிற தெய்வம் அப்பா. என்னென்ன பிரச்சனை என்பதை கண்டு அவர்களை நீர் கண்ணோக்கி அவர்களுக்கு என்ன தேவையோ அவற்றை பெற்றுக் கொடுத்த ஒரு சமாதானத்தை அங்கேயும் உண்டு பண்ணும் தகப்பன். அப்பா அவர்கள் ஓங்கி உமது நாமத்தை உச்சரிச்சு அப்பா எங்கு சென்றாலும் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் என்று ஒலிக்க பண்ணும் தகப்பன். அப்பா ஒரு சமாதானத்தையும் எட்டுமையும் கொடுக்கும் தகப்பனி. ஒரு எல்லாவற்றையும் சண்டையில நிப்பாட்ட நீர் வல்லவரப்பா. ஆவியானவரே ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே கண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை எங்களுக்கு தந்ததுக்காக கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே நாங்கள் இங்கே வந்து ஜெபிக்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நன்மையும் கிடைக்கின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே உமக்கு சோத்திரம் அப்பா. அவரை பாதுகாத்துக் கொள்ளும் அவரை வழிநடத்தும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு கெடுதியும் இல்ல அப்பா. போக்கிலும் வரத்திலும் நீரே உற்ற துணையாயிருக்கிறதுக்கா உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. உமது கரங்களில் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்குறேன் தகப்பன். அப்பா அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சமாதானமும் ஒற்றுமையாயிருக்க உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே எங்கள் குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே பினோ குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.
1: ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு சூத்திர நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலையும் வழி நடத்துவாராக. ஆமீன்.
2: ஓகே
1: ஆமீன்
2: ஆமீன் சிஸ்டர் ஆமீன்.
1: நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட்
3: பிரதர்.
1: நீங்கள் யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்திய நாட்கள்லே யுத்த நாடுகள் மட்டுமல்ல வியாதி உள்ள நாடுகள் அமெரிக்கா எங்கள் இலங்கை தேசத்திலே டெங்கு காய்ச்சல்னால் அநேகர் மடித்து கொண்டு போகிறார்கள். பட்டினி சாவுகளை எதிர்நோக்கிற நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்படியா இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைத்து அவர் வரும் மட்டும் இந்த ஜனங்களை காக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: அன்பும் கிருபையிலிருந்த பிதாவே தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். கடைசி நாட்களிலே தேவனே என்ன காரியங்கள் நடக்கும் என்று தேவனே நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீங்களப்பா பிதா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவாதான் சொன்ன தேவனே அப்பா பிதாவே கிருப செய்யுங்க அப்பா பிதா. இந்த ஜனங்கள் மீத அறிவில்லாமல் சங்காரமாற இந்த மக்களை தேவனே மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. நீங்கள் நெருங்கிய பொறுமையோடப்பா இந்த மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருப்பதற்காய் நன்றி என் தேவனே சுவாசம். இயேசு ராஜாவே உம்முடைய மன உருக்கம் அப்பா, இரக்கம் தேவனே, உம்முடைய அன்பு தேவனே, உம்முடைய தயவு தேவனே, இந்த மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அப்பா பிதா. கிருப செய்யுங்கள் ஐயா இயேசு ராஜாவே தேவனே. தேவனே கடைசி நாட்களிலே தேவனே பிசாசானவன் கற்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று தேவனே பகதேடி சுற்றி திரிகிற ஒவ்வொரு தேசங்களையும் நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதா. அவன் மிகுந்த கோபம் கொண்டு தேவனை எழுந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்களும் தேவனே. பிசாசானவர் சிலுவேலியப்பா நீங்கள் வெற்றி சிறந்த தேவனப்பா. அவருடைய சகல கிரிகளையும் அப்பா, துரத்திரங்கள் அதிகாரங்கள் எல்லாத்தையும் உறிந்து கொண்ட தேவனப்பா பிதா. இயேசு ராஜாவே கிருப செய்யும் அப்பா. சகல ஜனங்களுக்கும் சத்தியத்தை அறிவியுங்கள் சொன்னீங்கள் அப்பா பிதாபி. சத்தியம் ஒன்றே இந்த நாட்கள்லேயே விடுதலை செய்ய முடியும் அப்பா. தேசங்களுடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருப செய்யுங்க அப்பா பிதாபி. தேச தலைவர்களுடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருப செய்யுங்க அப்பா பிதாபி. தேவனே இவருடைய பலத்தினால் அல்லப்பா, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆயுதங்களினாலே அல்ல, தேவனே உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை தேவனே இந்த நாட்களிலே இந்த தேச தலைவர்கள் அறிய உணர தேவனே இந்த மக்களுக்கு ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. நீங்க சொன்னீங்க தேவனே பிதாவே, எருசலேமை கடைசி நாட்களிலே பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற தேவனே ஜனங்கள் அனைவரும் சிதைக்கப்படுவார் சொன்னீங்கள் அப்பா பிதாவே. எருசலேமுக்கு விரோதமாக தேவனே சகல ஜனங்களும் கூடிக்கொள்வார் சொன்னீங்களப்பா பிதாவி. அந்த காரியங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதா இருக்கிறப்பா பிதாவி. சகல தீர்க்கசன வார்த்தைகளும் தேவனே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஏசேக்கில் 38-39 எழுதின காரியங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறப்பா பிதாவி. இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், தேவனே என்னுடைய சத்தத்தை கேட்டு. தேவனே ஒருவன் மனம் திரும்பினால் தேவனே பிதாவி நான் அவனோடு வந்து பந்தியம் வந்து அவனோடு உணவுன்றேன் சொன்ன தேவனே அப்பா கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவரே. இந்த காதுகளை திறவுங்க, மனக்கண்களை திறவுங்கள் அப்பா. உங்களுடைய சுவிசேஷத்தின் ஒளி போகாதபடி மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாவுடைய சகல கிரியைகளும் தேசங்களை விட்டு தேச தலைவர்களை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி ராஜாவே. தவறு 2:20 சொன்னீங்கள் அப்பா பிதாவே, இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் அண்டு. தேவனே இந்த யுத்தம் உங்களுடைய அப்பா பிதாவே. நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் அப்பா பிதாவி, நீங்கள் வழக்காடுங்கள், நீங்கள் நீதி செய்யுங்கள் அப்பா பிதாவி. ஓ நன்றி ராஜாவே. தேவனே புறப்படும் அப்பா, தேவனே புறப்படும் ஐயா. கோழி தன் குஞ்சுகளை காக்குவோம். எருசலேமே எருசலேமே உன்னை நோக்கி நான் கலர்னேன், நீ மறந்து நிம்பும்படி அப்பா பிதா. தேவனே அந்த அன்பை நீங்கள் பாக்குறீங்களே ராஜாவி. இந்த இஸ்ரவேல் மக்களை மறந்துருப்போங்க அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா பிதாவி. நீங்கள் பட்ச பாதம் இல்லாத தேவனப்பா. ஒவ்வொரு தேச மக்களையும் மறந்துருப்புங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளப்பா. எல்லா தேவனே திருடையும் கொல்லையும் அழிக்க வர்ற ஆவியல் தேவனே ஈரான் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. பொய்யின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக. இந்த தந்திரத்தின் பேச்சுவார்த்தைகளிலே, பிசோடைய பேச்சுவார்த்தைகளிலே, கண்ணிகளிலே விழுந்து போகாதபடி தேவனே விழிப்புள்ள ஞானமுள்ள ஆவிய குடங்களப்பா. தேவனே இந்த பேசுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி அந்த தேவனே சுவாசம் ஐயா. ஒருவரும் கிரிகை செய்ய முடியாத ராக்காலம் வருதன் சொன்னீங்கப்பா பிதாவே. தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே, தேவனே கிருப செய். உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் சொன்ன தேவனே. தேச தலைவருடைய நினைவுகள் வழிகள் எல்லாம் தேவனே பிதாவே உம்முடைய வழியாய் மாற்றும் அப்பா இயேசுவே. நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனும் அப்பா. நீங்களே வானத்தையும் பூமியை உருவாக்குற தேவன் அப்பா பிதாவே. நீங்க சொல்லாகும், நீங்கள் கட்டற நிற்கும் தேவனே. அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் யுத்தம் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா பிதாவே. ஒருவரும் கெட்டு போகாதபடி அனைவரும் ரட்சிக்கப்படும் உண்டு நீங்கள் நேரிய பொறுமையோடு இருப்பதற்காய் நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா. வான மண்டலங்களில் இருந்து தேசங்களுக்கு எதிராக கிரிய சேர பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்து மல்லவனின் நாமத்தாலே நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாகும். அந்தகார இருளின் ஆவிகள் எல்லாம் தேசங்களை விட்டு வெளியேறுவதாகும். அந்தகார லோகாதிபதி சகல கிரிகளும் வெளியேறுவதாகும். பிசாசுடைய திரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் சேர்ந்து போவதாகும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தை ஒவ்வொரு தேசத்தின் எல்லையிலும் தெளிக்கிற அப்பா பிதாவே, அக்கினி மாலால் சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே இந்த தேசத்தை மக்களை. தேவனே பிசாவுடைய தந்திரங்களிலே கண்ணிகளிலே விழுந்து போகாதபடி அழிந்து போகாதபடி தேவனே இந்த மக்களை மீட்டு வச்சுங்களப்பா. மதங்களுக்கு பின்னால் இந்த கிரிய சிற பொல்லாத ஆவியல் எல்லாம் நிர்மூலம் என்று சென்று போவதாக, ஆமானின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா, அமலேக்கின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இஸ்மவேலின் ஆவியல் இயேசுவேலின் ஆவியல் பாகாலின் ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக தேவனே கிருப செய்யுங்கப்பா. நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே. இந்த மக்களை விழிப்படைய செய்யுங்களப்பா. வாசற்படியிலே நின்று நீங்கள் நீதி செய்ய நியாயம் செய்ய நீங்கள் தட்டுவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய பொறுமைக்காய் நன்றி இயேசு, நன்றி என் தேவனே. இந்த மக்களை மீட்டிரச்சியுங்க, மீட்டிரச்சியுங்களப்பா. இஸ்ரவேல் மக்களை தேவனே அக்னி மாலா சொல்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. தேவனே அவருடைய கீழ்ப்படியாத தன்மைகளை நீங்கள் பாக்குறீங்களே ராஜாவே. இந்த மக்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சரியான இருதயத்தை கொடுங்கப்பா. கத்ரா இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள தேவனே இந்த மக்களுடைய இருதயங்களை திறவுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி, உம்முடைய ஆவிய ஊற்றுமையா இந்த மக்கள் மீது. கத்ரா இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தம் சிந்தின இந்த பூமியை நீங்கள் அக்கினி மதலாய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா, மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி அப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு இந்த தேசத்துக்கு எதிராக எழும்புற மக்கள் சிதைக்கப்படுவான்னு சொன்னீங்களே இயேசு ராஜாவே. தேவனே நீங்கள் பொறுப்படுங்கள் அப்பா பிதா. உம்மை வார்த்தை மாறாதப்பா. மார்மம் பூமி ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை தேவனே ஒழிந்து போகாதன் தேவன். நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு தேச தலைவனை நிரப்புங்கப்பா, அதிகாரிகள் நிரப்புங்கப்பா, தேசத்து மக்கள் நிரப்புங்கப்பா. உம்முடைய வார்த்தையினாலே சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா பிதா. ஓ நன்றிதான், நன்றி அப்பா. சத்தியம் ஒன்றே விடுதலை ஆக்கும் அப்பா, சத்தியம் ஒன்றே சமாதானத்தை கொடுக்கும் அப்பா. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நீங்கள் சிறுவேலே செய்து முடித்தீங்கள் அப்பா. அது உண்மையில் விழுந்த தேச ராஜாவே, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை ஒவ்வொரு தேசத்துக்கும் கொடுங்களப்பா. சமாதான பிரவே, நீங்கள் விட்டு போன சமாதானம் ஒவ்வொரு தேசங்களுக்கும் வருவதாக, ஓ நம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக பூமி எங்கும் அப்பா பிதாவே. நன்றி ராஜா. அதே போல் தேவனே இந்த உண்ண உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் தேவனே பட்டினியோடு வேதனையோடு நோய்கள் வியாதியோடு தேவனே பிதா இருக்கிற மக்களை பொறுப்பிடுங்கள் அப்பா இயேசு ராஜா. தேவனே இந்த சந்ததிகளை நீங்கள் உடைய பாபசாவ அக்கிரமங்களை மன்னியுங்க அப்பா பிதா. தேவனே இந்த நோய்கள் இந்த பட்டினியில் காரணமா இருக்கிற சகல கிரிகளை மன்னியுங்கள் இயேசு ராஜா. இந்த மக்களுடைய பாபசாவ அக்கிரமங்களை மன்னியுங்க, ரத்த பழிகளை மன்னியுங்க அப்பா பிதாவே. சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் செய்து வந்த பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்களையா ஓரத்த பணிகளே தேவனே மன்னியுங்களப்பா பிதாவே. எந்தெந்த நாடுகளிலே தேவனே நோயினாலே அவஸ்தைப்படுகிறார்களோ, தேவனே உணவில்லாமல் அவஸ்தைப்படுகிறார்களோ என் தேவனே இவருடைய பாபசாப அக்கிரமங்களை மன்னியுங்கப்பா என் தேவனே. இந்த மக்களை மீட்டிரச்சியுங்களப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு சத்தியமா தெரிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா. தேவனே இவளை போசியுங்க, இருக்க இடம் கொடுங்கப்பா, உடுக்க உடை கொடுங்க, உள்ள உணவு கொடுங்களையா இயேசு ராஜா. உம்முடைய வார்த்தை அனுப்பி உம்முடைய துய தழும்புகளாலே சுயமிடுங்களை இயேசு ராஜாவே. சகல நோய் கிருமிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சுட்டரிக்கப்படுவதாக. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே என் தேவனே. சகல நோய்களும் வியாதிகளும் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே. நோய்களை கொடுக்கிற ஆவியல் வெளியேறுவதாக, நோய்க்கு காரணமா இருக்கிற பாவ கிரிகள் எல்லாம் விட்டு வெளியேறுவதாக. இவனே இந்த மக்களை விட்டு ரட்சிங்கள் அப்பா பிதாவே. உடைய ஜீபே பேரிதங்கள் ஐயா இயேசு ராஜா. நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே. சொஸ்து ஜபத்தை கேட்கிறவரே நன்றி அப்பா பிதாவே. ஆவியானவரே நீங்கள் இந்த கடைசி நாட்கள்ல பார்க்க கிடங்காத பெருமூச்சலோடு இந்த அந்த அழிந்து போற மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுவதற்காய் நன்றி அப்பா ஆவியானவரே. நன்றி என் தேவனே. கிருப செய்யும், கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்கப்பா. பூமியுள்ள அனைத்து மக்களும் ரட்சிக்கப்படுவார்களாக, அனைத்து மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக. ஓ நன்றி என் தேவனே. சோஸ்திரமா, நன்றி என் தேவனே. சோஸ்திரம் ஐயா. வேத அறிவில்லாமல் அசங்காரமாற மக்களை நீங்கள் பாக்குறீங்களையா இயேசு ராஜா. தேவனே விடுதலை செய்யுங்கப்பா. வேதத்துக்கு பஞ்சம் உண்டாம் என்று சொன்னீங்களப்பா, இராக்காலம் வரும் என்று சொன்னீங்களே ராஜாவை. ஓ இந்த கிருப செய்யுங்க, இந்த மக்களை முற்றச்சியுங்களப்பா, விடுதலை செய்யுங்க. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அதே போல தேவனே சங்க மூலியத்தை ஆசீர்வதிங்கப்பா. தேவனே இந்த வானொலியை இயக்குற தேவனே சீபரதரை ஆசீர்வதியுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியுங்க அப்பா, கடந்து போற வார்த்தைகள் வறுமையா திரும்பாத என்று நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். ஓ தேவனே ஆசீர்வதியுங்க அப்பா, நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனே விடுதலை செய்யுங்க அப்பா, பிதாவை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் விடுதலை செய்யுங்க. தேவனே லேசு பிரதர குடும்பத்தை ஆசீர்வதியுங்க, ஓ செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க. தேவனே இந்த ஊழியத்தை நடத்த ஞானம் அறிவு தெளிந்த புத்தினால் என்றப்பும், மரங்கள் வல்லமை அபிஷேகத்தால் என்றப்பும் அப்பா பிதாவி, ஓ நன்றி நன்றி அப்பா பிதாவி. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவி, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவி. சகல நோய்கள் வியாதிகளை தொட்டு சுகப்படுத்துங்கள் அப்பா, வார்த்தை அனுப்பி. ஓ நன்றி ராஜாவே நன்றி. அதே போல் தேவனே ஜனசிஸ் புறப்படுங்கள் அப்பா, கணவனை புறப்படும் பிள்ளைகளை புறப்படும் அப்பா, என் தேவனே செய்யும் மூலியங்களை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவி, சந்ததியை ஆசீர்வதியுங்க, சந்தானத்தை ஆசீர்வதியுங்க, இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை பொறுப்படும் ஐயா, ஏற்றதுடைய கொடுத்த ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவு, கையிட்டு சில வேலைகளை ஆசீர்வதியுங்கள், பாதம் படுமிடமெல்லாம் உனக்கு கொடுத்தேன் சொன்ன தேவனே கொடுத்துள்ளங்கள் அப்பா பிதாவு, உடைய பிள்ளைகள் அடையாளங்களும் அற்புதங்களும் ஆயிருப்பான் சொன்ன தேவனே அதற்காக நன்றி அப்பா பிதாவு, உடைய பிள்ளைகள் கத்திராலே போதிக்கப்பட்டிருப்பான் சொன்னவரே நன்றி அப்பா, உடைய பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் சொன்ன தேவனே நன்றி அப்பா, உடைய வீட்டு தாழ்ப்பாளர்களை நான் பலப்படுத்துவேன் சொன்னவரே நன்றி, அங்குள்ள பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கும் சொன்னதவனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் பட்சபாதம் இல்லாததவனே ஒவ்வொரு குடும்பங்களையும் இவ்விதமாய் ஆசீர்வதியுங்க அப்பா, நன்றி ராஜாவே நன்றி அப்பா, ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமீன் ஆமீன்
0: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி. இன்னொரு நாள் பிரதர் கேத்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் ஜெபத்திலும் வேதத்திலும் சகலத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆமீன்
3: ஆமீன் ஆமீன். அதே போல் உங்களையும் சந்ததியையும் சந்தானத்தையும் ஒவ்வொருடைய சந்ததி சந்தானத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக, ஆமீன் ஆமீன்
0: ஆமீன் ஆமீன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். குணா பிரதர்
4: பிரைஸ் தி லார்ட் அப்பா, பிரைஸ் தி லார்ட்.
0: நீங்க ஐந்து கண்டங்களிலும் இந்த கடைசி நாட்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் மக்களுடைய இருதயங்களை தேவன் திறந்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவர நல்லோராயிருந்தாலும் தீயோராயிருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் பட்சபாதம் இல்லாமல் மழையை பெய்ய பண்ணுகிறவரே ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஐந்து கண்ணங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஐந்து கண்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே தேவன் என்பதை அறியாம இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவர. ஆண்டவரே அக்காலத்திலே நாங்களும் இயேசு கிறிஸ்துவை சாராதவர்களாகவும் இஷ்டவேலின் காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களாகவும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் இவ்வுலகத்திலே தேவ ஆராதனைகள் அற்றவர்களாகவும் இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தீங்க ஆண்டவரே, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானதில்ல, தேவனுடைய ஈவண்டு சொல்லுகிறவர ஆண்டவரே, நீர் தந்த இந்த மகா பெரிய ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் எங்களை போல உண்மை அறியாம இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உமக்கு செலுத்த வேண்டிய ஆராதனைகள் உண்மை ஆராதிக்க வேண்டிய ஆராதனைகளை எல்லாம் விட்டு ஆண்டவரே விக்கிரகங்களுக்கும் தங்களுக்கு விரும்பினவைகளுக்கும் செலுத்தி கொண்டிருக்கிற இந்த மக்கள் மீது எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை இழுத்து கொண்டு வந்து குமாரண்டத்துல கொடுத்தவர பிதா, ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் குமார் நண்டையில வரான் என்று சொல்லி எங்களை இழுத்துக் கொண்டு வந்தவரே, இதோ கத்தாவே இந்த மக்களையும் நீர் இழுத்துக் கொள்ளும்படியாக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மக்களையும் நீங்க இழுத்துக் கொள்ளும்படியாக நாங்க யாவரும் செவிக்கிறோம் ஆண்டவரே. கத்தர் தொடும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்பட்டதோ ஆண்டவரே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்க செவிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் சுவிசேஷங்கள் இன்னும் சொல்லப்படாமல் இருக்கிற இருக்கிறதோ அந்த பணிகள்ல நிற்கிறவர்கள் கத்தாவே அவைகளை சொல்லத்தக்கதான பாதைகளை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் பட்சபாதம் இல்லாத தேவனையா, நன்மையான எந்த ஈபும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிய சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொருவருடைய தேவைகளும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கப்படுகிறதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய வாழ்வியல் தேவைகளும் ஒவ்வொரு நாளும் உம்மாலே சந்திக்கப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா. பட்சபாதம் இல்லாத தேவனாகிய கர்த்தர் இதோ அவர்களையும் சந்திப்பீராக. ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுப்பீராக. அவர்களுடைய இருதயத்தின் கடினங்களை கர்த்தர் ஆண்டவரே தகப்பனை உடைத்து அவர்கள் உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாகவும் முன்பாகவும் கர்த்தாவே நின்று அவர்களை உம்மை அறிய விடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள் யாவும் நசிரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை விட்டு வெளியேறட்டும்படி செபிக்கிறேன் ஐயா. இந்த தேசங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும். தேசத்தில் இருக்கிற 5 கண்டங்களில் இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளட்டும். சுவிசேஷங்கள் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படட்டும். கர்த்தாவே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறவரே. துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாமல் இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே இதோ அவர்களுக்கு இரக்கம் செய்வீராக. உங்கள் ஆண்டவரே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எங்கள் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தீர் என்பதையும் ஆண்டவரே தகப்பனை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று கெஞ்சின பொழுதும் இந்த உலகத்தின் மக்களுக்காக அவரை நொறுக்க சித்தமாக்கினீரே. அவரை இந்த ஆண்டவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவரை நொறுக்கி கர்த்தாவை இவ்வளவு ஜனங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் ஒப்பு கொடுத்தீர் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. உலகத்தை ஆய்க்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினீர் என்பதை உணர்ந்து கொண்டு என்ன வந்தால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே அந்த எளிமையான முறையை கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன். தங்களுடைய ஆத்மாவினுடைய அழிவை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. தங்களுடைய மரணத்துக்கு பின்பாக நடக்க போகிறதை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. தங்களுக்கு இருக்கிறதான ஆய்க்கினை தீப்பைகளை அகற்ற வல்லமுடைய தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன். இந்த தேசங்களுக்காக நாங்கள் மன்ற இந்த தேசத்து மக்களுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களை தாண்டவரை இழுத்துக் கொண்டிருந்த தேவனாகிய கத்தரம் இதோ அவர்களுக்கு நேராக நீர் விரித்திருக்கிற கைகளை அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அவர்களை நோக்கி நீர் நீட்டியிருக்கிற கரங்களை கத்தாவே அவர்கள் கண்டு கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவீர் என்று சொல்லி நீட்டிக் கொண்டிருக்கிற உம்முடைய கரத்தை அவர்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே கடின இருதயங்களை உடைப்பீராக செபிக்கிறேன். இருதயத்தில் ஒட்டி இருக்கிறதான மதியினங்கள் யாவையும் உரித்தெறிந்து ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களுக்கு இந்த மக்கள் விலகி கொள்ளத்தக்கதான நல்ல கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறேன். அழிவின் பாதைகளில் இருந்து தங்களுடைய மனச்சாட்சியை புரிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே தேவனை குறித்து அறியப்படுகிறது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. எப்படி என்றால் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள் தேவத்துவங்கள் கர்த்தத்துவங்கள் ஆண்டவரே உண்டாக்கப்பட்டவைகளினாலே தெளிவாக காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல ஒருவருக்கு இடமில்லை என்று சொல்லி ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே உருவாக்கப்பட்டவைகளை கண்டு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, ஆனாலும் அவைகளுடைய சத்தம் பூமியில கேட்கப்படுகிறது சொல்லுகிறார். ஆண்டவரே அனுதினமும் உம்முடைய சிருஷ்டிப்புகளின் வல்லமைகளை பார்க்கிற பொழுது ஆண்டவரே தங்களுடைய ஆராதனைகளை உமக்கு நேராக திருப்பத்தக்கதான அந்த கண்களை நீர் கொடுக்கும்படி படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இவர்களுடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவராய் இருக்கிறீர் என்பதையும் உணர்ந்து கொண்டு கர்த்தாவை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி வீராக, எண்ணம் கிருபை பாராட்டி வீராக. ஊழியங்கள் செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு எண்ணம் பலத்தை கொடுப்பீராக. மன நொந்து போயிருக்கிற சகோதர சகோதரர்கள் எண்ணம் தொடர்ந்து ஊழியத்திலே பயணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிற மிஷினரிகள் கர்த்தாவே எண்ணம் தங்களை அர்ப்பணித்து நடக்க கர்த்தர் பலத்தை கொடுப்பீராக. அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. எத்தனையோ பாடுகளின் நிமித்தம் கர்த்தாவே இந்த மிஷினரிகள் படுகிற கர்த்தாவே ஆண்டவரே அந்த ஊழிய பயணங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து இதோ இந்த ஜனங்களுக்குள்ளே அவர்களை அனுப்புவீராக செபிக்கிறேன் ஐயா. இதோ ஓநாய்க்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புறது போல அனுப்புகிறேன் என்று சொல்லி எவ்வளவோ பாடுகள் மத்தியில உம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அவர்களை கர்த்தர் தாங்குவீராக, பாதுகாப்பீராக. எண்ணம் அவர்கள் கடந்து செல்ல ஆண்டவரே பாதைகள் திறக்கப்படுத்தும் என்று செபிக்கிறேன் ஐயா. இதோ ஆண்டவரே அன்றைக்கு மக்கதோனியா பகுதிகளில பவுலுக்கு பாதைகள் திறந்தது போல இதோ கர்த்தாவை ஒவ்வொரு தேசங்களிலும் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையோ அந்த இடங்களுக்குள்ள கர்த்தர் பாதைகளை திறந்து கொடுத்து உம்முடைய சுவிசேஷ பிள்ளைகள் ஆண்டவரே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவ நாமத்துல செபிக்கிறோம் ஐயா. சுவிசேஷம் இன்னும் கடந்து செல்ல உதவி செய்வீராக. சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற உம்முடைய பிறப்பு, உம்முடைய இறப்பு, ஆண்டவரே உம்முடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், மீண்டும் வரப்போகிறீர் என்கிற சத்தியம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே. அவர்களை பாதுகாப்பீராக. நடக்கிற யுத்தங்களையும் நடக்கிற அவலங்களையும் ஒன்றின் பின்னாக ஒன்றாய் வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த அவலங்களையும் அழிவுகளையும் காண்கிற பொழுது இந்த மக்கள் உணர்வுள்ளவர்களாய் மாற்றப்பட என் தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக, காத்துக் கொள்வீராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியங்களுக்காயுமே சோதரிக்கிறோம் கர்த்தர் தாமே. தொடர்ந்து இந்த ஊழியத்தை வர்த்திக்க பண்ணி எல்லா இடங்களுக்குள்ளும் கடந்து செல்ல உதவி செய்வீராக. ஆண்டவரே கேட்கிறவர்களுடைய காது திறக்கப்பட உதவி செய்வீராக. ஆவியானவர் பேசுகிறதை ஜனங்கள் கேட்டு மனம் திரும்பி ஆயத்தம் உள்ளவர்களாயிருக்க உதவி செய்வீராக. இன்னும் அநேக வீடுகளுக்குள்ளே இந்த ஆண்டவரே வானொலி பிரவசிக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த ஊழியங்களும் ஆண்டவரே அவர்கள் செய்கிற அர்ப்பணிப்புகளுக்காயும் சோதரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக செபிக்கிறேன் ஐயா. இதோ எங்கள் சகோதரி ஜெயனற்றுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த சகோதரின் மூலம் கர்த்தாவே நீர் கொண்டு வருகிற விண்ணப்பங்களுக்காக உம்மிடத்துல அநேகர் கர்த்தாவை பரிந்து பேசுவதற்காக தகப்பனை எடுத்துக் கொடுக்கிற விண்ணப்ப ங்களுக்காக உமை சோதரிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து சகோதரியும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து அவர்களும் எண்ணம் கர்த்தாவை உம்மோடு கூட பயணிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எண்ணம் பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. அவர்களுடைய இருதயத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. எங்களோடு கூட இணைந்து கொண்டு கர்த்தாவை இந்த ஒளிபரப்புல ஆண்டவரே இந்த ஊடகத்துல இணைந்து கொண்டு உமை துதித்த உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணின ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பாதுகாத்து எண்ணம் பலப்படுத்துவீராக. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்மையுடைய நாமத்துக்கு ஆண்டவரே கலங்கம் வராதபடிக்கு உம்முடைய நாமத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு தைரியமாய் நடக்க கிருபை தருவீராக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகள் எழுந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த உலகத்தின் பிடிகளுக்கு தங்களை தப்பிக்கொள்ள நல்ல ஞானத்தை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. வாலிப பிள்ளைகள் ஜாவும் ஆண்டவரே உம்மை நேசிக்கத்தக்கதாக, ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக, உமக்காக சாட்சிகளாய் நிற்கத்தக்கதாக கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
4: ஆமென், ஆமென். அப்படி உங்களை ஒவ்வொருவரிடம் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக.
0: ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த டாக்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த சோதரியை ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தாரையும் உம்முடைய ரத்தத்தினால் மூடுகிறேன் கர்த்தாவே. அந்த சோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த சௌதரிக்காய் நீர் மனதுருக்கும்படி உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நிரம்புகள் இலும்புகள் தசு யாவில் உடைய வல்லம பரலூக வல்லம இப்பொழுதே ஆட்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுக அதிகார வல்லமையை கட்டவிழ்த்து விட்டு சத்துருவின் ஆளுக அதிகார வல்லமையை கடிந்து போடுற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த பிள்ளைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனத்தாக்கல்களுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த நரம்பு எலும்பு இழுப்புகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த அசுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரை வெளியே சொல்லுகிறோம். பரிபூர்ண சுகமும் விடுதலையும் ஆண்டவரே சகோதரிக்கு கொடுத்து கர்த்தாவே. ஆண்டவரே, சாட்சியை நாங்கள் கேட்கும்படி கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் மாற்றங்களை உருவாக்கும்படி கர்த்தாவே. அந்த இடத்திலே ஆண்டவரே, அந்த டாக்டர் மத்தியிலே, நர்ஸ் மத்தியிலே டாக்டர்கள் அதிசயக்க தக்க வகையில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை அந்த சகோதரிக்கு செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே பூரண சுகம் உண்டாவதாக சொல்லுகிறோம் கர்த்தாவே. எங்கள் அறிக்கையை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா. உம்முடைய கரத்திலே அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நேற்றைய நாளில் ஜெபிக்க சொன்னவர்களுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பிள்ளைகளே நீ நினைத்தல்லும் ஐயா. ஆண்டவரை, ஏக்கத்தோடும் வியாதியோடும் வேதனையோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் அப்பா கடன்களோடும் கர்த்தாவே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர். அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கவும் அவர்களை ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சி பெருக்கங்களிலே ஏற்படுத்தவும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. என்ற தகப்பனே, சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் பல்கி பெருக கர்த்தாவே நீ கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஆண்டவரே பரிபூர்ண சந்தோஷமும் சமாதானமும் பரிபூர்ண பாதுகாப்பும் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே என்னால் ஒப்பு அகல துதிக்குரியது செலுத்து வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வர முடியாத பிள்ளைகளை நினைத்தள்ளும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
5: ஆமீன், ஆமீன், ஆமீன். அதிகால வேளையிலே வாஞ்சியோடு இணைந்து ஜெபங்கள் ஏறெடுத்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே காலை வேளையிலே மதிய வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலும் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், அந்த ஜெபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே அதிசயமான காரியங்களை இந்த டாக்டருடைய காரியங்கள் டாக்டர் சகோதரியின் காரியங்களிலே வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் சகோதரி வினோவுடைய மகள் ஜெஸ்ஸிமாவை நினைவு கூறுகிறோம். அவரும் கூட ஒரு டாக்டராக இருக்கிறார். அவருடைய அவருடைய திருமண காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த ஜெபங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைய முடியாதவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையில் இணைவோம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே சகோதரி சசிகலா ருபேகா அவர்கள் வழிநடத்துவார்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அந்த சகோதரியையும் வாழ்த்துவோம். அவருடைய கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். தேவனுடன் சில நிமிடங்கள்.
6: Recording in progress.
7: குட் மார்னிங். இந்த ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று. குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, ஜூலை மாதம் 8ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு இயேசுவின் நாமத்தில் அதிகாரம். ஹல்லேலூயா. ஆரம்ப வசனமாக மார்க்கு 16:17-18 வாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. இயேசு பூமியில் வாழ்ந்தபோது சாத்தானின் மீது முழு அதிகாரத்தோடு செயல்பட்டார். அவர் பேசும் போதெல்லாம் பிசாசுகள் வெளியேறின, மக்கள் குணமடைந்தார்கள். மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நீங்கள் மறுபடியும் பிறந்த போது, கிறிஸ்துவின் புதிய வாழ்க்கையை பெற்ற போது, இயேசு தமது நாமத்தில் உங்களுக்கும் அதிகாரம் கொடுத்தார். வேதாகமம் கூறுகிறது, மார்க்கு 16:17, விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும், என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. இதன் பொருள், நீங்கள் இயேசுவின் நாமத்தில் தைரியமாக பேசலாம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பாத எந்த சூழ்நிலை இருந்தாலும் அமைதியாக இருக்காதீர்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விரும்புகிறதை விசுவாசத்துடன் அறிவியுங்கள். தேவனுடைய வார்த்தையின் மீது உறுதியாக நிலைத்திருங்கள். விரைவில் நீங்கள் விரும்பிய பலனை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 10:8. வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பரலோக பிதாவே, சாத்தானின் மீது எனக்கு அதிகாரம் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இன்று நான் உமது வல்லமையில் நடக்கிறேன். என் பள்ளியிலும், என் வேலையிடத்திலும், என் சமூகத்திலும், என் குடும்பத்திலும் சாத்தானின் செயல்களை இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். என் வாழ்க்கை உமது மகிமையை வெளிப்படுத்தும் கருவியாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அப்பா பிதாவே, எங்களிடத்தில் ஜெபித்தோம் அப்பா. இன்றைய நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. உங்கள் நாமத்தின் அதிகாரத்தோடு அவர்கள் வாழ்க்கையில் வரும் எல்லா சவால்களையும் வென்றெடுக்கும் அந்த கிருபையை அவர்களுக்கு இன்று நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி. கையெடுத்து செய்யும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 8th of July 2026, and the topic for today is Authority in Jesus' Name. The opening scripture is taken from Mark 16:17-18. And these signs shall follow them that believe. In my name shall they cast out devils. They shall speak with new tongue. They shall take up serpents, and if they drink any deadly thing, it shall not hurt them. They shall lay hands on the sick, and they shall recover. Hallelujah. When Jesus was on the earth, he exercised authority over the devil. Whenever he spoke, the devil left and people were healed. The good news is that when you were born again, Jesus gave you authority in his name. The Bible says in Mark 16:17, these signs will follow those who believe. In my name they will cast out demons. Hallelujah. That means you can speak in the name of Jesus with boldness. Glory to God. So, if there's something you don't want, don't stay quiet. Declare what you want in the name of Jesus and stand on God's word. Soon you will see the result you desire. Hallelujah. Let's look at another verse from Matthew 10:8. Heal the sick, cleanse the lepers, raise the dead, cast out devils. Freely ye have received, freely give. Glory to God. Let's pray. Please repeat after me. Thank you, precious Father, for giving me authority over the devil. I walk in power today and rebuke the activities of the devil in my school, in my workplace, in my community and family. In Jesus' name, amen. Hallelujah. Have a blessed, glorious day. God bless you. See you tomorrow.
6: Recording stopped.

0: Amin, amin. Amin.
1: Praise Lord, Anna.
0: 1 second, nilangam.
2: Recording in progress.
0: அமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் இவங்களுக்கூடாக விசேடமாக இலங்கைக்காக ஜெபிப்பதற்காக ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் சௌரி ஜானத்தவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், அதே வேளையிலே சௌரி சுபாசினி அவர்கள் கொழும்பு மணிக்கோணி யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே இணைந்திருக்கிற ஊழியர்கள் இருவரையும் வரவேற்று கொண்டு இணைய போர் ஒருவரையும் கத்திரலாமே வழி நடத்துவாராக கத்துடைய கருத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜபங்களுக்கூடாக தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோடம்மா.
1: பிரைஸ் லோடண்ணா.
0: பிரைஸ் லோட் சிஸ்டர் சுபாஷினி.
3: பிரைஸ் லோடண்ணா.
0: ஆமீன். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். இருவரும் வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
1: ஆமீன். ஆமீன். சங்கமா வானொலி நேர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சுபா அவர்கள் இப்பொழுது பாடலோடு ஆரம்ப ஜெபத்தோடு கடந்து வருவார்களாக. ஆமே
4: ஆமேன். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனே, மறுபடியும் எங்களுடைய தடைகளை நீக்கி இந்த இணைப்பிலே கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு செய்த மகா பெரிய கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை பொறுப்படுங்கள். இந்த ஜெப வேளையிலும் நீங்க கூட இருங்கள். தடைகளை நீக்குங்கள். எங்கள் மத்தியிலே அசைவாடி நீங்கள் எங்களை வழிநடத்தும்படியாக உங்கள் பரிசுத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமீன். ஆமீன். ஆவியானங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியானங்கள் அன்பு தெய்வமே,

அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியானுங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க

தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகட்டறியவாருமையா, தகட்டறியவாருமையா. ஆவியானங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. வேலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, வேலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்

0: ചൊബിത്തിടവാറുമയ്യാ ആവിയാണ് നിങ്ങൾ അൻപ് ദൈവമേ അടിയോരൈ ആട്കൊണ്ട് നടത്തുമേ ആവിയാനുങ്കൾ അൻപു ദൈവമേ അടിയോരൈ ആട്കൊണ്ട് നടത്തുമേ ആമേൻ
1: ആമേൻ ആമേൻ எங்களுடைய பாடல்கள் ஜெபங்கள் கத்தரேற்று கொண்டார் அதுக்காய் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையிலே எங்களில் எங்கள் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் கத்ததாமே தேவனுடைய சித்தம் அங்கே நடக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுத்து நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்து அங்கு அப்படி

0: பாவமை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தேசத்தை கொடுத்தீரப்பா, வளமுள்ள தேசத்தை கொடுத்தீரப்பா, மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசத்தை கொடுத்தீரப்பா, நீர் வளமுள்ள தேசத்தை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் பயன்படுத்த முடியாமல் நிற்கிறார்கள் கர்த்தாவே, குழப்பங்களும் கலக்கங்களிலும் நிற்கிறார்கள் அப்பா, தேவ கோபத்தை ஏற்படுத்த நிற்கிறார்கள் அப்பா, அதனால் வியாதிகள் பெறுகிறது கர்த்தாவே, அதனால் கலக்கங்கள் குழப்பங்கள் பெறுகிறது கர்த்தாவே. என் தேவரே, இவர்கள் மனம் திரும்ப ஆண்டவரே, எல்லா வீடும் குடும்பங்களும் சந்ததிகளும் மனம் திரும்பட்டும் ஐயா. எந்த பாசை பேசினாலும் ஆண்டவரே, எல்லாரும் மனித குலம் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள கர்த்தாவே, உம்முடைய இரக்கம் தயவு மனதுருக்கம் அன்பு உண்டாக கர்த்தாவே. இவர்கள் காதுகள் ஆண்டவரே அகலமாய் திறக்கப்பட உம்முடைய சுவிசேஷம் உட்புரவேசிக்க கர்த்தாவே. ஆண்டவரே, அன்றைக்கு நிதியாளுடைய இருதயத்தை நீர் திறந்தீரப்பா, அப்படியாய் ஆண்டவரே நீர் இவர்களுடைய காதுகள் திறந்து கத்தாவே சுவிசேஷம் உட்புற கத்தாவே, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற கத்தாவே. தேவனே, உம்முடைய சித்தமங்கள் தேசத்திலே செய்யப்படுவதாக, உம்முடைய நாமமங்கள் தேச மக்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக, ஆண்டவரே கத்தாவே உம்முடைய ராஜ்யமங்கள் தேசத்திலே இறங்குவதாக, இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கத்தாவே. எங்கள் தேசத்திலே கத்தாவே கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் கூட பரிசுத்தப்படுவதாக, சிறு பிள்ளைகள் உம்முடைய ரத்தத்தினால் மூடப்படுவதாக கர்த்தாவே. ஆண்டவரே, வாணிப ஜோதிகள் கர்த்தாவே உங்களுடைய ரத்தம் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இளம் குடும்பங்கள் சமாதானமற்றி இருக்கிறார்கள் ஆண்டவரே, தனித்து இருக்கிறார்கள், பிரிந்து இருக்கிறார்கள் கர்த்தாவே. இதெல்லாம் உமக்கு சித்தமில்லாத காரியம் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள செய்ய ஆண்டவரே. முதியோர்கள் ஆண்டவரே அப்பா பராமரிக்கப்படாமல் இருக்கிறார்களே கர்த்தாவே, இவர்களுக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசங்களை நீங்க பொறுப்பேருங்க, எங்கள் தேசங்களை தீட்டுப்படுத்துகிற காரியங்களில் இருந்து எங்கள் மக்கள் விடுதலையாகட்டும் ஆண்டவரே, விடுவிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும் ஐயா, இருதயங்களும் சிந்தைகளும் இயேசு பக்கம் திருப்பப்பட, தக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமாப்போ, என் தேசத்து ஜனங்களை திசை திருப்புங்க ஆண்டவரே. நீரே வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சுபா அவர்கள், நீங்கள் 2 கொரிந்தியர் 9:15 படி தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாகவே, இன்றைய நாட்களில் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல் மக்கள், முப்படைகள், அதிகாரிகள், இந்த மதகுருமார்கள், மதகுரு தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு தேவன் நல்ல ஈவை, நல்ல நாடு, நல்ல தேசத்தை கொடுத்திருக்க, மனிதராகிய நாங்கள் அதை கெடுத்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடிய, ஏனென்றால் இதனால் தேவனுடைய கிருபை அங்கு பெருக முடியாமல் இருக்கிறது, இதனால் நன்மைகள் காண முடியாம இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய காரியமாய், தேவனுடைய மனந்திரும்புதல் அங்கே வரவேணும் என்று சொல்லி, ராஜாக்களுக்குள்ளே வரவேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, சப்பா எங்கள் இலங்கை தேசத்தில் ஆண்டவரே ஆட்சி பீடங்கள்ல இருக்கிறவர்களை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பரிசுத்தரே, எங்களை தேசத்தின் தலைவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல் அவரோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் உடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இவர்களோடு கூட இருந்து இவர்களை வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த தேசத்திலும் இருக்கிற ஆண்டவரே அப்பா மத குருக்கள் ஆண்டவரே, இன்னும் தேசத்திலே பொறுப்பான அதிகாரங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. நீர் இவர்களை பொறுப்படும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, கர்த்தாவே அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லா காரியங்களை செய்யாதபடிக்கு ஆண்டவரே, தேசத்தை ஆண்டவரே ஜனங்களை கர்த்தாவே அப்பா பிள்ளையான காரியங்களுக்குள்ளும் கொண்டு போகாதபடி, இதன் நிமித்தம் கர்த்தாவே உங்களுடைய தண்டனைகள் கோபாய்க்கினைகள் எங்கள் தேசத்தில் பெருகாதபடி கர்த்தாவே, என் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருத்தரும் நீதி செய்ய இவர்கள் இருதயங்களை நீ தூண்டும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, என் தகப்பனே அப்பா, நீர் நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே. அநீதி செய்கிறவனை நீ ஆண்டவரே தப்ப விடாமல் ஆண்டவரே அவன் செய்த கிரிகைக்கு பலன் அளிக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இது ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள செய்யுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஆண்டவரே தீமை செய்யக்கூடாதுன்ற அந்த எண்ணம் வரட்டும். பயப்பொரு தெய்வ பயம் அவருடைய இருதயங்களே காணப்படட்டும் ஆண்டவரே. என் தகப்பனை பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை, தீய மனிதர்கள் எழும்பிக்க தாவே

0: வா, ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களை தூண்டி விடாத படிக்கும் கர்த்தாவை அடித்து அடிய, அடுத்தவனை அழித்து அடித்து உதைத்து துன்புறுத்தாதபடியும் இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுடைய தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா, குழப்பங்கள், பிரிவினைகளை தூண்டுகிற அசுத்தாவின் வல்லமைகள் ஆண்டவரே எல்லாம் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே, பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அடுத்தவர்களை ஆண்டவரே கர்த்தாவை ஏமா தீங்கு செய்ய தூண்டுகிற எல்லா மனித முயற்சிகளும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரம் கூட இருந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட தீங்கு செய்ய தீவிரிக்கிற சகல செயல்களும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும். அப்பா, எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்படுங்க. எங்கள் தேசத்தில் அதிகாரங்கள்ல இருக்கிறவர்களை பொறுப்படுங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நன்மை செய்ய வேண்டும் என்று விட்டுக்கிற சில அதிகாரிகளுடைய முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நன்மை செய்கிற காரியம் எங்களை தீயவர்கள் ஆண்டவரை தடுத்து நிறுத்தி விடாதபடிக்கு கர்த்தாவே, அந்த நல்ல முயற்சிகள் ஆண்டவரே செயல்பட நீங்க வழிநடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இறங்குங்கள், ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுங்கள். உங்களுடைய கிருபை எங்கள் தேசத்தில் பெருக வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை பெருகுவதற்கு எங்கள் தேசத்தில் நன்மைகள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த நன்மைகளை நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கட்டளை இடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் இறங்கி ஆண்டவரே எங்கள் தேசத்தை மீட்டுக் படியாக, அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் நீர் ஆளும்படியாக உம்முடைய கரத்துக்கு தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
1: ஆமேன். ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சுபா. கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் அதாவது இந்திய நாக்கள்லே 2 Corinthians 8:15 சமநிலை பிரமாணத்தின்படி ஒவ்வொருடைய செல்வமும் அங்கு வறுமையிலே இருக்கிறவர்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று, தேவ ஜனங்கள் குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். குறைவுகளை நிறைவாக்குற தேவன், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். ஆகவே எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய சிந்தைகள் மாறும் போது அவைகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாய் வரும். ஆகவே அதுக்காக ஜெபிக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் தேச ஜனங்களுக்கு குறைவில்லாதபடி கர்த்தாவே எல்லா நிறைவே ஆசீர்வதித்து கொடும் ராஜா ஆண்டவரே. ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவு உடைக்கு வழியின்றி யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவ வசதியின்றி கஷ்டப்படுகிறார்களோ, துன்பப்படுகிறார்களோ ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆண்டவரே தொட்டு குணமாக்கி ஆண்டவரே அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உறவக்கூடியதா தேவனே, நீர் கிருபை செய்யும் அப்பா ஆண்டவரே. ஜெயத்தைக்கு ஜெபத்தை கேட்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர் அப்பா நீர். ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க அப்பா, எங்கள் தேச மக்களை கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே செல்வத்தின் மிகுதியாயும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. செல்வம் இல்லாம கத்தாவே ஏழைகளாயும் இருக்கிறார்கள் கத்தாவே. இந்த நிலைமை எங்கள் தேசங்களுக்கு, மக்களுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே மாற்றம் அடைய கத்தாவே கிருபை செய்யும். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கத்தாவே, நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செவிக்கிறோம். ஆமேன். சுபா அவர்கள், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒன்று தேசிக்கிற 4:3 ஆகவே எங்கள் திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், சத்தியவான்கள் எல்லாரும் தேவன் அழைத்த அழைப்புக்கு அங்கு பரிசுத்தமாய் இருக்கவும், அவர்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன தேவன் எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க கத்தர் இந்த நாட்களே அவர்களின் இருதயங்கள், சிந்தைகள் பரிசுத்தமாய் காக்கப்பட நீங்கள் ஜபத்திலே வழிநடத்தும்.
0: ஆமாண்டவரே, எங்கள் தகப்பனே இயேசப்பா, உம்மை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. தெய்வ பிள்ளைகளுடைய இருதயங்களே உன்னை ஆண்டவரே அறிகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, என் பரிசுத்தரே, ஒவ்வொருடைய இருதயங்களும் பரிசுத்தமாய் காக்கப்பட என் தகப்பனே நீங்க உதவும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இருதயங்கள்லே அக்கிரம சிந்தைகள் இல்லாதபடி நீர் ஒவ்வொருத்தரையும் காத்து கொள்ளும், ஒவ்வொருத்தரோடும் கூட இருங்க, ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் கத்தாவே உம்மை விட்டு விலகாத இருதயத்தை கொடுங்க கத்தாவே ஆண்டவரே. அவர்கள் உம்மோடு இசைந்திருந்தால் ஆண்டவரே அவர்களுடைய இருதயம் பரிசுத்தமாக காக்கப்படும் ஆண்டவரே. அவர்கள் உம்மை விட்டு விலகுவார்கள் ஆனால் தங்கள் பரிசுத்தகம் இல்லாமல் வாழ தொடங்குவார்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, அப்படி இராதபடிக்கு கர்த்தாவே உம்மோடு சேர்ந்திருக்கிற கிருபை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, கர்த்தருடைய ஆவியானவரை நீர் ஒவ்வொரு உள்ளங்களிலும் வாசம் செய்து கர்த்தாவே நீதியை குறித்து ஆண்டவரே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கர்த்தாவே பரிசுத்தத்திலே இன்னும் வளர நீர் உதவும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்கள் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆளுகை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தை சொல்கிறது, நான் பரிசுத்தர் எனவே நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடி நான் உம்முடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவரும் பரிசுத்தமாயிருந்து இன்னும் உண்மை கிட்டி சேர நீர் வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்திலும் ஆண்டவரே வழி விலகி போய்விடாதபடி பரிசுத்த குலைச்சலான காரியங்களில் ஈடுபட்டு விடாதபடிக்கு என் கர்த்தரே நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஆண்டவரே உங்களுடைய கரத்துக்குள் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அடுத்ததா எதிரிகளின் சிந்தனைகளை செயல்களை அழிக்க வல்லவர் எங்கள் ஆண்டவர். அதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம். கத்தாவே தாவீது எதிரியாகிய போலீசியரை ஆண்டவரே கொன்ற போது அந்த ஸ்திரிகள் ஆடி பாடினது போல என் தேவனே இயேசு சுவாமி. அப்பா ஆண்டவரே சாவல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறமுறையாய் பாடினது போல எங்கள் தேச மக்கள் கத்தாவே என் தகப்பனே ஆண்டவரே அங்கு இருக்கிற காரியங்கள் எரிச்சல்கள் கத்தாவே என் தேவனே அப்பா ஆண்டவரே கோபங்கள் ஆண்டவரே பொல்லாத ஆவிகள் விக்கிற ஆதனைகள் கத்தாவே இப்படியாய் எதிரிகளின் சிந்தனைகள் கத்தாவே செயல்களை கத்தாவே அழிக்க வல்லவரையா யார் எல்லாம் இந்த நாட்கள்ல ஆண்டவரே துன்மாக்க ஆவியை கொண்டு கத்தாவே காரியங்களை குத்தி உருவ குத்தி போடுகிறார்களோ கத்தாவே அவர்களை எல்லாம் நீர் சந்திக்க வல்லவரா இருக்கிறீரப்பா ஆண்டவரே. கத்தாவே உமக்கு பயப்படுற பயம் உமக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு கத்தாவே உண்மையே அண்டி கொள்ளுகிற நேரங்கள் காலங்கள் இப்பொழுதான் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா நீங்க வழி நடத்துங்க, நீங்க பலப்படுத்துங்க, நீங்க பலமையா வழி நடத்துங்க கத்தாவே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சுபா நீங்கள் விக்கிறாதனைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒடுக்கத்தையும் கொடுமையையும் அகற்ற வல்லவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்திய நாட்களிலே நூதன தேவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் அங்கு பொய்யாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த பொய்யினாலே அங்கு தேசம் அழிக்கப்படுகிறது. பாகால்கள் அஸ்துரோக்கள் இப்படியான காரியங்கள் அங்கு தேவனை கோபமூற்றதாய் இருக்கிறது இந்திய நாட்களே. அதனால் ரத்தம் சிந்துதல் ஒடுக்கம் கொடுமைகள் வராதபடி கத்தை காட்டுக்கொள்ள வன்மண்டி சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமாண்டவரே எங்கள் அன்பின் தகப்பனே பரிசுத்தரே உடைய வல்லமையின் கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே எங்கள் தேசத்தை நீர் காண்கிறதுவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அன்பான தெய்வமே அப்பா என் பரிசுத்தரே இந்த ஜனங்கள் ஆண்டவரே நாளுக்கு நாள் இந்த விக்கிர ஆராதனையின் கட்டுக்கள் அதிகரித்து கொண்டு போகிறது என் ஆண்டவரே. என் தகப்பனே நீங்கள் அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. என் தேவனே கத்தாவே அப்பா புதுசு புதுசாக ஆண்டவரே உப்புளவு இடங்களில் எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த விக்கிர ஆராதனையின் கட்டுக்களில் இந்த ஜனங்கள் அப்பா மூழ்கி போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. புதுசு புதுசாக விக்கிற தோப்புக்களை உருவாக்குகிறார்கள் ஆண்டவரே. என் தேவனே நீர் கல்லு மண்ணம் மண்ணம் அல்ல என்று ஆண்டவரே அப்பா இவர்கள் அதை அறியாமல் ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. என் தேவனே படைத்த தேவனை விட்டு விட்டு படைக்கப்பட்டதுகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என் ஆண்டவரே. என் அற்புதரே உம்முடைய இரக்கத்தை காண்பியும் இந்த அறியாமையில் இருக்கிற இந்த ஜனங்களை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே இவர்கள் உம்மண்டை வரத்தக்கதாக நீங்க கிருபை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே இப்படிப்பட்ட காரியங்களிலே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே நேசரே அப்பா உம்முடைய இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரே அப்பா பாவம் பெருகின இடத்தில் உம்முடைய கிருபை வெளிப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. பாவத்துக்கு தண்டனையாக அல்ல கத்தாவை, உங்களுடைய கிருபையின்படி நீர் இறங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜனங்கள் மனந்திரும்ப உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. இது தவறு என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல ஞானம் உள்ள இருதயத்தை இவர்களுக்கு கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. என் தேவனே, இப்படிப்பட்ட கட்டுக்குள்ள இந்த ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற தடைகளை உடையுங்க ஆண்டவரே. அப்பா பொறுப்படுங்க, விடுதலை ஆக்குங்க. ஒவ்வொரு ஜனங்களும் மனந்திரும்பி உண்மை தேட உண்மை வணங்க நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக உங்கள் கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். எங்கள் தேசத்திலே இந்த நாக்கர்லே அங்கு டெங்கு காய்ச்சலினால் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது மட்டுமல்ல, கலக்கங்களும் குழப்பங்களுமாய் இருக்கிற எங்கள் தேசத்தை தேவன் தாமே பொறுப்பேற்று அந்த மக்கள் மத்தியிலே ஒரு சமாதானத்தையும் ஒரு ரட்சிப்பையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசத்திலே அப்பா ஆண்டவரே நோயின் அகோரம் ஆண்டவரே அதிகமாய் இருக்கிறது கத்தாவே ஆண்டவரே. அதனால் மரித்து போகிறார்கள், பாதாளம் இழுத்து கொண்டு போகிறது கத்தாவே. நாங்கள் கவலையற்றி இருப்போம், ஆனால் தண்டனைக்கு எப்படியப்பா நாங்கள் தப்பித்துக் கொள்ளுகிறது. என் தேவனே, இவர்களுக்கு மனதுருகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பமாய் ஆண்டவரே கத்தாவே, பெண்களோ ஆண்களோ தனிப்பட்டவர்களோ யாராய் இருந்தாலும் கத்தாவே ஒரு மனம் திரும்புதலை அவர் மேல் வைப்பீராக. உம்முடைய இரக்கத்தை கத்தாவே அவர்களுக்கு கிடைக்க செய்வீராக கத்தாவே. உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் கத்தாவே எப்பொழுதும் காக்கிற தேவன் ஐயா. எங்கள் தேசம் ஆண்டவரே முழுமையாய் ரட்சிப்பை காண கத்தாவே, இந்த வியாதியின் ஆதிக்க அதிகார வல்லமையை முறியடிக்கிறோம் கத்தாவே. நீர் ஆண்டவரே கத்தாவே அங்கு பராமரிக்கிற டாக்டர்மார் நர்ஸ்மார் ஆண்டவரே வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. எல்லாருடைய பாவதோஷ அக்கிரமங்களை மன்னிப்பீராக, கழுவுவீராக, சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. வியாதி கத்தாவே, வியாதியை கொண்டு வருகிற எல்லா இன்வெக்ஷன் ஆவிகளை ஆண்டவரே மன ஆண்டவரே அகற்றி ஆண்டவரே அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் மனம் திரும்பட்டும். குடும்பங்கள் ஆண்டவரே, குடும்பத்திலே ஆண்டவரே அங்கத்தினரை இழந்து கொண்டு போகிறார்களே கத்தாவே. இந்த நுழம்பின் ஆதிக்கங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் முறியடியுங்க ராஜா. உம்முடைய கரத்திலே எங்கள் தேசத்தை ஆண்டவரே, எங்கள் மக்களையும் எங்கள் ஜனங்களையும் கத்தாவே ஆண்டவரே. சத்துரு தனக்கு கொஞ்ச காலம் அண்ணி சொல்லி ஆண்டவரே அவர்களை பாதாளத்துக்கு இழுக்காதபடி கத்தாவே, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த சுபாவ இருக்கிற காரியங்கள் கத்தாவே, உம்முடைக்கு தீமான தீங்கான காரியங்கள் கத்தாவே, அவைகளை எல்லாம் விட்டு விட கத்தாவே. அவர்களுக்கு ஒரு நல்ல கிருபியை கொடுத்து இந்த வியாதியின் ஆதிக்க அதிகாரம் வல்லமையில் இருந்து ஆண்டவரே அவர்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே கத்தாவே. நீர் அவர்களை பொறுப்பேறுங்கத்தாவே. நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே. என் தேசம், என் மக்கள், என் ஜனங்கள், திருச்சபைகள், திருச்சபை மக்கள் ஐயா ஆண்டவரே இருக்கிறார்கள் கத்தாவே. அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே தேசத்தை காக்கும்படி, தேசத்திலே விடுதலை உண்டாகும்படி கத்தாவே. தேசத்தில் இருக்கிற எல்லா சத்துரியும் கிரிகளும் ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ளே, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே, தலைவர்களுக்குள்ளே, அதிகாரி ளுக்குள்ளே பின்னாலே கிரிய செய்கிற ஆவிகளை எல்லாம் கடிந்து போடுவீராக கத்தாவே. எங்கள் தேசங்களை ஆண்டவரே நீர் பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. பாதுகாப்புகளுக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜனங்கள் ஒன்று கூற இடங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வியாதியின் ஆதிக்கம் எல்லா இடமும் பரவாதபடி எல்லாம் அற்று போக கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே சப்பா, எங்கள் இலங்கை தேசத்தை முற்று முழுக்க உங்களுடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே அப்பா ஜனங்கள் உண்டு கூடுகிற ஒவ்வொரு இடங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே பொருட்படுங்கள், பாடசாலைகள் கத்தாவே, தனியார் டியூஷனுகள் கத்தாவே ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே சந்தைகள், இப்படி ஒவ்வொரு இடங்கள் ஜனங்கள் கூடுகிற ஒவ்வொரு இடங்களையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வைத்தியசாலைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே, நீரே கூட இருங்க கத்தாவே அப்பா. விசேஷமாய் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களை நீங்க பொறுப்படுங்க, இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களோடு மதுகரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. தெய்வமே உம்முடைய மகிமையின் கரம் போடு ஆபத்துமானதாயிருந்து வழி நடத்தி இந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். சத்துருவின் தடைகளுக்கு விலக்குங்க, இந்த வியாதியின் பலவீனங்களுக்கு விலக்குங்க ஆண்டவரே. அப்பா அதிக வெப்பங்கள் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல இந்த டெங்கு நோய் ஆண்டவரே கத்தாவை அதிகரித்து கொண்டு போகிறது ஆண்டவரே. என் தெய்வமே அந்த டெங்கு நோயை கொண்டு வருகிற அந்த கிட்டிமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சுட்டரிக்கப்படட்டும். பரிசுத்தரை ஆளுக செய்யுங்க ஆண்டவரே. இந்த நுழம்பு பெருக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே குறைக்கப்பட அதற்கு நல்ல மருந்துகளை இவர்கள் கண்டுபிடிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வைத்தியர்களுக்கு, வைத்திய அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. இந்துவனே உமது கரம் கூடர்ந்து நடத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரை விசேஷமாய் வாலிப பிள்ளைகளை மீண்டுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியத்தும சிரத்தை பொருட்படுங்க கர்த்தாவே. இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வழிகளை உம்முடைய வார்த்தையின்படி காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. கீழ்ப்படி உள்ள இருதயத்தை கொடுங்க கர்த்தாவே. இந்துவனே கர்த்தாவே, ஒரு பெற்றாருக்கு கீழ்ப்படுகிற குணம், கடவுளுக்கு பயப்படுற குணங்கள் இவர்களுக்குள்ளே காணப்படட்டும் ஆண்டவரே. இந்த வயசிலே கர்த்தாவே கீழ்ப்படியாமல் தங்களுடைய இஷ்டத்துக்கு செயல்பட்டு கர்த்தாவே தாங்களே வேதனைகளுக்குள்ளும் வியாதிகளுக்குள்ளும் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவ்வா இந்நாட்கள்ல இந்த பிள்ளைகள் மட்டியில் ஒரு ஆண்டவரே உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பனை கண் பார்த்ததை ஆசைப்பட்ட உடனே அவர்கள் சாப்பிடுறார்கள். இதெல்லாம் ஒரு வியாதியின் பலவீனங்களை கொண்டு வருகிறது ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடத்தக்க நல்ல இருதயத்தை இவர்களுக்கு கொடுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு உணவிலும் இருக்கிற பின்விளைவுகளை புரிந்து கொண்டு செயல்பட வழி நடத்துங்க கர்த்தாவே. சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, வியாபாரம் என்ற ரீதியிலே கர்த்தாவே ஒரு மனச்சாட்சியே இல்லாமல் ஆண்டவரே, ஒரு தெய்வ பயம் இல்லாமல் ஆண்டவரே, பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு கர்த்தாவே ஒவ்வொரு பொருட்களையும் தயாரிக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நிலைமைகள் மாறட்டும் என் ஆண்டவரே. நீங்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் கர்த்தாவே தன்னை போலவே மற்றவனின்றி உணர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த நல்ல இருதயத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க கர்த்தாவே. இந்த அகப்பனே பொறுப்படுங்க. எங்கள் தேசத்தை நீங்கள் பொறுப்படுத்த மீட்டுக் கொள்ளும்படியாக, வியாதியின் பலவீனங்களுக்கு விலக்கும்படியாக, சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, முதியவர்களை, பெரியவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள உம்முடைய கரத்துக்குள் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் நீங்கள் சுபா சங்கமா வானொலிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சங்கமா வானொலியிலே சனி ஞாயிறிலே நடக்கிற அபிஷேக ஆராதனைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கத்ததாமே லேசி அண்ணா அவர்களோடும் அவருடைய தரிசனங்களோடும் கூட இருந்து அந்த தரிசனங்கள் பல்கி பெருக கத்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே பரிசுத்தரே, உங்களுடைய வல்லமையின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி நிலையத்தை பொறுப்படுங்க கர்த்தாவே. இந்த ஊழியத்தையும் இந்த ஊழியத்தை அரசனத்தை நீர் காண்கிறது ஆண்டவரே. இந்த ஊழியங்கள்ல இன்னும் ஆண்டவரே நீர் உற்சாகத்தை கட்டளையிட்டு, பெருக்கத்தை கட்டளையிட்டு, ஊழியத்தின் தேவைகளை சந்தித்து இன்னும் அநேகர் இந்த ஊழியத்திலே கர்த்தாவே வந்து பயன் அடையவும் அநேகருக்கு பயன் உள்ளவர்களாக இருக்கவும் நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் அவருக்கு கொடுத்த தரிசனத்துக்காக, அந்த பாரத்துக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. தொடர்ந்தும் அந்த குடும்பத்தை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, நன்மைகளை கட்டளையிடுங்க, பலவீனங்களை நீக்கி பலத்தை கொடுத்து இந்த ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் நீர் அற்புதமாய் சந்தித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. என் தேவனே, இந்த ஊழியங்களே உறுதுணையா இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியம் இன்னும் வளர வேண்டும் ஆண்டவரே. தடைகள் நீங்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே பொறுப்படுங்க, அற்புதரே வழி நடத்துங்க. அதே போல டிமிலாக்கா குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த குடும்பத்தோடு கூட இருந்து பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய சரீர சுகபலங்களை கொடுத்து ஊழிய பாதையில இன்னும் உற்சாகத்தை கொடுத்து பிள்ளைகளுடைய காரியங்களிலே நன்மைகளை கட்டளையிட்டு பிரியாணங்கள்ல இருக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுத்து அற்புதமாய் நடத்துங்க கர்த்தாவே. தேவனே, உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய ஆளுகை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கு, உம்மிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு ஒற்று நன்மையும் குறைபடாத என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளை நன்மையினால் திருப்தியாக்கி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்தும் வழி நடத்துங்க. இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமே, ஆமே. நாங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. கூட இருந்து வழி நடத்தட்டும் அன்பான பிதாவே. இயேசு இயேசுவின் நாமத்தினாண்டிய நாளும் தகப்பனே ஆண்டவரே, சுபா குடும்பத்துக்கு ஆட்சிபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்களிலே பலனாய் இருக்க செய்கிறீரே மக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை நீக்கினீரே, சத்துரின் திட்டங்கள் முறியடித்தீரே மக்கு ஸ்தோத்திர. திதிகளை செலுத்துகிறோம் அப்பா, புலியோடு கூட இருந்து ஜபிக்க துதிக்க ஜபாவி வல்லமைய கத்தாவே இன்னுமாய் கொடுத்து ஆண்டவரே ஊழிய வாசலை கத்தாவி ஆசீர்வதித்து கத்தாவே ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. கணவனுக்காக ஜெபிக்கிறோம், கையின் பிரயாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்துடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், படிப்பு காரியங்கள் ஞானங்கள் அறிவுகள் புத்தியல் கெட்டித்தனங்கள் கவனங்கள் கத்தாவே. பிள்ளைகளுக்கு போது போக்குவரத்து பாதுகாப்புகள் எல்லாம் கொடுத்து கத்தாவே. பிள்ளைகளின் வருங்காலங்கள் எதிர்காலங்கள் தொழில்துறைகள் ஒவ்வொன்றையும் நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என்னாலும் ஆண்டவரே ஜெபித்த அந்த டாக்டர் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைய உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கத்தாவே அந்த சகோதரியுடைய ஆண்டவரே உடல்நல குறைவுகளை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. அந்த உடல்நல குறைவுகள்ல இருந்து பிள்ளைய விட்டுதலையாக்கி சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தும் யெகோவா ராப்பாவாய் நீர் அந்த இடத்திலே கடந்து செல்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவ நீங்கள் ஒருவர் இன்றைய நாளில் நாங்கள் ஜெபிக்க தந்த கிருபிகளுக்காய் துதிக்க தந்த கிருபிகளுக்காய் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு என் தேசத்துக்கு எங்கள் மக்களுக்கு எங்கள் ஜனங்களுக்கு ராஜாக்கள் அதிகாரிக தலைவர்களுக்கு கத்தாவே எங்கள் தமிழ் இனத்துக்கு சிங்கள இனத்துக்கு முஸ்லீம் இனத்துக்கு பரங்கி இனத்துக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபியை அனுப்பி அவர்களை குணமாக்கி ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் நீர் பொறுப்பேறும் ஆண்டவரே. சகல சங்கமவானொலிக்காய் லேசியானா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே சகலதே நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பீராக. சகல துதிகனமாகுமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. சுபா நீங்க ஒரு பல்லவியோடு முடித்துக் கொள்ளுங்க.
2: ஆமென்.

0: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாமே, இன்னும் ஒரு நாள்ல சந்திக்கும் வரை தேவ கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன்.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் விசேடமாக இலங்கைக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார், பதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு அங்குள்ள எல்லா அக்கிரம சிந்தைகளையும் எல்லா நோய்களையும் தாக்குறைகளையும் கர்த்தர் நீக்கி ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று விசுவாசித்து கொண்டு அந்த ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாஞ்சியோடு இந்த வேளையிலும் இலங்கை மண்ணிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த இரவு நேரிலும் இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள். சோதரி சுபா இளங்கோ, உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. உங்களுடைய ஊழிய காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், குடும்ப காரியங்கள், அதே வேளையில் பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தருக்கு கூட இருந்து சுகபல ஜீவன் தந்து குடும்பத்தை நடத்தத்தக்கதாக கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே காலை முதல் காலை 7:30 முதல் இதுவரை நேரம் இணைந்து எங்களுடன் சகோதரி ஜெனட் அவர்கள் வழிநடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை இருவரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றி. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் சுபாலங், சுபா சிஸ்டர் ஜெனட். ஆமேன். காட் பிளெஸ்.
0: ஆமேன் ஆமேன் ஆமேன்.
2: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சகோதரி ஜெனட் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் சகோதரி சுபா சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும் இணைந்து விசேடமாக இலங்கைக்காக ஜெபித்து இலங்கையில் உள்ள எல்லா குழப்பங்களுக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கத்தர் அந்த ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வேளையிலும் அவர்கள் வந்து விடைபெறுவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைவார்கள். ஜெப வேலைக்காக ஆயத்தமாகவும் கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். இதோ பெரியவர் என கொள்ளை.

0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 8ஆம் தேதி ஆடி மாதம், 8ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்சம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மிசாக்கா கனடாவிலிருந்து ஜபங்களுக்காக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோட்டமா? ஆமீன். ஒரு சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் 42 வயதுடைய குடும்பஸ்தர், கத்தரை அறிந்தவர்கள், டாக்டராக இருக்கிறார். அவர் இரண்டு நாளுக்கு முன்னதாக திடீரென ஸ்ட்ரோக் வந்து பரலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் அவரை விடுதலையாக்கி திரும்பமாக குடும்பத்தாரோடும் அதோடு அவருடைய டாக்டர் தொழிலை கண்டினியூ பண்ண கத்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் பாரத்தோடு ஜபியுங்களம்மா. கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: நன்றி சொல்கிறோம் அப்பா பிதாவே, எங்களை ஆசீர்வதித்து நிம்மட்டமாய் நடத்தி கிருபையை நான் தாங்கி நிம்மட்டமாய் கொண்டு வந்த தெய்வமே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீங்கள் செய்த நன்மைகள் ஈவுகள் ஆண்டவரும் ஆகின நாவுகள் போதாதப்பா, கொடி நாவாரம் போதாதப்பா. சோத்திரம் சோத்திரம் நன்மையாக ஆண்டவரும் கத்தார சாரத்தை செய்து முடிக்கிறவரை நன்றி சொல்லும் மொழி போகாத நல்வரும் இல்லையப்பா. பரிசுத்தர் கிருபை உள்ளவர், இயக்கம் உள்ளவர், மகிமை உள்ளவர் அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களோட பாத கொடியில் ஜெபத்துக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களோட கிருபையானப்போ எங்களை தாங்குற தகுதி எட்டு எங்களுக்கு உங்களோட கிருபை கிருபை அப்பா. நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் எங்களை தலை மட்டும் தாழ்த்துறோம். நாங்கள் எங்களை தலை மட்டும் தாழ்த்துவோம் சாப்பனே. எங்களுக்கு வந்திருக்கிறோம் ஜபங்களுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் மன்னிப்புகளுக்காகவும் இறக்கங்களுக்காகவும் வந்திருக்கிறோம் சுவாமி. மன்னிப்பதற்குவர்களை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கும் ஆண்டவர் யாருண்டு சுவாமி? ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலேயோ எங்குமோ வானத்திலேயோ நீங்க மாத்திரம் இருக்கிறீர்கள் சுவாமி. கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நிறைந்த தேவன் நீங்க சுவாமி. எங்களுடைய தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சிலாவை எங்கள் கிராவை எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர் வாசம் செய்கிறவர் வாசம் செய்கிறவர் அப்பா. சுத்தகண்ணன் சுத்தகண்ண அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம். காலநிலைகளுக்காக சூழ்நிலைகளுக்காக அப்பா உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. எல்லாத்தையும் காண்கிற தேவன் சுவாமி. யானங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. ஆண்டவரே, இந்த காலங்களில் நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே நிவர்த்தி செய்யற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் தானப்பா. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யப்பா. மன்னிப்போட இறக்கங்களை உங்களுக்கு தானப்பா என்று ஆண்டவரே இந்த காலநிலையில் நடக்கிற ஜனங்களுடைய காரியங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், கலக்கங்கள், ஆண்டவரே பாவங்கள் எல்லாத்துக்காக உங்களுக்கு ஜெயிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பனே நன்றி சொல்லுகிறேன். இந்த நாட்களில் ஆண்டவரே மனம் திரும்ப வேணும் என்பது எங்களுடைய ஆண்டவர், எங்களுடைய ஆண்டவர், எங்கள் சமூகத்தில் கேட்கிறோம் சுவாமி. மனம் திரும்ப வேண்டாம் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் மனம் திரும்ப வேண்டாம். பூமியும் கடந்தும் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்க காண்கிற ஆதாரம் கட்டு போது உங்களை சுத்தமல்லாண்டு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. அப்போ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம் ஆண்டவர். மனம் திரும்ப வேண்டாம், மனம் திரும்புவது உண்டாகணும். தங்களுடைய வழிகளெல்லாம் தேர்தலுக்கு பார்த்து ஐயா மனம் திரும்புவதோட வாழ்க்கையில் வர வேணும் சுவாமி. தேவனே நீங்க தான் வழி, நீங்க தான் சத்தியம், நீங்க தான் ஜீவன். அப்பா அவர்கள் கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. வேண்டிக்கொள்ளுறந்தாப்பனே அப்பா. யுத்தத்திலே ஆண்டவரே அங்கெல்லாம் தவிக்கிற மக்கள், ஆண்டவர் கண்ணீரோடு வாழ்ற மக்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் உழந்து சிங்கப்பா கண்ணீரை துடைங்கப்பா, வரங்களை கொடுத்து மாற்றி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை மனித வைக்கிறோம் சுவாமி, மனித வைக்கிறோம் இவருக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்வார்களாக, சந்தோஷத்தை பெற்றுவார்களாக, சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களுக்காக வைக்கிறோம் ஆண்டவரே, மக்களுக்காக வைக்கிறோம் சுவாமி. நீங்க காண்கிற தேவன் சுவாமி, காண்கிற தேவன் சுவாமி, நீ இரக்கமுள்ள தேவன் சுவாமி, என்று மக்களுக்காக வேண்டிக் கொள்றோம் அப்பனே. நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டு, நன்றி அப்பா. இந்த நாட்கள் வியாதிய அப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் வியாதி வியாதி வியாதி, வைத்திய சாலைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது சுவாமி, வியாதிகள்ப்படுற ஜனங்கள் இந்த காலம் ஆண்டவரே, ஐயா வியாதியின் பெருக்கம் ஆண்டவர், சனங்களுடைய சாபங்களும் பாவங்களும் ஆண்டவர்களுக்கு காரணமாக அத்தனை காரியங்களும் அப்பா நீங்கி போகும்படி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஜனங்களுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே சனங்கள் சுகம் பெற வேணும் அணிஞ்சு வைக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற வேணும் அணிஞ்சு வைக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த வேலையிலும் ஆண்டவரே அந்த ஸ்ட்ரோக் வந்து ஆண்டவரே இருக்கிற அந்த மானுக்காக வேண்டிக் கொள்வோம், மன்னிக்கிறோம் இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே எங்களுடைய கரங்கள் ஆண்டவரே அந்த மகன் மீது நேற்றப்படுவது, அவங்களுடைய கரம் ஆண்டவரே குணமாக்குற கரம் ஆண்டவரே, மனக்காக வேண்டிக் கொள்கிறோம், மனக்கொள்ள எல்லாவே அவங்களும் ஆண்டவரே இந்த நாட்களில் பலப்பட்டு இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த அவயங்கள் எல்லாம் ஆண்டவரே சுகத்தை கொடுக்கிற தேவன் நீங்க சுவாமி ஆண்டவரே, அந்த மகனுக்காக வேண்டிக் கொள்கிறோம், அந்த மகனுடைய வியாதி படுக்கையை கூடிய சீக்கிரம் மாற்றி மகன்தனுடைய வேலையை ஆண்டவரை இன்னமா செய்து முடிக்க, ஓடி ஓட்டம் ஆண்டவரை ஓடி முடிக்க ஆண்டவரை மகனுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே மகனுக்கு வேண்டிய சுகத்தை கொடுங்கப்பா, கிருக்கமெல்லாம் விசுவாசமுள்ள ஜபம், நியாயம் சுகமாக்க கொண்டு சொல்லப்பட்ட பிரகாரம் விசுவாசத்தோடு கேட்கிறோம் சுவாமி. மகன் இப்பொழுதே இந்த நேரத்திலே அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறீங்க சுவாமி, சுகத்தை கட்டளையிடுங்க சுவாமி, சுகத்தை கட்டளையிடுங்க, மகன் சந்தோஷமும் சமாதானம் பெற்று ஆசீர்வாதமாக எழும்பட்டும் சுவாமி. மகனுக்காக வேண்டிக் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்றோம் கிருபை அப்பா, எல்லாம் கிருபை அப்பா, அப்பா கிருபை, தகுதியற்ற எங்களுக்கு ஆண்டவரை எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் கிருபை அப்பா, கிருபை நான் அப்பா எல்லாம் ஆண்டவரை நாங்க பெற்றுக் கொள்கிறோம், மகனுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நன்றி சொல்றோம் எப்படியாக ஆண்டவரே வியாதி படைக்கிறதுக்கு எத்தனையோ மக்கள் அதற்படுகிறாள் சுவாமி, கண்ணீரோடு இருக்கிறாள் சுவாமி. வியாதினா கர்த்தாவை அல்லப்படுகிற எண்ணங்களுக்காக வேண்டிக் கொள்ளுது வேதனை அப்பா, தாங்க முடியாத துன்பம் அப்பா, இவருடைய கண்ணீர் அப்பா ஆண்டவரே, இவருடைய கிணங்குற தேவனே நீங்கள் தானே கர்த்தாவே, இவருடைய கிணங்கும்படியாக வேண்டிக் கொள்ளும் யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியில் கிடந்து ஆண்டவரே எங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, உங்களை நோக்கி கூப்பிடுகிறார்கள் சுவாமி, அவர்களுக்கு எல்லாம் சுகத்தை கொடுக்கிறது நீங்க சுவாமி. அவர்வசானம் உங்களிடத்தில் வந்து வறுமையா திரும்பி போனதில் என்று எழுதப்பட்ட பிரகாரம் சுவாமி ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உங்களுக்கு வந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் காண்கிறது நீங்க சுகத்தை கொடுங்க சுவாமி. பாவங்கள் குற்றங்கள் குறைகள் இவர்களுடைய வழியில் வந்து செல்லாவித பாவங்களை நீக்கப்பட்டு சாபங்களை நீக்கப்பட்டு சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, எங்கெல்லாம் ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் தேவைகளோடு இருப்பார்களான தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. எத்தனையோ பேர் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் சுவாமி, பனே நீங்க தான் கைவிடாத தேவன் சுவாமி, இவனுள்ளோர் எல்லோரையும் பாதுகாக்கிற தேவன் நீங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளையா, முதியோர்கள் ஆண்டவர் வைத்தியசாலைகளெல்லாம் நிரம்பி வழிகிற முதியோர்கள் ஆண்டவர், தகப்பனே சிவனற்றவர்களாய் அநாதரவற்றவர்களாய் ஆண்டவரே கத்தாவே, இருக்கிற முதியோர்களுக்காக வேண்டி கொடுத்து அப்பனே எல்லாம் நீங்க காண்கிறது அவன் சுவாமி காண்கிறது.
2: யான் என்னும் நின் சேதல்லோ என்னாலொன்றும் கூடாதையா.
3: Getsemane Ministries, 20/1, North Street, Ramnad, South India. Pin code 623501. Phone number 0456722174.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

ஒன்று சாமுவேல் 23 அதிகாரம். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, கர்த்தர் நீ போ, பெலிஸ்தரை முறிய அடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தருடைய யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். அகிமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி, தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்டபோது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு, கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார்கள் என்றார். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா, இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக, நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. அவன் ஒளித்துக் கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோட கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடிப்போவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள்.
தாவீதும் அவன் மனுஷரும் எசிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள ஏசாயா 66 அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் என் சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவறுப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது. நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். நகரத்திலிருந்து அமளியின் இறைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளைப்பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவர்களோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள். நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாகுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார். பெரும் காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராயிருப்பார்கள். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவறுப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன்.
நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்சீசுக்கும் வில் வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திர சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டில்கள் மேலும் கோவேறு கழுதுகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதம் தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மத்தேயு 11 அதிகாரம். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, என்னிடத்தில் இடர் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய

அப்புறம் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன், கேட்க கடவன். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில், யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தமிழ் கிறிஸ்தவ வானொலி.

0: ஆமீன். இன்று 9ஆம் தேதி 7ஆம் மாதம், 9ஆம் தேதி ஆடி மாதம், 9ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் முடிந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் புதிய நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள், 1 சாமுவேல் 21:22, ஏசாயா 65, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் மத்தேய 10வது அதிகாரம் என்று நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நேற்றைய நாளில் அனுப்பி தந்தோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. அத்தோடு வாக்குத்தத்தம், ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, தேவனுடன் 1 நிமிடம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். நற்சிந்தனையும் அத்தோடு அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றையும் கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்தில் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களே இருக்கிறார், அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே எங்களுடன் இணைந்திருக்கிற அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார், சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். ப்ரைஸ் லார்ட் அம்மா. ஆமீன். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். God bless you. Amen.
1: என்ன ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய தியானமங்களோடு கூட இருந்தங்களை வழி நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா ராஜா. இரக்கத்தில் ஐசிடமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து எங்களை உள்ளவளை பெரிதாக்கி ஆண்டவரே தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தரிடும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயாராஜா. தேவனே அப்பா பிதாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயாராஜா. உம்முடைய இரக்கமுள்ள கரத்திலே ஐயாராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. நீர் நல்லவர், எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குரிய எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஹலேலூயா. தப்பி நேமுக்கு சோத்திரம் ஐயா. நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, இந்த நாளிலே உண்மை எப்பொழுதும் மகிமைப்படுத்த நிறங்களுக்கு இருபதாரம் ஐயா. அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார். ஹாலேலூயா. எப்பொழுதும் உங்கள் நாவிலே ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் செலுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருப தரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், மக்கு மகிமையை செலுத்த எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். தகப்பனே, துதித்திடுவேன் முழு இதயத்தோடு.

0: துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. அடைக்கலமே புகலிடமே, எங்கள் அடைக்கலமே புகலிடமே. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. நாடி தேடி வரும் மனிதர்களை டாடி கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை எங்கள் தகப்பன் என்றும் கைவிடுவதில்லை. ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய நெருக்கங்கள், எங்களுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவரே பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு சோத்திரமையா, சோத்திரமையா. நாங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு, நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமா எங்களுக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படி எங்களுக்கு செய்ய வல்லவராகி எங்கள் கர்த்தருக்கு எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே மகிமையும் கனமும் உண்டாவதாக. எங்கள் அப்பாவை துதிக்கிறோம், எங்கள் அப்பாவை துதிக்கிறோம், எங்கள் அப்பாவை துதிக்கிறோம். எங்களை அப்பா, ஆண்டவரே அப்பா என்று கூப்பிட வைத்த எங்கள் தகப்பனே துதிக்கிறோம். அப்பா அப்பா அப்பா அப்பா துதிக்கிறோம் ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். எங்கள் பிள்ளைகள் உமக்குரியவர்கள் அப்பா, எங்கள் வீடு உமக்குரியது அப்பா, எங்கள் ஆண்டவரே வருமானங்கள் உமக்குரியது, எங்கள் பேங்க் அக்கவுண்ட் உமக்குரியது அப்பா. ஆண்டவரே எங்கள் சபையும் சபையில் உள்ள ஜனங்கள் உமக்குரியவர்கள் அப்பா ராஜா. என் தகப்பனாய தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா. நாங்கள் கைடு செய்யும் வேலைகள் உமக்குரியது அப்பா, கற்பத்தின் கனிகள் உமக்குரியது அப்பா ராஜா. நாங்கள் செய்கின்ற ஊழியங்கள் உம்முடையது அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, ஆண்டவரே வழி நடத்துகிற ஆத்துமார்கள் உம்முடையவைகள் அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே முக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. அப்பா அமை துதிக்கிறோம் ராஜா தேவனே. அப்பா, அதிக பாரங்கள் சுமத்தாமல் இருப்பது எங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு நலம் என்று கண்டதப்பா. ஆண்டவரே, அதிக பாரங்கள் சுமத்தாமல் இருப்பது எங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு நலம் என்று கண்டதப்பா ராஜா. ஆண்டவரே பில்லுகள், பேமெண்ட்ஸுகள் ஆண்டவரே, மோட்டேஜ்கள் ஆண்டவரே அப்பா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸுகள் ஆண்டவரே அப்பா பிதாவே, ஊழிய பாதைகள் ஐயா ராஜா, ஆத்துமாக்கள் எல்லாரையும் கரங்களுக்குள்ளே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்துல அற்புதங்கள், அடையாளங்கள் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா.
1: நாடி தேடி வரும் மனிதர்களை நாதர் இயேசு கைவிடுவதில்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை அப்பா நீங்கள் ஒருபோதும் கைவிடுவதில்லை.
0: ஒருபோதும் கைவிடவில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. ஹாலேலூயா. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர் அப்பா ராஜா. 5 பம் 2 மீன்களை எடுத்து 5000 பேரை போசித்து 12 கூட நிறைய ஆண்டவரே மீன்களை ஆண்டவரே தேவனே கொடுத்து ஆண்டவரே தேவனே உம்முடைய சீசர்களை ஆசீர்வதித்தவரப்பா ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரியவரப்பா ஆண்டவரே. முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, 7 அப்பங்களை 2 சிறுமீன்களையும் எடுத்து ஆண்டவரே தேவனே எத்தனையோ ஜனங்களுக்கு ஆண்டவரே போசித்திரே, அதற்காக நன்றியப்பா ஆண்டவரே. உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. மரித்து போன லாசருவை ஆண்டவரே, 4 நாளாயிட்டு ஐயா, நாறி போன லாசருவை உயிரோடு கொண்டு வந்த தேவன் ஐயா ராஜா. உங்கள் பிரேத குழிய திறந்து உங்களை வெளிப்பட பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவரே சொன்னேன், இதை செய்வேன்னு சொல்லி வாக்களித்த தேவனேப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம். உண்மையிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே, பிரலாதவர் ஆண்டவரே, தேவனே, நீர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனையா, மரித்தேந்தோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறீர் எங்கள் ஆண்டவர், உயிரோடு இருக்கிறீர் எங்கள் ஆண்டவர், உயிரோடு இருக்கிறீர் எங்கள் ஆண்டவர், உயிரோடு இருக்கிறீர் எங்கள் ஆண்டவர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர் ஐயா. ஹாலேலூயா ஆண்டவரே, மக்கள் சோத்திரம் ஐயா. நாங்கள் பாரங்களை குறித்து ஆண்டவரே கவலைப்படாதபடி, எங்கள் பாரங்களை நினைத்து ஆண்டவர் வேதனைப்படாதபடி, எங்கள் ஆண்டவர் நீர் ஒருவர் எங்களுக்கு இருக்கிறீர பாராஜா தகப்பனே. காற்றையும் கடலையும் மட்டக்கின இயேசு எங்களோடு கூட இருக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை நாங்கள் அறிக்கை செய்வதில் ஆண்டவரே, அப்பா பிதாவே ராஜா, ஜாக்கிரதையா இருக்க கடவும் தகப்பனே. மக்கள் சோத்திரம் ஐயா. என் தகப்பனே, நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா. அப்போ சொல்கள் ஆண்டவரே, நீர் உம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேல் பூர்ண கிருபை உண்டாயிருந்ததப்பா. நீர் எங்களுக்குள் இருக்கிறீரப்பா. உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களோடு இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர், பெரியவர், பெரியவர் அப்பா. நீர் எங்களுக்குள்ளே இருந்து செயலாற்றுகிற தேவனப்பா. எங்களுக்குள்ளிருந்து ஆண்டவரே தேவனை ஆலோசனை கொடுக்கிற தேவனப்பா. ஆண்டவரே, அகித்தோப்பியலுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கின எங்களுடைய ஆண்டவர், எங்களுக்கு விரோதமாக பேசப்படுகின்ற ஆண்டவரே, சத்ருவனுடைய திட்டங்கள், சத்ருவனுடைய செய்கைகள், சத்ருடைய வாச்சாலங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினா நாங்கள் கடிந்து கட்டுகிறோம் ஐயா ராஜா. என் ஆண்டவரே, என் ஆவியானவரே எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. தீமை ஆண்டவரே சிந்தியாதபடி, தீமையா பேசாதபடி ஆண்டவரே, கபட்டு வசனிப்புகள் நாவிலே வராதபடி ஆண்டவரே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவோம். ஹாலேலூயா ஆண்டவரே, பூர்ண கிருபை உண்டாவதாக. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே பூர்ண கிருபை உண்டாவதாக. எங்கள் சந்ததியின் மேல் பூர்ண கிருபை உண்டாவதாக. ஊழியங்களிலே பூர்ண கிருபை உண்டாவதாக. ஹாலேலூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா.
1: வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை.
0: எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மை நம்பி தினம் துதிப்பார்கள். உம்மது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மை நம்பி துதிப்பார்கள். களி கூர்ந்து மகிழ்வார்கள், களி கூர்ந்து மகிழ்வார்கள். ஹாலேலூயா ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முக்கு சூத்திரம் ஐயா. பொய் சொல்ல நீர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற நீர் ஒரு மனுமுத்திரனும் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் கேளாதிருப்பீரோ. ஹாலேலூயா, நீர் வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன், வார்த்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிற தேவன பாராஜா. ஹாலேலூயா, எதிரி ஒரு வழியா வந்தவன் ஏழு வழியா ஓடி போகிறான். தேவரீரங்களை ஆசீர்வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே, தீங்கு எங்களை தூக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரமங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படி எங்களை ஆசீர்வதிக்கும் வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சிந்தன மண்டலங்கள், எங்கள் எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் அப்பா, எங்கள் சந்ததிகள் அப்பா ராஜா, ஆண்டவரே தேவனே, விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் அவர்களை பெரியவர்களாக மாற்றும் ஆண்டவரே தேவனே. தகப்பனே, மாம்சத்தின் கிரிகள் இயேசுவின் நாமத்தை சுட்டெரிக்கப்படுவதாக. பொறாண்மைகள், எரிச்சல்கள், கோபங்கள், வெறுப்புகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கையில சுட்டெரிக்கப்படுவதாக. ஆண்டவரே உங்க சோத்திரமையா, சோத்திரமையா. எங்களை வழி நடத்தும், எங்களுக்கு அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை காண செய்யும் தகப்பனே. ஆண்டவரே உங்க சோத்திரமையா. ஹாலேலூயா. எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்முன்னிழ வேண்டுமே. எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்முன்னிழ வேண்டுமே. ஜெபிக்கும் எலியாக்கள் தேசமெங்கும் இழ வேண்டும். உடைந்த

போல உம்முன் இழ வேண்டுமே. ஹாலேலூயா. ஆண்டவரே, மரபான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆள ஒட்டாதிரும் ஆண்டவரே. எங்கள் கண்மலையும் எங்கள் முன்பெருமாய் எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் சமூகத்துல பிரதியாயிருப்பதாக ராஜா. ஆவி மண்டலங்களில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக சூத்திரம். அந்த கிருமியை ஆண்டவரே ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களுக்கு வெளிப்படுத்திய சூத்திரம். உமக்கு சொந்தமான நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மிக்கப்படுகிறோம் சூத்திரம் அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. பரிசுத்தவான்களோடு கூட உம்முடைய ஆழ மகளம் ஆண்டவரே இல்லா உயரம் இல்லாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயிருக்க உங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. அற்புதமானவரே சூத்திரம். ஆண்டவரே ஆறுதல் தருகிறவரே சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே ஆறுதல் செய்ய ஆண்டவரே தேவனே அப்பா உங்களுக்கு திராணி உண்டு பண்ணவிடமா செவிக்கிறோம். அவலைகள் உடைய சமூகத்திலே விரட்டும் ஐயா. ஒடுக்கப்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் கடன்பட்டவர்கள் வந்து ஐயா உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. தாவீதிடத்தில் வந்தவர்கள் ஆண்டவரே கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் ஆண்டவரே தேவனே ஒடுக்கப்பட்ட அத்தனை பேரே மைத்தியமேனாக மாற்றினீர் ஐயா ராஜா. அதே போல தகப்பனே எங்களிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் சீசர்களாக மாற்ற எங்களுக்கு திருவதாரும் எங்கள் ஆவியானவரே உதவி செய்யும் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ராஜா. பரலோக அக்கினி எங்கும் பற்றி எரிய வேண்டும், பாவ செயல்கள் சுட்டெரிக்கப்பட வேண்டும். பரலோக அக்கினி எங்கும் பற்றி எரிய வேண்டும், பாவ செயல்கள் சுட்டெரிக்கப்பட வேண்டும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்முன்னிழ வேண்டுமே. ஹாலேலூயா. எங்கள் தமிழ் ஜனங்களப்பா, படிக்கிற பிள்ளைகளப்பா, எங்களுடைய தேசத்தில் இருக்கிற படிக்கிற பிள்ளைகளப்பா, காலேஜில படிக்கிறதுகளாண்டவரே அப்பா, யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளப்பா, இளம் பிள்ளைகளப்பா, ஆண்டவராகிய தேவனே அந்த பிள்ளைகள் மேலிறக்கமாயிரும் ஐயா. வாலிப பிள்ளைகள் மேலிறக்கமாயிரும் ஆண்டவரே அப்பா. பிதாவே ராஜா, தீயான செயல்களுக்கு தீமையான செயல்களுக்கு ஒத்து போகாதபடி ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. பணத்துக்காக ஆண்டவரே தேவனே நாச வேலைகளை செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த ட்ரக்ஸ் டீலர்ஸ் எல்லாரையும் ஆண்டவரே இயேசுவே உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ராஜா. என் தகப்பனே அவர்களை அவர்களை விடுதலை பண்ணும் ஐயா ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே தாய்மார் தகப்பன்மார் ஐயா ஆண்டவரே அவர்களை நீர் காத்து கொள்ளும். தங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிற தாய்மார்களே ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே அப்பா. தகப்பன்மார்களை கண்ணோக்கி பாரும் ஐயா ராஜா. இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய காரியங்களிலே ஐயா நான் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா இரக்கம் செய்யாதிருப்பேனோ, சீக்கிரமா இரக்கம் செய்வேன் சொன்னவர் ஐயா. ஆனாலும் மனசுகுமாரம் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோன்னு கேட்டது அப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ளே விசுவாசம் பெருகட்டும் ஐயா. வார்த்தைகள் பெருகட்டும் ஆண்டவரே அப்பா. வார்த்தைகள் பெருகின்ற வழியில விசுவாசம் பெருகும் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளிலே ஐயா. ஆண்டவரே அதிக நேரங்களை செலவழிக்க எங்களுக்கு இருவதாரம். எங்கள் கண்கள் தெளிவாகட்டும் ஐயா. எங்கள் மூளை நரம்புகள் ஆண்டவரே அப்பா சிறிய வயதுல இருந்தது போல எங்கள் மூளைகள் இல்லாம ஆண்டவரே அப்பா பிதாவே ஆண்டவரே புதிதாக மாற்றப்படுவதாக. அதிகமாக வார்த்தைகளை படிக்க அதிகமான ஆண்டவரே உமக்காக கிரியைகள் செய்ய எங்களுக்கு கிருபதாரும் அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். உமக்காக செயல்பட ஆண்டவரே நீர் தானே சொல்லி இருக்கிறீர் ஐயா. நற்கிரியைகள் செய்வதற்கு எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர் என்று ஆண்டவரே உமக்கு சோத்திரம். நல்ல கிரியைகளை நாங்களும் எங்கள் வீட்டாரும் எங்கள் குடும்பங்கள் எங்கள் திருச்சபைகள் எங்களோடு கூட இருக்கிறவர்கள் அப்பா ராஜா நல்ல கிரியைகளை செய்ய உதவி செய்யட்டும் ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. தகப்பினையும் துதிக்கிறேன் ஐயா. பாகால்கள் இலங்கையில் இல்லாமல் போக வேண்டும், பிசாசின் கிரியைகள் முற்றிலும் அழிய வேண்டும். பாகால்கள்
இலங்கையில் இல்லாமல் போக வேண்டும். பிசாசின் கிரியைகள் முற்றிலும் அழிய வேண்டும். துதிக்கிறோம் தகப்பனே, தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்முன்னிழ வேண்டுமே. ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இலங்கையில நடக்கின்ற காரியங்களை நீர் காண்கிற தேவனப்பா. ஆண்டவராகிய தேவனே ராஜா அப்பா, சகல துரத்திரங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவரே சிலுவையிலே உரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களுக்காக வெற்றி சிறந்த தேவனப்பா. ஆண்டவரே தேவனே, இலங்கையில நடக்கிற காரியங்களப்பா, சகல துரத்தனங்கள் அதிகாரங்கள் இயேசு என்கிற அதிகாரம் உள்ள நாமத்தினால் உதியப்பட வேணும் ஆச்சரிக்கிறோம். ஏற்கனவே உதிர்ந்த காரியங்களப்பா ராஜா. ஆண்டவராக தேவனே, சகல துரத்தனங்கள் அதிகாரங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக மண்டியிடும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராக தேவனே ராஜா, தேவனே அப்பா பிதாவே, ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்துல கொடுக்கிறோம். தென்னிலங்கை முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம். வட இலங்கை முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேசங்களை ஆண்டவரே உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. தகப்பனே விசேஷமாக ராஜா எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரங்கள் அப்பா, தமிழர்களுடைய ஒழுக்கங்கள் ஆண்டவரே மேம்பட வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இயக்கமுள்ள பிதாவே ராஜா. ஆண்டவரே இனி வரும் சந்ததிகள், இப்ப இருக்கிற சந்ததிகளை ஆண்டவரே நீர் பொன்னாக மாற்றும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே தேவனே பரிசுத்தமாக மாற்றப்படுமா செவிக்கிறோம். இலங்கையில் இருக்கிற திருச்சபைகள் ஆண்டவரே தகப்பனே ராஜா. ஆண்டவராய் கர்த்தாவே ராஜா, ஆண்டவரே பரிசுத்தத்திலே ஒழுக்கத்திலே நீதியிலே நியாயத்திலே எப்படி வாழ்வது என்கிற காரியங்களே இல்லையா ஆண்டவரே. ஆண்டவரே திருச்சபைகள் ஆண்டவரே தேவனே உம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் நடமாடுவீராக. தேவ தூதர்களை நாங்கள் இந்த இடத்துல இந்த ரிலீஸ் பண்ணுகிறோம் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவராய் தேவனே, ஆவியானவரே எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு ஐயா ராஜா. தகப்பினியமுக்கு சோத்திரம். இந்த தேசத்தில் உம்முடைய கரம் கூடவே இருக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் உம்முடைய கரத்தை வையும், அப்படி இந்த தேசம் சுஸ்தமாகுதலப்பா ராஜா. இலங்கை தேசத்திலே உம்முடைய கரத்தை வையும், அப்பொழுது ஆண்டவரே தேவனே தகப்பன் இந்த தேசம் சுஸ்தமாகிறதப்பா ஆண்டவரே. யூரோப் தேசங்கள் ஆண்டவரே எந்தெந்த இடங்களிலிருந்து ஜனங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல், அவர்கள் குடும்பங்கள் மேல், அவர்கள் பிள்ளைகள் மேல் உடைய கரத்தை வையும், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே இந்த தேசத்திலே நடக்கின்ற அசங்கியங்கள் ஆண்டவரே, ட்ரக்ஸுகள் ஆண்டவரே, போத மருந்து விநியோகங்கள் ஆண்டவரே, கடைகள் இயேசுவின் நாமத்தினால் மூடப்பட வேண்டுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே அப்பா பிதாவே ராஜா, ஆண்டவரே மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக. ஆண்டவராகிய தகப்பனே நமக்கு சூத்திரம் இல்லை ஆண்டவரே. இந்த கனடா தேசத்து அதிபதிகளுக்கு, தேசங்களை ஆளுகின்ற அதிபதிகளுக்கு, இலங்கை தேசத்தை ஆளுகின்ற அதிபதிகளுக்கு, அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு நல்ல ஞானம் ஆண்டவரே, அறிவு ஆண்டவரே தேவனே அப்பா இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. தேசங்களை அவர்கள் சூறையாடாதபடி, தேச மக்களை சூறபடி சூறா ஆடாதபடி, ஆண்டவரே தேசங்களுக்கு நல்ல நன்மைகளை செய்கிற அதிபதிகள் எழும்பும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. மனச்சாட்சியுள்ள ஆண்டவரே அதிபதிகள் எழும்ப வேணும், தேவ பிள்ளைகள் எழும்ப வேணும் ஐயா. தேவ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, எப்படி அமெரிக்கா தேசத்திலும் இந்த கனடா தேசத்திலும் ஐயா கிறிஸ்தவர்கள் ஆண்டார்களோ அப்பா ராஜா, அதே போல தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கின்ற அதிபதிகள், உண்மை அறிந்த அதிபதிகள் தேசங்களில் எழும்பும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. தகப்பனே இந்த நாளிலும் ஐயா ராஜா உம்முடைய கரத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வைத்து அவர்களை ஆண்டவரே சுஸ்தப்படுத்துகிறபடியா நமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகுவாரப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். தகப்பனே நாங்கள் பாவங்களுக்கு செத்தோம், நீதிக்கு பிழைத்தோம். இயேசு கிறிஸ்து சாமி எங்கள் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். எங்கள் பிள்ளைகளுடைய தழும்புகளால் குணமானார்கள் அப்பா. அப்பா டிப்ரெஷன் ஆண்டவரே வியாதியில இருக்கிற வாலிப பிள்ளைகள் இயேசுவின் தழும்புகளால் குணமடைந்தார்கள் சொல்லி அறிக்கையிடுகிறேன் ஐயா. பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார்.
காய்ச்சல் உடனே அன்று நீங்கிட்டு அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். யெகோவாராப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தந்த தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். குஷ்டரோகியை கண்டார் இயேசு.

தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். ஹாலேலூயா. அப்பா இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் சரீரத்திலே வாழ்ந்தவர்களே ஐயா, மனதுருகி ஆண்டவே அப்பா குஷ்டரோகிகளை தொட்டீர், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தீரப்பா, அப்பொழுதெல்லாம் அவர்கள் சுகமடைந்தார்கள் அப்பா ராஜா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, யார் யார் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ, யார் யார் துன்பப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் மேல் கைகளை வையும் ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரம் குணமாக்குற கரம் அப்பா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகமாக்கும் ஐயா, அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, எமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் என் அப்பாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஆண்டவரே, ஏற்ற துணியை கொடுத்த அதே ஆண்டவர் ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்க வேணுமப்பா. ஆண்டவரே எமக்கு சூத்திரம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார், கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். யெகோவாராப்பா இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். மனமிறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். கதரும் பேதுருவை கண்டு இயேசு கரங்கள் நீட்டி பிடித்தார், படகிலேற செய்து

0: தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். ஹாலேலூயா. ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா ராஜா, ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவளுடைய சமாதானம் பெரியதா இருக்கிறதப்பா ராஜா. எங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம். ஆண்டவராக தேவனே, பாதாளத்தின் வல்லமைகள் எங்கள் குடும்பங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் திருச்சபையை மேற்கொள்வதில்லை என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, அதிக பாரங்கள் சுமத்தாமல் இருப்பது எங்களுக்கும் பரிசுத்தாவியர்கள் நலவென்று கண்டதப்பா. நாங்களோ கடன் வாங்காது இருக்கிறோம், அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் அப்பா. எங்கள் களஞ்சியங்கள், பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் சபைகளிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். சுற்று வட்டார பகுதிகளிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. எங்கள் மைண்டுகளிலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மக்கு சோத்ரம். உம்முடைய ஊழியத்திலே ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம் ஐயா. சத்ருவானவன் ஆண்டவர் ஏழு வழியா ஓடி போறான் ஐயா ராஜா. ஹாலேலூயா, நன்றி அப்பா. ஆண்டவரே, வார்த்தையின் விதைகளை விதைத்திருக்கிறோம், துதியின் விதைகளை விதைத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சிந்தன மண்டலங்களிலே ஐயா ஆண்டவரே போராடுகிற போர் எண்ணங்களை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கிறோம் ஐயா ராஜா. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவானப்பா. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது போய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவரே அப்பா பிதாவே அறிக்கையிடுகிறதில் உறுதியாயிருக்க கடவும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை, உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாங்கள் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே கூட இரும், வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வழிநடத்தி துதிகளுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வாதத்திற்கு இழக்கத்திற்கு தாமே எங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாரவன் நாமத்திலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும், பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திர தாமே கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. நாளையும் கத்திர தாமே போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்தி தருவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னும் ஒரு காலை வேளை அபிஷேகத்தை நாளை நாளை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதிரி கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக சந்திப்போம். காட் பிளஸ் யூ அம்மா.
0: ஆமேன், பிளஸ் யூ, பிளஸ் யூ,
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்திய திருச்சபைந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர் வழிநடத்தினார். அபிஷேக ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்திர தாமே இந்த அபிஷேக ஆராதனை கத்தர் நுகர்ந்து பெற்றுக்கொண்டார் என்ற இந்த விசுவாசத்தோடு நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியை இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல
2: இருக்கிறோம்.
1: ஜெப ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த வகையிலே அவர்களையும் வரவேற்போம். முதலிலே இன்றைய நாள் 9ஆம் தேதி, 7ஆம் மாதம், 9ஆம் தேதி ஜூலை மாதம், 9ஆம் தேதி ஆடி மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இன்றைய நாளுக்கான வசனம், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சங்கீதம் 34:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், 1 சாமுவேல் 21:22, ஏசாயா 65, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் மத்தேயு 10வது அதிகாரம். இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வருடத்திலே பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக இந்த அதிகாரங்களை தொகுத்து எடுத்து வருகிறோம். அதே வேளையிலே பதிவு செய்தும் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அந்த வேளையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. அத்தோடு வாக்கு தத்துவம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனிடம் ஒரு நிமிடம் என்ற அந்த காரியங்களை நாங்கள் பதிவு செய்தும் உங்களுக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இப்படிப்பட்ட தாளந்துகள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்களும் அனுப்பி தர முடியும். நாங்கள் அவற்றை பதிவு செய்து வானொலியிலே ஒலிபரப்பி மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுப்போம். அதே வேளையில் இது ஒரு ஊழியமாக செய்யுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. அனுப்பி கொடுங்கள். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் எப்போ வேலையை கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் ஆண்டன் ராசனேம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வெற்றிலாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழிய சௌரி ஜானட் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இணைந்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் இரவு வேளையில் இந்திய மண்ணிலிருந்து பெங்களூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் மாலை வேளையிலே நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்களை எல்லோரையும் திரும்பமாக வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவர்களை மாலை வழக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோர்டம்மா,
2: பிரைஸ் லோர்டன்னா.
1: ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்
2: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீயண்ணா குடும்பத்தையும் சொந்ததையும் தவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவன் உங்களோடும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கடலையிடுவாராக. இன்றைய நாளே நாங்கள் ஏர்மோன் நதியை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு ஜபத்து கடந்து செல்வோம். இந்த ஏர்மோன் என்று சொல்லப்பட்டால் அங்கு பிடித்து வைக்கப்பட்ட புனித மலையாக இஸ்ரவேலர்கள் கணிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் எர்மோன் என்றால் மிக உயர்ந்த மலையாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எந்த காலங்களிலும் அந்த விண்பனி அங்கே நிறைந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த இவ்ரேயத்தில் எர்மோன் என்றால் தேவனுக்காக பிரித்து வைக்கப்பட்டது அல்லது அர்ப்பணிக்கப்பட்டது என்று சொல்லி அர்த்தம் கொள்ளும். ஏனென்றால் உயர்ந்த மலையின் விண்பனி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உயர்ந்த மலையில இருக்கிற அந்த விண்பனி வறண்ட நிலத்துக்கு உயிர் கொடுப்பது போல எங்களுடைய வாழ்க்கையும் அங்கு வழிவகுக்க அது எங்களுக்கு ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எப்பொழுதும் அந்த எர்மோன் மலையிலே பனி படர்ந்து உயர்ந்த மலையாய் இருக்கிறது போல எங்கள் வாழ்விலும் அங்கு ஆசீர்வாதம் மற்றவர்களுக்காக இருக்க வேண்டும் என்று அது எங்களுக்கு கற்று தருகிறது. இது இஸ்ரவேலின் வட எல்லை பகுதியிலே இயற்கையாகவும் அரணாகவும் வெண்மையோடும் நிமிந்து நிற்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா இதுக்கு அது இயற்கையாகவே கர்த்தர் உருவாக்கின மலை. அது இயற்கையாகவே அரணாக நிற்கிறது. இயற்கையாகவே எப்பொழுதும் வெண்மையோடு அந்த வெண் பனியோடு நிற்கிறது என்பதையும் அங்கே வறட்சி இல்லாதபடி அங்கு எப்பொழுதுமே செழிப்பை அங்கு கட்டளையிடுகிறது. இது புவியியல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, விஞ்ஞானமும் சொல்லுகிறது. இந்த மலையிலிருந்து அங்கு விண்பனிக்கு அடையாளமாய் தேவனுடைய மகிமையின் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூலோக சரித்திரத்திலே இந்த கடல் மட்டத்திலிருந்து அங்கு 9232 அடி உயர முடியது. அவ்வளவு அங்கு உயரமாயும் 3 சிகரமாயும் இருக்கிறதை அங்கு எங்களுக்கு சரித்திரபூர்வமாய் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டு முழுவதும் அங்கு உச்சியிலே அந்த பனி இருக்கிறபடியால் இஸ்ரவேலின் பிரதான நதியாகிய ஜோர்டான் நதியின் முக்கிய ஊற்றாய் இந்த பனியிலிருந்து அங்கு தண்ணீர்கள் உற்றெடுக்கிறதை நாங்கள் காண சரித்திரபூர்வமாய் நாங்கள் அறியக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே வேத வசனங்களிலே இந்த எர்மோன் மலையை குறித்து சொல்லப்படுகிறது. உபாகமம் 3:8 இப்படி யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள அன்னோன் நதி தொடங்கி எர்மோன் மலையும் மலைகளுக்கும் உள்ள தேசத்தை நாம் அக்காலத்திலே எமோரியருடைய 2 ராஜாக்களிடம் இருந்து பிடித்தோம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சங்கீதம் 89:12 வடக்கேயும் தெற்கே நீர் உண்டாக்கினே தாவோரும் எம்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பிரிக்கும் என்று சொல்லி எழுதி இருக்கிறதை நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 133:3 எர்மோன் மலை மேலும் சியோர் பர்வதங்கள் மேலும் இறங்கும் வனிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அங்கே கர்த்தர் எந்தெந்தைக்கும் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாங்கள் அதே மாதிரி தான் இந்த எர்மோன் சியோன் அங்கு வேதத்திலே முக்கிய மலைகளாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இது என்னத்துக்கு அடையாளமாய் இருக்குதுன்றா, தேவனுடைய பிள்ளைகள் அன்பிலும் சத்தியத்திலும் ஒன்றுபட்டு தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் காணப்பட வேண்டும். அது தேவனால் நித்திய வாழ்க்கைக்கு அந்த கிருபையை தருகிறது என்பதை அவருடைய அந்த உயரமும் அந்த பனி மலையும் எங்களுக்கு விளங்கி நிற்கிறது. ஏனென்றால் தனிக்கு என்று சொல்லி எழுதி இருக்கிறபடி சகோதர ஒற்றுமை அங்கு குளிர்ச்சியானது, புத்துயிர் புத்துணர்ச்சி ஊட்டுவது என்று சொல்லியும் உயிர் கொடுப்பது பனியாய் இது அங்கு வெண்ணின் மலையிலே பனியாய் இருப்பது போல எங்கள் திருச்சபையிலும் அமைதியாய் தொடர்ச்சியாய் அந்த இறங்கி வருகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறதை அங்கு தேவனுடைய ஜனங்கள் அது ஒரு பொக்கிசமாய் பரலோக பரிசாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றது நன்மையும் இன்பமும் என்று வேதம் சொல்லுகிறபடி தேவனுடைய அன்பு தேவனுடைய விருப்பம் தேவனுடைய செயல் இதிலே நிறைவேற்றப்படுகிறது. இதனால் தான் கூட்டுறவு சமாதானம் பலன் அப்படிப்பட்ட கனிகள் சபையிலே விளங்கும். ஏனென்றால் இந்த இடத்திலே தேவனுடைய விருப்பத்தை நாங்கள் செய்கிறோம். எப்படியாய் இயற்கையான மலையிலே இயற்கையான பனி பெய்து அதை அந்த வறட்சி அங்கு செழி போல கள்ளம் சேச்சு தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடும் போது அப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் பரிசுத்தம் அங்கு முக்கியமானது. இரண்டாவது ஒற்றுமை, இது சுகந்த வாசனையாய் கொண்டிருக்கிறது. சகோதரர்கள் ஒற்றுமைப்பட்டு இச்சபையிலே இருக்கும் போது அது ஒரு சுகந்த வாசனையா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் முகந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய அர்ப்பணிப்பு தான் பரிசுத்த ஆலயத்திலே பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த திருச்சபையிலே அங்கு நீ இருப்பார் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நீங்கள் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார், அந்த தரிசனத்துக்குரிய ஜெபத்தை நீங்க பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த தரிசனம் என்னவென்றால் ஒரு விக்கிரக தோப்பு, அதிலே கருப்பு பெயிண்ட் அடித்திருக்கிறது. அதன் வாசல்லே ஒரு இளைஞர் கூட்டம் நிற்கிறது. அது கிறிஸ்தவர்களை அங்கு துரத்தி துரத்தி துரத்துகிறது. ஆகவே அந்த துரத்துற நிலைமையிலே மரண அவஸ்தைப்படுகிறார்கள். அங்கு அந்த கும்பல் அங்கு மடங்கடிக்கிறது கிறிஸ்தவர்களை. அப்படியாய் கிறிஸ்தவர்கள் மேற்கொள்ள முடியாமல் துரதுண்டு போகிறார்கள். அங்கு சத்தமிடுகிறார்கள் அதிகமாய். ஆகவே இந்த கிறிஸ்தவர்களை யாரும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் எந்த கும்பலாய் இருக்கலாம் எந்த கூட்டமாய் இருக்கலாம் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த காரியத்தை நாங்கள் ஜாக்கிரதையாய் தப்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கண்டு நான் பயந்தேன். ஆனாலும் இந்த தரிசனம் வந்து உண்மையிலேயே கர்த்தருடைய சிந்தனையிலே அது எங்களுக்கு அனுப்பப்பட்ட இருக்கிற ஒரு காரியம். ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மடங்கடிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லி தேவனுடைய அனுக்கிரகமாய் இருக்கிறது. இந்த காரியத்துக்காக முக்கியமாய் எங்கள் பாஸ்டர் அவர்கள் இந்த காரியத்தை வைத்து நீங்கள் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த காரியங்கள் அதாவது இருளின் அதிகாரம் இந்த பூமியிலே இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வராதபடி கர்த்தர் காத்து கொள்ளப்பட வேணும். நாங்கள் மேற்கொள்ள வேணும். இந்த சத்துருக்களை மேற்கொள்ள எங்களுக்கு தேவனுடைய வல்லமை வேணும். அதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு அறிக்கையிடுகிறோம். வானத்தையும் பூமியையும் சிரித்த ஒன்றான மெய்த்தேவன் என்பதை நாங்கள் இந்த பூமிக்கு அறிவிக்கிறோம். நீரே இந்த உலகங்களை மனுக்குலத்தை எல்லாரையும் உருவாக்கின தேவன், இந்த மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் உருவாக்கின தேவன் நீர்தான். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் இப்படியான சில வணக்கங்களுக்கு ஊடாக, பாவங்களுக்கு ஊடாக, சாபங்களுக்கு ஊடாக, மதங்களுக்கு ஊடாக தவறான வாழ்வு வாழுகிறார்கள். ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் உம்முடைய வேலையை செய்யாததன் நிமித்தம் இன்றைக்கு மதங்கள் பெருகி இருக்கிறது, தவறான காரியங்கள் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவரே, இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் எழும்பி பிரவாசிக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களை நீர்தான் படைத்த தேவன் என்பதை நாங்கள் அவர்கள் மேல வைக்கிற அன்பின் மூலமாக, இரக்கத்தின் மூலமாக, எங்களுடைய பரிசுத்தத்தின் மூலமாக, எங்களுடைய இரட்சகர் இயேசுதான் அவர்களை உருவாக்கினவர். அந்த உண்டான மெய்த்தேவனிடத்தில வர்ற அந்த மக்களுக்கு ஒரு இரக்கத்தை காட்டும்படியாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பாத படிக்கு, தங்களுடைய தேவனுக்கு, தங்களுடைய கைவேலையான தேவர்களுக்கு தொண்டு செய்யாதபடி, இந்த கடைசி காலத்துல நீ நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வழியில நீர் ஒருவரே, இயேசு ஒருவரே, அப்போ சில 4 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு என்பதை இந்த உலகத்து மக்கள் அறிந்து கொண்டு வாழ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உமக்கு சாட்சியாக வாழ நீர் உதவி செய்வீராக. ஒரு அக்கினியாக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்வீராக. லூக்வார்ம் கிறிஸ்தியனாக இல்லாதபடிக்கு உம்முடைய அக்கினியை எங்கள் மேல போட்டு, இந்த கடைசிக்கால அக்கினியை போட்டு, இப்படியான மத வழிபாடுகள் இருக்கிற மக்கள் உம்முடைய அக்கினியை எங்களில காண, அவர்கள் பரிசுத்தப்பட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கடைசி காலத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று நீர் எங்களுடைய வேதாக வந்தில எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலங்களில நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வர, உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள் இந்த ஆத்துமாவை காத்து கொள்ளுகிற தேவன் நீர் ஒருவர் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உணர்ந்து கொண்டு ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள். ஆத்துமாவை சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவர்தான் எங்களுடைய தேவன். அவருக்கே பயப்படுங்கள் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி ஊழியக்காரர்களின் ஆத்மாவை காப்பாற்றுகிற தேவன் நீர் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, ஒவ்வொரு விசேடமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த காலங்களில இனி ஒரு காலம் ஊழியம் செய்ய முடியாத காலங்களுக்குள்ள நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் கிடைக்காத காலங்களுக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். துன்மார்க்கங்கள் எழும்புகிற காலங்களுக்குள்ள, அந்திகிறிஸ்து வேலை செய்கிற காலங்களுக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தை ஐந்து கண்ட மக்களும் ஞானமாக, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஞானமாக இந்த காலங்களில் ஒரு எழுப்புதலை காண, இப்படியான தீமையான காரியங்களில் இருந்து விடுதலை பெற நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யப்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்காக, எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனுக்காக மரிக்கும் பொழுது கூட அந்த ஆத்மா உம்முடைய பலிபீடத்துக்குள்ள வருகிறது. அந்த ஆத்மா தேவனோடு வாழுகிற வாழ்வு, இயேசுவோடு வாழுகிற வாழ்வை அடைகிறது. அந்த வாழ்வை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நீ கொடுத்திருக்கிறீர். உம்மோடு வாழுகிற வாழ்வு 1000 அவருக்காக நாங்கள் மரிக்கும் பொழுது கூட எங்களுக்கு 1000 ஆட்சியை தருகிற தேவனாக இருக்கிறீர். அந்த உணர்வோடு தைரியமாக அன்றைக்கு பவுல் ஊழியம் செய்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியம் செய்ய ஒரு எழுப்புதலை ஒவ்வொரு தேசங்களிலேயும் காணப்பட, ஒவ்வொரு மக்களும் இயேசு அந்த அன்பான இயேசுவிடத்தில நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்கப்படி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கப்படுகிற அந்த தேவனிடத்தில வர்ற நீர் உதவி செய்வீராக. அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஆண்டவரே, இயேசுவே, நீர் சிலுவையில் இருந்த பொழுது அவர்கள் உம்மை கொலை செய்த பொழுது இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும் என்று மன்னித்தீரே. அதே போல என்ன தீமைகள் வந்தாலும் அறியாமல் செய்கிற மக்களை மன்னிக்கும்படியாக நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதையும், ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதையும் அறிந்து ஒவ்வொரு மக்களும் இயேசுவிடத்தில் வருவார்களாக. இரண்டு வழிதான் இருக்கிறது. ஒரு வழி இயேசுவின் பாதையில போகிற வழி, மற்ற வழி பிசாசின் பாதையில போகிற வழி. பரலோகம் இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம். ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறோம், நன்மையானவைகளை தெரிந்து கொள்கிறோம். நீங்கள் தீமையை தெரிந்து கொள்ளும் பொழுது, மதங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, பாவத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, இப்படியான பிசாசின் கிரிகைகளிலே இருந்து துடைத்த ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இப்படியான பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில கட்டி ஜெபிக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலம்தான் அவர்களுடைய ஆவிகளுடைய தீமைகள், இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்துல இருக்க போகிறது. ஆண்டவரே, இப்படியான ஆவிகள் எழும்பாதபடிக்கு அவற்றைகளை கட்டி ஜெபிக்கிறேன். பூமியில் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். எதை நீங்கள் பூமியில கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கட்டவிழ்க்கிறோம், உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறோம். ஒவ்வொரு மதத்தில வாழுகிற மக்களுக்கு அன்பை ஊட்டுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இந்த கடைசி காலத்துல இயேசுவிடத்துல வந்து அந்த நரக வாழ்வை வெறுத்து பரலோக வாழ்விலே அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, மரணம் இல்லாத, துக்கமே இல்லாத ராஜ்யத்தில் 1000 வருடம் இந்த உலகத்திலும் வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக அந்த மெய்யான தேவனோடு, இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை அந்த இருளான மக்கள், இருளில் வாழுகிற மத மக்கள் அறிந்து கொள்வார்களாக. எல்லா மதங்களும் இருளான வாழ்வு, பிசாசின் பிடியில் உள்ள வாழ்வு என்பதை ஒரு மக்களும் அறிந்து மனம் திரும்பி இந்த கடைசி காலத்துல மனம் திரும்பி அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை எந்த மத இனமாக இருந்தாலும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ளும், அவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சம் சங்கமன் ரெடி அவர் நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தை 5 கண்ட நாட்டு மக்களும் தீமைகளிலே இருந்து ஒரு விடுதலையை பெற, மத வழிபாடுகள் இருந்து, பாப சாபங்களிலே இருந்து ஒரு விடுதலையை பெற்று அந்த மெய்யான தேவனை, தச்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக. அந்த ஒரு தீமைகளும் வராதபடி ரத்தத்தினால மூடி அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக. உமக்காக ஊழியம் செய்கிற மகளை எந்த தீமைகளும், எந்த பிசாசின் துன்மார்க்க கிரிகைகளும் ஆவிகளும் ஏற்படாதபடி உம்முடைய ரத்தத்தினால ஜோபுவை எப்படி வெளியடைந்து பாதுகாத்தீரோ, அதேவேல அந்த குடும்பத்தை பாதுகாத்து அவர்கள் செய்கிற ஜபங்களை பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் நல்ல பதிலை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இந்த காலத்துல நாங்கள் மெய்யான தேவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்ய சாட்சி சொல்ல அவர்கள் இருந்த கிறிஸ்டியர்கள் ஒவ்வொருவரும் அனலாக இனி வருகிற காலங்களில் எழும்பி பிரகாசிக்க இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை இந்த 5 கட்ட மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. உம்முடைய பாதுகாப்போடு, உம்முடைய ஒத்தாசையோடு நாங்கள் வாழ உதவி செய்வீராக. தொதியன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது

0: சிஸ்டர்,
1: பேசலாம் சிஸ்டர்.
0: பிரேசல ஒன்று, உலகமும் அதன் இச்சைக்குள்ளேயும் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இவர்கள் ஒரு விடுதலையை காணணும். அநேகர் அநேகர் நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் இருக்கிறார்கள். இன்றைய நாட்களிலே சபைகளிலே இருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், உள்ளாக வேறு யாராவது தங்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டார்களா? தங்களுக்கு ஜெபிக்க மாட்டார்களா? இருந்தால் நேரடியா போய் தங்களுடைய பாஸ்டர்மாரோடு கதைத்து செயல்பட அவர்கள் இயலாமல் இருக்கிறார்கள், அவர்கள் முடியாம இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளேயும் இருக்கிறார்கள், மிகுதிக்கு உலகமும் அதன் இச்சைக்குள்ளேயும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவிக்காவணி நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நேற்று மின்று மாறாதவர். இன்று எங்கள் மத்தியில் ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு முதலாக எங்கள் பதில்களை எங்கள் ஜப வேண்டுகோள்களை அறிந்திருக்கிற தகப்பனே, மக்கு நன்றி. ஆமேனப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே உங்களை அறியாதவர் போல நடக்கிற மக்களுக்கு ஆடி முதலாவது வருகிறேன் அப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு பிரிதான அற்புதத்தை செய்யுங்க. அவங்களோட மனம் மாறுவதற்கு ஆண்டவரே, மதம் இல்ல மனம் மாறுவதற்கு அவருடைய உள்ளங்களை நோக்கி பார்த்து அவங்களுக்குள்ள ஒவ்வொரு கரைகளையும் ஆண்டவரே எடுத்து விடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு ரத்தத்தினாலும் முழு அப்பா அவங்களோட ஆவி ஆத்மா சரீரம், எங்களோட சரீரம், எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க பெரியவர், நல்லவர், போதுமானவர். உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்கு கொடுத்து சிந்தி எங்களுக்காண்டு மறித்து ஆண்டவர், எங்களுக்காண்டு உயிர்த்தீர். அந்த ரத்தத்தின் மூலமாக யாவருடையும் பாவங்களையும் அப்பா நீக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. நாங்கள் உங்களை நம்பியிருக்கும் பொழுது அப்பா இந்த ஆத்மாக்கள் ஒன்றும் அழியாத வண்ணமாக இவங்கள் ஆண்டவரே பாவத்துல மூழ்ந்து போய் இருக்கும் பொழுது, இச்சையில் ஆண்டவரே இருக்கும் பொழுது ஆண்டவரே அந்த பாவங்களை மன்னிக்கிறவர் நீங்க அப்பா. ஒரு கரை இல்லாமைக்கு ஆண்டவரே நீங்க பரிசுத்தமாக இருக்கும்படியாக அழைக்கிற தகப்பனே, நீங்க இவர்களையும் அழைக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. புதிதான நாள் அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அப்பா இந்த கடைசி காலத்துல உள்ளங்கள் எல்லாம் புதிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்துல அப்பா இந்த உள்ளங்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக இச்சைக்குள்ள இருந்து ஆண்டே பாவத்துக்குள்ள மூழ்கி பாவத்துக்குள்ள அப்பா வளராமைக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்புல உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி இவர்களுக்கு ஒரு பிரிதான விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா விதமான இச்சைகள், எல்லா விதமான பாவங்களையும் இருந்து யாவரையும் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் அப்பா. உங்களோட பாதத்தடியில் நாங்க இருக்கும் பொழுது அப்பா நீங்க ஆதி மந்தமா இருந்து இன்று மட்டும் இருந்து வழி நடத்துற தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நன்றி உள்ளவர், நன்றி உள்ளவர். உங்களோட நன்றி உள்ள அந்த அன்பை அந்தவரே அப்பா நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யமான தகப்பனே இவர்களை வழி நடத்துங்க. ரத்தத்துல உங்களோட ரத்தத்துல ஜெயம் உண்டு. உங்க ரத்தத்தின் மூலமாக எங்களை பாவங்களை கழுகிறவரே அற்புதம், அற்புதம் அப்பா. இங்க ஆலோசனை கத்தவர் அப்பா. நீங்க இந்த பாவ சாபங்கள் இருந்து யாவரையும் விட்டுதலையாக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒரு விதமான இச்சையில் ஒரு விதமான பாவங்களும் அவர்களை மேற்கொள்ளாத வண்ணமாக அவங்களுக்கு ரத்த கோட்டைகளை மறைத்து விட்டு அவர்களுக்கு ஒரு புதிதான ஜீவனை கொடுக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா நீங்களே அப்பா வழி தப்பி போறவர்கள் மக்கள் அப்பா, அவர் மக்களை நீங்க விடுதலை ஆக்குற தகப்பனா இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி அப்பா. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை யாரும் என்னிடத்துல வாருங்க. உங்க அவர்களுக்கு நீங்க தான் இழைப்பாறுதல் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. ஆமேப்பா. வழியின் சத்தியம் ஜீவனும் நான் என்று சொன்ன அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இவர்களுக்கு எல்லாரும் புதிதான தேவ பயத்தடையும் சாந்தத்தை மனத்தாழ்மையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பிசாசானவனுக்கு ஒரு விதமான அத்தியாரம் இல்லை. எந்த ஆத்மாவும் அழியாத வண்ணமாக அப்பா யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட கரம் அவங்க கூட இருக்கவனும் அப்பா வழி தப்பி போகாத வண்ணமாக சபைக்குள்ள மாண்டவரே எந்த விதமான பாவங்களும் எந்த விதமான அசுத்தமான ஆவியும் வராத வண்ணமாக காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவரே உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கான ஜெபிக்கிறேன். நீங்களே யாவரையும் வழி நடத்தப்படும் என்று சொல்லி கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: சாரி சிஸ்டர், லேட்டாச்சு. விட சுருக்கமா ப்ரே பண்ணி முடிச்சுட்டேன். ஹலோ ஹலோ.
1: ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டியதாக இருப்பதனாலே கர்த்தர் தாமே அந்த சுருக்கமான ஜெபத்தையும் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி அம்மா. ஆமீன் ஆமீன். நாங்கள் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்திய மண்ணிலே நேற்றைய நாளிலே பார்த்தோம், 42,341 ஆலயங்கள் இருக்கிறன, அதாவது இந்து ஆலயங்கள் 42,341 தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறதாம். அந்த அதிலே கொண்டு போய் போடப்படுகிற காணிக்கைகள், கடவுளுக்கென்று போடப்படுகிற எல்லா காணிக்கைகளும் அரசாங்கத்துக்கு சொந்தம். அது மட்டுமல்ல, பலர் தாலிகளை கலட்டி போடுவார்கள், செயினை கலட்டி போடுவார்கள், மோதிரத்தை கலட்டி போடுவார்கள். அவ்வளவுக்கும் பொறுப்பு அரசாங்கம், அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்ளும். ஆனால் கடவுளுக்கென்று கொடுப்பார்கள். எங்களுடைய ஆலயங்களிலே கத்தருக்கென்று சொல்லு வாங்குவார்கள், ஆனால் அவர்களுடைய செலவுக்கு செல்வார்கள். அதை அவர்கள் திரும்பமாக திருத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் கத்தருக்கு காணிக்கை, கத்தருக்கு காணிக்கை என்று சொல்லுவார்கள், ஆனால் அந்த காணிக்கை முழுக்கதும் ஆலய செலவுக்கென்று அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் இந்திய மண்ணிலே இந்த காரியங்கள் கிட்டத்தட்ட 3,000-4,000 கோடி பணம் அரசாங்கத்துக்கு தான் போகிறது. இவர்கள் ஆலயத்துக்கு கொண்டு போய் கொட்டுவார்கள். அங்கு கொடுக்கின்ற எல்லா தங்கம் முழுக்க அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். அதுக்கு கணக்கும் இல்லை, வழக்கும் இல்லை. ஆனாலும் எங்களுடைய கிறிஸ்தவ ஆலயங்கள், அது மட்டுமல்ல முஸ்லீம் இடங்கள், அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே நடத்துகிறார்கள். அதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். காசை கொண்டு போய் கொட்டுகிற பொழுது அது முழுக்க அரசாங்கத்துக்கு தான் போகிறத, ஆண்டவருக்கு போகவில்லை, அவர்களுடைய ஆண்டவருக்கு போகவில்லை. ஆமீன். இந்த வேளையில் நாங்கள் சௌரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடம்மா, வழி நடத்துங்க.
2: நாங்கள் மீனோ அவர்கள் அதிக வேலை இருப்பதுனால் தனக்கு முதல் விடும்படி கூறியிருந்தா. ஆகவே மீனோ, நீங்கள் எங்களுடைய இலங்கை தேசத்திலே இந்த நாட்கள்லே டொங்கு காய்ச்சலினால் அநேகர் பாதிக்கப்பட்டு அநேகர் மரணத்தை சந்திக்கிறார்கள். ஆகவே அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே அதிலே ஒரு இரக்கம் செய்யும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமா ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு காத்து மட்டுமாக இந்த நிமிடம் வரை ஜீவனோடு வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, இந்த நாட்களிலும் என் தேவனே கர்த்தாவே, அப்பா சங்கம வானொலியின் ஊடாக நாங்கள் ஒருமித்து கூடியிருக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் இரடுக்கப்படட்டும் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவர் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சுமைகள் மத்தியிலும் என் தேவனே கர்த்தாவே உம்மை நோக்கி தொழுது கொள்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, தேவனே ஆவியானவர் ஒவ்வொருவரை நீங்கள் புடமிட்டு நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை தேடி ஓடி வருகிற பிள்ளைகள் வைக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த வானொலி மூலமாக ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்பட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெபங்களும் கருத்தோடு ஞானத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்று தாங்க ஆண்டவரே. தேவனே, நாங்கள் செய்கிற மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்தேன் தேவனே. கர்த்தாவே, நாங்கள் அறியாமல் செய்கிற சகல மீறுதல்களையும் ஒரு விசை மன்னியுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நாங்கள் உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற வேடு தகப்பனே, எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை பாதுகாத்து எங்களை மீட்டுக் கொள்ளுகிறீங்கள் ஐயா, உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த வானொலி மூலமாக ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொரு மூலைகளும் ஒவ்வொரு தேசங்களிலும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில் ரட்சிக்கப்படவில்லை, எந்தெந்த மனிதர்கள், எந்தெந்த சகோதர சகோதரிகள் உம்மை அறியாமல் வேதனையோடும் கண்ணீரோடும் என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் காதுகளில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, நாங்களும் கூட எத்தனையோ பாடுகளின் மத்தியில் அப்பா, எத்தனையோ எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியிலும் வேதனை கண்ணீர்களின் மத்தியிலும் என் தேவனை உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற வேளையில் எங்களுக்கு சமாதானத்தை நிறைவே செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்து செய்து வழி நடத்தி கொண்டு வருகிறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவே. அதே போல கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்மை அறிந்தும் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கை கொண்டு உமக்கு முதலாவது பயப்படுகிற பிள்ளைகளாக, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற பயத்தோடும் நட்டுக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்காண்டவர். ஆம் தேவனே, நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களாண்டவரே. அப்பா, யாரும் பார்க்கவில்லையே என்று நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் என் தேவன் எங்களை பார்த்து விசுவாசத்தோடு தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவரும் பயத்தோடு நட்டுக்கத்தோடும் இருக்க அப்பா உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவரே. இந்த நாட்களிலும் என் தேவனே இலங்கைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இலங்கையில் நடக்கிற அநியாயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவரே? அப்பா தகப்பனே, இந்த சிறைச்சாலையிலும் கூட தகப்பனே எத்தனையோ கூக்குரல்கள் ஆண்டவரே, எத்தனை வேதனை, எத்தனை கண்ணீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த குடும்பங்களை நீங்கள் இறச்சிங்க ஆண்டவரே. தகப்பனே, அந்த இடங்களில் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இலங்கையில் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. இலங்கை ரட்சிப்புக்கு இல்லாதபடியினால் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ மரண ஓலங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே இப்படி அப்பா அந்த இடங்களில் நடக்காதபடி என் தகப்பனே அந்த இலங்கையை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே சாபம் நிறைந்த அந்த நாட்டிலே ஆண்டவரே, கர்த்தாவே இந்த சாபத்தை நீக்கி போடுகிற சர்வ வல்ல தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. அத்தோடு ஆண்டவரே, இப்போது நடக்கிற இந்த டெங்கு காய்ச்சலினால் அப்பா மக்கள் படுகிற வேதனைகள், மக்கள் படுகிற அவலங்களை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இப்படியான நோய்களை நீங்கள் எடுத்து போடுகிற சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே, நீங்களே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து ஆண்டவரே அந்த இடத்துல வருகிற இப்படியான நோய்கள், இப்படி டெங்கு காய்ச்சல், இப்படி இப்படியான சகல அப்பா பேர் சொல்ல முடியாத நோய்களை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் அந்த இடங்களில் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை நோக்கி அடைக்கலம் தேடி வர ஆண்டவரே தகப்பனே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய அடைக்கலம் தேடி வருகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, பரலோக தகப்பனே, ஆவியானவரே அந்த இடத்துல நீங்கள் இறங்கி அசைவாடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியில நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு இளைஞர்களும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ரட்சிக்கப்படும்படியாகும் எந்தவரே உமக்கு பயப்படுகிற பயப்படுதலை அந்த இடத்திலே கொட்டுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, எத்தனையோ எத்தனையோ மரண ஓலங்கள் ஆண்டவரே, எத்தனையோ எத்தனை நோயினால் மரண ஓலங்கள் ஆண்டவரே, அப்பா வன்முறையினால் மரண ஓலங்கள் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியாக அந்த நாடு அப்பா சீர்கட்டு போய்கொண்டிருக்கிறதை அப்பா நாங்கள் யாவரும் பார்க்கிறோமே தகப்பனே. இறங்குங்க ஆண்டவரே, அந்த நாட்டுக்கு ஒரு இரக்கத்தை கொடுங்க ஆண்டவரே, அந்த மக்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுங்க ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. மக்கள் படுகிற கண்ணீரை நீங்கள் காண்கிறீங்களே ஆண்டவரே. தகப்பனே, இந்த கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி ஆறுதல் கொடுக்கிற சர்வ வல்ல தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே என்று அந்த மனிதர்கள் அறியும் பொருட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மூலைகளிலும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்படியாக சங்கம வானொலி நடக்கிறது போல தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு குழு குழுவாக ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடி வர ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்கள் ஜெபங்கள் ஆராதனைகளை செய்ய ஆண்டவரே அந்த இடத்திலே ஆண்டவரே. தகப்பனே, மக்களை நீங்கள் கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஜெபம் இல்லை ஆண்டவரே, ஜெப குறைவு ஆண்டவரே, உம்மை தேடுகிற
0: பயம் இல்லை ஆண்டவரே, கர்த்தாவே ஆவியானவரே, எவ்வளவோ ஆக்கினைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடக்கிற இடங்களிலும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடி வராமல், உமக்கு பயம்படாமல், இன்னும் அதிகாரத்தோடும் இன்னும் இன்னுமான அப்பா இருமாப்போடும் இப்படியாக இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே தகப்பனே, கர்த்தாவே இந்த மனிதர்களை ஒருவிதை கண்ணோக்கி, ஒரு விதத்துல கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே தகப்பனே, இந்த மனிதர்களை, இந்த மக்களை அப்பா நீங்கள் அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள் தான் ஆண்டவரே. உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே, அவர்களை நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் வரைந்திருப்பீங்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அந்த பிள்ளைகள் உம்முடைய கை, உம்முடைய வரதலில் இருந்து விடுபட்டு போகாதபடி என் தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே உம்முடைய வருகையின் காலம் கிட்டி விட்டது என்று ஒவ்வொரு ஜனங்களும், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் யாவரும் ஒவ்வொருவரும் அறிய என் தேவனே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் வருகிற வேளையில் தகப்பனே நான் உன்னை அறியேன் மகளே மகனே என்று எந்த பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி, எந்த பிள்ளைகளும் சத்ராதியின் பிடியில் அகப்பட்டு அக்கினியில் மூழ்கி போகாதபடி எந்தவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஞானத்தோடும் ஆயத்தத்தோடும் இருக்க, எந்தவனே ஒவ்வொருவரோடும் எங்களோடும் கூட இருங்காண்டவரே. எவ்வேளையிலும் இந்த நேரத்துங்களிலும் உம்மை நோக்கி கூப்பிட அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் சின்ன சின்ன அவரே ஆண்டவரே நாங்கள் பார்த்து பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பயபக்தியோடு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் செய்து முடிக்க என் சர்வ வல்ல தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு அப்பா தகப்பனே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள அப்பா தகப்பனே, இந்த டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் கரத்துல தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீரே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து அந்த இடத்துல சுகம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் என் தேவனே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் குடும்பத்தையும் சகோதரியின் குடும்பத்தையும் உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா தகப்பனே. இந்த சங்கம வானொலியினூடாக தகப்பனே அப்பா மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிப்புக்குள்ளாகும்படி அப்பா இந்த சகோதரன் சகோதரிகள் அப்பா தங்கள் இப்படியான காரியங்களை செய்து கொண்டு வருகிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே, வாஞ்சையை காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த குடும்பங்களை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து இந்த குடும்பத்துக்கு சமாதானம் சந்தோஷம் நிறைவு சுகம் பலம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுத்து ஏந்தவனே இந்த குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அக்கினி மதிலால வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாம் தேவனே உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு எத்தனை உபத்திரவங்கள் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படியாக உபத்திரவங்கள் வராதபடி தேவனே இந்த குடும்பத்தை அப்பா இந்த சங்கம வானொலி எந்த ஒரு தடைகளும் தட்டங்களும் வராதபடி இந்த குடும்பம் மென்மேலும் ஆண்டவரே இந்த அப்பா இந்த ஊழியங்களை செய்து முடிக்க என் சர்வ வல்ல தேவனே நீங்கள் இந்த குடும்பத்தோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த நாளிலும் அப்பா தகப்பனே இந்த இடங்களில் வர முடியாமல் இலங்கையிலும் கூட இருந்து வந்த சகோதர சகோதரிகள் இன்றைய காலங்களில் வர முடியாமல் தடை செய்திருக்கிற எல்லா பொல்லாங்கி நாவியை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. திரும்பமாக இந்த இடங்களில் வந்து தகப்பனே அவர்கள் ஜெபிக்கவும் ஆண்டவரே உம்மை நாடி ஓடி தேடி வருகிற பிள்ளைகளாக மாறும்படி என் தேவனே அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அதே போல இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. இருதயத்தை ஆராய்ந்து நடக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொருவரின் இருதயங்களில் என்னென்ன ஏக்கங்கள் என்ன பிரச்சனைகள் என்ன பாடுகள் என நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஓடி வந்திருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. அவர்களின் இருதயங்களின் வேதனைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களுக்கு மேற்ற நேரங்களில் ஏற்றவற்றை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே.
2: நம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே கத்தாவே, இந்த வானொலி, இந்த சங்கம வானொலியின் சகோதர சகோதரிகள் என் மகளுக்காக ஜபிக்கிற ஜபங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த சகோதர சகோதரிகளுக்கு நான் நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, இந்த குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. நன்றி ஆண்டவரே. துதி கன மகுமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
4: ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ கத்தர் உங்களோடும் பிள்ளையோடும் திருமண காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து சகலதே நன்மைக்கு ஏதுவாய் செய்து தருவாராக. ஆமீன்,
3: ஆமீன், ஆமீன், ஆமீன் உங்களோட.
4: ஆமீன், ஆமீன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை நிறைவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர்.
5: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்த நாட்கள்லே தேவனுடைய வேத வசனத்தை அழுத்தமாய் பிரசங்கிக்கிற பிரியாசப்படுகிற ஊழியர்கள் எழும்ப வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான நாளிலே கூட எங்களை தாழ்த்தி முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீ சர்வ வல்லவராயிருக்கிறேன், சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறேன், சகலத்தையும் எல்லா அண்ட சராசரங்களையும் ஒரே வார்த்தையிலே சிருஷ்டித்த தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தனே, இந்த வேலையிலே கூட நாங்கள் ஒரு மனதோடு கூடி அப்பா எல்லா தேசங்களுக்காகவும் அநேக காரியங்களுக்காகவும் இலகிலுக்காகவும் ஜெபிக்கின்ற வேலையிலே தேவனுடைய கரம் எங்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபங்கள் எல்லாம் எங்களுடைய மடியிலே திரும்பி விழுந்து விடாதபடிக்கு எங்களுடைய பாவ சாபங்கள் எல்லாம் ஒரு விசை கூட முத பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவும்படியா ஓப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆமேசு ராஜா, இந்த நாளிலே விசேஷமாய் கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம். தேவ உம்முடைய வேதங்களே ஆண்டவரே, இந்த நாளில் போதிக்கிறவர்கள் சத்தியத்தை அறியும்படியான ஃபர்ஸ்ட் முதலாவது ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேத வசனங்களை நல்ல அறிந்து வாசித்து தியானித்து அதை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே நீர் அவர்களுக்கு துணை புரியும்படியா ஜெபிக்கிறோம். காரியம் ஆண்டவரே காரணமா இருக்கிறபடி நாளே அப்பா, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்ற பயத்தோடு பக்தியோடு இதனை போதிக்கிறவர்கள் உண்மையும் உத்தமமாய் போதிக்க கர்த்தத்தாமே நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த வேத வசனங்களை கண்டித்து உணர்த்துங்கள் என்று சொல்லியிருக்கிறீருங்க. அப்படியாக இந்த வேத வசனங்களை அழுத்தமாய் ஆண்டவரே ஆழத்துக்குள்ளாய் கடந்து சென்று போதிக்கிறவர்கள் எழும்பும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, வேதத்தை நன்கு கற்று அறிந்து அவர்கள் எல்லா மக்களுக்கும் பிரசங்கிக்க அதன் மூலியமாய் எல்லா மக்களும் தேவனை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தெய்வ ஊழியர்கள் அப்படிப்பட்ட பிரசன்னத்தினாலே அவர்களை ஆவியானவர் தாமே நீர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் காண அவர்களுடைய கண்களை நீர் திறக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமது வேத வசனங்கள் ஆண்டவரே எங்கள் எல்லோரையுமாய் ஒவ்வொருத்தரையுமாய் உயிர்ப்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படிப்பட்ட அப்பா வேத வாக்கியங்கள் எல்லாம் தெய்வ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறபடினாலே ஆண்டவரே அந்த வாக்கியங்களை மற்றவர்கள் அதாவது போதிக்கிறவர்கள் போதிக்கும் பொழுது அதனை கேட்கிறவர்கள் இருதயங்களிலும் செவிகளில் விழுந்து இருதயங்களிலே கிரியை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்படியான ஞானத்தை அறிவே அவர்களுக்கு போதகருக்கு போதிக்கிறவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதனை கேட்கிற மக்கள் கூட அதன்படி வாழ்ந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக அப்பா. அது கடைசி நாட்களாய் இருக்கிறபடி நாளே ஆண்டவரே அப்பா, பஞ்சம் வேதத்திற்கு பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி பஞ்சம் வந்து வேதத்துக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. அப்படியாக இந்த வேதங்கள் பஞ்ச காலம் வருவதற்கு முன்பாக எல்லோரும் இதனை படித்து உணர்ந்து அவைகளை இருதயத்திலே வைத்து கொள்ள ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்கப்பா. வருகிற நாட்களிலே வேதம் இல்லாத நிலையிலே வேறு ஒரு வேத அந்தி கிறிஸ்துவனாலே தயாரிக்கப்பட்டு இதுதான் வேதம் என்று கொடுக்கும் பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியான இப்போவே அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பரிசுத்த வேதாங்கமத்தை வாசித்து இந்த வசனங்களை எல்லாம் இருதயத்திலே அடக்கி வைத்து கொண்டு உணர்ந்து வாழ ஆண்டவராகிய தேவன் நீர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம். அந்த பஞ்சம் வருகின்றதுக்கு முன்பாக ஆண்டவரே எப்படி எல்லாரும் அவா தானியங்களை சேர்த்து வைத்துக் கொள்கிறார்களோ அதே போல உடைய வார்த்தைகள் அப்பா விலையேற பெற்ற வார்த்தைகள் ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எல்லாம் இருதயத்திலே வைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருக்கு அதனை மற்றவர்களுக்கு சொல்ல பிரயோஜனப்படுத்த கடத்திற்கூடும். எங்களை நீர் உதவி எங்களை நீர் நடத்தும்படியா உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். பிரசங்கிக்கிறவர்கள் அப்பா அந்த வார்த்தைகளை உண்மையோடு உத்தமத்தோடு ஆவியோடு பிரசங்கிக்க தேவன் தாமே அவர்களுக்கு பரிசுத்தாவின் ஞானத்தை அருளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ரகசியங்களை எல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தும்படியாக கூட அவர்களுக்கு நீர் ரகசியங்களை அறிந்து கொள்கின்ற ஞானத்தை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து உணர்த்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிற நல்ல ஒரு அபிஷேகம் அவர்கள் மேல பிரசங்கிக்கிறவர்கள் மேல இறங்கட்டோ தகப்பனே. அந்த அபிஷேகம் அவர்களுடைய நுகங்களை எல்லாம் முறியடித்து அவர்கள் உமக்கென்று உண்மையும் உத்தமமா எழும்பி எல்லா உமது வார்த்தைகளை எல்லா ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் பிரசங்கிக்க அவர்களை தகுதிப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க கேட்கிறவர்கள் கூட அன்படி நடந்து வாழ ஆண்டவராகி தேவன் நீர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. உமக்கு சோத்திரம். அப்படியே நீர் செய்தப்பா வேத வசனங்களை எல்லாம் அழுத்தம் திருத்தமாயப்பா ஆவி ஆவி பரிசுத்தாயின் பெலன் கொண்டு போதிக்கிற அநேக ஊழியர்கள் எழும்பட்டும் பிரசங்கிக்கிறவர்கள் எழும்பிட்டு இந்த தேசத்தை எல்லா இடங்களிலும் அது பிரசங்கத்தை அவர்கள் அப்பா அதிகமா அதிகமாய் பிரசங்கிக்க கர்த்தர் நீர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்போது கூட ஒரு விசை சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் வேற பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜபத்தை அதே போல இணைந்து பணிபுரிகிற எல்லா சகல ஊழியர்களையும் ஆண்டவர் தாமே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மற்றபடியாய் கூட இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவன் தாமே அவர் விதமாய் ஆசீர்வதிங்க. இன்னுமாய் ஊழிய பாதையிலே அதிகமாய் எடுத்து பயன்படுத்தி நல்ல தரிசனங்களை கொடுத்து தேசங்களுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் மகளாய் குடும்பமாய் இருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. அதே போல ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எல்லோரையுமாய் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கண மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே இரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்.
6: எங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யும் காரியங்க கையும் பிரியாசங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
5: உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்போம். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் சிஸ்டர்.
6: நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு டொனால் பிரதர் நீங்கள் இலங்கை தேச மக்களுக்காக அவருடைய ரட்சிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் எங்களுடைய தமிழ் இனத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். தமிழ் இனம் ஒடுக்கப்பட்டு போகக்கூடாது. அங்கு தமிழ் இனத்துக்கு வேண்டிய எல்லா ரட்சிப்பையும் ஆண்டவர் கட்டளையிட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் எங்கள் தேசத்திலே தங்கள் பாவங்களை மூட கலகம் பண்ணி கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் காண்கிறீர்கள். மத தலைவர்கள் முந்தின தலைவர்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே ஒரு விடுதலையும் வெற்றியும் எங்கள் தேசத்திலே நிலைநாட்ட வேணும். அது மட்டுமல்ல யுத்த நாடுகளும் தேசங்களும் ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்தும்
7: கிருபென்ற பிதாவே. தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. இலங்கை தேசத்தை தேவனே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்களப்பா பிதாவே. தேவனே அந்த தேசத்திலே கிரிகை சேர பொல்லாத ஆவிகளப்பா பிதாவே. வான மண்டலங்கள் இந்த கிரிகை சேர பொல்லாத ஆவிகள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. மத கட்டுகள் தேவனே, பாரம்பரிய கட்டுகள் தேவனே, பிசாசின் கட்டுகள், பில்லிசூனிய மந்திர கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இயேசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறனப்பா தேசம் எங்கும் அப்பா பிதாவே. தேச தலைவர்கள் அதிகாரிகள் மத தலைவர்கள் அதிகாரிகள் மீது தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. தேவனே இவருடைய கல்லான இருதயத்தை எடுத்து சதியான இருதயத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. உடைய மன கண்களை பரிசுத்த ஆவியானவரே திறந்துடுங்கள் அப்பா என் தேவனே. ஓ தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தை தேவனே இந்த மக்களுக்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா பிதா. தேவனே, இலங்கை தேசத்து மக்களுடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்களை யார் எடுத்த பழிகள் தேவனே, சந்ததி சந்ததி சந்தானம் சந்தானமாய் செய்து வந்த பாப சாக்கிரமங்கள் தேவனே, சீர்கேடுகள் கொடுமைகளை என் தேவனே மன்னிங்க அப்பா பிதா. மதங்களுக்கு பின்னாந்து ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக தேவனே கிருபை செய்யுங்க பாபிதாவே. தேவனே அற்புதத்தை செய்யுங்க இலங்கை தேசத்தை, அதிசயத்தை காண செய்யுங்க பாபிதாவே. தேவனே சொற்பன மூலம் தரிசன மூலம் இந்த மக்களோடு பேசுங்கள் ஆவியானவரே தேவனே. எங்களுடைய பலத்தினால் அல்ல, பாபராக்கிரமத்தினால் அல்ல என் தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் அப்பாபிதாவே. சுவசமா இந்த தமிழ் மக்களை புறப்படுங்கள் அப்பாபிதாவே. தேவனே இந்த ஒடுக்கப்படுகிற மக்களை புறப்படுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. இந்த மக்களுக்கு நீதி செய்யுங்கள் அப்பா இயேசு ராஜாவே. நீங்கள் நீதியின் தேவன் அப்பா. தேவனே இந்த மக்களை ரட்சியும் அப்பா. விசேஷமாய் தமிழ் மக்கள் அனைவரையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே இயேசு ராஜாவே. இந்த தமிழ் மக்களுக்கு உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. கிருபை செய்யுங்க எல்லா பாரம்பரிய காரியங்கள் மதப்பு காரியங்கள் எல்லாம் விட்டு வெளியேறுவதாக தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. உங்களுக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியினாலே இவளை நிரப்புங்கப்பா பிதாவே. உம்மை நோக்கி பார்க்கிறவனே கிருபை செய்யுங்கப்பா. இவளை பலவீனத்திலே பலம் கொடுங்கள் என் இயேசு ராஜாவே. ஓ நன்றி, உம்முடைய கிருபையினால் இவளை தாங்கி வளர்த்துங்கள் அப்பா இயேசு ராஜா. கல்லான இருதயங்களை எடுத்து இவளுக்கு சரியான இருதயத்தை கொடுங்கள் அப்பா. புதிய ஆவிய கொடுங்க, புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய சிந்தையை கொடுங்கள் அப்பா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. தேவனே கிருபை செய்யும், தேவனே இலங்கை தேசத்து மக்களை ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. பட்சபாதம் இல்லாத தேவனே, வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லவுள்ள தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு முன்பாக இவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்குவதாக, நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வார்களாக. இயேசு ராஜா, கர்த்தர் இலங்கை தேசத்தை கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்கள் அப்பா பிதாவே. இலங்கை தேசத்தில் உள்ள குடும்பங்களை உம்முடைய வார்த்தையிலே கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன் சொன்ன தேவனே அப்பா, சத்திய வார்த்தையிலே இலங்கை தேசம் கட்டப்பட தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. தேச தலைவர் அதிகாரிகளை மறந்திருப்பங்க, ரட்சியுங்க, மீட்டுக் கொள்ளுங்கப்பா. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. இவருடைய பாவ சாப அக்கிரமங்களை மன்னியுங்க என் தேவனே. தேவனே மன்னியுங்கள் ஐயா, எல்லா இரத்த பழிகளையும் மன்னியுங்க அப்பா பிதாவே. நீங்கள் மன்னிக்கிற தேவன், நினைவே கிறங்கின தேவன் அப்பா பிதாவே. தேவனே இலங்கை தேசத்துக்கு இறங்குங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. விசேஷமாய் தேவனே என்னென்ன பாவத்து அடிமைப்பட்டிருக்கிறாள் தேவனே பிதாவே, போதை வசூடைய ஆவியல், விபச்சார ஆவியல் தேவனே, கொலைவரையின் ஆவியல் தேவனே, எல்லா அடிமைத்தின ஆவியலும் தேவனே விழுவிட்டு வெளியேறுவதாக. பில்லி சூனிய மந்திர கட்டுகள் எல்லாம் சுட்டரிப்பின் ஆவியினாலே சுட்டரிக்கப்படுவதாக, பிசாசின் சகல கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியை அழிக்கவே கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவனே வந்தீங்கள் அப்பா. தேவனே இலங்கை தேசத்துள்ள பிசாசின் சகல கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அழிந்து போவதாக என் தேவன், சிறந்து போவதாக. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி அப்பா பிதா, நன்றி என் தேவனே. சோசமப்பா உம்முடைய ஆவிய ஊற்றுமையா இலங்கை தேச மக்கள் மீது. தேவனே உம்முடைய அன்பின் ஆவிய ஊற்றுங்க, கல்வாரி இன் ரத்தத்தினாலே விட கழுவுங்க அப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே, பாவசாப அக்கிரமங்களை மன்னியுங்க அப்பா பிதா. சிலுவையிலே தேவனே சுமந்து தீர்த்தீங்களையா இந்த இலங்கை மக்களுக்காக. தேவனே இந்த மக்களுடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் பலவீனங்கள் நோய்கள் வியாதிகள் அனைவற்றையும் அப்பா பிதாவே தேவனே மன்னித்து மீட்டு இவளை ரட்சித்துக் கொள்ளுங்க இயேசு ராஜா. இலங்கை தேசத்தை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே. தேவனே இவடைய நாம் முழங்கங்கள் யாவே முழங்க செய்யுங்க அப்பா பிதாவே. இலங்கை தேசம் தேவனே உம்முடைய நாமத்திலே அசைக்கப்படுவதாக. தேவனே நீங்கள் இதற்கு ஆயுத்தம் செய்யுங்க அப்பா, வழக்காடுங்கள், நீதி செய்யுங்கள் என் தேவனே. அரசாங்கத்தை புறப்படும் ஐயா நீதியின்படி அப்பா பிதாவே, இலங்கை தேசத்து மக்களை ஆளத்தக்கதாக உம்முடைய நீதி உம்முடைய வார்த்தையிலே தேச தலைவர்கள் அதிகாரிகளை தேவனே நீங்கள் கட்டுங்க அப்பா பிதா. சட்டங்களை மாற்றி அமையங்கேசு ராஜாவே, கர எதிரியற்ற சட்டங்களாக மாற்றம் அப்பா அவர் சட்டங்களை. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. கிருபை செய்யுங்க அப்பா, கிருபை செய்யுங்க ஆவியானவர். ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா இலங்கை தேசத்துக்கு, நீங்க சொல்லாக கட்டளை நிற்கும் என் தேவனே. கிருபை செய்யுங்க ஆவியானவர், கிருபையின் ஆவியினால் இவளை தாங்கி இவிட பலவீனத்திலே பலம் கொடுத்து இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க. தேவனே உமது கரத்திலே இலங்கை தேசத்தையும் மக்களை ஒப்படைக்கிறேன்ப்பா. அதே போல தேவனே யுத்தம் நடக்கிற தேசங்களை பொறுப்படும் அப்பா பிதாவே. கடைசி நாட்கள்லே யுத்தங்களை கேள்விப்படுவீங்கன்னு சொன்னீங்களப்பா. ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள், எல்லாவற்றையும் தேவனே நாங்கள் கண்ணூடாக பார்க்க பார்க்கிறோம். என் தேவனே, என் தேவனே, நீங்கள் இதற்காக யுத்தம் செய்யுங்கப்பா. இந்த யுத்தம் சில நாடுகளுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா பிதா. விசேஷமா இஸ்ரேலுக்காக யுத்தம் செய்யுங்க, ஈரானுக்காக யுத்தம் செய்யுங்க, அமெரிக்கா தேசம், ரஷ்யா, உக்ரைன், எந்தெந்த நாடுகள்ல யுத்தம் நடக்கிறது தேவனே பிதாவே. தேவனே நீங்கள் யுத்தம் செய்து இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா. தேவனே சூடான மக்களை ரட்சியுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. உணவில்லாமல், உடை இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு மக்களை மீட்டு ரட்சியுங்க தேவனே பிதா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. இந்த மக்கள் தேவனே வேத அறிவில்லாமல் சங்காரமாகாதபடி, அழிந்து போகாதபடி ஒவ்வொரு தேச மக்களையும் மீட்டு ரட்சியுங்க, ரட்சியுங்க தேவனே. மன்னிங்க பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், இரத்த பணிகளை என் தேவனே மன்னியுங்கப்பா, மன்னியுங்க ராஜா. தேவனே கிருபை செய்யுங்க. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஒவ்வொரு தேசங்களையும் மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. எல்லி எங்குமுடைய தேவதூதர்களை அனுப்பி இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளப்பா எல்லா அழிவில் நின்று. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. நீங்கள் மன உருக்கமுள்ளதவன், இரக்கமுள்ளதவன் அப்பா பிதாவே, மன்னிக்கிறதவன் அப்பா. தேவனே இந்த மக்களை மன்னியுங்க அப்பா பிதா, இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க. ஜீப புஸ்தகத்திலே விட நாமங்கள் எழுதுங்க அப்பா. ஓ நன்றி ராஜா. ஒரு பாதாளம் செல்லாதபடி அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நீடிய பொறுமையோடு அப்பா காத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி என் தேவனே. நன்றி, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் புறப்படும் அப்பா, உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் மக்களையும் அதிகாரிகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா. இவனே அதே போல் சங்கம ஊழியத்தை உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா. ஊழியத்தில் நடக்கிற லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்க அப்பா. அற்புதங்களை செய்யுங்க, ஊழியத்திலே அதிசயங்களை செய்யுங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க அப்பா. உம்முடைய நாமம் ஒன்றே மயப்படுதா. நீங்கள் பெருகோமோ சிறுகோமந்தவனே கிருபை செய்யுங்க அப்பா. அந்த சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உமக்காய் ஊழியம் சிறந்த சந்ததியின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே. அதே போல் ஜெனசிஸ்டர் புறப்படுங்க, கணவனை புறப்படுங்க, ரெண்டு பிள்ளைகளையும் புறப்படும் அப்பா பிதாவே. பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்க. இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை பொறுப்படும் அப்பா பிதாவே. இந்த குடும்பத்தை பொறுப்படும் அப்பா இயேசு ராஜாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பெருக்கப்பட்டு போவதில்லை. தேவனே கிருபை செய்யுங்க. இவருடைய பலவீனத்திலே பலம் கொடுங்கள் ஐயா. இந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம், தேவ சுகம், தேவனுடைய பலன், ஆசீர்வாதம் உண்டாவதாக. அதே போல் தேவனே இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படும் அப்பா. தேவனே ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. யார் யார் வேதனையோடு, கண்ணீரோடு, நோய் வியாதியோடு இருக்கிறாளோ இயேசு ராஜா, நீங்கள் வார்த்தை அனுப்பி தேவனே இவளை சுகப்படுத்துங்க, ஆசீர்வதியுங்க, விடுதலை கொடுங்களப்பா. ஒவ்வொருவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்கப்பா. எல்லா அழிவுகளுக்கும் மீட்டு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. இவ்வளவு கிருப உள்ள கரம் ஒவ்வொரு மீதும் அமர்ந்திருப்பதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
8: அனைவரையும்
7: ஆசீர்வதிப்பாராக.
8: நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த ஆவியானவரே என்று எந்நாளிலும் தொடக்கத்தை இந்த முடிவேறே ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. வந்து நின்ற பிள்ளைகள் ஆண்டவரே ஜபிக்க முடியாமல் கத்தாவை போய்விட்டார்கள் அப்பா. அவர்களுக்கு மேற்ற ஞானத்தை, மேற்ற ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டுங்கப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, அவருடைய தீவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் ஐரீன்,
9: பிரைஸ் லார்ட்,
8: பிரைஸ் லார்ட். நீங்கள்
4: எங்கள் தேசங்கள்ல இருக்கிற எல்லாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அந்த கர்ப்பிணி தாய்மார்கள், இந்த சிறு பிள்ளைகள், வாலிப ஜோதிகள், இளங்குடும்பங்கள், முதியோர்கள், இப்படி இப்படியான பருவங்கள்ல இருக்கிறவர்களுக்குள்ளே அங்கு சமாதானம் இல்லை. தனித்திருக்கிறவர்கள், இப்படியாய் இருக்கிறவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லாமல், தேவனும் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் விடுதலை அடைய, விடுவிக்கப்பட கர்த்தருக்குள் வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்கள் தேசம் அதிகமாய் அதிகமாய் அங்கு தீங்குக்குள்ளும் தீட்டுக்குள்ளும் அங்கு கொலைகளுக்குள்ளும் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தேசம் அழியாதபடி கர்த்தர் தான் காக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடக்கும்.
9: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. அந்த இரவு நேரத்துக்காய் நன்றி ராஜாவே அப்பா. அண்டை நாள் முழுவதும் தெய்வனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. எங்கள் இலங்கை தேசத்திலே உள்ள ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அது திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கத்தாவே, திக்கட்ட பிள்ளைகள், விதவைகள், அனாதிகள், ஆதரவற்ற ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வயோதிபர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுக்கு கர்த்தாவே இந்த நோய் நொடிகளும் வராத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்ப்பிணி தாய்மார்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அவங்களுக்கு வேண்டிய நல்ல சத்துணவுகள் கிடைக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக தாய்மார்கள் அப்பா சத்தான உணவு இல்லாத படிக்கு கர்த்தாவே குறை பிரசவம் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அங்கமையின குழந்தைகள் இப்படி எல்லாம் பிறக்கிறாங்க தகப்பனே, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுகாதார அதிகாரிகள் கர்த்தாவே அப்பா, இதற்கான கர்த்தாவே நடவடிக்கைகளை எடுக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களுடைய இதயத்தில எல்லாம் தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே அப்பா. நான் அது பிள்ளைகள் ஆதரவற்றவர்களையும் கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பெற்றோரை பிரிந்து கர்த்தாவே அப்பா இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க உங்களுடைய பாதுகாப்புல வைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திலே இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே நல்ல தேவ சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சமாதானத்தின் காரணர் நீங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்திலே இருக்கிற கர்த்தாவே ஜனங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற. தேசத்திலே இருக்கிறதால கொலை வெறியின் ஆவிகளை இதை நிர்மூலமாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவங்க தேசத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜாவே. எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேச தலைவர்களை நமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எங்களுடைய தலைவருக்கு கர்த்தாவே கடந்த நாட்களிலே அநேக கொலை மிரட்டல்கள் கர்த்தாவே அப்பா, அதில் இருந்தெல்லாம் அவரை பாதுகாத்து கொண்டீங்க, அதற்காய் நன்றி. இனிமேலும் அப்படியான காரியங்கள் நடவாத படிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி செய்யறதான ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்கள் மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா. நீர் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய தகப்பனே அப்பா. தேசத்திலே அப்பா அதிகப்படியான மிஷனரிகள் சுவிசேஷர்களை எழுப்புங்க தகப்பனே அப்பா. அவர்கள் எல்லாரும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இலங்கை தேசத்திலே இருக்கிற கர்த்தாவே இந்த கலவரங்களும் அப்பா ஸ்தோத்திரம் இனிமேலும் நடக்காத படிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் அப்பா, வயோதிபர் முதல் சிறு குழந்தை வரைக்கும் கர்த்தாவே அப்பா, அந்த நோய் நொடிகளில் இருக்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. அதிகமான கர்த்தாவே டெங்கு காய்ச்சலினாலே அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். இலங்கை தேசத்தை முற்றிலுமாக முது செட்டின் மறைவிலே வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்தின் தேவைகள் அனைத்தையும் தேவன் சந்திங்க தகப்பனே. தேசத்திலே நல்ல தேவ சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படிய எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
10: ஏனங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றியம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சகல ஊழியங்களையும் ஆசீர்வதித்து குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்
9: ஆமேன் ஆமேன். அப்படியே உங்களையும் ஆசீர்வதி.
10: ஆமேன் ஆமேன்.
4: ஆமீன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சங்கம வானொலிக்காய் நன்றி சொல்லுகிறோம் லேசியா. நம் மனைவி பிள்ளைகள் அப்பா புள்ள ஆண்டவரே உங்களுக்கு அவர்களுக்கு கொடுத்த தரிசனங்களை எல்லாம் ஆண்டவரே பல்கி பெருக கத்தாவை கிருப செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் என் தேவாவியானவரே. இனி வரும் நேரங்களையும் நீங்க பொறுப்பேற்று ஆசீர்வதித்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.
1: ஆமீன். ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஊழியங்களை செய்த தொகுத்து வழங்கிய உங்களையும் கத்திரதாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. ஜபித்த ஒவ்வொருவரையும் அதிகால வேளையில இணைந்து ஜபித்த சௌரி டோலி முதல் இது இரவு வேளையிலே இணைந்த சௌரி ஐரின் வரை கத்திரதாமே ஒவ்வொருவரையும் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் வீதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே திரும்பமாக சந்திக்க இருக்கிறோம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். சிறிடமாக தொகுத்து வழங்கிய சௌரி ஜெனட் அவர்களையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திர தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். வேளையிலும் நாங்கள் நற்சிந்தனை கூட கடந்து செல்ல இருக்கிறோம், ஜீவ வார்த்தை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதனை தொடர்ந்து இன்றைய நாளுக்கான வாக்கு தத்துவத்துக்கூடாகவும் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாகவும் கத்தரி கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு, விடுதலையின் வெளிச்சம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே முதலிலே ஊழியர் சௌரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த

0: Recording in progress.
1: ஆமே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழிய சௌரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை கூடாக கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து நற்சிந்தனை கூடாக ஜீவமன்னா கூடாக சௌரி ஐரீன் அவர்கள் வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் தேவ ஊழியர் சுயசேசகரேட்பின் வானர்வள் அனுப்பி தந்த வாக்கு தத்தத்தை அந்த கூடாக கடந்து செல்வோம். ஆமேன். அதனைத் தொடர்ந்து சிவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் ஜெபங்களை கூடாக வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைவோம். அதனைத் தொடர்ந்து சிவ ஊழியர் சுயசேசகரேட்பின் வானர் அவர்கள் வேத பாடத்துடன் வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து சிவ ஊழியர் சௌரி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் சுயசேசகர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து ஊழியர் சௌரி குலேந்திரம் அவர்கள் ஜபங்களுக்கூடாக வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் அன்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் நாளை தேவ செய்தியோடு வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பாடல்கள் இணைந்து 7 மணிக்கு நித்திய வெளிச்சம் பால்சுவை நிகழ்ச்சி 10 மணி வரை தொடரும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்திரதாமே வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இவர்களையிலும் தேவ ஊழிய சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்த ஜீவ வார்த்தை கூட கடந்து செல்வோம். அமேன்.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 36:16. நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கத்த உங்களை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகையான ஒடுக்கங்கள், கலக்கங்கள், கடக்க முடியாத கடினமான சூழ்நிலைகள் இவற்றின் மத்தியில் செய்வது அறியாது விடுதலை பெற முடியாதபடிக்கும் கடந்து செல்ல வழி வேண்டி தேவனை நோக்கி நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களை நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் பதில் தருகின்றார் கர்த்தர். உங்கள் மேல் உள்ள நிந்தைகளை புரட்டி போடுகின்றார். உங்களின் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்கின்றார். சிறையிருப்புகளை திருப்புகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கழுத்தின் மேல் உள்ள நுகத்தை உடைத்து கட்டுகளை அறுத்து அந்நியர் இனி உங்களை அடிமை கொள்ளாதபடி செய்து விடுவித்து விசாலத்திலே வைத்து நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தை காணும்படி செய்து மகிழ்விக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் தானியேலின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே தானியேலை குறித்து பார்ப்போமானால், தானியேல் பாபிலோனிய ராஜாவாகிய நெபுகாத்நேச்சரால் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமையாக அழைத்து செல்லப்பட்டவனும் தன் வாலிபத்தின் சுதந்திரத்தை இழந்தவனாயும் பேசுகிற பாஷையில், உண்ணுகிற உணவில், உடையில், வழிபடுகிற வழிபாட்டில் என்று எல்லா வழிகளிலும் ஒடுக்கப்படுகின்றான். சுதந்திரம் பறிக்கப்படுகின்றது. சிங்க கெபியில் போடப்படுகின்றான். இப்படியாக அநேக உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்றாலும் தானியேல் தேவனிடத்தில் கொண்ட பக்தி வைராக்கியத்தில் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தேவனை நோக்கி பார்த்த வேளையில் தேவன் சிங்கக்கெபியிலிருந்து விடுதலை கொடுத்தார். மேலும் தானியேலை பாபிலோன் அரண்மனையில் பெரியவனாக்கி சிறந்த வெகுமதிகளை கொடுத்து மாகாண முழுமைக்கும் அதிபதியாக்கி சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்து உயர்த்தி ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட போய்கொண்டிருக்கிற பாதைகள் எல்லா பக்கமும் ஒடுக்கப்பட்டதாகவும் கதவுகள் திறக்கப்படாமலும் சுதந்திரமற்றதாகவும் சிங்கக்கெபியின் அனுபவமாகவும் கூட இருக்கலாம். ஆனாலும் இவைகளில் கடந்து போக கடினமாக இருக்கிறதே என்றும் காலங்கள் நீட்டிக்கிறதே என்றும் காலதாமதங்களினால் விசுவாசத்தில் சோர்ந்தும் வாக்குத்தத்தங்களை மறந்தவர்களாய் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தியவைகளை சுதந்திரிக்க முடியாமல் அவிவிசுவாசங்களும் விரக்தியும் காணப்படுமேயானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கைகளிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்கிறார். அதோடு மட்டுமல்லாமல், உங்களின் சூழ்நிலைகள் கர்ஜிக்கிற சிங்கத்தின் கூட்டமாயிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காய் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்ஜிப்புகளை அடக்கி போடுகின்றார். எந்த சூழ்நிலைகள் உங்களை விழுங்க பார்க்கிறதோ அவைகளின் வாய்கள் இன்றைக்கு வல்லமையுள்ள தேவனால் கட்டப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல், எவைகளெல்லாம் உங்களுக்கு எதிராய் எதிர்த்து நின்றதோ அவைகளின் செயல்களை தீமைகளை நொறுக்கி போடுகின்றார். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் பெரியவராய் அவற்றிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நெருக்கத்தினின்றி விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிரியமானவர்களே, இன்று இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றவர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும்படியாகவே நீங்கள் வழி நடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு போவோம். இந்த உலகத்தில் போராட்ட இல்லாத யாருமே இல்லை. ஆதி மனிதனில் இருந்து ஒரே போராட்டம் தான். ஆனால் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பின்னால் அவர்களின் சந்ததிகளை மீட்டுக் கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணுவதை ஆதியாகமத்திலேயே வாசிக்கின்றோம். இயேசு வந்து மனுக்குலத்திற்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆகவே தேவனின் சிருஷ்டிகளாகிய நாம் இன்று உற்சாகப்படுவோம். நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இன்னல்கள், போராட்டம், பலவீனமாக இருந்தாலும் இன்று இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு சோதனையின்றி சாட்சி இல்லை, எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். இன்று நீங்கள் கேட்க போகிற ஜெபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.

ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 37 அதிகாரம் 27 வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் தீமையை விட்டு விலகி நன்மையை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிறவர்களே தீமைக்கு தீமைதான் செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய அங்கே அவர்கள் தீமையை விட்டு விலகுகிற நோக்கமே இந்த நாட்களிலே இல்லை. அப்படியாக உலகத்தில் இன்றைக்கு காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தை நாங்கள் திரும்பி பார்க்கிற வேளையிலே உலகத்திலே எங்கு பார்த்தாலும் இந்த நாட்களிலே ஜனங்கள் தங்களுக்கு ஜனங்களுக்கு எதிராக தீமையைத்தான் செய்து கொண்டே இருக்கிறார்களே ஒழிய அங்கே இந்த நாட்களிலே நன்மையை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாட்களிலே அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் வேத வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்கள் அங்கே நிலைத்திருக்க முடியாதபடி விழுந்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழிய பாதையில் என்றாலும் சரி, அல்லது உலக காரியங்களில் என்றாலும் சரி, இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களில் உலகம் இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் இந்த சங்கீத புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு அருமையான வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக நாங்கள் நன்மை செய்கிற வேளையிலேயே தேவன் நம்மை இழைத்திருக்க பண்ணுவார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இந்த நாட்களில் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலகத்திலே எங்கு பார்த்தாலும் தேசங்களுக்கு தேசம் கெடுதிகளையும் இந்த நாட்களிலே தீமைகளையும் தான் செய்து கொண்டு வருகிறார்.

அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே தீமைக்கு நாங்கள் தீமை செய்யாதபடி அந்த தீமையை விட்டு இந்த நாட்களிலே விலகி தீமை செய்கிறவனுக்கு நாங்கள் நன்மை செய்கிற வேளையிலேயே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வருவார். இந்த ஒரு அருமையான இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அனுதினமும் இந்த நாட்களிலே கிரியைகளை நடப்பிக்குமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களிலே சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அவர் பிசாசின் பிடியில் இருக்கிற விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அப்படியானால் ஆண்டவரே இந்த நாட்களிலே நன்மை செய்யும்படியாக இந்த நாட்களிலே நமக்கு ஒரு முன்மாதிரியான காரியங்களை இந்த நாட்களில் வைத்து சென்றிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, தீமையை விட்டு முதலாவது விலகுவதற்கு நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கால்களை, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நினைவுகள், எண்ணங்களை இந்த நாட்களிலே அங்கே தீமையினுடைய பகுதியிலிருந்து நாட்களை விலக்கி நாங்கள் அதற்கு பதிலாக நன்மையை நாங்கள் செய்து கொண்டு இருப்போமாயிருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையான காரியத்தை இந்த நாட்களை கட்டிடுவார். அவருக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக தேவன் அந்த கிருபையை தருவார். இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைய நாட்களில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அதனாலே இன்றைக்கு நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமையை விட்டு விலகி நன்மையை இந்த நாட்களில் செய்யுங்கள். அப்பொழுது தேவனுடைய கரம் இந்த நாட்களில் உங்களுடைய கூட இருந்து, உங்களுடைய குடும்பத்திலே கூட இருந்து, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இந்த நாட்களை காத்து உங்களை இந்த நாட்களை நிலைத்திருக்கும்படியாக செய்கிறதை இந்த வாக்குத்தத்தின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நன்மை செய்து நிலைத்து கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.

0: அருமையான பாடல் சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைய இருப்பது எங்களுடன் தேவ ஊழிய சகோதரன் பாலன் அவர்கள் லண்டன் யுகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். ஜபங்களோடு பாடல்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் அவருக்கூடாக எடுத்து வரப்போகிற ஜபங்களுக்காக பாடல்களுக்காக நன்றி செலுத்தி கொண்டு அவரிடம் அப்படிப்போம். வழி நடத்துங்களையா. காட் பிளெஸ் யூ. ஆமேன்.
1: God bless you, brother. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனி, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக யேசப்பாவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படி சங்கம் நடத்துகின்ற அன்பான சகோதரருடைய குடும்பத்தையும் இவர்களுடைய ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதரர்கள் குடும்பங்கள் மற்றும் உலகளார் ரீதியில் சங்கமம்பானுடைய கேட்டுக்கொள்கின்ற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெப விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு அன்பான ரேசு ராஜனே, ராஜா உங்களது பிள்ளைகள் ராஜா பிரயாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயாவும் இருக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா இங்க தினமும் பாதுகாத்து வருகிறமைக்கும் இந்த நாளிலும் தூதர்களுடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி நன்றி இருக்கிறேன் தகப்பனே. சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே உலகளா ரீதியில் ராஜா எல்லா வளங்களையும் திட்டத்தனியாக ஆசீர்வதிக்க முடிக்க வைக்கிறேன் தகப்பனே. குறிப்பாக ராஜா ஒவ்வொரு தேசங்களிலும் உள்ள விவசாய வளங்களை திட்டத்தனியாக ஆசீர்வதிங்க ராஜா. திட்டத்தனியாக ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கமைக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. நன்றி செலுத்தும் ராஜா. தகப்பனே மற்றும் ராஜா உலகளா ரீதியில் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு முடிச்சு வைக்கிறேன் ராஜா. தகப்பனே இந்த நாடுகள் போர் நடக்குது ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளபதிகளோடும் நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசு ராஜா, நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. நிரந்தர சமாதானம் தகப்பனே இந்த காலநிலை மாற்றத்தினாலே அப்பா உங்கள் பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலகளால் முடிவுகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீயநாசமோ விபத்துகள் ஆபத்துகள் கொள்ளை வந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா, விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம்.

தாங்கும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே ஆட்கொண்ட

போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச எமை காக்கும் புகழிடமே, தீனம் எமை காக்கும் புகழிடமே.

என்னை விட்டு நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே, ஆட்கொண்ட இயேசு திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன், ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன்.

தாயங்கள்லாட்டி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, காயங்கள்லாட்டி கண்ணீரை துடைக்கும் நல்ல இயேசுவே, நல்ல இயேசுவே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றோம், அமைதி பெறுகின்றோம், ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன்.

0: ஆமீன்
1: ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளைய நாளே நீங்கள் இணைவதானால் 2 மணிக்கு இணைய பாருங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமீன். வழிநடத்தினார், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தடி கரத்திலே அந்த பாடல்களையும் ஜெபங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு
2: Recording stopped.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமீன்.

அன்பர்களே, இந்த அதிகாலை வேளையில் தேவனுடைய பாதத்தில் நீங்கள் காத்திருப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து இந்நிகழ்ச்சிகளை கேளுங்கள். இன்று நாம் சிந்திக்கப் போகும் வேத பகுதி 1 பேதுரு 4:13-19. 1 பேதுரு 4:13-19.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் 1 பேதுரு 4:13 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன் 13 வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். சோதனையின் பொழுது, பாடுகளின் பொழுது நாம் ஏன் சந்தோஷப்பட வேண்டும்? ஏனென்றால் பாடுகள் நம்மை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. ரோமர் 8:17 அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே காரியத்தை தான் சொல்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனோடு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த ஒரு குறுக்கு வழியும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். எளிதான வழியும் இல்லை. உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விருந்து. ஏனென்றால் ரட்சிப்பின் மேஜையிலே பந்தியில் அமர அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் இது சுற்றுலா அல்ல என்பதையும் நீங்கள் உணர வேண்டியது அவசியம். நாம் அவரோடு கூட அவருக்காக பாடுபட வேண்டியது அவசியம். நாம் அவருடைய பிரசன்னத்திலே வரும்பொழுது நம்முடைய ஒவ்வொரு சோதனைக்குரிய காரணங்களையும் அறிவோம். நாம் பரலோகத்திலே பவுலோடு கூட மகிமையிலே சரிசமமாக அமர்ந்திருக்கும் பொழுது சற்று வருத்தம் அடைவோம் என்று கூட எண்ணுகிறேன். ஏனென்றால் அவர் மிகுதியும் பாடுகளை பட்டிருக்கிறார். பேதுருவையும் அங்கே காண்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் என்பது ஒரு பகுதி என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. பாடுகளே உங்களை உருவாக்குகிற ஒன்றாயிருக்கிறது. இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவ திருமணத்திலும் கிறிஸ்தவ இல்லறத்திலும் எவ்வாறு இனிமையான வாழ்க்கையை, பிரச்சனையில்லாத வாழ்க்கையை பெற முடியும் என்பதை குறித்த அநேக சொற்பொழிவுகளை ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, நாம் இந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவ குடும்பங்களிலே துக்கமும் பாடுகளும் வரத்தான் செய்யும். குடும்பத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள், பாடுகள் வரும்பொழுது அது கணவனையும் மனைவியையும் உறவினர்களையும் அதிகமாகவே ஒன்றிணைக்கிறதா இருக்கிறது. இந்த பாடுகள் மத்தியிலே அவர்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். அவருடைய ஈடுபாட்டை அது வெளிப்படுத்துகிறது. பின்னர் அது ஒரு சிறந்த உருவாக மலர்கிறது. இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே சிலவற்றை செய்கிறது என்பது மிகவும் உண்மை. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அனுபவம் உண்டா? பாடுகள் உங்களை தேவனிடத்திலே, உங்கள் உறவினர்களிடத்திலே நெருங்கி வர செய்திருக்கிறதா, இல்லாவிட்டால் தூரமாக இழுத்து சென்று விட்டிருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:14, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இது ஒரு வித்தியாசமான கருத்து இல்லையா? நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்று பேதுரு சொல்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். இங்கே மீண்டுமாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். அதாவது, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு உபத்திரவம் தான் அடையாளம். அதேபோல நீங்கள் தேவனுடைய பிள்ளையானால் உபத்திரவத்தை சகிப்பீர்கள். அவர்களுக்கு என்ன குறை? எல்லாவற்றிலும் செழிப்பான நிலை. தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று மற்றவர்களால் சொல்லப்படும் நபர் உண்மையில் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை என்றே சொல்லலாம். மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அளக்கக்கூடிய அளவுகோல் இது அல்ல. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவ்வாறு நடத்துகிறவரும் அல்ல. உபத்திரவத்தின் வழியாகவே தேவனுடைய பிள்ளைகள் கடந்து சென்று பரலோகத்தை சுதந்திரிப்பதே அவருடைய திட்டம். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலேயும் எது வந்தாலும் தேவனை மகிமைப்படுத்த முடியும். 1906 சான் பிரான்சிஸ்கோ நகரில் மிகவும் அழிவுண்டாக்கும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஒரு அருமையான தேவனுடைய மகள் வெளியே ஓடி வந்து தேவனை துதித்து பாடினார்களாம். எல்லாரும் ஆங்காங்கே அழுது கொண்டிருந்தார்கள். சிலர் அப்பொழுதுதான் முதல் முறையாக தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த வேளையிலே ஒருவர் அவளை நோக்கி, நீ இந்த நேரத்திலே தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்றார். உடனே அவள், இல்லை, இந்த சிறிய பூமியை அசைக்கும் ஒரு வல்லமையுடைய தேவனை நானும் தேவனாக கொண்டிருப்பதற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றாளாம். ஆம், உங்களால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவ்வாறு தேவனை துதிக்க முடியுமா? சற்றே எண்ணி பாருங்கள். பூகம்பம் போன்ற இந்த ஒரு ஆபத்தான காலகட்டத்திலே ஒரு சிலரே தேவனை துதிக்கிறவர்களாய் இருப்பார்கள். 1 பேதுரு 4:15 பாருங்கள். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. இங்கே பேதுரு கொலை செய்தலை கோள் சொல்லுதல் மற்றும் மற்றவர்களை குறைத்து பேசுதல் போன்ற பாவத்தோடு இணைத்து கூறுவது ஆச்சரியமாயிருக்கிறது இல்லையா? அவர் இந்த பாவங்களையெல்லாம் ஒன்று போலவே கருதுகிறார், அதை வேறுபடுத்தி பார்க்கவில்லை. அப்போஸ்தலனாய பவுல் செய்த காரியமும் இதுதான். பொதுவாக பேதுரு, பவுல் மற்றும் யாக்கோபு மூவரும் எல்லாவற்றிலேயும் ஒத்துப்போகிறதை ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களிலே கேட்ட செய்தி மூலமாக கவனித்திருக்கலாம். ஒரே விதமான வாழ்க்கை முறையை உண்டாக்குகின்ற ஒரே சுவிசேஷத்தையே அவர்கள் எல்லாரும் பிரசங்கித்தார்கள். நம்முடைய தவறுகளுக்காக, நமது பாவங்களுக்காக நாம் பாடுபடக்கூடாது என்று பேதுரு சொல்கிறார். தேவன் உங்களை ஒருபொழுதும் பாவத்தினாலே சோதிப்பவர் அல்ல, தீமையினாலும் சோதிப்பவர் அல்ல. யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். உங்களில் ஒருவனும் பாவம் செய்தவனாக, தவறு செய்தவனாக அதற்குரிய தண்டனையை பெறுவதை பாடு என்று சொல்ல முடியாது. 1 பேதுரு 4:16 பாருங்கள். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து சிறையிலே அநியாயமாக அடைக்கப்பட்டவர்களுக்காக நாம் வருத்தப்படுவது நியாயம்தான். ஏனென்றால் அவர்கள் உண்மையிலே தண்டனையினாலே பாடுகளை அனுபவிக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் ஒருவேளை தங்களுடைய தவறுதலை நிமித்தம் பாடுகளை சந்தித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் சிறையில் இருக்கிறது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த இயலாது. இருந்த போதிலும் அவர்கள் மனம் திரும்பினால் அதின்மத்தியிலேயும் தேவனை மகிமைப்படுத்தி சாட்சியாக வாழ முடியும். நீங்கள் உங்கள் பாடுகளின் மத்தியிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி வாழ்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது, முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. விசுவாசிகள் யாவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு சென்று ஒரு நாளிலே நிற்பார்கள். 2 கொரிந்தியர் 5:10 இவ்வாறு சொல்கிறது, கவனியுங்கள், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இங்கே நாம் எல்லாரும் என்று பவுல் குறிப்பிடுவது விசுவாசிகளை குறித்து சொல்கிறார். ஏனென்றால் சரீரத்திலே அவனவன் செய்த என்று பவுல் சொல்லும் பொழுது நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நடப்பித்த கிரியைகளை குறிக்கிறது. அடுத்ததாக நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு என்று சொல்கிறார். அதாவது நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் சிங்காசனத்தின் முன்பு வருவோம். பேதுரு இதனை தொடர்ந்து சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது, முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேள்வி எழுப்புகிறார். கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். இவ்வாறு அவர் செய்த பின்னரும் நாம் இன்னும் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையை வாழாவிட்டால் அருமையானவர்களே நாம் நியாயம் தீர்க்கப்படுவது உறுதி. இவ்வாறு தேவன் தமக்கு சொந்தமானவர்களையே நியாயம் தீர்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேளாத தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் நிலை என்னவாகும் என்று சற்றே யோசித்து பாருங்கள். 1 பேதுரு 4:18 வாசிக்கிறேன், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்?
1: பேசலோட்டம்மா, ஆமீன். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு உங்கள் வாயிலிருந்து புறப்பட முன்னதாக அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார், அறிவார். அந்த வகையிலே கத்தர் தாமை வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களுக்கும் புதிய நாளிலும் புதிய காலை ஆசீர்வாதங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வானொலி கூட கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவலை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ.
2: ஆமென். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அந்த காலை விளைக்கா ஸ்தோத்திரம், விளைக்கா ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, சிராபிங்கள் கேராபிங்கள் பரிசுத்தவான்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, ஸ்தோத்திரம் சோறு, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அவங்களோட பிரசன்னம் அப்பா, அவங்களோட பிரசன்னம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளதென்று உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, ரெண்டு மறு நாளை தந்த கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை அவங்களோட கிருபையா, அவங்களோட கிருபையா, கிருபையா, அவங்களை தாழ்த்துகிறோம், அவங்களை தரைமாற்றம் தாழ்த்துகிறோம். ஜெபங்களுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் ஆண்டவரே, உங்களோட சமூகத்தின் மன்னிப்புகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்களால் ஒன்றும் இல்லை அப்பா, எங்களால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் உங்களோட கிருபை தானப்பா. எங்களை தாங்கி வழி நடத்துறது மட்டுமாய் காத்த கிருபை ஐயா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்களை தகுதிப்படுத்தின கிருபை, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். சத்தாவே, இந்த காலங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக, மக்களுக்காக ஐயா ஜபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. இவற்றையெல்லாம் கேட்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி தானப்பா அவங்களுக்கு சொல்ல முடியும். கொடி நாவுகளும் ஆண்டவரே இருந்தாலும் போதாது ஐயா, உங்களோட நன்மைகளையும் ஈவுகளையும் சொல்லி முடியாது ஐயா. அப்படியான தேவன் சுவாமி, மன்னிக்கிறது ஐஸ்வர்யமுள்ள தேவன் சுவாமி. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கிருபை அப்பா, கிருபை, கிருபை, கிருபை. இந்த சூழ்நிலையில் வாழ்ற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. உபர் மகனை, அவர் மகளை நீங்கள் காண்கிற தேவன் சுவாமி, கடையாந்தரங்களை பார்க்கிற தேவன் சுவாமி. ஒவ்வொருவருடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னிக்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் தள்ளிவிடுகிற தேவன் இல்லை. அங்குடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் மன்னித்து சேர்த்து கொள்ளுகிற தேவன் சுவாமி. அப்படியான காலங்களில் இருக்கிற மக்களும் குடத்தில் வரட்டும் சுவாமி. மன்னிப்புகளுக்கு, ஆயிரக்கங்களுக்காக வரட்டும், தங்களுடைய வழிகளுக்காக வரட்டும் சுவாமி. இந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறது ஆண்டவரே. கடைசி நாட்கள் ஜனங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், கொடுமைகள், எத்தனையோ விதமான காரியங்கள் ஆண்டவர், நினைக்க முடியாத துரோகங்கள் தகப்பனே. இந்த நாட்களில் வாழ்ற மக்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும். தேவன் தாம் ஒரே பரான குமாரனை சுபசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போமல் நித்திய ஜீவனாடையும் அவரை தந்தளி குழவாய் அன்பு குந்தாரே அப்பா. அந்த அன்புக்கு ஆண்டவர் இந்த ஜனங்கள் கீழ்ப்படிய வேணும் சுவாமி. அத்தாவே, இந்த வார்த்தைக்கு இந்த ஜனங்கள் கீழ்ப்படிய வேணும் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டி எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், விந்தளங்கள் எல்லாம் இருக்கிறாள் சுவாமி. அப்பனே, அந்த இடங்களில் எல்லாம் அவங்களை கிருபை, கிருபை, கிருபை, கிருபை தாங்குவதால் கிருபை, இந்த கிருபையின் காலம் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரும் ஜனங்களின் திருப்பி கொண்டு வருவதா, திருப்பி கொண்டு வருவதா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா வேண்டிக் கொள்கிறோம், அப்பா வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. யுத்தங்கள் அப்பா, யுத்தத்திலே ஆண்டவரே அல்லப்பட்டு எங்களையும் ஆண்டவரே தவிக்கிற மக்கள் கண்ணீர் வேதனை துன்பம் இழப்புகள் ஆண்டவரே சுவாமி, எல்லாவற்றுக்கும் சமாதான கத்தல் நீங்க உருவாதான் என்று சொல்லி இந்த ஜனங்களை ஆண்டவர் ஆறுதல் பெறட்டும் சுவாமி. உங்களிடமாய் திரும்பட்டும் சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பங்களும், கண்ணீர்களும், வேதனைகளும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்களோட சமூகத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக. மன்னிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. சகப்பனைகளுடைய சாபங்கள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே எல்லாம் அவங்களை ரத்தத்தினால் கழுவப்படவே ஜெபிக்கிறோம் சார் ஐயா. நன்றி சொல்லுகிறோம், அன்று சொல்வது ஞானங்களும் ஆண்டவர் எங்கெங்க எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை தவிப்பு உங்களை நோக்கி பார்க்கட்டும், உங்களை நோக்கி பார்க்கட்டும், கீழ்படியட்டும், சத்தியத்துக்கு கீழ்படியட்டும், வார்த்தைகளை ஆண்டவரே கேட்டு நடக்கிறவளாய் நடக்கட்டும். சுவாமிகளுக்காக வேண்டிக் கொள்வோம், சகப்பனே வேண்டிக் கொள்ளுக்கிறோம், வேண்டிக் கொள்றோம். வியாதிகளப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவர் எங்கு பார்த்தாலும் வியாதி வியாதி வியாதி ஆண்டவரே, சாவங்களும் பாவங்களும் நிறைந்த மக்களாய் ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே, பெருகிக்கொண்டே போகிறவர்கள் சுவாமி, பெருகிக்கொண்டே போகிறவர்கள் சாவங்கள் பாவங்கள் எல்லாவற்றை நீங்க சிலவேலை சுமந்த தீர்த்த தேவன் ஆண்டவரை, நீங்க மாறாதவராயிருக்கிறீங்க சுவாமி. இவர்கள் கீழ்ப்படிவார்களானால் ஆண்டவரே இவர்களுடைய சாவங்கள் முறிக்கப்பட்டு இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு தகப்பனே இவர்கள் சுகத்தை பெறுவார்கள் ஆண்டவரே. அப்படியான நிலைக்கு வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவரும் உங்களை நோக்கி பரிகாரியாய கத்தன் நீங்க, குணமளிக்கிற கத்தன் நீங்க, சிவில் எல்லாவற்றை சுமந்து தீர்த்த கத்தன் நீங்க. அந்தவரை கீழ்படியட்டும், கீழ்படியட்டும், கீழ்படியட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. இவர்களுடைய தேவைகள் ஆண்டவரை உதவியற்று இருப்பார்களானா சுவாமி, தேவைகளை சந்திக்கிற மக்கள் இவர்களுக்கு தேவைகளை கொடுக்கும்படி ஒழுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. வியாதியஸ்தரங்கு இருந்தாலும் தகப்பனே காண்கிற தேவனே, மரண தருவாயிலும் இருப்பார்களானால் தகப்பனே, கடைசி நேரத்திலாவது தங்களுடைய பாவங்கள் குற்றங்களுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டு எங்களுடைய பாதத்துல சமர்ப்பித்து மன்னிப்பு பெற்று சமாதானம் பெற்றவர்கள் ஆத்மா ஆண்டவர் மிக்கத்தக்கதாக இவர்கள் ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். கத்தாவே முதியோர்கள் ஆண்டவரே, துணையோடங்களை முதியோர் வாழ்த்து வைத்திய சாலைகள் எல்லாம் நிரம்பி ஒளிகிற முதியோர்கள், அங்கவீன ஆளல் பட்டு கிடக்கிற முதியோர்கள் ஆண்டவரே, அநாதரவாய் கிடக்கிற முதியோர்கள் ஆண்டவரே, அநாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தகப்பன் நீங்க என்று சொல்லி இருக்கீங்க சுவாமி. நீங்க வார்த்தை மாறாதவர், நீங்க உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு மனாதிகளமாக இருக்கிறவர்களை நோக்கி பார்க்கறது நீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே பார்க்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கிருபையா கிருபை, கிருபை, கிருபை, கிருபை, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே தேசங்களை ஆண்டு கொண்டு தலைவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதி நியாய அவர்களுடைய ஆட்சியில இருக்கட்டும் சுவாமி. தேசங்களில் எத்தனையோ மக்கள் நீதி புரட்டப்பட்டு ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஆண்டவர் அங்கே ஆய்க்கிற மக்கள் ஆண்டவரே, கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் ஆண்டவர் அப்பா, நீதிந்தவன் நீங்க சிங்காசனம் கூட நீதியா இருக்கிற சுவாமி. தகப்பனே இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. அந்த தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பாறு நீதி நியாயம் உண்டாகும்படியாய் கருவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. மக்களுக்கு நல்லாட்சி செய்து மக்களை நீதியோடும் ஆண்டவரே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆளுகிற தலைவர்களாய் இவர்களை நடத்துங்க. அதாவது தேவனுக்கு பயந்து தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுகளாய் இவர்களை நடத்துங்க சுவாமி. இந்த தலைவர் ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கிறோம். தலைமைத்துவம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவா கொடுத்த தேவன் சுவாமி. ஐயா தேசந்தேசமா ஜனங்களை கூடிய மத்திய ஆளுகைக்கு தலைவர்களையும் அதிகாரங்களையும் கொடுத்த தேவன் நீங்க சுவாமி. இந்த அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இந்த நாட்களில் நடக்கட்டும் சுவாமி. கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா. இவர்களை தாங்குற கத்தன் நீங்க ஆண்டவரை, தாங்குங்கப்பா, நடத்துங்கப்பா அப்பா. இன்னுமா ஆண்டவரே அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். தேசங்களை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு அதிகாரங்களும் தேவனுக்கு பயந்து வேதத்திலே இருக்கிற ஆண்டவரே வார்த்தைகளை கை கொண்டவர்களாய் ஆண்டவர அதிகாரம் செய்கிறவர்களாய் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இவருடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. மனந்திரும்பவர்களாய் சாட்சி உள்ளவர்களாய் வாழட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். அப்பா கிருபை, அப்பா இது கிருபையின் காலம், உங்களுடைய கிருபையின் காலம் முடிவடையும். ஆண்டவர் இந்த கிருபைகளாவது ஜனங்கள் எல்லாரும் வந்தது ஆண்டவரே, தங்களே ஆண்டவரே உங்களிடம் ஆச்சரிப்பிக் கொள்ளவே நம்ம ஜபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. தேசத்தை காக்க வைத்து ஆண்டவரே, ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ராணுவ வீரர்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்க கொடுத்து ஆண்டவரே தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர். இவர்கள் உண்மையும் ஆண்டவரே உதாரத்துவமாய் நேர்மையுமாய் ஆண்டவரே அந்த ஊழியங்களை செய்யத்தக்கதாக இவர்கள் எந்தெந்த நிலையில் நிற்கிறார்களோ அந்தந்த இடங்களில் நிற்கத்தக்கதா இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரையுடைய காலங்கள் எல்லாம் உடைய காலத்தில் இருக்கிற சுவாமி ஆண்டவர். அதன்படி நீங்க நடத்துகிற தேவன் சுவாமி. இவருடைய ஆத்மா எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவரா, எப்பொழுதும் எந்த நிலையில் இருந்தாலும் கத்தாவே அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக நிற்கட்டும் சுவாமி. இவர்கள் குடும்பங்களை விட்டு வந்து ஆண்டவரே நிற்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளும். எங்கிருந்தாலும் இவர்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சாப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே நிற்கிற ஊழியக்காரருக்காக மிகவும் முக்கியமான காலம் ஆண்டவரே. கடைசி நாட்கள் ஆண்டவரே, சத்ருவானவனின் போராட்டம் மிகுந்த காலம் ஆண்டவரே, கொடுமையும் அக்கிரமும் நிறைந்த காலம் ஆண்டவரே. ஐயா இந்த காலங்களில் நிற்கிற ஆண்டவர் ஊழியர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம், ஊழியக்காரர்களுக்காக வேண்டி. எங்கிருந்தாலும் ஆண்டவரே இவர்கள் ஆண்ட உண்மையான தாகத்தோடு ஆண்டவரே நல்ல ஸ்தானாதிபதிகளாக ஆண்டவரே ஊழியன் சேரவராக இருக்கட்டும் சுவாமி. வெள்ளத்தோடும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடும் செய்கிறவளாக இருக்கட்டும் சுவாமி. எந்த வித துன்பமோ நாசமோ பட்டயமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா இவர்கள் பின்வாங்கி போய் போடாதபடி ஆண்டவரே ஐயா அணிக்கத்துக்கு வெள்ளத்தை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க சுவாமி. விழுந்து போகாதபடி காத்து கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியக்கார விழுந்து போன ஊழியர் அதிகமா ஆண்டவரே, விழுந்து போய் கொண்டிருக்க ஊழியர் அதிகமா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. இவர்களுடைய இருதயங்களை தொடுங்க சுவாமி. கத்தாவே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பி போகாதபடி அப்பா, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் திரும்பி போகாதபடி தகப்பனி திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு மகிமையான ஊழியம் ஆண்டவரே, மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் திரும்பமாய் ஆண்டவரே நிலைநிற்கத்தக்கதாய் இவர்கள் திரும்ப வரவும் கிருபை செய்யுங்க சுவாமி. இறக்கங்களும் மன்னிப்பலும் முடித்துண்டு சுவாங்க பாதுபடியில் வந்து சேரட்டும் சுவாமி, சேரட்டும். திரும்பமா இந்த ஊழியத்தை காட்டுகிறவளை எழும்புகிறவளை அப்பா இவர்களை நிலைநிறுத்துங்க சுவாமி. ஐயா உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேணும் சுவாமி, மகிமைப்பட வேணும் சுவாமி, உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேணும் சுவாமி. இவருடைய குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சில நாட்கள் இருக்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்றோம் அப்பா. அங்கெல்லாம் சபைகள் இருக்கிறது அந்த இடங்களில் எல்லாம் தகப்பனே எங்களுடைய கிருபை கிருபை கிருபை எங்களுடைய தயவு ஆண்டவரே. இந்த சபைகளை எல்லாம் காத்து கொள்வதாக சபைகள் எல்லாம் அந்த நாட்களில் பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தத்தில் வளரட்டும் சுவாமி, நாளுக்கு நாள் பெருகட்டும் சுவாமி. ஐயா அந்த சபைகள் ஒன்றுக்காக வேண்டி நீங்க வரும்போது ஆண்டவரே, நீங்க வரும்போது ஆண்டவரே அப்பா மனவாட்டிகளா பரிசுத்தம் உள்ளவளா எடுத்துக் கொள்ளப்படுகிறா நிக்கட்டும் சுவாமி. அப்பா அந்த சபையை எடுத்துக் கொள்ளத்தானே நீங்க வரீங்க சுவாமி. தகப்பனே இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சபைகள் எல்லாம் பரிசுத்தமாய் குடும்பம் குடும்பமாய் சபைகளில் நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. விருமணம் அன்பம் உள்ளவர்களாய் சபையை கட்டுகிறவர்களாய் அப்பா சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சபைகள் இருக்கிற போது மாறை முதல்களை கலை தருக்கும் சபையை நடத்தக்கூடிய வழிகளில் ஆண்டவர் அவளை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க நடத்துங்க. சபையை மேய்க்கத்தக்க நல்ல போதகர்களாக ஊழியம் செய்யத்தக்க போதகர்களாக அவர்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க. பலத்தை கொடுங்க சுவாமி, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. சாட்சியுள்ள ஜீவியம் இவர்களுடைய பலிகளில் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். இவர்கள் குடும்பங்கள் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பன். எப்படியா சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும், சபைகளுக்காக வேண்டிக் கொள்ள தகப்பனே. ஆண்டவரே எங்கட வருகையில் ஆண்டவரே கைவிடப்பட்டு போகாதபடி சுவாமி ஒவ்வொரு சபைகளும் மகிமையாய் உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, தகப்பனே வேண்டிக் கொள்கிறக்காக வேண்டிக் கொள்கிறோம். வழியில் நிற்கிற மக்கள் ஆண்டவர், ஏராளம் ஆண்டவர், ஆலயப்போ சில நாட்களில் நடந்த பிரகாரம் ஆண்டவர் அசைவு உண்டாகும்படி வந்து கொள்கிறோம். அசைவு உண்டாகும்படி ஜனங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டு சபைகளில் 3000 சேர்த்துக் கொள்ளப்பட்டு இவர்களும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இவர்களும் ஆண்டவர் ராஜ்யத்தின் மக்களாக சேர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், சிலருக்காக வேண்டி தகப்பனே. தேசங்கள் எல்லாம் வறட்சி ஆண்டவர், பஞ்சமாண்டவரே, வேலை இல்லை ஆண்டவர், அப்பா ஜனங்களின் கூக்குற போராட்டம் ஆண்டவரே. ஜனங்கள் தங்களை தாழ்த்துவார்களான உங்களோட முகத்தை தேடுவார்கள், இங்க சமத்தை கொடுக்கிற தேவன். அவர் அப்பா அவர்களுடைய போராட்டங்களுடைய மனுஷிகமா இல்லை, இவர்களுடைய சுயத்தின்படி அல்ல ஆண்டவரே. உங்களை நோக்கி கூப்பிடுகிறவள ஆண்டவரே, வறட்சியை நீக்கிற கத்தன் நீங்க, ஆசீர்வாதத்தை தருகிற கத்தன் நீங்க, பொருளாதாரத்தை வர்த்திக்க பண்ணுற கத்தன் நீங்க என்று சொல்லி ஆண்டவரே அவருடைய கூக்குரல் எல்லாம் உங்களை நோக்கி கூப்பிட தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெறுவார்களா, ஆசீர்வாதத்தை பெறுவார்களா? ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பா ஒரு நேரம் இல்லாம தவிக்கிற மக்கள் ஆண்டவரே, இவ்வளோ மக்கள் அப்பா பசி பசி பசி, பட்டினி பட்டினி பட்டினி என்று போய்கொண்டு இருக்கிற எத்தனையோடங்கள் உண்டு சுவாமி. தகப்பனே, பசியின் கொடுமை, பசியின் தாக்கத்தை நீங்க அறிந்த தேவன். மனிதனாக இந்த பூமியில வாழ்ந்த போது எல்லா உணர்வுகளோடும் நீங்க கடந்து சென்ற தேவன் சுவாமி. அப்பா பசியும் உங்களுக்கு தெரியும் சுவாமி. தகப்பனே, இவர்களை மன்னித்து, இவர்களை மன்னித்து, இவர்களுடைய குறைகள் குற்றங்கள் சாதம் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து மன்னித்து இவர்களை போஷிக்கும்படியாக வேண்டிக் கொள்றோம், போஷிக்கும்படியாக வேண்டும். காண்டவரே, ஜீவனுள்ளவர் எல்லோருக்கும் நீங்க போஜனம் கொடுக்கிற தேவன், அவ்வளவு இரக்கமுள்ள தேவன் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களில் சத்தியத்தை காண்டவரை கீழ்ப்படிந்து மனம் திரும்பி வாழுகிறவளாய் இவர்கள் மாறட்டு சுவாமி. அதுதான் அப்பா ஆசீர்வாதம், அதுதான் வழி, அதுதான் செழிப்பு. ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் செயல்களுக்காக நாங்கள் மன்றாடத்தான் முடியும் சுவாமி. செய்கிற கத்தன் நீங்க, ஆசீர்வதிக்கிற கத்தன் நீங்க ஆண்டவர். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் தகப்பனே, நன்றி தகப்பனே. ராஜ்யத்தின் சுவிசேஷம் யாரிகளுக்கு அறிவிக்கப்பட அப்பொழுது முடிய வரும் என்று சொல்ல தேவன். எவ்வளவு நல்ல தேவன் தேவன், எவ்வளவு அன்புள்ள தேவன் அப்பா. நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே அதுநரின் காலத்தை நீதி நியாயத்தோடு செய்கிற தேவன் சுவாமி. உன்னை உள்ள தேவன் நீங்க சுவாமி. அப்பா சொன்னதை செய்கிற தேவன் நீங்க சுவாமி. அந்த காலத்தில் அந்த காலத்தை எது செய்ய வேண்டுமா அதையெல்லாம் நீங்க நடப்பிக்கிற தேவன் சுவாமி. சகப்பனே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த நாட்களில் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கும்படியாக ஐயா எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டு வருகிற தேவன் நீங்க. அதற்குரிய காலங்களை தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து மீடியாக்கள், ரேடியோக்கள், டெலிவிஷன்கள் வந்து சொல்லி எத்தனையோ விதமாய் ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் சுவாமி. எவ்வளவு நல்ல தேவன் சுவாமி. ஒரு வெறும் கட்டு போகக்கூடாது உங்களுடைய சுத்தமாண்டவரே. அதற்காக ஆண்டவரே நீங்க இவ்வளவு நன்மையான காரியங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி. அதுக்காக நன்றி சொல்லுறோம், நாயக்காக நன்றி சொல்லுறோம், கோடி கோடி கோடி கோடி நன்றி சொல்லுறோம் சுவாமி. ஜனங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து ஐயா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நடத்துகிற பிள்ளைகள், இந்த ஊழியங்களை நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எப்பொழுதும் ஆண்டவர் ஜாக்கிரதை உள்ளவராக தேவனுக்கு ஊழியம் செய்தவளாக இவர்கள் தங்களை ஒவ்வொரு காரியத்தையும் நடப்பிக்கட்டும் சுவாமி, நடப்பிக்கட்டும். இவர்களுக்கு தேவைகளை எல்லாம் நீங்க சந்திப்பீங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபி என்னமாய் ஆண்டவரே போதாது சுவாமி. ஆண்டவரே அறுவடை மிகினும் வேலையாட்கள் குறைவென்று சொன்ன பிரகாரம் அந்த நாட்கள் இந்த நாட்களிலும் சுவாமி

ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்கப்பா. மக்களும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே, தங்களுடைய வாய்களில் ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கற்றுவிடுங்க சுவாமி. காண்கிற மக்கள் ஆண்டவரை பாடசாலை ஆண்ட வேலை தலங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை உங்களோட அன்பை ஆண்டவரே, உங்களோட ரட்சிப்பை ஆண்டவரை சொல்லக்கூடிய மக்களாய் ஒவ்வொருவரையும் மாட்டுங்கப்பா. பயத்தை எடுத்து போடுங்கப்பா, அவருடைய சுயத்தை எடுத்து போடுங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய வாய்களை திறந்து இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் சொல்லட்டும் சுவாமி, சொல்லட்டும். இன்னுமாய் ஆண்டவரே சொல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய மிஷனரிகள் ஊழியர்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே அவர்களிடம் அனுப்பி ஆண்டவர் அந்த இடங்களில் எல்லாம் உங்களோட ஊழியத்தை பெருக செய்யுங்கப்பா, சுவிசேஷத்தை பெருக செய்யுங்கப்பா. உங்களோட உதவிதானப்பா வேணும், உங்களோட உதவி இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. உங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த இடங்களில் நிற்கிற ஊழியக்காரர்கள் மிஷனரிகளுக்காக வேண்டி கொள்ளுகிறோம். எவ்வளவு துன்பங்களோடு கண்ணீரோடு வேதனையோடு நிற்கிறார்கள் சுவாமி, தாங்குங்கப்பா, ஆறுதலை கொடுங்க சுவாமி. அந்த இடத்து மக்களும் கேட்டு கீழ்ப்படிந்து பெரிய வெளிச்சத்தை காணணும் சுவாமி. இப்படியாக இருந்த தேசங்கள் அநேகம் உண்டு, அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் உண்டு. ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இடங்களுக்கெல்லாம் வேண்டிய ஊழியர்களை அனுப்புங்க சுவாமி. போகக்கூடியவர்களை இருதயத்தை தொடுங்க சுவாமி. அவர்கள் ஆண்டவர் அந்த இடங்களில் எல்லாம் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் அங்கும் சொல்லத்தக்கதாய் ஆசீர்வதிங்க சுவாமி. ஐயா, தேசங்களில் எல்லாம் வெளிச்சம் உண்டாகட்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், ஜனங்கள் மனந்திருப்பட்டும், ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள் வரட்டும் சுவாமி. அப்போ தேசங்களையும் பாருங்க சுவாமி, கண்ணீரோடு ஜபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ மக்கள் ஆண்ட, எத்தனையோ மக்கள் அப்பா இருளின் ஆதிக்கத்துக்குள் இருக்கிறார்கள் சுவாமி. இவர்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண்கிற மக்களாய் மாற வேணும், மாற வேணும். இவர்களுக்காக வேண்டி கொள்ளுவோம். எப்படியாக இருந்த தேசங்களும் ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே, தகப்பனே நன்றி சொல்லுறோம் தகப்பனே. இந்த நாட்களில் வாழ்ற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அன்பு தனைந்து போன காலம் சுவாமி, அன்பில்லாதபடியினாத்தனப்பா கொடுமையான காலம் ஆண்டவரே. எங்களை வார்த்தையின்படி ஆண்டவரே கடைசி நாட்களில் அன்பு தனைந்து போம் என்று சொன்ன காலம் ஆண்டவரே. அப்பா மன்னிங்க, அப்பா மன்னிங்க, நீங்க தானப்பா குறை செய்ய வேணும். ஜனங்களுடைய பாகங்கள் அக்கிரம கொடுமைகள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களோட அன்பினால் நிரப்புங்கப்பா, உங்களோட அன்பினால் நிரப்பா. பிரிந்த குடும்பங்கள் கொடுமையாண்டவர், உறவுகள் கொடுமையாண்டவர், கண்ணீர் அப்பா. அப்பா இத்தனையோ பெற்றோர் கண்ணீரோடு வந்தலாக்கிறார்கள் சுவாமி. குடும்பங்கள் எல்லாம் தவிக்கிறார்கள் சுவாமி. பிள்ளைகள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், மனைவி தங்களுடைய பொல்லாத வழிகளில் ஆண்டவரை இன்னும் இன்னுமாய் ஆண்டவரை நின்று விடாதபடி ஆண்டவரை எங்களுடைய அன்பினப்பட்டு ஒருவரை ஒருவர் நேசித்து ஆண்டவர் மன்னிக்கிற இருதயத்தை ஆண்டவரே இவர்களுக்கு கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். எங்கெல்லாம் குடும்பங்களும் பிரிந்த நிலையில் இருக்கிறாரோ சுவாமி, அந்த இடங்களெல்லாம் உங்களுடைய இரக்கத்தின் கண்கள், உங்கள் தயவின் கண்கள், உங்களோட நீதியின் கண்கள் அந்தவர்களை நோக்கி பார்க்கட்டும். கீழ்ப்படுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. கடினங்கள் எல்லாம் நீக்கப்படட்டும் சுவாமி. அன்பினால் நிரப்புங்க சுவாமி. அன்புதான் அப்பா இவர்களை ஒன்று சேர்க்க முடியும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும், வேண்டி வாலிப பிள்ளைகள் அப்பா, வாலிப பிள்ளைகளை ஆண்டு வாலிப வயது அவர்களுடைய இந்த பலமான வயதில் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய பலம் கட்டு ஆண்டவரே பிசாசுக்கு அடிமையாய் போகாதபடி ஐயா அந்த பிள்ளைகள்

எங்களோட பெரிய பிள்ளைகளை போல மன்றாடுவோம் சொல்லிட்டு வீங்க சுவாமி. இந்த வாழ்க்கை பிள்ளைகளோட வாழ்க்கை வளமாக வேணும். வளமாமன் இந்த வாலிப வயது பிள்ளைகள் கண்ணீரோடு சஞ்சலத்தோடு மாந்து கொண்டிருக்க கூடாது சுவாமி. எங்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வந்த விஷயங்கப்பா, ஒரு விஷயங்கப்பா. எங்களோட பெற்றோர்களின் இருதயங்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஜபம் ஆண்டவர் உண்டாகட்டும் சுவாமி. உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளெல்லாம் நீங்க கொடுத்த சுதந்திரம் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கண்ணீரோடு ஜபிக்கிற பெற்றோர்கள் ஜபிக்கட்டும் சுவாமி. ஜபிக்கட்டும், ஜபிக்கட்டும். இந்த நாட்களில் தேவையாண்ட தேவையாண்டவர்கள் சொந்து விடாதபடி, சொந்து போய் விடாதபடி பெற்றோர்கள் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் ஆண்டவர் உங்களோட முகத்தை தேடுதலாக மாறட்டும். தங்களுடைய வழிகள் அல்ல சுவாமி, அவர்கள் அந்த உங்களோட வழிகளில் நடக்கட்டும் சுவாமி. இவர்களுக்கா வேண்டிக் கொள்கிறோம் கத்தாவே, வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவர். எங்களுக்கு ஆண்டவரே தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். கனடா தேசம் ஆண்டவரே திருப்பப்பட வேணும் சுவாமி, திருப்பப்பட வேணும். ஆதியிலே ஆண்டவரே கிறிஸ்தவ நாடாக இருந்த தேசம் ஒன்றைக்கு ஆண்டவரே பிசாசினால் ஆண்டவரே ஆளப்படுகிற தேசமாய் மாறிவிட்டது சுவாமி. பிசாசின் தந்திரம் எல்லாம், பிசாசின் கிரியெல்லாம் தேசத்தை விட்டு நீங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நீக்க வல்லவர் நீங்க சுவாமி. ஜனங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேசத்துக்காக ஜபிக்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் ஜபிக்கட்டும் சுவாமி. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக வேணும் சுவாமி. தகப்பனே கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தேசத்தில் இருக்கிற எங்களை உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். தேசத்தின் நன்மையை பெற்ற ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இவர்கள் எல்லாம் உங்களிடமாய் திரும்பி இந்த தேசத்துக்காக நன்மை செய்கிறவர்களாய் உங்களோட சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களாய் இருக்கு. இருக்கிற ஆராதனைகளை விட்டு, பாவங்களை விட்டு, இந்த தேசத்தை விட்டு நீங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. தகப்பனே தேசத்தை ஆளுகிற தலைவர்களை நடத்துங்க. நீதி அவர்களுடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி. உண்மை அவர்களுடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி. தேவ பயம் அவர்களுடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளா மக்களும் ஒரு மக்களா இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எங்கெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய உறவுகள் எல்லாம் இருக்கிற வந்தடங்களில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம். எங்களுடைய உறவுகளுக்காக, சௌரங்களுக்காக, எங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். இலங்கை தேசம் ஆண்டவர், இலங்கை தேசம் அப்பா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர், ஜபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை நேசிக்கிறோம் ஆண்டவர் அப்பா. எங்களுடைய மூதாதையர் வாழ்ந்த தேசம், எங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த தேசம், நாங்கள் வாழ்ந்த தேசம், இந்த தேசத்துக்குரிய நன்மைக்காக உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம் சாமி. எங்களுடைய உறவுகள் எல்லாம், எங்களுடைய தாய்மார்கள் எல்லாம் கண்ணீரோடு வாழாதபடி ஆண்டவரே தேசம் வாழ்வடைய வேண்டும் என்று வைக்கிறோம் சாமி. சகப்பனே தேசத்தில் இருக்கிற ஆண்டவர் எல்லாவித பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம் தேசத்தை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்வது, வேண்டிக் கொள்வது அப்பா. அதுக்குரிய காலத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி. எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் நீங்க கேட்கிறவரா இருக்கிறீங்க சுவாமி. ஒரு காலத்தில் ஆண்டவரே அப்பா உங்களுடைய காலத்தில் ஆண்டவரே அதன் காலத்தில் நேர்த்தியாச்சிருந்தவன் நீங்க அந்த காலத்தை வைத்திருக்கிறீங்க சுவாமி. அதுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல். தேசத்தின் ஜனாதிபதியும் ஆண்டவரோடு மந்திரி சபையில் இருக்கிறவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஃபாதர். இம்மட்டுமா அந்த தேசத்தை நீங்க ஆண்டவரை நிலைநிறுத்தி காத்து வருகிற கிருவைக்காக நன்றி, கிருவைக்காக நன்றி, கிருவைக்காக நன்றி சுவாமி. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆண்டவரே இரண்ட தேசங்கள் அனைத்தம் இந்திய தேசம் இன்னும் ஆண்டவர் எத்தனையோ தேசங்கள் எல்லாம் கூட்டாட்டங்களில் இருந்து நீங்கி ஆண்டவரே அறிவு கண்கள் ஆண்டவரே தகப்பனே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற அறிவு இவர்களுக்கு வரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம், வரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம், வரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கிருவையப்பா வெள்ளாங்கட கிருவை அப்பா, கிருவை கிருவை கிருவை அப்பா. அந்த கிருவை என் காலம் முடிவடைக்கும் அப்பா. அவங்களோட வருகைக்கு முன்பு ஆண்டவரே அப்பா இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. தேசம் எல்லாம் மாறட்டும், மக்கள் எல்லாம் மாறட்டும்,
தகப்பனே வெளிச்சம் உண்டாகட்டும் சுவாமி,

0: சகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. ஐயா ஐசவே, தேசத்தின் நன்மைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சமாதானத்துக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரே தேசத்துல யூத மக்கள் வந்து குடியேறுகிறபடி நாங்கள் நன்றி சொல்லுறோம் சுவாமி, நன்றி சொல்லுறோம், நன்றி, நன்றி, நன்றி. தகப்பனே சங்கமம் ரேடியோக்காக வேண்டி கொள்ளுறோம், நடத்துற பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளுறோம், இணைந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டி கொள்ளும், அதன் மூலம் ஜெப விண்ணப்பங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். எல்லா நன்மைக்கேதா நடத்துற தேவன் நீங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக நன்றி சுவாமி. எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம் இதுவரை ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. உங்களோட கிருபைதானப்பா, உங்களோட கிருபைதானப்பா, உங்களோட கிருபைதானப்பா, தாங்கி வழி நடத்துற சுவாமி. எல்லா கணமும் துதியும் மகிமை எங்களுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நிறைவிணைந்து ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம் உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும், பிள்ளைகள், பிற பிள்ளைகள், உறவினர்கள், விட்டார் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் அதே வழியிலே சந்ததி சந்ததியாக கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அம்மா, காட் பிளஸ் யூ. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
0: செவ்வாய்க்கிழமை எனக்கு டாக்டர் ஒரு அப்பாயின்ட்மென்ட், திங்கட்கிழமை வருவேன், செவ்வாய்க்கிழமை வர
1: மாட்டேனா?
0: செவ்வாய்க்கிழமையா?
1: உங்களுக்கு பின் நேரத்துல நேரம் இருக்கா? உங்களுக்கு
0: பின் நேரத்திலயா?
1: பின் நேரத்துல நாங்கள் ஜூம்ல நடத்துற நாங்கள்
0: செவ்வாய்க்கிழமை
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சிஸ்டர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு கூட வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒளிபரப்பு.
2: Because you have made the Lord, who is my refuge, even the Most High, your dwelling place, no evil shall befall you, nor shall any plague come near your dwelling. For he shall give his angels charge over you to keep you in all your ways. In their hands they shall bear you up, lest you dash your foot against a stone. You shall tread upon the lion and the cobra, the young lion and the serpent you shall trample underfoot. Because he has set his love upon me, therefore I will deliver him. I will set him on high, because he has known my name. He shall call upon me, and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. With long life I will satisfy him and show him my salvation. The righteous shall flourish like a palm tree. He shall grow like a cedar in Lebanon. Those who are planted in the house of the Lord shall flourish in the courts of our God. They shall still bear fruit in old age. They shall be fresh and flourishing. For the Lord will not cast off his people, nor will he forsake his inheritance. My eyes shall be on the faithful of the land, that they may dwell with me. He who walks in a perfect way, he shall serve me. Who forgives all your iniquities? Who heals all your diseases? Who redeems your life from destruction? Who crowns you with loving kindness and tender mercies? Who satisfies your mouth with good things, so that your youth is renewed like the eagles? The Lord is merciful and gracious, slow to anger, and abounding in mercy. He will not always strive with us, nor will he keep his anger forever. As a father pities his children, so the Lord pities those who fear him. But the mercy of the Lord is from everlasting to everlasting on those who fear him, and his righteousness to their children's children. Wealth and riches will be in his house, and his righteousness endures forever. Unto the upright there arises light in the darkness. He is gracious and full of compassion and righteous. Surely He will never be shaken. The righteous will be in everlasting remembrance. He has dispersed abroad. He has given to the poor. His righteousness endures forever. His horn will be exalted with honor. The Lord has been mindful of us. He will bless us. He will bless the house of Israel. He will bless the house of Aaron. He will bless them that fear the Lord, both small and great. The Lord shall increase you more and more, you and your children. He will not suffer thy foot to be moved. He that keepeth thee will not slumber. Behold, he that keepeth Israel shall neither slumber nor sleep. The Lord is thy keeper. The Lord is thy shade upon thy right hand. The sun shall not smite thee by day, nor the moon by night. The Lord shall preserve thee from all evil. He shall preserve thy soul. The Lord shall preserve thy going out and thy coming in from this time forth and even forevermore. They that trust in the Lord shall be as Mount Zion, which cannot be removed, but abideth forever. As for such as turn aside unto their crooked ways, the Lord shall lead them forth with the workers of iniquity, but peace shall be upon Israel. They that sow in tears shall reap in joy. He that goeth forth and weepeth, bearing precious seed, shall doubtless come again with rejoicing, bringing his sheaves with him. It is vain for you to rise up early, to sit up late, to eat the bread of sorrows, for so he giveth his beloved sleep. For thou shalt eat the labor of thine hands, happy shalt thou be, and it shall be well with thee. Thy wife shall be as a fruitful vine by the sides of thine house, thy children like olive plants round about thy table. The Lord shall bless thee out of Zion, and thou shalt see the good of Jerusalem all the days of thy life. Yea, thou shalt see thy children's children, and peace upon Israel. But there is forgiveness with thee, that thou mayest be feared. And he shall redeem Israel from all his iniquities. Though I walk in the midst of trouble, thou wilt revive me. Thou shalt stretch forth thine hand against the wrath of mine enemies, and thy right hand shall save me. The Lord will perfect that which concerneth me. Thy mercy, O Lord, endureth forever. Forsake not the works of thine own hands. The Lord upholdeth all that fall, and raiseth up all those that be bowed down.

0: place.
1: Recording in progress.
2: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 9ஆம் தேதி 7ஆம் மாதம், 9ஆம் தேதி ஆடி மாதம், 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 10:37 நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருப்பது விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் நாங்கள் வேதாகம கேள்விகள் நிகழ்ச்சியில் இணையிருக்கிறோம். இணைந்திருக்கிறவங்களில் ஒரே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்பு வைத்து கொண்டு இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. வேதாகம கேள்விகள் நிகழ்ச்சியிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என சுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறு ஒலிப்பிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட செலுகின பொழுதும், வானொலி கூடாக மறு ஒலிப்பிலே செலுகின பொழுதும் கர்த்தர் தாமே இவற்றை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு வைப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர்களை வரவேற்போம். எங்களுடைய இந்த ஊழியர் சௌரம் மகேந்திரனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடைய சகோதரி ஜெனட் அவர்கள் ஜேமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். உங்கள் இருவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த ஊழியர் சுயசேவின் மாணவர் அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். வருவார் நம்ம சுவாசிக்கிறோம். கத்துடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கத்துடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் இந்த ஊழியர் சகோதரி ஜெனட் அவர்கள் ஹோஸ்டாக இருந்து வழி நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து சௌரம் மகேந்திரனையா வழி நடத்துவார். இந்த வேளையிலும் வரவேற்போம். ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெனட். ப்ரைஸ் லார்ட் மகேந்திரனையா.
3: ப்ரைஸ் லார்ட் அண்ணா.
4: ப்ரைஸ் லார்ட்.
2: ஆமென். இந்த வேளையிலும் உங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.
3: எங்களுக்காக மகேந்திரம் அண்ணா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமென்.
4: ஆமென். ஆமென். அன்பான பரலோக தாவப்பன், இந்த கால வேளையிலே சங்கம வானொலி நிலையத்திலே கேள்வது நிகழ்ச்சியை நீ கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற சுவாமி அந்த கிருபைக்காண்டு இந்த நிகழ்ச்சியில் அநேகர் வந்து கலந்து கொள்ள இக்கிருபை செய்யும் பாயத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால வெளியேறும்படி கட்டளை கொடுக்கு. அநேக பிள்ளைகள் கலந்து கொள்ள ஆசை சுவாமி கேள்விக்கு பதில் தெரியாட்டி வெக்கப்பட்டு போவேனோ என்று அந்த பாயத்தை துசாசனம் கொண்டு வர படைகள் அநேகர் கடந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார். சுவாமி உம்மதி பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுத்து இந்த கேள்வி வந்த இளைஞர் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டும். இன்றைய நாளை கேள்வி பதில் நிகழ்ச்சியை தோத்து கொண்டு வந்த சிஸ்டர் ஜெனட்டை ஆசீர்வதித்து சங்கம வானொலியத்தை ஆசீர்வதித்து கேட்பவரை ஆசீர்வதித்து மறு ஒரு இடப்பிள்ளை கேட்கிற பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன். ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கேள்வி, லேவியனாகிய உசியேலின் சந்ததி எப்படி அழைக்கப்பட்டார்கள்? இவர் யாருடைய சகோதரன், யாருடைய பேரன், யா எந்த கோத்திரத்தார்?
4: லேவியே
3: லேவியனாகிய உசியேல் இன் சந்ததி எப்படி அழைக்கப்பட்டார்கள்?
2: ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டார்.
3: யாருடைய சகோதரன், யாருடைய பேரன், யாருடைய எந்த கோத்திரம்?
4: யாப்போக்கும் லேவியாருக்கும் பிறந்த மூன்றாம் மகன் லேவி.
3: யா
2: யூதா கோத்திரம்.
4: யாப்போக்கும் இவந்தன் குமார் கோர்சேன் கோகாத் மோரி என்பவோடு யாக்கோபோடு எடுத்துக்கு போன போது நடந்திருந்தா இந்த லேவி கோத்திரம் அப்ப சுதந்திரம் பெற இல்லை. நிலங்கள் கொடுக்கப்பட்டது. இவருடைய ஊழியம் வந்து ஆச்சாரிய கூடார வேலையும் பனிமூட்டுகள் செய்வது, வேதத்தை போதிப்பது, நியாயம் விசாரிப்பது இப்படி நடந்து கொண்டிருந்தார்கள். கேள்வி என்ன?
3: வருங்க கேள்வி விட்டுட்டேன் வருங்க.
2: அந்த பேரன் யார்? பேரன் யாரன்னு கேட்டிருக்கையா? பேரன்
3: உசியேலின் சந்ததி எப்படி அழைத்தார்கள்? யாருடைய பேரன்?
4: லேவியும் சிமியோன் தங்கள் சகோதரி சீகேம் அதான் கர்சேன் கோகாத் கேமார் என்போடு யாக்கோப்புக்கு போனவன். சரியே
3: உசியேல் வந்து உசியேலியர் என்ற சந்ததியிலே அவர்கள் இருந்தார்கள். கோகாத்தின் குமாரன், தேவியின் மகனாகிய கோகாத்தின் குமாரன்.
4: ஆதியாக நடத்தும் மாதிரியாக அஞ்சுகள் இருக்கு.
3: ஓகே,
4: எங்க இந்த கேள்வியை கண்டுபிடிச்சிட்டீங்க?
3: இது வந்து வேறு ஒரு இடத்துல அமிலியரிக்கியரை அழிக்க தேவன் வேலன் கொடுத்த உசியேல் எத்தனை பேரை அழித்தார்?
4: எத்தனை பேர் அழித்தானா?
3: அழித்தார் ஐயா.

0: ரெண்டு வேப்பமா? முன்னூறு ரெண்டு வேப்பம். சரியா? முன்னூறு
1: இல்ல.
2: அதாவது சவுல் ராஜாவோடு யுத்தம் பண்ணிக்க முறியடிச்சான்,

0: Terefera.
1: நீங்கள் பிடிக்க மாட்டியால் ஒன்று நாளாகவும் நாலாவது அதிகாரம் 42 43 500 பேர் என்று சொல்லி இருக்கிற
0: ஒன்று நாளாகும் 4 43.
1: யா
0: அதில் மடங்கடித்தார்கள் இருக்குவான்.
1: 42 சிமியோனின் புத்திரனாகிய இவர்களில் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இசுவின் குமாராகிய பெலத்தியாவும் நெகரியாவும் தெப்பியாவும் உசியேலும் சேயின் மலை தேசத்துக்கு போய் அமலேக்கியரை தப்பி மீந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள். 500 மனுஷரே.
0: ஒன்று நாளாகவும் 4 43.

0: அந்த ஒன்று நாளாகவும் என்ன இது ஒன்று நாளாகவும்
1: 4:42-43 இருக்குது.
0: சிமியோன் புத்தராக இவர்கள் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரர் இஸ்மின் குமாரன பிளத்தியாவும் நெய்யாவும் ரெப்பையாத்துக்கு போய் அமலேக்கிடம் தப்பி மீதியான மடங்கெடுத்து இந்நாள்வதற்கு அங்கே குடியேறினார்கள்.
1: 500 அமலேக்கியரை இவர்கள் முறியடித்தார்கள்.
0: சிமியோனின் புத்தராக இவர்களில் 500 மனுஷரே. அடுத்த கேள்வி.
1: எருசலேம் அலங்கம் கட்டின தட்டான் யாருடைய தலைமையில் எருசலேம் மதிலை சீரமைக்கப்பட்டது?
2: நெகேமியா.
1: நெகேமியா சரி. நெகேமியா 3:8 இருக்குது. தாவீது அரசனால் நியமிக்கப்பட்ட பாடகன் யார்?
0: ஆசாப்.
1: இல்லையே.
0: தாவீது சங்கீதத்தில் இருக்கமா? பொருங்கவா. ஆசப்தா இல்லை.

0: ஆசாவின் புத்திரர்தான்
1: ஆசாப், ஏமான், எத்தூத்.
0: ஆசாப், ஏமான்,
1: எத்தூர்.
0: பாடகர்கள்
1: ஏதோ சொன்னா
0: பாடகர்களானவர்கள் ஆசாவின் புத்திரர் 128 பேர்.
1: பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று அழைத்தது யார்?
0: திருப்பி கேளுங்க.
1: பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று அழைத்தது யார்?
0: டபுள் வாய்ஸில் வருது. யாருடைய ரேடியோவும் வானறையா இணைஞ்சிருக்கிறார்.
2: சொல்லுங்க ஐயா, என்ன கேட்டீங்க?
1: பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலி மூப்பர்களே என்று அழைத்தது யார்? இல்லை,
2: என்ன கடிக்க? பரிசுத்தாவினால் நிறைந்தா?
1: பரிசுத்தாவினால் நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று அழைத்தது யார்?

0: Parecito vino en merengue. Amor. Oh, creo que tenía una merengue de por sandalón.
1: Gracias. அப்போஸ்தலர் நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே இருக்கு.
0: யா அது வந்து அழைத்தது வந்து பேதுரு.
1: பேதுரு, யா. அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜலத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று சொல்லி அழைக்கிறார். சீசர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எதை தைரியமாய் சொன்னார்கள்? தேவ வசனத்தை, அப்போஸ்தலர் 4:31. பட்சபாதம் பண்ணாதவர் யார்? பரிதானம் வாங்காதவர் யார்?
2: கேள்வியா வருது யோபுல, யோபுல கேள்வி கேட்கிறார் யோபு.
1: யா, ஆனா இது யோபு விலை இல்லை.
3: இது வந்து இந்த இவர் யார்ந்தால்
0: என்ன கேட்டீங்க? பச்சபாதம்
1: பண்ணாதவர் யார்? பரிதானம் வாங்காதவர் யார்?
3: மெல்கி தேஸ்.
0: என்ன
3: மெல்கி தேசா?
1: இல்ல,
0: பரிதானம் வாங்க செய்யப்பட்ட கூட்டம் இல்ல. பரிதானம் வாங்க நியாயத்தகருடன் பச்சபாதம். உபாகமம் 10:14 வருதா? சரியா,
1: ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். வசனமா இருக்குது.
0: வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாய் தேவனும் கர்த்தாகிய கர்த்தரும் மகத்துவம் எல்லாமே பயங்கரமா தேவனா இருக்கிறவர். பட்சவாதம் பார்க்கிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குறவரும் அல்ல. அல்லேலூயா, சோத்ரம். தொடருங்கள்.
1: மருமகளின் சுகத்தை விரும்பி சௌக்கியத்தை தேடிக்கொண்டவள் யார்?
0: அரு நகோமி.
1: நகோமியா. போவாசின் பாட்டன் யார்?
0: போவாசின்
1: தாவீது. யா, கர்த்தருடைய நாமத்தினால் அந்த
0: என்ன சத்த காணில
1: உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்றது இந்த சபைக்கு.
0: அது வந்து
3: சபைக்கு
1: இல்லை.
2: பிலடெல்பியா
1: இல்ல. உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறார் எந்த சபைக்கு இருக்கு?
0: சபை அது வந்து அது வந்து இந்த சபை என்ன என்ன சபை உயிருள்ள
2: சரத சபை இல்லையா? சரத சபை,
1: சரத சபை தான்.
0: சரத சரத சபை அது வெளிப்படுத்தல வருது ஐயா.
1: மூன்று ஒன்றில இருக்குது. ஒருவன் பேசாது இருந்தால் என்னவாய் எண்ணப்படுவான்? உதடுகளை மூடுகிறவன் யார்?
2: மூடன். பேசாது இருந்தால்
0: நீதிமன்றம் வருதா?
1: யா,
0: ஓகே.
2: பேசாது இருந்தால் என்றது மூடன் என்று வரும். வாய மூடி இருந்தா ஞானி. வாய மூடி இருந்தா ஞானி அம்மா.
1: 17:28 இருக்குது. நீதிமொழிகள் 17:28
2: நீதிமொழிகள் 17:28
0: 17:28 வருது.
2: 17:28 பேசாதிருந்தால் மூடனும் ஞானி ஆவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறான், புத்திமான் என்று
1: எண்ணப்படுவான்.
3: உதடுகளை மூடுறான்னா செய்தி ஒன்று கொடுக்க கூடாது.
0: அவர் செய்தி கூட செய்தி கொடுக்கிறாத ஐயா.
3: செய்து
0: விடக்கூடாது. செய்து
1: ஒருவன் பேசாதிருந்தால் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலமாயிருக்கும் என்று யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது?
0: வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம்.
1: என்னன்னா?
3: அப்போஸ்தலர் யோவானா?
1: இல்லை
2: இல்லை, நீதிமொழி எல்லாம் வருதுமா? நீதிமொழி எல்லாம் வருது. வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம் ஆருக்கு? மூடனுக்கா?
1: இல்லை,
2: ஞானம் உள்ளவன்.
3: குடியிருக்க போறாங்க? வனாந்தரத்துல யாரு குடியிருக்க போறாங்க? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தர்றாங்க?
0: குடியிருப்பது
1: நீதிமொழிகள் 21:9 இருக்கு.
2: நீதிமொழிகள் 21:9 சண்டைக்காரி 19 சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம். வராந்தரத்தில் குடியிருப்பது நலம்.
1: யோசுவா எப்படி மரணத்தை தழுவி கொண்டார்?
2: யோசுவா இயற்க மரணம்.
1: இயற்க மரணம் யாருமையின் மரணம். யோசுவா 24:29 இருக்கு. உறவு இல்லாமல் நெருப்பு அவியும், எதனால் சண்டை அடங்கும்?
0: அடிபுடிதான் சண்டை அடங்கும்.
2: கோபத்தை கோபத்தை குறைத்தால் சண்டை.
1: இல்ல, கோபம் இல்ல, அதெல்லாம் வருது, ஆனா கோபம் இல்ல.
0: வாய
2: மூடினா
1: கோல் சொல்லுகிறவன்.
0: கோல் சொல்லுகிறவன் என்ன சண்டையை மூட்டுக்கிறான்? வருது அப்படியா?
1: ஓகே, நீங்க ஆளுண்டைக்கு மகேந்திரமனா இருக்கிறார், வானரனா இருக்கிறார். ஓகே, கேளுங்கள்.
0: என்ன மாதிரி மகேந்திரம் ஐயா?
3: கேப்போம், கேட்டா போச்சு.
0: கேளுங்க, நான் கேள்வி கேட்டா?
3: கேளுங்க, கேளுங்க.
0: சரி, ஓகே. டேஷ் இருதயத்தை விரும்புடைய உதடுகள் இனிமையானவைகள். நிரப்புங்க பாப்போம்.
2: சுத்தமுள்ள இருதயத்தை
0: வடிவா சொல்லணும். லேசி ஐயா, வடிவா தெளிவா சொல்லணும். இப்ப மகேந்திரம் ஐயா கேக்குறவா தான் நான் கேக்குறேன். இப்ப டேஷ் இருதயத்தை விரும்புகிற உதடுகள் இனிமையானது. சரியா சொல்லணும்.
3: உண்மையா உண்மையான இருதயம் இல்ல,
2: ஞானமுள்ள இருதயத்தை விரும்புகிறோம்.
0: இல்ல, நீங்க லேசியா சொன்ன சரியா, ஆனா அது கூட்டி குறை சொல்லக்கூடாது. சரியா சொல்லணும்.
2: என்ன சொன்ன?
0: சரி, நீதிமொழி 22:11 வாசி.
2: என்ன
0: நீங்க 2-3 வசனத்தால கூட்டிட்டீங்க? 2-3 சொல்ல வாசிங்க. நீதிமொழி 22:11
1: விரும்புகிறனுடைய உதடுகள் இனிமையானவைகள்.
0: ஆமென். அடுத்தது வந்து இரண்டாவது கேள்வி வந்து, நான் கேட்க பொழுது என் குடல் குழம்பிட்டு அந்த சத்தத்திலே அந்த சத்தத்துக்கு டேஷ் துடித்தது சொல்லுங்க. அப்போ இல்ல,
2: கைகள்
0: இல்ல, இல்ல பிரச்சனையை உருவாக்குற துடிச்சது. இல்ல இல்ல,
1: கண்ணா?
0: இல்ல இல்ல,
1: காது?
0: இல்ல.
3: என் உடம்பு?
0: இல்ல
2: கண் கண் ஐயா
0: இல்ல கண் கண்ணு
2: கண் இமை
0: கண் சும்மா பாக்கும் தானே ஐயா
2: கண் இமை
0: நான் வந்து கதைக்கும்
2: கண் இமை
0: ஆனா ஒரு ஒரு ஒரு ஒரு காரியம் வந்து நாவு கதைக்க வலிக்கிட்டாலும் அதுக்கு ஒரு காரியம் நடந்தா தான் அந்த சத்தம் வெளியால வரும் ஐயா
2: கண் இமைதான் துடிக்கும் ஐயா
0: நான் அதாவது கேட்ட பொழுது என் குடல் குழம்பிட்டது அந்த சத்தத்திற்கு டேஸ் துடித்தது
2: சத்தத்துக்கு
0: இல்லை
3: இதுவே இல்ல
0: இல்ல சரி நான் மரமளிச்சலட்டா துடிப்பு வேற வந்து ஆனா வந்து இது வந்து வேற காரியம் சொல்லணும் திரும்ப சொல்ல முடியாது கேளுங்க நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிட்டு அந்த சத்தத்திற்கு டேஸ் துடித்தது
2: காது
0: என்ன சாமான்
2: காது காது செவிகள்
0: இல்ல இல்ல
3: உயிர் உயிர் துடித்தது
0: இல்ல இல்ல சரி வேண்டாம் நீங்க ஒண்ணுஞ்ச வேண்டாம் நீங்க வேணும் ஆபகுக்கு 3:16 வாசிங்க
2: நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிட்டு அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது
0: உதடுகள் துடித்தது நாவு இல்ல சரியா நான் சொன்னாத நாவு கிட்ட கிட்ட மேலுங்களும் வேண்டு சரியா ஐயா அடுத்த கேள்வி ஐயா டேஸ் சிவப்பு நூலுக்கு சமமும் உன் வாக்கு இன்பமா இருக்கிறது நிரப்புங்க
2: டேஷ்
0: டேஷ் சிவப்பு நூலுக்கு சம அதாவது சமானமும் உன் வாய்க்கு உன் வாக்கு இன்பமா இருக்கு வாய்க்கு இல்ல வாக்கு வாக்கு இல்லை வசனத்தை வடையா கிழங்கு திரும்ப சொல்றன் வந்து உன் அதாவது டேஷ் சிகப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாய் இருக்கிறது
2: முதல் டாசுக்கு ரத்தம் முதல் டாசுக்கு ரத்தம்
0: இல்ல
3: உன்
0: இல்ல
2: வாக்கு வாக்கு வாக்கு கதை
0: இல்ல
2: பார்த்த
0: ஐயா இந்த அந்த காரியம் வந்து ஐயா அது அநேகமான கவனிச்சு பாருங்கள் பெண்கள் அநேகமா அந்த காரியத்துக்கு ஒரு முக்கியமான காரியத்தை செய்வார்கள் நான் சொல்ல மாட்டேன் நீங்க விட உங்க ஒவ்வொரு பெண்களும் அந்த காரியம் செய்யற கூட வந்து அநேகமே அது வெளிநாட்டு பெண்கள் அவைக்கு அது விருப்பம் அது கொஞ்சம் அப்படி இப்படி கொண்டு இதன்னு போறது
2: சமையல்
3: அழகு
0: இல்ல இல்ல
3: அழகு
0: இல்ல
3: பொண்ணுன்னா வாயத்தான் போடுவோம்
0: கதை கிட்ட கிட்ட நிக்கிறீங்க டாஸ் சிவப்பு நூலுக்கு சமம் உதடு சரியான பதில் உதடு சரியான உதடுகள் அதுல ஒரு உன்னத பாட்டு 4-3 உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமமும் சமானமும் உன் வாக்கு இன்பவுமாயிருக்கிறது உன் முக்காட்டு நடுவே உன் கன்னம் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது அல்லேலுயா சோத்திரம் ஆண்டவை ஆமே அடுத்தது ஐயா அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் டாஸ் தீவினையே பேசும்
1: திருப்ப சொல்லுங்க
0: அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் டாஸ் தீவினையே பேசும்
2: கண்களா
0: இல்ல
2: இருதயம்
0: இல்ல சரி நான் குளோன் சொல்றேன்டா
2: ஓகே
0: முதல் சொன்ன வசனத்துக்குரிய மரமளிதான்
2: உதடா
0: நீதிமொழிகள் 24 அதிகாரம் 2வது வசனத்தை வாசி பாருங்க.
2: என்ன மாதிரி இன்றைக்கு உதட்டுல
0: நிக்கிறீங்க?
2: வீட்டுல நிர்மலா இல்லையோ? வீட்டுல நிர்மலா இல்லையோ?
0: அவையில வீட்டு ஒரு தரம் இல்லையா? ஷாப்பிங்கு போயிட்டேன். நான் இப்ப வந்தேன் உங்களை ப்ரோக்ராம் நின்று ஜிபி நடக்கிறது ஜாயின் பண்ணிட்டு. நீதிமொழி 24:2 ஐயா.
2: நீதிமொழிகள் 24:2
0: ரெண்டு
2: 24:2 சொல்லுது, அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும்.
0: ஆமென். அடுத்தது ஐயா, டேஸ் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி
2: கொடுக்கிறான்.
0: வடிவா சொல்லணும்,
2: கோல்மூட்டி
0: இல்லை,
2: பொல்லாத மனுஷர்
0: இல்லை,
3: சொல்வதை
0: உற்று கேட்கிறான், பொய் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். நீதிமொழியில வருது ஐயா, இப்ப அது வந்து திரும்ப சொல்றேன், சொல்வதை உற்று கேட்கிறான், அவன் சொல்ல கேட்கிறான், ஆனால் பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான்.
3: நீதிமான்
0: இல்ல, தெரியாதோ? இது சோதனை பாஸ் பண்றது கேக்குறாது, SSC வந்த கேள்வி கேட்டா இப்படிதான் கேட்கும்.
2: எங்க இருக்கு சங்கீதமா?
0: இல்ல, நீதிமொழி ஐயா. நீதிமொழி சொன்ன
2: நீதிமொழிகள் துஷ்டன்.
0: யா, சரியான பதில் துஷ்டன். நீதிமொழி 17:4 வருது, துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். சரியா ஐயா?
3: ரெண்டு பேரும்
0: சரி. இன்னொரு சோவான இன்னொரு கேள்வியை தாரணம், இன்னொன்று, டேஷ் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். டேஷ் முன்னுக்கு டேஷ் வருது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
2: நீதிமான்
0: இல்ல, ரெண்டு வசனம் ஐயா, நீங்க முதல் வசனம் சொல்லணும். உண்மையா நடக்கிறவர்களுக்கு, உண்மையா நடக்கிறவர்கள அவருக்கு பிரியம். முன்னுக்கு வசனத்தை சொல்லுங்க நீங்க.
3: பரிசுத்தம்
0: இல்ல,
3: பரிசுத்தமா நடக்கிறவங்க
0: இல்ல, அது நீதிமொழி தான் பெறுது.

0: மறுபடியும் தெரியாண்டவள் கையை வைத்து காட்டுங்க.
1: திருப்பி என்ன டேஷ்
0: டேஷ் ஐயா, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
1: உண்மையான உண்மையா ஓடுறாக்கள் என்ன மாதிரி
0: பொய்யுதடுகள்
1: கத்தருக்கு அருவறுப்பானவை, உண்மையாய் நடக்கிறவருக்கோ நடக்கிறவர்களோ ஒரு பிரியம். பொய்யுதடுகள் கத்தருக்கு அருவறுப்பானவர்.
0: வருஷங்கள் விருத்தி ஆகும். ஆயுஷின் வருஷங்கள் விருத்தி ஆகும்.
2: ஆயிரம் வருஷங்கள்
0: அதான் டேஷ், அது நிரப்பவும் நீங்கள் அந்த ஃபில் இன் தி பிளாங்க் முன்னுக்கு. உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தி ஆகும்.
2: ஆயிரம் வருஷம், ஆயிரம்
0: இல்ல இல்ல இல்ல இல்ல அப்படி இல்ல, அது வேற மாதிரி வருது.
1: மறுமொழி சொல்றாரு ஐயா, இது கேள்வி நிறைய வருது. ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும்.
3: ஆயுள் நாட்கள் பெருகும், ஆயுள் வருடங்கள் விருத்தி ஆகும்.
0: சரியா சொல்லணும், வடிவாய் சொல்லணும். என்ன மாதிரி வடிவாய் சொல்லுங்க?
2: ஆயுள்
0: வருஷங்கள் விருத்தி ஆகும். ஆமேன், ஆமேன். அடுத்தது அவன் இவ்விடத்திலே வர கடவான்.
2: உண்மையுள்ளவன்,
0: உண்மையிலே வர கடவான்
2: இல்ல, வர கடவான்
0: இல்ல. இது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்கோ.
3: இது 9:16.
0: அடுத்ததாக நாங்க அடுத்த வசனத்தை பார்ப்போம். ஆமீன். அடுத்ததாக காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. அதுக்கு முன்னுக்கு ஒரு வசனம் இருந்தா நீங்க என்ன போடணும், நீங்க தான் போடணும். டேஷ் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. காளை ஐயா இருது மாடு காளை இருக்குதானே, அந்த காளைகளின் பலத்தினாலே மிகுந்த வரத்துண்டு. அதுக்கு முன் வசனத்தை நீங்க போகணும்.
2: உன் வாழ்க்கையில்
0: இல்லை,
1: நீதிமொழிகள் தானா?
0: ஓ, அது நீதிமொழி தான் வருது.
2: காளைகள் உன் வயசு
0: இல்லை,
1: எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியங்கள் வறுமையாயிருக்கும். காளைகளின் பிலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு.
0: ஆமே, சரியான பதில் ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக டேஷ் அந்த மகிழ்ச்சியில் முடிவு சஞ்சலம். டேஸ் அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம்.
2: மகிழ்ச்சி
0: அதானே, மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் சொன்னா அதுக்கு முன்னால ஒரு காரியம் நடந்திருக்கு, அதை சொல்லுவோம். நீங்க
1: சஞ்சலம் பெருகும்,
2: மகிழ்ச்சி முடிவு சஞ்சலம். உறவு உறவு
0: இல்ல டாஸ் அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம்.
3: நகர்ப்பினால்
0: மனிதன்
3: நகர்ப்பினால் மனிதனுக்கு துக்கம் உண்டு. அந்த
1: நகர்ப்பினால் நகர்ப்பு கோல் பண்ணது ஹலோ
4: ஹலோ
1: ஹலோ
4: செய்யறேன்.
0: முடிவு சஞ்சலம் அந்த
1: மனதுக்கு துக்கம் உண்டு. அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம்.
0: அதுக்கு நகைப்பிலும் மனிதனுக்கு துக்கம் உண்டு வாய்ச்சா என்ன தமிழ கொலை செய்யற மாதிரி கிடக்கணும்.
1: இல்ல மனதுக்கு மனது கண்டத மனிதனுக்கு கண்டு வாய்ச்சவா
0: மனிதன் அப்ப நான் மாத்திட்டாங்களோட நான் சொல்லிச்சேன் பயந்து தீமைக்கு
1: விலகுகிறான்
0: பயந்து தீமைக்கு விலகுகிறான்
2: தீமைக்கு விலகிறான் மூடன்
0: இல்ல
1: தீமைக்கு விலகிறான்
2: ஞானம் இல்லாதவனோ
0: அப்படி வராது.
1: தீமைக்கு ஞானம் உள்ளவன் தீமைக்கு விலகிறான் மதியினோ மூர்க்கம் கொண்டு துணிகரான்.
0: ஆமேன் கதருக்கு சோதரம். ஆமேன் அருமையான வார்த்தை. ஆமேன் கதருக்கு சோதரம். அடுத்ததாக உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். டேஷ் உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும்.
1: உதடுகளின் பேச்சோ வறுமையை தருமா?
0: வறுமையை மாத்திரம் தரும். எங்க மகேந்திரம் ஐயா?
2: உதடுகளின் பேச்சு வறுமையை தருமா?
0: ஓ வறுமை வறுமை வறுமை ஐயா. வறுமை என்ன பஞ்சம்?
2: அதுக்கு என்ன இப்ப
0: அதுதான் மிச்சம் சொன்ன.
3: சகல பிரியாசத்திலும் விரியோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சு வறுமையை மாத்திரம் தரும்.
0: ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் வாசிப்போம். அடுத்ததாக டேஸ் அவமானத்தோடு நிந்தை வரும்.
2: அவமானத்தோடு நிந்தை வரும்
1: அது தாவீதுக்கு வந்தது.
0: முன்னுக்குள்ள ரொம்ப காப்பம்
1: அதுக்குதான் அவர் சொல்லி இருக்கிறாரோ
2: பேச்சு
0: இல்ல அவமானத்தோடு நிந்தை வரும்.
1: அவமானத்தோடு நிந்தை வரும்
0: இல்ல
1: அவமானத்தோடு நின்று வரும்,
3: துன்வாக்கன் வேற, அவமானம் வரும், அவமானத்தோடு இகழ்ச்சியும் வரும்.
0: அவமானத்தோடு இகழ்ச்சி வராது. நீங்க எத்தனை அவசரம் வாசிக்கிறீங்க?
3: நீதிமணிகள் 18:3.
1: அவமானம் வரும், அவமானத்தோட நிந்தையும் வரும்.
0: அதுக்கு என்ன சொன்னவங்க? புகழ்ச்சி வருமா?
1: இன்னும் நிந்தைக்கு பிறகு வேற என்ன சொன்னவா?
0: என்ன
1: புதுசா ஆட் பண்ணி இருக்கிறா?
0: அடுத்த ஐயா, அதன் வாய் அடிகளை வரவழைக்கும். அதன் வாய் அடிகளை வரவழைக்கும்.
1: அதன்
0: வாய், வாய், மவுத், வாய், வாய் அடிகளை வரவழைக்கும்.
1: அதன் வாய் அடிகளை வரவழைக்கும்
0: சொல்லுவாங்க தானே ஐயா? ஒரு பழமணி உண்டு, பொல்ல கொடுத்து அடிவன்ற சொல்லி.
1: அதன்
0: வாய் அடிகளை வரவழைக்கும்.
1: நீதிமொழிகளா
0: பெறுது
3: தக்கண்டு மறுமொழி தெரியல அவன், கொஞ்சம் யோசிக்க வேண்டியது.
0: சும்மா இருந்த என்ன கேள்வியாக சொல்லி விட்டு சொன்னீங்க? நான் கேள்வியை கேட்டு நீங்க பண்ண சொல்ல நினைக்கிறீங்க? நானும்
2: செய்யலாம்
0: இல்ல ஐயா, இதுல ஐயா கொஞ்சம் மைண்டுக்கு வேலை கொடுக்கலாம் ஐயா. அதன் வாய் அடிகளை வரவழைக்கும் ஐயா. இது வழக்கத்திலேயே பேச்சிருக்கு தானே, நான் சொன்னேன் உங்களுக்கு பொல்ல கொடுத்து அடிப்பேன்றேன்னு சொல்லி. ஐயா இப்ப ரெண்டு பேர் நம்ம ஊர்ல சண்டை, எதனால அந்த பிரச்சனை அடிப்படி வாரது?
2: சொல்லு.
0: இல்ல இல்ல, அது வடிவாங்க தமிழ்ல சொல்லணும் என்ன காரியம்னு சொல்லி.
2: இந்த வார்த்தை
0: இல்ல இல்ல, வார்த்தை இல்ல, அதுக்கு ஒரு முக்கியமான வசனம் ஒன்று இருக்குது. லெஸ் ஐயா சொல்லுங்க. அப்ப சரி சரி, நீங்க வாசிங்க வசனத்தை. நீதிமொழி 18 6 வசனத்தை வாசிங்க.
1: ஒரு சொல்லா வந்துட்டு போல ரெண்டும்.
0: அதான் நீதிமொழியில 18:6 6 வாசிங்க.
3: மூடனுடைய உதடுகள் விவாதத்தை நுழையும், விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும்.
0: விவாதம் வந்தா சில பேர்ல மூக்கு போனாலும் போகும், மூஞ்ச போனாலும் போகும். சரியே நீதிமொழிகள் 14:6 ஐயா.
1: 14 14:6 பரியாசக்காரன் பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான்.
0: இல்ல 18 ஐயா, 18:6 சொல்லி, 18:6 சாரி நான் தான்.
1: 18:6 மூடனுக்கு உதடுகள் விவாதத்தில், மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும்
0: அது நுழைஞ்ச

0: Et... மேன்மைக்கு முன்னானது தாழ்மை.
1: இது எனக்கு பாடம்னா இப்ப வருது இல்லையே.
0: அது எப்படிதான் பாடமா இருந்தாலும் அந்த சில நேரத்தில் வந்து வசனங்கள் வராது. அது சில டக்குனு கேட்க சொல்லிடாது. லிசியா மறுபடியும் சொல்லுங்க ஐயா. லிசியா காண இல்லை.
2: என்ன கேள்வி?
0: மேன்மைக்கு முன்னானது தாழ்மை.
2: கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும்.
0: இல்ல இல்ல அதுவரை அதுவரை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. வாசிங்க
3: அறிவு. அழிவு வரும் இருதயம் இருமாப்பா இருக்கும். முன்னானது தாழ்மை.
0: ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி ஐயா, நீங்க சொன்ன சரி ஐயா. ஆமென், நன்றி. அடுத்தது டேஸ். அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும். நிரப்புங்க பின்னானவைகள். மிச்ச வசந்த சொல்லுங்க.
3: அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும்.
0: அடுத்தது
3: அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான்.
0: ஆமே, நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகேந்திரமையர் ட்ரிக்ஸா பிடிச்சிட்டார். ஆமே, சரியா. இன்னொரு அடுத்த வசனத்துக்கு போவோம் நாங்கள். ஆமே. அடுத்ததாக டேஷ். கொடை கொடுக்கிறவனுக்கு கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன்.
2: இப்ப கோல் வந்து பாத்தீங்களே.
0: என்ன ஐயா?
2: இப்ப கோல் வந்து வந்தது எனக்கு தெரியுமோ?
0: காணிபண்ண.
2: அவதான் பச்சை தண்ணியில பலகாரம் சொல்றேன்னு சொன்னாள். ரெண்டு 275,000 அனுப்பின் நான் எல்லாமா. அதுக்கு கதை பச்சை தண்ணியில பலகாரம். இது நீதிமொழிகள் என்ன கேள்வி ஐயா?
0: கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன்.
2: பிறவனின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள். கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன்.
0: ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்ததாக அடுத்த கேள்வி இந்த நாட்களே. மூடனுக்கு செல்வம் தகாது. நிரப்புங்க மிச்சத்தை.
2: மூடனுக்கு செல்வம் தகாது.

0: தெரிஞ்ச விஷயம்தானே,
1: மூடனுக்கு செல்வம் தான் தகாது. காமிச்சது
0: மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்கள் ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது.
1: ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது மகேந்திரமையா கேளுங்கய்யா, கொஞ்சம் கேள்வியா
0: நான் கேள்வி கேட்கிறேன்,
1: கேளுங்க கேளுங்க.
0: எந்த காற்றினால் குளிர் வரும்?
2: தென்றல்
1: குளிர்ந்த காற்றினால் குளிர் வரும் ஐயா?
2: இல்ல, தென்றல் தென்றல் காற்றினால். சரியா ஐயா? தென்றல்
0: இல்லை. எந்த காற்றினால் குளிர் வரும்? ஒரு காற்றினால குளிர் வருமா? அந்த காற்றின் பேர் என்ன?
2: வடகாற்று. காற்றின் பேர் கேக்குறீங்க? ஓகே.
0: குளிர் வரும்
2: வடகாற்றா?
1: இல்லை.
2: வடக்கிலிருந்து வரும் காற்று?
0: இல்லை. ஒரு காற்றுனால் குளிர் வரும், குளிர்.
3: வடக்கில் இருந்து வீசும் குளிரான காற்று.
0: எது?
3: வாடைக்காற்று.
0: விளங்கல?
3: வாடைக்காற்று.
0: தவறான விட.
2: நீதிமொழி அல்ல இருக்கு ஐயா.
3: அண்ணா, நாலு காற்று தான் இருக்குது அண்ணா. வாட காற்று, தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கச்சான் காற்று.
1: கச்சான் காத்தா? கடலை காற்று இல்லையா?
3: கச்சான் காற்று யா.

0: அந்த நாலு காற்றுக்குள்ளான் உண்டு வரணும். நான் நினைக்கிறேன் வாட காற்று தானே, ஏனண்டா அதான் குளிர கொண்டு வர்றது.
1: சத்தியான விட வடகாற்றுனால் வானாடானா
2: நான்
3: வடகாற்று சொன்னான்
1: சொல்லுங்க.
4: நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இதுல ஒரு மறுபடி போட்டிருக்க ஐயா, வடகாற்று மலையை கொண்டு வரும், புறங்கூறுகிற நாவு கோபத்தை புறப்பிக்க வேண்டியது இல்லையா? நீதிமொழியில வருது ஐயா, கோபத்தை
3: எங்களுக்கு எல்லாம் வடகாட்டுலான் வடக்குல இருந்து வர காட்டுலான் இருக்கு ஐயா குளிர். அதான் வடகாட்டுன்னு சொன்னா நீங்க கேட்க இல்ல.
1: எந்த காட்டினால் உஷ்ணம் வரும்
4: நம்ம அந்த ஐயா பெருங்காட்டுல வரும்
1: நினைக்கிறேன்.
4: கீழ்காட்டினால உஷ்ணம் வருகிறது, உஷ்ணம் வருகிற காற்று கீழ்காற்று
1: காற்றே என்று பாடல் இருக்கு.
0: கொண்டல் காற்றானா? கொண்டல் காற்று
1: விளங்க இல்ல. உஷ்ணம் வரும்
3: கொண்டல்
1: தென்றல் தேனா என்ன லூக்கா தென்றல் காற்று
4: தென்றல் காற்று எதுல வருது ஐயா?
1: லூக்கா 12:55 லூக்கா 12:55
0: தென்றல் காற்றுன்னா மென்மையான காற்று இல்லோ அதுல இது வராது.
1: லூக்கா 12:55 வாசிங்கோ.
3: தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள்.
1: தென்றல் காற்று அடிக்கும் போது உஷ்ணம் வரும் ஏன் கடிச்சிருக்க உங்களுக்கும். அடுத்தது யாருடைய கை செல்வத்தை உண்டாக்கும்? யாருடைய கை செல்வத்தை உண்டாக்கும்?
0: உழைப்பின் கை
1: இல்லை. யாருடைய கை செல்வத்தை உண்டாக்கும்?
4: யாருடைய கை செல்வத்தை உண்டாக்குமா?
1: எஸ்.
0: சுறுசுறுப்பான காய்
1: கேட்ட கேள்வி யாருடைய கை செல்வத்தை உண்டாக்கும்?

0: സുറുസുറുപ്പുള്ള അവനുടിയ കയ്യോ സെൽവത്തെ ഉണ്ടാക്കും.
1: നീതിമൊഴി നീതിമൊഴി അല്ല അവർ ഇത്
2: ശരിയാണ്. സുറുസുറുപ്പുള്ളവൻ അതോടെ നിൽക്കണം. ഇവിടെ സുറുസുറുപ്പുള്ളവൻ കൈ കൈ അടച്ചിട്ട് ശരിയോ? നിങ്ങളെ വാർത്ത എണ്ണിട്ട് കൂടാതെ തവറ്. യാരുടെ കൈ ആളുകൾ ചെയ്യും?
0: എത്രയുടെ കൈ?
2: തവറാണ് ഇവിടെ. യാരുടെ കൈ ആളുകൾ ചെയ്യും?
0: അവനുടിയ കൈ ആളുക ചെയ്യും.
1: ശരിയാണ് പോലെ.
2: എന്റെ ഇവിടെ
1: ജാഗ്രത ഉള്ളവൻ അയ്യാ അങ്ങ് ജനച്ചൊന്നാങ്ക് കേളുങ്ക്.
0: ജാഗ്രതയുള്ളവനുടിയ കൈ ആളുകൾ ചെയ്യുമുണ്ട് സൊന്നനാ.
2: ആളുകൾ ചെയ്യിച്ചല്ലോ കൂടാതെ അത് ഇവിടെ ഇല്ല.
1: അയ്യോ കടവിളി.
2: ജാഗ്രതയുടെ കൈ അതാ വിടെ. ശരിയോ? ശരി. അടുത്തത് നിരക്കുന്ന കഷ്ടപ്പെട്ടിരിക്കുന്നു ലേച്ചാണ്. അനുയായത്തെ കപ്പം ധരിച്ച് അക്രമത്തെ പിറവൻ ചെയ്യാ.
1: അനുയായത്തെ
2: അനുയായത്തെ കപ്പം ധരിച്ച് അക്രമത്തെ പിറവൻ ചെയ്യാ. അനുയായത്തെ കപ്പം ധരിച്ച് അനുയായത്തെ കപ്പം ധരിച്ച് അക്രമത്തെ പിറകവൻ ചെയ്യാ.
3: അപ്പടിപ്പെട്ടവൻ അനുയായത്തെ കപ്പം ധരിച്ച് അക്രമത്തെ പെറുകിറാൻ. അവർ കർപ്പം മായയ്ക്ക് പ്രാപിക്കും എന്നാൽ 15:34 പുറങ്ങ വാർ 15:34 മായക്കാരനും കൂട്ടം വെറുമയായി പോവും. പരിധാനം വാങ്ങുന്നവരും കൂടാരങ്ങളെ അഗ്നി ഭക്ഷിക്കും. അപ്പടിപ്പെട്ടവൻ അനുയായത്തെ കപ്പം ധരിച്ച് അക്രമത്തെ പെറുകിറാൻ. അവർ കപ്പം മായെ പ്രാപിക്കും. മായക്കാരനും കൂട്ടം പരിധാനം വാങ്ങുന്നവർ
1: പരിധാനം
3: വാങ്ങിനവർകളിൽ
2: അടുത്ത കേൾവി. അടുത്ത കേൾവി. മന്ന ഇസ്രായേലിന് മുതൽ കിടത്ത ഇടം ഇത്?
3: വനാന്തരം.
2: இந்த கேள்வியை வடியா கேட்கணும். மன்னா இஸ்ரவேல் முதல் கிடைத்த இடம் எது?
3: காதேஸ் வனாந்தரம். காதேஸ் வனாந்தரம். காதேஸ்
2: தவறான விடை. மன்னா முதல் கிடைச்ச இடம்
1: முதல்
2: கிடைத்த இடம் என்ன
1: சொல்றோம் ஒரு நிமிஷம் இல்லை
3: தவறான
2: விடை
3: பதினாறு முப்பத்தி ஒன்றுல பேர் வைக்கிறாங்க
1: இல்ல யாத்ரா பதினாறு ஆதிபத்தில மண்ணா வராது யாத்ரா வருது
3: 16 32
2: மன்னா இஸ்ரவேலருக்கு முதலில் கிடைத்த இடம்
1: அதானே அவருக்கு முதல் கிடைச்சையா வனாந்திரத்தில் போட்டிருக்கையா வனாந்திரத்தில் அழைத்தவர்கள் அவர்கள் நோக்கி வானத்திலிருந்து அப்பங்களை வரிசிக்க பண்ணுவேன் சொல்லி 4வது வசனத்தை சொல்ற இந்த 6 நாட்களை சேர்க்க கூடாதுன்னு சொல்றாரு. இந்த விடிய காலமான போது அப்பொழுது மோசே பார்த்துட்டு ஆரோன் இஸ்ரவேல் பத்திரி சொல்ற
2: படிக்கிறேன்
1: சொல்லுங்க வசனத்தை அதாவது சீனாய்க்கு நடுவிலே இருக்கிற சீன்பனாந்தரத்தில் சேர்த்தார்கள் என்று சொல்லப்படுது. அதே அதான் சீனாய்க்கு சீனாய்க்கு நடுவிலே இருக்கிற சீன்பனாந்தரத்தில் இரண்டாம் மாசம்
2: 15
1: சீனாய்க்கு நடுவில் இருக்கிற
3: வான்கூவர்ல உள்ள விக்டோரியா நடுவில் இருக்கிற சீன்மனாந்திரம்
2: முன்னுக்கு பின்னுக்கு தேவையில்லை
3: ஆனா உண்டு இல்ல இதுல சீன் வனாந்திரத்துல சேர்ந்தார்கள் தான் நடக்கும் இங்க முதல் முதலா
1: சீன்மனாந்திரம்
2: ஆங்கிலத்தில்
1: ஐயா ஹீப்ரு புத்தகத்துல பாத்துருவோமா இருக்கு எப்படியே புத்தகத்துல ஒரிஜினல் புத்தகத்துல.
2: சரி, மன்னா கடைசியாக நின்றது எங்கே?
3: காணான்ல, காணான், காணான்
2: தவறு,
3: காணான் இல்லை,
1: காணானுக்கு போ இல்ல, போருக்கு போருக்கு முதல் நின்று தான் ஐயா
3: எழுதி இருக்கு.
2: மன்னா கடைசியாக நின்றது எங்கே?
3: காணான் எல்லை வரையும் தருவம் கிடக்கு ஐயா.
1: மன்னா வந்து பாருங்க ஐயா, யோசுவா 5:12 சொல்லுது ஐயா, அவர்கள் தேசத்தின் தானியங்களை புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அதாவது அங்க யோசுவா 5:12 வாசிங்க லெசி ஐயா.
3: அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்திலே புதித்தார்கள். அதான் சொன்னா
2: தவறான
1: விடை. வாக்கு தத்தம் பண்ணின தேசத்துக்கு எல்லையில நீ கேக்க,
2: தவறான விடை.
1: அவருக்கு உரத்த சதமா கத்துறதுக்கு இயலாது.
3: இந்த வசனம் ஐயா
1: ஒன்பதுல இருந்து 12 வரையும் வாச்சா சரியா தான். 5:12 முடியுது. அதான் நான் முதல் வாச்ச, நீங்க வாச்ச வசனம் ஐயா.
3: அப்படி இல்லையா ஐயா? இதுல
2: கில்காலில்
1: வரைக்கும் கில்கால் எனப்படும் என்று சொல்லப்படுது. நிந்திய புரட்டி போட்டது. அடுத்த இரண்டாவது சொல்லப்படுது, இஸ்ரவேல் புத்திரர்கள் கில்காலிலே பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14 அந்தி நேரத்திலேயே எரிகோவின் சம வழியிலேயே பஸ்காவை ஆசரித்தார்கள். மறுநாள் பஸ்காவின் மறுநாள் ஆகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்திலேயே தானியங்களாக தானியத்தினாலே ஆகிய புசிப்பில்லாத அப்பத்தையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தில் தானியத்தை புசித்து மறுநாளிலே மன்னா பெய்யாமல் போய்விட்டது. ஆனால் இதுல சொல்லப்பட்டிருக்க ஐயா மகேந்திரம் ஐயா, ஆனா கில்கால்ல வந்து அவர்கள் வந்து அங்கே பாளையம் முறங்கினான்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, அது பாருங்க அங்கே பாருங்க, அங்கே எகித்து எகித்து
0: அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. இது 10 இருக்கு. 5:10 இஸ்ரவேல் புத்திரர் கில்காலிலே பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14 அந்த இதுல இருந்து வாசிச்சாதான்
1: இது. சரி ஓகே, அடுத்த வழிக்கு வாங்க.
2: அடுத்த
1: வழிக்கு வாங்க ஐயா.
2: தாறுமாறா போகுது,
1: நீங்க வந்து வசமா எங்கிட்ட மாட்டிருக்கீங்க. அடுத்த நேச்சுக்கு நீங்க என்ன கூப்பிட மாட்டீங்களா?
2: நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போன வாசிப்பதுல
1: வருது ஐயா. சமாதானத்தோட போகணும்னு சொல்லி சரி ஓகே சொல்றேன் நான் வந்து.
2: நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, என்று வாசிப்பது இங்கே.
3: வாசிப்பது இங்கே. ஓ, லூக்கா. அரே, அந்த அந்த கல்லறிய வந்த லேடி.
2: லூக்கா இல்லை, லூக்கா இல்லை. அது அவன் அந்த பிரதா குலத்தை நடந்தே இல்லை, அது இல்லை.
3: கல்லறிய வந்தது ஐயா.
1: என்ன சமாதானத்தோடு வீட்டுக்கு போயா?
2: நீ சமாதான
0: அப்பொழுது ஏலி அவளிடம், நீ சமாதோடு போ, இஷ்டவேலின் இறைவனிடம் நீ
1: வேண்டிக் கொண்டது.
0: ஓ யா, ஒரு 1 Samuel 1:17 இருக்கு.
1: சரியா ஐயா?
2: இல்ல, 1 Samuel 25:35 இருக்கு.
1: 1 Samuel 25:35
2: இது 1 Samuel 25:35
3: 25:35 என்ன நடக்குன்னு பார்ப்போம். அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்துடே உன் வீட்டுக்கு போ என்று அபிகாயிலுக்கு சொன்னதா? அபிகாயிலுக்கு சொன்னான்.
2: 1 Samuel 25
1: சரியான கேளுங்க மகேந்திர ஐயா.
2: இப்பொழுது நான் 80 வயது உள்ளவன் என்றது
1: ஜோசுவா
2: இல்லை
3: ஆபிரகாம்
2: இல்லை.
1: நேனே,
2: இப்பொழுது நான் 80 வயது உள்ளவன்
0: என்று
1: மோசே இல்ல.
0: ஆரோன்
1: மறந்து போனா பாருங்க, அதுல வந்து
0: ஆரோனுக்கும் மோசேக்கும் இடையில ஒரு ஆளுக்கு 80 வயது, ஒரு ஆளுக்கு 83 வயது.
1: அதான் அப்படித்தான் வருது.
2: என்ன
0: கேள்வியா?
2: இப்பொழுது நான் 80 வயது உள்ளவன் என்றது யார்?
3: 2 Samuel என்ன சொன்னீங்க?
2: 2 Samuel 19:35
3: இப்பொழுது நான் 80 வயது உள்ளவன், இனி நலமானது இன்னென்றும் தீதானது இன்னும் எனக்கு தெரியுமோ?
2: சொன்னது
3: பர்சிலா ராஜாவை பார்த்து.
2: பர்சிலா அதான் கூட பர்சிலா ராஜா, அது வேண்டாம். பர்சிலா
3: நிறைவு கொண்டு வாங்க ஐயா. வானரையாடம் ஒப்படைப்போம்.
0: அல்லேலூயாவியானவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை ஆசீர்வதித்து தந்தவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே மகேந்திரமண்ணா காய்ச்சுபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய சமூகத்தில் வந்து கத்தாவே ஆண்டவரே கத்தாவே நின்ற உம்முடைய மகனை கத்தாவே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் ஐயா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்படி ஆய்வானரனா ஆண்டவரே ஒப்பு கொடுத்து அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தவனே கத்தாவே ஊழியத்திலும் ஆண்டவரே பல்கி பெருக கத்தாவே உம்முடைய கிருபயங்கரம் தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. லேசியானாவே மனைவி பிள்ளைகள் சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. உம்முடைய தரிசனங்கள் நிறைவேற கத்தாவே உம்முடைய கிருபையும் கரமங்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதெய்வம் என்ற நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஜனங்கள் யாவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே நீரே பல்கி பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே
3: ஆமே ஆமே. இதுவரை நேரம் கேள்வி பதில் நேர்ச்சியில் இணைந்திருந்தோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும், மறுவழைப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூடாக, சங்கம் வானொலியின் மறுவழைப்பு கூடாக நீங்கள் அந்த கேள்வி வேலை திரும்பமாக கேட்க முடியும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டு இருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். வழி நடத்திய சகோதரி ஜெனட் மாலை நேரத்தில் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், அதிகாலை வேளையிலே தேவவுடைய சகோதரன் மகேந்திரன் விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும், மாலை வேளையிலே எங்களுடன் ஊழியர் சுவிசர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் இணைந்து வழி நடத்தினார்கள். என்னை இந்த வழி நடத்தி அவர்களையும் கத்தர்தாமே குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே வேதாகம கேள்வி நிகழ்ச்சியில் அடுத்து வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுவிசர் எட்வின் வானர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு வேத பாட நிகழ்ச்சியை கடந்து செல்வோம். ப்ரைஸ் லார்ட் ஐயா.
1: நாளிலும் வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து அடியனை மரத்தில் நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கத்திரமின் முன்பெருமக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சங்கமணியத்திலத்தின் ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து கொண்டு வருகிற காரியம் ஆராதனையை குறித்து, அதாவது துதிக்கிறதை குறித்து, வேர்ஷிப்பை குறித்து இந்த நாட்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த துதிக்கிறதற்குரிய முக்கியத்துவம் என்ன, துதிக்கிற முறைகள் என்ன, இப்படியாக சில காரியங்களை இந்த நாட்களை பார்த்தோம். நேற்றைய நாட்களிலே துதிக்கிறதற்குரிய காரியத்தை குறித்து, காரணத்தை குறித்து இந்த நாட்களே நாங்கள் பார்த்தோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களே தேவனை கத்தரை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. நான் ஒரு வார்த்தையை வாசிக்கின்றேன். நெகேமிய 8 5 6 வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எஸ்ரா சகல ஜனங்களையும், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், எஸ்ரா சகல ஜனங்களையும் உயர நின்று சகல ஜனங்கள் காணப்படும் புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அங்கே குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்பற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குனிந்து கர்த்தரை அங்கே முகங்குப்பற விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கும். அப்ப அந்த கிறிஸ்தவ வழிபாடினுடைய காரியங்களை பார்க்கிற வேளையிலே நாங்கள் எப்படியாக நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும், எப்படியாக அந்த நாட்களை அவருடைய சமூகத்திலே செயல்பட வேண்டும் என்பதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதனாலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேத பகுதியில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4:23 இந்த நாட்களை நீங்கள் பார்க்கலா இருந்தால், இங்கே ஆண்டவருடைய காரியத்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு சம்பவம் இந்த நாட்களில் நடக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன சம்பவம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட யோவான் 4 அங்கே சொல்லப்படுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள், யோவான் 4:23 இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொல்லி சொன்னால், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிற மருமை பிள்ளைகளே. இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அந்த சமாரியா இஸ்ரேலிலே ஆண்டவர் இந்த நாட்களை சந்திக்கிறார். அவரிடத்திலே போய் அவள் அந்த எப்படியாக நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஏனென்றால் எங்களுடைய முற்பிராக்கள் இப்படியாக ஆதரித்தார்கள், அதனாலே நாங்கள் எப்படியாக அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை சற்று எங்களுக்கு அங்கே விளங்கப்படுத்தும் என்ற விதமாக அவள் கேட்கிற வேளையிலே ஆண்டவர் தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அங்கே அவரை உண்மையாக தொழுது கொள்ளும் காலம் வரும், அப்பொழுது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. பாருங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புறப்பட்டு விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவர் அந்த வழியில சொல்லுகிறார், தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படியாக அங்கே இப்படியா இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். எப்படியாக தொழ வேண்டும் என்பதை கூட இந்த நாட்கள பிதா விரும்புகிறார். இன்னைக்கு நாங்கள் கண்ட வாட்டுக்கு தொழுகிறோம் ஐயா, என்னத்தை தொழுகிறோம், எதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் சொல்லி நமக்கு எந்த விதமான காரியம் இந்த நாட்களே இல்லை. இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், ஏதோ இந்த நாட்களை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை காரியத்தை செய்கிறோம், அது அப்படி அல்ல. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு மெதட் இருக்கிறது. அருமையான கத்துடைய ஒரு பாடசாலை நாங்கள் படிக்கிற வழியிலே பாருங்கள், அந்த பாடசாலைக்கு போகிற வேளையிலே நம்முடைய உடைகள், நம்முடைய அதாவது காரியங்கள் எல்லாவற்றையும் அங்க மாஸ்டர்மார் கவனிச்சு கொண்டிருப்பாங்க. நீ பள்ளிக்கூடத்து போகிற வழியில் கிளீஞ்ச சட்டையும் போட்டுக்கொண்டு பிச்சைக்காரன் மாதிரி தலையெழுக்காம போனேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, நீ வீட்டை போயிட்டு வான்னு தான் சொல்லுவாங்க. அதே விதமாக இந்த நாட்களே ஆண்டவுடைய ஆலயத்துக்கு போகிற வேளையிலும் கூட வேதமே சொல்லுகிறது, உங்கள் நடையை காத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லி. ஆனா ஒரு சிலருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற வேளையில தான் இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், கேவலமான மாதிரி உடைகளை அணிந்து கொண்டு இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அருமையான அன்பு பிள்ளைகளை, ரொம்ப கவனமாக இந்த நாட்கள் ஏனென்று சொன்னால் நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க பாருங்க, கல்யாண வீட்டுக்கு நல்ல உடுவு போட்டுன்னு போவோம், ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய்க்குள்ள பாக்குற வழியே பிச்சைக்காரன் மாதிரி போகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆண்டவரே நான் பிச்சைக்காரன், அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அது அப்படி அல்ல, அதைத்தான் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை உண்மையாக தொழுது கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் எப்படியாக நம்முடைய இருதயம் இந்த நாட்களே பக்குவப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக சனிக்கிழமை வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் அவர் ஹார்ட், எங்களுடைய இருதயத்தை நாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு நாளே நாளிலே நான் என்னுடைய ராஜாவோடு சந்திக்க போகிறேன், என் ராஜாவோடு நான் பேச போகிறேன், என் ராஜாவோடு என்னுடைய குறைகளை நான் அவரிடத்திலே சொல்ல போகிறேன் என்று சொல்லி என்னுடைய ராஜா என்னை அபிஷேகத்தில் நான் நிரப்புவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்வோமா இருந்தால் கர்த்தர் கட்டாயம் உங்களை நிரப்பி அனுப்ப, வேதம் சொல்கிறது என்னிடத்திலே வருபவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் இந்த நாட்களை அவருடைய பிரசன்னத்தினால் இந்த நாட்களை நிறைந்து வரக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் செய்கிற தவறு இந்த நாட்களை பாருங்கள், சில வேளைகளில் நம்முடைய நாங்கள் ஒரு ஜபம் இல்லாதபடி சில காரியங்கள் இல்லாதபடி ஆலயத்துக்கு சென்று மறுபடியும் நாங்கள் திரும்புகிற வேளையிலே ஒரு காரியத்தை வருகிறோம் சொல்லுகிறோம் என்னவென்றால், இன்றைக்கு வார்த்தை சரியில்லை அல்லது இன்றைக்கு வேர்ஷிப் சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது குறையை சொல்லி கொண்டு வருகிறோம். காரணம் என்ன? வேர்ஷிப் சரியில்லை அல்ல, அல்லது வார்த்தை சரி என்ன, வார்த்தை ஒரு நாளும் மாறாது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை மாறாது. வேர்ஷிப்பும் இந்த நாட்களே ஆண்டோடைய வேர்ஷிப்பு அப்படியா தான் இருக்கும். ஆனால் நான் தான் சரியில்லை. ஏனென்றால் நான் அந்த வார்த்தையோ அல்லது அந்த ஆராதனையை கேட்கிறதற்கோ என்னுடைய சிந்தையை ஒருமனப்படுத்தவில்லை, நான் தயார்படவில்லை என்பதுதான் அங்கே முக்கியமான காரியமாக இந்த நாட்களே இருக்கிறதன் கத்திரப்பிள்ளை. இந்த 10 கன்னிகைகளை எடுத்து பாருங்கள், வேதத்திலே 5 கன்னிகைகள் என்ன செய்தாங்க, அபிஷேகத்துல நிறைந்திருந்தாங்க ஐயா. வேறொரு அந்த காரியம் ஒரு பெரிய 10 கன்னியுடைய காரியங்கள் ஒரு உவமையாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா பாருங்கள் அந்த இடத்திலே பாருங்கள், அது ஒரு ஒரு பெரிய ஒரு காரியம் ஐயா, அதுக்குள்ள ஆவிக்குரிய சத்தியம் கணக்கு அடங்கி இருக்கிறது. அது எப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படியாக வாழ வேண்டும் என்பதை தான் அந்த 10 கன்னியுடைய காரியத்தில் இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. பாருங்கள் அப்படின்னு சொன்னால் 5 பேர் அங்கே எப்படி இருக்கிறார்கள், ஆவியில நிறைந்த வண்ணமாய் ஆண்டவரோடு சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரோடு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல அவர்கள் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த 5 பேர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், சரி ஆண்டவர் வரப்போறான்னு ரெடி பண்ணி கொண்டு இவர்களோட சேர்ந்து நாங்கள் போய் காரியத்தை செய்வோம் என்று சொல்லி நினைக்க இருக்கு. இதுதான் இந்த கடைசி நாட்களில் நடக்கிற கூட்டம். ஆண்டவுடைய ரகசிய வருகையிலே போகுது இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், ஆண்டவர் வரப்போற ஆண்டவர் சத்தம் இதென போகுதுன்னு தயார்படுத்துவார்கள். என்ன சொன்னால் ஒரு திடீரென்று உலகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இந்த நாட்களை வரும். அருமையான கத்துடைய, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்திலே அவர்கள் நினைப்பார்கள் இந்த நாட்களில் ஏதோ நடக்க போறோம்னு சொல்லி போட்டு அங்கே சோத்திரம் சொல்லாதவங்க கூட சோத்திரத்தை சொல்ல ஒழிக்கிடுவோம். சேர்ந்தாவது போயிடுவோம் என்று சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அதே விதமாக தான் பாருங்கள், அங்கே அவர்கள் அந்த 5 கன்னியர்கள் தயாராக இருந்தார்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அப்ப அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் தயாராக இருக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வருகை வருகிற வேளையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஏன் ஆண்டவர் தன்னுடைய வருகையை குறித்து ஜனங்களுக்கு அங்கே வெளிப்படுத்தவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமை கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த தன்னுடைய வருகையை இத்தனையாம் தேதி இத்தனை மணிக்கு நான் வருவேன் என்று சொல்லி சொன்னால் இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க சொன்னால் அதுக்கு முன்பாக செய்ய வேண்டிய பயங்கர பாவங்களை எல்லாம் செய்வாங்க. என்ன கொலையோ என்ன காரியத்தை செய்வாங்க யாரா இருந்தாலும். ஏனென்றால் செய்து போட்டு 5 நிமிஷத்துக்கு மேல் ஆண்டவர் வருவார்னு சொன்னா உடனே போய் உபவாசம் இருந்து ஜோம் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமத்துல ஜோம் பண்ணுவாங்க. ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும் ஐயா, ஏனெண்டா உங்களுடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும்னு சொல்லி இந்த நாட்களை சுத்திகரித்து கொண்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், ஆண்டவர் சமத்துல போறது தயார்படுவார்கள். ஆனா அதைத்தான் நீங்க வேதம் சொல்றது, நினையாத நாளிகையிலே அப்படி என்று சொல்லி சொன்னால் நான் என்ன நிலைப்பாட்டிலே இருக்கிறேன் என்பதைத்தான் அங்கே ஆண்டவருடைய அந்த வருகையிலே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஒரு மனுஷனுடைய மரணம், அந்த மரணத்திலே இந்த நாட்களிலே அவன் என்ன நிலைப்பாட்டிலே இந்த நாட்களை மறிக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இன்றைக்கு ஒரு சிலருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே சிலர் பாருங்கள் இந்த நாட்களிலே அட்கோலுக்கு அடிமையாகி அந்த அட்கோல் மூலமாய் வாகனத்திலே போய் விபத்துக்குள்ளாகி மறிக்கிறார் அருமையான. அப்ப அவர் ஆண்டவரை அறிந்திருக்கலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், நான் அந்த காரியத்தை சொல்லுகிறேன், ஆண்டவரை அறிந்திருக்கலாம், ஆலயத்துக்கு போறலாம் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவத்திலே ஒரு பாட்டிலேயோ என்னத்திலேயோ அந்த காரியத்தை செய்துவிட்டு அங்கே மறிக்கிற வழியிலே அவர்களுடைய முடிவு எப்படியாக இருக்கும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நோக்கத்திலே பாருங்க, அருமையான கருத்து. அதைத்தான் சொல்லப்படுகிறது, எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் தயாராக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறார் சொல்லி இந்த நாட்களில் வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவரை எப்படியாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அந்த பெண் அந்த ஸ்திரீ வந்து கேட்கிற வேளையிலே ஆண்டவர் தெளிவான ஒரு சத்தியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அங்க வேதம் சொல்லுகிறது அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படியாக இருக்க வேண்டுமா, அங்கே அதாவது ஆவியோடும் உண்மையோடும் தான் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டுமே ஒளிய இந்த நாட்களிலே மாயமாலமானபடி இந்த நாட்களை வந்து இந்த நாட்களை தொழக்கூடாது. இன்றைய பாருங்க, ஒரு சிலர் சேர்ச்சுக்கு வந்தாங்கண்டா கண்ணை திறந்தோண்டு போசி பண்ணுவாங்கள் ஐயா, கண்ணை திறந்தோண்டு பாத்துக்கணும் இல்லையா, சோத்திரம் சொல்லுவாங்க, பக்கத்துல திரும்பி பார்த்து தலையாட்டி கொண்டு காரியங்களை சொல்லிக்கணும், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லுங்க. அது அப்படி அல்ல, உண்மையிலே நீ தேவனுடைய சமூகத்துக்கு வருவாயா இருந்தால் முதலாவது உன்னுடைய கண்களை மூடு, உன்னுடைய சிந்தையை தேவனுடைய சமூகத்துக்கு நேராக கல்வாரிக்கு நேராக கொண்டு வா, கல்வாரி சிலுவைக்கு நேராக கொண்டு வா. அந்த நாட்களில் பகு அதாவது வலது புறம் இடது பக்கம் சாயாதபடி இந்த நாட்களிலே அப்படியாக கொண்டு வந்து நீ ஆராதிக்கிற வேளையிலே அந்த கல்வாரி சிலுவையில இருந்து தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை நிரப்பும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளை, இந்த இடத்திலே பாருங்க, இந்த நாட்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது அந்த கிறிஸ்தவ வழிபாட்டிலே ரெண்டு முக்கிய கொள்கைகள் என்ன சொல்லப்படுகிறேன்னு சொன்னால், உண்மையாக தொழுது கொள்ளுதல் ஆவியும் உண்மையுமாக இந்த நாட்களை இருக்குமாம் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதுக்கு பின்பா சொல்லப்படும், அதாவது தேவன் தம்முடைய குமாரனை இந்த நாட்களிலே வெளிப்படுத்தியதன்படி இந்த நாட்களிலே அங்கே தொழுது கொள்ளுதல் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் யோவான் 14 அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கத்துடைய திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் 14 அதிகாரத்துக்குள்ளே திருப்பிக் கொள்ளுங்கள், என்னோடு கூட இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களை வாசிப்போம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 14 அதிகாரத்திலே நாங்கள் 6 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் அன்றி என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். ஏன் அந்த இடத்திலே பாருங்கள், தேவன் தான் அந்த காரியத்தை வழியை ஏற்படுத்துகிறார் ஒரு ஜனம் ஆராதிக்கிறது. இப்ப பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரீ அவரை கண்டு விசாரித்த வேளையிலே அவர் தெளிவான ஒரு சத்தியத்தை அவளுக்கு சொல்லி இப்படியாகத்தான் நீ ஆராதிக்க வேண்டும், இதுதான் அந்த காரியம் என்று சொல்லி. ஏனென்றால் உங்களுடைய முற்பிதாக்களுடைய கதைகள் நமக்கு வேண்டாம், முற்பிதாக்கள் எப்படி ஆராதித்தார்கள் மலையிலே மங்கு மிங்கு மாறது, அப்படி அல்ல, இங்கே எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்து விட்டது. நீங்க படுக்கைக்கே படுக்கையில் இருந்து கூட தொழுது கொள்ளலாம் ஐயா, ஷவர் எடுத்து கொண்டு கேக்கே தொழுது கொள்ளலாம், வாகனத்தில் போய் கொண்டிருக்கிற வழியிலே தொழுது கொள்ளலாம், அல்லது ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கிற வழியிலே தொழுது கொள்ளலாம், ஏன்டா அங்கே எந்த இடத்துல தடையே இல்லை. அருமையான கத்துடைய, அதைத்தான் நீங்க சொல்லப்படும். ஏன்னு சொன்னால் எப்பொழுதும் இந்த இருதயம் நன்றியால் இந்த நாட்களில் நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கத்துடைய, ஒரு டைனமோ எப்படியாக அந்த சார்ஜ் பண்ணுது பாருங்க, இந்த டைனமோ சார்ஜ் பண்ண என்ன செய்யும்னு சொன்னால், அந்த ஒரு சைக்கிளா இருந்தாலும் சரி என்னென்ன வாகனமா இருந்தாலும் சரி பாருங்களா, அந்த லைட் அப்படி என்ன செய்யும், நல்ல பவராக அந்த நாட்களை எரிஞ்சு கொண்டிருக்கும். ஆனால் சார்ஜ் குறையும்னு சொல்லி சொன்னால் லைட் என்ன செய்யும், மங்களாக அந்த நாட்களே இருக்கும். அதே விதமாகத்தான் ஆராதனை கூட, எவ்வளவுக்கு அனல் மூட்டி ஆராதிக்கிறோமோ அப்படியாக அந்த அனல் மூட்டி எரியிற அளவுக்கு நாட்களை நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியிற அளவுக்கு நாட்களை ஆராதித்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது நமக்குள்ள இருந்து தேவனுடைய அந்த பிரகாசம் அவருடைய தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களை வெளிப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த நாட்களே அவர் இருக்கிறார். அவருடைய ஒளி இந்த நாட்களிலே நம்மையிலே வீசுகிற வழியிலே அந்த ஒளி இந்த நாட்களே தெரிவிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமோ மற்றவருடைய காரியங்களை நீக்கிறதையும் மற்றவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதாயும் மற்றவர்களை சமாதானப்படுத்துகிறதாயும் இந்த நாட்களை இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதே போல் இங்கே வேதம் சொல்லுகிறது தொழுவதன் மூலமாய் மனுஷனுடைய மனம் மாத்திரமல்ல அவனுடைய ஆவியும் இந்த நாட்களில் என்ன செய்கிறது என்றால் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடுகளுக்கு கூட அதனுக்கு அங்கே அதிலே இந்த நாட்களை ஈடுபடக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப பரிசுத்தாவியனுடைய வெளிப்பாட்டினுடைய ஈடுபாடுகளை பார்க்கிற வேளையிலே அது எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே என்னோடு கூட வாருங்கள். இந்த நாட்களிலே வேதத்திலே இந்த நாட்களில் நாங்கள் சில காரியங்களை பார்ப்போம். ஒன்று கொரிந்தியன் புஸ்தகத்தில் நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே ஒன்று கொரிந்தியன் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 12 அதிகாரத்திலே 7 வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய பிரயோஜனத்துக்கும் தேவன் ஒவ்வொரு விதமாக அந்த நாட்களை அளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல பாருங்கள், அவனவனுடைய பிரயோஜனம் என்று பார்க்கிற வேளையிலே அவனுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? அந்த விசுவாசத்துக்குரிய படிதான் இந்த நாட்களிலே தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய காரியம் இந்த நாட்களே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப அதைத்தான் இங்கே இந்த இடத்துல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரமும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிறதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் அங்கே அந்த ஒரே ஆவியானவர் தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறாராம், நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்க. அப்ப தேவன் பகிர்ந்து கொடுக்கிற தேவனா இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அவர் இங்கே பாரபற்றம் பார்க்கிற தேவன் அல்ல, பகிர்ந்து கொடுக்கிற. என்னன்னு சொன்னால், நமக்கு தெரியாது ஐயா, எனக்குள்ள இருக்கிற டேலண்ட் எனக்கு தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க, நாங்கள் பாடசாலையில படிக்கிறோம், பாடசாலையில படிக்கிற வழியிலே அந்த இடத்துக்கு பாடசாலையை போறோம், பள்ளிக்கூடத்துலவே படிக்கிறோம், காரியங்களை செய்யறோம், மார்க்ஸ் எடுக்கிறோம், எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய டேலண்டுகள் நாங்கள் முக்கியமாக அமைதியாக இருந்து இந்த நாட்களை பாருங்கள், கஷ்டப்பட்டு படித்து இந்த நாட்களை முன்னோரை வர வேண்டும் என்று சொல்லி படித்துக் கொண்டு வரும். ஆனால் எங்களை நடத்துகிற அந்த, அதாவது அந்த பாடசாலை அந்த மாஸ்டர், கிளாஸ் மாஸ்டருக்கு நம்முடைய டேலண்ட் இந்த நாட்களை ஓரளவுக்கு வழங்கிக் கொள்ளும். அதனாலே தான் இந்த நாட்களை பாருங்கள், சில மாஸ்டர்மார் சில பேர்ல இந்த நாட்களை கூட அன்பு வைத்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அவர்களை படிப்பதற்காக இன்னுமா இந்த நாட்களை அவர்களை இங்கே ஊக்குவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், அதே விதமாகத்தான் எங்களை உருவாக்கினவர் தாயின் கருவிலே உருவாக முன்னே அவர் இந்த நாட்களிலே அங்கே அவருடைய கண்கள் எங்களை கண்டது மட்டுமல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பே எங்களை தெரிந்து கொண்ட தேவன் நாட்களில் இந்த பூமி கொண்ட இந்த வேளையிலே எங்களுடைய டேலண்டை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அதனாலே தான் இந்த நாட்களில் அவர் அந்த தாளந்துகளை இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த நாட்களே அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், மோசை எடுத்து பாருங்கள், மோசை ஆண்டவர் அழைக்கிற வழியில மோசை என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் திக்குவாயன் ஆண்டவரே நான் பேச மாட்டேன்னு சொல்லி. அப்ப ஆண்டவருக்கு கோபம் வந்து விட்டது. ஏனென்றால் மோசைக்கு அந்த ஜனங்களை நடத்துவதற்கு இந்த நாட்களே டேலண்ட் இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், கொஞ்ச நஞ்சு ஆக்கள் இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப பாருங்க, அந்த லட்சக்கணக்கு ஜனங்களை இந்த நாட்களை நடத்த வேண்டுமா இருந்தால் இந்த மோசைக்கு அந்த காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை கத்தர் அறிந்து கொண்டார் ஒழியோ மோசை அறியவில்லை. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களே அப்ப மோசை சொல்லுகிறார், ஆண்டவரே என்னால முடியாத ஐயா, நான் திக்குவாயிரன்னு சொன்ன வழியா, அப்ப சொல்றா இல்ல நீதான் போக வேணும்னு சொல்லிவிட்டு உனக்கு உதவியா உடைய சகோதரனை அனுப்புறேன்னு சொல்லி, ஆனால் நீதான் பேச வேண்டும்னு சொல்லி இந்த நாட்கள் இப்ப பாருங்கள், அந்த இடத்துல அவருடைய சகோதரன் போய் இந்த நாட்களில் பார்வோனுக்கு முன்னாண்டு காரியத்தை கேட்கவில்லை. மோசே தான் அந்த இடத்துல போற, தடியை கொடுத்து ஆண்டர் உடுற, இந்த கோலை கொண்டு போ, இந்த கோலை இப்படி போடு, பாம்பா வருது எடு, இந்த நாட்களை கொண்டு போ, அங்க போ, போறவள இல்லை. அப்ப அங்க போனா அவங்களோட மந்திரவாதி என்ன செய்யறான், அவன் கோலை போடுறான், கோலை போடாது, பாம்பா மாறுது. உடனே மோசை என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த தடியை அந்த நாட்களை போடுகிற வழியிலே அங்கே வேதம் சொல்லுறது, மோசையினுடைய தடி அந்த அவனுடைய அந்த பாம்புளை விழுங்கி விட்டான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி எனக்கு கத்துடைய. அப்ப என்ன காரணம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவன் சகலவற்றையும் நம்மை குறித்து இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். அதனாலதான் பாருங்க, இன்றைக்கு நம்ம இந்த நாட்கள் சபையில இருக்கிறவர்கள் ஒடுக்கலாம், இந்த கவர் உனக்கு ஊழியம் செய்ய தெரியாதப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ இந்த நாட்களை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி இந்த நாட்களை பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, படித்தவர்கள் அல்ல பேதைகளையே இந்த நாட்களிலே தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். அருமையான கத்துள்ள உன்னை படித்தவன்ட போய் நீ ஊழியத்தை செய்யினா அவன் பெரிய பெருமை அடிப்பான், நான் டாக்டருக்கு படித்தேனா, நான் இன்ஜினியருக்கு படித்தேனா, நான் என்னதுக்கு இந்த ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அவன் கேள்வி வைப்பான். இது ஆண்டவரை, அதாவது நாட்களில் ஒரு படிப்படிவிலான கேட்ட அந்த நாட்களை அவன் கொடுக்கறதை செய்து விட்டு இந்த நாட்களை போயிடுவான். ஆண்டவருக்கும் திருப்தியா இருக்கு. கிரியோன்னு அழைக்கிறார் ஆண்டவர், கிரியோன் சொல்றான், ஆண்டவரே என்னால் இயலாத ஆண்டவர், ஏன்னு சொன்னால் நான் சின்ன ஒரு குடும்பத்தில் பிறந்தனா, என்னால் இயலாத ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லையப்பா ஜெவா, உனக்கு இருக்கும் இந்த பலன், உனக்கு இருக்கும் பலன் போதும், நான் உன்னை அனுப்புகிறவர் நான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அனுப்புகிறேன். ஆனால் அனுப்புகிறவளை என்ன நடக்கிறது, அவன் வெற்றியோடு அங்கே திரும்புகிறதே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அது ஏன்னு சொன்னால் தேவன் அவனுடைய பலத்தை அறிந்திருக்கிறார். அப்ப அதனால ஏன்னு சொன்னா, வேதம் சொல்றது உன்னை பிளப்படுத்துகிற, பவுலடியில பார்த்து சொல்ல, என்னை பிளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் சொல்லி இந்த நாட்களை அவர் சொல்லுகிறார். அருமையான கத்துடைய, ஏன் அப்படி அவர் சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரிடத்திலே பவுலடிகள் கேட்ட வழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி மறுமொழியை சொல்லி இந்த நாட்களை அனுப்புகிறதை பார்க்கணும். மர்ம பிள்ளைகளை இந்த நாட்களை பாருங்கள். அப்ப இந்த வேதத்தில் இந்த சொல்லப்பட்ட இந்த தாளந்துகளை உடையவர்களா இந்த நாட்களை இருக்கிறவர்கள் யார், அந்த தாளந்துகளுக்கு உரியவர்கள் யார், அந்த தாளந்துகளை செய்து கொள்வார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லித்தான் இந்த நாட்களை ஆண்டவர் இந்த இடத்திலே அந்த காரியங்களை செயல்படுகிறது. பாருங்கள், எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் போஷி பண்ண முடியாது, எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாத அருமையான கத்துடர்களே, எல்லாருக்கும் சோமளிக்கிற வல்லமை இந்த நாட்கள் இல்லை அருமையான கத்துடல். அதை ரொம்ப கவனமா இருக்கும். என்னன்னு சொன்னால், தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். சிலருடைய ஜெபத்தை பாருங்க, அவங்க இந்த நாட்களை பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் இந்த நாட்களை ஜெபிப்பாங்க. அருமையான கத்துடர்களே, அந்த ஜெபத்தின் மூலமா அந்த அந்த கொடுத்த அந்த ஜெப குரூப்பின் மூலமா இந்த கொடுக்கப்பட்ட ஜெப குரூப்புக்கு சரியாக தெளிவாக அந்த நாட்களை ஜெபிப்பாங்க. ஜெபிச்சு முடிஞ்சு இந்த நாட்களை வருகிற வழியிலே அடுத்த நாள் வந்து சாட்சி சொல்லுவாங்க. அந்த ஜெபத்தினாலே அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு வாய்க்கப்படும். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஜெபத்தை எப்படியாக அவர் செய்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு அசட்டையாக அந்த நாட்களை செய்யவில்லை, அவர் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் தேவடத்தில் அந்த காரியத்தை அந்த அப்ளிகேஷன் இந்த நாட்களை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இப்படி சம்பவம் இருக்கு, ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் தான் செய்து முடிக்க வேண்டும், நான் இல்லை ஆண்டவரே நீங்கள் தான் செய்து முடிக்க வேண்டும் சொல்லுகிற வேலையிலே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஜெபத்துக்கு இந்த நாட்களே மறுமொழியை கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம் என கத்துடைய. அப்படியாக தேவன் அந்த இடத்துல செய்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கிற வேலையிலே தான் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் சரியாக இந்த நாட்களிலே செய்து முடிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அப்ப கொரிந்தியரின் புஸ்தகத்திலே பார்க்கிற வேலையிலே சொல்லப்படுகிறது, கிறிஸ்தவ வழிபாடு முறை அங்கே முறையானது புதிய ஏற்பாட்டு திருச்சபைகளுக்கு திருச்சபை முறைக்கு இந்த நாட்களை ஒத்து வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7:44 வசனத்தில் இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னா பாருங்கள், மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரம் அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். இப்ப பாருங்க, இந்த வசனத்தை வச்சு நான் அவங்களோட சில காரியங்களை விளங்கப்படுத்துறேன். இப்ப மோசே, ஆரோன் இந்த நாட்களை பாருங்கள், இங்கால யோசுவா, இங்கால பார்க்கிற வேலையில் மீரியாவில் எல்லாம் இந்த நாட்களை இருக்கணும். ஆனால் ஒரு சம்பவத்தை பார்க்கிற வேலையிலேயே ஏன் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, அங்கே மோசேயோடு இந்த காரியத்தை குறித்து ஆசரிப்பு கூடாரத்தை குடித்த நாட்களை பேசுகிறார் என்பதைத்தான் நாங்கள் சற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதைத்தான் டேலண்ட் என்று சொல்றது. ஏனென்றால் மோசே ஒரு ஆர்கிடெக்ட். நீங்க கவனிச்சு பாருங்க, மோசே எகிப்து தேசத்துல அந்த பிரமிடுகள் செய்யறதுக்கு அந்த ஆர்கிடெக்ட் காரியங்களை மோசே அங்கே காரியங்களை செய்த நாட்களே அந்த நாட்களே அந்த ஜனங்களை கொண்டு அங்கே அப்படியாக செயல்பட்டதை பார்க்கிறோம். அப்ப அதனாலே தான் தேவன் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், மோசையை தெரிந்து கொண்டு மோசே மூலமாய்த்தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஏன்னா மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதா இருந்தாலும் சரி, உடன்படிக்கப்பட்டே செய்கிறதா இருந்தாலும் சரி, சரியாக அக்யூரட்டா இந்த நாட்கள்ல எந்த விதமான கூடுதலோ குறைவோ இந்த நாட்களே நீளமோ நிலத்துல குறைவோ ஒன்றும் இல்லாதபடி இந்த நாட்களை செய்வார். அருமையான கத்துடைய, இதே மாதிரி தான் நோவாவை எடுத்து பாருங்கள், நோவாவுக்கும் ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன சொல்லுகிறார், இன்ன பிரகாரம் நீ இந்த பேழை செய். அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்க, அந்த நாட்கள்ல இந்த பேழைக்கு என்னென்ன காரியம் செய்ய வேண்டும், என்னென்ன அறைகள் வைக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் அங்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனா பாருங்கள், அவர் அந்த காரியத்தை வச்சிருந்த நாட்கள் கவனமாக சரியாக அந்த பேழையை செய்தார். பாருங்கள், பேழைக்கு கீழ்பூசாம இருந்தா என்ன நடந்திருக்கும், தண்ணி உள்ளுக்க டக்குன்னு போயிருக்கு, மிருகம் எல்லாம் செத்து அங்கே இவர் மாறு நோவாம் செத்திருப்பார், நோவாவோட குடும்பங்களும் செத்திருப்பார். அது அப்படி அல்ல, தேவன் அந்த காரியம் சொல்லுகிறவர்களே அங்கே அந்த இடத்துல நோவாவுக்கு அந்த காரியத்தை குறித்து அனுபவங்கள் அந்த நாட்களில் இருக்கிறபடினால் அவர் அந்த காரியத்தை சரியாக சீராக அந்த நாட்களில் செய்து முடித்தார். கத்தர் அங்கே கதவை அடைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, எவ்வாறுங்கள் எப்படியான ஒரு காரியம் என்று சொன்னால், தேவன் தெரிந்து கொள்ளுகிற ஜனங்கள் சாதாரணமான ஜனங்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறவர் ரோமர் 8 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது, பர்பஸ் ஆஃப் கோலிங். அப்படியானால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்வார். மோசையை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்தாரா, செய்தார். எலியாவை கொண்டு செய்தாரா, செய்தார். எலிசாவை கொண்டு செய்தாரா, செய்தார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு செய்தாரா, செய்தார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அவர் அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு நம்மை கொண்டும் இந்த நாட்களில் இந்த பயங்கரமான காரியத்தை செய்யும்படியாக வாங்கிக்கிறார். ஆனால் நாங்கள் தான் அதற்கு தயார் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப பாருங்க, இந்த தொழுகையின் முறையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எப்படியாக தொழ வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே ஏழாம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே 44 வசனம் சொல்லுகிறது, மோசையோடு தேவன் இந்த நாட்களிலே பேசினார் என்று சொல்லி பார்க்கிற மாதிரியான கர்த்தருடையவர்களே பாருங்கள். மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புரஜாதியுடைய தேசத்தை அவர்கள் கட்டி கொள்ளுகையிலேயே அதை அந்த தேசத்தை கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் அங்கே வைத்திருந்தார்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. பாருங்க, அது வேற விஷயமாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்க, அதே போல தொழுது கொள்வதிலே மனுஷனுடைய மனம் இந்த நாட்களே மாத்திரமல்ல அவனுடைய ஆவியும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டுமா, முக்கியமான பங்கு வகிக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் இந்த நாட்களே வெளிப்பாடு கூட அதில் அங்கே ஈடுபடுகிறது என்பதை அங்கே காணக்கூடியதா இருக்கு. அப்ப கிறிஸ்தவ வழிபாட்டு முறையிலேயே புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் இந்த நாட்களே ஒத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்துல இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே நாங்கள் அதாவது அங்கே அனுபவங்களை பெற விரும்ப வேண்டும் என்றும் அதை எதிர்பார்க்க வேண்டும் என்றும் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே முன்னுரையிலே இந்த நாட்களிலே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இரண்டாவதாக, பழைய ஏற்பாட்டு தொழுகையிலே முறையின்படி இந்த நாட்களே அம்சங்கள் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதாம் பலியிடுதல் ஆகும் என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆதிகாம 28 அதிகாரத்திலே இந்த நாட்களே வாசிக்கிற வேளையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். ஆதிகாம புஸ்தகத்துக்கு 28 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறேன், என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமம் 28 அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 29 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக இந்த நாட்களை சொல்லு, 28:29 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுறது பாருங்கள், சொல்லப்படுகிற பாருங்கள், ஈசாக்கு யாக்கோவை அழைத்து அவனை ஆசீர்வதித்து கானானுடைய குமார்களே பெண் கொள்ளாமல் நீ எழுந்து போய் அங்கே என்னுடைய அதாவது இடத்திலே போய் இந்த நாட்களே அங்கே பெண்ணை பார்த்துவான்னு சொல்லி இந்த நாட்களே அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த 28 அதிகாரத்திலே அவன் இந்த நாட்களே அப்படியாக போய் உருளை பாருங்கள், அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், யாக்கோவினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியில் அந்த முடிவிலே பாருங்கள், அங்கே தேவன் இந்த நாட்களை பாருங்கள் அவனுக்கு காரியங்களை வெளிப்படுத்தி அதே வேளையிலே அவன் அந்த இடத்திற்கு என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், நான் ஒரு தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும் தேவனுடைய தேவரில் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமாவாக செலுத்துவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இப்படியாக இந்த நாட்களை இந்த வார்த்தைகள்ல இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே தேவன் அவர்களை கொண்டு இந்த நாட்களே என்னென்ன காரியத்தை இந்த நாட்களை செய்ய வேண்டுமோ என்னென்ன வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படியே இந்த நாட்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, எப்படியாக அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை இந்த முறையிலே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த நாட்களிலே அங்கே செலுத்திய இந்த நாட்களை பாருங்கள், பலி நிறைவேறிவிட்டது. எனவே இனிமேல் கிறிஸ்தவ தொழுகை அல்லது வழிபாட்டில் அங்கே ரத்தம் சிந்துதல் அங்கே இடம்பெற தேவையில்லை என்பதைத்தான் இங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருவே, இனிமேல் வருங்காலத்திலே அதாவது இப்பொழுது காலத்திலே இனி நாங்கள் இரத்த பலிகள் இந்த நாட்களிலே செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சௌதரியே, எபிரேயர்கள் நிருபத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 9 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது, அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தும் அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கு மேசையும் தேவ சமூகத்து அப்பவும் இருந்தன, அது இந்த நாட்களே பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் என்பதை குறித்து இந்த நாட்களே வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது அந்த கூடாரம் அங்கே எப்படி என்று சொன்னால், ஆராதனைக்கு ஏற்ற முறைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமுமாக உடையதாக இந்த நாட்களே இருந்தாமனு சொல்லி, இது ஆசரிப்பு கூடார். அருமையான எதை தேவர் அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார் சொல்லி பார்க்கிற வேளையிலேயே தேவன் அதை இந்த நாட்களிலே தெளிவாக அந்த இடத்திலே இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறது. இப்ப 10 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 10 அதிகாரத்திலே 13 வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியில் போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்திரிகளே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அதாவது அங்கே சத்ருவின் காரியங்களை எல்லாவற்றையும் அழித்தார். இந்த நாட்களே கடைசியாக இந்த நாட்களை அழிக்க போற சத்ரு மரணம் என்று சொல்லப்படுகிற சத்ருவையினுடைய காரியத்தை தான் இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை செயல்படுத்த போகிறார். இந்த காரியத்தை முடித்து போடும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் ஒரு தரத்திலேயே இவர் இந்த நாட்களிலே அதாவது ஒரே பலிய பலியினாலே இவர் என்றென்றைக்கும் அங்கே பூரணப்படுத்துகிறவரமாய் இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு நமக்கு சாட்சி கொடுக்கிறார். எப்படி எனில், அந்நாட்களின் பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் இருதயங்களிலே வைத்து, ரொம்ப கவனமாக கேளுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகளை அவர்கள் மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் என்பதை இந்த இடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்கள் இங்கே இந்த இடத்திலே என்னத்தை நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிறோம் சொல்லி சொன்னால், அங்கே அவருடைய இருதயங்களிலே இந்த நாட்களிலே வைத்து இந்த நாட்களிலே இப்படியாக செயல்படுத்துவார் தேவன் என்பதைத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம். என கர்த்தருடைய தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்களை காரியங்களை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராப்போஜனத்திலே என்னும் இந்த நாட்களை பரிசுத்த பந்தியின் மூலமாக புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு அங்கே என்றென்றைக்கும் உள்ள ஒரே பலியை இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொன்னால் நினைவு கூறும்படி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11 23 வசனத்திலிருந்து நாட்களை நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப மேலும் திருச்சபையானது தொடர்ச்சியாக தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதும் எங்கே அங்கே என்ன செய்யறது, அதற்கு அச்சுறுத்தலாக இந்த நாட்களை அறிவுறுத்தலாக இந்த நாட்களை இருக்கிறது. அதுவும் அவருடைய நாமத்தை அறிக்கையிடும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்னும் கனியாகும் என்பதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த பலிகள் என்று சொல்லப்படுகிற காரியத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியிலே அநேக மிருகங்களை கொண்டு வந்து நாட்களை பலியிட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொம்பு மிருகுளம் உள்ள காளை எருதுகளை, ஆடுகளை, புறாக்களை, இந்த நாட்களை இப்படியாக கொண்டு வந்து இந்த நாட்களை பாருங்கள், அங்கே கொண்டு வந்து நாட்களை பலியிட்டார்கள். ஆனால் பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், உதடுகளின் கனிகளாகிய சோத்திர பலி என்னும் கனிக்கு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி என்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிற இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே நம்முடைய உதடுகளினாலே தேவனை துதிக்க வேண்டும். பாருங்கள், எபிரேயர் 13 வேதம் சொல்லுகிறது, 15 சொல்லுகிறது பாருங்கள், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின், ரொம்ப கவனமாய் கேளுங்க, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், செலுத்த கடவோம். இதானையா இன்றைக்கு பலி? அன்றைக்கு பலி என்ன? நான் பாவம் செய்தேன்னு சொல்லி சின்ன டக்கு 4 ஆட்டை எடுத்து என்னோட காசுல இருந்து ஆட்டை எடுத்து அல்ல ஆடியில் இருந்து புறா கொஞ்சம் கொண்டு போய் இந்த நாட்களே ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே பலியிட்டு போயிருவேன்.

ஒருவனும் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நன்மை செய்கிறவர் போல் இந்த நாட்களை நடிக்கிறார்களே ஒளியானால் நன்மை செய்கிற காரியம் இல்லை. பாருங்க, இன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டுறதுக்கோ அல்லது இந்த நாட்களில் என்ன காரியத்துக்கோ இந்த நாட்களை நாங்கள் போய் ஒரு ஃபண்ட்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய முடியாது, டக்கண்டு நம்முடைய அந்த நோட்டீஸ்ல அடிச்சு போட்டுருவோம், நம்முடைய பேரை போட்டு இந்த நாட்களே சோ சோ சோ சோ சோன்னு சொல்லி பேரை போட்டு இந்த நாட்களே இவ்வளவு ஃபண்ட் கொடுத்தோம்னு சொல்லி நாங்கள் சொல்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவர் இந்த நாட்களை கொடுத்த காரியங்கள் யாருக்கும் சொல்லி இருக்கிறாரா? ஆனால் இப்போ சொன்னாரா, நான் பெரும்பாலுள்ள ஸ்திரியை நான் ஜோமாக்கிட்டேனப்பா, விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரிக்கு நான் அவருடைய பாவங்களை நான் மன்னிச்சிட்டேனப்பா. பாருங்க, அந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லாரா அந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. பாருங்கள், பேதுரு என்ன மதவச்சிட்டான், அதனால இந்த நாட்களே நான் பேதுருடைய காரியத்தை நான் அப்புறமா பார்த்துக்கொள்வேன்னு சொன்னாரா? இல்லை, அவர் ஒன்றுமே இந்த நாட்களே கதைக்கவில்லை. ஏனென்றால் அவர் அப்படியே எல்லாவற்றையும் சர்வத்தையும் அறிந்த சர்வ வியாபியாக சர்வ வல்லமுள்ள தேவனா இந்த நாட்களே இருந்தார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அதனாலே நாங்கள் வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாதபடி இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்வோம். மேலும் ஆராதனையிலே நமது சரீரம் அங்கே எப்படியா சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய சரீரங்களை தேவனுடைய சமூகத்திலே எப்படியாக இந்த நாட்களை நாங்கள் அங்கே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை வேதத்திலே பார்ப்போமா? இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ரோமர் 12:12 முதலாவது வசனம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை ரொம்ப கவனமா பாருங்க. அப்ப நாங்க செய்யற புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி சொன்னால் நம்முடைய சரீரத்தை சக்ரிஃபைட் பண்ண வேணும், அதாவது ஓல்டர்ல கொண்டு போய் அங்கே எப்படியாக அந்த நாட்களை வைத்தவர்கள் அங்கே பலியிடுவார்களோ, ஆபிரகாம் அங்கே மோரியா மலையிலே தன்னுடைய குமாரனை கொண்டே பலிக்கு வச்சாரோ இந்த நாட்கள், அதே விதமாக நம்முடைய இந்த மாமிசத்தின் கிரியைகளை மாமிசத்தினுடைய செயல்பாடுகளை கொண்டு போய் இந்த நாட்களை வைக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரொம்ப கவனமாக கேளுங்கள், அப்படியானால் பாருங்கள், தேவனுடைய நன்மையை பிரியமும் பரிபூர்ணம் இன்ன சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபமாக்குங்கள். அருமையான கத்துடன் மறுரூபமாகுங்கள் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவது. இந்த பிரபஞ்சத்தினுடைய காரியத்தை, இந்த பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் இன்றைக்கு பிரபஞ்சம் அழிந்து கொண்டே போகுது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைக்கு 100%க்கு 90% ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி கையில என்ன செய்யறாங்க, டெட்டோ குத்தி இருக்கிறாங்க, அவங்க கை முழுக்க குத்தி இருக்கிறாங்க. அருமையான கத்துடைய, கையில குத்தி இருக்காங்க, காலில குத்தி இருக்கிறாங்க, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அருமையான கத்துடைய, கழுத்துல குத்தி இருக்கிறாங்க, கண்ணுக்கு மேல குத்தி இருக்கிறாங்க. அருமையான கத்துடைய, இப்படியான ஒரு காரியம் செய்யறாங்க. அப்ப இது பிரபஞ்சத்துக்குரிய காரியம். அருமையான கத்துடைய, இப்ப பாருங்கள், தேவன் வாசம் செய்கிற இந்த ஆலயத்து ஆலயமாக இந்த சரீரத்திலே இவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்வார்? அருமையான கத்துடைய, இந்த சரீரத்தை நீ கெடுத்த என்றால் வேதம் சொல்லுவது, ஆலயத்தை சரத்தை கெடுத்தா நான் உன்னை கெடுப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுவது. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், என்ன காரணம் இந்த நாட்களை நடக்க போகிறது என்பதை பார்க்க வேண்டும். அருமையான, அப்ப தேவன் கொடுத்திருக்கிற அந்த அழகான சரீரத்தை பாருங்க, பச்சையை குத்தி வச்சுக்கிறாங்க, பச்சை சிவப்பு மஞ்சள், அதுல பிசாசின்ற படங்களும் அதுகளின் படங்களும் இந்த காரியங்களை செய்த நாட்களை வைத்து ஏன் அப்படியான காரியத்துக்கு போகுது என்றால் இன்றைக்கு இந்த உலகம் இப்பிரபஞ்சம் இந்த நாட்களிலே என்ன நோக்கத்திலே போகிறது, எப்படியாக போகிறது, யாருடைய கொன்றோலுக்குள்ளே இந்த நாட்களே போகிறது என்று பார்ப்பீர்கள் என்றால் இன்றைக்கு பிசாசனுடைய தந்திரங்களுக்குள்ளேயும் பிசாசுடைய கட்டுக்களுக்குள்ளேயும் இந்த நாட்களில் இந்த உலகம் இந்த நாட்களை போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துறவர்கள், பாருங்கள், ஒரு கூட்டத்தில் டெவில் வர்ஷிப்பர்ஸ், அதாவது பிசாசை ஆராதிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஜனங்கள்ட்ட போய் ஆண்டவரோட குறி சத்தியத்தை சொல்லி வாங்கப்போ ஆராதிப்போம்னு இவங்க வரமாட்டாங்களா? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அருமா பாருங்க, இன்றைக்கு ஆண்டவரோட போய் சத்தியம் சொல்லி பாருங்க, வாப்பா ஐயோ எனக்கு வேலையா இருக்கப்பா அது இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆட்டங்கள் பாட்டங்கள் நாட்டங்கள்னு சொன்னா போய் நிற்பாங்க, டிஸ்கவுண்ட் சொன்னா போய் நிற்பாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஏன் என்று சொல்லுகிற வேளையிலே தேவனை பிரியப்படுத்த வேண்டும், தேவனுடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், அந்த சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த சத்தியத்தின் மூலமாய் நாங்கள் விடுதலை பட வேண்டும் சொல்லி அந்த ஆத்துமாக்களுக்கு அந்த நோக்கமும் இல்லை, சிந்தனையும் இல்லாமல் இந்த நாட்களை இருப்பதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிற ரோமர் 12 ஜீவ பலியாக
ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கத்துள்ளவர்களே, அப்ப ஆராதனை என்று சொல்லுகிற வேளையிலே சாதாரண ஆராதனையில புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் சித்தமும் அறிந்து கொள்ள வேண்டும். என்னதென்று அறிந்து நம்முடைய மனம் புதிதாக இருந்தால் மறுவாக்கப்பட வேண்டும் என்று. ஏனென்றால் அல்லாமலும் அவர் சொல்லுகிறார், பவுலடிகள் சொல்லுகிறார், எனக்கருளப்பட்ட கிருபையினாலே நான்

0: உங்களுக்கு எவனாவலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்குரிய தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக எண்ண வேண்டும். இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த டலண்டு அல்லது இந்த நாட்களை பாருங்க, ஒரு சவரனுக்கு கொடுத்துக்கிற டலண்ட் என்ன, டலண்டை வச்சு என்ன செய்யணும், தேவனுக்கு பிரயோசனப்படுத்தணும். அதை கொண்டு உலகத்துக்கு பிரயோசனப்படுத்துறது இல்லை, தேவனுக்கு பிரயோசனப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துடைய காரியங்களுக்கு இந்த நாட்களே அந்த காரியத்தை உபயோகிப்போம் இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே கூட இருந்து நமக்கு ஒத்தாசை தருவார், காரியத்தை இந்த நாட்களை செயல்படுத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஆராதனையினுடைய சம்பவத்திலே பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, இன்றைய நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய ஆராதனை இந்த நாட்களிலே எப்படியாக இருக்க வேண்டுமாம் என்று சொல்லி பார்க்கிற வழியிலே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், புத்தியுள்ள ஆராதனை இந்த நாட்களிலே செய்யும்படியாக இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் சிறிய நேரமாக இருந்தாலும் ஆண்டவரே தேவரே உம்முடைய ஆவியானவருடைய உத்தாசையோடு இந்த நாட்களை பேசும்படியாக, உங்களுடைய ஆவியானவர் உதடுகளில் இருந்து பேசின கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. அடியனை மரத்தில் நீர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நல்ல நேரத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசு கிறிஸ்துவினுடைய மாறாத நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன், ஆமேன். என்ன செய்தி தலைப்பையா?
0: அதாவது துதிக்கிறதான ஐயா, அது கிறிஸ்தவருடைய வழிபாடு என்று போடுங்க, கிறிஸ்தவ வழிபாடு என்று சொல்லி போடுங்க ஐயா.
1: ஆமீன், ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இன்று வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக சனி ஞாயிற்றுக்கிழமையிலே திரும்பமாக அபிஷேக ஆராதனையை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா, God bless you. ஆமீன்.
0: நன்றி ஐயா. நான் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு கோல் எடுக்கிறேன் ஐயா.
1: ஓகே, ஓகே, ஓகே,
0: ஓகே. தேங்க்ஸ்.
1: ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் வேத பாடத்தில் இணைந்திருந்தோம். இந்த வேளையிலும் இணை இருப்பது பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை.
2: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் இணை இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் சுசிஸ்டர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் UK-யிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை மறவேற்போம், அவரை கரத்தில் ஒப்புவிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம், வரவேற்போம். இது பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரம். சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் வழி நடத்துவார், அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோடமா? உங்களிடம் ஒப்படைக்கிறோம். புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் இணைந்திருக்கிறீர்கள், புதிய மாதத்திலும் கத்திரதாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன், God bless.
3: ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சங்கமம் வானொலியையும் நடத்துகிற சகோதரர் அவர்களையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறிய தலைப்பின் கீழே நான் ஒரு தியானத்தை வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்த காரியங்கள் வேதம் முழுவதும் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். நான் ஒரு சில வசனங்களோடு அதை தியானிக்க அந்த நேரத்துக்கு நான் உங்களை அழைக்கிறேன். 1 Corinthians 3:16 நம் அனைவரும் அறிந்த தெரிந்த ஒரு வசனம்தான். 1 Corinthians 3:16 நாம் பார்க்கிறோம், தேவன் நம்மை அவருடைய ஆலயமாகவே மாற்றியிருக்கிறார். 1 Corinthians 3:16 வாசிக்கின்றேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆமீன். தேவனுடைய ஆலயமாகிய நம்மை அவருடைய ஆவியினால் அவர் நிரப்பி வைத்திருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள் வந்து வாசமா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வியோடு கூட அப்போஸ்தலர் பவுல் அங்கு தொகுத்து அடுத்ததாக அந்த கேள்விக்கு பதிலும் தொடர்ச்சியாக எப்படியாய் ஒருவன் ஒரு ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது என்றும், அந்த ஆலயம் நீங்களே என்று, நீங்களே அந்த ஆலயம் என்றும் அங்கு அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய ஆலயமா இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும். எப்படி இதை நடைமுறையிலே நாம் செயல்படுத்துவது என்று பார்ப்போமானால், தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை பிரசங்கங்களை கேட்கலாம், பிரசங்கம் செய்யலாம், எளிது. பிரசங்கம் செய்வதும் எளிது, பிரசங்கத்தை கேட்பதும் எளிது. ஆனால் அந்த வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நடைமுறை வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து அதை செயல்படுத்துவது நூற்றுக்கு நூறு, அதை செய்வது மிக மிக மிக கடினமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அதை விசுவாசத்தோடு செயல்படுத்துகிறவர்கள் அநேகர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதாகமும் நமக்கு எடுத்து கூறுகிறது. பாருங்கள், ஒரு ஆலயத்தை நாம் பார்ப்போமானால், என்னுடைய சபையிலே அநேக வருஷங்களுக்கு பிறகு இந்த போன வருஷம் ஒரு ஆலயத்தை வாங்கினார்கள். நான் இந்த நாட்டிற்கு வந்த நாட்களிலிருந்து அந்த சபையிலே தான் இருக்கிறேன், வேறு சபைக்கு போனதில்லை. ஆனால் ஏழு சபைகள் எங்களுடைய சபையிலிருந்து பிரிந்து தனித்தனியாக அங்காங்கே சபைகள் உருவாக்கப்பட்டு அந்தந்த ஏரியாவிலே ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் இந்த ஆலயத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியிலேயே அப்படியே வசித்து வருகிறேன். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய ஆலயம் ஒரு கட்டடம் வாங்குவது மாத்திரம் அல்ல, நாம் தான் தேவனுடைய ஆலயம், நீங்களே அந்த ஆலயம், அது பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று இந்த வேதத்திலே பார்க்கிறோம். ஆம், நமக்கு ஆராதனை செய்ய ஒரு கட்டடம் அவசியம். ஆனால் தேவன் நம்மை ஒரு ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். அநேக வருஷங்களுக்கு முன்பதாக இப்பொழுது என்னுடைய சபையில அநேக கிளை சபைகள் தொடங்கி அவர்கள் தனித்தனியாய் செயல்படுவதனால் எங்கள் சபையும் தனியாக இருக்கிறது. இப்படி சபைகள் பிரிவதற்கு முன்பதாக சபையில் முழுவதும் ஒரே ஜனங்களாக அநேக கூட்டங்களாக இருக்கும். நான் சண்டே ஸ்கூல்லே 13 வருடங்கள் ஆசிரியராய் நான் இருந்ததினால் 100 பிள்ளைகளுக்கு மேல சண்டே ஸ்கூலில் இருப்பார்கள். எங்களுக்கு மீட்டிங், சபை 4 மணிக்கு ஆரம்பித்தால் 4 மணி ஆவதற்கு முன்பதாகவே, 10 நிமிஷத்திற்கு முன்பதாகவே நாங்கள் வர வேண்டும். ஏனென்றால் சண்டே ஸ்கூல் ஆயத்தங்களை செய்வதற்கும் அங்கு நாங்கள் பிள்ளைகளை உடனடியா எடுப்பதற்கும் அப்படி சரியான ரூல்ஸோடு தான் சபையின் முன்பு 3 காலகட்டங்களிலே நடைபெற்றது. அந்த மாதிரி நாட்களிலே நான் ஒரு முறை நியூபரி பார்க் என்ற பகுதியிலே நான் வசித்து வந்தேன் 13 ஆண்டுகளாக. அந்த இடத்திலிருந்து நான் காரை ஓட்டி கொண்டு வந்த பொழுது நான் ஒரு இந்து கோயிலை பார்த்து, அது மிகவும் ஒரு ஆள் உயரம்தான் அந்த கோயில் இருந்தது. ஆனால் அந்த நாட்களிலே நமக்கென்று ஒரு ஆலயம் இல்லையே என்று அங்கலாய்த்தேன். நமக்கென்று சொந்தமாக, அப்பொழுது நான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருந்தேன். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எவ்வளவு நாளைக்கு இந்த வாடகை பில்டிங்லேயே ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள், ஒரு சொந்த கட்டடம் வாங்கினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று என் மனம் அங்கலாய்த்திருது. அந்த கோயில் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பிரம்மாண்டமாய் கட்டி கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சொந்தமான இடம் வேண்டும் என்று. அப்பொழுது ஆண்டவர் எனக்கு, அப்பொழுது மிகவும் 20 வருஷங்களுக்கு முன்பதாக, என் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். அந்த நாளிலே என் மன வருத்தத்தை அவர் கண்டு கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், ஜீவ மாளிகையாய் உங்கள் உள்ளத்திலே கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய மாளிகையை நான் கட்டி கொண்டு இருக்கிறேன், அது யாராலும் அழிக்க முடியாது. அதாவது ஒரு நெருப்பு வந்தால் ஒரு கட்டடம் அழிந்து விடும், ஒரு வெள்ளம் வந்தால் காரியங்கள் அழிய நேரிடும். இயற்கையின் சீற்றங்களுக்கும் மற்ற காரியங்கள், நிலநடுக்கத்தினால் எத்தனையோ காரியங்களினால் அழிந்து விடுகிறது. ஆனால் அக்னியினாலும் நெருப்பினாலும் சரீரம் மாத்திரம் அழியும், ஆனால் நமக்குள் தேவன் கட்டுகிற இந்த ஆவிக்குரிய மாளிகையான இந்த தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் இசைவாய், எபேசியரில் அந்த வசனம் இருக்கிறது, இசைவாய் நீங்கள் இணைக்கப்பட்டு வருகிறீர்கள் என்ற அந்த அந்த வசனத்தை அந்த நாளிலே தேவ ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டி ஒரு அழியாத ஆவிக்குரிய மாளிகையை உன் உள்ளத்திலே நான் கட்டி கொண்டிருக்கிறேன், சபையிலேயும் மற்ற ஜனங்களிடையும் என்று சொன்னது போல எனக்கு அந்த வசனம் உடனடியாய் நான் யோசித்தேனாம். இந்த வெறும் உலக பிரகாரமான கட்டடங்களை கண்டு நான் அங்கலாய்க்காதபடி தேவன் ஆவிக்குரிய காரியங்களை நான் கண்டு மகிழும்படியாக அப்படியாய் தேவன் ஒரு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாம் இந்த நாளிலே பார்க்கிற காரியங்கள், நடைபெறுகின்ற நிலநடுக்கங்கள், இயற்கையின் சீற்றங்கள், பல காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்மை அவருக்குரிய ஒரு ஆலயமாக, ஒரு ஆவிக்குரிய அழகான பரிசுத்த ஆலயமாய் நம் உள்ளத்தை அவர் அலங்கரித்து அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு நம்முடைய உள்ளத்திலே அவர் தங்கி அவர் வாசம் செய்கிறார். அதனால்தான் உன் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்றுக்கள் புறப்படும், அது ஜீவ தண்ணீராய் அது வறண்ட நிலங்களுக்கு அது பாய்ந்து செல்லும் என்று தேவன் அநேக வசனங்கள் மூலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆலயம் என்ற இந்த வார்த்தையை நான் பழைய ஏற்பாட்டிலே சாலமோனுடைய தேவாலயத்திலே எப்படியா சாலமோன் எவ்வளவு பலிகளை செலுத்தினார் என்று நான் பார்த்த பொழுது ஆச்சரியமா இருந்தது. இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். எது நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய இரத்தம் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பலிகளை இட்டார்கள். பலிகளை இட்டு தங்களுடைய பாவங்களுக்கு ஒரு நிவாரணத்தை தேவனை பிரியப்படுத்தும்படியாக அவர்கள் செய்தார்கள். அப்படி சாலமோன் கட்டின ஒரு தேவாலயம் மிகவும் பிரம்மாண்டமானது. அந்த அளவிற்கு பொன்னும் வெள்ளியும் காரியங்கள், மற்ற மரங்களும் விலையேறப்பெற்ற மரங்களும் கலந்த ஒரு தேவாலயம் அப்படி இதுவரை கட்டப்படவில்லை என்று சொல்லலாம். அவ்வளவு டன் கணக்கான பொன் கோல்டு அந்த ஆலயத்திலே போடப்பட்டது என்று சொல்கிறார்கள். 1 ராஜாக்கள் 8:63 சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலியாக 21,000 மாடுகளையும் 110,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது சாலமோன் ராஜா எவ்வளவு பலிகளை இடுகிறாராம்? 22,000 மாடு. அந்த மாடை நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு இடம், எங்கிருந்து வாங்கி இருப்பார்கள், எவ்வளவு இன்றுடைய கணக்கை நாம் பார்த்தாலே நமக்கு தலையே சுற்றுகிறது. அந்த நாட்களிலே எப்படியான காரியங்களை செய்து 120,000 ஆடுகள் இவ்வளவு பலிகளை அவர்கள் இட்டு அங்கு அந்த ஆலயத்தை அவர்கள் பிரதிஷ்டை பண்ணினார்கள். இன்று நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவனுக்கு ஆலயமா இருக்கிறது. அவர் நம்மிலே வாசம் செய்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:16-17 பார்த்தோம். அப்படி நம்மை தேவனுடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிற அவருக்கு நாம் எவ்வளவு பலிகளை செலுத்த வேண்டும்! ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தி அவருடைய மகிமையை நாம் சுமந்து செல்கிறவர்களாய், மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் அவருக்கு நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இவ்வளவு பலிகளை தேவன் அங்கீகரித்தார். நான் சாலமோனுடைய ஒரு ஃபிலிமை நான் போன வாரத்திலே நான் பார்த்தேன். நான் எப்பொழுதாவது இருந்து ஏதாவது ஒரு ஃபிலிம் பார்ப்பேன். ரூத்து புத்தகம், எஸ்தர் இப்படி பார்த்திருக்கிறேன். ஆனால் கடந்த வாரத்திலே நான் சாலமோனுடைய அந்த பிலிமை பார்த்த பொழுது, நான் சாலமோன் தேவாலயத்தை அவர்கள் இப்படி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது வானத்திலிருந்து அந்த அக்னி வந்து அந்த பலிபீடத்தில் உள்ள அந்த பலியை அப்படியே சுட்டு அரிக்கிறதை நான் பார்த்தேன். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வதை நான் பார்த்தேன். அப்படியானால் பாருங்கள், கர்த்தர் பலிகளை அங்கீகரிக்கிறார். அங்கு எவ்வளவு பொன் அந்த ஆலயத்திலே இருந்தது என்பதையோ, வெள்ளி எவ்வளவு அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையோ கர்த்தர் பார்க்கவில்லை. தேவன் பார்த்தது எல்லாம் அந்த பலிகளைத்தான் அவர் அங்கீகரித்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய், பரிசுத்த ஆலயமாய் அவர் வைத்திருக்கிறதற்கு காரணம் நாம் அவருடைய வசனத்தின்படி நாம் வாழ்ந்து, அவருடைய வசனத்தின்படி நம்மை சுத்திகரித்து, அவருடைய வசனத்தின்படி காரியங்களை செய்கிறவர்களா இருக்கும் பொழுது அது அவருக்கு சுகந்த வாசனையாக, அது ஜீவ பலியாக நமக்கு அது காணப்படுகிறது. ஆமேன். அந்த பலியைத்தான் தேவன் அங்கீகரிக்கிறார். எப்படி ஒரு சரீரம் சுத்திகரிக்கப்படுகிறது என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்த பொழுது, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இவ்வளவு பலிகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 120,000 ஆடுகள், ஒரு ஆடு, ரெண்டு ஆடு. நான் சிறு பிள்ளையா இருந்த நாட்களிலே 10 வயது வரை நான் கிராமத்தில் தான் இருந்தேன். அப்பொழுது அந்த வில்லேஜிலே இந்த ஆடு வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் பணக்காரர்களா இருப்பார்கள். ஆடு மாடு நிறைய, எங்கள் வீட்டிலே பாலுக்காக நாங்கள் மாடு வைத்திருந்தோம். அநேக ஆடுகளை வைத்திருக்கிறவர்கள் மிகவும் செல்வ செழிப்புடையவர்களாய் காணப்படுவார்கள். 120,000 ஆடுகளை எவ்வளவு பணம் கொண்டு வாங்கியிருப்பார்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். பலிகளை நாம் பலி செலுத்த, நாம் எப்படிப்பட்ட பலிகளை நாம் செலுத்த வேண்டும், நம்மையே ஜீவ பலியாய் செலுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஏனென்றால் நாம் தான் தேவனுடைய ஆலயம். சாலமோன் கட்டின தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு இத்தனை ஆடுகள் மாடுகளை அவர் பலியிட்டார். ஆனால் அந்த இரத்தத்தும் சுத்திகரிப்பை, இரத்தம் சரீர சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறதாக அந்த நாட்களிலே அவர்கள் நினைத்தார்கள். அந்த எபிரேயர் 9 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 9:13 நாம் பார்க்கலாம். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். இந்த இரத்தம் எதை சுத்திகரிக்கிறது? சரீர சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறதாக அந்த நாட்களிலே தேவனுடைய கட்டளை காணப்பட்டது. அது ஒரு நிரந்தரமற்ற, அதாவது 1 வருஷத்திற்கு மாத்திரம்தான் அந்த சுத்திகரிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாய் காணப்பட்டது. ஆனால் தேவாதி தேவன் வார்த்தை மாமிசமாகி வெளிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை எப்படி சுத்திகரிக்கிறது? நம்மை நிரந்தரமாக, நித்தியமாக அந்த சுத்திகரிப்பு எப்பொழுதுமே உடையது. அது பர்மனண்டாக, அதாவது காலாகாலமும் சுத்திகரிப்பை பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அடுத்த வசனத்திலே அப்படியே 9:14 எபிரேயர் 9:14 வாசிக்கிறேன். ஆகையால் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியிலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த ஆடு மாடு காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமே ஒரு சரீர சுத்திகரிப்பை உண்டு பண்ண கூடுமானால், அதற்கே அவ்வளவு ஒரு தன்மை இருக்குமானால், நம்முடைய தேவாதி தேவன் நித்தியாவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஆண்டவருக்கு, தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எப்படி நம்மை சுத்திகரிக்கிறதாம்? செத்த கிரியைகள் அற, நம்முடைய மனசாட்சியிலே. ஏனென்றால் நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நம்முடைய உள்ளத்திலே வந்து தங்க வேண்டும். அப்படி தங்குவதற்கு அங்கு இடையூறா இருக்கிற எல்லா செத்த கிரியைகளையும் தேவன் சுத்திகரிப்பதற்காக, அவர் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பதற்கு தேவன் தருகின்ற ஒரு காரியம் கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஆமேன். இந்த கிறிஸ்துவனுடைய இரத்தம்தான் நம்மை அவருடைய ஆலயமாய் மாற்றுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறது, நம்முடைய உள்ளத்தை நம்முடைய மனசாட்சியை ஊழியம் செய்வதற்கு பாக்கியமுள்ளதாய் மாற்றுகிறது. ஏனென்றால் செத்த கிரியைகள் அங்கு இருக்குமானால் அங்கு ஊழியத்தின் ஊழியம் செய்வதற்குரிய வழிகள் அங்கு இல்லை. ஆனால் அந்த செத்த கிரியைகளை சுத்திகரிக்கப்படும் பொழுது ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள கிரியைகளை நாம் நித்தியமான கிரியைகளை செய்ய நமக்கு கர்த்தர் தகுதியை அங்கு தருகிறார். ஆமென். இந்த தேவனுடைய ஆலயத்தின் மீது பழைய ஏற்பாட்டிலே அநேக வசனங்களுக்கு என் மேலின் என் கண்கள் என் இருதயம் என்னாலும் இந்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருக்கும் என்று சாலமோனுடைய அந்த தேவாலயத்திற்கு தேவன் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்தார். நாமே இன்று தேவாலயமாயிருக்கிறோம். இப்ப நம்மை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார், நம்முடைய சரீரத்தையும் நம்மையும் தேவன் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். காண்கின்ற தேவன் என்று நான் போன மாதத்திலே ஒரு சிறிய செய்தியை நான் பகிர்ந்து கொண்டேன். அதிலே கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு எப்படியாய் காரியங்களை செய்கிறார் என்று. அதே போல இந்த ஆலயத்தையும் ஒருவன் கெடுத்தால் நான் அவர்களை கெடுப்பேன் என்று 1 Corinthians 3:17 வாசித்தோம். கர்த்தர் எப்படி நம்மை பார்க்கிறார், இந்த தேவ ஆலயத்தை அப்படியே அவர் விட்டு விடுவதில்லை, சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து நம்மை அவர் நோக்கி பார்க்கிறார். பாருங்கள், உபாகமம் 23:14 கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறதாம். உபாகமம் 23:14 வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாத படிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. தேவன் என்ன செய்கிறாராம், உலாவி கொண்டிருக்கிறார். உன்னை விட்டு அவர் போய்விடாதபடி நமக்கு சுத்திகரிப்பு அவசியமாய் காணப்படுகிறது. பாருங்கள், உலாவுகிற தேவன். 7 குத்துவிளக்கு மத்தியிலே அவர் உலாவுகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே அப்போஸ்தலர் யோவான் கண்ட தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். 7 சபை நடுவே அவர் உலாவுகிறார் என்ற அதற்கு அர்த்தம் 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தினவராய் அவர் உலாவி வருகிறார். என்ன, இந்த வசனத்திலும் அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ஒரு வீட்டிற்கு பாஸ்டர் யாரு எங்க வீட்டிற்கு வரணும் என்றாலே நான் உடனடியாய் டைடியப் செய்ய ஆரம்பிப்பேன். எதை எங்கு ஒதுக்க வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று எல்லாம் ஒதுக்கி ஒரு பிரேயர் மீட்டிங் வைக்க வேண்டும் என்றாலும் அப்படித்தான் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். எதற்கு, எல்லாரும் வந்து அவர்கள் நடமாடுவதற்கு, அவர்கள் உணவு உண்ணுவதற்கு, ஜபத்திற்கு உட்காருவதற்கு எல்லா இடங்களையும் நாம் ஆயத்தப்படுத்தி அதை ஒதுக்கி செய்வது ஒரு பெரிய வேலை. அது ஏன் அதை அப்படி செய்ய வேண்டும் என்றால் நாம் விஸ்தாரமாக அந்த ஜப கூட்டம் நடைபெறும்படியாய் நாம் செய்கிறோம். இந்த வசனத்திலே கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இந்த வசனத்திலே அவர் உன்னை விட்டு போகாதபடிக்கு. அப்படி என்றால் பாளையம் எங்கும் சுத்தமாயிருக்க வேண்டும். அசூசியான காரியத்தை கண்டு தேவன் போய்விடுவாராம். எனவே நம்முடைய உள்ளம் தேவனுடைய ஆவி தங்கும் ஆலயமா இருக்க வேண்டுமானால் நம்முடைய உள்ளம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அசுத்தங்கள் அதில் இருக்கக்கூடாது. இருதயம் மகா கேடு நிறைந்தது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே மத்தேயுவிலே நாம் பார்க்கிறோம். அவர் இருதயத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த இருதயம் மகா கேடு நிறைந்ததா இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கேடுகளை சுத்திகரிக்கும்படியாகத்தான் ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் நம் மீது வைத்து அவர் உலாவி கொண்டிருக்கிறார். 2 Corinthians 16:9 இதே காரியத்தை நாம் அவதானிக்க கூடியதா இருக்கு. கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மீது நோக்கமா இருக்கிறதாம். சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் நம்மீது நோக்கமா இருக்கிறார் என்று. 2 Nehemiah 16:9 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. உத்தம இருதயம், அந்த இருதயம் மகா கேடு நிறைந்ததா இருந்தால் அதிலே அவர் வந்து வாசம் செய்ய முடியாது. தேவ ஆவியானவர் வந்து வாசம் செய்வதற்கு எப்படி இருக்க வேண்டும்? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய். அதைத்தான் நான் கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். விளங்க பண்ணுகிறது என்றால் செய்து காண்பிப்பது, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவதற்கு அவர் விருப்பமா இருக்கிறார். ஆமே. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நேரங்களிலே நமக்கு காரியங்கள் எப்படி நடக்கும் என்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது அவர் நமக்கு காரியங்களை விளங்க பண்ணுகிறார். அவருடைய மகிமையை, அவருடைய அற்புதத்தை, வல்லமையை விளங்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 33:18 அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15:3 அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது. எப்படி நோக்கமா இருக்கிறது என்றால் ஃபோக்கஸ் பண்ணி, ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் நம்மீது அது அந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணினால்தான் நம்ம தெரிவோம் அதுல அல்லவா. அப்படியா தேவனுடைய கண்கள் நம்மீது நோக்கமா இருக்கிறது. நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய காரியங்கள் என்ன என்பதை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 Kings 17 நாம் பார்க்கிறோம். நாம் அனைவரும் அறிந்த ஒரு சம்பவம் தான். சாரிபாத் என்ற ஊரிலே உள்ள ஒரு விதவை. இப்ப கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது என்று 2 Kings 16:9 நாம் பார்த்தோம். அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிற இந்த கண்கள் அந்த சாரிபாத் ஊரின் விதவையின் மீதும் நோக்கமா இருந்திருக்கிறது அல்லவா. அவர்களுடைய தேவை என்ன, இனிமேல் இந்த நாட்டிலே என்ன நடக்க போகிறது, எல்லாவற்றையும் முன்னறிந்த தேவன் இனிமேல் மழையும் இனி அந்த பூமிக்கு வந்து விதை முளைத்து அந்த பயிர் விளைந்து அந்த விளைச்சல் அந்த மகள் அந்த சகோதரிக்கு உணவாக மாறுவதற்கு எத்தனையோ ஆண்டுகள் ஆகக்கூடும். அதன் வரை அவர்கள் எப்படி பிழைக்க போகிறார்கள் என்பதை அறிந்த முன்னறிந்த தேவன் அந்த வீட்டிற்கு தேவனுடைய தாசரை அனுப்புகிறார். அந்த தாசருடைய வார்த்தையின்படி அந்த மகள் செய்தாள். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது அங்கு நாம் காணப்படுகிற காரியம் என்ன என்றால் அவருடைய வல்லமையை அங்கு விளங்க பண்ணுகிறார். ஆமேன். அவருடைய வல்லமை இந்த இடத்துல எப்படி விளங்கியது என்று நாம் பார்க்கலாமா? ஒரு 2 Kings வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், 1 Kings 17:10 அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்த பொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவள் அவனை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்துல எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்புறம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். தண்ணீரும் கேட்கிறார், தண்ணீர் மாத்திரம் அல்ல எனக்கு அப்பமும் வேண்டும் என்று, அதாவது உணவு. ஆனால் அந்த சகோதரியினுடைய அந்த விதவையினுடைய பதில் என்ன நாம் அறிந்ததுதான். அதாவது, நான் அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இன்று 2 Kings பொறிக்குகிறேன் என்றாள். விறகு பொறுக்கிறதை கூட காண்கிற தேவன். அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது. நமக்கு இன்னும் அடுத்த 3 வருடத்திற்கு என்ன தேவை எல்லாவற்றையும் அவர் முன்னறிந்த தேவன். அந்த மகளுக்கு அடுத்ததாக அவளுக்கு என்ன அடுத்த வேளை உணவு இல்லை என்று அவள் அங்கலாய்க்கிறாள். ஆனால் ஆண்டவரோ அடுத்த பஞ்சங்கள் முடியும் வரை அவளுடைய தேவையை சந்திக்க ஆளை அனுப்புகிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் தேவன் காரியங்களை செய்து அற்புதங்களை செய்கிறார். அங்கு என்ன நடக்கிறது என்று நான் பார்ப்போமானால், அப்பொழுது எளியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த மகள் செய்ததினால் அந்த மகளுக்கு நடந்த அற்புதம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின்மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதிலும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யார் சொல்றாரு? அந்த தீர்க்கதரிசி சொல்லவில்லை, கர்த்தரே சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லும் பொருட்டாக அவருடைய கண்கள் அவர்கள் மீது பதிக்க வைத்து இருந்தது அல்லவா. ஆமேன். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது தேவன் அவருடைய வல்லமையை விளங்க செய்கிறார். அடுத்து, மாவு குறையாதபடி எண்ணெய் குறையாதபடி எப்படி நடந்தது? அது அதிசயம், அற்புதம், ஆச்சரியம். ஆம், கர்த்தர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த வேதத்திலே அநேகம் உண்டு. அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாய் தேவன் அற்புதத்தை செய்கிறவர். எனவே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளுக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நாங்களே உம்முடைய ஆலயம் அப்பா. இந்த ஆலயத்தை நாங்கள் கெடுத்தால் நீர் கெடுத்து போடுவீர் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்கும் பொழுது நீர் எங்களுக்குள் வந்து வாசம் செய்கிற ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வல்லமை எங்களிலே விளங்க பண்ணுகிறவரையும் ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு வழிகளையும் வாசல்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் செய்கிறவரையும் ஸ்தோத்தரிக்கிறோம். வானொலியை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் நீர் செய்து எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை வாய்க்க செய்து என் தேவன் வருங்காலங்களை நீர் பொறுப்பெடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பஞ்சகாலம் வரப்போகுது என்பதை முன்னறிந்தவர் அப்பா. பானையிலே மாவு இல்லை என்பதை முன்னறிந்தவர். எண்ணெய் தீர்ந்து போக போகிறது என்பதை முன்னறிந்தவர். உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்பதை முன்னறிந்த தெய்வம், எல்லா உதவிக்கரமும் நீட்ட ஊழியர்களை அனுப்புனீர், வார்த்தையை அனுப்புனீர். இந்த ஜீவ வார்த்தையின்படி செய்ய கற்றுக்கொள்ளும் பொழுது அப்பா ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தருகிறவரையும் ஸ்தோத்தரிக்கிறோம். வானொலியை நடத்துகிற சகோதரருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளை பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற. அவர்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள், வாஞ்சிக்கிற விரும்புகிற அப்பா எதிர்பார்க்கிற காரியங்களே நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்துவிட்டு சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை கூட வழிநடத்தினீர்கள். 1 Corinthians 3:16 வழி நடத்தியிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நீங்களே அந்த நீங்களே அந்த ஆலயம். ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்குடாக வழிநடத்தினீர்கள். கத்தர்தாமே
3: உங்களுடன்
1: ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சேலமாக ஜோயிலையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே உங்களுடைய கணவனாரையும் ஆசீர்வதித்து உங்களை ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், ஆலய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இன்னும் ஒரு பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, God bless you. ஆமேன். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே லண்டன் யூகேலிருந்து இணைந்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுவோம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரன் அவர்கள் டொரண்டோ கனடாவில் இணைந்திருக்கிறார். ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் ராமை அவருக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமீன். உங்களுக்கு ஒரு ஜெபத்தவை தந்தனானா நேற்று
2: 42 வயது.
1: ஆமீன். ஆமீன். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். அவர் கோமாவிலே போய்விட்டார்கள்.
2: துதிக்கிறோம் ஆர் மறந்தாலும் நீங்கள் மறக்காம இருக்கிற தேவனையா, அதுக்காக நன்றி நன்றி நன்றி ராஜா நன்றி. யார் கைவிட்டாலும் நீங்கள் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளையும் மனக்குலத்தையும் கண்ணோக்கி கைவிடாது பாடி பார்த்து கொண்டிருக்கிற தேவன், உறங்காமல் தூங்காமல் காக்கிற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியல் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியல விரும்புகிற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிற துதிய கனத்த மகிமைய உங்களை பிள்ளைகள் ஆகிய நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே ஒருவரே மிளகட்டி உங்களால் தான் ஐயா வழி நடத்த முடியும். பல பக்கமோ இட பக்கமோ சாய்ந்து இந்த உலக ஆசை பாசம் இச்சைகளுக்குள் அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட பிள்ளைகளை பரிசுத்தாவியானவரே உணர்த்தி உணர்த்தி வழி நடத்த உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். அப்பா, நீங்கள் எங்களுக்காகத்தானே இந்த உலகத்தில் வந்து பிறந்தீங்கள். எங்களை மீட்டெடுப்பதற்கு தானே இந்த கூரை சொல்லி பேச வந்தீங்க ராஜா. எங்களுக்காகத்தானே எங்களை பாவங்களை மன்னிப்பதற்காகத்தானே நீங்கள் உங்களோட பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எல்லாம் முடிந்ததென்று முடித்தவன் தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்றாலும் ஆண்டவரே, நீங்கள் உயிரோடு எழுந்து ஆண்டவரே என்றும் உயிரோடு எல்லாரும் காலத்தை காணத்தக்கதாக பரலோகத்துக்கு எழுந்து அருளி என்றும் தேவனுடைய வலது பாரசத்தில் எங்களுக்காக மனுக்குளம் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக மனுக்குளத்துக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற இயேசுவே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான பிரியதேவனே, உங்களை நம்புகிறோம், உங்களை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு நீங்க தான் ஐயா துணை ஆறுதல் பலன் எல்லாம். உங்களோட சாயலாக சிருஷ்டித்தீங்களே, அதுக்காக நன்றி. இயேசுவே, உங்களோட ரத்தத்தாலும் உங்களோட பிள்ளைகளுடைய பாவங்களை கழுவி உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை பாண்டு கூப்பிடத்தக்கதாக தந்தீங்களே, அதுக்காக நன்றி. அது மட்டுமில்ல, எங்களோடு கூடசி கூட மட்டும் கூட இருக்கத்தக்கதாக பாவத்துக்குள் மூழ்கிடாதபடி உணர்த்தி உணர்த்தி வழிநடத்துற பரிசுத்தாவியானவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். உயிருள்ள தேவன் ஐயா, உயிரோடு இருக்கிற தேவன், உயிரோடு எழுந்த தேவன் ஐயா. நாங்கள் கல்லையோ பொன்னியோ மண்ணையோ நம்பி வரவில்லை, உயிருள்ள தேவனிடத்தில் ஓடி வந்திருக்கிறோம். எங்கள் நன்றிகள் துதிகள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் தூபமாக வந்து உங்களிடையில் அடைய வேண்டுமாய் கேட்கிறோம். இதுக்கு தடையாக எங்களை சுயிச்ச எங்களோட பெருமை என்ன இருந்தால் தயவாக எங்களை மன்னித்து ராஜா எங்களோட விண்ணப்பங்களை கேட்டவங்க எங்களை கண்ணீரை காண்கிறது அல்லவா. துருத்தியில் சேர்த்து வைத்து பதில் வந்து பதில் வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கமம் ஒலியல் இதுவரையும் தகதாமின்றி நீங்க நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவே நீங்க சங்கமம் என்ற பேரையே நீங்க வெளிப்படுத்தி இதை நடத்தத்தக்க உங்களோட நாமம் அமைப்படுத்தத்தக்கதாக நீங்கள் நடத்தி எத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வாரீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. இது நடத்தத்தக்க வசதி வழிகள் ஒத்துழைப்பு ஆண்டு தொடர்புகள் ஒவ்வொன்றையும் நீங்க தான் நடத்தி கொடுத்து கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக சங்கமம் இந்த பேரை கொடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை இந்த ஒளியலைகளால் நீங்க நிறைவேற்றி நீங்க மகப்படுறதுக்காக உங்களோட ராஜ்யம் வளர்றதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, தொடதக்கதில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. அதை வாசிக்க வேண்டும் என பாரத்தை கொடுத்து 365 நாளுக்குள் அந்த உங்களோட பரிசுத்த வார்த்தைகளை பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக ஆண்டவரே படித்ததுனால் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கத்தக்கதாக ஆற்றி தேற்றி சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஐயா செய்தி கூடாகோ பாடலுக்குடாகோ துதி கூடாகோ வைக்கப்பட்ட பிள்ளை ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவளுக்கு நீங்க கொடுத்த தரங்கனிகள் கனிகளுக்கூடாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பு கூடாக நீங்க கொடுத்த நேரத்தை உங்களுக்கு என்று பாவித்து உங்களை மகப்படுத்த நீங்க சந்தர்ப்பம் கொடுத்தீங்களே அவர்களுக்காக நன்றி. தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி. நீங்க கொடுத்த ஞான மறுவுக்காக நன்றி அப்பா. வரங்கள் கனிகளுக்காக நன்றி. உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்ததுக்காக நன்றி. அந்த உரிமைக்கு அவர்கள் பாத்திரராக ஜீவிக்கத்தக்கதாக இன்னும் என்னும் உங்களுக்கு என்ற அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக நீங்க சந்தர்ப்பங்களை கொடுத்து அவர்களை வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். செய்தி கொடுத்த சகோதரிக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அவருக்கு கொடுத்த ஞான மறுவுக்காக நன்றி. கொடுத்த வழிபாட்டுக்காக நன்றி. அன்பின் தேவனே நீங்க தங்குமங்கட ஆலயமாயங்களை ஆலயங்களை பரிசுத்தமாக வைத்திருக்கத்தக்கதாக கொடுத்த அறிவுரைகளுக்காக இதை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கத்தக்க தேட்டி ஆட்டி என்னும் தட்டி எழுப்பி உயிர்ப்பித்து கொண்டு வரதா இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் தொடர்ந்தும் தகப்பனே ஆறாறு உங்களை வார்த்தைகளையோ செய்திகள் வார்த்தைகளையோ துதிகளையோ பாடல்களையோ உங்களோட நாம மாமப்படுவதற்காக எந்தெந்த ஆத்மாவுக்கு நீங்க சந்தர்ப்பங்களை கொடுக்க சித்தமாயிருந்தீங்களோ அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் சுயத்தில் எதையும் பேசிவிடாதோடு பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை பலப்படுத்தி அவர்களை இடகட்டி ஆண்டவரே அந்த நேரத்துக்கு வந்து சந்தோஷமாக குதூகலத்தோடு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க கிருபை செய்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். விசேஷமாக இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் இந்த சங்கம மொழியலையை நடத்தி கொண்டு கைகோத்த வண்ணம் கணவன் மனைவியமாக நடத்தி கொண்டு வர நடத்தி கொண்டு வரத்தக்க வல்லமை ஞானம் அறிவு நேரம் பொறுமை தாழ்மை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தீங்களே ராஜா. அதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. உங்களோட ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றது கூடாக இவனுள்ள தேவனை அறிந்து கொண்டது கூடாக இந்த உண்மை உள்ள உயிருள்ள தேவனை இந்த இன சந்துக்களே சகோதரங்கள் அறிய வேணும் அந்த வாஞ்சியை நீங்கள் அந்த சகோதரனுக்களால் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக இது கூடாக எத்தனையோ ஆத்மாக்களை நீங்கள் தொட்டு கொண்டு வரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். நானும் என் வீட்டார் என்றால் கத்தரே செவிக்கு செவிப்போம் என்ற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி என்னும் ஆண்டவரே அவளுடைய குடும்பம், அவருடைய சகோதரங்கள் குடும்பங்களும் இதுக்கு இதை அறிந்து இதில் ஒத்துழைப்பை கொடுத்து உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக நிதினமும் உங்களால் தான் அற்புதத்தை செய்து வாழ் நடத்த முடியும். வாழ் நடத்திக்கு வேண்ட கிருபைக்காக நன்றி ஊற்று. ஆத்துமா உங்களை நேசிக்கும் பொழுது ஐயா, உங்களை அறிந்து உங்களை ஏற்றுக்கொண்டு நேசிக்கும் பொழுது பரலோகம் முழுதுமே உங்களை துதி, தூதர்களே உங்களை துதிப்பார்கள் ஐயா. அந்த அந்த அற்புதத்தை அவளுடைய வாழ்க்கை கூடாக, இந்த சங்கிரம மொழிகளை கூடாக நீங்க நடத்தி கொண்டு பாரம்பரிய கிருபைக்காக நடத்த வல்லவரே உங்களால் தான் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். வித்தவர சந்ததியை நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ராஜா, நன்றி. மகளுக்காக நன்றி சொல்லுவோம், அவள் உங்கள் மேலத்திற்கு அன்புக்காக நன்றி, அவளுடைய சேவைக்காக நன்றி ராஜா. என்னும் என்னும் பெறலோ ஞானத்தினால் நிரப்பி உங்களுக்கு என்ன விதத்தில் உங்களை மாமப்படுத்தி உங்களை ராஜ்யம் வளர்வதற்கு ஒத்தாசை கொடுக்க வேணும் என்று நீங்க சித்தம் கொள்றீங்களோ, அந்த எந்த சித்தத்தின்படி நீங்க மகளை வழி நடத்தி ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ. வித்தேவனே மகனுக்காக, மருமகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த சந்ததியை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ராஜா. அந்த சந்ததிக்குள்ளாலும் கூட ராஜ்யம் வளரத்தக்கதாகவும் கூட நாமம் மகமப்படத்தக்கதாகவும் வருங்காலத்தில் பலன் கொடுக்க ஒலிவம் இறக்கன்று போலும் கனிதிருந்து ராஜச்செடி போலும் பிள்ளைகள் வளரத்தக்கதாகவும் வளர்த்து கொண்டு வர வளர்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றிலும் இல்லாத பொல்லாத காலத்தில் எந்த இச்சைகளுக்குள்ளும் அடிமையாய் போய்விடாதபடி கடிவாளம் போட்டு கட்டி ஆண்டவரே உங்களை நோக்கி வெற்றிட போடத்தக்கதாக கொடுக்கிற நேரம் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உணர்வோடு அந்த பிள்ளைகள் நடக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே உடகட்டி வழி நடத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. வழி நடத்த வல்லவிலே வழி நடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கோம். எல்லாவற்றுக்கும் இல்லாத பொல்லாத காலம் ஐயா, காட்டோ புஷலோ வந்து ஆண்டவரே உங்களை பிள்ளைகளையும் ஒன்றையும் வந்து சேதப்படுத்தாதபடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், ஆண்டவரே வேல ஸ்தலங்கள், சௌரன் சௌரி வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனம், இந்த சங்கம மொழியில் நடத்தும் சூரியம் எல்லாவற்றையும் வேலி அடைத்து ரத்தத்தால் மூடி காத்து கொண்டு வாரீங்க. காக்க வல்லவர், காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். துதி சோத்திரத்தோடு எல்லாவற்றையும் நன்றியோடு உங்களத்தில் ஒப்படைங்கோது சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் உங்களது துதி ஸ்தோத்திரத்தோடு ஒப்படைக்கிறோம் ஐயா. எல்லாம் உங்கள்ட்ட தூபமாக வந்தடைந்ததுக்காக எங்கட விண்ணப்பங்களை கேட்டங்களுக்கு பதில் தந்து உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்கிறதுனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. என்னும் இந்த சங்கம மொழிகளையும் நடத்துவதற்கு என்னும் உங்களுக்கு இந்த என்னென்ன செய்ய வேணும் என்று மனதில் வாஞ்ச இருக்கிறதோ ராஜா, அப்பா அந்த வாஞ்சைகளை மேட்ட நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றி உங்களை நாம மகமப்படத்தக்கதாகவும் உங்களை ராஜ்யம் வளரத்தக்கதாகவும் உங்களோட கிருபியை ஊட்டி உங்களோட ரக்கத்தை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வரதல்லவரே எல்லாவற்றுக்கும் கர்ணகத்தில் இருக்கிறவரே உங்களை துதிக்கணும் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அப்பா அப்பா உங்களை நாங்கள் முது முழு இதயத்தோடும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களே உயர்த்தி நாங்கள் உங்களுக்குள் கலிகூர்ந்து வாழத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறவரே, சிங்காத்தில் வீட்டிருக்கிறவரே வழிநடத்த முடியும், வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நேரத்தில் ஐயா விசேஷமாக அந்த வைத்தியர்களிடம் வைத்தியருக்காக உங்களண்டல் வருகிறோம் ஆண்டவரே. 42 வயது நிறைந்தனவப்பா ஆண்டவரே, ஒரு வைத்தியராக படித்து பட்டம் பெற்று வந்து இப்பொழுது இந்த நேரத்தில் அவளவினத்தினால் கோமா ஸ்டேஜுக்கு வந்து விட்டா என்று கேள்விப்படுவோம். அப்பா உங்களுக்கு தான் தெரியும் என்ன நல்லது அவருக்கு என்று. அப்பா கூட காயப்பட்ட கிடைச்சு நான் தொடுங்கோ ராஜா, தொடுங்கோ. கவீரின்ற மகளை நீங்க எழுப்பின தேவன் அல்லவா, எத்தனை அற்புதம் செய்த தேவன். அப்பா அந்த மகள வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்ய உங்களால் செய்ய முடியும், முடியும் ராஜா, முடியும். அந்த கோமா ஸ்டேஜில் இருந்து அவரை எழுப்ப உங்களால் முடியும் அப்பா. நாங்கள் எதிர்பார்த்து உங்களால் முடியும் கூட நாமம் மகமப்படத்தக்கதாக செய்ய உங்களால் முடியும் என்ற விசுவாசத்தோடு அந்த சோதனைக்கு ஆகும்போது எங்களை தாழ்த்தி விடுவாரு. வல்லமுள்ள நாமத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் கேட்கணும் ராஜா. எந்த நாமத்தையும் நாங்க முன்னுக்கு வைக்கவில்லை, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் கேட்கிறோம். உங்களால் செய்ய முடியும், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். உங்களை நேசித்து உங்களுக்கு நிதங்களை அறிவித்து வாழ்ந்த அன்றுக்காக டைனிகளுக்காக உங்களை வருகிறோம். அந்த தேவனே அவற்ற பலவீனத்தில் இருந்து தூக்கி எடுத்து அந்த ஆண்டவரே அந்த சிகிச்சை செய்யத்தக்கதாக நீங்க செய்வீங்க, அந்த டியூமரை அகற்றத்தக்கதாக நீங்க செய்த தேவனே உங்களை துதிக்கிறோம். இப்பொழுது அதுக்கு அது ஒரு வருத்தம் தான் அதுக்கு காரணமாயிருக்கிறது என்று ஆண்டவரே டாக்டர்ஸ் தீர்மானித்து அவருக்கு அவர்களுக்கு சிகிச்சை சனி பொருட்கள் சிகிச்சை செய்வதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் ஐயா. உங்களுக்கு எத்தனை செய்த சேவை செய்த பிள்ளை வாணியின் அவருமாக கைகோத்த வண்ணம் சபையில் எத்தனை ஆசீர்வாதமாக இருந்து ஓடி ஓடி உங்களை அன்பை வெளிப்படுத்தினார்கள் ஆண்டவர். இப்பொழுது எப்படி ஒரு பாரசூரமான பலவீனத்துக்குள் அடிமையாய் போயிருக்கிறார் அப்பா. எங்க ஏன் இது நடந்தது, என்னத்துக்கு நடந்தது என்று எங்களால் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் உங்களோட நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒரு அற்புதத்தை உங்களால் அவற்ற வாழ்க்கை செய்ய முடியும். செய்ய வல்லவர் இது. அந்த டாக்டர்ஸும் அந்த பிள்ளைகள் மரபக்கள் பேரப்பிள்ளைகள் எல்லாரும் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். கொடுத்த மகன்மார் ரெண்டு பேரே ஆசீர்வதிங்கராஜா. அவர்களும் இன்னும் உங்களுக்கு கால நின்று சாட்சியாக குடும்பமாக உங்களோட பாதத்தில் நின்று உங்களுக்கு வேண்டி நச்செய்தியை பெறத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். சந்ததியை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. சந்ததி சந்ததியாக உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக என்ன மாறாறு என்ன தொட்டு உமர்வப்படுத்த முடியுமோ உமர்வப்படுத்த உங்களால் முடியும் ஐயா, முடியும் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை நேசித்து ஆண்டவரே நம்பி அந்த அந்த லிடியா அந்த சகோதரிக்காக உங்களை வருகிறோம் ராஜா. அன்பந்தேவனே அப்பா, பிரபஞ்சத்தில் இருந்துதானே தெரிந்தெடுத்து உங்கள் மகளாக சூட்டி கணவனும் மகனுமாக மகனவியுமாக கைகூர்த்த வண்ணம் உங்களை அரைஞ்சித்து உங்களை மகமப்படுத்தி வாழ்ந்தவர்கள் ஐயா. இப்போது பலவீனமாய் அவர் இருக்கிற கணவனும் ஆண்டவரே பலவீனத்தினால் தயக்கப்பட்டு வைத்திய சாலையில் இருக்கிறார் ஆண்டவரே. கரத்தை நிறுத்துங்கோ ராஜா, பரம வைத்தியனே பரிகாரியான தேவனே அப்பா. சொடுங்கோ தொட்டு அதை அவர்களுக்கும் வேண்டிய சோத்தை கொடுத்து அவரும் அந்த வீடு சேர்ந்து ரெண்டு பேரும் கை கொத்த வண்ணம் உங்களை ஆராதித்து மகமப்படுத்தத்தக்கதாக அற்புதத்தை உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். உங்களுடைய அன்பு இவ்வளவு பெருது ஐயா. அள நீளம் உயரம் அகலம் அழியா அறிய முடியாத அன்பு அப்பா. அந்த அன்புக்குள் அவர்களையும் அவருடைய சந்ததிய அயலன் குடும்பம் தானியல் குடும்பம் ஒவ்வொருவரையும் உங்களால் வழிநடத்த முடியும். நெருங்கி வாழத்தக்கதாக வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். என்னும் சௌதரி ரட்னே சென்ற சௌதரிக்காகவும் உங்களிடையில் வருகிறோம் ராஜா. எவ்வளவு அற்புதமாக நீங்க அவர் தொட்டு சுகப்படுத்தீங்கள். இப்பொழுதும் ஆனா திரும்பவும் என பிறவினங்கள் இருக்கிறதா டாக்டர் சொல்லி இருக்கிறார்கள். ஆண்டவரே நீங்க தானே பிரம வைத்தியன் பரிகாரியான தேவனையா, உங்களை நம்பின தாய் ஐயா. அன்பின் தேவனே பிள்ளைகள் மத்தியில் மேர்மக்கள் மத்தியில் பிற பிள்ளைகள் மத்தியில் சாட்சியாக வாழ வந்த தாய்க்கு நீங்க தொட்டு அற்புதத்தை கொடுத்து தூக்கி எடுங்க ராஜா, தூக்கி எடுங்கோ. தூக்கி எடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரம வைத்தியனே பரிகாரியான தேவனே அப்பா, உங்களோட கட்டளைகளை கற்க வேலைக்கு படிக்கும் பொழுது இஸ்ரவேலருக்கு வரப்பண்ண ஒரு யாரையும் வரப்பண்ணேன் என்று வாக்கு தந்தது அல்லவா. உங்களோட கட்டளைகளை எத்தனை கீழ்ப்படிந்து சபையில் நாட்டப்பட்டவர்களாக நீங்கள் அவர்களை வைத்து ஆசீர்வதிக்கிறது அதனே ஆண்டவரே. எந்த வியாதிகளில் இருந்தவர்களை உங்களால் விடுவிக்க முடியும் காப்பாற்ற முடியும் என்று சாட்சியான ஒரு தாயாக சாட்சியான ஒரு சகோதரியாக சாட்சியான ஒரு கிராண்ட் மதராக இருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே இந்த தேசத்தில் வந்து உங்களுக்கென்று எத்தனை காரியத்தை செய்த உங்களோட பிள்ளைகள் அன்பின் தேவனே வாத்திமாராக இருந்து எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்தவர்கள், ஆங்கிலத்தை சொல்லி கொடுத்தார்கள், என்னென்ன விதமாக எல்லாம் நீங்க கொடுத்த ஞானம் அறிவை பங்கிட வேணும் என்று சொல்லி பாடலுக்கூடாக நன்றி பெரியலுக்கூடாக படிப்புக்கூடாக ஆங்கிலம் படிப்பதுக்கூடாக படிப்பிப்பதுக்கூடாக படி உதவி செய்து பிடிப்பாவி தாத்துமாக்கள் ஐயா ஆண்டவரே ஆண்டவரே ஒருவரையும் கூட கருத்துவ படிக்கிறோம் எங்களுடைய அக்காக்காக வருகிறோம் ஆண்டவரே இந்த தேசத்தில் வந்து ஒரு வாத்தியாராக தொடங்கின அந்த குயின் விக்டோரியா அந்த பாடசாலையில் படிப்பிக்க தொடங்கின ஐயா அதே போல அந்த மணியக்காக்காக வருகிறோம் ஆண்டவரே அவன் 25 வருஷ காலமாக

தமம். ஆனா உங்களோட பிள்ளைகள் ஐயா, அது மட்டுமல்ல, உங்களை ஆண்டவரை நேசித்து உங்களோட ராஜ்யம் வளர வேண்டும் என்று தங்களோட வாழ்க்கையை தங்க ஆண்டவர் உங்களுக்கு படைத்து ஆண்டவரே மிஷனரிகளாக வேலை செய்து இன்றைக்கு நடக்க முடியாம வீச்சேறிருக்கும் தாய்மாருக்காக உங்கள் அண்டையில் வருவோம். ஆண்டவரே 100 வயதுல கூடி ஒரு இருக்கிறார் ஆண்டவர், இவர்களை மறதியின் ஆவியோ எதுக்கு வந்தான மாதபடி ஆண்டவரே காத்துக்கோ. இவர்களை பராமரிப்பதற்கு, இவர்கள் இருக்கிறதுக்கு ஒரு வசதியான இடத்தை கர்நாடகத்தில் ஆண்டவரே நர்சிங் ஹோம், இண்டிபெண்டன்ட் ஹோமோ இப்படிப்பான இடங்களை ஆயத்தப்படுத்தி நீங்கள் கொடுத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லுவோம். பிள்ளைகளாலும் சோதரங்களாலும் இவர்களை பார்க்க முடியாத ஒவ்வொரு சீனியர்ஸ் ஹோமில் இருக்கும் ஆத்மாக்களுக்காக ஆண்டவர் இந்த சீனியர்ஸ் ஹோமிலேயே ஆண்டவருக்கு ஆத்மாக்கள் ஆண்டவரே விதவைகள் தான் ஐயா, கூட விதவைகளை நேசிக்கிறது அவன் விதவைகளாகி எங்களை நீங்க நேசிங்கராஜா, விதவைகளின் திறன் நீங்கள் விதவைகள் ஒவ்வொருவரையும் கைவிடாதபடி காத்துக்கொள்ளுவார்கள். ஆண்டவரே ஒருவருக்கும் பாரம் இல்லை, நீங்க தான் அவர்களை துவந்து தூக்குவார்கள் ஐயா, நீங்க தான் அவர்களோட சுமதாங்கி என்னும் பிளவின பட்டு படக்கையிலிருந்து சித்துவன் தள்ளப்படாதபடி உபதரையும் தாங்கி இருக்கும் நாளெல்லாம் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் நடந்து நடந்து திரிந்து உங்களை ஆராய்ந்து மர்மப்படுத்தத்தக்கதாக உங்களால் கிருபை செய்து வல்நடத்த முடியும். வல்நடத்த வல்லவரே, வல்லடத்தி கொண்டு வாரவரே, அற்புதம் செய்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் ஐயா இப்பொழுதான் நேரங்களை கொள்ள கொண்டு போகிறது அப்பனே, பிள்ளைகளுக்கு சோதரங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஓடி வந்து வந்து பார்த்து இதெல்லாம் தேவைகளை சந்தித்து அன்பாக இருந்து கதைத்து ஐக்கியத்தோடு ஒரு நேர சாப்பாட்டு சாப்பிட்டோம் அப்படி நேரம் கழிக்க முடியாமல் உலகம் நேரங்களை கொள்ள கொண்டு போகிறது ஐயா. என்றாலும் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் கைவிட மாட்டீங்க, நீங்கள் தான் எல்லாம், நீங்க தான் சகோதரம், நீங்க தான் தாய்தாப்பன் எல்லாமா இருந்து அவளுடைய நேரங்களை கொள்ள கொண்டு நடத்த உங்களால் முடியும். அன்பின் தேவனே, இவர்கள் இருக்கின்ற இருப்பிடங்கள் ஒவ்வொன்றுக்காக விசேஷமாக இந்த கனடா தேசத்தில் இப்படிப்பட்ட வசதியை, அமெரிக்கா தேசம், ஆஸ்திரேலியா தேசம், இங்கிலாந்து தேசம், இப்படிப்பட்ட தேசங்களில் நீங்கள் இப்படிப்பட்ட வசதியை நீங்க தொடர்ந்து கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. இலவச வைத்திய வசதி, பராமரிப்பு வசதி, வாழத்தக்க பென்ஷன் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. இது அனைவருக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் நன்றி உள்ளவர்களாக இந்த தேசத்து எல்லாவற்றுக்கும் எல்லா உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக, உங்களை மகமப்படுத்துகிறவர்களாக, இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களை கிருபியை ஒட்டி உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்கள் மத்தியில் சேவை செய்யும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக, கடமை செய்யும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்கிறோம். டாக்டர்ஸுக்கு, வைத்தியருக்கு, கொண்டிருக்கு பரம வைத்தியம் நீங்கள் ஐயா, பரிகாரியானவர் நீங்கள். இந்த டாக்டர்ஸுக்கு வேண்டிய ஞானத்தை அறிவை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. நர்சஸுக்கு வேண்டிய ஞானம் அறிவை கொடுத்து வழிநடத்துங்க. என்ன வேலை செய்யும், இந்த கடமை செய்யும், எக்குவேஷன் உறவியோ சிசியோ திறவியோ கடமை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுவோம். அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்த அவர்களும் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரை உயிரோடு நாங்கள் விற்பனை செய்கிறோம் என்று உங்களை போல் பிறன நேசி என்று உங்களோட பிள்ளைகளுக்கு உணர்த்தி உங்களோட பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே விடுமுறையில் இருக்கும் பிள்ளைகளுக்கு புறப்படுங்கோ ஆண்டவரை விடுமுறை நேரத்தை பிரயோசனமாக கழிக்கத்தக்கதாக நேரம் போற நேரம் திரும்பி ஒரு நிமிஷமும் திரும்பி வராது என்ற எண்ணத்தோடு கழிக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை நீங்க உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியாணம் பண்ண ஒவ்வொருவருக்காக உங்களுடைய வருகிறோம் ராஜா. பிரியாசதிகளை ஏற்படுத்துறது நீங்கள் ஐயா. பிரயாணம் பண்ணி எங்கெங்கெல்லாம் போகிறாரோ, என்ன நமக்கு வேலைக்கு போகும் பிள்ளை ஆத்மாக்களோடு, கடமை செய்ய போகும் ஆத்மாக்களோடு எல்லாவற்றுக்கும் எல்லாம் கூட அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு பிரயாணம் பண்ணும் ஆத்மாக்கள் ஒவ்வொருவரையும்
உங்களோட வேறமை பெறமை கரத்தினால் தாங்கி பாதுகாத்து ஓடும் வாகனமோ பஸ்ஸோ ட்ரெயினோ பிளேனோ ஹெலிகாப்டரோ எதுவாக இருந்தாலும் அது அதை அதுகளும் பாதுகாத்து அதை

0: அவர்களுக்கு உதவியா இருக்கத்தக்கதாக செய்து சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் திரும்பவும் ஐயா உங்களோட பிள்ளைகளை சுபத்திரமாக அவர்கள கூடாரங்களுக்கும் குடும்பம் மத்தியிலும் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். சேர்க்க வல்லவரையும் கூட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் இந்த மீதியான சங்கம மொழியை பொருட்படுத்து ராஜா, உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக இது சிறப்பாக உங்களோட நாமம் ஒன்றும் அமப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளரத்தக்கதாக நீங்க நடத்தி முடிப்பீங்க, நடத்த வல்லவர். அதுக்காக உங்கள் ஒற்றுவருக்கு நாங்கள் நன்றி துதி மகிமை செலுத்தி உயிருள்ள உண்மையுள்ள வல்லமுள்ள நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். எல்லா ஜபங்களையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தரண்ட எல்லா ஜபங்களையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பில் திங்கட்கிழமை சந்திப்போம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமே.
0: God bless you, Appu. God bless you. Amen. Hallelujah.
1: Amen. அருமையான பிள்ளை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் குலிந்தன்னம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெற்றுக் கொண்டு மீதியான நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் நினைவார்கள். அதுவரையும்
2: பாடலோடு என் நீரே, உமது கண்கள் எவ்வளவு அழகானவை.

0: Recording in progress.
1: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை, ஜூலை மாதம் 9ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுடைய வார்த்தை சொல்வதை செய்யுங்கள். ஆரம்ப வசனமாக யோவான் 2:5 பார்ப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். வேதாகமத்தின்படி இயேசு செய்த முதல் அற்புதம் கானா ஊரில் நடந்த ஒரு திருமண விழாவில் நிகழ்ந்தது. அங்கு திராட்சரசம் தீர்ந்து போன போது மரியாள் வேலைக்காரர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்லுகிறது எதுவோ அதன்படி செய்யுங்கள் என்று கூறினார். இயேசு பெரிய கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்பும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அது மனித கண்களுக்கு புரியாததாக தோன்றினாலும் அவர்கள் உடனே கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் இயேசுவின் வார்த்தையின்படி செய்தவுடன் அந்த தண்ணீர் மிகச்சிறந்த திராட்சரசமாக மாறியது என்று யோவான் 2:1-11 சொல்கிறது. மற்றொரு சமயத்தில் இயேசு பேதுருவிடன் ஒரு மீனை பிடிக்கச் சொல்லி அதன் வாயில் கிடைக்கும் நாணயத்தை கொண்டு தங்களுடைய வரியை கட்டும்படி கூறினார். மத்தேயு 17:27. பேதுரு கீழ்ப்படிந்தார். இயேசு சொன்னபடியே எல்லாம் நடந்தது. தேவனுடைய வார்த்தை எப்போதும் செயல்படுகிறது. அவர் உங்களுக்கு ஒரு அறிவுரையோ கட்டளையோ கொடுக்கும் போது அதை கவனமாக கேட்டு உடனே கீழ்ப்படியுங்கள். நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி செயல்படும் போது அதிசயமான பலன்களை காண்பீர்கள். ஏனெனில் தேவனுடைய வார்த்தை அது சொல்வதை நிச்சயமாக நிறைவேற்றும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா 5:5-6. அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பரலோக தந்தையே, ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்தவும் நடத்தவும் உம்முடைய வார்த்தையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. நான் எப்போதும் உம்முடைய வார்த்தையை நம்பி அதன்படி நடக்க தீர்மானிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி செயல்படும் போது என் வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் அற்புதமான பலன்களையும் காண்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்று நீங்கள் தந்த இந்த வசனத்துக்காக நன்றி. இன்றைய நாள் முதல் இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும், அப்பா, உங்கள் வார்த்தையின்படி வழி நடத்தப்பட, அது எத்தனை சிறியதான காரியமாக இருந்தாலும் இயேசு ராஜாவே, அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாகமானுக்கு நீங்கள் சொன்ன கட்டளை மிகவும் சிறியதாக இருந்த பொழுதிலும் அதன் மூலம் கிடைத்த அந்த சுகம் பெரிதாக இருந்தது ராஜா. அதுபோல நாங்கள் எத்தனை எளிதான காரியமாக இருந்தாலும், பெரிதான காரியமாக இருந்தாலும், ஆவியானவரின் துணையோடு நாங்கள் அதை செய்து முடிக்கும் பொழுது இயேசு ராஜாவே, நீங்கள் நிச்சயமாக எங்கள் எல்லா தேவைகளையும் தேவைக்கும் அதிகமாக, ஜெபிப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக சந்திக்க நீங்கள் போதுமானவராக இருப்பதற்காக நன்றி. நீங்கள் எங்களிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் வார்த்தையின்படி, உங்கள் வார்த்தையின்படி நடப்பது மட்டுமே. அதற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும் பொழுது சகலதும் நன்மைக்கேதுவாக எங்களுக்கு நடந்தேற நீங்கள் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி ராஜா. அப்படி எங்களுக்கு நடக்க நான் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளில் புதிய கிருபையை தாங்கப்பா, உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 9th of July 2026, and the topic for today is Do What God's Word Says. The opening scripture is taken from John 2:5. His mother saith unto the servants, Whatsoever he saith unto you, do it. Hallelujah. According to the Bible, Jesus' first miracle happened at a wedding in Cana. When they ran out of wine, Mary told the servants, "Whatever he says to you, do it." Jesus asked them to fill large pots with water. It didn't seem to make sense, but they obeyed. As soon as they followed his instruction, the water turned into the best wine. This is in John 2 verses 1 to 11. Another time, Jesus told Peter to catch fish and informed him to use a coin in its mouth to pay for their taxes. In Matthew 17 verse 27, Peter obeyed and it happened just as Jesus had said. Hallelujah! God's word always works. When he gives you an instruction, listen and do it quickly. As you act on his word, you will see wonderful results because the word will produce what it says. Glory to God. Let's look into another scripture from Luke 5 verses 5 to 6. And Simon answering said unto him, "Master, we have toiled all night and have taken nothing. Nevertheless, at thy word I will let down the net." And when they had this done, they enclosed a great multitude of fishes, and their net broke. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear loving Father, thank you for giving me your word to lead and guide me every day. I trust and act on it at all times. In Jesus' name, amen. Thank you, Lord Jesus. Thank you for this beautiful word that you have shared with us today, Lord. Everyone who are listening to this word, precious Lord Jesus, give us the grace to act on your word. Let us not be the hearers only, but let us act on your word. Let us obey. Father God, Lord Jesus, you have said, as we obey your word and act on it, we will see the results, Lord Jesus. You will answer our prayers more than we can think or imagine. Thank you, precious Lord Jesus, for giving us the grace from this day to obey everything that you say and do it quickly. Thank you, precious Lord Jesus. Bless everyone who are listening. Guide them, protect them, be with them in everywhere they go. In Jesus' mighty name we pray. Amen. God bless you all. See you tomorrow.
0: Recording stopped.

0: அருமையானவர்களே, இருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லே பிரகாம் அவர்கள் இணைந்திருக்கார். லண்டன் யூகேலிருந்து கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க கத்தர் தாமே அவருக்கூடாக எடுத்து வரப்போகிற வார்க்க தீர்க்க தரிசன வசனங்களுக்காக வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் மறு ஒழைப்பில் கேட்கப் போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். பாஸ்டர் ஆண்டனி சில்லே அப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டரி சார்பாக லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர்.
1: Praise the Lord.
0: Amen. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க பாஸ்டர். Amen.
1: Amen. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். Amen. ஆனால் தான் சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன். என்னிடத்தில் எப்படி அந்த இழைப்பார்களை பெற்றுக்கொள்கிறோம் என்றால், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய நாளிலும் கற்றுக்கொள்வோம், நிச்சயமாய் தேவனுடைய மகிமை உலங்கும், உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும், வீட்டிக்கப்பட்டிருப்போம். ஆமே. வார்த்தைக்காக ஜபிப்போம். அன்பின் பிதாவே, இது உம்முடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதாய், காட்டுகிறதாய், நாட்டுகிறதாய், விடுதலை ஆக்குறதாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை செய்ய வேண்டியதை செய்யாம உம்மிடத்தில் திரும்பி வராது. ஆகவே இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தை செய்ய போகிற, உயிர்ப்பிக்கிற, காட்டுகிற, நாட்டுகிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்திப்போம். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம். ஜோவான் 6:63 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆமேன். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய வார்த்தை வல்லமை என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வந்தோம். ஏனென்றால் எபேசியர் 6:10 இருந்து பார்த்தோம். அதாவது, தேவனுடைய சர்வாயுதங்களை எடுத்து கொள்ளுங்கள் என்றால், தேவனுடைய வல்லமையை எடுத்து கொள்ளுங்கள், தேவனுடைய வல்லமை மூலமாய் செயல்படுங்கள் என்பதாக அர்த்தம். அதிலே நாங்கள் பார்த்து வந்தோம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் என்ன என்று சொல்லி. அதிலே இன்னொரு சர்வாயுத வர்க்கம் என்ன என்றால், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள், உபயோகியுங்கள், பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக அர்த்தம். ஆகவே தேவனுடைய சர்வாயுதம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பெரிதான ஆவிக்குரிய பட்டயம், தேவனுடைய வார்த்தை. ஆகவே தேவனுடைய வார்த்தையை எந்த இடத்துல எல்லாம் நாங்கள் விசுவாசித்து பேசுகிறோமோ, அந்த இடத்திலே அந்த வார்த்தை நீங்களாய் அல்ல, மாமிசமாய் அல்ல, ஆவியின் பட்டயமாய், தேவ வல்லமையாய் செயல்படுகிறது. இன்றைக்கு அநேகர் ஜபிக்கிறார்கள், ஆனால் இது தேவனுடைய வல்லமை. நான் பேசுகிற வார்த்தை தேவனுடைய வல்லமை. நான் பேசுகிற வார்த்தை தேவனாக இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆமேன். ஆகவே நாங்கள் பேசுகிற வார்த்தை, விடுதலைக்காக நாங்கள் பேசுகிற வார்த்தை, மற்றவர்களை எழும்ப பண்ணும்படிக்கு நாங்கள் பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. எது தேவனுடைய வார்த்தை, எது சத்துனுடைய வார்த்தை? யாரையாவது அழிப்பதற்காக, வேதனைப்படுத்துவதற்காக, துன்பப்படுத்துவதற்காக, அவர்களுடைய சமாதான சந்தோஷங்களை அழிப்பதற்காக, சுட்டி காட்டுவதற்காக என்றால் குற்றப்படுத்துவதற்காக, இப்படியெல்லாம் நாங்கள் பேசுவோமானால் அது தேவனுடைய வார்த்தை அல்ல. பிசாசானவன் இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவனாயிருக்கிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? கட்டுகிறது, நாட்டுகிறது, உருவாக்குறது, ஆமென், சுத்திகரிக்கிறது. ஆகவே எது தேவனுடைய வார்த்தை, எது பிசாசனுடைய வார்த்தை என்றால், ஒருவனை அழிக்கும்படிக்கு பேசப்படுகிற வார்த்தைகள் பிசாசனுடைய வார்த்தைகள். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. ஆமென், அது ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். அதனால் தான் நாங்கள் பார்த்தோம் யோவான் 6:23 ஆவியே உயிர்ப்பிக்கிறது. தேவ ஆவியானவர் எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். தேவ வசனம் ஆவியாக இருக்கிறது, அது எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிறதாயிருக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நாங்கள் மாமிசத்திலே அன்புலங்கள் மூலமாய் ஏதோ ஒரு காரியத்தை அறிந்து நாங்கள் பேசுவோமானால் அது ஒன்றுக்கும் உதவாது. மாமிச சிந்தை, மாமிச பேச்சு மரணத்தை கொண்டு வரும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற, கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். கவனியுங்கள், அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது, ஆவியா இருக்கிறது என்றால் மாமிச வல்லமையை பார்க்கிலும் 1000 மடங்கு வல்லமை உள்ள தேவ வல்லமையா இருக்கிறது. அது ஜீவனை கொண்டு வருகிறது. மரித்தவைகளை எல்லாம் உயிர்ப்பிக்கிற தேவ வார்த்தையாய், தேவ வல்லமையாய் இருக்கிறது. ஆமென். இருக்கும் அல்ல, இருக்கிறது. அப்ப தேவ வார்த்தையை, தேவனுடைய வாக்கு தத்தங்களை நான் இது தேவனுடையது என்று சொல்லி நான் பேசினான், தேவனே பேசுகிறார் என்பதாக நான் விசுவாசித்து பேசினால் அது தேவ வல்லமையாக என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதாய் இருக்கிறது. ஆமென். மத்தேயு 4:4 இப்படியாக சொல்லுகிறது, அவர் பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். கவனியுங்கள், ஒவ்வொரு வார்த்தையும், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை உயிர்ப்பிக்கிறது, என்னை விடுவிக்கிறது, என்னை கட்டுகிறது, நாட்டுகிறது, ஆசீர்வதிக்கிறது. ஆமென். எல்லா விதத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறது. கவனிங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறோம் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வாழ்ந்திருப்பான். ஆமென். மரிப்பான் அல்ல, சுவீனமாய் இருப்பான் அல்ல, வேதனையோடு இருப்பான் அல்ல, துன்பத்தோடு இருப்பான் அல்ல, பிழைப்பான், வாழ்ந்திருப்பான், விடுதலை ஆக்கப்பட்டிருப்பான், சுகமாக்கப்பட்டிருப்பான், வெலன் அடைந்திருப்பான். ஆமென். ஒவ்வொரு வார்த்தை என்று சொன்னால் தேவன் நம்மை நோக்கி உனக்கு இது நடக்காது, உனக்கு இது கிடைக்காது, நான் செய்ய மாட்டேன், நீ அழிந்து போவாய், உனக்கு சுக இனம் வரும், உனக்கு இதையெல்லாம் நான் தான், இப்படியாக பேசுகிறவர் அல்ல. இவைகள் கிறிஸ்துவுக்கு முன்பாக நடந்த காரியங்கள். ஏனென்றால் அவர்களுடைய பாவத்துக்கான சம்பளம் என்ன செய்யப்படவில்லை, முழுமையாக செலுத்தப்படவில்லை. மாத்திரமல்ல, அவர்களுடைய அவவிசுவாசங்கள் அநேக காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது. ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து இயேசு நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தபடியினால் இப்பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்கிறதா இருக்கிறது. ஆமே. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற எல்லா வார்த்தையும் எங்களை உயிர்ப்பிக்கிறதாய், எங்களை கட்டுகிறதாய், எங்களை நாட்டுகிறதாய், எங்களை சுத்தமாக்குறதாய் இருக்கிறது. ஆமே. கவனியுங்கள், 2:15-3:8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். ஆமென். கவனிங்கள், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறியும் பொழுது நாங்கள் சுத்தமாக்கப்படுகிறோம். ஏனென்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விடுவித்தேன், நான் உனக்கு பரிசுத்தமா இருக்கிறேன், நான் உன்னுடைய நீதியா இருக்கிறேன், நான் உன்னுடைய ஞானமா இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது சத்துருடைய கிரிகைகள், நீ படிக்க மாட்டாய், உன்னால் செய்ய முடியாது, உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது, உன்னால் ஜெயிக்க முடியாது, உன்னால் சுகயினம் அடைய முடியாது என்றிருக்கிற தவறான சத்துருவனுடைய எண்ணங்கள் நிர்மூலமாக்கப்படும். அதிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படுவோம். ஆமென். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, நான் உங்களுடைய வாழ்க்கையிலே பேசினதினாலே, அல்லது என்னுடைய வாக்கு தத்தங்களை நான் உங்களுக்கு கொடுத்ததினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையின்படி, அவருடைய உபதேசத்தின்படி நாங்கள் சுத்தமாயிருக்கிறோம், இருப்போம் அல்ல. என்னுடைய வார்த்தையினால், நம்முடைய கிரிகையினால் அல்ல. இன்றைக்கு நாங்கள் கிரிகை செய்ய போகிறபடினா, எப்படியாவது என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கிரிகை செய்கிற போகிறபடினால் நாங்கள் விசுவாசத்தை அவமாக்குறோம். தேவன் செய்து முடித்ததை அவமாக்குறோம். இது கிரியை செய்கிறது அல்ல, விசுவாசித்து நடப்பது. ஆமென். விசுவாசித்து கிரியை செய்வது, விசுவாசிக்காமல் கிரியை செய்வதும் உண்டு. அல்லது என்னை விசுவாசித்து கிரியை செய்வது, அல்லது தேவனை விசுவாசித்து கிரியை செய்வது. என்னை விசுவாசித்து கிரியை செய்தால் ஃபெயில் ஆவேன், ஆனால் தேவன் செய்து முடித்தார் என்று விசுவாசித்து நான் கிரியை செய்தால் நிச்சயமாய் வெற்றியை பெற்றுக்கொள்வேன். ஆமென். நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே, உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். நீங்கள் அதிகமாய் உபவாசம் இருந்ததினால் சுத்தமாயிருக்கிறீர்கள். நீங்கள் அதிகமாய் ஜபித்ததினால் சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படவில்லை. நீங்கள், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள் என்றால் அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அவருடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டால் நாங்கள் அவரில் நிலைத்திருக்கிறோம், அவர் எங்களில் நிலைத்திருக்கிறார். கொடியானது திராட்சை தடையில் நிலைத்திராவிட்டால் அது தானாக தனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், அவரை நம்பாவிட்டால், அவருடைய வார்த்தையை நம்பி செயல்படாவிட்டால் தனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப நாங்கள் சுயமாய் கிரியை செய்யக்கூடாது. ஒரு சபை கட்டுவதா இருந்தாலும், ஒரு ஊழியம் செய்வதா இருந்தாலும், ஒரு இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிற காரியமா இருந்தோம், இதுவா இருந்தாலும் கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி நான் செயல்பட வேண்டும். நாலு விசுவாசிகள் இருக்கிறார்கள், இவரிடத்திலே கொஞ்சம் காணிக்க தசமாத்தை வாங்கி எப்படியாவது ஒரு சபையை கட்டுவோம் என்று நினைத்தால் அது மாமிசம். ஆனால் மாறாக இயேசு சகலத்தையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நான் செயல்படுவேனானால், என்னுடைய தேவைகளுக்காக நான் அரைக்கதவை சாத்தி நான் தேவனிடத்திலே கேட்பேன், அவர் எனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். ஆமேன் என்று சொல்லி நாங்கள் செயல்படுவோமானால் அவரை நம்பி செயல்படுகிறோம். ஆகவே நாங்கள் விற்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொன்னால் விருத்தி அடைய மாட்டோம். என்னத்திலே? முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. மாமிசத்திலே விருத்தி அடைவது விருத்தி அல்ல. இப்ப நீங்கள் பார்த்தீர்களானால் அநேக கோயில்கள், எல்லா இடமும் கோயில் கட்டுகிறார்கள். இங்க ஜாழ்பா, இங்க லண்டன்ல ஈஸ்டாமின் இடத்துல சந்திக்கு சந்தி, மூளைக்கு மூளை கோயில் அப்படியெல்லாம் கட்டு, அது மாமிசத்தில் கட்டுவது. புட்டபத்தி இந்தியாவிலே கட்டியிருக்கிறார்கள், மாமிசத்திலே கட்டுகிறார்கள். அதனால் அவர்கள் விருத்தி அடையாமல் இல்லை, ஆனால் சரியான வழியிலே விருத்தி அடையவில்லை. தேவனுக்குரிய காரியங்களிலே நாங்கள் விருத்தி அடையவில்லை. கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்வது தேவனுக்குரிய கனியை குறித்து பேசுகிறார், மாமிச கனியை குறித்து பேசவில்லை. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார். கவனிங்கள், தேவன் எப்படி எங்களை நிலைத்திருக்கிறார் என்றால், நாங்கள் அவரை நிலைத்திருக்கும் பொழுது தேவன் எங்களை நிலைத்திருக்கிறார். அவர் செடியாக இருக்கிறார், அந்த செடியை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த செடியோடு நான் இணைக்கப்பட்டிருப்பேனானால் அந்த செடியிலிருந்து வர வேண்டிய சகல ஆசீர்வாதமும் ஜீவனும் பலனும் கனியும் எனக்கு கிடைக்கும். நான் ஆட்டோமேட்டிக்காய் கனி கொடுக்கிறவனாய் இருப்பேன். ஆமென். அப்ப இவைகள் தேவனுடைய கரத்திலே இல்லை, தேவன் எங்களுடைய கரத்திலே தான் இவைகள் இருக்கிறது என்பதை பல வாட்டி பல விதமா இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னை நிலைத்திராவிட்டால் பணி கொடுக்க மாட்டீர்கள், நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திராவிட்டால் அவன் மிகுந்த கனிகளை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப நான் எப்படி மிகுந்த கனிகளை தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க முடியும் என்றால் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு செயல்படுவேனானா. வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ இலவசமாய் பெற்றுக்கொண்டால் இலவசமாய் கொடு என்று சொல்லும் பொழுது நான் அதை நம்பி செயல்பட்டால் நிச்சயமாய் தேவன் எனக்கு தேவையானதை நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே எனக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி நான் அதிகமாகவே பெற்றுக் கொள்வேன். ஆமேன். கவனியுங்கள், ஒருவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு எறியுண்ட கொடியைப் போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள் சின்ன சின்ன வருத்தங்களில் எல்லாம் என்ன செய்கிறார்கள், மறித்து போகிறார்கள். பல வியாதிகள் அவர்களை மேற்கொள்ளுகிறது, பல பிரச்சனைகள் அவர்களை மேற்கொள்ளுகிறது. சமீபத்திலே நான் கேள்விப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தார்கள், அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்றால், நீ ஞானஸ்தானம் எடுத்தபடினால் பிசாசு உன்னை சும்மா விட மாட்டான், உன்னை கலைப்பான், உன்னை வேதனைப்படுத்துவான், துன்பப்படுத்துவான், உனக்கு பிரச்சனையில கொண்டு வருவான் என்று அங்கே சொல்லப்பட்டது. அதை அவர் விசுவாசித்தபடினால் ஞானஸ்தானம் எடுத்து அடுத்த நாளே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்படியாக தவறாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் பிசாசு என்னை தேடி வரும், பிசாசு என்னை அடிக்கும், என்னை கொல்லும் என்பதாக நாங்கள் என்ன செய்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம், பிசாசுக்கு கதவை திறந்து விடுகிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், நான் உன்னோட இருந்தால் நீ கனி கொடுக்கிறவனாய் இருப்பாய், எந்த ஒரு சாவும் உனக்கு மரணமும் உனக்கு வர முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்ப ஜெபத்தை குறித்து தேவன் இங்கு பேசுகிறார், கவனிங்க. அப்ப அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அந்த வார்த்தையை நம்பி கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றால் அதை நம்பி ஜனங்களிடத்திலே கேட்பதல்ல, தேவனிடத்திலே கேட்பது, தேவனை நம்பி பேசுவது. ஒரு சுகயினம் இருக்கென்று சொன்னால் தேவனுடைய தழும்புகளினாலே நீ இப்பொழுதே குணமாவாயாக என்று பேசுவது, அவருடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையின்படி பேசுவது. அப்பொழுது தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்போம். என்னத்துக்காக நாங்கள் அதை கட்டளையிடுகிறோம், ஜபிக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் கட்டளை எடுக்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கவனிங்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் அப்ப தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அப்ப தேவனுடைய சீஷர்கள் என்ன செய்வார்கள், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாயிருப்பார்கள். வேதனை, துன்பம், வறுமை, பற்றாக்குறை, மிகுந்த கனிகள் என்றால் இவைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. வேதனை, துன்பம், கண்ணீர், கவலை, பற்றாக்குறை, அடிகள், உதைகள், இவைகள் எல்லாம் கனிகள் அல்ல. அப்ப மிகுந்த கனிகளை கொடுப்பார். அப்ப கவனியுங்கள், மிகுந்த கனி எப்படி கொடுப்பது, தேவ வசனத்தின் மூலம் நடப்புறப்படினால். தேவ வசனத்தை நாங்கள் விசுவாசித்து பேசுகிறபடினால் பிசாசின் திரிகளை நிர்மூலமாக்குகிறோம். பிசாசு நமக்கு கிட்டே வர முடியாது. ஏனென்றால் தேவ வசனம் தேவ வல்லமையாக தேவனாக அது செயல்படுகிறது. கவனிங்க, ஜோசுவா 7:8 இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவு பகலும் ஜெபித்து கொண்டிரு என்று எழுதப்படவில்லை. கவனிங்க, இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக. தியானம் மோ பவர்ஃபுல் தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாழ்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுகிறார். அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? தியானி என்னுடைய வார்த்தையை நினைத்து கொண்டே இரு. ஆமென். அதையே நினைத்துக்கொள். அப்ப அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை நான் வாசித்து அதையே நான் தியானிக்கும் பொழுது அது தேவ வல்லமையாக பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குற வல்லமையாக அது செயல்படுகிறது. பிசாசு தோல்வியை கொண்டு வர முடியாது. கவனியுங்கள், அப்படி நீ இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று என்ன இருக்கிறது? தமிழில இருக்கிறது. ஆங்கிலத்துல யூ வில் ஹேவ் குட் சக்சஸ். அப்ப வெற்றி உள்ள வாழ்க்கை எங்க இருக்கிறது? தேவ வசனத்தை அதிகமாய் நான் தியானிக்கிறபடினால், தேவ வசனத்தை அதிகமாய் தியானிக்கிறபடினால் நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். அதிகமாய் விசுவாசிக்கிறபடியினால் அதிகமாய் அவைகளையே நான் பேசுகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் வார்த்தைகளை பேசுகிறேன். அதனால் நான் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவனாய் இருக்கிறேன். புத்திமானாய் நடந்து கொள்ளுகிறேன். ஆமென். சங்கீதம் 7:2-3 உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். கவனியுங்கள், இரவு பகலாய் ஜெபிக்கிறவன் அல்ல. நீங்கள் இரவு பகலாய் சரியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டுமானால் முதலாவது தேவ வார்த்தையை அதிகமாய் நீங்கள் தியானிக்க வேண்டும். எவ்வளவுக்கு நீங்கள் தியானிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் வல்லமையாக அதிகாரத்தோடு ஜபிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். அப்ப இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்ப கவனியுங்கள், எதுவுமே தடைப்படாது, தாமதிக்காது. தன் காலத்தில் தன் கனியை தந்து தாமதம் இல்லை. இலை உயிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். இலை உதிர முடியாது என்றால் பிசாசு அங்கே கிரியை செய்ய முடியாது. தேவனுடைய வசனம் எங்கே இருக்கிறதோ, எங்கே தேவனுடைய ஜனங்கள் தேவ வசனத்தை தியானிக்கிறார்களோ அங்கே பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. பிசாசு அங்கே கிரியை செய்ய முடியாது. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றால் பிசாசு தடை கொண்டு வரவே முடியாது. ஆமே. அப்ப சரியான வார்த்தைகளை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தியானிக்க வேண்டும். தவறான வார்த்தைகளை வைத்து தியானிக்க கூடாது. அதுதான் நாங்கள் விடுகிற பெரிய தவறு. இன்று நான் உனக்கு உபாகமம் 28:1 வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், தேவனுடைய கர்த்தராகிய கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய வார்த்தையை உண்மையாய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுவாயானால், உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அவருடைய வார்த்தையை முழுமையாய் நம்பி செயல்படும் பொழுது நாங்கள் மேன்மை உள்ள ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் சொல்லுகிறது அப்படியாகும். பிசாசை பார்த்து வெளியேறு, சுவயினத்தை பார்த்து வெளியேறு என்றால் அப்படியே ஆகும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து இப்பொழுது சொல்லப்படும் செவி கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் பேசும் பொழுது அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப வசனத்தை தியானிக்கிறவனாய் விசுவாசிக்கிறவனாய் அதையே பேசுகிறவனாய் நான் இருக்கும் பொழுது என்ன செய்யப்படுகிறதாம், நீ பட்டணங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், வழியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையாகிய உன் மிருகங்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப ஆசீர்வாதத்திலே எந்த தடையும் இருக்காது. உன் கூடையும் மாற்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப வீட்டில் உள்ள பொருள்கள் கூட என்ன செய்யப்படுது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போயிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கவனியுங்கள், உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியா உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்புவார்கள் என்றால் பிசாசு மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்ப அங்க சாபம் இல்லை, குறைவில்லை, தடைகள் இல்லை, தாமதங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை, துன்பங்கள் இல்லை. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்கள் இருக்கிற தேசத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் பொழுது என்றால் அவரை நம்பி நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்தமாக நிலைப்படுத்துகிறவர் கர்த்தர். அவர் என்ன செய்திருக்கிறாராம், அவர் ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்றால் ரெவரன்ட் மரியாதை செலுத்துவார்கள். ஆமென். அப்ப இப்படிப்பட்ட

கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எதையுமே தேவன் மாற்றவில்லை. இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமேன் என்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் போடுப்பாய், நீயோ கடன் வாங்க. பாருங்க எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இவைகள் எல்லாம் நம்மை வந்து மேற்கொண்டு விட்டன. ஆகவே அவரை விசுவாசித்தார். தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று அவரை விசுவாசித்தால் இவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளுகின்றன. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொள்ளவும், அவர்களின்படி நடக்கவும், அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் என்றார். ஆமே. அப்ப கவனிங்கள், மேன்மையான மகிமையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கவனிங்கள், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். இதை ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு செய்து முடித்திருக்கிறார். அவரோடு கூட நம்மை எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் பண்ணியிருக்கிறது. ஆமே. அப்ப ஏற்கனவே இவைகள் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. ஆகவே நிச்சயமாய் நம்மை வந்து மேற்கொள்ளுகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமே. அப்ப இவற்றை நாங்கள் விசுவாசிப்போமானால், எப்படி நாங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால், விசுவாசிப்பதனால் மாத்திரமே. நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமே. அப்ப எபேசியர் 3:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள், அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு இருக்கிறது. நாம் கிரியை செய்து பெற்றுக் கொள்வதில்லை, அவரை விசுவாசித்து, அவர் நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து. ஆமென். அதை நாங்கள் அறிக்கை பண்ணுவோமானால் இந்த ஆசீர்வாதங்கள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து மூலமாய் அவைகள் புறப்பட்டு வந்து நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தேசத்தை மேற்கொள்ளும். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை அனுதினமும் நேசித்து அனுதினமும் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் அந்த வார்த்தை தான் எங்களுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்துகிறது. நீ செய்து முடித்த யாவற்றை நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே நாங்கள் விசுவாசித்து பேச முடியும். நாங்கள் பேசும் பொழுது அவைகள் வந்து நம்மை மேற்கொள்ளுகின்றன. இவைகள் எல்லாம் ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவற்றை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, அவற்றை விசுவாசித்து பேசத்தக்கதாக நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுது. வேதத்தின் மீது பெரிதான வாஞ்சை, இது தேவனுடைய வார்த்தை, இது பொக்கிஷம், இது வந்து உயில், இது வந்து எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட பத்திரமாயிருக்கிறது. தேவன் செய்து முடித்த யாவும் இவற்றுக்குள் இருக்கிறது. எனக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்து அவற்றை தேவன் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை படிப்பதன் மூலமாய் அதை நான் பெற்றுக்கொள்வேன், அதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் என்று சொல்லி விசுவாசிப்பார்களாக. வசனத்திலே இன்னும் அதிகமாய் உண்டு கட்டப்படுவார்களாக, நாட்டப்படுவார்களாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக, எல்லா ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் இணையத்தில்

0: नामक के नाम। आमेन आमेन आमेन
1: ஆமீன் ஆமீன். தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கருந்தானே உடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you, Pastor. Amen.
0: Amen.
1: Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறுவிழப்பில் செல்லுகின்ற பொழுதும் யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற கேட்க போகின்ற நேரத்திலும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூட உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஊழியரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமென். God bless you, Pastor. Amen.
0: Amen.
1: Amen. அருமையானவர்களே, நாங்கள்
2: இணைந்திருக்கிறோம்
1: நேரடி ஒளிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.

மன்னை போல இறக்கங்களும் பெற்று ஆண்டவரே ஆத்மாவை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி ஆண்டவரே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: തൂതർകളോടെ
1: എത്തിനോ മക്കളപ്പ എത്തിനോ ദേശങ്ങളിൽ ആണ്ടവരെ പശീനാണ് പട്ടിണിനാണും ആണ്ടവരെ വാതിയുടെ മക്കളപ്പ சாப்பனே நீங்க காண்கிற தேவன் சுவாமி நீங்க காண்கிற தேவன் சுவாமி நீங்க காண்கிற தேவன் சுவாமி இவர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா கிருபை செய்யுங்கப்பா இப்படியான நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு நேர உணவாவது அவர்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதை அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி அவர்களுடைய பாவங்கள் குறைகள் குற்றங்கள் இப்படியாத காரியங்கள் எல்லாம் நீங்கி அவர்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்த்து தங்களை போஷிப்புக்குரிய வாழ்வை பெற்றுக் கொள்ளட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் கீழ்ப்படிதலே ஆசீர்வாதம் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும் சுவாமி ஐயா உங்களை கற்பனைகளுக்கு கீழ்ப்படியட்டும் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்னப்பா தேசத்தில் உள்ள சாபங்கள் எல்லாம் நீங்கி தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அடிச்சு வைக்கிறோம் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக்கிறோம் தாப்பனே இந்த நாட்கள் நினைக்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் ஆண்ட உண்மையுள்ளவர்களாய் கர்த்தாவே ஊழியத்தை ஆண்டவரே உண்மையோடும் உதாரத்துவத்தோடும் செய்கிறவர்கள் அசதியா இல்லாமல் ஆண்டவரே தகத்தோடும் செய்கிறவளாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நிக்கட்டும் பலப்படுத்துங்க சுவாமி பலப்படுத்துங்க உங்களோட வருகையின் காலத்துக்கு முன்பாக ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே ஜனங்களை உங்கள் பக்கமாய் திருப்புற ஆண்டவர் ஊழியக்காரர்களா எந்த நிலையில் எங்கெல்லாம் நிக்கிறார்களோ நிக்கட்டும் சுவாமி எந்த வித கஷ்டமோ நாசமோ பத்தியமோ என்றாலும் சுவாமி அவர்கள் அதில் நின்று ஆண்டவரே பலனாக நின்று ஆண்டவர் உங்களை ஊழியத்தை செய்ய ஆண்டவரே அந்த பலத்தையும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தையும் கட்டளிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி எந்த விதமான மஞ்சனையான உபதேசங்களும் பிசாசின் போராட்டங்களும் ஆண்டவரே மனசருடைய காரியங்கள் இவர்களை விடுத்தி விடாதபடி ஆண்டவரே நிக்கத்தக்க வெள்ளத்தை கொடுங்க சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி எங்கும் ஆண்டவரே நிற்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் காண்கிற தேவன் இவர்களுடைய குடும்பங்கள் உள்ள தேவைகள் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவத்தை கட்டளையிடுங்க சுவாமி சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா நன்றி விழுந்து போன ஊழியர் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்ட விசுவாசிகள் ஆண்டவரே ஐயா பெற்ற ரட்சிப்பை சீனப்படுத்தி ஆண்டவரே எத்தனையோ விசுவாசிகள் ஆண்டவரே போய் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி அப்பா இதன் மகத்துவத்தை ஆண்டவரே அவர்கள் திரும்ப மாறி பெற்றுக்கொள்வது விஷயங்க சுவாமி அப்பா ரட்சிப்பு ஆண்டவரே இவ்வளோ இதை மதிக்க முடியாத சொத்து

0: che crepoder male le che carpellar sabie cate col nelle me per clave de veni de vace gale curu de janangli valinga sola irkatto irkatto irkatto parsutama munnai avargal matti irkatto swami tagapani nandi soluro nandi soluro nandi soluro ipriya sabayul ka vendi soluro pora sabayul ka vendi soluro tagapani sabayul ka vendi soluro வருகைகளுக்கு கொள்ளப்படுகிற சபைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே சுவிசேஷம் என்றும் அறிவிப்பெடுக்கிற காலமா இருக்கிறபடியினால் ஆண்டவரே சீக்கிரத்தில் உங்களை வருகை இருக்கிறபடியினால் சொல்ல முடியுமோ அப்படிங்கிற வார்த்தை சொல்லட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனே உங்களோட வார்த்தையை சொல்லுகிறவர்களாய் உணர்வு பெறட்டும். பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவரே முதியவராக இருந்தாலும் வயது வரமின்றி ஆண்டவங்களுடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறவர்களாய் உங்களுடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கெல்லாம் ஆண்டவரே காரியங்களெல்லாம் உங்களுடைய காரியங்களை நடப்பிக்க முடியுமோ அந்த இடங்களெல்லாம் நடப்பிக்க கூடிய ஆசீர்வாதத்தை காட்டல விடுங்க சுவாமி. இன்னுமா இருந்த கலசேசங்கள் அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் உண்டு சுவாமி. இந்த இடத்துல கேட்டாக்க ஊழியர்கள் மிஷனரிகள் எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி. ஆண்டவரே நிக்கிற மிஷனர்களுக்காக வேண்டி கொடு, ஊழியர்களுக்காக வேண்டி கொடு. இவ்வளவு போராட்டத்தில் மத்தியில் நிக்கிறாள் சுவாமி, கண்ணீரில் நிக்கிறாள் சுவாமி. அப்பா நான் தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா. இவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் நீங்க கட்டளையிடுங்க சுவாமி. பாசத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. தேவைகளை சந்தியுங்க சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இரண்ட கட்டணங்கள் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. ஆண்டவரே வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் ரட்சிப்பை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேணும் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா அந்த நாட்களில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அன்பு தணிந்து போன காலம் ஆண்டு அன்பில்லி அப்பா, அன்பில்லி அப்பா. ஒரு வேறு ஒருவர் நேசிக்கிற அன்பில்லி அப்பா. அப்பா குரோதங்களும் சண்டைகளும் பொறாமைகளும் ஆண்டவரே குடும்பங்களிலும் ஆண்டவரே தனி மனிதனிலும் உண்டாகிற காலமா இருக்கிற சுவாமி. தகப்பனே இந்த காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு அன்பு வேணும் சுவாமியா, அன்பு வேணும் சுவாமி. உங்களுடைய அன்புதான் அப்பா வேணும். அப்பா குடும்பங்கள் ஆண்டவர் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் பிரிந்து பிரிந்து பிரிந்து குடும்பத்தின் மகத்துவத்தை உதாசீனப்படுத்தி அன்பில்லாமல் ஆண்டவர் ஒருவரை ஒருவரை விட்டு பிரிந்து ஆண்டவங்கெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார் சுவாமி. கண்ணீரோடு வாழ்கிறார்கள் சுவாமி. அப்பா இவருடைய வாழ்க்கையிலே அன்பு வேணும் சுவாமி. இவருடைய குடும்பங்களில் அன்பு வேணும். நீங்க தானும் அன்பு உங்களை தேடுவார்களாக, உங்களை நோக்கி கூப்பிடுவார்களாக, தற்போது எங்களுடைய வழிகளை கற்றுக்கொள்வார்களாக. இவர்களுடைய வழிகளில் அன்பு வரட்டும் சுவாமி, அன்பு வரட்டும், அன்பு வரட்டும். அப்பா தினோம பிள்ளைகள் ஆண்டவருடன் படிக்கை மீறி ஆண்டவரே கலவச்சு திருமணம் செய்த பிள்ளைகள் உடம்படிக்கை மீறி ஆண்டவரை தாசீனப்படுத்தி வாழுகிறாள் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம் சுவாமி. ஐயாவது சங்கடம் சமூகத்தில் செய்த உடம்படிக்கை நினைவு வரட்டும் சுவாமி, ஒன்று சேரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம். இவர்கள் குடும்பங்களுக்காக வேண்டி குடும்பத்தில் வருவதாக இவர்கள் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். இதுபடியாக ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் ஒருவரை நேசிக்க ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவர் பெற்றோரை நேசிக்க, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க, உறவுகள் உறவுகளை நேசிக்க. அன்புக்காக தவிக்கிறத்திலையோ மக்கள் ஆண்டவரே, குடும்பங்கள் ஆண்டவரே உண்டு சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்கெல்லாம் நீங்க தானப்பா நிரப்ப வேணும், நிரப்ப வேணும், நிரப்ப வேணும். பின்னாரியாக ஆவியானவரே அன்பினால் இவர்கள் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஊற்றுங்கப்பா அப்பா, ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. அன்பின் ஆவினால் நிரப்புங்கப்பா. முருகாதிக்கு முன்பாக நாம் ஆண்டவரே அன்பினால் நிரப்பப்பட்ட ஒருவர் சந்தோஷமும் சமாதானமாய் உங்களோட சமூகத்தில் நிற்கத்தக்கதாக நிரப்பும் அப்பாளர்களுக்காக நன்றி சொல்கிறோம். சகப்பனியே நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். பாலிய பிள்ளைகள் அப்பா அப்பா பாலிய பிள்ளைகளை வாழ்க்கையை இப்ப நாம் நாசமாகி கொண்டு போற இந்த காலத்தில் ஆண்டவரே அவர்களை ஆண்டவர் எங்களை கருத்து தருகிறோம் சுவாமி, தருகிறோம் சுவாமி. பொல்லாத சத்துருவின் கையிலிருந்து மிருக்கத்தக்க தைவம் நீங்க ஆண்டவரே விட்டுதலை ஆக்குங்க, கட்டுக்கள் அறுக்கப்படுது சுவாமி, சங்கிலிகள் தெரிப்புண்டு போட்டும் சுவாமி. தகப்பனே இந்த வாழைய பிள்ளைகள் இந்த வயதிலே ஆண்டவரை சீரழிந்து சீர்கட்டு ஆண்டவரே வாழுகிற பிள்ளைகள் போதைகள் அப்பா சிறைச்சாளுகள் அப்பா கண்ணீர் என்ற விபச்சாரங்கள் அசிங்கமான பாவத்தில் விழுந்து ஆண்டவரை சிதைந்து போற காலமாயிருக்கிற சுவாமி. ஆண்டவரே இவர்களுடைய கரங்கள் இருக்கிற டெலிபோன்கள் ஆண்டவரே வீடுகள் இருக்கிற டெலிவிஷாபாஷங்கள் எல்லாம் ஆண்டவர்களை சேர்த்து கொண்டே போற சுவாமி. தகப்பை வயிற்றில் வந்து விடுதலையாக்குற தேவன் நீங்க, விடுதலையாக்குற நீங்க வருகிற வேதிலே நடவுங்கள் என்று சத்தத்தை இந்த வாழை பிள்ளை கேட்டு அந்த வாழையில வர ஆண்டவரே அப்பா தீர்ப்பை கொண்டு வருகிற தேவன் நீங்க ஆண்டவரே. நீங்க தான் அப்பா வாழி வாலிப வயதில் ஆண்டவர் அவன் தன்னை சுத்தம் செய்வான் என்று சொல்லப்பட்டபடி உங்களோட வாசனத்தை காத்து கொள்வதனால் தானே அப்பா சுத்தம் செய்ய முடியும். அப்படி காத்து கொள்ளுகிற வழிக்கு கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க. இந்த வாரிய பிள்ளைகள் உங்களை கரைச்சி தருகிறோம், எங்களை பிள்ளைகளை போல எங்களை பேர பிள்ளைகளை போலவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். சகப்பனே இறக்க செய்வா அவருடைய வாலிப வயதில் ஆண்டவர்கள் அழிந்து சேரடைந்து கெட்டு போய் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதவழி தங்களுடைய ஆத்மாவையும் ஆண்டவரை பாதாளத்துக்கு நேராக கொண்டு போகாதபடி சுவாமி முயற்சி கொள்ளுங்க. அவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக்க சகப்பனே பெற்றோரின் ஜெபம் முக்கியமானவரே. சகப்பனின் பிள்ளைகளின் பெற்றோர் உணர்ந்து ஆண்டவர் கண்ணீரோடு ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த நாட்கள் இந்த நாட்கள் தங்களை தாழ்த்தி சிவனைய பிள்ளைகளை விடுதலையாக்குற தேவன் நீங்க ஒருவர் தான் என்று சொல்லி நீங்க ஒருவர் தான், யாராலும் விடுதலாக்க முடியாது ஆண்டவரே. எங்களை வேதம் சொல்லுகிறது உங்களுடைய பிள்ளைகளை நான் மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களை பிள்ளைகளை நான் ரட்சிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்க ரட்சிக்கிற தேவன் மீட்டுக் கொள்ளுற தேவன் ஆண்டவரே. பிள்ளைகள் என்று சொன்னபடியினால் ஆண்டவரே பெற்றோர் ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு புரிந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக வைக்கிறவா மாறட்டும். அவர்களுடைய கண்ணீருக்கு பதிலுண்டு, கண்ணீருக்கு பதிலுண்டு ஆண்டவரே. இந்த பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். எந்த பெற்றோராய் இருந்தாலும் ஆண்டவரே தங்களை தாத்தட்டும் இவனுள்ள தேவனே தங்களுடைய பிள்ளைகளையும் விடுதலைக்காக உங்களிடமாய் மன்றாடட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே. இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. இந்த ஆண்டவர் இந்த கேடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பன், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேசம் ஆண்டவரே பரிசுத்தப்பட வேணும் சுவாமி, தேசம் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி. சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு தேசம் பரிசுத்தத்துக்கு வர வேணும் சுவாமி. பரிசுத்தம் இல்லாம அந்த தேசம் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்க முடியாது சுவாமி. தகப்பனே அந்த நாட்களில் ஆண்டவர் ஊழியர்கள் மிஷனரிகள் இந்த தேசத்தை கண்ணீர் விட்டார்கள், ஜெபம் பண்ணினார்கள். தேசத்தில் இருந்து வார்த்தைகளை எத்தனையோ தேசங்களுக்கு கொடுத்த தேசம் ஆண்டவர். தகப்பனே அவைகளெல்லாம் விசை பார்த்து ஆண்டவர் தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மை எங்களால் முடியும் ஆண்டவர். தேசம் சீர்கட்டு போய் அழிந்து விடாதபடி காத்துக்கொள்ள வைக்கிற யாராவது எங்கள் தேசத்தை விட்டு நீங்க நீங்க அறிவிருக்கிறவர்கள் சுவாமி. தேசம் தேசத்திலே ஆண்டவர் வைக்கிற ஆராதனால் நீங்கி இவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறவரா எத்தனையோ நாட்டு மக்கள் தேசத்துல குடியிருக்கிறார்கள் சுவாமி. அத்தனை மக்களும் ஆண்டவரை உங்களை ஆராதிக்கிறவளா, உங்களை வழிகளில் நடக்கிறவளா இந்த தேசத்துல வாழ வேணும் என்று வைக்கிறோம் சுவாமி. கண்டிக் கொள்ளுகிறோம் தகப்ப. தலைவர்களை ஆண்டு தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரை தேவ பயம் தேவ நீதி உண்டாகட்டும். கொடுத்த ஆளுகையை கொடுத்த ஆளுகையை தகப்பனே எப்படி ஆள வேண்டும் என்று ஞானம் ஆண்டவரு அவர்களுக்கு நீங்க பரத்திலிருந்து கட்டளையிட முடியாது. அந்த ஞானம் வேதம் அப்பா, வேதம் இவர்களுடைய கரங்களில் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கு. அதன்படி ஆண்டவரை தேசத்தை ஆளுகிறவளாய் ஒருவரை நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வந்திக்கொள்ளும் அப்பா. தேசத்துக்கு வேண்டி கொள்கிறோம், கண்ணீரோடு வேண்டி கொள்கிறோம். எங்க தேசம் ஆண்டவரே, எங்க முதலாவியர் வாழ்ந்த தேசம், தகப்பனே விக்கிரங்களாலும் பாவங்களாலும் நிறைந்திருந்த தேசம் ஆண்டவரே, தகப்பனே சீர்கட்டு போய் அழிந்து போன தேசம் ஆண்டவரே, இறக்கம் செய்யுங்க, பயிருக்கும் செய்ய இறக்கமும் மன்னிப்பும் தான் அந்த தேசத்துக்கு வேணும் சுவாமி, தேசத்துக்கு வேணும். இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவரே, அறியாத காலங்களில் நீங்க அறியாதவர் போல் இருந்தீங்கன்னு சொல்லி இருக்கிறது சுவாமி. ஆனா எப்போதோ அறியேன்னு சொல்லாத படிக்கும் கூடிய வார்த்தைகள் உண்டு சுவாமி. ஜனங்கள் அறிந்து ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்படைந்து தங்களுடைய தேசத்தின் சிரமத்துக்காக வாழ்கிறவர்களாய் வேண்டிக்கொள்வராய் மாறட்டும் சுவாமி. அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் எங்கள் பக்கமாய் திரும்பட்டும் சுவாமி. எங்களுடைய மக்களுடைய கண்ணீர் இங்கே வந்தானப்பா, எங்களுடைய தாய்மாரின் கண்ணீர் இங்கே வந்தானப்பா, தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் ஆண்டவரே. அந்த கண்ணீரின் ஜெபம் அந்த தேசத்தில் உண்டாகட்டும். குடியக்காரர்களாம் ஆண்டவர் வாசலில் நிக்கிறவளாய், அந்த தேசத்துக்காக ஆண்டவரை நிக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் அவருடைய தேவைகள் உண்டு சுவாமி. தனி ஊழியக்காரர்கள் தேவையோடு இருக்கிறார்கள் சுவாமி, தேவையோடு இருக்கிறார்கள் சுவாமி. அவருடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரே ஜனங்கள் நிறைவாக்க கிருபை செய்யுங்கப்பா. ஜனங்கள்லால் தானப்பா அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கப்பட வேணும் சுவாமி. அப்படியான ஜனங்களை ஆண்டவரே கழுப்பி கொடுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கவும், ஜனாதிபதிக்காகவும் ஆண்டவரே, அவரோடு இருந்து மந்திரிக்காகவும் மந்திரி சபைக்காகவும் வேண்டிக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீதி நியாயம் அவருடைய நாளிகையில் வரட்டும் சுவாமி. எல்லா மக்களும் மருமக்களாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசத்துக்கு நன்மைக்காக வேண்டிக்கொள்ளும். இப்படியாக ஒவ்வொரு தேசங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஒவ்வொரு இருந்த தேசங்களும் வெளிச்சத்தை காணப்படும் சுவாமி. அந்த காலங்களும் கூட ஆதீனத்தில் இருக்கிற சுவாமி. அதனரின் காலத்தில் நேர்த்தியா செய்கிற தேவன் சுவாமி. அப்பா கூடிய சீக்கிரத்தில் அப்பா நீங்க அந்த காரியங்களை எல்லாம் நடத்தி கொண்டு வருகிறபடியா நன்றி ஆண்டவர். நீங்க செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது சுவாமி. தகப்பனே நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசங்கள் எல்லாம் நன்மை கண்டடையவும், தேச மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தேசத்துக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. சமாதானம் ஆண்டவரே வேண்டி கொள்ளுறோம், ஆசீர்வாதத்துக்காக வேண்டி கொள்ளுகிறோம். தகப்பனே தேசம் நன்மையாக பெறுவதாக, ஆசீர்வாதம் பெறுவதாக ஆண்டவரே. சங்கமம் ரேடியோக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த ரேடியோவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, திடப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. நடக்க வேண்டிய வழிகளை, ஊழியத்தை எப்படி கொண்டு போக வேணுமோ ஆண்டவர் அந்த வழிகளை எல்லாம் அவையானவரையும் நின்று சீசுக்கி பார்த்து நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இவங்களோட சட்டையின் மறைவில் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். நீ மட்டுமாய் ஆண்டவரே நடத்துனவரே, ஐயா முடிய வரையும் தான் நடத்துற நீங்க தானப்பா, நீங்க தானப்பா, நீங்க தானப்பா, நீங்க தானப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லாம் கணமும் துதியும் மயம் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. ஜெபிக்கப்பட்ட ஜெபங்கள் கத்தருடைய சமூகத்திலே ரீதியாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்திரதாமே அவற்றையெல்லாம் கேட்டு பதில் தந்தார் அந்த அந்த விசுவாசத்தோடும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோமா. காட் பிளஸ். ஆமீன், கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். அந்த ஜபங்களுக்காக நன்றி செலுத்துவோம். வாஞ்சியோடு இணைந்து ஜபித்து கத்தரண்டை ஒப்புவித்திருக்கிறோம். அவர் பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன், காட் பிளஸ் யூ. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் மங்களுடன் தேவ ஊழியர் சௌரி.
2: Recording in progress.
1: ஆமேன், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்திலே எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் ஆரிய ராஜாம் அவர் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக ஜபங்களுக்கு ஊடாக, சாட்சிகளுக்கு ஊடாக வழிநடத்துவார், வேத வார்த்தைகளுக்கு ஊடாகவும் வழிநடத்துவார். அந்த வகையிலே கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வர கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். அவருடைய பாடல்கள், கத்தர் கொடுத்த பாடல்கள், அதை அவர் சீடிக்களாக வெளியிட்டிருக்கிறார். இந்த வேலையை கத்தர் வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே வான்புறாவின் நேரத்தை உபயோகிப்போம். இந்த வேளையிலும் எல்லாவித அந்தகார சக்திகளை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி தடைகளை நீக்கி கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். ப்ரைஸ் தி லார்ட். அம்மா,
3: ப்ரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
3: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசு தாவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் அழைக்கும் போதெல்லாம் அவருடைய உண்மை நிமித்தம் அவர் வந்து என்னை பலப்படுத்துகிறார்.

ஆம் பரிசுத்தாவியானவரே, வாங்கப்பா, எனக்கு ஒரு அளவில்லாத ஒரு அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. என்ன பலப்படுத்தி ஆண்டவரே, நீங்க பேசுங்கோ. நீங்கள் அந்த பாடல்களுக்கு ஊடாக நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. கேட்கிறவர்களுக்கும் ஒரு எழுப்புதல், அந்த உள்ளங்களே ஒரு சந்தோஷம் தான் ஆண்டவரே. அப்படியாக நீங்க செய்ய போறதுக்காக நன்றியோடு நான் சோதித்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என் நம்பிக்கை உண்மையில் இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு சுவாமி, இந்த நேரத்தை நான் முற்றுமா உங்கள்ட்ட தருகிற ஒரு விதமான தடையலும் வரக்கூடாது. இயேசுவை நீங்கள் தடையலை அகற்றி போடுற தெய்வம். இந்த இடத்திலே உங்களோட சமூகம் இருக்கிறதுக்காக நான் உண்மை நன்றியோடுமே சோத்திரித்து ஒரு விசமுடைய பாதாரம் இந்த முத்தம் செய்து எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கு தந்த இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 9th October 2020 காலை ஜப வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்த பாடல் தான் நான் இந்த நாளிலே உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன்.

நான் நம்புகின்ற தேவன், திரியக தேவன், பிதா குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவரே என் நம்பிக்கை, இவரே என் செயலன்.

தக்கவர் ஆமேன். அவர் பெரியவர். இன்னும் எனக்கும் ஒரு பாட்டு, ஒரு பாட்டு ஒன்று கத்த கொடுத்தார். கத்தர் பெரியவர்.

ஆம், கர்த்தர் பெரியவர், அவருடைய உண்மையும் பெரியதா இருக்கிறது. God is great. சங்கீதம் 96:4 சொல்கிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று. 1 Samuel 16:25 தாவீதை சொல்லுகிறான், அதையே தான் சொல்லுகிறான். இன்னும் 1 Samuel 19:11, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் உம்முடையது, மகிமையும் ஜியமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவர் எல்லாருக்கும் தலைவராய், எஸ் தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், நீரே உமக்கு உப்பு இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னும் ஏரேமியா 10:6 சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு உப்பானவர் இல்லை, நீர் பெரியவர், உமது நாமம் வல்லமையில் பெரியது. இன்னும் ஏசாயா 12:6 அங்கு சொல்லப்படுகிறது, சியோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஏனென்றால் எங்களுடைய தேவன் அவர் எப்பொழுதும் எங்களுடைய நடுவில் இருக்கிறார். இதைத்தான் செப்பனியா 3:17 சொல்லுகிறது, நான் அதை பாடுகிறேன்.

பாடு கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நடுவில் இருக்கிறார், பெரியவராயிருந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். இன்னும் அவர் வந்து God's deeds are great. அவரது செயல்களும் பெரியதா இருக்கிறது. அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். 136 சங்கீதம் 4 வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபி என்றும் உள்ளது. அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் செய்த அற்புதங்கள், அங்கே செங்கலை ரெண்டா பிரித்து ஜனங்கள் நடந்து போனார்கள், ஜோர்தான் குவிந்து நடந்து போனார்கள் கால் நனையாமல், ஈவன் ஜெரிகோ எரிகோ மதில்களும் துதியினால் விழுந்தது. இப்படி எத்தனையோ அதிசயங்களை செய்த ஏன் என்னுடைய ஜீவியத்திலும் நீங்களுமே அனுபவித்திருங்க. எத்தனையோ அதிசயமான காரியங்கள், விளங்கிக் கொள்ள முடியாத சில காரியங்களையும் ஆண்டவர் செய்கிறார். ஏன்? அவர் பெரியவராக இருக்கிறபடியினாலே. ஏரேமியா 32:19 சொல்லுகிறது, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமா இருக்கிறார் என்று சொல்லு. இங்கே லூக்கா 1:49 நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் பாடுகிறார். அங்க ஏஞ்சல் வந்து சொல்லுது, நீ கற்பவதியாய் குழந்தையை பெறுவாய் என்று. அப்ப அவள் கேட்கிறாள், இது எப்படி நடக்கும்? அவர் சொல்ற, கடவுளாலே தேவனால் ஆகாத காரியம் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப இதை கேட்ட உடனே அவள் என்ன செய்யறா? உடனே அவ சொல்லுற, உன்னுடைய இனத்தாளாகிய மரியாளும் இப்பொழுது, அவளுக்கு இது 6வது மாதம், மெலடி எண்ணப்பட்டவளுக்கும் அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. உடனே மரியாள் போற அங்கே எலிசபெத் வீட்டே போய் அவளை வாழ்த்தும் பொழுது, எலிசபெத்தின் வயிற்றிலே இருந்த குழந்தை யோவான் சினான, அவர் அந்த குழந்தை துள்ளிட்டு, அப்பொழுது அவளும் எலிசபெத்தும் இவரை வாழ்த்தும் பொழுது மரியாள் பாடுகிறா, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. பாருங்க, இவ்வளவு வல்லமையான காரியம், ஒரு கன்னி பெண்ணுக்கு குழந்தை பிறப்பதென்றால் நம்ப முடியாத காரியம். அதான் அவ பாடுகிறா. ஆனா அவ தன்னை உனக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா என்ன நடந்தாலும் பரவாயில்லை. அடுத்தது அவருடைய அன்பும் பெரிதா இருக்கிறது.

உம்மில் நான் என்று மகமகிழ்வேன், உம்மில் நாம் என்றும் அகமகிழ்வேன். பாருங்க அன்பு, ஆண்டவருடைய அன்பு பெரியது. அங்கே ஒன்று ஜோவான் மூன்று ஒன்று சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு இவ்வளவு பெரியது என்று பாருங்கள் என்று. இன்னும் எபேசியர் 2:4 சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்று. அவர் அவ்வளவு பெரிய அன்பு எங்கள்ல தேவன் எங்களிலே அன்பு கூர்ந்தார். தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தீர் தந்தை.

எவ்வளவு பெரியவர் பாருங்க, தாயின் மேல அன்பு கூறுகிறார். தாய் இசையானவள் கற்பத்தின் பாலால் மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இவ்வளவு அன்பான தேவன் சுமந்து வந்தாரே பிதா. பிள்ளைய தோல்லே சுமக்கிறது போல எங்களை சுமந்து வந்தாரே. கத்திற்கு ஸ்தோத்திரம். அங்க இன்னும் உமது தேவனை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. சாம் 71 சங்கீதம் 71:19 சொல்லுகிறது, தேவனே உம்முடைய நீதி உன்னதமானவைகள், பெரிதானவைகளை நீ செய்தீர். தேவனே உமக்கு நிகரானவர் இல்லை. 1 Samuel 1:20 கர்த்தாவே நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின் படியையும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை என்று 2 சொல்லப்படுகிறது. 1 Samuel 1:20 2 Samuel 7:22 தாவீது 2 தாவீது தான் இதை ஒன்றே சொல்லுகிறார். உமக்கு நிகரா நாங்கள் காதுகள் கேட்டது, உமக்கு நிகரானவர் இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், நான் பாடுகிறேன், அவரே என்னில் ஜீவிக்கிறார் நேற்றும் இன்றும் என்றென்றுமே என்று. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 102 Samuel 27 நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இயேசு தாமே அங்கே பத்மு தீவிலே யோவான் அங்கு எக்ஸைல இருக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய நாளை ஆவிக்குரிய ஆவிக்குள்ளான போது இயேசு அங்கே வருகிறார். வந்து அந்த இடத்திலே அவருக்கு சொல்லுகிறார் Revelation 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார். அவர் என்றென்றும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் வெளிப்படுத்தல் 22:13 நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவருக்கு ஆதி எல்லாம் அந்த அல்பபெட்டும் அப்படித்தான், ஆதி அந்தம் கடைசியா முடிகிறது. அவருக்கு முடிவே இல்லை, முடிவில்லாத தேவன். இன்னும் முதலாம் சரணன் நான் பாடுகிறேன்,

பாருங்க, சாத்தானை வந்தாடு இயேசு. அங்கே ரோமர் 8:37 சொல்றது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவரா இருக்கிறோம். இந்த இதிலே நான் அங்க பாடுகிறேன், அவர் வந்து நீ அவரை நம்பு, அவர் உனக்கு ஜெயம் கொடுப்பாருண்டு.

நடத்திடுவார். யோ ரோமர் 8:37 சொல்லுறதை இவை எல்லாவற்றிலேயும் எங்களுக்கு அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனுண்டு. இந்த சிலுவ மரணத்தை பற்றி நாங்கள் பார்க்கும்பொழுது கொலோசியர் 2:14-15 வசனங்கள் மிகவும் ஒரு நல்ல வசனங்கள். ஏனென்றால் எமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராத படிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இங்கே வந்து மோசேயின் நியாய பிரமாணத்தின் படி பாவத்திற்கு தண்டனை மரணம். இந்த மேதை வந்து எழுதி வச்சிருந்தார்கள். ஆனால் இந்த பாவத்துக்கு வர வேண்டிய இந்த தண்டனையை அதிலே இருந்த அந்த கையெழுத்தை இயேசு நீக்கி சிலுவையிலே அதை ஆணி அடித்தார். ஏன் அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தால் சாத்தானை அங்கே வென்ற அவருடைய வல்லமை. ஆனாலே இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தினாலே சாத்தானை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அங்கே 1 Corinthians 1:18 சொல்றது இந்த சிலுவையை பற்றிய உபதேசம். இது கெட்டு போறவர்களுக்கு அது ஒரு பைத்தியமாயிருக்குது, ஆனா எங்களுக்கோ அது தேவ பெலன். பாருங்க, அந்த சிலுவையில இயேசு மரித்ததாலதான் எங்களுக்கு ஜெயம் கிடைத்தது. அங்க இரத்தம் சிந்தினார், சாத்தானை வென்றார். ஆகவே இந்த சிலுவ மரணம் எங்களோட கிறிஸ்தவ ஜீவியத்துக்கே ஒரு மையமாகவும் அந்த சுவிசேஷத்தின் மையமாகவும் இருக்கிறேன்னு பாக்குறோம். ஏன் அங்கே 1 Johannes 3:8 பிசாசுடைய கிரியலை அழிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு வந்து எங்களுக்காக பிறந்து அங்க சிலுவையிலே அவர் மரித்ததால பாவத்தையும் மரணத்தையும் அங்கே வென்றார். அவருடைய இது வந்து கிறிஸ்தவ செய்திக்கு ஒரு மையமாக இருக்கிறது. த கிராஸ் இஸ் அ சென்ட்ரல். அந்த எங்களோட சுவிசேஷத்துக்கு நாங்கள மற்றவர்களுக்கு சொல்லி இதைத்தான் சொல்லித்தான் அவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே நாங்கள் வழிநடத்துகிறவர்களா இருக்கிறோம். விசுவாசிகளின் விசுவாசத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் மரணம் முக்கியமாயிருக்கிறது. இதை நம்புறதால் என்ன நன்மைகள் வரும் என்று சில நன்மைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த மரணத்தின் கூடாக இயேசு கிறிஸ்து பிதாவோடும் மற்ற விசுவாசிகளோடும் நாங்கள் ஒப்புரவாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும், அதாவது அவரோட பிதாவோடும் இன்னும் எங்களோட சக விசுவாசிகளோடும் நாங்கள் ஒப்புரவாக்கப்படுகிறோம். ஒப்புதல் ஆக்குதலின் ஒரு ஊழியமாக இருக்கிற ரிகன்சிலியேஷன், அது வந்து அதை குறித்து Ephesians 2:13-17 இருக்கிறது. Ephesians 2:13-17 அது ஒரே காரியத்தை தான் அங்க சொல்றது. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இன்னும் அங்க சொல்றது அவர் வந்து எங்களுக்கு சமாதான காரணரானார். 2 இருதரத்தாரை எங்களை எல்லாரையும் அவர் ஒப்புரவாக்கினார். ரெக்கன்சிலியேஷன் எங்களை ஒப்புரவாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. Romans 5:9-10 இந்த இரத்தத்தால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். Galatians 2:20 எங்களுக்கு சமாதானம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். 2 Corinthians 5:18 எல்லாம் ஒன்றைத்தான் சொல்றது. இவ எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பாட்டு உண்டு. 1997 April 17 ஆண்டவர் எனக்கு இரத்தத்தை குறித்து ஒரு பாட்டை தந்த, அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு நான் பாடுகிறேன்.

ಮಾಡುವಾದ ಅಧಿಕ ನಿಶ್ಚಯಮೇ ರತ್ತಮೇ ಯೇಸು ಸಿಂಧಿಯ ರತ್ತಮೇ.

உங்களுக்கும் பாவங்கள் கழுவப்பட்டு நீங்களும் அந்த ஒப்புரவாக்குதலை அடைகிறீர்கள், சமாதானம் கொடுக்கிறது, அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே, இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே. ஆகவே இன்னும் அங்கே அத அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால எங்களை பாவ மன்னிப்பு இருக்கிறது. நாங்க சுத்தி அறிக்கப்படுகிறோம். 1 ஜோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி அறிக்கிறேன்னு சொல்லப்படுகிறது. இன்னும் எபிரேயர் 4:14 சொல்லுகிறது. எபிரேயர் 4:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவன் உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சிய செத்த கிரியலார சுத்தி அறுப்பது இவ்வளவு நிச்சயம் இருக்கப்படுகிற பாருங்க. இயேசு சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு கிளென்சி பாவம் மன்னிப்பு கிடைத்தது. இன்னும் பாவத்தையும் நாங்கள் அங்கே பாடுறோம். 1 ஜோவான் 3:5-8, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. ஒரு பாவம் இல்லாத ஆண்டவர் எங்களுக்காக இந்த பிசாசின் கிரியலை அழிக்கத்தான் அவர் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்கள் எங்களுக்கு கழுவினது. இன்னும் எதையும் பாவ பாடல்கள் அதை குறித்து இருக்குது. 1-2 மட்டும் பாடுறேன்.

ஆண்டிடுவேன். இனிமங்களுக்கு தெரியும் அங்கே 1 பேதுரு 2:24 ஏசாயா 53:5 எல்லாம் எனக்கு வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு தெரியும் அங்க இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மறுத்ததுனாலே அங்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். 39 தழுவுகளை ஏற்றுக்கொண்டதுனாலே நாங்கள் குணமாகிறோம் உண்டு. எங்களுடைய வியாதி எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் குணமாகிறோம். ஏனென்றால் இயேசு எங்களுக்காக அங்கு ஏசாயா 53 மிகவும் அழகாக சொல்லுகிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம். ஆகவே அவர் எங்களுக்காக அவரை நம்பும் பொழுது எங்களுக்கு தழும்புகள் நான் குணமாகிறோம்.

இன்னும் நின்னும் ஒரு நன்மை என்ன, அங்கு கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எங்களுக்கு சாபம் வராதபடிக்கு மரத்திலே தூக்கப்பட்டவன் சாபம், அவர் வந்து சபிக்கப்பட்டவன், அந்த சபிக்கப்பட்ட சாபம் எல்லாவற்றையும் இயேசு எங்களுக்காக எடுத்தார். ஆகவே நீ அவரை நம்பினார், உன்னுடைய சாபங்கள் எல்லாம் அவர் எடுக்கிறார். இன்னும் ஒருத்த நாங்கள் பார்க்கிறோம்,

நீரே. அவர் என்னை என்னுடைய தன்னுடைய புள்ளியலாக புள்ளியாக மாற்றிவிட்டார். அங்கே சிலுவை மரத்திலே தொங்கி என்னுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்தார். அடுத்தது எங்களுக்கு ரட்சிப்பு. மனிதன் பாவத்தின் நிமித்தம் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டான். ஆனால் இப்ப மீண்டும் அவரோடு நாங்கள் ஐக்கியம் கொள்வதற்கு எபேசியர் 2:1 அழகா சொல்றது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி, கொலோசியர் 2:13 இருளின் அதிகாரத்தின் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பு

0: நித்திய ஜீவனை அடையும்படி அவர் தந்தருளி இவ்வளவாக அன்பு உந்தாருன்னு பாக்குறோம். இன்னும் ரோமர் 5:8,
1: பாவியாயிருக்காயிரும் கிறிஸ்து மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த

அடுத்தது வந்து எங்களுக்கு நித்திய ஜீவன், எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறே. நாங்கள் இந்த இந்த ஜீவனை விட்டு விட்டு அங்க போகும் போல அவரோட வி வில் லிவ் ஹிம் வித் ஹிம் ஃபார் எவர். அங்க மரியாள் மாத்தாளுடைய சகோதரன் மரித்த பொழுது மாத்தாள் அவர் ரெண்டு பேரும் சொல்லினோம், நீர் இருந்திருந்தால் என்னோட சகோதரன் மரித்திருக்க மாட்டா. அப்ப இயேசு சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆகவே எங்களுக்கு மரணம் இல்லை, நாங்கள் ஒரு முறை பாவத்துக்கு மரித்தோம், இனி நாங்கள் நித்திய ஜீவன் எங்களுக்கு. அங்கே யோவான் 5:24 சொல்லுது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மரணத்தை வென்று, இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர்த்ததினாலே. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ்.

ஆமென். நம்பிக்கை தேவன் உன்னோட இருக்க நீ மறக்காத. அங்கே ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்பேல் பற்றாது. தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது வியாதி வறுமை கஷ்டம் எதுவா இருந்தாலும் அது தண்ணீர், அக்கினி போன்ற பிரச்சனை வந்து ஆறுகள் கடக்க முடியாதது. எல்லா விதத்திலும் எல்லா வேளையிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். தண்ணீர்கள் வியாதி வறுமை இன்னும் அக்கி போன்ற பிரச்சனை கடக்க முடியாது என்னால் ஏறாது என்று சொல்ற வேளையிலும் அவர் இருக்கிறார். அந்த லைஃப் அப்ளிகேஷன் பைபிள் அதை மிகவும் அருமையா சொல்லுறது, When you go through deep waters and great trouble, I will be with you. When you go through rivers of difficulty, you will not drown. When you walk through the fire of oppression, you will not be burned up. The flames will not consume you. இப்படியான காரியங்கள் எங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவா செய்யறாரு நாங்கள் பார்க்கிறோம். அங்க தானியேலின் புத்தகத்திலே அந்த மூன்று வாலிபர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் அக்னிக்குல போட்டும் அவர்கள் அழியவில்லை, எரிக்க முடியாமல் போயிட்டு அந்த அக்னி. இந்த காலையிலே நான் ஆண்டவரை கேட்டேன், எனக்கு ரெண்டு மூன்று ரெவலேஷன் தாங்கும் ஆண்டவரே, எல்லாமே எல்லாருக்கும் தெரிந்ததானே, ஒன்று ரெண்டு ஏதாவது புதிதா தாங்கும்ன்ற பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த அக்னி என்று சொல்லும் பொழுது எங்க அந்த மூன்று வாலிபர்களும் எப்படி தப்பினார்கள், அவர்களை சுற்றி ஒரு பிளாங்கெட் இருந்ததா, அந்த பிளாங்கெட்டிலே அந்த அக்னி பாடு பற்றி எரிக்காது, அந்த பிளாங்கெட்டுக்குள்ளே அதாவது அந்த கிருபை தான் ஒரு பிளாங்கெட்டாக இந்த மூன்று வாலிபர்களை மூடி வச்சது. உனக்கும் எனக்கும் அக்னி போன்ற பிரச்சனை வரும் பொழுதும் அவருடைய கிருபை ஒரு பிளாங்கெட்டா வந்து அக்னி வந்து அப்படியே திரும்பி போய்விடும், எரிக்க முடியாது. கத்தருக்கு சோத்திரம், கத்தர் இதை எனக்கு இந்த காலையிலே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னும் அடுத்தது தண்ணீர்கள்.

சொல்லும் பொழுது தண்ணீரை போல பிரச்சனை வேற. நோவா அவன் பேழைய சொன்னார், அதுவும் ஒரு கிருபை, அந்த கிருபை தான் அந்த பேழை. அந்த பேழையக்குள்ள நாங்கள் இருக்கும் பொழுது எவ்வளவு தண்ணி மேல வந்தாலும் மேல போக போக பேழையும் மேலே போகும். சோ யூ வில் நெவர் கெட் ட்ரவுண்ட். அந்த கிருபை அக்கினியும் ஒரு கிருபையா எங்களை தாங்குறது, வெள்ளங்களும் ஒரு கிருபை போல எங்களை தாங்குறது. இன்னும் நாங்கள் அடுத்ததா நான் பாக்குறோம், இதெல்லாம் கத்திரங்களோடு கூட இருக்கிறேன். அக்கினியூடாக நடந்து வந்தோம், அக்கினி பற்றி கொள்ள முடியவில்லை. தண்ணீர்களையும் நாம் கடந்து வந்தோம், தண்ணீரங்கள் மேல் புரள முடியவில்லை. சோத்திரமே, இன்னும் ஒரு பாடல் இல்லையே, தண்ணீர்களை நாம் கடக்கும் போது அக்கினியில் நாம் நடக்கும் போது.

இன்னும் எபிரேயர் 13:5 சொல்றது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்க ஜோஷுவா 1:5 அதே சொல்றாங்க. ஜோஷுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் அந்த பேஜ் எனக்கு நல்ல விருப்பம். ஏன் அவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதில்ல, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்லுற, நான் எங்கு நீ எங்க போனாலும் நான் உன்னோட கூட வருவேன். ஜோஷுவாவுக்கு சொன்னவர் உனக்கும் எனக்கும் இன்றைக்கு அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்ற, நீ எங்க நடந்து போனாலும் நான் உன்னோட வருகிறேன். அப்ப எப்படி அக்குன்னு வர முடியும்? என்ன விதமான பிரச்சனையிலும் உங்களை தாக்க முடியாதே. எங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஆண்டவர், உறங்காமல் தூங்காமல் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் கைவிடவே மாட்டார். ஜோஷுவாவின் தேவன் எங்களுக்கும் தான், இன்றும் அவர் இருக்கிறார். ஆகவே அவர் எங்களை ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். அடுத்த 3வது சரணத்திலே அழை

பாருங்க, அழைத்தவர் உன்ன உள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24 உங்களை அழைக்கிறவர் உன்ன உள்ளவர். அடுத்து 1 கொரிந்தியர் 1:9 நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருக்கிறதற்கு உங்களை அழைத்தது அவன் உண்மை உள்ளவர். அவற்றை அழைப்பு வந்து சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல. பவுலப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:1 சொல்றேன், தன்னை அப்போஸ்தலனா இருக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா? இங்க பாருங்க, எங்களுக்கும் அழைப்பு எத்தனை. அங்க மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாருங்க சுமக்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்னத்தில் பாருங்க, உங்களுக்கு நான் இழப்பாறுதல் தருகிறேன். அந்த அழைப்பு எங்களுக்கு, அதிலும் ஒரு பெரிய அழைப்பு, ஒரு பரம அழைப்பு தான் எங்களுக்கு. அவ காலிங் நாட் ஆர்டினரி காலிங், இது வந்து எங்களோட காலிங் வந்து ஹெவன்லி காலிங், ஒரு பரம அழைப்பு. பவுலப்போஸ்தலன் சொன்னது போல அங்க சொல்லுற அவர், நான் பேந்து அதை சொல்லுறேன் உங்களுக்கு. இங்கே வந்து எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கலாக்கு. ஆகவே இந்த சங்கமத்துல இருக்கிற எல்லாரும் மனுஷர்கள் தான். அங்க நான் சொன்னேன், அந்த பேளம், அந்த மீன் வந்து, நான் முதல்ல அதை சொல்ல மறந்து போட்டேன், ஒரு மீனைத்தான் அங்கே ஆண்டவர் அங்க ஆயத்த பண்ணி வைக்கிற. நீ வெள்ளத்துக்களே இருந்தாலும் அந்த சுவிசேஷத்தை கேட்கணும் போல, முதல்ல அதை நம்பித்து விசுவாசிக்கிறவர்களை அந்த மீன் விழுங்கி கொண்டு வந்து யோனாவை வழியில விட்டது போல விடுது. இந்த சங்கமம் வானொலி ஒரு மீன், அது வந்து அந்த தண்ணீர்களை இருந்து கஷ்டப்படுறவள வெளியில கொண்டு வர இந்த செய்தி, சங்கமத்துக்கு ஊடாக போற செய்தியை கேட்கிறவர்கள் அந்த மீன், இந்த சங்கமத்துடைய அந்த செய்தி கூடாக அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களில் இருந்து வெளிவருகிறார்கள் என்பதை நான் முன்பு நான் சொல்லியிருக்கோன்னு நான் அதை சொல்ல மறந்துட்டேன் அந்த வேளையில். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 2:11 மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திராய் நடக்க வேணும். இது ஒரு ஹெவன்லி காலிங். நாங்கள் கவனமா இந்த எங்களோட அழைப்புக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாயும் பரிசுத்தமாயும் கவனமாயும் நாங்கள் நடக்க வேணும். 1 கொரிந்தியர் 7:20 அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே அவர் வந்து உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும், அந்த அழைப்புக்கு உண்மையும் உத்தமமாக நாங்கள் நடக்க வேணும். இன்னும் விசுவாசிகளுக்கு எல்லா நிலவரங்களிலும் அவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துறார். 2 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் எங்களை இப்பொழுதும் எங்களை சிறப்படுத்தி எங்களை காத்து கொள்வார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் 26:19 அங்கே பவுல் அப்போஸ்தலனை கொண்டு வந்து அகரிப்ப ராஜாவுக்கு முன்னால விடுகிறார். அவன் சொல்றான், சரி நீ உன்னுடைய கேஸை சொல்லுன்னு சொல்லுகிறான். அங்கே அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுறான், 26:19 ஆகையால் அகரிப்ப ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்படியாதவனாயிருக்கவில்லை. அவருக்கு அழைத்த அழைப்பை பவுலப்போஸ்தலன் அறிந்து கொண்டார். அது ஒரு பரம அழைப்பு. அவர் சொல்றார், அந்த அழைப்புக்கு நான் கீழ்படியாமல் இல்லை, நான் கீழ்படிந்தேன். இன்றைக்கு எங்களுக்கும் ஆண்டவர் சொல்றார், இதுதான் உனக்கு உன்னுடைய அழைப்பு வந்து ஒரு பரம அழைப்பு, அதுக்கு நீ கீழ்படிந்து நட. கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் எங்களை பாதுகாத்து எங்களை நடத்துவார். கர்த்தருக்கே மகிமை. இன்னும் 2 தீமோத்தேயு 2:13 நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்கோ எவ்வளவு அருமையான ஆண்டவர். நாங்களாம் தவறி போனாலும் அவர் உண்மை உள்ளவரை அழைத்தபடினாலே எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை தன்னுடைய மகிமைக்காக அவர் பாவிப்பார். எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எழுகிறதில் அசவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோ, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிற, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட உன்னோடு கூட வருவேன். எவ்வளவு உண்மை உள்ள தேவன், அழைத்திட்டார் ஆகவே அவர் கைவிட மாட்டார். அங்கே தாயின் கற்பத்திலேயே பவுலப்போஸ்தலனை அழைத்தான்னு சொல்றார். எங்களையும் அப்படித்தான் ஆண்டவர் அழைக்கிறார். இவ்வளவு அருமையான ஆண்டவர், அவருக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாயிருக்க வேணும். 1 தெசலோனியன் 2:13 மேலும்
நம்முடைய தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். அதான் நான் முதலமைச்சர் சொன்னேன், நாங்கள் அவற்றை அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராய் நாங்கள் இருக்க வேண்டும். இன்னும் அடுத்து நான் அதிலே பாடுகிறேன், அநாதி தேவன் உன் அடைக்கலமே, நீ அவரை நம்பினால் அவர் உன்னை ஒரு நூல் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் என்று பாடுகிறேன். நான் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். உபாகமம் 33:27 சொல்லுகிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். எனக்கும் அங்கே சங்கீதம் 46

பாருங்க, உதவே நமக்கு அடைக்கலமும் வேலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான தேவனாயும் இருக்கிறார். இன்னும் எனக்கும் ஒரு ஒரு பாடல் இல்லையே, தேவனின் அடைக்கலமானிரும் சட்டைகளின் நிழலில் தங்கிருவேன், உம் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உம் கரத்தால் என்னை நடத்திடுவீர். ஆமென். ஆதி தேவனே அடைக்கலம், உடைய கரத்தால் என்னை நடத்திடுவீர் என்று நான் பாடுகிறேன். கர்த்தர் இவ்வளவு நல்லவர். அங்கே வந்த பாட்டிலே நான் கடைசியா நான் இந்த பாடத்தை உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். ஆண்டவர் எங்களை என்ன விதமாக எங்களுக்கு அழைப்பை தந்து எங்களை நடத்துகிறார் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தீம் சாங், அது நீ அவரை நம்பினால் அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜோஷுவாக்கு சொன்னவர் அதே தான் எங்களுக்கு சொல்லுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.

ஆம் சுவாமி, மரித்தேனானாலும் சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஜீவித்திருக்கிற கத்தர் இன்றும் நிறங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் பெரியவர் என்று நான் அறிக்கை பண்ணி பாடிட்டேன். எத்தனையோ காரியங்கள் சொல்லிட்டேன், நீங்கள் இவ்வளவு பெரியவர் என்று. உண்மை நம்பலாம் ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் உங்களை நம்ப வேணும் ஆண்டவரே. என் நம்பிக்கை இந்தவன் பெரியவர், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜோஷுவாவோடும் மோசையோடும் இருந்தவர் எங்களோடும் கூட இருக்கிறீர் ஐயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. நீ போகும் இடமெல்லாம் நான் வருவேன். எங்களுக்கு முன்னாப்பே தடைகளை அகற்றுவர். மீகா சொல்லுற தடைகள் அகற்றுவர், முன்னுக்கு போறார் என்று. எவ்வளவு அருமையான தேவன், எங்களுக்கு சோத்திரம். இந்த நாளும் இந்த செய்தியை கொடுக்க எனக்கு இருபது அந்தீர் ஆண்டவரே. எப்பொழுதும் இந்த செய்தி வரும்போது நடுங்குவேன். நான் கேப்பேன், ஆண்டவரே நான் இப்படி நடுக்க வேணும், நீர் என்ன பலப்படுத்துறது, நான் இப்படி பலத்தோடு கொள்ள வேணுமே என்று சொல்லித்தான் இன்றைக்கும் ஜெயம் எடுத்தேன். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி. இந்த தருணத்துக்கு ஆசோத்திரம், இந்த வானொலிக்கு ஆசோத்திரம். ஆண்டவரே, எனக்கு ஆண்டவர் அந்த ஒரு ரெவலேஷனை தந்தர். ஒரு மீனை போல இருந்து தண்ணீருக்குள்ள இருந்து அவதிப்படுகிறவர்கள் செய்தியை கேட்ட உடனே, இந்த சங்கமத்துக்குடா கேட்ட செய்தியை கேட்டவர்கள் அப்படியே விழுங்கி வந்து வெளியில கொண்டு வரப்படுவார்கள். அவர்களுக்கு விடுதலை, ரட்சிப்பு. நன்றி ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரியவர் என்று அறிந்து ஒரு அறிக்கை பண்றேன் ஆண்டவரே. இதை நடத்துற உங்களுடைய அடியானம் ரீட்டாம் போறவே அது உங்களுக்கு தெரியும். எவ்வளவோ தங்கள் சக்ரிஃபைஸ் பண்ணி பணத்தை கொடுத்து நேரத்தை கொடுத்து சரீர பலவீனத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருக்கிறீ சோத்திரம். அதே போல இந்த சங்கமத்துல செய்தி கொடுக்கிறவர்களும் தான் ஆண்டவரே. இவ்வளவு ஸ்ட்ரகிள் மாட்டேன், எனக்கு தெரியும். நேரத்தை கண்டுபிடிக்க வேணும், தருணம் வேணும், பலன் வேணும், எல்லாவற்றிலும் நீ கூட இருந்து அழைத்தவர் உன்ன உள்ளவரா இருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. இதுக்கு மேல என்ன வேண்டும் ஆண்டவரே? இப்படி ஒரு தெய்வத்தை அறியங்களுக்கு இருபது அந்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இன்னும் என்ன சொல்வேன் ஆண்டவரே? தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த சல்வேஷன். எங்களுக்கு தந்த ரட்சிப்பு, வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, எல்லாற்றுக்கும் மேலாக உம்முடைய ஆவியின் அபிஷேகம் தருகிறீரே ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஐ லவ் யூ ஜீசஸ். எல்லாத்திற்கான மகிமையும் உங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெயம் எடுத்தேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.

0: Amén. Amén. Nan dian de veri. Thank you, Jesus.
1: Amén. Amén. Van praven nerthile kathade namathu uyerthi thudigalodu paadalgalodu valinadathinirgal kathar thanda thaalandugalai saatchigalodum வார்த்தைகளோடும் வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். தடைகளை நீக்கி கர்த்தருடைய நாளில் இணைய செய்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு திரும்பமாக நாங்கள் வருகின்ற வாரம் செவ்வாய்க்கிழமையிலே வளமையான நேரத்திலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த சமர் காலங்களிலே சரியான ஹீட் காலங்களிலும் உங்களுடனே கர்த்தர் கூட இருந்து பாதுகாப்பாக வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேலையில விடைபெறுகிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: பிரதர், உஷா இல்லாதபடியா நீங்க ரோனேஷுக்கு என்ற மெசேஜ் அனுப்பி விடுவீங்களா?
1: ஓகே அம்மா.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
1: என்ன தலைப்பு கொடுக்கறீங்கம்மா?
0: தலைப்பு, நான் நம்பும் தேவன் பெரியவர்.
1: ஹரியராஜா அம்மா தொடர்ந்து கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்தார்கள். எத்தனை நாமத்தை உயர்த்தினார்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது சுவாசிக்கிறோம். மறு ஒலி பிளேஸில் இருந்த பொழுதும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட சிலிருந்த பொழுதும் கர்த்தர் தாமே கூடாக வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அவரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இதை ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கோலாத்தங்கோயில் பகுதியிலிருந்து பெண்ணியில் திருச்சபை சார்பாக இந்த வேளையிலும் அவருக்கும் இரவு வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்தினாலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கு அவரை வரவேற்போம். பேசுலோ பாஸ்டர். ஆமீன். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கதிரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அம்மாவுக்கு நேற்றைய நாளிலே பாவக்கட்டதனால் இன்றைய நாளில் இணைந்தா அதனாலே சற்று தாமதமாகினது. நீங்கள் உங்களுடைய நேரத்தை எடுங்கள். உங்களை தொடர்ந்து பாஸ்டர் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து புறப்படுப்பார். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பாஸ்டர் வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ.
3: தேங்க் யூ பிரதர். காட் பிளஸ் யூ பிரதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேசுவதில் கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனத்திற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் வார்த்தை சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவரே சொன்னார், நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன். இயேசு ஆண்டவராகிய கிறிஸ்து அவரே வழி, அவரே சத்தியம். அவருடைய வழியில் நடக்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய சத்தியம் எவ்விதமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியமாக்குறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த உலகத்தில் மனிதன் குறைவுள்ளவன். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா வாழ்க்கையிலும் அநேக குறைவுகளை சந்திக்கிறோம். சில நேரங்களில் பஞ்சம் வரும்போது ஆகாரத்தினுடைய குறைவு, ஆகாரத்தினுடைய குறைவு, கஷ்டங்கள் வரும்போது பணத்தினுடைய குறைவு, கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிறேன். அவருடைய சத்தியம் குறைவற்றது. அப்படின்னா அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் குறைவில்லாதபடி வாழ்வார்கள் என்ற அர்த்தம். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் குறைவில்லாதபடி வாழ்வது, உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தில் குறைவில்லாத வாழ்வது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவில்லாமல் வாழ, குறைவற்ற இந்த பசுத்த வேதத்தை நேசிக்கிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள், அதன் படி நடக்க தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள், அவளுடைய வாழ்க்கையில் தெய்வீக சமாதானத்தினால நிரப்பப்படுகிறோம். கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான காரியத்தை பாருங்கள். இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த வேதத்தை நேசிக்க, இந்த வேதத்தை பின்பற்ற, இந்த வேதத்திற்கு கீழ்ப்படிய, இந்த வேதத்திற்கு கனத்தை கொடுக்க, இந்த வேதத்தை வைத்து வாழ்வதற்கு அந்த வேத வசனத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் அந்த சத்தியத்திற்காக எடுக்கிற தீர்மானங்களா இருக்கும் பொழுது கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதங்களும் எல்லாம் தொடரும், எல்லாம் தொடரும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், பசுத்தமுள்ள தேவன். அந்த பசுத்தமுள்ள தேவன் அவருடைய சத்தியத்தை நேசிக்கிற மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர், துணையாய் நிற்கிறவர், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடியவர். இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பகுதி. அடுத்ததாக உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை குறைவில்லாமல் கொடுப்பது. தேவ வசனத்தை வாசிக்க வாசிக்க இந்த சத்தியத்துக்குள் தன் வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பு.

கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து நிற்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்பார்கள். அவருடைய சத்தியத்தில் வாழ்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், நீதி உள்ள தேவன். அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது உலக ஆசீர்வாதங்களை குறைவில்லாதபடி கொடுக்கிறார். பலவீனங்களில் நம்மை தாங்குகிறவர், வல்லமையை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், அவருடைய சத்தியத்தை விரும்புகிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அது அவருடைய சித்தம். அது குறைவற்றதாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். என்னாலும் இந்த சத்தியம் நிறைவை நமக்கு கொண்டு வரும். சிறியதாயிருந்தாலும் அது ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தது இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுனாக்கா, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதமாய் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதமா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம் சத்தியம். இந்த சத்தியத்தை வைத்துத்தான் வாழ முடியும். இந்த ஆத்துமா வாழ வேண்டும் என்றால் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அதே போலத்தான் நம்முடைய ஆத்துமாவும் மரணத்தை சந்தித்த பிறகு, அது வெளியே இந்த பாடியிலிருந்து வெளியேறின பிறகு அது உயிரோடு வாழ்கிறது, இலைப்பாற செல்லுகிறது. அந்த இலைப்பாற இடத்தில் அது உயிரோடு இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் இயேசு அருளின அந்த சுவிசேஷத்தினுடைய சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் மீட்கப்பட்ட ஆத்துமா பாதாளத்தினுடைய நரகத்திற்கு போகாது, அது பரலோகத்திற்கு போகும். அப்போ ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற இந்த தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த தேவ வசனத்தை வைத்து வாழ வேண்டும். இந்த தேவ வசனத்துக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ நாம் உயிரை பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த சத்தியத்தை நாம் அணுக வேண்டும். கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை, கர்த்தருடைய சாட்சி சத்தியம். இந்த சத்தியம் இல்லாதபடி கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ முடியாது, விசுவாச வாழ்க்கையில் வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி பரிசுத்தமாய் வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி கிறிஸ்துவுக்காக நீ வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி நீ பரலோகம் போக முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி உன்னுடைய ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி கிடையாது. இந்த சத்தியம் எங்கே இல்லையோ அங்கு பலவீனம் தாக்கப்படும். இந்த சத்தியம் எங்க இல்லையோ அங்கு பிசாசு வருவான். இந்த சத்தியம் எங்க இல்லையோ அங்கு பல சோதனைகள் வந்தாலும் உன்னால மேற்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய குறையற்ற செல்வமாய் இருக்கிற இந்த வேத வசனத்தினுடைய சத்தியம் நமக்கு உயிர் மீட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன். நமக்கு நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறவர், ஆத்துமாவின் ஆண்டவர், ஆத்துமாவுக்கு உயிர் மீட்சி கொடுக்கிறவர். இந்த சத்தியத்தை அறிகிற யாவரும் ஒரு பேதையாயிருந்தாலும் அவன் ஞானியாய் மாறுகிறான். ஞானத்தில் வளர்வதற்கு இந்த சத்தியம் உதவி செய்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ என்னை ஒரு ஞானியாய் மாற்றுகிறது. உலகத்தினுடைய படிப்பு வேற, இந்த சிந்தனைகள் வேற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அந்த தெய்வத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய சத்தியத்தில் வளர வேண்டும் என்றால் ஞானம் தேவை, தெளிந்த புத்தி தேவை. பரிசுத்த ஆவி இருந்தால்தான் ஞானம். இந்த சத்தியத்தை
நீ கேட்டு அதன்படி வாழ்ந்தால்தான் ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர் பசுத்த ஆவி, அந்த பசுத்த ஆவி உன்னோடு கூட இருப்பார், உனக்கு துணையாய் நிற்பார். அது சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நம்முடைய கால்களுக்கு தீபம் அது, அவருடைய சத்தியம். நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. கால்களுக்கு தீபம், நடக்கும் போதெல்லாம் அது எரியும், அணையாத தீபமா எரிந்து கொண்டே இருக்கும். அந்த வசனம் உன் இதயத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அணையாத தீபமா இருக்க வேண்டும். என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உம்மிடத்திலே பத்திரப்படுத்தி. அப்போ நீதிமொழிகள் 2:2 என்ன சொல்லுகிறது என்றால், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உம்மிடத்தில் உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உம்மிடத்தில் பத்திரப்படுத்தி. அப்போ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயம் இருக்க வேண்டும், வார்த்தையை தாராளமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் உனக்கு ரட்சிப்பு, அப்போது தான் உனக்கு மீட்பு. உன் இதயம் கட்டளைகளை காக்க கடவுள். இந்த இதயம் வந்து கட்டளைகளை இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். இதயத்தில் அவருடைய கட்டளைகளை இதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நான் பெற்றுக்கொண்டது என்னவென்றால், இந்த சத்தியத்திற்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறேனோ, எவ்வளவு அதை கனப்படுத்துகிறேனோ, என் வாழ்க்கையை உயர்த்துகிற இந்த சத்தியம் இது. என் வாழ்க்கையை தள்ளாடாதபடி நிலைநிறுத்துகிற சத்தியம் இது. என் ஆத்மா அழிவுக்கு செல்லாதபடி என்னுடைய ஆத்மாவை மீட்கக்கூடிய சத்தியம் இது. அநேகருக்கு இந்த உலகத்தில் புரிவது கிடையாது, இந்த சத்தியத்தை எதிர்க்கிறான், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தன் வாழ்க்கையை இழக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, கேள்வி என்னவென்றால், இந்த சத்தியம் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை எந்த மனிதனையும் எந்த இதயத்தையும் எந்த ஆத்மாவையும் மாற்றக்கூடிய வல்லம் உள்ளது. இந்த வல்லமுள்ள சத்தியத்தை தன் இதயத்திலே பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். பத்திரப்படுத்திக் கொள்ளுதல் அது எப்போதும் இதயத்தில் இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு செல்போன் வச்சுட்டு இருக்கிறோம், டேப்லெட் வச்சுட்டு இருக்கிறோம், கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எல்லாத்திலும் நீங்க பைபிள் டவுன்லோட் பண்ணலாம், பைபிள் டவுன்லோட் பண்ணும் பொழுது எந்த நேரத்திலும் நீ கையில வைத்து கொண்டிருக்கிற அந்த கைபேசி, கையில வைத்து கொண்டிருக்கிற அந்த டேப்லெட், டேப், வீட்டுக்குள்ளே டேபிள் மேல வைத்து கொண்டிருக்கிற அந்த கம்ப்யூட்டர், எவ்வளவு பவர் உள்ளதா இருந்தாலும், எவ்வளவோ பைபிள்களை அதற்குள்ளே கொண்டு வந்து டவுன்லோட் பண்ணலாம், ஆனால் ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேசத்திலே கரண்ட் ஆப் இருக்கிறது. நிறைய நேரங்களில் கரண்ட் இருப்பது கிடையாது.
வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு அது நன்றாக தெரியும். ஒன்று அவங்களுக்கு வர சோதனை, நீ டேபையோ செல்போனையோ சார்ஜ் பண்ண மறந்து விட்டால் அது க்ளோஸ் டவுன் ஆயிடும். இங்கே கரண்ட் இல்லாதனால ஆன் பண்ண முடியாது, எலக்ட்ரிக் மூலமாகவும் பார்க்க முடியாது, சார்ஜ் பண்ணாவிட்டாலும் பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலையில் தள்ளப்படுகிற காரியங்களை குறித்து முன்னே அறிந்த கர்த்தர் தேவ வசனத்தை உன் இதயத்தில் பத்திரப்படுத்து என்றால் என்ன, இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் பெருகி சென்றாலும் ஒரு தட்டு தட்டினாக்கா உனக்கு ஒரு 10 வசனம் ஒத்த வசனங்கள் ஓடி வருகிறது இந்த காலகட்டத்தில். அப்பேற்பட்டது கூட பவர் இல்லாவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் நன்றாக யோசித்தவர், தம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியான காரியத்தை செய்திருக்கிற கர்த்தர் என்னவென்றால், நீ உயிர் இருக்கிற மட்டும் உன் இதயம் ஓடும். அப்போ அந்த இதயத்துல நீ பத்திரப்படுத்தும் போது எந்த நேரத்திலும் அந்த பசுத்தாவினுடைய உதவியோடு அவர் கொடுத்திருக்கிற ஞானத்தோடு இந்த தேவ வசனங்களை ரீகலெக்ட் பண்ணலாம். ஆகவே இந்த உலகத்தில் முன்னேற்றத்திற்குரிய காரியங்களை பார்ப்பதை காட்டிலும் வேதத்தினுடைய ரகசியம், வேதம் எதை நமக்கு அனுகூலமாய் மாற்றி கொடுத்திருக்கிறது என்று பார்க்கும் போது நம்முடைய இதயத்தை மெயினாக இந்த வசனம் போக்கஸ் பண்ணுகிறது. இதயத்தில் பத்திரப்படுத்து, இதயத்தில் பத்திரப்படுத்துகிற விசுவாசியாயிரு. இதயத்தில பத்திரப்படுத்துகிற விசுவாசியாயிரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதையோ அந்த உலகத்துல பத்திரப்படுத்துறோம், பணத்தை பத்திரப்படுத்தும், பொருளை பத்திரப்படுத்தும், செல்வங்களை பத்திரப்படுத்துறோம், உயிருக்கு உயிராய் நேசிக்கின்ற மிருகங்களை பத்திரப்படுத்துகிறோம். ஆனால் உன் ஆத்மாவிலே தேவ வசனத்தை பயபக்தியோடு தெளிந்த புத்தியோடு பத்திரப்படுத்துகிறாயா? கேள்விக்குறி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இதயம் கட்டளையை காக்க கடவுது. அங்க பத்திரப்படுத்து, இங்க காக்க கடவுது. எதை? என் மகனே என்று சொல்லும் போது ஒரு பாசத்திற்கு அன்புக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ இருக்கிற, உன்னுடைய அப்பா கர்த்த நீ அவருடைய பிள்ளையாய் கிறிஸ்துவின் மூலமாக மாறியிருக்கிறாய். ஆகவே தந்தை ஒரு பிள்ளைக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் போதகத்தை நீ பத்திரப்படுத்த வேண்டும் என்றால், என் போதகத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், உன் இதையே என் கட்டளைகளை காக்க கடவுது. இதையும் கட்டளைகளை காக்க கடவுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கட்டளையை காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எதேதோ பிரயாசப்பட்டு காத்து கொள்ளுகிறோம், சரீரத்தை காத்து கொள்ளுகிறோம், ஞானத்தை, நம்முடைய இதயத்தை காத்து கொள்ளுகிறோம், நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக காத்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அவருடைய வேதத்தை நம்முடைய இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும், அவருடைய வசனத்தை, அவருடைய சத்தியத்தை இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசியும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இந்த ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த சத்தியத்தோடு நீ வாழும் போது உனக்கு என்ன கிருபை தொடர்கிறது? வாழ்க்கையிலே நீடித்த நாட்களாய் வாழக்கூடிய ஒரு கிருபை தொடர்கிறது.
நீடித்த நாட்களையும் தீர்க்காசியும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். தீர்க்காசியும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். அவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தையை நான் பத்திரப்படுத்தும் போது, அவருடைய சத்தியத்தை காத்து கொள்ளும் போது, அவருடைய சத்தியத்தை வைத்து வாழும் போது, அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது என் வாழ்க்கையை நீடிக்கிற கர்த்தர் அவர். அப்போ சமாதானத்தோடு வாழ சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர். வாழ்நாளில் துக்கத்தோடும் சஞ்சலத்தோடும் துன்பத்தோடும் கண்ணீரோடும் வாழாதபடி சமாதானத்தோடு வாழ்வதற்கு இந்த சத்தியம் எனக்கு உதவி செய்கிறது. இந்த சத்தியத்தில் இருக்க வேண்டும், சத்தியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் எனக்குள்ளே இருக்கும் போது எனக்கும் தெய்வத்திற்கும் சமாதானம் இருக்கிறது, சமாதானத்தை உருவாக்குறது. அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. இரண்டாவதாக சொல்லுகிறது 7:1. நீதிமொழிகள் 2:2 பத்திரப்படுத்துன்னு ஒரு முறை சொல்லிச்சு. 2 நீதிமொழிகள் 7:1 சொல்லுகிறது, என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து. காத்து கொள்ள வேண்டிய கடமை என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருடைய வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையில் நான் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தையோடு நான் வாழ வேண்டும். இதுதான் கர்த்தர் என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது. ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? அவருடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் பிசாசு வந்து டிஸ்டர்ப் பண்ணாதபடி, சோதனைகளை கொண்டு வந்து இந்த வார்த்தை விட்டு நம்மை பிரிக்காதபடி, இந்த சத்தியத்திலிருந்து வெளியேற்றாதபடி, இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவளாய் இருக்க வேண்டும் என்று பசுத்த ஆவி நமக்கு உதவி செய்கிறார். பிசாசோ என்ன செய்கிறான் என்றால், அவசத்தியத்தையும் சந்தேகங்களையும் வெறுப்பையும் ஆண்டவர் மீது கோபம் அடைவதிலும் ஆண்டவர் மீது குற்றத்தை சுமத்துவதிலும் இவ்விதமான சிந்தனைகளை நம்முடைய சிந்தனையில் விதைக்கிற அந்த பிசாசு எதிர்த்து நின்று வாழ வேண்டும் என்றால் இந்த பட்டயமாகி இந்த சத்தியத்தை வைத்து நீ வாழ வேண்டும். ஏதோ பிரசங்கத்தை கேட்டேன் இருக்கக்கூடாது, பிரசங்கத்தை வைத்து வாழ வேண்டும். எதற்காக போதிக்கப்படுகிறது? நீ வாழ்வதற்காக, மீட்கப்படுவதற்காக, பசுத்தமடைவதற்காக, உன் இதயத்தை காத்துக்கொள்வதற்காக, உன் ஆத்மாவை காத்துக்கொள்வதற்காக, உன்னுடைய ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி பெறுவதற்காக இந்த சத்தியத்தை காத்துக்கொள். இந்த சத்தியம் உனக்கு உயிர் மீட்சி கொடுக்கும். மதுவேதத்தில் 119:97 சொல்லுது, இந்த வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது எனக்கு தியானம். கருமையானவளே, இந்த உலகத்தில் நம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கிறோம். படிப்பில விருப்பம், எந்தெந்த காரியத்தில் நாம் பிரியமடைகிறோம். உலகத்தோடு இசைந்து போவதற்கு உலக காரியங்களில் பிரியமாய் மாறுகிறோம். இத்தனையும் போய் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை சந்தோஷமா இருக்க இந்த உலக ஆசா பாசங்களுக்கு பிரியமாய் நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தீர்மானத்தை எடுத்து தன் ஆத்மாவை அழித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். பிரியம் பிரியம் என்று சொன்னால்
அது சில நேரங்களில் அழிவுக்கு நேராய் கொண்டு செல்லுகிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்களில் பிரியமாய் நீ இருக்கும் போது ஒரு நாள் சமாதானத்தை இழப்ப, ஆசீர்வாதத்தை இழப்ப, தேவனுடைய வசனத்தை இழப்ப, தேவனுடைய சத்தியத்தை இழப்ப, பாவத்திற்கு அடிமையாய் மாறுவ, சமாதானத்தை இழப்ப, உனக்கும் கத்தருக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம் பிரிவினை உண்டாக்கும். ஆனா அந்த வேதம் என்ன சொல்லு, சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னாக்கா, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். அவன் சாட்சியா சொல்றான், உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் எனக்கு அதுதான் என் வாழ்க்கையினுடைய ஆதாரம், அதுதான் என் ஆத்துமாவுக்கு ஆகாரம், அதுதான் என் ஆத்துமாவுக்கு உயிர் மீச்சு கொடுப்பது, அதுதான் என்னை பலப்படுத்துவது, அதுதான் என்னை தேற்றுவது. ஆகவே வேதத்தில் பிரியமாயிருந்து இரவாம் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமாயிருக்கணும், தியானம் பண்ண வேண்டும். பிரியம் வாசிப்பதற்கு பிரியமாயிருக்க வேண்டும், கேட்பதற்கு பிரியமாயிருக்க வேண்டும், அதை செயலிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு பிரியமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாள் முழுதும் அது தியானம், நாள் முழுவதும் அது தியானம் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கர்மியானவிலே தேவ வசனத்தினுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நாள் முழுவதும் தியானம். அப்ப அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை வாசிக்க வாசிக்க வாசிக்க பசுத்தாவின் மூலமாக தெளிந்த புத்தி வரும்போது, தெளிந்த ஞானம் வரும்போது, அந்த அதை அறியக்கூடிய அறிவை கர்த்தர் பசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த தியானத்தில் இருக்கிற நாம், ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாய் வாசிக்கிற நாம், பிரியமாய் இருக்கிற நாம், அது என்னோடு என்ன பேசுகிறது என்பதை தியானத்தில் கொண்டு வர வேண்டும். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் கர்த்தருடைய வசனத்திற்கு, பொறுமையோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும், பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவிலே நாள் முழுவதும் நீ நானும் இல்லாவிட்டாலும் மூன்று முறை ஆகிலும் தியானத்தில் நிற்போம். எவ்வளவு அதிகமாக வேதத்தில் நேரத்தை செலவிடுகிறாயோ அவ்வளவு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த வசனம் உன்னை கைவிடாது, அந்த வசனம் உன்னை காப்பாற்றும், அந்த வசனம் உன்னை ஆதரிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன். சங்கீதம் 119:101 விதமாக சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். இந்த சங்கீதக்காரன் கர்த்தருக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறான், அவனுடைய தீர்மானத்தை கர்த்தருக்கு சொல்லுகிறான், எப்படி அவன் நடக்க போகிறான் என்பதை குறித்து சொல்லுகிறான். எப்படி நடக்க போகிறான் என்றால், பொல்லாத வழிகளுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன், பொல்லாத கால்களுக்கு விலக்கி இருக்கிறேன், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளை. அப்போ உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்போது இப்படி எடுத்துக்கொள்வோம், அப்போ அந்த வசனம் எனக்கு போதிக்கிறது, என்னை உணர்த்துகிறது, பொல்லாத வழிக்கு நீ தப்பித்துக்கொள், பொல்லாத வழிகளில் நீ நடக்காதே, அந்த கால்களுக்கு விலகி செல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன், அந்த ஜீவனுள்ள தேவனை
பசுத்தத்திற்கு நாம் நெருங்கி வாழ வேண்டும், அசுத்தத்தை எதிர்த்து வாழ வேண்டும், பாவத்தை எதிர்த்து வாழ வேண்டும், பசுத்தத்திற்கு போராடி வாழ வேண்டும். பசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. எங்கு செல்லுகிறாயோ அவருடைய வசனத்தில் நடக்கிற பிள்ளையாயிரு, அவருடைய வசனத்தோடு வாழ்கிற பிள்ளையாயிரு, அவருடைய வசனத்தில் நிலைத்து நிற்கிற பிள்ளையாயிரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல காலை சொல்லுகிறார்? கால் பகுதி முக்கியமானது. இருளாய் இருக்கிற நேரத்தில் ஒரு நாலடி பள்ளத்தில் அது பள்ளம் இருக்கிறது என்று தெரியாதபடி நான் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது நான் அதிலே விழுந்து விட்டேன். அப்போ முட்டி அதிகமாக அடிபட்டது. ஏன் இருட்டில் நடக்கும் போது அந்த பள்ளம் தெரியல? அப்போ ஒன்று பாருங்கள், என் காலில் ஒரு தீபம் இருந்துச்சுனாக்கா ஐயோ அது பள்ளம்னு என் கண்ணும் பார்க்கும். இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த தேவ வசனமாகிய இந்த தீபமாய் எரிகிற நம்முடைய வாழ்க்கையின் நடைக்கு எந்த விபத்துகள் ஆபத்துகள் வராதபடி முதலாவது காத்து கொள்ளும், நித்திய வழியில் நடத்தும், கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு நம்மை அது நல்ல வழியில் நடத்துகிற தேவ வசனமாயிரும். அப்போ இந்த தீபம் அணையாதது, கரண்ட் கூட ஆஃப் ஆயிடுது, ஒளி வந்து அந்த எண்ணெய் இருக்கிற மட்டும்தான் எரிந்து கொண்டே இருக்கும். கேஸ் அந்த கேஸ் இருக்கிற மட்டும்தான் எரிந்து கொண்டே இருக்கும். விறகு வந்து அந்த விறகு சாம்பல் ஆகிற மட்டும்தான் எரியும். ஆனால் இவையெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஆனால் தேவ வசனம் நிரந்தரம், அது மாறாதது, அது அழியாதது, அது சகலத்திலும் உயர்ந்திருப்பது. இந்த தேவ வசனத்தை காக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அது கால்களுக்கு தீபம். அடுத்த இது என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். கால் என் காலினுடைய நடைகளை பார்க்கும் போது முதலாவது எனக்கு தேவைப்படுவது என் கால்களுக்கு அந்த தீபம், அந்த ஒளி. அடுத்தது என் கண் பார்வை கொஞ்சம் தூரத்தை பார்க்கும் பொழுது அது என் பாதைக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. அப்போ இந்த கால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற ஒரு காலாய் இருக்கும் பொழுது அணையாத தீபமாகிய அந்த வசனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். இது தேவ வசனம் நம்முடைய கால்களுக்கு அணையாத தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த பாதை என் கண் முன்னாக இருக்கிற பாதை, அந்த பாதைக்கு இருள் இல்லாதபடி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது தேவ வசனம், தேவனுடைய சத்தியம். அதை நம்ப வேண்டும். ஆண்டவர் சொன்னார், பிசாசை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை தான் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பிசாசு மேற்கொள்ளுவதற்கு பிசாசினுடைய கேரக்டரை அடிப்பதற்கு அவன் சொல், அவனுடைய சொல்லே வைத்து அவனை அடிப்பதில் வல்லவராய் இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபாசம் முடிந்ததை வந்தான், கல்லை எடுத்து அப்பமாய் மாற்றிக்கொள்ளும் என்று சொன்னான்.
ஆண்டவர் அவனுக்கு பிரவத்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று தேவ வசனத்தை வைத்து சாத்தானை கத்தர் அடித்தார். தேவ வசனம் கத்தருடைய பட்டயம். பிசாசு எதிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சத்தியம் தேவை. சத்தியத்தில் வாழ வேண்டும். சத்தியம் உனக்குள்ளே இருக்கும் போது இருள் வராது. பிசாசு சோதனை கொண்டு வரும், அதை மேற்கொள்வதற்கு வல்லமை கொடுக்கிற கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சத்தியம், அது நம்மை காப்பாற்றும். அதை நம் ஆசீர்வே ஆத்துமாவை உயிர் மீட்சி கொடுக்கும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாம் பிழைக்க வேண்டும். நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்மாவும் பிழைக்க வேண்டும் என்றால் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும். அவருடைய வேதத்தை காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வேதத்தை பத்திரப்படுத்த வேண்டும். அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். அவருடைய வேதத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏதோ படித்தேன் என்று இல்லாதபடி தியானத்தில் கொண்டு வந்து நம்முடைய ஆத்மாவை நிறுத்த வேண்டும். கர்த்தர் எதை பேசுகிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக என்று அவருடைய எச்சரிப்போ, அவருடைய வாக்கு தத்தமோ, அவர் நம்மை திருத்துவதோ, வசனத்தின் மூலமாய் திருத்துவதோ, நம்முடைய பசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று உனக்கு பலன வல்லமையும் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியின் பட்டயம் நமக்கு உறுதுணையாய் நிற்கிறது. வசனம் என்னும் பட்டயம் பிசாசு எதிர்ப்பதற்கு. பிசாசு எப்போதும் அவனுடைய கேரக்டர் என்னவென்றால்

0: வார்த்தையில் நிலைத்து நிற்போம், அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அந்த வார்த்தையில் வல்லமையும் உண்டு. உன் ஆத்மாவையும் உன் சரீரத்தையும் பசுத்தமாக்கக்கூடிய வல்லமுள்ள வார்த்தைக்கு கனத்தை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாக இயேசுவே, இந்த சத்தியம் என்னும் உம்முடைய நாவிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள், அது தான் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது, அது தான் எங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, அது தான் பரலோக பாக்கியத்தை கொடுப்பது, அது தான் உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்துவது. அந்த வசனம் தான் எங்களுக்கு சமாதானம், அந்த வசனம் தான் எங்களுக்கு கிருபை, அந்த வசனம் தான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம், அந்த வசனம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறது, அந்த வார்த்தை தான் எங்களுடைய ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி கொடுப்பது. ஆகவே அந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தை சத்தியம் என்ன, உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய இதயத்தை பக்குவப்படுத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருடைய இதயமும் ஆயத்தமாய உடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு உடைய வசனத்திற்கு கனப்படுத்துகிற பிள்ளைகளாய், அதை வைத்து வாழ்கிற பிள்ளைகளாய் கூடும். இந்த ஊழியத்திலே, இந்த ரேடியோ ஊழியத்தில் யாரார் இந்த சத்தியத்தை கொண்டு வந்து விதைக்கிறார்களோ அவர்களுக்கு அபிஷேகத்தின் ஆவினாலும் பசுத்த ஆவினுடைய வல்லமையினாலும் நிரப்பும். அவளுடைய நாவில் உம்முடைய சத்தியத்தை போடும், அது விதைக்கப்படட்டும். 60, 90, 100 பலன் தண்டு. பாவி மனம் திரும்பி பசுத்தத்திற்குள் வரட்டும், அது உம்முடைய சத்தியத்தினால முடியும். சத்தியத்தை வைத்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபித்தார். ஆசீர்வதியம் உம் வசனமே சத்தியம், அந்த சத்தியத்தினால எங்களை பசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.
1: வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று கர்த்தர் கூறுகிறார், கர்த்தரை வழி நடத்துகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே வாரத்தின் முதல் நாளிலே பசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் பரிசுத்தாவியானவர் தாமே வார்த்தைகளை உங்களுடைய சபையினருக்கு எடுத்து கொடுக்கத்தக்கதாக, அதை அவர் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்.
0: God bless you brother. Thank you.
1: Amen. Amen. அருமையானவர்களே, இதுவரை நிறமங்களுடன் ஊழியர் பாஸ்டர் பால் லூயிஸ் கரன் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். கர்த்தர் ராமே அந்த வார்த்தைகள் கூட அவங்களுடன் பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். பேசி இதை மறுவலப்பிலே கேட்கின்ற பொழுதும் யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற பொழுதும் கேட்க போகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூட அவங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. அவர்கள் சார்பிலும் தேவ ஊழியரை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூடாக தேவ ஊழியர் சுயசேர்ப்பின் மாணவர்கள் வேத பாடத்து கூடாக வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மைமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறது. ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். ஆமீன். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சுசேசகரை பின்வாணர் அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். கர்த்தர் வழி நடத்துவார். ஆமீன். ஆமீன். வேதபாட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்கு கத்தர் உதவி செய்வாராக. கேட்டுக்கொண்டிருக்கிற

0: உங்களோட சார்பிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வேத பாட நிகழ்ச்சியை உங்களிடம் படைக்கிறோம். வழிநடத்து ஆமீன். காட் பிளஸ்.
1: ஆமீன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் உருக்கம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த வேலையிலும் தகப்பனே, உங்களோட சமூகத்திலே வந்து உன் நாமத்தை மையப்படுத்த அடியனுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவரே, இந்த நாளும் இந்த வார்த்தைகளை இந்த இடத்திலே பேசுகிற வேளையிலே தேவ ஞானத்தினாலும் பரிசுத்தாவோட வல்லமினாலும் அடியன் என் ரப்பை நீங்க வழிநடத்தி கொள்ளும்படியாக செபிக்கிறேன். விசேஷித்த விதமாய் அடியனை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க வழிபடும்படியாக உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. உம்முடைய நாம் ஒன்றே இந்த வார்த்தைகளூடாக மகிமைப்படும்படியாக அநேகர் வந்து இந்த நாட்களை இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்க அந்த கிருபை இந்த நாட்களை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாகவும் இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய நாட்களிலே நாங்கள் பார்த்தோம், அதாவது துதிக்கும் முறை என்ற தலைப்பிலே இந்த நாட்களை பார்த்தோம். நேற்றைய நாட்களை பாருங்கள், அருமையான கர்த்தருடைய எப்படியாக நாங்கள் ஆராதிக்க வேண்டும், அந்த ஆராதிக்கிற அந்த காரியத்தினுடைய முறை என்றது குறித்து நாட்களே நாங்கள், அதாவது நேற்றைய நாட்களிலே இரண்டாவது தரமாக இந்த நாட்களை பார்த்தோம். முதலாவது தரம் இந்த நாட்களை துதித்தல் என்று சொல்ற தலைப்பிலே இந்த நாட்களை பார்த்தோம். நேற்றைய நாட்கள் இரண்டாவது, இன்றைக்கு மூன்றாவது பகுதியில் அந்த துதிக்கும் முறையினுடைய மிகுதி பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே இன்றைய நாளிலும் பாருங்கள், ஒன்று நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். இந்த பதினைந்தாம் ஒன்று நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரத்திலே 28வது வசனம் இந்த நாட்கள் இப்படியா சொல்றது. அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்கால பூரியைகள் கைத்தாளங்கள் துணியோடும் தம்புராக்களோடும் சுரமண்டங்களோடும் அங்கே வாசிக்கிற சத்தத்தோடும் இந்த நாட்களிலே அங்கே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்க பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லி சொன்னால் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக அந்த உடன்படிக்கை பெட்டியை ஏன் தேவன் அந்த இடத்திலே உருவாக்கினார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை இப்ப பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே பரலோகத்தினுடைய சாயலாக, சாயலே இந்த நாட்களே பரலோகத்திலே இருக்கிற ஒரு பெட்டியாக இருக்கிறது. அதனுடைய சாயலாக ஒரு பெட்டியை ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கும்படியாக தான் கர்த்தர் மோசையோடு இந்த நாட்களிலே பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மோசைக்கு தேவன் எல்லா விதமான திட்டங்களையும், எல்லா விதமான பிளான், அதாவது மோசை ஒரு ஆர்கிடெக்டா இருந்தபடினால் அவருக்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அப்படியே போட்டு கொடுத்தார். இந்த அளவிலே இந்த காரியத்துல செய்யணும் சொல்லி, அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப அதனாலே அவர் என்ன செய்தார் சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டியை செய்தது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக ஆசரிப்பு கூடாரத்தையும் அங்கே இந்த நாட்களை கட்டி வைத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கே இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு பக்குவமாக அந்த நாட்களை என்ன செய்தார், அங்கே இந்த நாட்கள் ஒரு மறைமுகமாக இந்த நாட்களை வைக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பெட்டியை எவரும் எந்த நேரத்திலும் பார்க்க முடியாது. அதில் குறிப்பிட்ட நேரங்கள், குறிப்பிட்ட காலங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அதனால என்ன நடக்கும் என்றால், அந்த உடன்படிக்கையை இந்த நாட்களிலே யார் தரிசிப்பார்கள் என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த ஆசாரியராக இருக்கிற அந்த ஆசாரியர் தான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கிட்ட அந்த நாட்களே போக முடியும். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை சுற்றி தேவனுடைய அந்த அபிஷேகம் இந்த நாட்களிலே, அதாவது சுகந்த வாசமாக அந்த நாட்களை வீசிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஏனென்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், அந்த உடன்படிக்கை ஒரு விசேஷித்த காரியமாக அந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கணும். பாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியில் அந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு மனுஷனுடைய மனுஷனை இந்த நாட்களில் அங்கே நிர்ணயிக்கிறதை இன்றைக்கு பார்க்கிறோம். மனிதத்துவத்தை இந்த நாட்கள் நிர்ணயிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது, அதே விதமாகத்தான் அந்த இருதயத்தை ஒருவரும் பார்க்க முடியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவனவன் தன்னுடைய இருதயத்தை கடைசி வரையும் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க யாராவது பார்த்திருக்கிறார்கள் சொல்லி நாங்கள் கேட்டால் முடியாது. அருமையான கத்துடைய, ஆனால் வேதம் சொல்லுகிறது, உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் தேவன் இருதயத்தை இந்த நாட்களிலே சோதித்து அறிகிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார். அவருக்கு தான் அந்த காரியம் இந்த நாட்களே இருக்கிறது. அப்ப அதனாலே பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் அங்கே பழைய ஏற்பாட்டிலே மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இந்த நாட்களே இருக்கிறது. அவர் அந்த இடத்திலே தன்னுடைய பிரசன்னத்தை நிறைத்த அந்த உடன்படிக்கை பெட்டியிலே இந்த நாட்களை என்ன செய்கிறார், அந்த இடத்திற்கு இந்த நாட்களே பகிரங்கமா அந்த இடத்தை கொண்டு போகாதபடி அது மறைமுகமா திரைச்சீலைக்கு பின்னாக இந்த நாட்களே வைக்கப்பட்டிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அடுத்ததாக இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று பார்க்கிற வேளையிலே நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நாட்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்கிறது, அப்படி ஒவ்வொரு இன்னொரு முறை அந்த காரியத்தை நான் குறித்து நான் பேசும்படியாக நாங்களை வாங்கிக்கணும் அருமை எனக்கு கத்துறோம். பிள்ளைகளை சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆசரிப்பு கூடாரம் ஒரு மனுஷனுடைய வெளிப்பிரகார சரீரத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம் அருமை எனக்கு கத்துடைய பிள்ளைகளை. இந்த வெளிப்பிரகார சரீரத்திலே பார்க்கிற வழியிலே வெளியிலே பார்க்கிற வழியிலே நமக்கு தோல் இருக்கிறது, அதாவது பார்ப்பதற்கு கண் இருக்கிறது, அதே மாதிரி கால்கள் இருக்கிறது, இப்படியான காரியங்கள் இருக்கிறது. ஆனா உள் பிரகாரம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே உள்ளான உள்ளுக்குள்ளே இருக்கிற காரியம் என்னவென்றால் இருதயம் மறைக்கப்பட்டவர்களோட இருதயம் அங்கே அது ஈரல் கிட்னி இப்படியான போன்ற காரியங்கள், அது மட்டுமல்ல இன்னும் அநேக சிறிய சிறிய நாட்களில் சதயம் அப்படின்னு சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களில் மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிற மாதிரி கத்துடைய. அப்ப அந்த உள்பிரகாரத்தில் இருக்கிற காரியத்தை எவரும் அடிக்கடி போய் இந்த நாட்களை அங்க பார்க்க முடியாது. வெளிப்பிரகாரத்தை தான் அவர்கள் அந்த நாட்கள் வெளிப்பிரகாரத்திலே வந்துதான் ஸ்ரீவர் ஜனங்கள் ஆராதிப்பார்களை ஒழிய, ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துக்களே போக முடியாது. அது எதற்காக எடுத்தார்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு அப்படியே பாருங்கள் அந்த மனுஷனை எப்படியாக உருவாக்கினாரோ அதே விதமாகத்தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் அங்கே உருவாக்குறதை பார்க்கும். ஏனென்றால் வேதத்திலே பாருங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஜனங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு இந்த நாட்களில் எந்த விதமான வழிபாடோ எந்த விதமான காரியங்களும் இல்லை. அதனாலதான் பாருங்க இந்த ஆதிகாமத்தில் பார்க்கிற வழியிலே அங்கே என்ன நடக்கிறான்னு சொல்லி சொன்னால் அவர்கள் இந்த நாட்களில் தங்களுடைய இஷ்டத்தின்படி தங்களுடைய காரியத்தின்படி இந்த நாட்களை அங்கே காரியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் பாருங்கள் ஆண்டவர் அவர்களுடைய அந்த முறைமை தவறான முறை என்பதை உணர்த்தி இந்த நாட்களே மோசை மூலமாய் மோசையை அழைத்து சீனாய் மலையிலே இந்த நாட்களை கொண்டு போய் இந்த நாட்களை என்ன செய்கிறார் அங்கே இந்த நாட்களே அவரோடு இந்த நாட்களே அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அதை கூட இந்த நாட்களை வேதத்திலே அநேக ரகசியங்கள் இந்த நாட்களை அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள் அதிலே எரியும் முச்சடி என்று சொல்லப்படுகிறது. அது கூட இந்த நாட்களை ஆவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்திலே குறிக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் எப்படியாக துதிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பார்க்கிற வழியிலே இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் இந்த நாளாகம புஸ்தகத்திலே பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் 1 நாளாகமத்திலே 15:28 அப்படியே இஸ்ரவேல் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அங்கே கம்பீரத்தோடு காலப்பூரியோடும் கைத்தாளங்களோடும் துணிகளோடும் தம்புரா சுரமணங்களும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த உடன்படிக்கைப்பட்டு எங்க போகுது ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டு போகுது அருமையான கத்துடைப்பிள்ளை. அப்ப அந்த உடன்படிக்கைப்பட்டு மாற்றப்பட்டு போகிற வேளையிலே அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்களை சாதாரணமாக கொண்டு போக முடியாது அருமையான கத்துடைப்பிள்ளை. ஏன் பாருங்கள் இந்த நாட்கள் என்றனா அது பரிசுத்தமான பொருளாக இருக்கிறபடினால் இந்த நாட்களை அந்த இடத்திலே பாருங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை இப்படியாக கொண்டு வருகிறார் சொல்லப்படுகிறது. அப்ப அங்க அந்த இடத்திலே பாருங்கள் என்ன எதை குறிக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்க கம்பீர சத்தத்தோடும் எக்கால பூரிகை கைத்தாளங்களோடும் துணிகளோடும் தம்புரவாடும் சுரமண்டலம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது. அப்படியானால் நம்முடைய இன்றைய நாட்களில் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாங்கள் குருந்தியர்ல சொல்லப்பட்டது போல இந்த சரீரம் தேவன் வாசம் செய்கிற ஆலயமா இருக்கிறபடினால் நமக்குள்ள இருக்கிற நம்முடைய இருதயம் இந்த நாட்கள்ல என்ன செய்ய வேண்டும் எந்த வேளையிலும் தேவனை கம்பீரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த வேளையிலும் தேவனை இந்த நாட்களில் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க உள்ளான மனுஷன் வேதம் சொல்லுகிறது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். இருதயத்தின் நிறைவால் தான் இன்றைக்கு வாய் பேசும். இன்றைக்கு பாருங்க ஒரு மனிதன் இருதயத்திலே எனக்கும் இன்னும் ஒருவருக்கு கரல் இருக்குமா இருந்தால் அந்த கரல் இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முந்தி இருக்குமா இருந்தால் அது மறக்க மாட்டார் கத்திரப்பிள்ளை. அந்த கரல் ஒரு நாள் டேஸ்ல போவாது. என்னதான் பாவ அறிக்கை செய்தாலும் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள் போவாது ஞாபகத்தில் வரும். அப்ப அந்த இடத்துல பாருங்கள் சில வேளை வீரர்களுக்கு தர்க்கம் வந்துடா உடனே சொல்லுவார் நீ 10 வருஷத்துக்கு முதல் செய்த காரியத்தை எனக்கு தெரியுந்தா உன்னை பற்றி என்று உடனே டக்குண்டா அந்த காரியத்தை எடுப்பார். அப்ப பாருங்க அது பழைய பாம்பு என்ன செய்ய முடியும் எட்டி பார்க்கிற மாதிரி அப்ப பழைய சுபாவம் இந்த நாட்கள் என்ன செய்யறது வெளியால வருகிற மாதிரி. அப்ப அதே மாதிரி இந்த இருதயத்துக்குள்ள சகல காரியங்களும் இந்த நாட்களை அடங்கி இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இரண்டு இருதயத்தின் நிறைவால் தான் வாய் பேசும் என்று சொல்லப்படுறது. அப்படியானால் பாருங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எதுக்கு குறிப்பிடப்படுறதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே தேவனுடைய காரியம் தேவனுடைய திட்டங்களை தேவனுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிற பெட்டியாக அந்த இடத்துல இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதைத்தான் அந்த ஆலய அமைப்பிலே பார்க்கிற வழியிலே அங்கே அப்படியாக கொண்டு வந்து இந்த நாட்களை வைத்திருக்கிறது. அப்ப அந்த இடத்திலே தான் சொல்லப்படுகிறது நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலேயே அங்கே எப்படியாக இருக்க வேண்டும் இவர்கள் எப்படியாக அந்த தம்புராவோடும் அங்கே பூரிகைகளோடும் கைத்தாள துணிகளோடும் நாட்களை சுரமண்டலத்தையும் சத்வாசித்து அங்கே அந்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு வந்தார்களோ அதே விதமாக நாங்கள் தேவனை ஆராதிக்கிறதையா சும்மா ஆராதிக்க கூடாது அவரை ஆராதிக்கிற வழியில் ரசித்து ருசித்து ஆராதிக்க வேண்டும். வேதம் சொல்றது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தர் பிள்ளைகளே அவர்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் கர்த்தர் நல்லவர் என்பதை முதலாவதாக நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் ரசித்து பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்படி அல்ல. ஏனோ தானோ என்று சொல்லி வந்து ஆராதிக்கிறோம், போகிறோம், காரியத்தை செய்கிறோம். அப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே இங்கே இவர்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் அங்கே துதிக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். தேவனை அங்கே இசைக்கருவிகளால் இசைத்து தேவனை துதிக்கலாம், எக்காலத்து இசையாலும் முழங்கி இந்த நாட்களை தேவனை துதிக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே 150வது அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை. சங்கீதம் 150 இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களே சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே 150வது சங்கீதத்தை எடுப்போம். 150வது சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 3வது வசனத்தை வாசிப்போம், வாசிக்கின்றேன் பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, எக்கால துணியோடும் அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புராவோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழியோடும் அவரை துதியுங்கள், ஓசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மறுமையாக கத்துட பிள்ளைகளே, ஏன் இப்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறோம் சொல்லி சொன்னால், நம்முடைய இருதயம் எப்பொழுதும் துதியினாலே இருக்க நிறைந்திருக்க வேண்டும், நன்றியினாலே இந்த நாட்களில் நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இருதயத்தின் நிறையால் வாய்ப்பேசும் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய இருதயம் இன்றைக்கு நன்றி உணர்வுள்ள இருதயமாக தேவனுடைய அபிஷேகத்தினால் பரிசுத்தாவுடைய வல்லமையினால் இந்த நாட்கள் நிறைந்திருக்குமா இருந்தால் நமக்கு இந்த நாட்களை துதிக்கும்படியாக மற்றவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏதாவது ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்கிற வேளையில சின்ன ஒரு பாடல் ஒன்று வந்து கொண்டே இருக்கு. இன்றைக்கு நான் ஆண்டோட சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற வேளையிலே அநேக பாடல்கள் இந்த நாட்களில் ஒன்று ரெண்டா எத்தனையோ பாடல்கள் இந்த நாட்களில் தந்திருக்கிறார்கள். அது இதற்காக எக்ஸ்ட்ராவா என்ன சென்றா ஒரு டெலிபோனை எடுத்து வைத்து அந்த அதுக்கேற்ற மாதிரி ராகமாக அந்த நாட்களை அந்த பாடலை பாடி இந்த நாட்களை அப்படியே வைத்திருக்கிறேன். கத்தோட பிள்ளைகளே, அப்போ எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் கத்தர் இந்த நாட்களே ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த நாட்களை என்ன செய்வார், அந்த வார்த்தையை அங்கே துதிய பாருங்க. இதுதான் சங்கீதக்காரனை தாவீது செய்த காரியம். அவர் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அங்கே பாருங்கள் எப்படியாக துதித்தார்னு சொல்லி சொன்னால், அவர் காட்டிலே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையிலே கின்னரத்தை வாசித்து ஆண்டவருக்கு அந்த சங்கீதத்தை எழுதினார் சொல்லி பார்க்கிறோம். இந்த சங்கீதம் இந்த நாட்களில் இது எழுதி கொடுத்த காரியம் இல்லை, அந்தந்த வேளையிலே ஆவியானவராலே உந்தப்பட்டு எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதங்கள் ஒவ்வொரு காரியம். இப்ப தாவீதினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நெருக்கம் வருகிற வேளையிலே, சோகம் வருகிற வேளையிலே, சோர்ந்து போயிருக்கிற வேளையிலே, அங்கே இருதயத்திலே அந்த குமுறல்கள் வருகிற வேளையிலே அதுக்கு ஒரு சங்கீதம் வரும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், பாடுகள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இந்த 22வது சங்கீதத்தை எடுத்து வாய்ச்சி பாருங்கள், ஆண்டோட சிலுவை பாடை குறித்து நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் அதோடைய காரியம் என்ன, அந்த பாடுகள் நினைவுகளை அவர் நினைக்கிற வேளையிலே ஆண்டோடைய பாடுகள் நினைவுகளை இந்த நாட்களை இவர் என்ன செய்கிறார், தாவீதுக்கு அங்கே ஆவியானவர் உணர்த்துகிற வேளையிலே ஆண்டவர் இப்படியாக வந்து அடிக்கப்பட போகிறார், இப்படியான காரியங்கள் வரப்போறது என்பதை குறித்து சங்கீதமாக இந்த நாட்கள் எழுதுகிறார். ஏனென்று சொன்னா வேதம் சொல்லுகிறது, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவர். அப்ப தாவீது ஆண்டவருடைய இருதயம் மாதிரி தான் இந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டவரே டிரெக்டாக அந்த நாட்களை தாவீதுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதனால சங்கீதம் 23 சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்று சொன்னால் பாருங்கள் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த வேளையிலே பாருங்கள் அவருக்கு ஒரு காரியம் இந்த நாட்களில் வருகிறது என்னவென்று சொல்லி சொன்னால், அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே நான் எந்த இடத்திலும் எந்த வேளையிலும் நான் தாட்சி அடைய முடியாது என்று சொல்லி சொன்னால் அவர் என்னுடைய மேய்ப்பராக இந்த நாட்களை இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களில் அந்த சங்கீதத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏவப்பட்டு பரிசுத்தாவினார்கள் ஏவப்பட்டு இந்த நாட்களில் அங்கே எழுதுகிறதை பார்க்கும். சங்கீதம் 24 எடுத்து பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், அவர் சொல்லுகிறார் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறதாம், கர்த்தருடைய அதாவது குடிகளும் கர்த்தருடைய என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு, யார் கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறுவான், கைகளிலே சுத்தம் உள்ளவன் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த இப்படியான பரிசுத்தத்திலே இருக்கிற தேவனை சந்திப்பதற்கு யார் தகுதி உள்ளவன் என்பதான் இன்றைக்கு அதிலே கேட்கப்படுகிற பெயராக இந்த நாட்களை இருக்கிறார். மேலே கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். ஏன் அப்படியாக சொல்லப்படுதுன்னு சொன்னால், நம்முடைய அதாவது நாங்கள் தேவனை உயர்த்த வேண்டும், ஜனங்கள் தேவனை உயர்த்த வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறது மட்டுமல்ல, அங்கே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், அந்த மகிமையின் ராஜா அங்கே உட்பிரவேசிக்க நீங்கள் இடத்தை கொடுங்கள். யார் அந்த மகிமையின் ராஜா, ஹூ இஸ் த கிங் ஆஃப் குளோரி? அப்படியானால் அந்த யார் இந்த மகிமையின் ராஜா என்ற அவர் சேனைகளின் கர்த்தரும் அவரே மகிமையின் ராஜாவும் என்று சொல்லி அங்கு அந்த இடத்துல சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் நம்முடைய அதாவது சரீரத்துக்குள்ளே நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் உட்பிரவேசிக்க வேண்டும். அதான் சொல்லப்படுது, வாசலுடைய தலைகளை உயர்த்துங்கள். ஏனென்றால் இந்த மகிமையின் ராஜா அந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அதாவது உங்களுடைய அதாவது இருதயத்துக்குள்ள இந்த நாட்கள்ல அங்கே அவர் இந்த நாட்களே வந்து வாசம் செய்ய வேண்டும். அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா அந்த நாட்களே உட்பிரவேசிப்பார். அருமையான அன்புள்ளவர் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த ஆராதிக்கிற முறைகளை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா அந்த நாட்களே அநேக விதமாக இந்த நாட்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டு வச்சிருக்கிறது. அதே வேளையிலே மோசே எழுதியிருக்கிறார். அதே வேளையிலே இன்னும் அநேகர் இந்த நாட்களை வந்து இந்த சங்கீதத்தில் இந்த நாட்களை கலந்து கலந்து காரியங்கள் இந்த நாட்களை செய்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஏனென்னு சொன்னால் அவர்கள் தேவனை எப்படியாக தங்களுடைய அனுபவத்திலே துதித்தார்கள் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப தேவனை துதிக்கிறதற்கும் நமக்கு ஒரு அனுபவம் வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனோ தானோ என்று சொல்லி துதிக்கிறதல்ல, ஒரு அதாவது ஒரு ராகத்தோடு ஒரு இசையோடு இந்த நாட்களை அவரை துதிக்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே கர்த்தர் அங்கே இந்த நாட்களை வந்து வாசம். ஒரு பாடல் ஒன்று இருக்குது பாருங்கள், தேவஜனம் கூடும் வேளையில் கர்த்தர் அங்கே அசைவாடுவார். அருமையான கர்த்தர் ஏன் அப்படி சொல்லப்படுகிறது, தேவஜனம் எங்க கூடி வருகிறார்களோ அங்கே கர்த்தருடைய அசைவாட்டம் அந்த இடத்திலே இருக்கும். அதைத்தான் சொல்லப்படுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் இருவர் ஒருமித்திருந்தால் அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் இருக்கிறவராய் இந்த நாட்களே இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இந்த நாட்களே பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்தாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம் இருந்தால் ஒன்று நாளாக புஸ்தகத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அதாவது 13 அதிகாரத்திலே 8 வசனத்திலே வாசிப்போம். ஆயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கன்னா, இன்னொரு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 13 8 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், தாவீது சகல இஸ்ரவேலும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புராக்களையும் மேளங்களையும் கைத்தாள பூரிகைகளையும் சோபித்து மகிழ்ச்சியாக ஆடிப்பாடினார்கள். இப்ப தாவீதுடைய காரியத்தை பாருங்கள், சொல்லுகிறார் அங்கே தங்கள் முழு பலத்தோடும் எல்லா அதாவது தங்களுடைய முழு பலத்தோடும் எல்லா விதமான காரியத்தோடும் இந்த நாட்களை பாருங்கள் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புராக்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரியகளையும் சேவித்து அதாவது என்ன செய்தார்களாம், மகிழ்ச்சியாக ஆடி பாடினார்கள் சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் ஏன் அந்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு போகிற வேளையிலே தாவீதுக்கு ஒரு மகிழ்ச்சி, பரிசுத்தாவோட வல்லமையினால் நிரப்பப்பட்டார். நிரப்பப்பட்ட உடனே இந்த நாட்களை என்ன செய்கிறார், தன்னையே மறந்து இந்த நாட்களை ஆடிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார். மேல கத்துற உடனே பாருங்கள், நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கல பக்கத்து நிக்கிற பார்க்கக்கூடாது. ஒரு சிலரை பார்த்தா நான் கூடி பார்க்கலாம் சில வழியில பாருங்கள், அந்நியா அருமையான கத்துட பிள்ளைகளே சில ஆராதனைகளில் போய் இருக்கிற வழியில் அவங்க இந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னா ஆராதிக்க மாட்டாங்க, பக்கத்து நிக்கிறதான் பார்ப்பாரு. என்ன சட்டை போட்டுக்கிறாங்க, என்ன விலையில ஷர்ட் போட்டுருக்கிறாங்க, என்ன ஷூ போட்டுருக்கிறாங்க, அது மட்டும் இல்ல அவங்களுக்கு எத்தனை புள்ளிகள், இதுல எல்லாம் தான் அந்த நேரத்துல கேப்பினோம். மறுமையான கத்துடைய ஏன் அப்படியாக சொல்லி சொன்னால், ஆராதிக்கிறதுன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல வந்தவன் சொன்னான், பக்கத்திலே இருக்கிறவங்க மனைவியோ பிள்ளைகளையோ நீங்கள் பார்க்க கூடாது. மறுமையான கத்துடர்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் கல்வாரியை நோக்கி பார்த்து, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த நாட்கள்ல அந்த தேவனுடைய அதாவது பிரசன்னத்தை நம்முடைய சிந்தைகளில் இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய சிந்தைகளை கொண்டு வந்த நாட்கள்ல நம்மளை ஆராதித்து ஜொபித்து கொண்டே துதித்து கொண்டே இருப்போமா இருந்தால் அந்த ஆராதனுடைய அந்த கத்தருடைய அந்த மகிமை இந்த நாட்கள்ல எங்களை மூடுவதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தருடைய பிள்ளைகள் அருமை பிள்ளைகளை, இதுதான் இந்த ஆராதனுடைய முக்கியமான காரியம், ஆராதனுடைய முறைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே இசைக்கருவிகளை இந்த நாட்களிலே அங்கே புல்லாங்குழல் போன்ற காரியங்களை இந்த நாட்களிலே வாசித்து இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களை ஆராதிக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதே குறித்தான் இந்த நாட்களை பழைய ஏற்பாடு சொல்லப்படுகிறது பாருங்கள். அடுத்ததாக ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த அற்புதமான செயல்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பதன் மூலமாய் அங்கே அவரை இந்த நாட்களிலே துதிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த மிரக்கள் எப்படியாக உங்களை ரட்சித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இதை கூட சொல்லி சொல்லி சொல்லி துதிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புழுதியில் இருந்த எண்ணெய் குப்பையில் இருந்த எண்ணெய் தூக்கி எடுத்து இந்த நாட்களை ஆண்டவர் நிறுத்தினாரே, அப்படியானால் அந்த முகத்தம் உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை இந்த நாட்களை சொல்லி சொல்லி இந்த நாட்களை காரியத்தை செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட தாவீது தேவன் தனக்கு செய்ததை மற்றவர்களுக்கு கூற ஆவலோடு இந்த நாட்களை இருந்தான் என்று சங்கீதம் 51 அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம். சங்கீதம் 51 அதிகாரத்திலே தாவீது செய்த சில பாவங்களை குறித்து அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதை இந்த நாட்களை பாருங்கள், தேவன் தனக்கு செய்த அற்புதங்களை இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை துதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அது மட்டுமல்ல, இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய மக்கள் கூடி வந்திருக்கும் சபையிலே தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை கூறி அவரை துதிக்கலாம், மகிமைப்படுத்தும்படி இந்த நாட்களை செய்யலாம் என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர்களின் நிருபம் 2 நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2 நாங்கள் வாசிப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 2:12 வசனத்தில் இந்த நாட்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்ப அவருடைய நாமத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய சகோதரர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவருடைய நாமம் இப்படிப்பட்ட நாமம், சர்வ வல்லமுள்ள நாமம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப துதிக்கிற முறை எப்படியாக இருக்குன்னு சொன்னால், அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அந்த நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களை ஆராதித்து அந்த தேவனுடைய மகிமையை நாங்கள் இந்த நாட்களை அங்கே கொண்டு வர வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் நிறைய வேண்டுமா இருந்தால், அவர் செய்த அவருடைய நாமத்தை மகத்து மகத்துவப்படுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அதைத்தான் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், ஆபிரகாமா இருந்தாலும் சரி, ஈசாக்கா இருந்தாலும் சரி, யாக்கோபா இருந்தாலும் சரி, மோசையா இருந்தாலும் சரி, தேவனுக்கு ஒவ்வொரு புதிய நாமங்களை வைக்கிறார்கள். அந்த நாமத்தின்படியே அந்த நாட்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே அந்த ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆராதித்துக் கொண்டு வருகிற வேளையிலே அவர்களை அங்கே தேவன் இந்த நாட்களிலே நினைவு கூறுகிறோம். அவர்களுடைய தேவர்களை சந்திக்கிறவருமா இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, ஆபத்து காலங்களிலே கூட அவர் அவர்களோடு கூட இருந்தவர்களை நடத்தி வார தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஒரே ஒரு நாமம் என்னவென்றால், வானலத்தோர் புதலத்தோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்ற நாமம், இயேசு என்ற நாமம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் அறிமுகமாகப்படுகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டில் அந்த இயேசு என்று சொல்லப்பட்ட நாமம் மறைக்கப்பட்டிருந்தது. அதை பாருங்கள், அநேக இடத்திலே தூதர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவன் அந்த இடத்திலே வெளிப்பட்டு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த நாட்களிலே, ஆனால் பாருங்கள் புதிய ஏற்பாட்டிலே அவர் இயேசு என்ற அந்த பெயரோடு இந்த நாட்களிலே தைரியமாக இந்த பூமியில வந்து ஜனங்களுடைய அக்கிரமங்கள் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இந்த நாட்களில் உயிர் தெழுந்து மறுபடியும் பிதாவுடைய வலது பாரசத்திலே போயிருந்து அங்கே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அப்ப பாருங்கள், அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் எப்படியான என்ன முறையிலே இந்த நாட்களை ஆராதிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த ஆராதிக்கிற வேளையிலே பாருங்கள், முதலாவது நமக்குள்ளே ஒரு பாவ மன்னிப்பு இந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஆண்டோட சமூகத்திலே நான் உங்க பாவம் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்த இந்த நாட்களிலே நம்முடைய பாவங்களை விட்டு தேவன சமூகத்திலே ஆராதித்து பாருங்கள். அங்கே தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களில் இறங்கி இந்த நாட்களிலே உங்களுடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திக்கும். அதே வழியிலே பாருங்கள், பிரசன்னம் என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியம் இறங்குகிற வழியிலே அங்கே நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னம் சாதாரண பிரசன்னம் இல்லையா. பாருங்கள், சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டிட்டார். ஆலயத்தை கட்டி இந்த நாட்களை பாருங்கள், அங்கே கீத வாத்தியங்கள் எல்லா காரியங்களையும் வைத்த நாட்களே அந்த பிரதிஷ்டி பண்ணுகிற புயலில் இந்த நாட்களை ஆராதிக்கிறார்கள். ஆராதிக்கிற வழியில வேதம் சொல்லுகிறது, ஆசாரியர்கள் நிற்க கூடாத மடி விழுந்தார்களாம். அருமையான கர்த்தருடைய அந்த இடத்துல ஆசாரியர்கள் யாரு, ஆசாரியர்கள் சாதாரண ஆக்களில். அப்ப ஆசாரியர்கள் விழுகிறதா இருந்தால் சாதாரண ஆக்களுடைய நிலைமை எப்படியாக இருக்கும் அந்த இடத்துல நீங்க சற்று சிந்தித்து பாருங்கள். ஏன்னா அந்த ஆராதனுடைய பிரசன்னம் அந்த மகிமை, அருமையான கர்த்தருடையவர்களே, அருமையான அப்ப பாருங்கள் அவருடைய பிரசன்னம் அங்கே மகத்துவமான பிரசன்னம். அருமையான கர்த்தருடையவர்களே, அப்ப அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனை எப்படியாக நாங்கள் ஆராதிக்க வேண்டும். பெரும்பாடுள்ள ஸ்திரி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அங்கே சாதுவாய்த்தான் தொட்டாள். அங்கே அந்த அதாவது வஸ்திரத்தின் ஓரம் என்று சொல்லுகிற காரியம், அருமையான கர்த்தருடையவர்களே, அந்த வஸ்திரம் அல்ல, இஸ்ரவேல் அதாவது யூத ஜனங்கள் நாரியிலே ஒரு காப்பு நாடா ஒன்று கட்டி வைத்திருப்பார்கள். எல்லா யூதர்களும் அந்த அந்த காப்பு நாடாவில் பாருங்கள், அந்த நீங்க ஆரோனுடைய படையேற்பாடு எடுத்து பார்க்கிற வழியில் தெரியும், ஒரு குஞ்சம் உண்டு இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடையவர்களே, அந்த குஞ்சத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே சின்ன சின்ன மொட்டுகள் மாதிரி இந்த நாட்களில் இருக்கும் அந்த இடத்துல பாருங்கள். அவள் அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த ரோப்பிலே தான் இந்த நாட்களில் என்ன செய்தால் அப்படியே போய் மெல்லமாய் கை வைத்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருக்கிலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது நசரேயர் ஆகல் நாட்கள் யூதர்கள் இந்த நாட்கள் செய்கிற காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அந்த ஜீவனுள்ள தேவனை அவள் தொட்டால் அவள் தொட்ட உடனே அவளுக்குள்ளே இந்த நாட்களே மகிமை அவளுடைய வல்லமை பாய்ந்து சென்றது. அவள் சுகமடைந்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்தோடு அது மட்டுமல்ல பாருங்கள், வேதத்திலே அநேக இடங்களிலே கத்தர் செய்த அற்புதத்தை நிமித்தம் அவர்கள் கத்தரை துதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள் எப்படியாக துதித்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த நாட்களிலே பாருங்கள் எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நாட்களே அவர்கள் துதிக்க வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாட்களே அவர்களுக்குள்ளே இருந்தது. அதன் நிமித்தம் அவர்கள் கட்டாயமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவனை என்ன விதத்திலே இந்த நாட்களே அங்கு துதிக்க வேண்டுமோ அதே விதமாக அந்த நாட்களை துதித்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால், அவர் செய்த அற்புதங்கள் அது மட்டுமல்ல இந்த நாட்களே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்த ஒவ்வொரு காரியங்களுக்கு ஒவ்வொரு நாட்களுக்காக நமக்கு ஜீவனை தந்த நாட்களுக்காக அது மட்டுமல்ல நம்மை நடத்தி வர நம்முடைய நோய்களை குணமாக்கின ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி சொல்லி சொல்லி அங்கே கரங்களை தட்டி அங்கே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களை நாங்கள் மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டும் என்று கத்துள்ளவர்கள். நான் சில வேளையிலே பாக்குறேன்னா ஆலயத்துல போனா சில பேர் வரிவினம் இந்த நாட்களை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நடந்துருக்கும் கைய பின்னு கட்டி கொண்டிருப்பாங்க, கைய பின்னு கண்டி கொண்டு தலையாடி கொண்டு இந்த நாட்கள் இருப்பாங்க, கை தட்ட மாட்டாங்க. அருமான கத்துடைய முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீ எப்பொழுதும் உன் கைய உயர்த்தி நீ துதிக்கிறாயோ அந்த இடத்துல உனக்குள்ளே, அதாவது உங்க குடும்பத்துக்குள்ளே உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிற கட்டுகள் எல்லாம் இந்த நாட்களே அவளும் கை உயர்த்தி என்றைக்கு நாங்கள் துதிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய கட்டுக்கள் அவளும் முகங்கள் உடையும் நாங்கள் ஒரு விடுதலையை காணக்கூடியதா இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகள் அது என்னதான் சூழ்நிலையா இருந்தால், என்னதான் காரியமா இருந்தால், நமக்கு எதிராக வருகிற எந்த காரியமா இருந்தாலும் இன்றைக்கு தேவோட சமூகத்துல போய் நாங்கள் கரங்களை உயர்த்துகிறோமோ உயர்த்துகிற வேளையிலே தேவன் நம்முடைய கரங்களை தொடுவார். தொடுகிற வேளையிலே எல்லா விதமான குளறுபடிகள் எல்லா விதமான காரியங்களும் இந்த நாட்களை நீங்கி நாங்கள் சந்தோஷமா இந்த நாட்களே அவர் விடுதலோடு ஆராதிக்க தேவன் அந்த இடத்துல கிருபை செய்வார் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் 42 அதிகாரத்திலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்கிறது, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 42 அதிகாரத்திலே அங்கே நாங்கள் பார்ப்போம் இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ஏசாயா 42 அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் 10 வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், சமுத்திரம் அதாவது சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணுகிறவர்களே அதிலுள்ள தீவுகளில் அதிலுள்ளவைகளே தீவுகளே அவரின் குடிகளே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும் அங்கே கேதாரின் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்களே கம்பீரித்து அங்கே பர்வதங்களில் கொடுமுடிகளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக. கத்தருடைய மகிமையை கத்தருக்கே மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களே தீவுகளிலே அறிவிப்பீர்களாக என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் ஏசாய தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இந்த நாட்களே, அதாவது எப்படியாக யார் யார் துதிக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தருக்கு புதுப்பாட்டை படும்படியாக அவர் இந்த நாட்களை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். ஏன் புதுப்பாட்டை என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு புதிய பாடல்களை பாடுகிற வேளையிலே கர்த்தருடைய கர்த்தருக்கு இன்னும் ஒரு மகிமை சந்தோஷமா இருக்கு. பாருங்கள் அந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது துருத்தியை குறித்து சொல்லப்படுகிறது, அதாவது ரெண்டு துருத்தியை குறித்து சொல்லப்படுது, பழைய துருத்தி புது துருத்தி. ஏன் அதை உவமையா சொல்லுகிறான் சொல்லி சொன்னால், இந்த புது ரசத்தை கொண்டு போய் பழைய துருத்திகள் வைத்தால் இந்த நாட்களை விட்டால் என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் அங்கே துருத்தி பழுதா போயிடும். அதே மாதிரி பழைய ரசத்தை கொண்டே புது திருத்திக்கு நாங்கள் விடுவோமா இருந்தால் திருத்தி பிந்தி போகிற காரியமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்து அப்படியானால் அது திராட்சை ரசம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த தேவனுடைய அந்த அதாவது அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய காரியத்தையும் அந்த நாட்களை வெளிப்படுத்துறது. அப்படியானால் அந்த திராட்சை ரசத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே நாங்கள் அனுதினமும் அவரை புதிய பாடல்களை பாடி இந்த நாட்களிலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களே மகிமைப்படுத்த வேண்டும். புது திருத்தியிலே இந்த நாட்களே புது திராட்சை விடுவது போல இந்த நாட்களே புதிய பாடல்களை பாடி இந்த நாட்களை நாங்கள் கத்தரை இந்த நாட்களை மகிமைப்படுத்தும் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே மத்தேயு 5 16 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் மத்தேயு 5:16 நாங்கள் பார்க்கிறவர்களே நான் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5:16 வசனத்திலே வாசிக்கிறவர்களே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியலை கண்டு பரலோகத்திலே இருக்கிற உங்கள் தேவன் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களே ஜனங்கள் பார்க்கிறார்கள். அப்ப நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி நாங்கள் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அதன் மூலமாய் நமக்குள்ளே அந்த வெளிச்சம் வீசுகிற வேளையிலே மற்ற ஜனங்கள் இந்த நாட்களே வந்து அவர்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனக்கு அருமையான அன்பு சோதனை சோதரி பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா என்றால் துதிப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப துதிப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் மக்கள் ஏன் ஆண்டவரை துதிக்கிறார்கள். முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும் ஏன் ஆண்டவரை துதிக்கிறார்கள் சொல்லி சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது தெளிவாக இந்த நாட்களை தெரிவிக்கிற காரணம் என்னவென்றால் ஒரு காரணம் பாருங்கள் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது என்னவென்றால் நமது ஆண்டவருடைய அழகு மகிமை கம்பீரம் ஆகியவைகள் இந்த நாட்களில் வானத்தையும் பூமியையும் படைத்து அங்கே உன்னத கடவுள் என்பதை அங்கே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப துதிப்பதற்குரிய காரியம் என்னவென்றால் அவர் இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய மகிமை அவருடைய கம்பீரம் அவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து அந்த உன்னத கடவுளாக இந்த நாட்களை இருப்பதனால் அவருக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம் கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நாங்கள் இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சங்கீதம் 96வது அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது நாங்கள் எடுத்து வாசிப்போம். 96வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பெரியவர் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் மகிமையின் கணம் அவர் சமூகத்திலே இருக்கிறது வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த நாட்களிலே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படியான அந்த மகத்துவம் உள்ள தேவனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் இடத்திலே இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்க அப்ப இங்கே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் அவர் இந்த பூமியிலே செய்த காரியங்கள் அதாவது அவருடைய அந்த அதாவது ஆண்டவர் தமது அவருடைய அழகு அவருடைய மகிமை அவருடைய கம்பீரம் ஆகியவற்றையும் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த கர்த்தரை நாங்கள் இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுது. அவர் தமது இந்த நாட்களை பாருங்கள் பரிசுத்தத்தில் உன்னதமானவர் என்பதையும் அவரை போற்றி இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சங்கீதம் 99:3 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே அப்ப தேவன் எப்படிப்பட்டவர் பரிசுத்தத்திலே உன்னதமானவர் உண்மையுள்ளவர் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் அறிந்து இந்த நாட்களை அவரை இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய அவருடைய மாறாத இரக்கமும் கிருபையும் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே அந்த நன்றிகளை நினைத்து இந்த நாட்களே அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சங்கீதம் 57 இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்களா. அப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே விடுவித்ததற்காகவும் அவரே இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் பாருங்களேன். அநேக காரணங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தாக பாருங்கள் நம்முடைய இந்த நாட்களிலே சத்ருக்களிடம் இருந்து நம்மை காப்பாற்றி இந்த நாட்களிலே அங்கே நோய்களில் இருந்து சுகம் பெற்றதுக்காக சங்கீதம் அதனை சொல்லி இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப சத்ருக்கள் பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் சங்கீதம் 9:1 பார்க்கிற வழியில் கர்த்தாவே என் முழு இதயத்தோடு உண்மை துதிப்பேன் அதிசயங்களை விவரிப்பேன் உங்களே மகிழ்ந்து கழுகுவேன் உன்னதமானவருடைய உமது சமூகத்தை இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சத்ருக்கள்ல இருந்து பொல்லாப்புகள்ல இருந்து நாட்களை விலக்கி இந்த நாட்களே பாதுகாத்தார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிற மேல கர்த்தர்கள். அப்ப தேவன் தம்மை இந்த நாட்களே அதாவது நம்மை தம் தெய்வமாக இந்த நாட்களே அங்கே பராமரிப்பினாலே அங்கே அனுதினமும் தமது சரீர பிரகாரத்தினாலும் ஆவிக்குரிய பிரகாரத்தினாலும் நன்மையை தந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார் ஆபத்து நாட்களே மோசமின்றி பாதுகாத்து பராமரித்து வருகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படியான சூழ்நிலை இருக்கிற வேளையிலே அவரை இந்த நாட்களே நாங்கள் நன்றியுடன் நாட்களை போற்றி இந்த நாட்களை துதிக்க வேண்டும். முக்கியமான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த தேவனுடைய அந்த தெய்வீக பராமரிப்பை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய பராமரிப்பு எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளே சங்கீதம் 68 எடுத்து இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 68வது சங்கீதத்திலே பாருங்க நான் வாசிக்கிறேன் சங்கீதம் 68 அதிகாரத்திலே 19வது வசனம் இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 68:19 சொல்லப்படுகிற காரியம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அங்கே என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேலே அங்கே பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சொல்லி இந்த நாட்களை இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவருக்கு என்னாலும் இந்த நாட்களே சோத்திரம் உண்டாகும்படியாக இந்த நாட்களே பக்தன் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே தேவனுடைய நாங்கள் எதை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், அவருடைய தெய்வீக அதாவது தெய்வீக பராமரிப்புன்னு சொல்லி இந்த நாட்களே, அப்ப தேவன் நம்மை இந்த நாட்களிலே பராமரிக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப தேவன் எப்படியாக இந்த நாட்களே நம்மை பராமரிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நம்முடைய தேவனுடைய பராமரிப்பு ஒரு வித்தியாசமான முறையில இந்த நாட்களில் இருக்கிற அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய நோய்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய நெருக்கங்கள், இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலே, அப்படியான வேளையிலே இந்த நாட்களிலே அவர் நமக்கு இந்த நாட்களில் சுகம் தந்து இந்த நாட்களை நம்மை பராமரிக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ அதை குறித்தான் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே அவருடைய பராமரிப்புன்னு சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இந்த அதாவது தம்மாலே இந்த நாட்களே படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் உலகத்தை பாதுகாக்கிறார். அது மட்டுமல்ல, தாவீது இந்த நாட்களே அறிக்கையில இந்த நாட்களே தெளிவாக தெரிகிறது, உமது நீதி மகத்துவமா மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷனையும் மிருகங்களையும் இந்த நாட்களே காப்பாற்றினு சங்கீதம் 36:6 இந்த நாட்களே பார்க்கிறோம். தேவனுடைய பாதுகாப்புக்கும் வல்லமை இந்த நாட்களை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த நாட்களை நிறைவேற்றப்படுகிறது. இதைத்தான் இந்த நாட்களிலே பவுலடிகள் கொலோசியர்ல சொல்லுகிறார். இந்த நாட்களில் எப்படி என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் இந்த நாட்களில் முந்தினவர், அவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளை, அப்ப கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் முந்தினவராய் இருக்கிறார். அவருக்குள்ளே எல்லா காரியங்களும் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறதாம், நிலை நிற்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்கள். அப்ப கிறிஸ்துவினுடைய வல்லமை பூமியில் உள்ள இந்த நாட்கள்லே மிக சிறிய இந்த நாட்கள்லே அதாவது துணுக்கள் கூட இந்த நாட்கள்லே ஒன்றாக அங்கே கூடி இந்த நாட்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்போ அவருடைய வல்லமை எப்படியா இருக்கிறதாம், சிறு துணுக்கைகளை ஒன்றாக கூடி இந்த நாட்கள்லே இணைக்கப்பட்ட விதமாக இந்த நாட்கள்லே இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, இரண்டாவதாக இந்த பகுதியிலே பாருங்கள், இந்த பராமரிப்பினுடைய பகுதியிலே தேவையானவைகளை கொடுக்கிறார் தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய தேவைகள் எவ்வளவு இருக்கிறது, அநேக தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஜெபக்குருவி கொண்டு வராங்க. என்ன ஜெபக்குருவி கொண்டு வராங்க, பிரதர் எனக்கு கஷ்டமா இருக்கிறது, என்னுடைய எனக்கு வேலைக்காக ஒரு வேலைக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்களே ஜெபிப்போம், என்னுடைய குழந்தைகளுக்கு சோம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது ஏதாவது தேவைகளா இருக்கிறது, இதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்களே நாங்கள் ஜெபிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவைகளுக்கு அங்கே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஏனென்றால் அவர் உயிருள்ள தேவன். கவனவன் போய் கல்லிட்டு கல்லிட்டையும் மண்ணிட்டையும் போய் இந்த நாட்களை கேட்கிறான், அதை செய்யணும்னா கல்லு பேசாது, அப்படியேதான் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அதாவது அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த ஜெபிக்கிறதுல ஒரு விதம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜெபிக்கிறதுல கூட எப்படியாக இருக்குன்னு சொன்னால், அந்த ஜெபம் எப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், நடக்குமா நடக்காதான்னு சொல்லி இந்த நாட்களை ஜெபித்தோம் என்றால் அது அப்படியே இந்த நாட்களே இருக்கு. அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாங்கள் எதைத்தான் ஆண்டவுடைய சமூகத்திலே கேட்டாலும் அங்கே அவர் நமக்கு தருவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்களில் அந்த ஜெபங்களை நாங்கள் எடுத்து கொண்டிருப்போமா இருந்தால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்கிறது மட்டுமல்ல, நம்முடைய அதாவது காரியங்கள் எல்லாவற்றையும் தெற்கத்தி வெள்ளத்தை திசைப்போது போல் இந்த நாட்களில் திசை திருப்பி இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை கட்டிடுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் இந்த பகுதியிலே பார்க்கிறோம், அதாவது அந்த துதித்தலுடைய முறையினுடைய பகுதியில வருகிற காரியம் என்னவென்றால் தேவைகளை சந்திக்கிற தேவன் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற மாதிரியான கத்துடைய. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது தேவனுடைய படைப்பும் அனைத்தும் பாதுகாப்பும் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது சொன்னால் ஜீவவாசிகளின் இந்த நாட்களை தேவைகளை இந்த நாட்களில் அவைகளுக்கு அங்கே கிடைக்க செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் மாதிரியான கத்துடைய. அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் உலகம் படைக்கும் போது பருவ காலங்கள் ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உணவை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல ஜலப்பிரளயம் பூமியை அழித்த போதும் தேவன் இந்த நாட்களில் உலகின் தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கும் வகையிலேயே தமது வாக்கு தத்துவத்தை இந்த நாட்களை புதுப்பித்தார். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதலும் உஷ்ணமும் அங்கே கோடை காலமும் மாரிக்காலமும் பகல் காலமும் அங்கே இரவும் ஒளிந்து போவதில்லை என்று ஆதிகாலம் 8:22 இந்த நாட்களில் நாங்கள் வாசிக்கின்றோம். பாருங்கள் தம்முடைய ஜீவராசிகள் அனைத்தும் தேவன் தம் அன்பிலே இந்த நாட்களில் அற்புதமாக போஷிக்கிற விதம் அங்கே பல சங்கீத புஸ்தகத்தில் இந்த நாட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தெடுப்பில். அப்ப தேவன் தாமே படைத்து அங்கே பராமரிக்கும் தம்முடைய வல்லமையை குறித்து யோவுடம் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப யோவு அங்கே சொல்லப்படுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னார் யோவுடைய புத்தகத்தில் 38 பார்க்கிற வகையிலே இயேசு தேவனுடைய பராமரிப்புக்கும் தன்மைக்கும் அங்கே உறுதியாக இந்த நாட்களே அங்கே சுட்டி காட்டும் வண்ணம் ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு புஷ்பங்களுக்கும் தேவன் பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லி மத்தேயு 6 ஒரு உவமையை அந்த இடத்துல நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப ஆகாயத்து பறவைகளை எப்படியாக போஷிக்கிறார் அது மட்டுமல்ல இந்த நாட்களை பாருங்கள் அங்கே அவர்களுக்கு எப்படியாக இந்த நாட்களை தேவன் அங்கே ஆகாரத்தை கொடுக்கிறார் பராமரிக்கிறார் என்பதை குறித்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அருமையான கத்திரப்பிள்ளைகளை. அப்ப ஆவிக்குரிய தேவைகள் இந்த நாட்களை சந்திக்கப்பட வேண்டுமா இருந்தால் பாருங்கள் யோவான் 3 16-17 சொல்லப்படுகிறது தேவன் தன்னுடைய சொந்த மக்களுக்கு ஒரு தனிப்பட்ட அன்பை இந்த நாட்களை பராமரிக்கிறார். அந்த அன்புதான் தேவன் தன்னுடைய ஒரே பிறான குமாரனை இந்த பூமியிலே தந்தி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள் அவருடைய எப்படியாக அந்த காரியம் தேவர்களை சந்திக்கிறான் சொல்லி சொன்னால் என்னதான் நடந்தாலும் என்னுடைய ஜனங்கள் அந்த அதாவது நான் உருவாக்கின ஜனங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தன்னுடைய ஒரே பொறான குமாரை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த நாட்களே அவருடைய சாவ கட்டுகள் எங்களுடைய சாவ கட்டுகள் பாவ கட்டுகள் இந்த நாட்கள் முகங்கள் எல்லாவற்றையும் உடைத்து நமக்கு ஒரு விடுதலையை தந்து இந்த நாட்களே என்னை ஆராதியுங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுது. இதைத்தான் இங்க யாத்ராமத்திலே பார்க்கிறோம் இந்த ஜனத்தை நீங்கள் விடுவியுங்கள் அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் அதன் ஆண்டோடைய குறைக்கோளாக இருக்கிறது அருமையான கத்துடைய. வேறு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது நாங்கள் தேவனை ஆராதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன குறைகள் இருக்கிறதோ என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாம் இந்த நாட்கள் நீங்கி போறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அடுத்தாக பாருங்கள் இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுவோம் அவர்கள் ஒவ்வொருவரும் அவர் இந்த நாட்களே மதித்து நடக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். சங்கீதம் 9:1 பார்க்கிறோம். அப்ப அங்கே சொல்லப்படுவதை பாருங்கள் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கும் பவுல் அங்கே சந்தேகத்துக்கு இடமில்லாத தெளிவான வார்த்தைகளை இந்த நாட்களை இப்படி கூறுகிறார். ஏனென்றால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் இந்த நாட்களை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே பிலிப்பு 4:19 சொல்லப்படுது. அப்ப என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள் அவருடைய பாருங்கள் அப்ப தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்ப பாருங்க யாருக்குள்ளே போகிறது அந்த காரியம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்படியாக போகிற வேளையிலே தாருங்க இந்த நாட்களை பாருங்கள் அங்கே வேதம் சொல்கிறது மகிமையினால் இந்த நாட்களே அவர் அந்த இடத்திலே நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் தன்னுடைய மகிமையினால் பற்பல காரியங்களை இந்த நாட்களை செய்கிறார். தேவன் தன்னுடைய மகிமையினால் பல காரியங்களை அங்கே செய்து முடிக்கிறார் சந்திக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதற்கு. அப்ப அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே தமது மக்கள் அனைவரும் வாழ்ந்து சுகமாயிருக்க அவர்களுக்கு அவர் இந்த நாட்களில் எல்லா நன்மைகளையும் இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே குறிப்பாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. யோவான் 3:2 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள் அங்கே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள் அந்த வார்த்தையை வாசிப்போம். இந்த நாட்களில் யோவான் 3:2 பாருங்கள் இங்கே சொல்லப்படுவது பாருங்கள் 2 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும் அருமையான கத்திரப்பிள்ளைகள். இப்ப இதை குறித்து இந்த நாட்களை யோவான் இந்த இடத்துல எழுதுகிறார். ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் அப்படித்தான் தன்னாலே உருவாக்கப்பட்ட மனுஷனுடைய ஆத்மா வாழ்வது போல் அவர்கள் இந்த நாட்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் சுகமாக வாழ்ந்து இந்த நாட்களில் அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் சித்தமாக இருக்க வேண்டும். அதனாலதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரே ஒளிய இந்த நாட்களிலே, அல்ல இந்த நாட்களே அவர் இந்த பூமியை உருவாக்கி விட்டு எங்களுக்கு கேடாவது பட்டு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுருக்கலாம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இந்த கபடி சொல்லி சொன்னால் ஆண்டவர் இந்த பூமிக்கு வராமல் இருந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராமல் இருந்தால் ஒவ்வொரு மறிக்கிறவனும் இந்த நாட்கள் எங்க போயிருப்பான்னு சொன்னாலும் பிசாசிட்ட தான் போயிருப்பான், ஒன்றுமே செய்ய முடியாது, விடுதலை இல்லையே ஐயா. என்ன வேதம் சொல்லுகிற அந்த நாட்களை பாருங்கள், யோவான் 8 குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் மெய்யாக விடுதலாகிறார், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். அப்படியானால் இந்த நாட்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராமல் இருந்தார்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மறிக்காமல் இருந்தார்னு சொன்னால், இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் இந்த நாட்களே நமக்கு கிடைக்கவே கிடைத்திருக்காது. மத்தேயு மார்க் லூக்கா சுவிசேஷம் இந்த நாட்களை சுவிசேஷ புத்தகங்கள், அதுதான் ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறு, ஆண்டவருடைய செயல்பாடுகள், என்ன காரியம் செய்ய வேண்டும், முழு சகல காரியம் இந்த நாட்கள் சொல்லப்படுது. பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 4 சொல்லப்படுது, சமாரியா ஸ்திரீ போய் ஆண்டவரிடத்திலே கேட்கிறாள், ஆண்டவரே எங்களுடைய முற்பிதாக்கள் அங்கும் இங்குமாக ஆராதித்தார்கள், மலையிலே ஆராதித்தார்கள் என்று சொன்ன வழியில் ஆண்டவர் அதற்கு மறுமொழி சொல்லுகிற அந்த நாட்களிலே, அப்படி அல்ல எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் இந்த நாட்களே வந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே அவளுக்கு எப்படியாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தெளிவான ஒரு சத்தியத்தை இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான கத்துடன் அப்ப எப்படி என்று பார்க்கிற வழியிலே நீங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், இன்ன விதமாக இந்த நாட்களை தொழுங்கள். ஆனா அந்த முற்காலத்து உள்ள பரிசுத்தவான்கள் மலைகளுக்குள்ளே போய் இந்த நாட்களே அவர்கள் அந்த இடத்திலே நின்று தொழுது போட்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து இந்த நாட்களிலே அவரை நோக்கி கூப்பிடுகிற வழியிலே அவர் இந்த நாட்கள் உங்களுக்கு அந்த கிருபை அளிப்பார் என்பதை தயாரன்னு சொன்னால், அந்த நாட்களிலே பாருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரவும் இல்லை, அவர் அந்த நாட்களில் மறைக்கப்பட்டிருந்தாலும் அவர் வெளிப்படவில்லை, வெளிப்படாதபடி இந்த நாட்களில் இருந்தார். அது மட்டுமல்ல அவருடைய ரத்தம் இந்த நாட்களில் சிந்தப்படவில்லை, அந்த நாட்களிலே மிருகங்களுடைய பறவைகளுடைய ரத்தத்தை தான் பலியிட்டுக் கொண்டே இந்த நாட்களில் இருந்தார்கள். அதனாலே தான் பாருங்கள் அவர் குமாராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் இந்த பூமியிலே வந்து மறித்து அவர் உயிர்த்தெழுந்த நாட்களை பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பாக பாருங்கள் அந்த அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்களில் எங்கும் நாங்கள் தொழக்கூடிய விதமாகவும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்களை நாங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கிருபாசன தண்டையிலே நாங்கள் கிட்ட போய் சேருவதற்கும் பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த அனுமதியை பெற்று தந்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். முந்த நாட்களில் பாருங்கள் நீங்கள் எடுத்து பேதத்தில் வாசிச்சு பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டி கிட்ட போராக்கள் அந்த நாட்கள் என்ன செய்வார்கள், மறிச்சிருவார்கள். அது ஆசாரியராக இருந்தாலும் சரி, அவர்கள் அங்கே குற்றத்தோடு அந்த இடத்திலே போய் இந்த நாட்கள் உள்ளுக்கு போவாரா இருந்தால் அந்த இடத்திலே பாருங்கள் உள்ளுக்கு போகிற வழியிலே அந்த திரைச்சீலைக்கு பின்னாக அங்க என்ன இருக்கிறான் நூல்ல கட்டித்தானே அவர் நாரியில கட்டித்தானே விடுவார். அந்த அவர் குறிப்பிட்ட நேரத்திலே எந்த விதமான அசமாட்டம் இல்லைன்னு சொன்னால் அந்த நூலை பிடிச்சி இழுக்கிற வழியில அவர் மரத்தில் இருந்தால் அவர்கள் வெளியே கொண்டு வருவார்கள் அருமையான கத்துள்ளவர்கள். இப்ப அப்படி அல்ல, இப்போ அங்க நூலும் தேவையில் ஒன்றும் தேவையில் ஏன்னு சொல்லி திரைச்சீலை கிழிக்கப்பட்டது ஆண்டவருடைய கல்வாரி சிலுவை மரணத்தினால் திரைச்சீலை கிழிக்கப்பட்டதற்கு பின்பாக அந்த நாட்களிலே அங்கே என்ன நடக்கணும் சொன்னா நேரடியாக நாங்கள் முகமுகமாய் அங்கே அந்த ஆண்டவுடைய அந்த உடன்படிக்கை பற்றி தேவனுடைய பிரசன்னத்தை இந்த நாட்களை உணர்ந்து கொள்ளும்படியாகவும் பிரசன்னத்தை இந்த நாட்களே அங்கு நாங்கள் கண்டுகொள்ளும்படியாகவும் இந்த நாட்களை தேவன் கிருபை செய்திருக்கோம். பாருங்கள் மோசே சீனாய் மலையில் இருந்து இறங்கி வருகிற வழியில் முக்காடு போட்டு கொண்டு வந்தார். ஏன் முக்காடு போட்டு கொண்டார், தேவனுடைய பிரசன்னம் எரியும் முச்சடியிலே ஆண்டவர் பேசினார் மோசையோடு, பேசி இந்த நாட்களில் வருகிற வழியிலே அங்கு அவர் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த அவருடைய முகத்தை பார்க்கிற வழியில முகம் எல்லாம் அப்படியே ஒளிச்சி இருக்கிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்க்க முடியாதபடி இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அவர்கள் அப்படியே அவருடைய அப்படியே கண்குசத்தம் துவங்கின காரியமா இருக்கிறது. உடனே அவர் முக்காடு போட்டு கொண்டு அந்த நாட்கள் கீழே வந்து ஜனங்களோடு பேசுகிறார். ஆனா அருமையான கத்தோட இன்றைக்கு அந்த முக்காடு நீக்கப்பட்டது ஆண்டவுடைய சிலுவை மரணத்தின் நிமித்தம். நாங்கள் நேரடியாகவே இந்த நாட்களில் ஆண்டவரிடத்திலே போகலாம், கிருபாசன தண்டையிலே போகலாம் என்று எபிரேயர் ஆக்கம் இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அந்த அவருடைய பராமரிப்புக்குள்ளே இந்த நாட்களை வருகிற வேளையிலேயே நாங்கள் தேவனுடைய காரியத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையில வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்ட போல அப்போஸ்தலாய் யோவான் சொல்லுகிறார், அனைவரும் இந்த நாட்களில் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாகவும் நம்மை இந்த நாட்களிலே அங்கே அதாவது நன்மையாக நடக்க வேண்டும் என்பதையும் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே குறிப்பிட்டிருக்கிறான் சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த தேவனுடைய அந்த படைப்பிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தரை பார்த்து சொல்லுகிறது, அனைத்தும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவர்கள் அனைத்தும் இந்த நாட்களிலே சந்தித்து வந்தாலும் அவர் இந்த உலகிலே ஆளுகை செய்கிறார், தேவன் உன்னதமான ராஜரீகம் உடையவராய் இருப்பதனால் அங்கே வரலாற்று நிகழ்ச்சிகள் யாவும் அவருடைய அனுமதிக்கும் இந்த நாட்களிலே சித்தத்தின்படி இந்த நாட்களில் நடந்திருக்கின்றன. சில வேளைகளிலே அவருடைய மீட்பின் திட்டத்தின்படி அவர்கள் அங்கே நேரடியாக இந்த நாட்களிலே அங்கே குறுக்கிடுவதும் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவனுடைய சித்தம் எப்படியா இருக்கு சொன்னால், வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே பிதாவுடைய சித்தம் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். நான் இந்த பூமியில வந்ததன் நோக்கம் பிதாவுடைய, அதைத்தான் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. பூமியில யார் செய்ய வேண்டும்? பூமியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் இந்த பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். பரிமாற கத்துள்ளவை, அப்ப அப்போஸ்தலர் அந்த நாட்களை என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய சித்தத்தை செய்தார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், ஏழைகளை விசாரித்தார்கள், திக்கற்ற பிள்ளைகளை விசாரித்தார்கள், அதாவது அதே வேளையில் இந்த நாட்களை அற்புதங்களை நடப்பித்தார்கள். இப்படியான அநேக காரியங்களை இந்த நாட்களை செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏன் என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய சித்தம் எது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். சத்தியம் இந்த நாட்களில் அறிவிக்கப்பட வேண்டும். முதலாவதாக அந்த சத்தியத்தை ஜனங்கள் இந்த நாட்களிலே பாசை தெரியாதாக்கள் மத்தியிலே பாருங்கள், பாசைக்காரர்கள் மத்தியில் இந்த நாட்களை போய் கர்த்தருடைய சத்தியத்தை இந்த நாட்களை அறிவித்து அவர்களுக்கு தேவனை இந்த நாட்களை வெளிப்படுத்த வேண்டும். அதே வழியிலே பாருங்கள், அந்த இடத்திலே போய் ஒரு சின்ன ஒரு பாடல்களை பாடி துதித்து இந்த நாட்களை நாங்கள் காரியத்தை செய்கிற வழியிலே அவர்களுக்கும் ஒரு ஆர்வமாக இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களில் இந்த துதித்தலை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிற மாதிரி மேல கத்திர பிள்ளைகளை, அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே அங்கே அதனுடைய பகுதியில தான் இன்றைக்கு இந்த காரியங்களை இந்த நாட்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். அருமையான கத்திர பிள்ளைகள், அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தம்முடைய உன்னதமான வல்லமையையும் இவ்வுலகிலே அவருடைய ஆளுகையையும் ஓரளவு இந்த நாட்களை கட்டுப்படுத்தினார்கள். வேதம் அங்கே சாத்தான் இவ்வுலகை இவ்வுலகத்தின் இந்த நாட்களிலே தேவனானவன் என்று இந்த நாட்களே கூறியிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்றால் உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை நாங்களே வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கிற வேளையிலே ரெண்டு காரியங்களை இந்த நாட்களை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அதாவது தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளை அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்திலும் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறானாம், குருடாக்கினான் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்திரப்பர்களே, அப்ப அவன் அப்படியாக அந்த குருடாக்கி வைத்திருக்கிறது நிமித்தம் தான் இங்க என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஜனங்கள் சத்தியத்தை அறிய முடியாதபடி அவர்கள் இந்த நாட்களிலே தவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோவானுக்களின் சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையன்றி வேறொன்றையும் தாமாக இந்த நாட்களை செய்ய மாட்டார். அவர் இவைகளை செய்கிறாரோ அவைகளே குமாரன் அந்தபடியே செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இங்க வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே அங்கே அவன் பிசாசானவன் ஜனங்களுடைய கண்களை இந்த நாட்களிலே குருட்டாட்டமாக்கி இந்த நாட்களிலே அவன் மறைத்து வைத்துக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடப்பிள்ளே, அப்ப இந்த இடத்திலே பார்க்கிற வழியிலே எப்படி என்று சொல்லி சொன்னால், உலகமானது தேவனுடைய அந்த ஆளும் வல்லமைக்கு அங்கே அடிபணியவில்லை. ஏனென்று சொன்னால் உலகம் தேவனை இந்த நாட்களை எதிர்த்து புரட்சி செய்கிறது. உலக மக்கள் இந்த நாட்களிலே சாத்தானுக்கு அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். தேவனை இந்த நாட்களிலே அங்கே பொறுத்தவரையிலும் அவருடைய இந்த அந்த சுய கட்டுப்பாட்டு தற்காலிகமாக தேவன் நியமித்த காலத்திலேயே அவர் இந்த நாட்களிலே சாத்தானையும் அவனுடைய சர்வ சேனையையும் இந்த நாட்களிலே அழித்து விடுவார் என்று சொல்லி வெளிப்படுத்தலே இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவன் என்ன செய்ய போறார் இந்த நாட்களிலே இந்த கடைசி முடிவில் இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் வாசிப்போம். இந்த நாட்களிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள் வெளிப்படுத்தலின் புத்தகத்துக்கு. வெளிப்படுத்தலின் புத்தகத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் வாசிப்போம் வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்திலே அங்கு 20 வசனத்தை இந்த நாட்களை நான் வாசித்து முடிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அப்பொழுது மிருகமும் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களினாலும் அதன் முத்திரைகள் தரித்திருந்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்குற கள்ளத்தீர்க்கரசிகளையும் கூட பிடிக்கப்பட்டார்கள். இருவரும் அங்கே கந்தகம் அறிகிற அக்னிக் கடலிலேயே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். அப்ப இதுதான் அங்கே முடிவினுடைய காரியமாக இருக்கிறது. அருமையான கத்துடர்கள், ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றொரு வாஞ்சியோடு இந்த நாட்களை காரியத்தை செய்கிற வேளையிலேயே அவன் என்ன செய்வான் சொன்னால், அந்த துதிக்கு ஒரு முட்டுக்கட்டை போடும்படியாக ஒரு தடையை இந்த நாட்களை கொண்டு வருவான். ஆனாலும் இந்த நாட்களிலே நாங்கள் துதிக்க வேண்டும். மிக 2:13 சொல்லுவது, தடைகளை உடைக்கிறவர் தடைகளை நீக்கிறவர் நமக்கு முன்னால் கடந்து செல்கிறான் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே சொல்லி நாங்கள் துதிப்போமா இருந்தான் என்ன முறையிலே துதிக்க வேண்டும், எப்படியாக துதிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் இந்த இரண்டாவது பகுதியில் இந்த நாட்களை பார்த்த மருமையான கர்த்தர் பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே நாங்கள் அப்படியாக துதிக்கிற வேளையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாத்தாவுடைய காரியங்களுக்கு இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் துதியின் அபிஷேகத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல அருமையான கத்துடர்களே, நம்முடைய இருதயம் அல்ல, இருதயம் மட்டுமல்ல அருமையான கத்துடன், நம்முடைய உதடுகள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவருடைய அவர் செய்த காரியங்களை துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் இன்றைய பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு காத்த நிப்பாட்டினான்னு சொன்னா சுவாசிப்பீங்களா? முடியாது. அப்ப அதுக்கே நன்மை செய்ய வேண்டியிருக்காரு அருமையான ஃப்ரீயா அந்த நாட்கள் சுவாசம் தரார் ஆண்டவர். அப்ப இதுக்காவது நன்மை சொல்லக்கூடாதா? அருமையான கத்து, அதனாலதான் இங்க வேதம் சொல்லுது, கத்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோகம் பண்ணுவோமா? இரக்கத்தில் உள்ள ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே எப்படியாக துதிக்க வேண்டும் என்ற முறையில் இந்த நாட்களை பேசும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதனமையா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேலையிலே ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நிலையத்திலே விழுந்த விதைகள் போல் இந்த நாட்களில் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 1, 10, 30, 100 இந்த நாட்களில் பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களை முற்றுமுழுதாக எப்போ கொடுக்கிறேன். தொடர்ந்து பிறகு நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவோட நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பேசுறோட ஐயா.
0: ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்கு கூட

0: காலை இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகரேற்பாளர் ஜெயமன் தேசத்தில் இணைந்து வேதம் பாட நேரத்திலே துதிப்பது அப்படி என்ற தலைப்பின் கீழே தேவசதி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்திருந்தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக.
1: ஆமேன்.
0: வாழ்த்துக்களையும் கூறி இப்படி இருப்போம். God bless you all. Amen.
2: பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெண்புறா இரண்டாவது வால்யூம் ஒளித்தட்டை வெளியிடுகிற அருமையான உங்க மகள் எஸ்தர் கருணா அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு இப்படி ஒரு கிருபை கொடுத்து அருமையான பாடல்களை எழுதி அமைத்து வெளியிடுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் அவர்களையும் அவர்களுடைய ஊழியங்களையும் எல்லா செயல்பாடுகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வெண்புறா இரண்டாவது பாகம் ஒளித்தட்டுக்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை நான் துதிக்கிறேன். அருமையான உங்க மகள் எஸ்தர் கருணாவிற்கு நீர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பாடல்களை பாடின இசையமைத்த ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நாமத்தில் நான் அவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தமிழ் மக்கள் உலகமெங்கும் கேட்டு இன்னும் கெட்டி சேர உம்முடைய நாமத்தை உயர்த்த, உடைந்த உள்ளங்கள் தேற்றப்பட, தள்ளப்பட்டவர்கள் அரவணைக்கப்பட, பாடப்பட்ட இந்த பாடல்கள் அநேக குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கைகளும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்களை தொடர்ந்து நீர் நிறைவாக உயர்த்தி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெண்புறா இரண்டாவது வால்யூம் ஒளித்தட்டை வெளியிடுகிற அருமையான உங்க மகள் எஸ்தர் கருணா அவர்களுக்காக

சகோதரனுக்காக கடந்த ஒரு இரு வாரமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய அந்த ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைத்ததன்றே நாளிலே

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ஒன்று சாமுவேல் 21 அதிகாரம். தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை, வாலிபர் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதற்கு முன் நேற்றும் முந்தா நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள், வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது, இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய சன்னதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் தடைப்பட்டிருந்தான். அவன் சவுலுடைய மெய்ப்பருக்கு தலைவனாயிருந்தான். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறிக்கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணிக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாயிருக்கிறார்களோ? இவன்
1: 1 சாமுவேல் 22 அதிகாரம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனுடைய கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு போய்விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான்.
0: தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கும் போது சவுல் தன்னண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்னியமின் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000 அதிபதிகளும் 100 அதிபதிகளுமாக வைப்பானோ? நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும் போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா? இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்றான். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோட நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக, ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வர கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் எனும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனே கேள் என்று சொல்ல, அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாயிருப்பதாக ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான். ராஜாவோ, அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள். அவர்கள் கையும் தாவீதோடே இருக்கிறது. அவன் ஓடிப்போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என்
1: ஏசாயா 65 அதிகாரம். என்னை குறித்து விசாரித்து கேடாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன். அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு
0: செங்கற்களின் மேல் தூபம் காட்டி பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவறுப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்னியுமாயிருப்பார்கள். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது. நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத் என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பான பலியை நிறைய வார்க்கிறவர்களே, உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணிக் கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமல்லாததை தெரிந்து கொண்டீர்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை.
2: மத்தேயு 10 அதிகாரம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவைகளே. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதிய நாடுகளுக்கு போகாமலும் சமாரிய பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேறையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவர் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்கள் இடத்திற்கு திரும்ப கடவது. இவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோம் குமரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதுங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பேல் சபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விடாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: been set up yet.
1: Goodbye.
2: உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கமம் ஒரு இலையில இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களை விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக நன்றி ஐயா. நாங்க ஒரு பொருட்டு எண்ணி ஓடி வரவில்லையே ஐயா, பெருந்தூசியும் உங்களோட அன்புதான் ஐயா எங்களை மட்டும் வழி நடத்துறது. உங்களோட அன்புதான் ஐயா, உங்களோட ரக்கமும் அன்பும் கிருபையும் தான் எங்களை வழி நடத்துறது. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த உலகத்தில் எங்களை வாழ வைக்கிற நாளெல்லாம் ஆண்டு வரை உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாக எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் எங்களை சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் எங்களுக்குள் வாசம் பண்ற பரிசுத்தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்கள் ராஜா. எங்களுக்கு இந்த ஜீவனை தந்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றி ராஜா, நாங்கள் இருக்கிற நாளில் உங்களை மாமப்படுத்தி உங்களை உங்களோட அன்பை மற்றவர்களுக்கு எந்தெந்த விதத்தில் பங்கிட்டு கொடுக்க முடியுமோ, எந்தெந்த செய்கையாலேயோ பேச்சாலேயோ ஒரு வார்த்தையாலையோ பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக எங்களை உங்களால் தான் ஐயா பாவிக்க முடியும். நாங்கள் ஒரு பாட்டு வரவில்லை அற்பருந்தூசியும் ஐயா கூட அன்பில்லாவிட்டால் நாங்கள் பூக்களை பூவை போல உதிர்ந்து போல் ஆண்டு விரை நாங்கள் காய்ந்து போகிறோம் ஐயா. எங்கூட அன்பும் கிருவேன் தான் எங்களை இறக்கம் தான் எங்களை தாங்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி. எங்களை நிக்கத்தக்க பிள்ளைனை தந்ததுக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு தார எல்லா ஆசீர்வாதத்துக்காக சுவாசிக்கத்தக்க பிள்ளைனை தாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இருக்க தார இருப்பிடங்கள், குடிக்க தார தண்ணி, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நாங்கள் சுதந்திரமா ஆராதிக்க தந்த அந்த சுதந்திரத்துக்காக இதை போட்டடித்து விடாதபடி உங்களோட பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, உலகத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலே நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் ஆண்டவரே விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு நடக்க நெருக்கங்கள் ஒடுக்கங்களை ஆண்டவரே கேட்கும் பொழுது நாங்கள் வேதனை அடைகிறோம். அங்களால் என்ன ஐயா செய்ய முடியும்? உங்களை தான் நாங்கள் கேட்க, உங்களுக்கு தான் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக சுதந்திரத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே ஒவ்வொரு தேசத்துக்காக உங்களிடம் வருகிறோம். அன்பிந்தவினை விசேஷமாக அந்த இங்கிலாந்து தேசத்துக்காக உங்களிடம் வருகிறோம். ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று பெயர் பெற்ற தேசம் முஸ்லீம்களுக்கான ஆராதிப்பதற்கு பெரும்பாலான முஸ்லீம் மக்கள் தான் ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளுக செய்தாக ஆர்ப்பரித்து ஆடம்பரம் போட்டு ஆண்டு கொண்டு வரத்தக்கதாக நடக்கிறது ஐயா. அதை கேட்கும்போது நாங்கள் வேதனை அடைகிறோம் ஆண்டு. ஒரு கிறிஸ்தவ தேசம் ஐயா, கிறிஸ்தவ தேசம். உங்களை நேசித்த பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து அந்த ராஜ குடும்பமே ஐயா உங்களை நேசித்த பிள்ளைகள் இப்பொழுது அவர்களும் மனமாறிக்கொண்டு போகிறார்களோ உங்களுக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும் இதுக்கு பங்கமாக என்ன சாத்தாண்ட வேலை போட்ட சாத்தான வஞ்சிக்கிறான் என்றது உங்களுக்கு தெரியும். அந்த வஞ்சகங்களுக்கு உங்களோட பிள்ளைகாகப்பட்டு போக அதோட எழுந்து நின்று உங்களுக்கு என்று காலு ஒன்று நின்று உங்களது விசுவாசித்து உங்களை நடத்தத்தக்கதாக இருவர் செய்ய உங்களால் முடியும் ஐயா. அந்த முஸ்லிம் மக்களின் தொடங்காலும் ஆண்டவரே அபிராமின் சந்ததி தான் ஐயா, இஸ்மவேலின் சந்ததி தான் அவர்களை தொடங்குற இயேசுவே உங்களை ஒரு சீஷன் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். இல்லை, நீங்கள் ஒரு கத்தாதி கத்த ராஜாதி ராஜன், திரும்ப ராஜாவாக வர போறீங்கள், இப்போ வலது வருஷத்தில் இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்திகளை கேட்டு நாங்கள் மனம் உடைந்து இந்த சங்கம மொழியலில் இருந்து வேண்டுகிறோம். எத்தனையோ ஊழியக்காரர் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்கு எல்லாம் இதை கேட்கும் பொழுது அவ்வளோ வேதனை அடைகிறார்கள் அப்பா. உங்களுக்கு தான் தெரியும் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் நிஷ்டத்தின் மத்தியிலும் உங்களோட அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். எங்களோட மூதாதையரே உங்களை அறியத்தக்கதாக நீங்க செய்த உங்களோட அமெரிக்காவில் இருந்து உங்களோட மிஷனரி மாதிரி அனுப்பி அவர்கள் எங்களோட சந்ததிகள் அறியத்தக்கதாக நீங்க செய்த பெரிய அற்புதத்துக்காக நன்றி ராஜா. அந்த இலங்கை தேசத்தில் உங்களோட வார்த்தை அவர்கள் வந்து பகிர்ந்தது மட்டுமில்லை, எத்தனை நன்மைகளை செய்தார்கள் ஐயா. இத்தனை வைத்தியசாலைகளை கட்டி, எத்தனை பாடசாலைகளை கட்டி ஆண்டவரே வழிய வகுத்து தந்த அந்த மிஷனரி மேற்ற வாழ்க்கைக்காக, அந்த சந்ததிக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தங்களை தாங்களே வெறுத்து தங்களை ஜீவனை உங்களை ராஜ்யம் வளர வேண்டும் என்று கொடுத்த அந்த ஆத்மாக்கள் இந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு பாடசாலைகளும் ஒவ்வொரு ஆலயங்களும் இன்றைக்கும் ஆண்டவரே அழியாமல், கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நீங்க வாசம் பண்றதேவன் இல்லை என்றாலும் இன்றைக்கும் அழியாமல் அந்த தேசத்தில் இருக்கத்தக்கதாக செய்த தேவனே, இப்பொழுதும் அதில் போய் ரெண்டோ மூன்று பேரோ போய் ஆராதிக்கத்தக்கதாக நீங்க செய்த தேவனே உங்களுக்கு நன்றி. இத்தனை கோடி மக்களை தொட்டிங்களையா, அதுக்காக நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இன்னும் அந்த தேசத்தில் நிலத்திருந்து ஊழியம் செய்யும் உடைய காப்ப பிள்ளைகளையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அன்பின் அந்த தேசத்தில் நடக்கும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும், பாவகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு வரே தந்திரம் எல்லாவற்றையும் உங்களால் நிர்மூலமாக்க முடியும். அன்பு ஒரு செய்தியில் அனுராவை கொலை செய்வதற்கு வகதேடினாங்கள் என்று கேள்விப்பட்டோம். எங்களுக்கு தெரியாத கண்களால் காணவில்லை ஐயா, இப்படிப்பட்ட அநியாயம் செய்யும் கைகளை உங்களால் குறுக்க முடியும். இந்த போத வசதிகளை பிறவங்கள்ட கைகளை குறுக உங்களால் முடியும் ராஜா. மனம் திரும்ப பண்ண உங்களால் முடியும். உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்கள் ஐயா, உயிருள்ள தேவனாய் இருக்கிறீங்கள். உங்களால் முடியும். அந்த தேசத்துக்கு ஒரு முடிவை கொடுக்க உங்களால் முடியும். விசேஷமாக அங்கு நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க பரமகரத்தினால் தாங்கி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ அவர்கள், அவர்களோட குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. அனுராவையும் பொருட்படுங்க ராஜா. அவன் உங்களை அறியாம உங்களை நேசிக்காமல் இருந்தாலும் இவ்வளவு நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்க அவனுக்கு கொடுத்தீங்க. ஏதோ விதத்தில் அவன் என்னோட உங்களால் முடியும். மருத்துவமாக தொட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. இந்த பூதவச இன்னும் அந்த தேசத்துக்கு போய் அந்த தேசத்தை பாழாக்காதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். விசேஷமாக அன்பின்றவன் எத்தனையோ பிள்ளைகள், வாழ்வ பிள்ளைகள் அந்த தங்கட படிப்பு அனுபவத்துக்காக உலகத்தில் இருந்து எத்தனையோ வாழ்வ பிள்ளைகள் ஒன்று கூடி அந்த தேசத்துக்கு போயிருக்கிறார்கள். அந்த வாழ்வ பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கள் ஐயா. நல்ல காரியங்களை செய்வதற்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பிள்ளைகள் உங்களை அறிந்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களும் கூட ரத்தத்தால் மூடி காத்து திரும்பவும் அவருடைய குடும்பங்கள் மத்தியில் ஆண்டு உங்களால் சேர்த்துக் கொள்ள முடியும். சாட்சியாக காத்துக்கொள்வீங்கள். அதுக்காக நன்றி. என்னும் உங்களோட ஊழியத்தை செய்வதற்காக, உங்களுடைய அன்பை என்னும் பகிர்ந்து கொள்வதற்காக எத்தனையோ விதமாக அங்கு போயிருக்கிறார்கள். அவர்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டு சாம்போ என்று அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா. பிலிப்பின் ஊழியத்தை ஆசீர்வதிங்கோ. வின்சென்ட் சயனந்த மப்பிள்ளைகளின் ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா. டேவிட் லோகநான் நடத்தும் பாடசாலைகள் ஒன்றையும் ஆசீர்வதிங்கோ, காத்துக்கொள்ளுங்கோ. இவர்களுக்கு கொடுத்த இந்த வாஞ்சை கூடாக ஆண்டவரே அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை உங்களை உண்டு பண்ண முடியும். நல்ல முடிவுக்கு பங்கமாக பிசாசு எந்த தந்திரம் எடுக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக உங்களண்டில் வருவோம். இன்றும் ஆண்டு வரே எங்களை ஒருத்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை ஒருத்து ஒருத்து செய்யும் ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு தெரியும். அதை நூறத்தனையாக ரெண்ட பத்தையும் மீனையும் ஆண்டு வரே ஐயாயிரம் பேருக்கு ரெண்டு மீனையும் அஞ்சப்பத்தையும் ஐயாயிரம் பேருக்கு போஷித்தது. அதே போல் அதுகளையும் ஆசீர்வத்து ஐயாயிரம் பத்தாயிரம் பேர்களுடைய பசியை போக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே அப்பா, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, விசேஷமாக மட்டக்கிழப்பு ஊழியக்கா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே மிஸ்ஸஸ் ராஜேந்திரான் ஊழியத்துக்காக நன்றி. அந்த மகன்ற ஊழியத்துக்காக நன்றி சொல்கிறோம். என்னும் பாச ஜோஷாண்ட மகன் ஜோன்ற ஊழியத்துக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. ஆண்டவரே சாந்தன் ரபிகா ஊழியத்துக்காக நன்றி சொல்கிறோம். சாம்ராஜ்ய சூரியன் நடத்தும் பாடசாலைகள் ஆண்டவரே ஆலயங்கள் ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா, நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் மனதுருக்கம் ஸ்தாபனத்துக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ராஜா. இதை நடத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருதரையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அவளை தேவைகளை சந்தித்து எந்த விதத்திலும் சோர்வடைந்து போகாதபடி அவர்களை காத்துவள் நடத்த உங்களால் முடியும். கரை நீட்டி ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்க அவள சந்ததிகள் குடும்பங்கள் ஒவ்வொருதரையும் ஆசீர்வதிங்கோ. எந்த விதத்திலும் பொல்லாங்க தொடாதபடி உடலத்தை தான் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துவள் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை நேரம் இந்த சங்கமாமொழி எளிய தடதாமதம் என்று கால தொடங்கி நடத்தி கொண்டு வந்த தேவனே உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு மலப்பை தந்து பாதத்தில் எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்திருந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக நன்றி. நன்றி ராஜா, ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த வார்த்தைகள் இத்தனை பேருக்கு கேட்க முடியாமல் இருப்போருக்கு உதவியாக இருக்கத்தக்கதாக நீங்கள் மேன தேவி உங்களோட வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக கிரிய செய்த தேவனே உங்களுக்கு நன்றி. என்ன தொடர்ந்து இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்க வழியை தொடர்ந்து ஆத்தமாக்கள் கேட்கத்தக்கதாக மனவிக்கத்தக்கதாக கீழ்படியத்தக்கதாக உணர்த்தி கொண்டு வளர்ந்து வாரவே உங்களோட வார்த்தை ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக முளைத்து வரத்தக்கதாக செய்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அன்பின் தேவனே, அத்தனை வருஷ காலமாக உங்கள் அன்பரு சுத்த பிள்ளைகளுக்கு மனதில் பாரத்தை கொடுத்து நான் அறிந்த தேவனை, நான் நேசிக்கிற உயிருள்ள தேவனை, என்ற சகோதரங்கள், இனசன பந்துக்கள், அன்பானவர்கள், தமிழ் மக்கள் ஆரண்டாலும் அறிய வேணும் என்று

0: கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். வேலையை குறித்து போதித்து வருகிறோம். நாம் ஏன் வேலை செய்ய வேணுங்கிறது முதல்ல போதித்தேன். ரெண்டாவது பகுதியாக வேலை ஏன் கடினமாக இருக்கிறதுங்கிறத இப்போ போதித்து வருகிறோம். அதுக்கு ரெண்டு மூணு காரணங்களை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று, வேலை ஏன் கடினமாக இருக்கிறது. வேலை பாவத்து நிமித்தமாக
1: வேதனை உள்ளதாக மாறிவிட்டது. வேலையை தான் கடவுள் உண்டாக்குனாரு, வைத்தார், கொடுத்தாரு. வேதனையை கொடுக்கல. வேதனையை கொடுக்கணுன்றது கடவுளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இப்போ வேலை உள்ள வேதனை நுழைஞ்சிருச்சு. ஏன்? பாவத்து நிமித்தமாக வேலை வேதனை உள்ளதாகிவிட்டது. அதனால தான் கடினமாக இருக்குதுன்றதை போதிச்சேன். ரெண்டாவது, மரணம். பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்துருச்சு. பாருங்க, இதெல்லாம் மூணாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் 14 கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா பாவத்து நிமித்தமாக உண்டான அந்த சாபக்கேடு என்னன்னு சொல்லுது. அதில் ஒன்று மரணம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு மரணத்தை அங்கே அறிவிக்கப்படுகிறது. மனுஷன் எப்படி சரீரப்பிரகாரம் மரிப்பான்னு. அப்போ அது உலகத்தையே மாற்றிருச்சு, மனுஷனுடைய கண்ணோட்டத்தையே மாற்றிருச்சு. மரணம்ன்றது இப்போ ஒரு ஃபேக்டர் ஆகிடுச்சு. வாழ்க்கையில் அதை கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சாக போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையாயிடுச்சு. அதனால் அநேகருக்கு இது சலிப்பை உண்டாக்குகிறது. வேலைக்கு போகிறதுலையும் சரி, அதை நல்லா செய்கிறதுலையும் சரி, அதை வச்சு சம்பாதிக்கிறது, அதை வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, திடீர்னு சாவும், இது யார் இங்கே யார் இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாயிடுது. அதனாலேயே வேலை கடினம் உள்ளதாகிடுது. அது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, பயங்கர்கள். இதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பயங்கர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கர்கள்னா யார்? வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பாவம், மனுஷன் பாவம் செய்த உடனே அந்த சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னாராம். ஏன்னா சர்ப்பத்தை தானே பிசாசு உபயோகப்படுத்தி ஏவாள்கிட்ட வந்து பேசினான். அதனால் சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்பத்துக்கும் ஸ்திரீயின்பத்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்கிறார். உன்பத்துக்கும் ஸ்திரீயின்பத்துக்கும், அப்போ ரெண்டு விதமான வித்தாக மனு வர்க்கம் இன்றைக்கு செயல்படுகிறது. ஒன்று பிசாசனுடைய வித்து, பிசாசனுடைய சந்ததி, அந்த குணம் உள்ளவர்கள். இன்னொன்று தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆதாம் ஏவாள் காலத்திலே அது உருவாயிடுச்சு. பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது ஒருத்தன் காயின்னு ஒருத்தன் ஆபேல், ஒருவன் வந்து அந்த பிசாசனுடைய குணத்தை உடைய அந்த சந்ததியை சேர்ந்தவனாக இருக்கிறான். இன்னொன்று தேவபக்தி உள்ள சந்ததியாக அவன் இருக்கிறான். இப்படி ரெண்டு பிரிவாக பிறந்துருச்சு. அவன் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை செய்கிறான். பகை அங்கே ரெண்டு பேருக்கும் நடுவில் உண்டாயிடுச்சு. அது அப்படியே தொடர்கிறது. அது காலாகாலமாக தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு சரித்திரம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஏன் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் பிசாசானவன் அநேகரை பயன்படுத்தி, அவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தி பல தொல்லைகளை கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். இன்னைக்கு ஜனங்களை உபயோகப்படுத்துகிறான் பிசாசு. அன்னைக்கு சர்ப்பத்தை உபயோகப்படுத்த பண்ணிதான் போச்சு. ஏன்னா அங்கே ஆட்கள் யாரும் இல்லை, பாப்புலேஷன் இல்லை. இப்போ நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அவனுக்கு ஏஜென்ட்டாக பயன்படுத்துறதுக்கு. சர்ப்பம்லாம் தேவையில்லை, இப்போது வேறு எதுவுமே தேவையில்லை. ஆளுங்களே நிறைய பேர் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஆகவே இதனால் நமக்கு வேலை கடினமாகிறது. ஏன்னா தேவனுடைய நோக்கங்களை குலைப்பதற்கு, கெடுப்பதற்கு என்று அந்த பிசாசின் வர்க்கமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால் நாம் எதை செய்ய முற்பட்டாலும், கர்த்தருக்காக கர்த்தருடைய நோக்கத்தின்படி எதையாவது செய்ய முற்பட்டால் அதுக்கு 1000 தடைகள், 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதெல்லாம் மேற்கொண்டு தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நீ ஊழியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தால் கூட சரி, நீங்கள் கர்த்தருக்காக வாழும்போது 1008 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. அப்போ நான் பிசாசுக்காகவே வாழ்ந்துடுறேங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது அதை விட பெரிய பிரச்சனை. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அது பிசாசு கொண்டு போய் சாகடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. மனுஷனை ஒன்றும் இல்லாமாக்கி செதைக்கிற வரைக்கும், கொலைக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. ஆகவே அதை சூஸ் பண்ண முடியாது. இதுதான் வழி, கர்த்தருக்காக வாழ்றது தான் வழி. அவன் 1000 பிரச்சனையை எழுப்பினாலும் அதன் மத்தியில் கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார். அப்போ பயங்கர்கள் இருக்கிறாங்க, அதனால தான் வேலை கடினமாக இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மத்தியில் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்தில் சாபம்னு வேலை செய்யுது, பாவத்து நிமித்தமாக வந்த சாபம் அது வேலை செஞ்சிட்டு இருக்குது, அது கீழே இழுக்குது. ஆனால் ஆசீர்வாதம் என்று இன்னொன்றை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இது சாபத்தை காட்டிலும் பெரிய சக்தி. இது இன்னும் அதிகமாக வேலை செய்து இந்த சாபத்திலே மத்தியில் வாழுகிற நம்மை, இந்த சாப உலகத்தில் வாழுகிற நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை உயர்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருகிறது. அதுதான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு 4 உதாரணங்களை சொல்வேன்னு சொன்னேன். ஒன்று யோசேப்பு பார்த்தோம் ஏற்கனவே, எப்படி அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை பாய்ஞர்கள், எத்தனை எதிர்ப்புகள், விற்கிறாங்க, குழியில தள்ளுறாங்க, வித்து போடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, முன்னேறவே முடியாம 1008 தடைகள். அதன் மத்தியிலையும் தேசத்துக்கே பெரிய தலைவனாக அவன் உருவாகி விட்டான். ரெண்டாவது தானியலை பார்த்தோம், அவனுக்காகவே சட்டம் இயற்றுறாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயார், ஆனா இவனுக்குன்னே ஒரு சட்டம், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. வேற யார்ட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாட்ட மட்டும் தான் விண்ணப்பிக்கலாம், வேற யார்ட்டையும் விண்ணப்பிக்க கூடாது. இவனை எப்படியா சிங்க கபியில போட்டு இவனை சிங்கங்கள் சாப்பிடணும் தான் அவங்க குறிக்கோள். ஆனா சிங்கங்கள் வாயை கத்தர் கட்டி போட்டார், பெரிய அற்புதத்தை இவனுக்கு செய்கிறார். அந்த தேசத்துல நம்பர் 3 பொசிஷனுக்கு வர்றான், அவன் பெரிய ஆளாகிறான், பெரிய அதிகாரியாக உருவாகிறான். அந்நியன் இன்னொரு தேசத்துல அடிமையா போனவன், அவங்க தேசத்திலே பெரிய சிறந்து விளங்குறான். யோசேப்பை போலவே அவனும் அந்நிய தேசத்துல போய் அந்நியர்கள் மத்தியில் அடிமையா போய் அந்நியர்கள் மத்தியில தேசத்தை ஆளுகிறவனாக உயர்ந்தான். அதனால பயங்கள் இருக்கிறதுனால நம்ம மேல வர முடியாதுன்ற அர்த்தமே கிடையாது. நாமும் யோசேப்பை போலவும் தானியல போலவும் தான் அந்த உலகத்துல இருக்கிறோம். மூன்றாவது நெகேமியாவை பார்த்தோம், ஒரு செவுத்தை கட்ட போனவனுக்கு 1008 தடைகள். அவன் மேல பல புகாரை கிளப்பி இவன் ராஜாவாக பாக்குறான், ராஜா ஆட்டி ரிப்போர்ட் பண்றாங்க, மூட்டி விடுறாங்க, என்னென்ன கலாட்டா பண்ணுமோ பண்ணாங்க. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு நல்ல வேலையை செய்து முடிக்கிறான். கத்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனை காத்து கொள்ளுகிறார், அவனுக்கு உயர்வை கட்டளையிடுகிறார், தயவை கட்டளையிடுகிறார், எல்லாம் பார்த்தோம். இப்ப ரூத்தை பார்த்துட்டு இருக்கோம், அதனால ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் செல்வோம். ரூத்தினுடைய கதை ரொம்ப அருமையான கதை. இது ஒரு பெண்ணுடைய கதையா இருக்கனால 2 வாரம் செலவழிக்கிறேன். இதுல நிறைய இஷ்யூஸ் வருது. ஒரு பெண் மட்டும் இல்ல, ஒரு விதவை பெண், கணவனை இழந்தவள், ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதுல எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, அதுல எவ்வளவு பிரச்சனைகள் சச்சரவுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். இவ்வளத்தையும் இவ சுமந்து கொண்டு இதன் மத்தியில வாழ்ந்து கொண்டு ஒரு கடினமான உலகத்திலே ஆண் துணை இல்லைன்னா வாழ்றதே கஷ்டங்கிற அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்திலே வாழ்ந்து அந்நிய ஸ்திரீயாக இஸ்ரேல் மக்களிடத்துல வாழ்றா. மோவாபிய ஸ்திரீவ இஸ்ரேவேலில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறா, கல்யாணம் பண்ணி அவன் செத்து போயிடுறான். மோவாபில் வந்து அவங்க தங்கி இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு, 10 வருஷமா அவனோட வாழ்ந்து கடைசியில் அவன் செத்து போயிடுறான். செத்து போன பிறகு மாமியாரோட திரும்புறா இவ மாமனாரும் இறந்து போயிடுறாரு, மாமியாரும் தனித்து விடப்படுகிறாள், இவளும் தனித்து விடப்படுகிறாள். திரும்பி வர்றாங்க ரெண்டு பேரும், ஆண் துணையே கிடையாது, 2 பெண்கள், அதில் ஒருத்தி அந்நிய பெண். திரும்ப பெத்லகேமுக்கு வர்றாங்க, ஏன்னா அங்கே தான் அந்த நவோமி என்கிற அந்த மாமியாருடைய ஊர், அது மாமனாருடைய ஊர். அங்கே வர்றாங்க, வந்து அங்கே பிழைத்து கொள்ளலான்னு வர்றாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு எப்படி வேலை கிடைக்குது, கர்த்தர் எப்படி தயவு பண்ணுறாரு, கர்த்தர் எப்படி வாசலை திறக்கிறாரு, கர்த்தர் இன்னொரு மனுஷனுடைய உள்ளத்தில் ஏவி இவளுக்கு உதவி செய்யும்படியாக இவளுக்கு பின்னால் கர்த்தர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு பின்னால் இருந்து வேலை செய்துட்டு இருக்கிறாருன்னு? நீங்கள் கஷ்டப்படும் போது ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் பாருங்கள், கஷ்டப்படும் போது ஜனங்க நினைக்கிறாங்க கர்த்தர் எங்கே, அங்கே தான் இருக்கிறார். நீங்கள் பார்க்கல, சிலர் கேட்குறாங்க எங்கெங்க கர்த்தர், அங்கே தான் இருக்கிறார். நான் சொல்கிறேன் அங்கேயே தான் இருக்கிறார். உங்களுக்காக பேக்ரவுண்டில் அவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு, எந்த பேக் ஆஃபீஸும் செய்ய முடியாத வேலையை அவர் பிரமாதமாக செய்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி எவ்வளோ கிராண்டாக கொண்டு வந்து முடிக்கிறாருன்னு பாருங்க. இந்த கதை ரூத்தின் கதை நீங்கள் வாஸ்து பார்க்கணும் பாருங்க, சின்ன கதை தான், ஆனால் அவ்வளோ அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அருமையாக இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் வேலை செய்து ஆதரவற்ற இந்த பெண்ணை அவளுக்கு ஆதரவை கொடுத்து வாசலில் திறந்து காரியங்களை சித்தி பெற செய்து வாய்க்க பண்ணி அவ்வாழ்க்கையே மாற்றி ஒரு புது வாழ்க்கையை அவளுக்கு தந்து அவளை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் கர்த்தர் விடுறதே இல்லை. இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த பாவ உலகம் சாப உலகம், அதனால நான் இப்படி தான் கிடக்கணும், கஷ்டம்தான் பட்டாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை, கஷ்டத்திலிருந்து மீட்கிறவர் கர்த்தர். பாவமும் சாபமும் கஷ்டத்தை உண்டாக்குது, கர்த்தர் ஒன்றும் கஷ்டத்தை உண்டாக்குறது இல்லை. பாவமும் சாபமும் தான் கஷ்டத்தை உண்டாக்குது. அது உலகத்தில் நிறைய இருக்குது, இந்த பாவ சாப உலகத்தில். ஆனால் கர்த்தர் மீட்பராக இருக்கிறார். நம்ம மீட்கும்படியாகவே அவர் வேலை செய்கிறார், நம்ம தூக்கும்படியாகவே அவர் வேலை செய்கிறார். புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் அவர். அப்போ போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி திரும்பி வர்றா வந்து கர்த்தர் எப்படி தெய்வாதீனமா காரியங்களை அவளுக்கு வாய்க்குது என்கிறத நான் காண்பித்தேன். தெய்வாதீனமா காரியங்களை அவளுக்கு வாய்த்தது என்பது முக்கியமா போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் 2 காரியங்களை முக்கியமா உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போறேன். இந்த கதையில இருந்து 2 காரியங்கள் முக்கியமா. ஒன்னு, இந்த இது 3 பேருடைய கதை. ஆக்சுவலா வெறும் ரூத்தினுடைய கதை இல்ல, ரூத்தின் தான் பேரு, புத்தகம் பேரு. இதுல 3 பேருக்கு பெரிய கேரக்டர்ஸ், போவாஸ் ஒருத்தன், ரூத்து, அப்புறம் நஹோமி. இந்த 3 பேருடைய கதை இந்த மூணு பேருடைய கதையும் கவனிக்கணும் பாருங்க. இதுல எல்லாம் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கு. வேலையை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளலாம் இங்க. ஆகவே இன்றைக்கு நிறைய போவாசை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளியாக இருந்தான், அவனை பார்த்து தான் கத்துக்கணும் முதலாளினா எப்படி இருக்கணும்னு. கடவுளுக்கு பயந்த கர்த்தருடைய மனுஷனா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு நல்ல முதலாளியா இருப்பாங்கிறத அவனுடைய கேரக்டர், அவனுடைய அந்த கதாபாத்திரம் இங்கே அருமையாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதை முதல்ல பார்க்க போறோம், எப்படி போவாஸ் ஒரு சிறந்த முதலாளிங்கிறது. அதன் பிறகு எப்படி ஏழை எளிய மக்களுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் ஏழை எளிய மக்களுக்குன்னே டெய்லர் மேக் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பிரமாணங்களை கொடுக்கும் போதே திக்கற்றவர்கள், விதவைகள், ஆர்ஃபன்ஸ், திக்கற்றவர்கள், பிறகு அந்நியர்கள், ஃபாரினர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த தேசத்தில் ஆதரவு உண்டாகும்படியாக சில சட்டங்களையே வச்சிருக்கிறார் கர்த்தர். சட்டங்களையே வச்சு ஆதரவற்ற இவர்களுக்கு பிழைப்புண்டாக சில வழிகளை அந்த சட்டத்திலேயே வழிமுறைகளை வைத்திருக்கிறார் கர்த்தர். அதையும் பார்க்க போறோம். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா வேலையை பற்றி நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ ரெண்டு காரியம், ஒன்று போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளின்னு பார்க்க போறோம், ரெண்டாவது ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாகவே தேவனுடைய பிரமாணங்கள் அதற்குனே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வேலையிலும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம்

யாரும் சாதாரணமா யாரையும் மதிக்க மாட்டான், எல்லாரையும் ரொம்ப சாதாரணமா நினைச்சு ரொம்ப துச்சமா நினைச்சு அப்படி நடத்துவான். அப்படிதான் அந்த உலகம் இருந்தது. அவருடைய வேலையாட்களை ஒரு அடிமை போலதான் கிட்டத்தட்ட நடத்துவார்களாம். ஆனால் இவன் தன்னுடைய வேலையாட்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய விதத்தில் அவன் நடத்துகிறான். அந்த மரியாதையை பல விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம். ரெண்டாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம், ஏன்னா இவனுடைய குணாதிசயங்கள் அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களுடனே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். போன வாரம் வாஸ்து காமிச்சது, ஆனால் இன்னைக்கு சுட்டி காண்பிக்கிறேன். எப்படி அவர்களை கிரீட் பண்ணுறான் பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அறுக்கிறவர்கள் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அறுவடை காலம், தன்னுடைய வேலையாட்டில் பார்த்து அவன் கிரீட் பண்ணுகிறான். ஏதோ அலட்சியமா அவரை பற்றி கிரீட் பண்ணாமலே போகலாம், அவர்களுக்கு ஒன்றும் சொல்லாமலே போகலாம், இல்லை வெறும் ஆர்டர் கொடுக்குறவனா இருக்கலாம். ஆனால் அவர்களை வாழ்த்துகிறான், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக வாழ்த்துகிறான், அவர்களும் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறார்கள். ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். மியூச்சுவல்னா இவர்கள் அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவன் இவருக்கு இவர்களுக்கு மரியாதை கொடுக்குறான். அத்தனை பேருடைய மரியாதையை சம்பாதித்து வைத்திருக்கிறான் மரியாதை கொடுப்பதன் மூலமாக. முதலாளிகளுக்கு ஒரு பெரிய பாடம் இது. ரெண்டாவது, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த அவனுடைய வேலையாட்களுக்கு தண்ணீர் முதற்கொண்டு சப்ளை பண்ணுகிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் அவன் பண்ணி வைத்திருக்கிறான். ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து, ரூத்துக்கிட்ட சொல்றான், நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலையாட்களுக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் கூடங்கள் அன்றைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம். தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். இந்த அந்நிய ஸ்திரீ ஆகிய இவள் தயங்குகிறாள். ஏன்னா அந்நிய ஸ்திரீக்கு அங்கே மரியாதை கிடையாது. அது மோவாபிய ஸ்திரீனா ரொம்ப இலக்காரம், ரொம்ப ஒரு சீப்பாக நினைப்பாங்க, ரொம்ப ஒரு சாதாரணமாக நினைச்சு கேவலமா நினைக்கிற ஒரு ஊர் இஸ்ரேல் ஜனங்கள். மோவாபியரை ரொம்ப கேவலமா எண்ணினார்கள். அந்த இனமே மோசமானது, அந்த ஜனங்களே மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர்களை கனஹீனம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அவன் சொல்றான், உனக்கு தண்ணி வேணும்னா வேலைக்காரர் தண்ணி கொண்டு வருவாங்க, அந்த தண்ணிலேயே நீயும் குடிக்கலாம். அவன் தயங்குறா, குடிக்கலாமா குடிக்க கூடாதான்னு சொல்றான். குடிக்கலாம், அந்த தண்ணியை நீயும் குடிக்கலாம் என்று அவளுக்கு சொல்லுகிறான். மூணாவது, அவனுடைய மரியாதையை பாருங்க, எப்படி மரியாதையோடு நடத்துறான். அவன் தன்னுடைய வேலையாட்களோடு கூட சேர்ந்து கொண்டு இந்த வார்கோதுமையை தூற்றுகிற வேலையில் ஈடுபடுகிறான். தூற்றுகிற வேலையில் ஈடுபட்டு அந்த வேலையாட்கள் படுத்து தூங்குகிற அந்த களத்திலேயே இவனும் படுத்து தூங்குகிறான். இதையும் வாசிக்கிறோம் நம்ம வேதத்தில். அந்த களத்திலேயே இவனும் படுத்து தூங்குறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இவன் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவர்களோடே உட்கார்ந்து சாப்பிட்றான். பதினாலாம் வசனம் சொல்லுது, அவர்களோடய உட்கார்ந்து சாப்பிட்றான். அப்போ இவன் வந்து பெரிய செல்வந்தன். ரெண்டாம் வசனம் முதல் ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, அதாவது போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அவனை எப்படி வர்ணிக்குதுன்னு பாருங்க. சாதாரண ஆஸ்திக்காரன் இல்லை, மிகுந்த ஆஸ்திக்காரனாக இருந்த போவாஸ் என்கிற ஒருவன் இருந்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மிகுந்த ஆஸ்திக்காரன், பெரிய சொத்தெல்லாம் இருக்குது, ஆனால் தன்னுடைய ஊழியக்காரரை அவ்வளவு இதாக கவனிக்கிறான், அவளுக்கு அவ்வளவு மரியாதை செலுத்துகிறான், அவளை வாழ்த்துகிறான், அவர்கள் அவனை வாழ்த்துகிறார்கள், தண்ணி குடிக்க கூட ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், அவர்களோடு உட்கார்ந்து அவர்களோட சாப்பிடுகிறான், எல்லாம் பண்ணுகிறான். எப்படி நடந்துகிறான் பாருங்க. ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் ஒரு உயர்ந்த எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷரை தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆண் பெண் இருவருமே தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மரியாதையும் கனமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இந்த வேதவசனத்தின் போதனை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, சி கல்ச்சர் வந்து பைபிளோட ரொம்ப முக்கியமாயிடுச்சு. நிறைய பேருக்கு சிலர் சொல்றாங்க, ஆணுக்கு தான் கனம், பெண்ணுக்கு வந்து கனமெல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு பைபிளை வாசித்து பாருங்க. ஒன்று பேதுரு 3:7 சொல்லப்பட்டிருக்குது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் அப்படியே எழுதியிருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின பேதுரு. இந்த ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி, பெண்கள் இயக்கங்கள் உரிமைக்கு போராடுற இந்த இயக்கங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எழுதிட்டார் அவர். அவர் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறார் பாருங்க.
எல்லாம் சொல்றாங்க பைபிள் பழம்.

0: கடமையானது. அவர் எழுதிட்டாரு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கன்றார். சிலர் நினைக்கிறாங்க மனைவிக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லைன்னு, பெண்களுக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லை, ஆண்களுக்கு தான் மரியாதை தேவைன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் தம்முடைய சாயல்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குனதுனால மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பாருங்க, ஒரு நல்ல பிலீவர் மாதிரி செயல்படுறான் அவன். கடவுள் எப்படி மனுஷனை உண்டாக்கி இருக்காருன்னு தெரியுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேணும்னு அப்படி அந்த விதத்தில் செலுத்துகிறான். கொஞ்சம் பாருங்க, அதை 5வது வசனத்தில் பாருங்க. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடைய விளை என்று கேட்டான். புதுசா வந்திருக்கா இவ, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நவமிட்டு சொல்லிட்டு போறான், நான் போறேன், கத்தர் யார் கண்ணிலையாவது தயவு கிடைக்க பண்ணுவார், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திர நம்பி தான் போறா. போனா இவன் கண்ணில் படுறாவ, பட்ட உடனே இவன் சூப்பர்வைசரை கூப்பிட்டு கேட்கறான், யாருப்பா அந்த பெண்ணு புதுசா இருக்க அப்படின்னு கேட்கிறான். 6வது வசனம், அறுக்கிறவர் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதித்திரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை சொல்றான். யாருன்னு அங்கிருந்து வந்த மோவாபிய பெண்ணுங்கிறத தெரிந்து கொள்றான். அப்புறம் சொல்றான், அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். அவன் வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்டா, எதுக்கு பர்மிஷன் கேட்டா, அரிக்கட்டுகள்லிருந்து அரிக்கட்டுகள் அறுக்கும் போது அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளும்படியாக கேட்கிறார். இப்படி ஒரு ப்ரொபிஷன் கொடுத்துருக்காரு, அதை பற்றி பேச போறேன். அதான் 2வது பாயிண்ட் நான் சொல்ல போறது. அதாவது ஏழை எளியவர்கள் பிழைத்துக் கொள்வதற்காக வாய்ப்புகளை தேவனுடைய பிரமாணம் கொடுக்கிறது, அவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறது. விதவைகளை, திக்கற்றவர்களை, அந்நியர்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி பிழைப்பாங்க, அவங்களுக்கு எந்த உரிமை, நாட்டில் நிலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி பிழைப்பாங்க அவங்க, அவங்களுக்கு ஒரு வழி பண்ணுது. அப்ப நிலத்தை அறுக்கிறவர்கள் அறுவடை நேரத்தில் ஒட்ட அறுத்து எல்லாத்தையும் வலிச்சிடக்கூடாதுன்றாரு, ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் விடுன்றாரு. வசனம் வாசித்து காமிக்கிறேன் பாரு, ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் விட்டு வைக்கின்றாரு, மரத்திலேருந்து எல்லா காயும் பறிக்கும் போது சுத்தமாக வலிச்சிடாதுன்றார், கொஞ்சம் கடகட்டும் பண்ணுறாரு. ஏன், யாராவது தாய் தாப்பு இல்லாத பிள்ளை பசியில் வரும், பறித்து சாப்பிட்டோம், பறித்து எடுத்துகிட்டு போட்டோம், இந்த அறுவடையில் நீ எடுத்துக்கோ, ஆனால் கொஞ்சம் ஓரத்தில் விட்டு வை, ஏன்னா அவங்களும் வந்து அவங்க தனியாக அறுவடை நடத்திக்கலாம், தே கேன் கிளீன், அவங்களும் வந்து இங்கே பொறுக்கி கொள்ளலாம், எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று சொல்லி அந்த பொறுக்கிற ஸ்லாக்கியத்துக்காக வந்து கேட்குறான். நான் கொஞ்சம் பொறுக்கிக்கிட்டுமா பின்னாடியே வந்து, ஏன்னா இவன் அந்நிய ஸ்திரீ, வெறும் பொறுக்கிக் கொள்ளதான் முடியும், அங்கே வேற எந்த உரிமையும் கிடையாது, அவளுக்கு நிலம் கிடையாது, அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஆகவே நான் வந்து பின்னாடி இருந்து பொறுக்கிறேன்றா, பர்மிஷன் கேட்டான்னு சொல்கிறான். 8வது வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, சூப்பர்வைசர் சொல்கிறான் எனக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டா இவ அப்படின்னு சொல்கிறான். போவாஸ் சொல்கிறான் ரூத்தை பார்த்து, இப்போ கவனிங்க இந்த இவனுடைய ரெஸ்பான்ஸை பாருங்க. இன்றைக்கு பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, ஏன்னா சிலர் மோசமான ஆட்களாக இருக்கிறதுனால. ஆண்களில் ஒரு குரூப் இருக்குது கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிறதுனால. பெண்களுக்கு பொதுவாகவே ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது, ஆனால் சிலர் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர்னா அதில் 2-3 பேர் இப்படி இருக்கிறான் பாருங்க. பெண்களுக்கு என்ன தீமை செய்யலாம், அவர்களை எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், அவர்களை எப்படி கெடுக்கலாம், அவர்களை எப்படி பயமுறுத்தலாம், அப்படி எல்லாம் யோசித்து பெண்கள்னாலே ஒரு பலவீன பாண்டம் நினச்சி அவர்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களை அட்வான்டேஜ் எடுத்து அவர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு அதுக்கு ஒரு குரூப் தனியாக இயங்கி கொண்டிருக்கு இந்த உலகத்தில். அதனால் பெண்கள் வெளியே போகிறதுக்கே பயப்படுறாங்க, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க, ராத்திரியில் போவேணான்றாங்க. இப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த சமுதாயம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா போவாஸ் சொல்ற இந்த பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு அவன் சொல்ற கட்டளையெல்லாம் பார்த்தா அந்த சமுதாயம் அப்படி இதை விட இன்னும் ரொம்ப இதாக இருக்கும் போல இருக்கு. போவாஸ் சொல்றான் ரூத்தை பார்த்து, பாருங்க 8வது வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், மகளே கேள், மகளேன்னு அட்ரஸ் பண்றான், மை டாட்டர் லிசன் அப்படின்றான். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, இவ யாரோ ஒரு அந்நிய ஸ்திரீ, மோவாபிய பெண் இங்கே வந்திருக்கா. மோவாபியர்னாலே ரொம்ப மோசமாக நினைப்பாங்க இஸ்ரவேலர். சொல்கிறான் மகளே கேளுன்றான், இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான், நல்லா தெரியும் மோவாபிய பெண்ணு, மகளே கேளுன்றான். என்ன இங்கே ஒரு காரியம் பாருங்க, இந்த ஆண் ஒரு பெண்ணை எப்படி நடத்துறான் பாருங்க. எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையும் தன்னுடைய சொந்த மகளாக அல்லது சொந்த தாயாராக சொந்த சகோதரியாக நினைச்சா எந்த பிரச்சனையுமே இருக்காது. எப்போ வேணா வெளியே போகலாம், வரலாம், வேலைக்கு போகலாம், எங்கே வேணா வேலை செய்யலாம், எந்த பயமும் இருக்கவே இருக்காது. உண்மையை சொல்ல போனால் அப்படி தான் எல்லாருமே நினைக்கணும். எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையுமே ஒன்று தங்களுடைய தாயாரை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சகோதரியை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சொந்த மகளை போல நினைக்கணும். அதை விட ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அதுதான் ஐடியல், அதுதான் பெஸ்ட்டு. இவன் பாருங்க, இந்த பெண் யாரோ இதுவரைக்கும் அவனுக்கு பார்த்ததில்லை, யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியலன்னா என்ன, அவளும் என்னுடைய மகளை மாதிரி தான் நினைக்கிறான் சொல்லலாம். மகளே கேள், ஒரு மகளுக்காக எப்படி பாதுகாப்பாக ஒரு தகப்பன் பார்த்துக்குவானோ, அவளுக்கு எந்த தீங்கு நேரிடாதபடிக்கு அவன் கவனிச்சுக்குவானோ, அதுபோல ஒரு தகப்பன்கிற ஸ்தானத்திலிருந்து பேசுறான். ஒவ்வொரு ஆணும் இதை உணரணும் பாருங்க. இதுதான் பிப்ளிக்கல் வே ஆஃப் திங்கிங், இதுதான் வேத வசனத்தின்படி எண்ணுகிற ஒரு விதம். நம்முடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் சொல்றான். மகளே கேள், எல்லா ஆணுமே பெண் யாரா இருந்தான்னா, எந்த வீட்டு பெண்ணா இருந்தான்னா, யாருடைய பெண்ணா இருந்தான்னா, யாருடைய மனைவியா இருந்தான்னா, நம்முடைய சகோதரியாக, நம்முடைய மகளாக, நம்முடைய தாயாராக நினைக்கும் போது இந்த உலகத்தில் பிரச்சனையே வர்றதுக்கு காரணம் இல்லை. இதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்டாகணும். பார்க்கும்போதே அப்படி தான் பார்க்கணும், நினைக்கும் போதே அப்படி தான் நினைக்கணும், அவங்களோட பேசும்போதே அப்படி தான் பேசணும், நடந்து கொள்ளும்போதே அப்படி தான் நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொண்டா எந்த பிரச்சனைக்கும் இடம் இல்லாமல், அப்படி எந்த பெண்ணும் பயப்படவே மாட்டாள், எதுக்கும் பயப்படவே மாட்டான். இன்னும் கேட்டால் எதுவும் ஒரு ஆபத்துனா யாராவது ஒரு ஆணை சொல்லுவாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா, ஏன்னா அவன் வந்து சகோதரியாக நினைப்பான், தாயாக நினைப்பான், மகளாக நினைப்பான்ற அந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அதை விட்டு விட்டு ஒரு ஆணை பார்த்தாலே பயந்து ஓடுற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையாயிடுது பாருங்க. ஒரு ஆணை பார்த்தாலே பயமாக இருக்குது. எத்தனை பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்காங்க தெரியுமா, அவர் மனநோய் மாதிரி ஆயிடுது. ஒரு ஆணை பார்த்தாலே பயம், ஏன்னா ஆண் இடத்துல பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறதுனால ஆண்களை பொதுவாக ஆண்களை பார்த்தாலும் நல்ல ஆளாக இருந்தால் இவங்களுக்கு பயம், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இன்செக்யூரிட்டி உண்டாகி விடுகிறது அவர்களுக்கு. பாருங்க, எந்த பிரச்சனைக்கு அங்கே இடம் இல்லை. ஒரு ஆண் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை எப்படி நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை எப்படி நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி வச்சுக்குவான்றது வழங்கும். சிலர் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க நம்பிதாங்க பண்ண வேண்டியதாக இருக்குது, நமக்கு என்ன தெரியாமல் எப்படிப்பட்ட ஆள்னு கொஞ்சம் பார்க்கலாம். அம்மாவை கை ஓங்குறானா, புருஷனாக எடுத்துக்கவே முடியாதானே, அம்மாவை மதிக்கிறது இல்லையா, அவன் புருஷனாக இருக்க தகுதியே இல்லாத ஒரு மனுஷன். அவன் வந்து மனைவியை அதை விட மோசமான நடத்துவான். சகோதரியை, தன்னுடைய சொந்த சகோதரியை அவன் மரியாதை இல்லாமல் நடத்துகிறானா, துச்சமாக நினைக்கிறானா, பெண்ணாக இருக்கிறதுனால அவளை ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறானா, அவன் வந்து ஒரு புருஷனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். தன்னுடைய சொந்த மகளை நல்லா வச்சு பாதுகாத்து, அவளுடைய பாதுகாப்புக்காக எல்லாத்தையும் செய்து, அவளை குறித்து கரிசனையாக இருந்து அவளுக்கு எல்லாத்தையும் செய்ய மனதில்லாதவனாக இருக்கிறானா, அதை பற்றி ஒரு அலட்சியமாக இருக்கிறானா, அப்போ மனைவி பேர்லையும் அவன் அலட்சியமாக தான் இருப்பான். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த காலத்திலாம் நிறைய பேர் தாங்களே மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிடுறாங்க இல்லையா, அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுறாங்க. இவங்களே நான் அவனை விரும்பினேன் இவனை விரும்பினேன்னு அப்படி என்ன செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ செலக்ட் பண்ணவாது தெரியணுமே நல்லா. எப்படிமா செலக்ட் பண்ணனா, வந்தாருங்க ஒரு கட்டை அடிச்சாரு பாருங்க மோட்டார் சைக்கிளில், அந்த கட்டை பார்த்தே எனக்கு அவரை தான் பிடிச்சது. துண்டு துண்டா கட் பண்ண போறான் பார்த்து. அந்த பேண்ட் பாருங்க, அது அப்படி இருந்ததுங்க, அந்த பேண்ட் அவன் மாட்டிருக்கிறத பார்த்தே நான் விழுந்துட்டேன். ஐயோ கடவுளே, பெண்கள் வந்து சில நேரத்தில் அவங்க பிரச்சனைக்கு அவங்களே காரணம், யோசிக்கிறதே கிடையாது. யாரை கல்யாணம் பண்ணுறோம், இவன் தகுதி உள்ளவனா, இவன் கூட போய் நான் வாழ முடியுமா, ஒரு பெண்ணை வச்சு பாதுகாக்கக்கூடிய நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை மட்டும் இருக்கா, ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம எப்படி பண்றதுன்னு தெரியலன்னா பைபிள்ல இருந்து அதை கத்துக்கணும் பாருங்க. அது தெரியலன்னா வாழ்க்கையில பெரிய தவறுகளுக்கு ஆயிடுவோம். ஆளை பார்த்து எதுலயும் இம்ப்ரெஸ் ஆகாதீங்க. அவன் முடி இப்படி வெட்டியிருந்தாங்க, இப்படி இப்படி கோதி விட்டுருந்தான், எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. நாளைக்கு முடியெல்லாம் கொட்டிடும், அப்புறம் என்ன பண்ண போறீங்க? கொட்டின பிறகு எந்த முடியை பார்த்து எதை பார்க்கணும்னு பாருங்க. குணத்தை பார்க்கணும், எப்படிப்பட்ட குணம் உள்ளவன். தாயை கனம் பண்ணுகிறானா, தாயை நல்லா கவனிச்சுக்கிறானா, தாயிட்ட கை வாங்குறானா. தாயை நல்லா கவனிக்கிறவனா தான் மனைவியும் நல்லா கவனிப்பான், சகோதரியும் மகளையும் நல்லா பார்க்குறானா, வேண்டியதெல்லாம் செய்கிறானா, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறானா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு அரணை போல் இருக்கிறானா, அவன் ஒரு கோட்டை சோர் மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட நின்று அவங்கள பாதுகாத்துக்கிறானா. அப்போ அவன் வந்து ஒரு தகுதியான மாப்பிள்ளை. இந்த போவாஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர் பேச்சுலர், தகுதி உள்ள பேச்சுலர் பாருங்கள், என்ன அருமையான ஆள். அவன் சொல்கிறான், மகளே கவனின்றான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வாயில் போகாமலும் பாருங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லெசன் ஃப்ரீயா கொடுக்குறோம். இதெல்லாம் அதுக்குதான் கோயிலுக்கு வரணும்ன்றது. வந்தா தானே இதை கேட்க முடியும். சில நினைக்கிறாங்க, அப்பா நல்ல காலம் வந்தேன் இதை கேட்டேன். ஆகவே என்ன பேண்ட் போட்டிருக்கான், என்ன சட்டை போட்டிருக்கான், அவன் கலர் கலரா வாங்கிட்டு வந்து போடுவான். ஏன்னா அவன் வேற ஒன்றும் இல்லை, கலரை தான் காட்ட முடியும், மோட்டர் சைக்கிளை தான் காட்ட முடியும், இல்லை காரை தான் காட்ட முடியும், ஸ்டைலில் தான் காட்ட முடியும், குணத்தை காட்ட முடியுதான்னு பாருங்க. குணம் வந்து பெண்ணை எப்படி நடத்துகிறான் அது ரொம்ப முக்கியம், பெண்ணை பற்றி என்ன நினைக்கிறான் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. சொல்கிறான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வாயிலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. எப்படி சொல்கிறான் பாருங்க, அவளை பற்றி எவ்வளோ கரிசனை. யார் வீட்டு பொண்ணும் அந்நிய ஸ்திரீ, இவன் கவலைப்பட வேண்டியதே இல்லை. எவனும் என்னமோ பண்ணிட்டு போறான், இவ்வளோ இவனுக்கு என்ன வந்தது, நம்ம வேலையில் வந்தா நம்ம வயலில் வந்தா நம்மளால முடிஞ்ச சரி வேணா பொறுக்கிக்கோன்னு விட்டு போக வேண்டியதானே கிடையாது. அவன் சொல்றான், வேற வயலுக்கு போகாமலும் இவ்வளோ, ஏன்னா வேற வயலில் டேஞ்சர் இருக்கு, அவனுக்கு தெரியும் எல்லா வயல்லையும் என்ன நடக்குதுன்னு. எல்லா வயல்லையும் இப்படிப்பட்ட அக்கப்போர் நிறைஞ்ச ஆம்பளைங்க சிலர் இருப்பாங்கன்னு தெரியும். அங்கே 100 பேர் வேலை செஞ்சானா ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பானுங்கன்னு தெரியும். வேற வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை விட்டு வேலை போகாமலும் இங்க என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஒரு பெண்ணை பற்றி எப்படி யோசிக்கிறான் பாருங்க, பார்த்தது கூட கிடையாது. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இவளுக்கு ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது, இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது. புருஷன் இழந்த பெண்ணா இருக்கிறாளே, தனியா இருக்கிறாளே, கேட்க ஆள் இல்லையே, இப்படி இருக்கிறாளே, இவளுக்கு ஒரு பாதுகாப்பு நம்ம தர வேணுன்ற உணர்வு இருக்கு பாருங்க. அவன் தான் சிறந்த மனுஷன். அவர்கள் அவர் அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து, அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து, அவர்கள் பிறகேப்போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இவள்கிட்ட சொன்னது மட்டும் இல்லை, வேற எங்கேயும் போயிடாத, இந்த வயல்லே ஏறி, என் வேலைக்கார பெண்களோடய ஏறி, உனக்கு பாதுகாப்பாக இருக்கும், இங்கே நான் கேரண்டி பண்ண முடியும் உனக்கு உன்னுடைய சேஃப்டிக்கு. வெளியே போனால் அந்த வயலில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, பத்திரமாயிரன்னு சொல்லி தர்றான். சொல்லி தந்துட்டு அவள்கிட்ட சொல்கிறான், இவங்க பின்னாலேயே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் கட்டளை பிறப்பிச்சிட்டான், யாரும் தொடக்கூடாது, இவ்வளோ யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 14 வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா கூடவே உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறான். 14 வசனத்தில் இப்படி பல்வேறு காரியங்களை செய்கிறான். இதெல்லாம் என்னத்தை காட்டுறது, அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆணாக இருக்கிறான். தன்னுடைய வேலையாட்கள் குறிப்பாக ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மரியாதையை கொடுக்குறான், அவளுடைய பாதுகாப்புக்காக எவ்வளோ கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். இன்றைக்கி வேலை ஸ்தலங்களில் பாலியல் தொல்லைங்கிறது பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது இன்னைக்கு. வெளிநாடுகள்லாம் ஏற்கனவே அது கொஞ்சம் வருஷமாக அப்படி இஷ்யூவாக இருந்திருக்கு, இப்போ தான் இங்கே அப்படி தலை தூக்கி இருக்குது. இதுக்காக சில கொள்கை வரைமுறைகளை ஏற்படுத்துகிறார்கள், இப்படி இப்படி நடந்துக்கணும், இதான் ரூலு அப்படின்லாம் கொண்டாடுறாங்க. சில கம்பெனிகள்லாம் ரூலே வச்சுருக்காங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ரூலே வச்சுருக்காங்க. இந்த ரூல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக ரூத்தின் புஸ்தகத்தில் ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. இப்போ இருக்கிற கம்பெனிக்காரங்களாம் இதை பார்த்தே எழுதிடலாம் பாலிசி, ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்கிற பாலிசி. பாலியல் தொல்லைக்கு எதிராக வரைமுறைகளை வகுக்கும் போது இதை பின்பற்றலாம் அந்த அளவுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு தெரியுது இந்த விவசாய வேலை செய்கிறவங்கெல்லாம் சிலர்லாம் கொஞ்சம் மோசமான ஆட்களாக இருப்பாங்க. ஒரு 100 பேர் இருந்தால் அதில் 10 பேர் மோசமானவங்க இருக்க தான் செய்வான், இருப்பாங்கன்னு தெரியுது. தெரிஞ்சு அவன் கட்டளையில் கொடுக்குறான் பாருங்கள், 22:22 பாருங்கள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோடு போகிறது நல்லது என்றாள். மாமியாருக்கும் தெரியுது டேஞ்சர் இருக்குதுன்னு, அந்த ஊரே அப்படிப்பட்ட ஊர் போல இருக்கு, டேஞ்சரை தெரியுது, இவனுடைய வேலைக்காரர்களோடய நீ இருன்றா. இவனுடைய ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி, அதாவது பாலியல் தொல்லைக்கு எதிராக வகுக்கப்படும் வரைமுறைகள் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ரொம்ப கிளியராக சொல்கிறான் பாருங்க, 1:9 சொல்லப்பட்டிருக்கிறபடி தொடாதே. தொடாதேன்னு அர்த்தம் தவறான விதத்தில் தொடுவது மட்டும் இல்லை, அப்படி மட்டும் அபியூஸ் பண்ணுறது இல்லை. தொடாதேன்னா வெறும் தொடாதேன்னு அர்த்தம் இல்லை. தொடாதேன்னு சொன்னால் அடிக்காதே, துன்புறுத்தாதே, தொந்தரவு செய்யாதே, இப்படின்னு பல அர்த்தங்கள். டோன்ட் ஸ்ட்ரைக், டோன்ட் ஹராஸ், டோன்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப், டோன்ட் மிஸ்ட்ரீட், தவறாக நடத்தாதே, தொந்தரவு பண்ணாதே, தொல்லை கொடுக்காதே, இப்படியெல்லாம் பல வார்த்தைகளை அங்கே பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தொடாதேன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப பாலிசி எப்படி இருக்கு பாருங்க, வேற வேலைக்காரர்கள் யாரும் இவளை தொடக்கூடாதுன்ற ஒரு ஒரு கட்டளை அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. ரெண்டாவது, அவளுக்கு மற்றவர்களோடு சமமாக, சரிசமமாக, உள்ளூர்காரங்களோடு சரிசமமாக தண்ணீர் குடிக்க உரிமை கொடுக்கப்படுகிறது. தண்ணீர் குடிக்க கூட அந்த அந்நியர்களுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக தான் நின்று அவங்க தனியாக தான் ஏதாவது பண்ணிக்கணும் பாருங்க அரேஞ்ச்மெண்ட்டு. இவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு உரிமையை தரான், நீ இவங்களோடைய சேர்ந்து தண்ணியை குடிச்சுக்கோன்றான். 2:14 பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே அவளை கூப்பிடுறான், இவன் அங்கேயே சாப்பிட்றான் பாருங்க. பின்னும் போவாஸ் 14:2-14 சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கை தோய்த்து கொள்ளுன்றான். இந்த ரொட்டியை கொண்டாந்து இதில் டிப் பண்ணி நீ சாப்பிடு அப்படின்னு அவளை கூப்பிடுறான். இந்த கூப்பிடுறத பார்த்து என்ன சொல்றாங்க, நீ இங்கே வந்து இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. அவ ஒருவேளை தூரமா நின்று இருப்பா, ஏன்னா அந்நிய ஸ்திரீ, நமக்கு வர்றதுக்கு உரிமை கிடையாது, நமக்கு வர்றதுக்கு அதிகாரம் கிடையாது, இது உள்ளூர் ஜனங்க, இவங்க வேற ஜாதி வேற இனம், இதுல போய் நம்ம கலக்க முடியாது, நம்மளை கேவலமா நினைப்பாங்கன்னு சொல்லி அவ தள்ளியே நிற்கிறாளாம். தள்ளியே நிற்கிறவள, நீ இங்கே வாழ்றான், இங்க வா, ஏன் அவ்வளவு தூரத்தில் நிக்கிற, வேற ஆள் மாதிரி பயந்துட்டு நிக்காத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் இனம் பிரச்சனை இல்லை, உன் ஜாதி பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கிட்டவா, இங்கே வந்து நீ தோய்ச்சிக்கோ, எங்கள் சாப்பாட்டிலேயே நீயும் உன்னுடைய ரொட்டி எடுத்துகிட்டு வந்து தோய்த்து நீ சாப்பிட்டு கொள்ளுன்ற அவளை அழைக்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்லை, இவனுடைய பாலிசியை பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் பாலிசி இல்லை, ரொம்ப பாசிட்டிவ் பாலிசி. நெகட்டிவ்னா இதை செய்யாத, அதை செய்யாதுன்னு, எதை செய்யக்கூடாதுன்ற சட்டம் மட்டும் இல்லை, அது எப்படியெல்லாம் பாசிட்டிவா நடந்து கொள்ளணும்ன்றதை பற்றியும் அங்க சட்டம் போடப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 15:16 பாருங்க, 2 அதிகாரத்தில் அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். 9 சொல்லிட்டான் யாரும் தொடாதீங்கன்னு, அவள் தொந்தரவு செய்யாதீங்கன்னு அர்த்தம் ஜென்ரலா, வெறும் தொடர்றது மட்டும் இல்லை, எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது, அவளை இம்சை பண்ணக்கூடாது அப்படின்ட்டான். இங்க இன்னும் 2 பயன்படுத்துறான், 15 ஈனம் பண்ண வேணான்றான், ரொம்ப கேவலமா நடத்த வேணாம், கேவலப்படுத்த வேண்டான்றான். 16 அதட்ட வேண்டாம்னு சொல்றான், ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றான் பாருங்க, அதட்ட வேணாம், ஈனம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, வெறும் இதெல்லாம் பண்ண வேணாம் பண்ண வேணாம்னு சொன்னாதான் நெகட்டிவ், பாசிட்டிவா என்ன சொல்றான், கதிர் பொறுக்கிக் கொள்ள அவள் எழுந்தபோது போவாசன் வேலைக்காரர் நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள். என்ன சொல்றான், நீ அறுக்கிறிய, அவள் பொறுக்கிறதுக்கு பின்னாடியே வர்றா, எதை பொறுக்கிறதுக்கு, அறுக்கிறதுல ஏதாவது விழுந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம், அவ்வளவுதான் உரிமை அவளுக்கு, பின்னாடியே வர்றா, அவள் எடுத்துக்கிட்டோம். ஆனா இன்னொன்னு பண்ண, அவள் புழுகிறத மட்டும் எடுத்துக்காம நீ வெட்டுறதுலே கொஞ்சத்துக்கு கீழே போட, அவள் எடுத்துக்கிட்டு வரட்டும் அப்படின்றான். தான் பாசிட்டிவ்ன்றேன். நான் எவ்வளோ இறக்கம் இருக்குது பாருங்க, சொல்றான் வெட்டுறதுல கொஞ்சத்து நீயே கீழே போடுவேன்னு, ஏன்னா அவள் கொஞ்சம் அதிகம் எடுத்து கொள்ளட்டும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல மனம்னு, வெறும் கீழே கிடக்கிறத பொறுக்கிட்டோம், சிலவனுங்க இருக்கானுங்க கீழே உழுவுறதையும் பொறுக்கி எடுத்துக்குவானுங்க, இல்லை இப்போ பொறுக்குனா அதை பிடுங்கிட்டு வருவானுங்க. இவன் எப்பேற்பட்ட மனம் உள்ளவனா இருக்கிறான் பாருங்க, அவன் சாப்பிட்டும்பா, இன்னும் கொஞ்சம் நீ வேணா அறுக்கிறதுலே கொஞ்சம் போடு, நீ வேணும்னு அவ அதை எடுத்துக்கொள்ளட்டும் என்கிறான். இவனுடைய பாலிசி சரியான விளைவுகளை அங்கே ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு பாலிசி சரியான விளைவுகளை அங்கே ஏற்படுத்துகிறது. நீங்க பார்க்கலாம், நவமி இவனை புகழுகிறாள். இரண்டாம் அதிகாரம் 21-23 வசனம். ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு போறா திருப்பி ரூத்து, அங்கே என்ன சொல்ற பாருங்க நவமி. பின்பு மோவாபிய ஸ்திரியால் ரூத் அவர் என்ன நோக்கி, வீட்டில் போய் சொல்ற என்ன ஆச்சுன்னா, அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீர் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயல் மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோட போகிறது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீர் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படி போவாசுடைய வேலைக்காரர்களோட கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள் என்று வாசிக்கிறோம். அப்ப எவ்வளவு நல்ல ரிசல்ட் பாருங்க, வேலைக்காரெல்லாம் ஒத்துழைச்சிருக்கிறாங்க, இவளும் அங்கேயே அவர்களோடைய இருக்கிறா. இந்த மாமி அவரை அந்த ஆளை புகழ்றாள் பாருங்க, போவாச புகழுகிறாள். இரண்டாம் அதிகாரம் 20 பாருங்க. அப்பொழுது நகோமி, அதான் ஒரு நாள் வேலை செஞ்சு வந்த உடனே சொல்ற, நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தாவே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அவன் சொல்றா அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக, அவன் ஆசீர்வதிக்கிறா. பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கிய ஒருவன் முறையானும் நம்ம ஆதரிக்கிற சுதந்திரவாளியில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். அதாவது இந்த இவன் செய்த நன்மையை கேள்விப்பட்டு அவள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாள், அவனை ஆசீர்வதிக்கிறாள். அந்த அளவுக்கு இந்த இவனுடைய கொள்கை தேவனுடைய நாமத்துக்கு அங்கே மகிமையை அங்கே உண்டு பண்ணுகிறது. அவன் எந்த விதமான ஒரு சமுதாயத்தில் இருந்தான்றதை பாருங்க, எந்த விதமான ஒரு சமுதாயத்தில் இருந்து எப்படி வாழுகிறான் என்பதை கவனிக்கணும். 4 போங்க, 11-12 வசனத்தை பாருங்க. கடைசியில் இவ்வளோ கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும், 11:4-11, மூப்புறானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சி தான், அதாவது திருமணம் ஆயிடுச்சு, அது திருமணத்துக்கு நாங்கள் சாட்சி தான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கத்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ரெண்டு பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கத்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல ஆக கடவுது என்றார்கள். இப்போ பாருங்க, இப்பெல்லாம் மத நல்லிணக்கம், ஜாதி நல்லிணக்கம், என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா, இதுக்காக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க, இதெல்லாம் உண்டாக்கணும்னு. இவன் பாருங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லி, மோவாபிய பெண்கள்னா அன்னைக்கு வந்து வெறுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேல் ஜனங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவன் மனைவியை ஏற்றுக்கொள்கிறான் அவளை, அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை மனைவியை ஏற்றுக்கொண்ட உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஹார்மோனியே உண்டாகுது, சமுதாய நல்லிணக்கமே அங்கே உண்டாகிறது. அப்ப ஒரு வேலை ஸ்தலத்தில் அங்க இருக்கிற முதலாளி அவனுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் ஆஸ்தியும் பயன்படுத்தி எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும் என்று பாருங்கள். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். எத்தனையோ பேர் கம்பெனிக்கு தலைவராக இருக்கிறீங்க, சொந்தக்காரராக இருக்கிறீங்க, பெரிய பதவியில் இருக்கிறீங்க, அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆளுகிறவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மண்டலத்தில் நான் சொல்லுகிறேன், அதில் போவாச போல ஆள வேண்டும், இந்த மனுஷனை போல இருக்க வேண்டும். இருந்தா அங்க வேலை செய்கிறவர்களுடைய அந்த கலாச்சாரத்திலேயே பெரிய மாறுபாடு ஏற்படும், பெரிய மாற்றம் ஏற்படும். இங்கே இந்த பெத்லகேம் என்னும் இந்த ஊரில்
1: நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி
2: வருகிறேன்.
1: கத்த தந்த நாள், இந்த நாளும் கத்திரி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் இந்த நாளிலும். இந்த நாளை தந்து காலை முதல் விடுதலை வெளிச்சத்தை நேரத்துக்கூட வழி நிறுத்தின தகப்பன், இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தை நேரத்தை ஆசிரியத்து தரும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இந்த மாலை நேரடித்திய வெளிச்சத்தின் ஒளிபரப்பை, நேரடி ஒளிபரப்பை நீர் ஆசிரியத்துற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரடி ஒளிபரப்பு 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெற கத்தாவே உடத்திற்கு கருத்துக்குள்ளாய் தருகிறோம், நடந்து தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நீங்க மகிமைப்படணும் அப்பா. எசப்பாவுடைய நாமம் உயரணும், உங்களுடைய நல்லமை பெருகணும். இருக்கிற வண்ணமாய் நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரிய செய்ய, நீரங்களுக்குள்ள சங்கமிக்க, நாங்கள் உமக்குள்ள சங்கமிக்க இந்த வானொலி உங்களை ஆசிரித்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் இவர்களை முன்குறித்தீரோ, அவர்களை அழைத்து வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க நிறுத்தப்போற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். யாவையும் இடத்திற்கருத்துக்களை தருகிறோம். எல்லாவற்றையும் ஒழுங்கும் சமயமா செய்து முடிக்கத்தக்கதாக நீங்க கிருபை பாராட்டுங்க. தகப்பனே, காலநிலைகள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் நீரோ நேற்று நின்றும் என்றும் மாறாதவர் அப்பா. அவருடைய ஆண்டுகள் முடிவதில்லை, அந்த ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல உடைய மாறாத கிருபைக்குள்ள நிலைத்திருக்கும்படியாக அப்பா, அதை நிலைத்திருக்கிற அபிஷேகத்தால் நிலைவரப்படும்படியா ஜெபிக்கிற இயேசுவி நாமத்தினால் தங்க வானொலிக்காக ஜெபிக்கிற கத்தாகவே உடைய திருக்கருத்துக்களை தருகிறேன். தகப்பனே, மட்டும் இந்த ஊழியத்தை நீர் ஆசிரியத்துற கிருபிகளுக்காக நன்றி கத்தாவே. இந்த கிருபானொலி கூடாக நேக ஆத்துமாக்களை கொள்ளைப்புறாய் பங்கிட்டுக் கொள்ளவும், உடைய ராஜ்யத்தின் நீதியும் ஜனங்கள் தேடவும் நீர் இந்த இடதேசத்திலே அப்பா முன்குறித்தீரே அப்பா, அதுக்காக சாபித்தீரே, அதுக்காக நன்றி. நாளும் கொடுத்த தரிசனங்கள், வெளிப்பாடுகள், ஆத்தும பாரங்கள் நன்றி செலுத்துறோம் கத்தா. இந்த ஊழியத்தை செய்கிற உடைய ஸ்தாபகரால் செய்வதற்காக அப்பா, அவருடைய மனை பிள்ளைகளுக்காக உப்பு கொடுத்து செபிக்கிறேன் தகப்பனே. அவர்களோடு இணைந்து ஊழியர்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பேர் பேரா குடும்பம் குடும்பங்கள் ஆசீர்வதியும் ஒவ்வொருத்தரையும் வேலி அடைத்து பாதுகாத்துருங்க. இயேசுவி நாமத்தின் அன்று செலுத்தி ஒப்புகளை செபிக்கிறேன் அப்பா. இந்த நாள் இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தில் ஒளிபரப்பை ஆசிரியர் கிருபைக்கா நன்றி செலுத்தி இந்த ஊழியத்தை செய்கிற மைந்தர் ஐயாக்கா நன்றி செலுத்துறோம். ஐயா, உங்களுடைய பிள்ளைய ஆசீர்வதிங்க, இருக்கிற இடத்துல மூடுங்க, உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் கத்தால். தேவிய பாதுகாப்பை கட்டுவது செபிக்கிறேன் இயேசுவி நாமத்தினால. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தேவிய பாதுகாப்பின் கரம் அவரோடு கூட இருக்கும்படியாக ஒப்புகளை செபிக்கிறேன் இயேசுவி நாமம். இதே போல இந்த நாளிலும் எல்லா நிகழ்ச்சிகளும் உடைய கரத்தை தந்திருக்கிறோம் கத்தால். நீரே ஆளுத செய்து எங்களை ஆசீர்வதித்து மகள பண்ணுவீராக. அடியாளர் தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தின் தாரும், குடும்பத்தை ஆசிர்வதையும் வேலி அடைத்து பாதுகாத்தலும், எல்லைகளை விசாலமாக்கும் உரிய பாதையில கூட இருந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கணப்பா. உம்முடைய கரந்தானே நடத்தட்டும் ஐயா. இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் உருவாக்க போற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போவதாக உம்முடைய சிலைக்குள்ள எங்கள் மறையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். செபத்தை கேளும் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம் வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அவருடைய நாம ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையானது ஜோபின் புஸ்தகம் 8:7 இப்படி சொல்கிறது, நம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் அந்த முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். நிச்சயமாக இந்த துவக்கம் அற்பமாயிருந்திருந்தது. ஆரம்ப காலத்திலே இந்த வானொலியை ஸ்தாபிக்கும் பொழுது அற்பமாயிருந்ததாக இன்றைக்கு இந்த வளர்ந்த வளர்ச்சியை பார்த்து சொன்னா இன்றைக்கு 11வது ஆண்டில் காலடி வைத்திருக்கிறது. அப்படியாக தகப்பன் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியாக அதனுடைய வளர்ச்சியின் நிலைப்படிகள் மேலானது. ஒவ்வொரு நாளும் ஊழியத்தை கத்த செய்யும்படியாக அவர் அவ்வளவுத்துக்கு ஊழியத்தை நடத்தும்படியான கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து தேவைகளை சந்தித்து அவரை ஆசிரியத்து வந்து வழி நிறுத்துகிறார். இதே போலதான் எங்களுடைய துவக்கங்கள் அற்பமாயிருந்தால், நம்முடைய பார்வைக்கு அற்பமாயிருந்தால், அவர் அந்த அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவர். அப்படியாக அதை சம்பூர்ணமாக்கி எங்களை ஆசிரியர் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை சம்பூர்ணமலையால் சம்பூர்ணமாக்கி தருவார். அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தோம். நாமத்தை மகிமைப்படுவதாக இந்த நாள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை நாங்கள் கண்ணோக்கி பார்ப்போம். எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். இதனாலும் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதி பாடல் செபங்களுக்கு கடன் சென்று 7:30 இருந்து நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்துக்கு கடன் சொல்ல போறோம். 7:30 இருந்து 8:15 வரைக்கும் மகேந்திரனையா அவர்கள் வார்த்தையும் வெளிச்சத்துல முதலாவது தேவ செய்தி எடுத்து வருவார்கள். இரண்டாவதாக தேவ செய்தி உங்கள் சகோதரி சுபாலங்கு அவர்கள் 8:15 இருந்து 9 மணி வரைக்கும் வார்த்தையின் வெளிச்சத்தில தேவ செய்தி எடுத்து வருகிறேன். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் அன்ரன் ராசநாயகம் அவர்கள். இறுதியாக நாங்கள் 9:30 நன்றி சபத்தை ஏறெடுத்து மறு ஒழிப்போடு நாங்கள் இணைவோம். இணையுங்கள், அழையுங்கள், சங்கம் வானொலிக்க சங்கமிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்கள் செய்வார். கத்தர்காரன் இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி துதித்து நாங்கள் ஜெபங்களுக்குடாய் கடன் செல்வோம், ஜெபிப்போம், துதிப்போம். சோஸ்ரமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் பாரண்ட கிருபை கொஞ்சம் தகப்பெரிய இந்த அற்புதமான ஆரம்பத்தை நீர் ஆசிரியத்துற கிருபைக்காக சம்பூர்ணப்படுத்துறதுக்காக சம்பூர்ணமான மழையை பெய்யறதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. கோடி கோடி சோஸ்ரம் ஐயா, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை மத்தியில் வாசம் என்ற தூயாதி தூயவரே அப்பா, நீதிமானின் கூப்பிடுதலை கேட்கிறவரே அப்பா, நீதிமான ஒருபோது நீ தள்ளாட விடுவதிலேயே கேட்டாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தங்களை தாழ்த்துறோம் அப்பா. நீ ஆளுக செய்ய குயவன் நீங்க களிமண் நாங்க அப்பா. எங்களை மண்ணான எங்களை நினைவு கொந்தீரே, எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர்கள். உம்முடைய பாத்திரமாக, கனமுள்ள பாத்திரமா, நீர்மகிமைப்படும் பாத்திரமாக, நீதியின் வெளிச்சத்தின் பாத்திரங்களாக தாவே உம்முடைய சாயல விளங்கத்தக்க கிரிய செய்கிறீரே, கிருபையை அழைக்கிறீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றியோடு சோசரிக்கிறோம், சோசரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத உள்ளியில வாசம் பண்ணுறவர் அப்பா. ஒருவராய் சாவாமை உள்ளவரே அப்பா. இதோ மறித்த சதாகாலம் உயிரோடு இருக்குன்னு சொன்ன தேவன், ஏராளம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறை பெயர்ந்தாலும் என் கிருபியோ உன்னை விட்டு விலகாமல் என் சமாத்து உடன்படிக்க நிலை பெயராமல் இருக்குன்னு சொன்ன கத்தரே, உண்மை நன்றியோடு சோசரிக்கிறோம். வகு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக பிதாவில் பலது பார்சத்துல இருந்து அறிந்து பேசி கொண்டிருக்க பரிகாரியே உமக்கு சோசரான வைத்தியரே, ஹீரியாத்தின் பிசின் தைலமே அப்பா, பள்ளத்தாக்கு வீலி புஷ்பமே, காட்டுக்குள்ள உச்சிரி மரம் போன்றவரே அப்பா. உண்மை நன்றியோடு, நன்றியோடு சோசரிக்கிறோம், சோசரிக்கிறோம். உண்மை துதிக்கிறோம் கத்தா, உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டு. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர் கத்தாவே. உண்மை நன்றியோடு சோசரிக்கிறோம் கதாவே. சோஸ்ரம், சோஸ்ரம். காத்திரு கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, காரியம் வாய்க்கும். காத்திரு கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும்.

நித்தம் செய்ய இயேசு உண்டு. காத்திரு கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு அவர் தருகிறார். பூமியை சுதந்திரமாய் உனக்கு அவர் தருகிறார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு,

பார்த்திரு கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு,

0: ஆமா ஆண்டவர், கர்த்தரே காத்திருப்போற முதுபல் அடைந்த கள்ளுக்கிடங்கள் போல சட்டி அடித்து நாங்கள் உயர எள்ளும் போவோம் ஆண்டவர். நாங்கள் ஓடினாலும் விளைப்படையோம், நடந்தாலும் நாங்கள் சோர்வடைய மாட்டோம். நீங்க தானே சோர்ந்து போனுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாமனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்யற நல்ல தகப்பன் அல்லவா, எங்கள் தலைகளை நிமிட செய்கிறவர் அல்லவா, எங்கள் கேடகம் எங்கள் மகிமையே, நாங்க போய் இருக்கிற துருகமே நன்றியோடு ஆராதிக்க, நன்றியோடு சோசரிக்க, அகப்பனே உன்னதமானுடைய மறைவில் எல்லாம் வச்சிருக்கு, சர்வ வல்லோட நிழல்லவா தங்கி இருக்கிறோம் கத்தா. அப்பா நீ எங்கள் கேடக உங்கள் பரிசுமா இருக்கிறீர்கள், உமக்கு நன்றி. ஜீவமாக்கத்தை அல்லவா எங்களுக்கு தெரியப்படுது, உடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம், உடைய வருஷத்தில் ஆனந்தமே கத்தாது, அந்த சம்பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரியப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி, நன்றியோடு சோசரிக்க. இந்த வேலைக்காக நன்றி செலுத்தும், யான வேலையை பொறுப்படும் வழி நடத்தும் ஆசீர்வதி, எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகி மக்குருவதற்கே தான் ஜபத்திக்கலும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாங்கள் எடுத்ததாக துதி பாடலோடு பாட எங்களோட சகோதரி கிரேஸ் அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து துதிப்போம். எடுத்து வாருங்க துதி பாடலை.
1: நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு அமக்கு நன்றி செலுத்துறோம். பிதாவே, சர்வ வல்லமுள்ள சர்வ கத்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம். சர்வ வியாபி, சர்வ லோகாதிபதி, சர்வ கத்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களை பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமானதுக்கு லோடி சுகமாயிருப்பான் சொல்லி ஆண்டவரே, உம்முடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கத்த, நித்திய பிதா, சமாதான பிரபுவே உம்மை உயர்த்துறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் தாமே இந்த இடத்துல, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துற உயர்ந்தவர், உன்னதர். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவளாய்ந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுறது. ஆண்டவரே, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது எங்களுக்கு பலனா இருக்கிறபடினால் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைவோடு இருக்கு. ஆண்டவருக்குள்ள கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி. ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே இந்த ஆண்டவரே வான்வழி கூடாக ஆண்டவரே நித்திய வெளிச்சம் அந்த பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த வெளிச்சம் என்ற பேரோடு அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற அந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அநேகமா பரவித்தது மேற்கொண்டது விருத்தி அடையத்தக்கதாக எல்லா இடங்களிலும் இதை கேட்டு அநேகர் இந்த இடத்துல வந்து சேரத்தக்கதாக ஆண்டவரே சத்தியத்தை சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி நிறைவாய் இந்த அற்புத ஊழியங்கள் செய்யப்பட நிற்கிறப சேரபடியா அவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன்.

உயரனும் மலேனுயா மல்லேனுயா, உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோ மல்லேலுயம். சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவேலும் உங்க நாமம்

உங்கடாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது

உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நன்றி ஆண்டவர். உம்முடைய நாமம் உயரணும், உம்முடைய நாமம் எல்லா நாமங்கள் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் சந்தான பரம்பரை உயர்ந்திருக்கிற உம்முடைய நாமம். நன்றி நன்றி. தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்தவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல்

பிரமிக்க தக்கதாய் உண்டாக்கினேர், உம் சாயலின் அழகை எனக்கு தந்தேர். பிரமிக்க தக்கதாய் உண்டாக்கினேர், உம் சாயலின் அழகை எனக்கு தந்தேர். நாசியின் சுவாசத்தை எனக்கு தந்தேம், என்னை சுகத்தோடு வாழ செய்தீர். நாசியில் சுவாசத்தை எனக்கு தந்தேம், என்னை சுகத்தோடு

தாய் என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும்

ஆய்ந்தே அறிந்திருந்தவர், நான் நடந்தாலும் படுத்தாலும் அறிகின்றவர், நீர் என்னை ஆராய்ந்து அறிகின்றவர், நான் நடந்தாலும் படுத்தாலும் அறிகின்றவர், உம்மாவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம் சமூகத்தை

என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கு சோஸ்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கு

0: அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க, உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்திடுங்க, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. என் நம்பிக்கையே உமக்கே சோஸ்திரம், என் புகழிடமே உமக்கே சோஸ்திரம், உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்தீரப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் பிதாவே. எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்யற தேவன் ஒவ்வொருவருக்கூடாவும் இருந்த நாட்கள் ஆண்டவரே, அற்புதங்களை காணும்படி அதிசயங்களை நடத்துற தேவன் ஆண்டவரே, உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட கிறிஸ்து எங்கள் இதயங்களிலே வாசமாயிருக்கும். அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றுள்ளாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை, தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யறபடியா நாங்கள் நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரிய செய்கிறார். அதற்காக நன்றி செலுத்தி எல்லா துதியான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதி ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான துதி பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியா உயர்த்தி துதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் நேற்று நிறைவு ஆசீர்வதிப்பேராக. தேவ சமாதத்தை கூறுகிறோம். தொடர்ந்து விளைஞ்சிருங்கள். அந்த நிச்சயமாக அழைப்பு அழைப்புகளை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதங்களோடு கூட இருப்பதாக. நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ சிஸ்டர், நன்றி.
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் வார்த்தை தியானத்துக்காக இந்த நாளிலும் நீதிமணி புஸ்தகம் 9 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டேன். இந்த நாள் நீதிமணி புஸ்தகம் 9 அதிகாரம் வார்த்தை தியானத்துக்காக எடுத்து வாசித்து தியானத்தின் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 9 அதிகாரம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்துப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தில் உயர்ந்த மேடுகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினை நோக்கி, எவன் பேதியோ அவன் இவ்விடத்தில் வர கணவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் பார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. அரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சியம் அடைகிறான், துன்மாக்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகு, உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. மதியத்து ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடவுமாயிருக்கிறாள். அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிப்போக்கரை பார்த்து, எவன் பேதியோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும், மதியினரை நோக்கி திருட்டு தண்ணீர் சித்திக்கும், அந்தரங்கத்தை புசிக்கும் அப்பம் இன்பமா இருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறாள். ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும், அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவள் அறியாள். ஆமேன். இந்த இடத்துல ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து அந்த கொளுத்த ஜந்து அடிச்சு திராட்சரசத்தை வார்த்து வச்சு போஜன பந்தியை ஆயுதப்படுத்தி ஞானம் கூப்பிடுகிறது, புத்தியினை நோக்கி கூப்பிடுகிறது, வேதமையை விட்டு விலகச் சொல்லுகிறது. பரியாசக்காரனை கண்டித்து அவன் என்ன செய்ய வேண்டும், அந்த பரியாசத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், நடைமுறைப்படுத்தின வாழ்க்கையை விரும்பவில்லை. அப்ப ஞானம் கூப்பிடுது ஒரு பக்கம், ஆனா அந்த மதியற்ற ஸ்திரியோ இன்னொரு பக்கம் அழைக்கிறாள். எப்படி அழைக்கிறாள்? அவள் தன் வீட்டு வாசப்படியில இருந்து ஒரு ஆசனத்தை போட்டு அது நீரே போகும் வழி போக்கரை பார்த்து, அங்கே வலது பக்கம் இடது பக்கம் போற வழிப்போக்கரை அல்ல, நீரே போகும் வழிப்போக்கரை பார்த்து, எவன் பேரு பேரு என்ற ஞானம் இல்லாதவன் அவன் விரட்டவும் அல்ல, அவன் தன்னிடத்துல விரட்டுமா ஏனென்று சொன்னாள். அவன் இன்னத்துக்கு அந்த மதியற்ற ஸ்திரீ அழைக்கிறான்னு சொன்னாள், பாவத்திற்காக, பாவம் செய்யறதுக்காக அவள் அழைக்கிறாள். அந்த பாவத்தை விழுங்குறவன் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் அவளுக்கு இன்பமாயிருக்கும். பாவத்தில் இருந்து ஒருத்தருக்கும் தெரியாது என்று சொல்லி நாலு அறைக்குள்ளே அந்த பாவத்தின் காரியங்களை செய்யும் பொழுதும், அவள் கொடுக்கிற அந்த மதியற்ற ஸ்திரீ செய்கிற அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளே அனுபவிக்கும் பொழுதும், அவர்கள் எங்கே அமர்ந்த விருந்தாளிகள் இருப்பார்கள் சொன்னால், அவர்கள் நரக பாதத்திலே கிடப்பார்கள். அதை அவள் அறியாள், ஆனால் அனுபவிக்கிறவர்கள் அறிவார்கள். நாங்கள் இப்படித்தான் இந்த மதியத்தை ஸ்திரீ வாய் வாய்ச்சலை கேட்டு வழிதவரை போனோம். ஆனா ஞானமானது கத்தருக்கு பயப்புதலை ஞானத்தினாலும், அந்த கத்தர் கொடுக்கிற அந்த ஞானம் அவருக்கு பயந்து உண்மை வழியில நேர் வழியில நடக்கிறவன். அந்த ஞானத்துல நாங்கள் நடந்து வந்தால் அந்த செழிப்பான வாழ்வைக்குள்ள பரலோ வாழ்க்கைக்குள்ள வெற்றி செல்வார். அப்படியாக இந்த மதியத்தை ஸ்திரீயினுடைய மதியினத்துக்குள்ள நான் விழுந்து விடாதபடி ஞானத்தின் வழியில கத்தரு பயந்து அவருடைய ஆயுஷ் நாட்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வோம். கத்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. அடுத்ததாக எங்களுக்கு வானொலி ஆசிரியத்து நேர்களுக்கான ஜெபத்தை எடுக்கும் துதிக்கும் எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ்வர் சிஸ்டர் டோலி,
2: பிரைஸ்வர் சிஸ்டர்,
1: பிரைஸ்வர் சிஸ்டர் எடுத்து வாருங்கள். சுதி பாடலை நேர்களுக்கான வானொலி ஆசிரியத்தை செபியுங்க.
2: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துவதற்கு அழைத்து வந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆண்டவரே உங்களுடைய திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிற வருவர்களுக்கு வருவ வந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் வந்திருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவரே உங்களுடைய புதிதான அபிஷ்டனால நிரப்பி உங்களுடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவரே அதிகமாக உங்களை நிலைத்திருப்பதற்கு உங்களுடைய அன்பை கொடுத்து கிருபையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசியோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று கூறிய வாக்கு தத்தின்படி ஆண்டவரே நீங்க அழைத்த ஊழியர்களை ஆண்டவரே உங்களுடைய ரகசியங்களை காண்பித்து

என்று பார்க்காமைக்கு வந்து உங்களோட வார்த்தையப்பா கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்க இந்த இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க அப்பா. நேற்று மின்றும் மறைவா நின்றும் மாறாத உங்களோட வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு அப்பா எப்பொழுதும் துணித்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். சேனையிலையும் கத்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதுக்கான நன்றி செலுத்துறப்பா. நீங்க உயர்ந்த அடைக்கலமாக இருந்து எல்லா தீமையிலிருந்து யாவரையும் காற்று காத்து வந்து அவர்களை புதிதான கிருபினால முடிசொட்டி வழிநடத்தி கொண்டு வர கிருபிகளுக்காக நன்றி செலுத்துறேன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கத்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கூறிய வாக்குத்தத்தின்படி அவர்கள் எங்கள் மத்தியில் இயேசுநாதரே நீங்க எங்கள் மத்தியில் வந்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒரு புதிதான அற்புதத்தை நடத்தி கொண்டு இருக்கிறதற்கும் நடத்த போர்வதற்கும் செய்து கொண்டிருக்க வல்லமை என்ற அந்த கருத்துக்கு நன்றி செலுத்தி எல்லா கன மகிமை உங்களுக்கு செலுத்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தின்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துவதற்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. உங்களோட அற்புதங்களுக்கு நன்றி. எங்களை வழிநடத்த கிருபேலுக்கு நன்றி. இயேசுவின் நேலம் இயேசுவின் மூலம் துதி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி அப்பா. நன்றி இயேசுவே.

கத்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிக

ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி கா

ஆமேனப்பா, நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவராண்டவரே. அப்பா, எல்லா குறைகளையும் நிறைவாக்குற தகப்பன், எல்லா எங்களோட பாவங்களை ஆண்டவர் ரத்தத்தினாலே மீட்டு கழுவி எங்களை சுத்தமாக்கி எங்களை உங்களுக்கென்று உகந்த வாசனையாக

0: தெரிந்தெடுத்த பாத்திரங்களாக உங்களுக்கு என்று நீங்கள் தெரிந்தெடுத்த அந்த அழைப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு என்று நான் அதிகமாக உகந்த பாத்திரங்களாக வணையும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின் பெண் நடத்துங்க. உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்தை கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி எல்லா கன மகிமை உங்களுக்கே உங்களுக்கே கூறி ஜபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் உங்களுக்கென்றே செலுத்தி ஜபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: அமேன், அமேன், அமேன். நன்றி சிஸ்டர், நன்றி, நன்றி. கத்ததாமே அருமையாக ஊழியர்களுக்கான ஜெபத்தை இவரெடுத்து துதித்தீர்கள். அருமையான பாடலை பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்து ஜபித்த உங்களையும் உங்கள் குடும்பத்து ஊழியர்களையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. சமாதத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி சிஸ்டர்.
0: நன்றி சிஸ்டர் சுபா, காட் பிளெஸ் யூ.
1: ஆமேன். நாங்கள் இதுவரை நேரமும் துதி பாட ஜெபங்களுக்குடாய் கடன் சென்றுவோம். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு கடன் சொல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்துல முதலாவது செய்தி எடுத்து வருகிறார்கள். எங்கள் மூத்த ஊழியர் மகேந்திரன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா, இணைப்போம். பிரைஸ் லார்ட் ஐயா,
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட் ஐயா. வாழ்த்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கிறோம் ஐயா, எடுத்து வாருங்கள்.
2: ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேளையிலே சங்கமா வானொலி நிலத்திலே நடக்கின்ற இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே உம்மை நோக்கி பார்த்து ஒரு செய்தி கொடுக்க கிருபை செய்தவர் நீர் ஆண்டவரே. தேவனே, நான் கொடுக்கும் செய்தியை நீர் எனக்கு ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த செய்தி மறு ஒளிபரப்பிலே போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, என்னை நீ பொருட்படுத்த நீர் வழிநடத்து. உமது பிரசனம் எனக்கு தேவை ஆண்டவரே. உமது பிரசனம் இல்லாமல் என்னால் செய்து கொடுக்க முடியாது. அக்னியால் சுட்டறியும் தேவையற்ற வார்த்தையை பேசாதபடி தேவனுடைய வார்த்தையின்படி பேச நீர் எனக்கு கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு உங்கள் சகோதரன். என்னுடைய தலைப்பு உங்கள் சகோதரன். இந்த செய்தியை கேட்டு முடிந்தவுடன் லெஸ்லி பிரதர் வேறு தலைப்பை போடுவார். அது என்னதான் தலைப்பை மாத்தினாலும் செய்தியை மாத்திராது. சோஸ்ரம், சோஸ்ரம். இதுக்கு வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் 9 வசனம், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற கோத்திரத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யுவனாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மது என்னும் தீவில் இருந்தேன். இதில் எனக்கு ஒரு கேள்வி, ஏன் பத்மதீவுக்கு போனார், வேறு தீவில்லையோ? ஒரு கேள்வி. ஆனால் இந்த பத்மதீவை பற்றி சொல்ல போனால் ஒரு மனத்தியாலும் வேணும். ஆமேன், ஆமேன். இங்கே உங்கள் சகோதரன் என்று அவர் குறிப்பிடுவது நம் உள்ளத்தை அசைக்கிறது. மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்துவும் கூட அவரை நமக்கு உடன் சகோதரர். நாம் கர்த்தருடைய குடும்பத்தில் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால் அவர் நமக்கு சகோதரனாக இருக்கிறார். எனக்கு இதுல சந்தேகம், அவரே எனக்கு நமக்கு சகோதரன் சகோதரியா இருக்கிறான்னு எழுதவில்லை, ஏன் சகோதரனா இருக்கிறான்னு குறிப்பிட்டிருக்கு. யோசித்து பார்த்தேன், அப்போது ஒன்று ஞாபகம் வந்தது. என்னன்னு சொன்னா, இந்த ஃபயர் பிரிகேட், இந்த தீயணைக்கும் படை இருக்கல்லோ, இந்த தீயணைக்கும் படைக்கு ஒருவர் பார்த்தார். அங்கெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவருக்கு ஒரு கேள்வி வந்துட்டு, என்ன இந்த தீயணைக்கும் படல எல்லா மான்கள், ஒரு பெண்களும் இல்லை, எல்லா மான்கள். பின்ன அவருக்கு மேனேஜர்கிட்ட போனேன், மேனேஜர் போய், ஐயா உங்களோட ஒரு கேள்வினார். மேனேஜர், சொல்லும் அது ஏன் கேட்கிறேன் என்றார். இப்போ இவர் சொன்னார், ஐயா உங்களுடைய தேர்வுப்படல எல்லாரும் ஆண்கள், நீங்கள் ஏன் பெண்களை தேர்ந்தெடுக்கவில்லை எல்லோரும் கேள்வி கேட்டார். அதுக்கு அந்த மேனேஜர் என்ன சொன்னார் தெரியுமே, பெண்கள் பற்ற வைக்கத்தான் தெரியுமே எனக்கு தெரியாது விளங்கினா. சரி சார், அவர் கிறிஸ்டின் நிமித்தம் பாடுபட்டவர், உபத்திரவங்களை அனுபவித்தவர், நாடு கடத்தப்பட்டவர், கைதாக்கப்பட்டவர், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர், இதற்கெல்லாம் காரணம் என்ன கேள்வி என்று கேட்கலாம். ரசிக்கப்படாத ஜனங்கள் இப்படியான கேள்விகள் கேட்கணும். அவர் என்ன குற்றம் செய்தார், அவரிடத்தில் என்ன கொடுமையிலே கண்டார், ஒன்றுமில்லை. அவர் செய்ததெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நேசித்து பிரசங்கம் பண்ணினார், அவரை பின்பற்றினார். யார் யார் கர்த்தரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் சகோதரனாக இருக்கிறார். யார் யார் கர்த்தருக்காக பாடுகளை சகிக்கிறார்களோ அவர்களும் அவர் சகோதரன். அவன் ஒரு பெரிய அப்போஸ்தலன் தான், ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சகோதரன். வயது முதிர்ந்தவர், மிகுந்த அனுபவம் உள்ளவன், தேவனோடு நடந்த உன்னத சாக்கியம் உள்ளவன் தான், ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் சகோதரன். பாருங்கள், உங்களுடைய சகோதரன் என்று அவர் சொல்லுகிற வார்த்தை யோவானுடைய தாழ்மையை அருமையாய் படமிட்டு காட்டுகிறது. தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று குறிப்பிடவில்லை, பெரிய தீக்கசிகர் என்று சொல்லவில்லை, பெரிய பாஸ்டர் என்று கூட சொல்லவில்லை, தாழ்மையோடு சகோதரன் என்று அழைத்தார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பட்டங்களும் பதவிகளும் ஒருவர் பிரிக்கிறது. சில பேருக்கு பட்டங்கள் ரெவரன், பாஸ்டர், டாக்டர், அப்போஸ்தலன், பேராயர் என்று அழைக்கணும். சில பேருக்கு ரெவரன் என்ற தமிழ் தெரியாது, அந்த தமிழை சொல்லுங்க பார்ப்போம். ரெவரன் என்ற ஆக்களை ஏமாத்துறோம், சுரண்டவர் அதான் ரெவரன். லெசிபுரத கேளுங்க, உனக்கு தருவார். பாருங்கள், இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னை ஒரு பெரிய அப்போஸ்தலன் என்று மாறுதட்டி கொள்ளாமல் உங்கள் சகோதரன் என்று எத்தனை தாழ்மையோடு எழுதுகிறார். பாருங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாழ்மையாக இருக்கும் பொழுது கத்தர் உயர்த்துவார். நான் வந்து ஆண்டோட ஒரு முள்ளண்டு வாங்கிட்டேன், என்னை உயர்த்தாதபடி, நான் என்று சொல்லாதபடி ஜோமன் முள்ளை வாங்கிட்டேன். நான் ஒரு மான் புழுன்னு ஒரு முல்லை ஆண்டோட வாங்கிட்டேன், அடிமை. நான் நமக்கு அடிமை என்று தாழ்மையோடு இருக்கிற, தாழ்மையோடு ஊழியம் செய்யும் பொழுது கத்தர் அவர் விதமாக ஆசிர்வதிப்பார். வாழ்வில் கண்டது உண்டு. கத்தர் உங்களுக்கு மூத்த சகோதரர், நீங்கள் எல்லோரும் அவருடைய உடன் சகோதரர்கள். இதை நீங்கள் எப்பொழுதும் மறந்து போய்விடக்கூடாது. உங்களுக்கு எத்தனை வரங்கள் இருந்தாலும், கிருபைகள் இருந்தாலும், தாளந்துகள் இருந்தாலும், மற்ற கிறிஸ்தவர்களோடு கூட நீங்கள் உடன் சோதரராக இருக்கிறீர்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அங்கே கத்தர் இன்றைக்கும் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டுகிறார். ஒருமித்து வாசம் பண்ணுகிற சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற போது நடக்குதா? நடக்குதா? இல்லை. சோதக்கில் எரிச்சல், உறாம, பதவி ஆசை. ஒருமித்து வாசம் போடுதான் சபையிலே ஆசீர்வாதம். ஒருமித்து வாசம் போடுதான் நாங்கள் என்ன செய்தாலும் ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். இப்போ இந்த கத்தர் இன்றைக்கும் ஆசீர்வாதம் என்றைக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும். நமக்கு ஒரு மனது அன்பின் ஐக்கியம் மிக மிக அவசியம். இந்த சங்கம வானொலியில் நடக்கிற நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி, வார்த்தையின் வெளிச்சை, சனி ஞாயிறு உபவாச ஜபங்களே, ஒரு ஐக்கியம், ஒரு மனப்பான்மை இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கம வானொலியை எத்தனை ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? காரணம் என்ன? இந்த சங்கமா வானொலியில் எல்லா தேவ பிள்ளையும் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம், ஒருமணப்பட்டு செயல்படுகிறோம், ஒன்றாக ஜபிக்கிறோம். கத்தர் பார்க்கிறார், கத்தர் பார்த்து இந்த சங்கமா வானொலியை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு தெரியாது இந்த சங்கம வானொலி எப்படி ஆசீர்வதிப்பாரு, அனைவருக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சி நிரலை ஒழுங்குபடுத்துறவங்க தான் தெரியும், நிகழ்ச்சி நிரலை ஒழுங்குபடுத்துறது தான் தெரியும், எப்படியான பிரச்சனை எப்படியான ஆசீர்வாதம் இருக்கட்டும். கத்தர் நம்மை தோழர்களை அழைக்கவில்லை, கணவான்களை சீமாட்டிகளை என்று கூப்பிடவில்லை, நாம் கிறிஸ்துவர்கள் சகோதரர்கள். உலகத்து சகோதரர்கள் கதை வேற, நான் சொல்ற சகோதரர்கள் ஆண்டவரை சுந்தரத்தராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியோடு பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழ்க்கிற சகோதரை பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எங்கே பிறந்து எங்கே வளர்ந்திருந்தாலும் சிறுவண்டையில் வந்து நிற்கும் போது நாம் ஒரே குடும்பத்தார் என்பதை உணர்கிறோம். ஒரே இரத்தம் நம்மை கழுவி அரவணைத்திருக்கிறது. ஒரே பிதாவானவர் நமக்குண்டு, ஒரு ஆவியாக நாம் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய வீட்டர், தேவனுடைய மாளிகை, அவருடைய மேய்ச்சல் நாடுகள், திராட்சை செடியாய் அவரின் கொடிகள். இயேசு நம் மூத்த சகோதரன், எந்த உடன் பிறந்த சகோதரனும் இனிமையான மனதுக்கம் உள்ள பாசமுள்ள சகோதரன். பிறந்த பழைய ஏற்பாட்டில் சகோதரன் என்ற பதம் குறைவு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு தம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறபடியினால் சபைகளை பாழாக்க சவனையும் கூட சகோதரனே என்று மற்ற அப்போஸ்தலர்களை அழைத்தார்கள். நிரூபங்களில் எல்லாம் சகோதரர்களே என்ற வார்த்தை நூற்றுக்கான முறை திரும்ப திரும்ப வருகிறது. இயேசு நம்மை சகோதரர் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே சகோதர சகோதரிகள், உலக பிரமாணவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் ரதத்தால் மீட்கப்பட்டவர்களே இனி நமக்கு சகோதரர்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களே சகோதரர்கள். பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கும் சர்வசங்கமான சபை, அதுவே சகோதரன் ஐக்கியம். பாருங்கள், அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கும் பொழுது, ரட்சிக்கப்படவில்லை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். சகோதரன் ஐக்கியமாக சபை கூடுவதை ஒரு நாள் விட்டு விடாதிருங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். சகோதர ஐக்கியம் மகிழ்ச்சி கொண்டு வந்தது. என்ன, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தது. யாராவது நீங்கள் சங்கம வானொலியின் கேள்வி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் போது சந்தோஷமா இருந்தேன் யாரும் சொல்ல முடியுமோ? கேட்டவர்களுக்கு பதில் சொல்லுங்க. சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. நீங்க வந்து கலந்து கொள்றீல, எந்த நேரத்தில் நடக்க தெரியாது. ஆமேன். சகோதர ஐக்கியம் எத்தனை மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. நான் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்ட ஊழியத்தை செய்யும் போது ஐக்கியம், இந்த உலகம் பார்த்தே நடுங்குன்ற ஐக்கியம் உலகத்தை காண்கிற 97 ரேடியோக்கள் இணைக்கிறார்கள், 1-2 இல்லை. காரணம் எங்களுடைய ஐக்கியம். அநேக ஊழியர்கள் ஐயா எனக்கு நேரத்தை தாங்கோ தாங்கோண்டு தாங்களே தேடி வருகிறார்கள், நாங்கள் தேடி போக வேண்டிய. காரணம் எங்களுடைய ஐக்கியம், இந்த சகோதர ஐக்கியம் கத்தருக்கு விளங்கிட்டது. நான் ஒருமனப்பட்டு இந்த பிள்ளைய பேச ஆசீர்வதிக்கிறார் ஐயா எங்களை. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அவருக்கு முன்னேற்றம் ஏற்படும். படிப்படியாக மேலான அனுபவங்களுக்கு செல்கிற வாய்ப்பு அமையும். பாருங்கள், நித்திய விதத்தில் வார்த்தை விவசாயத்தில் நாங்கள் கடந்து கொண்டு நேரத்தை கொடுத்து தளர்ந்து கொடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்கக்கூடிய முன்னேற்றம் அதை உலகம் காணுது. இந்த ஆண்டவர் காணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மலை ஏறுவது போன்றது. ஒரு நிலையிலிருந்து உயர்வான மேலே உள்ள நிலைக்கு படிப்படியாக உயர்ந்து செல்வதாகும். அதன் பின் ஐக்கியம் மிகவும் அவசியம். இங்கே பாருங்கள், யோவானாகிய நான் என்று தைரியமாய் சாட்சி கொடுத்து எழுதுகிறார். ஒருவேளை அவர் நிருபத்தை எழுதியது யோவான் ரோம அரசாங்கத்துக்கு தெரிந்தால் இன்னும் பாடுகள் பத்திரங்களும் அதிகமாக இருக்கும் என்று கவலைப்படவில்லை. இயேசுவுக்காக ஏற்கனவே இவ்வளவு பாடுகளையும் நிந்தைகளையும் அனுபவித்து விட்டார். இனிமேலும் சகித்து கொள்ள நாம் ஆயத்தம் என்று சொல்லி யோவானாகிய நான் என்று தைரியமாக சாட்சி கொண்டுக்கிறார். அப்படித்தான் பழைய ஏற்பாட்டிலே தானியலும் கூட தானியலாகிய நான் என்று தைரியமாக சாட்சி கொடுத்தார். தானியல் 7:28, 9:2, 10:2 தானியலாகிய நான் என்று தைரியமாக சாட்சி கொடுக்கிறார். அந்த நாட்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு தானியலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததோ அதை போலவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோவானுக்கும் இராயன் முன்பாக நிற்க அவ்வளவு தைரியம் இருந்தது. இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதும் போது தன்னுடைய பெயரை பயன்படுத்த விரும்பாத யோவான் தன்னுடைய பெயருக்கு பதிலாக இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன் என்று குறிப்பிட்டிருந்தார். நல்லா கவனிக்க வேண்டும், தன்னுடைய பெயருக்கு பதிலாக இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன் என்று குறிப்பிட்டிருந்தார். இங்கே வெளிப்பத சுயத்தில் வரும்போது தாழ்மையோடும் அதே நேரத்தில் தைரியத்தோடும் ஜோவான் நான் என்று குறிப்பிடுறார். பாருங்கள், எனக்கு ஞாபகம் வருது என்னன்னு சொன்னா, இந்த வெளிப்படுத்த விஷயத்தை பற்றி சைமன் ஸ்டான்லி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு மத்தியாலும் கொடுத்துருக்கிறார், ஒற்று மத்தியாலும். அவர் வந்து வெளிப்படுத்த விஷயத்தை தெளிவாக பெர்கமு சோயை பற்றி, வெள்ளைக்கல் என்றால் என்ன, மறைவான மன்னா என்றால் என்ன பற்றி தெளிவாக கொண்டு வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த அவருடைய செய்தியை கர்த்தரை வார்த்தை ருசித்தவர் மட்டும்தான் கேட்டு ருசிப்பார், மற்றவர் விட்டு போய்வார் கரவாளுக்கு விளங்கால். இந்த வெளிப்படுத்த விசேஷம் நான் வந்து 1983 ரசிக்கப்பட்டு அன்றிருந்து இந்த வெளிப்படுத்த விஷயத்தை வாசித்திருக்கிறேன். சில ஊழியர்களுடைய புத்தகங்களை சேர்ந்து வாசித்திருக்கிறேன். ஆனால் இதுவரை எனக்கு 10:2 போயின்னு சொல்லி அம்பட்டுருக்கு. அந்த பாஸ்டர் சைமன் செய்தியை கேட்டும்பொழுது கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்குது. இந்த வெளிப்படுத்த விசேஷத்து ஆன்மா சத்தியத்தை நான் கற்றுக்கொள்ள கத்திருக்கிறது செய்தார். ஆமேன். இந்த வெளிப்படுத்த விஷயத்தில் கற்றுக்கூடிய 3 முக்கியமான பாடங்கள் உண்டு. உபத்திரவத்தின் பாடம், பொறுமையின் பாடம், தேவனுடைய ராஜ்யத்தின் பாடம். கர்த்தருக்காக உபத்திரவங்களையும் பாடுகளையும் பொறுமையோடு சகிக்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுரந்து கொள்வார்கள். ரோமர் 2:18 சொல்லுது, இக்காலத்து பாடல் இனி நம்மில் வெளிப்படும் தேவ மகிமைக்கு ஒப்பானோ அல்லவோ. பாருங்க, அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் உபத்திரவம் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார். ஏறக்குறைய 5 இடங்களில் உபத்திரவம் என்ற வார்த்தை வருகிறது. அதிலே 4 பகுதிகள் கர்த்தருக்காக அனுபவிக்கிற உபத்திரத்தை குறித்து சொல்கிறார். இந்த ஆண்டவரை சொந்த ரச்சரைத்து கொண்ட பிள்ளைகளுக்கு உபத்திரவம் வரும், கஷ்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், துயரங்கள் வரும், வியாதிகள் வரும். அப்பொழுது நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் நாட்களில் கிறிஸ்தவர் என்றாலே அவர்களுக்கு உபத்திரவம் தான் காட்டுக்கொண்டது. யூதர்கள் அவர்களை துன்புறுத்தினார்கள், ரோமர்கள் அவர்களை வேட்டியாடினார்கள். நிந்தையும் அவமானத்தையும் சகித்து மலைகளையும் குன்றல் ஒழித்து வாழ்ந்தார்கள். கர்த்தருக்காக படுகிற உபத்திரவம் நிச்சயமாய் ஒரு நாள் ஆசீர்வாதமாக மாறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, கர்த்தருக்காக படுகிற உபத்திரவம் நிச்சயமாக ஒரு நாள் அது ஆசீர்வாதமாக மாறும். வேதம் என்ன சொல்லுது? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஏன் சொல்லி இருக்கிறார். இதுல இன்னொரு உபத்திரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது வந்து அந்த கிறிஸ்துனுடைய நாட்கள் வரப்போற உபத்திரம். 7 உபத்திரவ காலங்களா இருக்கும். அதிலும் கடைசி 3 காலங்கள் மகா உபத்திரவ நாட்களாக விளங்கும். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த பகுதியில் அந்த கிறிஸ்து நாட்களில் மகா உபத்திரவத்தை குறித்து பேசவில்லை, ஆனால் கிறிஸ்துவுக்காக அனுபவிக்கிற உபத்திரவத்தை குறித்து பேசுகிறார். தன்னை உபத்திரவங்களுக்கு பங்காளி என்று சேர்த்துக் கொள்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய யோவான் நாட்களில் உண்மை கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான உபத்திரவங்கள் இருந்தன, சபைகளுக்குள் உபத்திரவங்கள் இருந்தன, தெய்வ பக்தியாக நடக்கிற அனைவருக்கும் உபத்திரவம் வழியாக கடந்து சென்றார்கள். கர்த்தர் நம்மோடு கூட உபத்திரவத்தை பங்காளியாக இருக்கிறார். வேதம் சொல்வது அவருடைய எல்லா நெருக்கங்களும் அவர் நெருக்கப்பட்டார். அதுபோல சீஷ்ணாய யோவானும் உபத்திரத்திலே உடன் பங்காளியாக இருந்தார். அடுகிறவர்களோட அலுங்கள் ஒருவருடைய பாரத்தில் ஒருவர் சுமந்து கர்த்தருடைய பிரமாணங்களை நிறைவேற்றங்கள் வேதம் தரும் ஆலோசனை. பாருங்க, சிவர்ணா சபைக்கு உபத்திரம் இருந்தது, கர்த்தர் கண்டார். ஆகவே அவர் உற்சாகப்படுத்தி ஆற்றித்தேச சொன்னார், நீ படப்போகிற பாடலை குறித்து இவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்கள் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுகிற ஆகிலும் நீ மரண பரிந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரகத்தை உனக்கு தருவேன். இந்த ஜீவகிரகம் எல்லாருக்கும் இருக்கு ஐயா, ஆண்டவரை சொந்த சொக்கொண்ட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஜீவகிரகம் இருக்கு. மட்டுமல்ல, வெளிப்படுத்த விஷயத்துல மிகுந்த உபத்திரம் வழியா வந்த ஒரு கூட்ட ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தெய்வ பிரசல் இருக்கிறதை கர்த்தர் காண்பித்த யார் இவர்கள்? இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர் தங்கள் அங்கில ஆட்டுக்குட்டியாவுடைய இரத்தத்தை தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீட்டில் இவருக்குள்ளே வாசமாயிருப்பார். வெளிப்படுத்தல் பயனார் யோவான் 16:33 என்ன சொல்லுது? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உபத்திரம் இருக்கு ஐயா. கடல் இருக்கும் வரை அலைகள் இருக்கத்தான் செய்யும், என்ன சாத்தான் இருக்கிற வரையிலும் உபத்திரவம் போடுறது வரத்தான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசல் படி விசுவாசிகளுக்கும் உபத்திரம் உண்டு, ஊழியக்காரர்களுக்கும் உபத்திரம் உண்டு, சங்கம வானொலிக்கும் உபத்திரம் உண்டு. அதே நேரம் கர்த்தர் உலகத்தை ஜெயித்துவார்கள். ஆகவே உங்களுக்கு ஜெபம் கொடுப்பார். என்னதான் உபத்திரம் வந்தாலும், என்னதான் பாடல்கள் வந்தாலும் ஆரியா கர்த்தருடைய பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை. சகல உபத்திரங்களை பார்க்கும் ஆண்டவர் பெரியவர். ஆமேன். உங்களுக்கு உபத்திரம் கொடுக்கும் எல்லா பொருளாதார மனசை பார்க்கும் ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருக்கலும் உங்கள் இருக்கிற பெரியவர். அலேலியா. அவர் உலகத்தை ஜெயித்தார், உபத்திரங்களை ஜெயித்தார். பாருங்கள், இந்த நேபுகாத்நேச்சார் உபத்திரமான அக்கினி சூரிய 7 மடங்கு என்ன, 7 மடங்கு அக்கினி சூடாக்கினாலும் அதன் மத்தியில் இறங்கி தம்முடைய பிள்ளைகளோடு விடாதுன்னு என்ன ஐயா யோசிச்சு பார்க்கணும். அந்த பெற்றியோர் அக்னியில தேவனுடைய பிள்ளை உலாவுறார்களாம், இது வானில வானத்தில் உலாவுற மாதிரி உலாவுறார்களாம். சிந்தித்து பார்த்து இது எப்படியாக முடியும், கத்திர முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுக்கு உபத்திரம் வந்தது என்ன? இந்த வேதத்தை பார்த்தா பரிசேயர் சதுசேயர் வேத பாரர் அவர் மேல குற்றம் கண்டுபிடித்து உபத்திரப்படுத்தினார். போஜன பிரியன், பாவிகளுக்கு நண்பன், பேர்பூசணம் தர என்றெல்லாம் கேணியும் பிரயாசம் செய்தார்கள். கேட்டுக்கொண்ட சகோதரனே, உபத்திரவங்களும் கஷ்டங்களும் பாடங்களும் உங்களை நோக்கி வரும்போது நீங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உன்னத பிழைத்தால் உங்களை இறைச்சி கிடைக்கட்டுவார். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தான ஜெயமோ உங்களுடையது. யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயமோ எங்களுடையது. உபத்திரம் இல்லாத சொகுசான வாழ்க்கை கர்த்தர்களுக்கு வாக்கு பண்ணவில்லை. மகனே, நீ ஆண்டவர் சொந்த ரைத்துக்கோ, இந்த பஞ்சர் வித்தியில் இரு, ரோசாப்பு மூலிய வாழ்னு சொல்லல, வேதம் சொல்லல. நீ கிறிஸ்தவனாய்விட்டால் ரோஜாப்பு போல இருப்பான்னு சொல்லவில்லை. உபத்திரம் வரும், சாத்தான் விடா. எபேசியர் 6:10 என்ன சொல்லுது? வான மண்டலத்தில் இந்த பொல்லாத ஆவிகள் சேரோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆகவே சகோதர கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பிறப்படுங்கள். போராட்ட நேரத்தில் சோர்ந்து போகாமல் தேவ பிரத்து சார்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு சோர்வு வரும்.